0: மனிதனாய் எங்களுடைய பாவங்கள், நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் கிடந்த ஜனங்களை மீட்கும்படி, ரட்சிக்கும்படி அவர்களை பரலோகத்துக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்ப்போம். நெகோமியா யோசிக்கிற இந்த ஜனங்களுடைய நிந்தையை நாங்கள் நீக்க வேண்டும். ஆனா தேவாதி தேவன் இயேசு எங்களுடைய பாவங்கள், சாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி அவருடைய பரலோக மகிமையை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். இப்ப நெகோமியா என்ன செய்யறார், போறார், போய் ஜனங்களுக்கு அறிவிக்கிற, நாங்க எங்களுடைய அலங்கத்தை நாங்க கட்டுவோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்க சீர்படுத்துவோம், மெட்டாக்களுக்குள்ள இருக்கிற நிந்தை அவமானத்தை நாங்க நீக்குவோம் என்று சொல்லி அவர் என்ன செய்யற, ஜனங்களோடு பேசுகிற வேலையில அவங்க சொல்றாங்க, நாங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அவங்க நெகோமியாவுக்கு கை கொடுக்கிறாங்க. அதே வண்ணமாக இயேசு இந்த பூலோகத்துக்கு மனிதனாய் வந்து சீஷர்களை அழைக்கிறார். வாங்க நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஒரு சீஷர் கூட்டத்தை அவர் அழைத்து அந்த சீஷருக்கு தேவனுடைய வார்த்தை பரலோகத்துக்கு செல்லுகிற வழியின் வாசலிலே அவருக்கு வழிபடுத்துகிறார். அவர்கள் மூலமாக ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்புகளை ஜனங்களை நடத்தி கொள்ள போற. இங்க பாத்தீங்கன்னா நெகோமியா என்ன செய்யற, அவர்களுடைய கைகளை திடப்படுத்தி வாங்க நாங்க அலங்கத்தை கட்டுவோம்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் பிரித்து பிரித்து, நீங்க எந்த பகுதியில இருக்கீங்களோ அந்த பகுதியில தேவ அலங்கத்தை கட்டுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ற. இயேசு என்ன செய்யற, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் உலகமெங்கும் போய் தேவனுடைய தேவனுடைய ஜன தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களை அழைக்கிற. இந்த வேளையில நாங்க பார்ப்போம், அடிமைத்தனத்தில இருக்கிற ஜனங்களுக்கு நெகோமியா எவ்வண்ணமாய் உதவி செய்கிறாரோ அதே வண்ணமாக கர்த்தராகிய இயேசு எங்களுக்கு ரட்சிப்பு, சுதந்திரம், சந்தோஷம், உயர்வான வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை எங்களுக்கு தரும்படியாக அவர் பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். ஆனா நெகோமியா அங்க அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற ஜனங்களோட, ஆனா கட்டி கொண்டு இருக்கிற வழியில இந்த இடத்துல பெரிதான ஒரு எதிர்ப்பு வருது. நெகோமியாவுக்கு எதிர்ப்பு வருது சம்பல்லா தொபியா மூலமாக. அவர்கள் எப்படியாவது இந்த அலங்கத்தை கட்டக்கூடாது, இந்த அலங்கத்துற வேலையை நடத்த நாங்க விடமாட்டோம் என்று சொல்லி கடிதங்களை எழுதுவதும், மனிதர்களை கொண்டு போய் அவர்களை பயமுறுத்துறதும், எப்படியாவது நிகோமியாவே கொலை செஞ்சுட்டா இந்த அலங்க வேலை நடக்காதுன்னு சொல்லி அவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க. அதே வண்ணமாக இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதானே இந்த சீஷர்களை அழைத்து சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. பிசாசு அறிந்தவனாய் என்ன செய்யறான் பாருங்க, பரிசேயர் சதுசேயர மூலமாக இயேசுவை குழப்பி, சீஷர்களை குழப்பி, ஜனங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு போகாதபடிக்கு அவன் குழப்பத்தை கொண்டு வந்து இயேசுவை எப்படியாவது கொலை செய்யவன், கொலை செய்தா இந்த ரட்சிப்புற காரியங்கள் நின்று போயிடும் என்று அவன் பரிசேயர் சதுசேயரை பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி இயேசுவை பயமுறுத்தி, சீஷர்களை பயமுறுத்தி அவனுடைய காரியத்தை நடத்திக்கிறான். பிசாசின் இப்ப நாங்க எபேசியர் நாங்க பார்ப்போம், பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்க எதிர்த்து நிக்கலாம், எதிர்த்து நிக்க வேணும் என்று அந்த எபேசியரை நாங்க ஒரு வாசிப்போம். எபேசியர்ல போடப்பட்டிருக்கிறது எபேசியர் 6:11 8 மட்டும் இருக்குது, நாங்க வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துணைத்துவனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப இயேசுல சீஷர்களுக்கு இயேசு சொல்ற காரியம் என்னென்னா, எங்களுக்கு மனிதர்களோடு எங்களுக்கு போராட்டம் இல்லை, பிசாசின் தந்திரம் மனிதர்களை குழப்பி அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யற பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிக்க நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் என்றால் தேவ வசனம், விசுவாசம், உண்மை, சத்தியம், சமாதானம், இதுதான், இதை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏது சொல்றேன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா நெகோமியா சொல்ற, ஒரு கையில வாள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கையில அந்த அலங்கத்தை கட்டக்கூடிய இந்த சிமெண்ட் அந்த அப்படிப்பட்ட சாமான்கள் நீங்க எடுத்துக்கொண்டு அலங்கத்தை ஒரு கையால அலங்கத்தை கட்டி கொண்டு ஒரு கையில ஆயுதங்களை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஏன் அவங்க ஆயுதங்களை பிடிச்சு வாரவங்களுக்கு ஒரு வெட்டு, வாள், கத்தி, அப்படிப்பட்ட காரியங்களை அவரை பிடித்து கொண்டு ஒவ்வொரு ஜனங்கள் எதிர்த்து வார ஜனங்களை வெட்டுங்க என்று சொல்லி நெகோமியா கட்டளை போடுற. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க கட்டளை கொடுக்கிற, எங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல யுத்தம், எங்களுக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் யுத்தம் பண்ண. நாங்க எப்படிப்பட்ட வசனத்தை தரித்து கொள்ள வேணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்க வேணும், சமாதானம் உள்ளவர்களா இருக்க வேணும். ஒரு மனிதன் முதலாவது ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வர்றான், அவனுடைய வெளி தோற்றத்தை நாங்க பார்க்கவே கூடாது. அவனுடைய உள்ளான மனிதன் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாரான், எப்படிப்பட்ட காரியத்தோட இருக்கிறான் என்று சொல்லி பார்த்து அன்பாய் அவனை ஹேண்டில் பண்ண வேணும் என்றுதான் இயேசு சொல்றான். அப்ப அந்த மனிதனை பார்த்து நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அதே வண்ணமாக இங்க பாத்தீங்கன்னா நெகோமியன்னு அந்த கற்றவங்களுக்கு ஆயுதங்களையும் கொடுத்து, அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து, அன்பான வார்த்தை கொடுத்து, அந்த கட்டிடங்களை கட்டுங்க, அந்த மதிலை கட்டுங்க, சுற்று மதிலை கட்டுங்க, அலங்கத்தை கட்டி, அவங்க அலங்கத்தை கட்டி நிரப்பினார்கள். அலங்கம் கட்டப்பட்டது. நெகோமியா அந்த இடத்துல இருக்கிறார். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னைத்தானே தியாகம் பண்ணி எங்களை பரலோக வாசிகளாக மாற்றும்படியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்குள்ள அவருடைய அலங்கத்தை கட்டியிருக்கிறார். ஏனடா இயேசு சொல்ற, நீங்களே என்னுடைய ஆலயம். அப்ப ஆலயத்துக்குள்ள இயேசு இருக்கிறான்னு, நாங்க ஆலயம்னு எங்களுக்குள்ள இயேசு. இப்ப நெகோமியா ஒரு கட்டிடத்தை ஒரு அலங்கத்தை கட்டி அதுக்குள்ள இருக்கிறார். இந்த ஜனங்களோட இந்திய போக்க வேண்டும். ஆனா இங்க இயேசு எங்களுடைய உள்ளத்துல அலங்கத்தை கட்டி அதுக்குள்ள அவர் வாசம் பண்ணல. அப்ப இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிற தேவாதி தேவனுக்கு நாங்க என்ன செய்யலாம்? எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்க எடுத்துக்கொண்டு தேவாதி தேவனை துதிக்க வேணும், பாட வேணும். இந்த நாட்கள்ல நாங்க ஒன்று சேர்ந்து கர்த்தரை நாமத்தை உயர்த்துவதும், அவருக்கு உப்புண்ணமாக சரி ஏதோ ஒரு வழியில நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற வேணும். இவன் சங்கமம் வானொலிய பாத்தீங்கன்னா இது அநேகருக்கு பிரதான ஆசீர்வாதம். உலகம் எங்கும் இந்த சத்தம் போகுது, ஒருவராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று சொல்லி ஒரு தாகத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுல ஊழியம் செய்வர்கள் அநேக தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாக இந்த வானொலி உலகம் எங்கும் போகிறது, கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை நாங்கள் கேட்டு சும்மா இருக்க முடியாது. நானும் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும். நானும் ஒருவனுக்காவது தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஒருவரையாவது தேவனுடைய பாதத்துல கொண்டு வர வேண்டும். வார்த்தையை சொல்வதும் அவர்களுக்கு அன்பாய் நடத்துவதும் எங்களுடைய தலையான கடமையா இருக்கிறது. ரட்சிப்பது தேவனுடைய காரியமாயிருக்கிறது, சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. கர்த்தர் எங்களை அதற்கென்றே அளித்திருக்கிறார். உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் உங்களோட சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாங்கள் சொல்லுகிற வேளையில பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானம் ஜனங்களுக்கு இருக்கு. ஆனா சொல்ல வேண்டிய முறையின்படி நாங்கள் கட்டாயமா சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தாழ்மையும் சமாதானமும் உண்மையுமாய் நாங்கள் சொல்ல வேண்டும். சொல்லுகிற வேளையில அந்த இடத்துல பெரிதான ஒரு விடுதலை, ரட்சிப்பு, சமாதானம் ஏற்படும். ஆவியின் பட்டயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆயுதங்களை எடுக்க முடியாது. எங்கள் வாயிலிருந்து ஒரு கத்தி போய் வந்து மனிதனை வெட்ட முடியாது. அவனுடைய உள்ளான மனிதனை நாங்க ஆராய வேணும். ஏனெனில் அதுக்குத்தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஆவிக்குரியவில் அறியத்தக்கதான ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நாங்க அப்படிப்பட்டவர்களாக இருந்துதான் மற்ற ஜனங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். வெளி தோற்றத்தை நாங்கள் எந்த விதத்திலையும் பார்க்க கூடாது. நாங்கள் உள்ளான மனிதனை பார்த்து அவனை அன்பாக நடத்துற வழியில அவனுடைய வெளியான தோற்றம் தானாகவே மாறும். அவனை இப்படி இரு அப்படி இரு என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவாதி தேவன் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எங்களோட வார்த்தை அந்த மனிதனுக்கு கனிவாய் போகிற வழியில தானாக அவனுடைய உள்ள மாறும். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நாங்கள் சும்மா ஏதோ ஒன்று சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சரியான முறையில தேவன் இயேசு எப்படி பார்க்கிறார், ஜனங்கள் வந்த நேரத்தில் இயேசு ஏதாவது சொன்னாரா, ஜனங்களை அப்படி போங்க இப்படி போங்க அப்படி சொன்னாரா? இல்ல, வார்த்தையை மாத்திரம் தெளிவா சொன்னார். அந்த ஜனங்கள் இயேசுவை நோக்கியே ஓடி வந்தார்கள். எத்தனையோ சதுசெயர் பரிசெயர் எப்படியோ எல்லாம் சொன்னாங்க, பயமுறுத்தினாங்க. ஆனா அவங்க உண்மையாய் வார்த்தையை கேட்டவர்கள் இயேசுவை நோக்கி ஓடி வந்தார்கள். அதே வண்ணமாக நாங்களும் கூட தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாய் சொல்லுவோம், சத்தியமாய் சொல்லுவோம், உண்மையாய் சொல்லுவோம், வசனத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் சொல்லுவோம். வசனம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டு அந்த வார்த்தைக்கு நடுங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையில கர்த்தர் எங்கள் மூலமாய் ஜனங்களை கொண்டு வருவார், ஜனங்களை ரட்சிப்பார், அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எழுந்து கட்டுவோம், தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் எழுந்து கட்டுவோம். கட்டும்போது அற்புதங்கள், அடையாளங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மத்தியிலும் நீ பேசினபடினாலும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்தீர்கள். ஆமாம், நாங்கள் யாவரும் எழுந்து கட்டுறோம் கர்த்தருடைய வார்த்தையை. நாங்கள் ஒரு யூனிட்டி ஆஃப் லவ், கர்த்தருடைய அன்பு, நாங்கள் சமாதானம், நம்பிக்கை இருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாக எழுந்து கட்டும் பொழுது எங்களுக்கு கர்த்தரின் அதிகமான மகிமையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்துவார. நவோமி அவர்களோட வார்த்தையின் படி நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் உங்களோடு இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதி அதிகமாக மனுஷர் பிடிக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு செலுத்துறதுக்கு நீங்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சங்கமமான நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒரு ஊழியக்காரராக கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகள் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நன்றி, நன்றி. கத்திரிக்கை உண்டவதாக, மகிமையும் உண்டவதாக. இப்பொழுது பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களை வரவேற்பமாக கொழும்புல இருந்து பாஸ்டர் பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களே, மியூட்ல இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல
2: இருக்கிறாங்க. சத்தியத்தை கூட்டுங்க, சத்தியத்தை கூட்டுங்க. சவுண்டா கூட்டுங்க. பாஸ்டர் இப்ப கதைங்க. பாஸ்டர் சத்தம் தெரியல. பாஸ்டர்
3: ஹலோ,
2: இப்ப கேக்குது. சத்தம் குறைவா இருக்கு பாஸ்டர்.
3: சத்தம் கேக்குது இல்ல எனக்கு.
2: நான் கேக்குற கேக்க இல்லையா? போடுங்க வார. நீங்க சரியா போடுங்க, செய்திய கொடுங்க
3: பாஸ்டர். ஒரு சிறிய ஜபத்தோட ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்ச நேரத்தோடு இணைந்து கொள்ள இந்த இன்டர்நெட்ல நீர் செய்த உதவிக்காய் கோடான ஓழித்து வசனம் அட வேண்டிய நாட்களுக்கு பிறகு அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நீர் கொடுத்த தயவுக்காக கோடான கோடி தோஸ்திரம் தோஸ்திரம் தோஸ்திரம் சுவாமி. எவ்வளவு கையிட்டு செய்கின்ற ஒவ்வொருவரையும் சுவாமி உமது பாத்திர வைக்கிறேன். ஆசீர்வதிங்க. உங்களுடைய பக்தனாலேயோ, பராக்கிரமத்தினாலேயோ, செல்வாக்கினாலேயோ சுவாமி இந்த காரியங்களை என்னால் செய்ய எங்களால் செய்ய முடியாது. எனவே இந்த நாளிலும் என்னை அழைத்து அவர்களோடு இணைத்து கொண்ட மூத்த ஊழியராகியது மகேந்திரன் ஐயாவை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பவனமாக கூப்பிட்டு அவர்களோடு இந்த இன்டர்நெட்லே சேர செய்கின்றதற்காக கோடான கோடி தோஷம் சுவாமி. அதனமாக சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய ஒவ்வொரு இனத்தாரையும் ஒவ்வொரு ஊழியக்காரன் ஊழியகாரிகளும் அவர்கள் கையோடு இணைந்து இந்த காரியத்தை செய்ய முன்னிற்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இயற்கை செயற்கைகளுடன் ஆசா மோசங்கள் ஒன்றும் அடவரே இன்றைய நாளில் தடை செய்யாதபடி சுவாமி உமது ஆசீர்வாதங்களினாலே இன்றைக்கும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஐயா கேட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி இந்த வலையில கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. அவனமாக அடியானோடு இன்றைய தினம் இடைபெற்ற வார்த்தை பல மடங்கு ஆசீர்வாதங்கள் என்பதை பற்றி குறித்து பேசப் போகின்றேன். ஆவியானவர் அடியானை பிளவுபடுத்துகிறோம். அதாவது ட்ரிமாண்டஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமே ஆனால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பாவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாக இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இவ்வளமாக எழுதப்பட்டு இருக்கின்றது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பல ஆயிரம் மடங்காய் பெருக செய்கிறவர், கையின் பிரயாசங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய முயற்சிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார், நித்தியத்துக்குரிய சுதந்திரங்களையும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பார். சிருஷ்டிப்பின் வேலையை கர்த்தர் முடித்த உடனே முதலில் செய்தது ஆபிரகாம் ஏவாளையும் ஆசீர்வதித்ததுதான். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீ பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஈடுபடுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதையும் ஆதி ஆகமும் 1வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அவர் இரண்டு பேராக சிருஷ்டித்த மனித குலம் இன்றைக்கு 600 கோடியை தாண்டி இருக்கிறது என்று சொல்லலாம். எத்தனை மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது என்பதையும் வேதம் குறிப்பிடுகிறது. எண்ணாகமும் 24வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே கர்த்தர் தம் ஜனங்களை பார்க்கும் பொழுது மனது குருகி ஆசீர்வதிக்கின்றார். அவர் நம்மின் மேல் வைத்த தயவு பெரியது, ஆர்வுண்ணியம் பெரியது. அதே நேரம் நிபந்தனைகளோடு கூடிய ஆசீர்வாதம் இருக்கின்றது. இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பே ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்போது சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று உபாகமம் 28வது அதிகாரத்தில் 1-2வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். இந்த அதிகாரத்தின் நிபந்தனைகளையோடு எத்தனை அருமையான மேன்மையான ஆசீர்வாதங்கள் அதுக்கடுக்காக இருக்கின்றது. ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது கூட கர்த்தர் அவனை 3 விதங்களிலே ஆசீர்வதித்து, 1, கடற்கரை மணலை போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், 2, பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், 3, வானத்த நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்படி இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமே இல்லை, வறுமைக்குள்ளும் தரித்திரத்துக்குள்ளும் போய்கொண்டே இருக்கிறார்கள், தாங்க முடியாத கடன் பிரச்சனைகள் என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் மற்றவர்களை தங்களோடு ஒப்பிட்டு பார்த்து எங்கள் இனத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், நாங்கள் வறுமையிலே அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று துக்கத்தோடு அழுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்போதலர் 10:34 ஒருவருக்கு செழுமையை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு ஒரு வறுமையை கொடுக்கிறவர் அவர் அல்ல. அவருடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தால் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்தி இருக்கிறதையும் தடை பண்ணி இருக்கிறதையும் நாங்கள் காண முடியும். அவர்களுடைய அபிவிசுவாசம், அவர்களுக்கு ஜெபிக்காத நிலைமை, கர்த்தரை கனப்படுத்தாத சுவாபம், கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்க பிரியமில்லாத மன மந்த நிலை, மற்றவர்கள் மேல் பொறாமை, எரிச்சல், கசப்பு இவைகள் எல்லாம் ஆசீர்வாதத்திற்கு தடையாகவே நிற்கின்றன. இன்றைக்கு வேதத்திலிருந்து பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றவர்களையும் ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன என்பதையும் நாங்கள் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக இரண்டு மடங்கு, டபுள் டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ். எலியா உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படியாக வேண்டுகின்றேன் என்றான் என்று ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இரட்டிப்பான வரம் இதுதான் எலிசாபினுடைய விருப்பம். எனக்கு ஆவியின் வரம் ரெண்டு மடங்கு வேண்டும் என்று வாஞ்சையும் தாகவுமாக இருந்தார். அதைத்தான் விடாப்பிடியாக எலியாவிடத்தில் அவர் கேட்டார். ஆவியின் வரங்கள் இருந்தால்தான் ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், அடையாளங்களை செய்ய முடியும். இல்லாவிட்டால் கிறிஸ்துவ மார்க்கம் ஏட்டு சுரக்காயை போல் ஆகிவிடும் அல்லவா? நீங்கள் ஆவியின் வரங்களை வாங்கியுங்கள், பசி தாகத்தோடு விடாப்பிடியாக கர்த்தரிடத்தில் கேளுங்கள். தன் குருவாகிய எலியாவுக்கு ஆவியின் வரங்களிலேயே இருந்ததினாலே பஞ்ச காலத்திலே சாரி பார்த்த விதவை வீட்டிலே எண்ணெயும் மாவும் பெருகி கொண்டே வந்தது. அந்த ஆவியின் மரித்து போன சாரி பார்த்துடைய விதவையின் மகனை கூட உயிரோடு அவர் எழுப்பினார். மழை பெய்யாதபடி வானத்தை கட்டி வானத்திலே இருந்து அக்கினியை இறங்க பண்ணி பால் தீர்க்க தரிசிகளுடைய வாள்களை உடைத்து போகிறோம். அவருடைய எல்லாம் கர்த்தருக்காக அக்னியை பற்றி எரிந்த ஊழியத்தை அவர் செய்தார். அவருடைய ஊழியத்தை கவனித்துக் கொண்டு வந்த எலியா தனக்கு இரண்டு மடங்கான வரம் வேண்டும் என்று விரும்பினார். ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை வரும் பொழுது பாவமும் அக்கிரமும் இரண்டு மடங்கு பெருகுகின்றது, ஜனங்களின் தேவைகளும் இரண்டு மடங்கு பெருகுகின்றது. இந்த காலத்திலே எனக்கு இரண்டு மடங்கு ஆவியின் வரம் வேண்டும் என்பதே எலிசாவின் விருப்பம். இப்படியான வரம் பெறுவதற்கு அவர் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தார். தனது ஏரை முறித்து கொண்டார். மாடுகளை சமைத்து இனிமேலே நான் பின் திரும்பி பார்க்கவே மாட்டேன், பின் வர மாட்டேன் என்று உறுதியாக எலியாவை பின்பற்றினார். 14 வருடங்கள் அடிமையை போல ஊழியம் செய்தார். கீழ்கால் பெத்தேல், எரிகோ, யோர்தான் என்ற இடங்களில் எலியா போகும் பொழுது கூடெல்லாம் அவரை விடாதபடி அவரை பின்தொடர்ந்தே கொண்டு வந்தார். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் சிவன் பருவத்திலே காணப்படுவார்கள் அல்லவா என்று வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 வாசிக்கிறது போல எலிசா எலியா எங்கே போனாலும் பின்பற்றி வந்து இரட்டிப்பான வரங்களை பெற்று கொண்டார். உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் மேல் பசிதாக இருக்குமே ஆனால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய முயற்சிகளை தளரப்படாதீர்கள். ஜபம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணுங்கள், என்னுடைய ஊழியக்காரர்களோடு ஐக்கியம் வையுங்கள், இரட்டிப்பான வரத்தை தாரும் தேவனே என்று கதறுங்கள். நம்முடைய தேவன் நம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாகவே நமக்குள்ள கிரியை செய்கின்ற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகவே இருக்கிறார் என்று எபேசியர் 3:20 வசனத்தில் வாசிக்கின்றோம். 5-fold 5 மடங்கு ஆசீர்வாதம். எல்லாருடைய பங்களை பார்க்கலும் பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்காக அதிகமாக இருந்ததென்ற ஆதியாகமும் 43:34 34வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பெஞ்சமினுக்கு 5 மடங்கு. ஜோசப் தன்னுடைய சகோதரர் எல்லோருக்கும் உணவு வகைகளை பங்கிட்டு அனுப்பிய பொழுது பெஞ்சமீனுக்கும் 5 மடங்கு அதிகமாக கொடுத்தார். ஏன்? பெஞ்சமீனும் யோசேப்பும் ஒரு தாயின் பிள்ளைகள். ஆகவே பெஞ்சமீனை எண்ணிய பொழுது யோசப்புடைய உள்ளம் உருகி விட்டதென்று சொல்லலாம். மற்ற சகோதரரை பெஞ்சமினுடைய பங்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கலாம். தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரை காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சங்கீதம் 16 அதிகாரத்திலே 5-6 வசனங்களிலே வாசிக்கின்றோம். 5 மடங்கு ஆசீர்வாதம் அதனுடைய காரணத்தை வேதம் சொல்லுகிறது. பெஞ்சமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாக இருப்பான், அவனை எந்த நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லாருக்குள்ளேயும் வாசமாக இருப்பார் என்றான் என்று உபாகமும் 33:12 வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் பொழுது மனுஷரை பிரியப்படுத்தாதபடி நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கர்த்தருக்கு பிரியமானவைகளையே நாங்கள் செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே 5 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. அன்பானவர்களே, தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றான், தானியேல் 10:19. ஏனோக்கை குறித்து அவர் கர்த்தருக்கு பிரியமானவர் என்று கர்த்தர் தானே சாட்சி கொடுத்தார், எபிரேயர் 11:5. தாவீதை குறித்து அவர் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்றும் சொன்னார். என்னுடைய பிள்ளையிலே கர்த்தரை பிரியப்படுத்துங்கள், உற்சாகமாக கொடுக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், தான தர்மங்களிலே அவர் பிரியமாக இருக்கிறார். என்னென்ன காரியங்களை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சோதித்து பார்த்து அதிலே நடக்கும் பொழுது 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். 10 மடங்கு டென்போல்ட் ஆசீர்வாதம். இந்த 4 வாலிபர்களும் தேவன் சகல எழுத்தினாலும் ஞானத்தினாலும் அறிவை சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களிலும் சொப்பனங்களிலும் அறியத்தக்க அறிவை அவனுக்கு கொடுத்தார். ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த ராஜாக்களும் அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் இவனுடைய ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் யோசியர்களிலும் அவர்களை விட 10 மடங்கு சமர்த்தனாக அவர் கண்டான் என்று தானியேல் 17:20-21 சொல்லுகின்றது. தானியேல் சத்ராத் மேஷாத் அபேத்நேகோ பரிசுத்தத்திற்கு என்று தீர்மானங்களை எடுத்து பிரதிச்சினை செய்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆகவே கர்த்தர் 10 மடங்கு ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தானியேல் தீர்மானித்த பாருங்கள், தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தையும் அவருடைய பானத்தையும் திராட்சை ரசத்தையும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள் என்றும் தானியேல் 1:8 வாசிக்கின்றதை மறந்து விடாதீர்கள். 10 மடங்கு ஞானம் வேண்டுமா? உங்களோடு அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களை பார்க்கிலும் சமர்த்தாக திறமையாக வாய்ந்தவர்களாக விளங்க வேண்டுமா? உங்களை பரிசுத்திற்கு ஒப்பு கொடுங்கள். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோம்? 4வதாக 100 மடங்கு ஆசீர்வாதம், 100-fold blessings. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் என்றும் கர்த்தரப்பனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 26:12 100 என்பது பூரணத்தின் எண். அது ஒரு மனுஷனுக்கு பிரயாசத்தையும் பூரணத்தையும் தரும். ஈசாக்கு பிரயாசப்பட்டு விதைத்த நல்ல நிலத்தில் விழுகின்ற விதை 30, 60, 100 மன பலனை தந்து என்று Matthew 13:8 வாசிக்கின்றோம். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்த பொழுது 30ஆக 60ஆக அல்ல அன்பானவர்களே, சம்பூர்ணமாகவே 100க்கு 100 கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26 ஈசாக்கு மிக பெரியவனானான் என்றும் அவருடைய ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவுடைய காரர்களும் இருந்ததினால ஜாதியினர் அவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள் என்றும் நாம் வாசித்ததை அறியலாம். இதுதான் 100 மடங்கு ஆசீர்வாதம். 5000 மடங்கு, அதாவது 1000 மடங்கு, 5வதாக 1000-fold blessings. நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும், 1000 மடங்கு அதிகரிக்கும்படியாக உங்கள் பிதாக்களாகிய தேவன் கர்த்தர் உங்களை அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று உபாகமம் 1 அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இஸ்ரவேலுக்கு இந்த ஆசீர்வாதத்தை மோசே கோரினார். அன்றைக்கு அவர்கள் எழுதியுள்ளபடியினால மாம்சத்தின் படியான இஸ்ரவேலராக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாமோ ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கின்றோம். ஆபிரகாமின் சுதந்திரங்களும் கிறிஸ்துவுடைய சுதந்திரங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிச்சயமாகவே இந்த காரியம் உண்டு. இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு தேவனோடு போராடி மேற்கொள்கிறவன் என்று அர்த்தம். இஸ்ரவேலர் என்று சொன்னால் தேவனுடைய பிரபுகள் என்று அர்த்தமாகிறது. 6வதாக 1,000,000,000 மடங்கு, அதாவது 1,000,000 fold blessings. ரிபேக்காலே வாழ்த்தி எங்களுடைய சகோதரியே, நீ 1,000,000,000 பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞர்களை வாசல்களை சுதந்தித்துக் கொள்வாராக என்று ஆசீர்வதித்தார்கள் என்ற ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே 60வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ரெபேக்காள் ஈசாக்குக்கு மனைவியாக போகிறாள். அந்த ரெபேக்காலை அவனுடைய குடும்பத்தினர் வாழ்த்தி ஆசீர்விக்கும் போது 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு அல்ல, 1,000,000,000 மடங்கு என்று ஆசீர்வதித்ததை பார்க்கின்றோம். மனவாடிக்கு 1,000,000,000 மடங்கு ஆசீர்வாதம். கிறிஸ்து நம்முடைய ஆத்ம மனவாளனாக இருக்கிறார். சபையானது அவருடைய மனவாட்டியாக இருக்கிறது. அப்பதுலாய் அப்பாவல் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுங்க, நியமித்தபடியினாலே உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியங்கள் நான் கொண்டு இருக்கிறேன் என்று எழுதுகிறார். 2 கொரிந்தியன் 11:2 என்று எழுதியிருக்கின்றார். தேவ சமூகத்திலே கரைதிரைகள் மாசற்ற மனவாட்டியாக விளங்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்திலே 7, 8, 9வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சுத்திகரிப்பினாலும் ஆராதனையினாலும் நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே 1,000,000,000 மடங்கு ஆசீர்வாதமால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். வானத்தின் பலகணிகள் திறந்து அளவு என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகி இருக்கும்படியாக தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று, அதனாலே நீங்க என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் மகிழியா 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறதை மறந்து போக மாட்டோம். குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பிதா அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது அவருக்கு தமது ஆவி அளவில்லாமல் கொடுத்தார் என்று, ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார் என்று யோவான் 3வது அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவகுமாரனாகிய இயேசு அதே அளவின்படியும் அதற்கு மேலும் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து அன்போடு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகின்றபடியினால என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கின்ற காரியத்தை தானும் செய்வான் என்றும், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 14:12 எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை எங்கள் மேல் அவர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த அளவற்ற அபிஷேகத்தை நாங்கள் நிரப்ப போகிறோம் என்று சொல்வோமாக. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. அதாவது எஸ்ஐ 61:9 அவர் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானங்கள் ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் என்றும், அவர்களை பார்க்கிறவர்கள் யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்காக பெற்றவர்கள், ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று எஸ்ஐ 61:9 வாசிக்கின்றோம். உலக ஆசை மாம்ச இச்சைகள் வேண்டாத சிநேகிதங்கள் இவைகளை எல்லாம் இன்று நாம் உதறி தள்ளிவிட்டு இவ்விதமாக மேலான ஒரு தெய்வீக அனுபவத்தை நாடி தேடுவோமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுவதில எவ்வளவு குறைவுகள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம். அதற்கு பதிலாக ஆண்டவரை உறுதியாக அண்டிக் கொள்வோம். எரேசியேல் 18:9 வாசிக்கின்றோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் சந்தித்து சந்ததி சந்ததியாக தேவ பக்தி உள்ள சந்ததியாக நிச்சயமாகவே மாற்றுவார் என்று மல்கியா 2:15 வாசிக்கின்றோம் என்று ஒரு சிறிய ஜெபத்தோடு என் செய்தியை முடிக்கின்றேன். அன்புள்ள தெய்வமே, உனக்கு பிரியமான ஒரு தெய்வீக சந்ததியாக இவ்வுலகத்துல வாழ்வது எத்தனை ஒரு பெரிய காரியம், பெரிய சிலாக்கியம். எங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய காரியத்திற்கு இழுத்து கொண்டு போங்க. உமக்கு பிரியமாக பயபக்தியாக வாழ எங்களுக்கு அருள்வாரும் சுவாமி. இந்த சிலாக்கியத்தை இன்று முதல் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் கூட நீர் தர வாஞ்ச உள்ளவராக இருக்கபடினால் உமக்கு நன்றி. கோடான ஓடி தோஸ்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் என்று சொல்வதோடு சங்கம வானொலியின் ஊடாக இந்த வார்த்தைகளை கேட்கிற புறஜாதி ஜனங்களையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீரே அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். நீர் அவனமாக அருள் பெருகபடினால் சுவாமி உமக்கு தோசுரம் செய்கின்றோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்தும் என்று தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே ஆமேன் என்று சொல்லி உங்களிடத்துல மறுபடியும் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன். இன்றைக்கு உங்களோடு பேசியதற்கு கோடான கோடி தோசுரம் தேவனுக்கு செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. கர்த்தர் உங்களை சுக பலனாக அவரது பலனை கொடுத்து இன்றைக்கு எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வாத கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஜபிப்போம். கர்த்தர் உங்களை சுகம் பலனாக கொண்டு எங்கள் மத்தியில் நிறுத்தி வைத்த கிருபிகளுக்கு நன்றி. உங்களோட ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு நன்றி. 100-fold of blessing 1,000 மடங்கான ஆசீர்வாதங்கள், கோடாடி கோடி ஆசீர்வாதங்கள் அப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்து பேசினீர்கள். நன்றி பாஸ்டர், உங்களை கத்தரினும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதாக நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இப்போது நாங்கள் யாவர் அன்போடு பாஸ்டர் அன்டன் ராசன் அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பாஸ்டர் அன்டன் ராசன் வரவில்லை. ஓ, பயணம் இருக்கு, பொருங்கள். அவர் சாட்சிய கேட்போம். பேசுவோம். சிஸ்டர் கவி கவிந்தா, சிஸ்டர் கவி கவிந்தா பேச முடியுமா? சிஸ்டர் கவி கவிந்தா
1: இருக்கிறாங்க,
2: லைன்ல நிற்கிறா? பிரைஸ் லார்ட். ஓகே, நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். லெஸ் பிரதர் பாஸ் அண்டன் டான்ஸ் தான் அழைப்பார்கள். பாடலை கேட்போமா? ஆமே, ஆமே, ஆமே, ஆமே.

நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு உள்ள தேவன், நீர் கடைசி நாளில் இந்த மண்ணின் மேலே நிற்பதை எங்கள் கண்கள் காணும் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து உமக்கு பிரியமாக வாழ்ந்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவரோடும் உடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோபு 19:25 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், யோபு பிசாசினால சோதிக்கப்பட்டு அந்த சோதனையில வெற்றி அடைந்து அவனுடைய அவன் திட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றான். இப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில நடக்கிற காரியங்களினால நாங்கள் துவண்டு போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை அவரோடு சேர்த்து கொள்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், லூக்கா 24:47 சொல்லுகிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த கடைசி காலத்துல மனிதர்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, இப்படியான பல குணங்களோடு வாழுவார்கள் என்று வேதாகமம் கற்று தருகிறது. இப்போ 2 தீமோத்தேயு 3:1 பார்க்கும் பொழுது, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இப்படியான குணங்களோடு இந்த கடைசி காலத்தில் மக்கள் வாழுவார்கள் என்று தேவனங்களை சேர்த்திருந்திருக்கிறார். கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் அவர் எங்கள் மேல் வைத்த அன்பை விட்டு பிரியாதபடி நாங்கள் அவர் மேல வைக்கிற அன்பை விட்டு பிரியாமல் மாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், எப்படி இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோர்களை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இன்றைக்கு நாங்கள் இப்படியான எல்லா விதமான காரியங்களையும் இந்த உலகத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாடுகளுக்கு இடையில நாடுகள் இச்சைப்பட்டு நாடுகளை பிடித்து விட வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை சூறாடிவிட வேண்டும் என்று நாடுகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக மனிதர்களுக்குள்ள பட்டினங்களுக்குள்ள இப்படியாக ஒவ்வொரு இடத்திலையும் துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியவர்கள் பிரியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் 2 தீமோத்தேயு 3:4 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதளிக்கிறவர்களாய்

இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அவர்கள் தேவன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் ஆவி இல்லாதவன், கிறிஸ்துடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவன் அவனுடையவன் அல்ல. பாருங்க, அவருடைய ஆவியை பெற்று அவருக்கு பிரியமாக நம்ம நாங்கள் வேதாகமத்தை வாசித்து தியானித்து ஜபித்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து வாழ வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து ஒரு எழுப்புதலை எதிர்பார்க்கிறார். எழுப்புதலை இந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் பொழுது, எழுப்புதலுக்கான காரியங்களை செய்யும் பொழுது அவர் இந்த மாம்சமான மாணவர் மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:17 பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பரங்களை காண்பார்கள். இப்படியாக என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்படியாக இந்த கடைசி நாட்களில நடக்க போற இந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஒவ்வொருவர் மேலும் எல்லார் மேலும் இந்த ஆவியை அவர் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், பொல்லாத கொடிய காலங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி எர்த்குவேக், யுத்தங்கள், இந்த யுத்தங்கள் எல்லாம் நீடித்து கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடர்ந்து இவ்வளவு காலமாக மனிதனை மனிதன் கொல்லுகிற காரியத்தில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், தேவனுக்கு பயம் இல்லாதவர்களாக பிசாசின் காரியங்களை திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியான பிசாசின் குணங்களோடு இன்றைக்கு அரசாங்கங்கள் செயற்படுவதை, சில அரசாங்கங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற அரசாங்கங்கள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மத்தேயு 24:24 7:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்படியான அதிக நாட்களாக நடந்து கொண்டு வந்தாலும் இந்த இப்படியான கடைசி கால செய்கைகள், ஆனால் இந்த காலங்களில் அதிகளவு நடப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்த தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். 2:7:14 அந்த தேசத்தில் நாங்கள் வாழுகிற ஒவ்வொரு தேசங்களிலேயும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக, இந்த யுத்தங்களை தவிர்க்கும்படியாக, எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த அவருடைய தேவனுடைய தூப கலசத்துல நாங்கள் போய் சேர வேண்டும். பாருங்கள், ஒரு மனிதன் கொல்லப்படும் பொழுது அநியாயமாக சில பாரிய யுத்த உபகரணங்களை பாவிக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு பலவிதமான தொழில்நுட்பம் பெருகி பலவிதமான மனிதர்கள் பாவிக்க கூடாத யுத்த காரியங்களை, கெமிக்கல் வெப்பன்ஸ், இப்படியாக பில்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், வெப்பன்ஸ், இப்படி பொல்லாத வெப்பன்ஸ்களை பாவித்து மக்கள் கொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய படைப்பின் நோக்கம், தேவன் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து மனிதன் வாழ்ந்திருக்கத்தான் எங்களுடைய தேவன் ஆண்டு கொள்ளும்படியாக, மிருகங்கள் பறவைகள் 5 நாட்களும் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து, 6வது நாள் மனிதனை படைத்து, 7வது நாள் ஓய்ந்திருக்கும்படி அந்த தேவன் படைத்ததெல்லாம் மனிதனுக்காக. அதை அவன் இன்றைக்கு பிசாசுக்கு சார்பாக இன்றைக்கு மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்,
பாருங்கள், தேவன் இரக்கமுள்ளவராக அன்புள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு அவருக்கு கோபம் வரும் பொழுது பாருங்கள், அவர் அவர் ஒரு நாள் கோபாக்கினை நாளை வைத்திருக்கிறார், தண்டிக்கிற நாளாக வைத்திருக்கிறார். மனம் திரும்புற ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்பி அவரிடத்துல வந்து விட்டால் அவர் மன்னித்து மன்னித்து இரக்கம் காட்டி ஜீவ புத்தகத்தில் அவர் அவனுடைய பெயரை எழுதி பாருங்கள் அவன் பரலோக பிரஜையாக மாற்றுகிறார். இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன், எங்களை படைத்த தேவன் அப்படியான ஒரு தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும். அன்புள்ள தேவன் பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை எங்களுக்கு பலியாக அந்த சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார், எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நாங்கள் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறோம். அவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார், தேவனுடைய புத்திரராக நாங்கள் இருக்கிறோம், சபையின் தலைவர் இயேசுவாக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்களாக தேவன் பாருங்கள் இந்த சரீரத்தில் எப்படி அவயவங்களை அமைத்திருக்கிறாரோ ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்வதற்கு அவயவங்களை சரீரத்தில் அமைத்திருக்கிறாரோ அவர் தலையாக இருக்கிறார். நாங்களும் சபையில நாங்களும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை அடைந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எலும்பும் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இப்படியான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த சோமாலியா நாட்டில் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நாட்டில் பாருங்கள் எத்தனையோ பஞ்சங்கள் வறுமைகள், அவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல நாடுகளில யுத்த நாடுகளில பாருங்கள் யுத்த நாடுகளில ஆக்களை ஒரு நாடு ஒரு மக்களை கொன்று விட்டு அப்படியே விட்டு விட்டு போவார்கள். அவர்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாமல் துன்பப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை தேசத்திலேயே அதிக காலமாக அந்த யுத்தம் நடந்தது. யுத்தத்தின் கொடுமையை பாருங்கள் மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். பாருங்கள், சவுத் கொரியா திரும்பமாக கிறிஸ்தவ தேசம் சவுத் கொரியா பாருங்கள் அந்த போர் ஜங்கச்சு என்ற பெண்டெகோஸ்ட் பாஸ்டர் மூலமாக அந்த ஒரு புத்திஸ்டான தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாறியிருக்கிறது. ஆனால் இன்று பாருங்கள், இன்றைக்கு அந்த தேசத்துல மீண்டுமாக அந்த கம்யூனிச கொள்கைகளை அந்த அரசாங்கம் கொண்டு வருவதை கொண்டு வந்த அந்த நாட்டை மீண்டும் அந்த கம்யூனிச சோசியலிச சித்தாந்தத்துக்குள்ள நடக்க அந்த அந்த தேசம் முனைந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், முந்திய போல அந்த அந்த தேசம் கிறிஸ்தவ தேசமாக 60-70% மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு அந்த கம்யூனிச கொள்கைகள் செயற்படுவதை இந்த அரசாங்கங்கள் மாறும் பொழுது அந்த தேசத்தின் அரசாங்கங்கள் கம்யூனிச தேசங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தேசங்களில பஞ்சங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருந்தது, புத்திஸ்டாக இருந்த தேசம் இன்றைக்கு மீண்டும் அந்த தேசத்துல இப்படியான காரியங்கள் மூலமாக இந்த கம்யூனிச நாட்டை சிதைக்கிற நாடுகளை துன்பப்படுத்துகிற நாடுகளை மீண்டுமாக அந்த நரகத்துக்கு இழுத்து செல்கிற பிசாசுகள் இந்த கடைசி நாட்களில பல தேசங்களில செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா தேசத்துல கூட இப்படியான கம்யூனிஸ்ட் கொள்கைகள், இன்றைக்கு கனடா தேசத்துல இப்படியான அறியாத சில இளைஞர்களை இன்றைக்கு திருடுகிறது பிசாசு, திருடுவது கொல்லுவன்னைக்கு கனடாவிலே இளைஞர்கள் அறியா அவர்கள் தங்கள் சொந்த சிந்தனை இல்லாமல் இயேசு சிந்தனை இல்லாமல் கம்யூனிச தத்துவங்களுக்கு கூட அவர்களுக்கு
சில கம்யூனிசவாதிகள் பணங்கள் கொடுக்கிறார்கள் இந்த துண்டு பிரசங்களை கொடுப்பதற்காக. இப்படியான தீமையான கொள்கைகளை மனிதர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார். மத பிரச்சாரங்கள் இப்படியான மெய்யான தேவனை தான் இந்த கடைசி காலத்தில் நாங்கள் தேட வேண்டும். பாருங்கள், அப்போ சில நல்ல நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் 8 வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் பர்லுவதுண்டு, பீட்டர் உண்டு, 12 பர்லுவத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறவர்கள் பாருங்கள் அந்த அந்த பரலோக சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, இச்சையடக்கத்தை, விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீளிய பொறுமை, இப்படி 9 கனிகளையும் 9 வரங்களையும் அவர் எங்களுக்கு தந்து எங்களை அவர் அவருடைய பார்வையில பாதையில நடக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே போல நாங்களும் மரித்தவர்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு நாமும் அவரோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டு நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், அப்போ சில நடவடிக்கைகள் 9 வசனத்தில் பார்க்கும் பொழுது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. பாருங்கள், உயிரோடு எழுந்து அந்த மேகத்துக்கூடாக அவர் பரலோகத்துக்கு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் போகிற போது, அப்போ சில நடவடிக்கைகள் 10 வசனத்தில், அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திற்கு வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பாருங்கள், இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலர் காலத்திலே எப்படி மிருகங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியாகத்தான் இயேசு திரும்பவுமாக மிருகங்களிடது இடத்திலிருந்து தான் வருகிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில், இனி நடக்க போற காரியங்களை சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது, இதோ மிருகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். எப்படி மிருகங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அதே போல மிருகங்களுடனே வருகிறார். பாருங்கள், இந்த குத்திரவர்கள் அவர்கள் ஒவ்வொருவர் முழு உயிர்த்தெழுந்து இப்படியாக பார்ப்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் உமேக்காவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். பாருங்கள், இயேசுவும் பிதாவும் பல இடங்களில ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, மனிதனை படைக்கும் பொழுது, லெட்டஸ் மேக் அவர் இமேஜ், எங்களுடைய நமது சாயலாக தேவனும் இயேசுடைய சாயலாகவும் நாங்கள் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். இப்படியாக நாங்கள் நீதிமொழிகள் 8 பார்க்கும் பொழுது, அவர் நான் வானத்தை வட்டணிக்கையிலும் அவர் அருகே பிதாவின் அருகே இயேசு செல்ல பிள்ளையாக இருந்தார். இப்படியாக இருந்தவர் தான் இயேசு, இருக்கின்றவர் தான் இயேசு, வருகிறவர் தான் இயேசு. அவர் தான் அல்பா, அவர் தான் உமைக்கு, அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு.
இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் பிதாவும் இயேசுவும் உருவாக்கினவர்கள். இப்படியாக இயேசு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவர் இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். தொடக்கத்தை உலகத்தை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை உருவாக்கினவர் வெளிப்படுத்தினர். விசேஷம் 21 முதலாவது வசனத்திலேயும் அவர் தான் சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், அவர் தான் புதிய வானம் புதிய பூமியை படைத்து இந்த 1000 வருட ஆட்சியை எங்களுக்கு தருகிறவர். இப்படியான தேவன் தான் மெய்யான தேவன். இன்றைக்கு வேதாகமம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், இன்னைக்கு மதங்களில பார்க்கிற தெய்வங்களை எல்லாம் மனிதர்கள் உருவாக்கின தெய்வங்களாக பாருங்க. நீங்க நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாத தெய்வங்கள் தான் இன்றைக்கு மதங்களாக இல்லாது பல தேசங்களில மூதாதியர்கள் ஆரம்ப கால மூதாதியர்கள் செய்த தவறினூடாக அந்த மதங்கள் வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஆபிரகாமின் தகப்பன் இன்றைக்கு ஒரு மத சிலை வழிபாடு உள்ள சிலை செய்து ஒரு வியாபாரம் செய்கிறவனாக அவரவனுடைய தகப்பன் குடும்பம் இருந்தது. பாருங்கள், அந்த குடும்பத்தில் இருந்துதான் மத வழிபாடு உள்ள சிலை வழிபாடு உள்ள ஒரு கிட்டத்தட்ட இந்து விக்கிர ஆராதனை உள்ள மதங்களில் இருந்துதான் ஆபிராம் தான் தகப்பன் வைத்த பேர். ஆபிராமை பிரித்தெடுத்து அவனுடைய பேரை ஆபிரகாம மாற்றுகிறார். தேவன் ஆபிரகாமாக மாற்றி அவனுக்கு ஈசாக் பிள்ளையாக பிறக்கிறார். ஆபிரகாமுக்கும் அவனுக்கு சாராய்க்கு பிறந்த பிள்ளைதான் ஈசாக். இப்படியாக தேவனுடைய சித்தத்தின் பிள்ளையாக ஆபிரகாமின் பிள்ளைதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆனால் தேவன் வைத்த பேரில் பிறந்த பிள்ளை தான் இஸ்மாயில். அபிராமும் அந்த வேலைக்கார அபிராம் வீட்டில் இருந்த வேலைக்கார பெண்ணுக்கும் உள்ள மகன் தான் இஸ்மாயிலாக இன்னைக்கு முஸ்லிம் சந்ததியாக 12 தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். 12 கோத்திரங்களாக நாங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஈசாக்கின் சந்ததியாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் சந்ததியாக இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாமின் சந்ததி தாவீது கூடாக இயேசு கிறிஸ்து கூடாக கிறிஸ்தவர்களும் ஆபிரகாமின் சந்ததியாக மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி எங்களுடைய சாபங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து இயேசு கிறிஸ்து சுமந்து ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படியாக வருகிறது. ஆனால் இஸ்மாயேல் சந்ததி இன்றைக்கு முகமதிய சந்ததி அவர்கள் புதிய ஏற்பாட்டை அவர்கள் படித்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நடந்து இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததி கூடாக பிறந்தவர். அவர் தான் ரட்சிக்கிற ஒரே ஒரு தெய்வம் என்பது அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். இந்த நாமம் ஆபிரகாமின் சந்ததி கூட தான் வருகிறது. சந்ததி கூட வருகிறது தான் இஸ்மாயில் சந்ததியாக இருக்கிறது. கேகாருக்கும் வேலைக்கார பெண்ணுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த பிள்ளையாக இஸ்மாயில் அவனுடைய துஷ்ட பிள்ளையாக ஈசாக்கு விரோதமாக அவன் செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசுக்குள்ள நித்திரை அடைந்த ஒவ்வொருவரையும் இயேசு மீண்டுமாக வரும் பொழுது அவர்களையும் கொண்டு வருவார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்கள், யான் யார் அந்த மெய்யான தேவனாகிய கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மிருகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். பாருங்கள், இப்படியான ஒரு வாழ்வை, இயேசுவோடு வாழ்கிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. தீமைகளை செய்வதன் மூலமாக, தொடர்ந்து பாவத்தில் வாழுவதன் மூலமாக, தொடர்ந்து இந்த துரைத்தனத்தின் ஆவிகள் எபேசியர் 6:12 சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பல மக்களிடத்துல, பல அரசாங்கங்களிடத்துல எல்லாம் தவறான ஆவிகள் காணப்படுகிறது. நாங்கள் எபேசியர் 6:12 வசனத்துல துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. பாருங்கள், இப்படியான ஆவிகள் மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி தீமையை நன்மை என்று அவர்களுக்கு அவர்களுக்கு பாருங்கள், அதிக காலம் அடிமைப்பட்டிருந்தால் அந்த அடிமைத்தனம் ஒரு அடிமைதான் அவர்களுக்கு விருப்பமாகிவிடும். பாருங்கள், இப்படித்தான் அடிமை பழகி விடுவார்கள் அவர்கள். இப்படித்தான் மூதாதையர்கள் மதத்தை, எங்களுடைய பழைய மூதாதையர்கள் மத வழிபாடுகள் உள்ளவர்களாக இருந்தது நிமித்தம் அந்த மத வழிபாட்டு அடிமை தினம் இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் காலத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மத வழிபாடு அடிமைத்தனம், அதிகார மத அதிகார காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பாருங்கள், ஆனால் இயேசு ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு மதங்கள் உள்ள மக்களும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா. அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து பாவத்தில வாழுவதற்கு தேவனுக்கு பிரியமில்லை. துன்மார்க்கன் மரித்து நரகத்துக்கு போவது அவருக்கு பிரியமில்லை. அவன் மனம் திரும்பி தன்னிடத்துல வருவதெல்லவோ பிரியம் என்று தேவன் கூறுகிறார். பாருங்கள், நாங்கள் 1 கொரிந்தியர் 6:9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. தொடர்ந்து இப்படியான பாவத்தில வாழக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். இரக்கமுள்ளவராக அவரிடத்துல மனம் திரும்பி வரும் பொழுது இருதய பூர்வமாக மனம் திரும்பி வாழ்ந்துவிட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு உதவி செய். நீங்கள் தான் அவரிடத்துல கேட்க வேண்டும். அவரை விட்டு விடக்கூடாது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவனுடைய இரத்தத்தினால கழுவி விடும் என்று கேட்டு அவரை விசுவாசிக்கணும். அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார். என் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டால் அவருடைய தழும்புகளால் நான் சுகமடைகிறேன். ஒவ்வொரு நோய்களும் அவருடைய தழும்புகளால சுகமடைகிறது. பாருங்கள், இப்படித்தான் நாங்களும் அறியாத காலத்தில இந்த ரட்சிப்படுவதற்கு முன்பாக சில பாவங்களுக்கு, இப்படியான சில பாவங்களுக்கு கூட நாங்களும் வாழ்ந்தோம். அவர் எங்களுக்கு எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டார். நீங்களும் அவரிடத்துல கேட்கும் பொழுது என்னை மன்னியும், இப்படியான ஒரு பாவத்தில இருந்து என்னை விடுபடாமல் நீங்கள் உங்களுடைய பாவத்தை சொல்லி நீங்க தனிமையில இருந்து இயேசுவே ஒன்றான மெய்த்தேவனே இயேசுவின் நாமத்தில நான் இப்படி இப்படியான பாவங்களை செய்து இன்றைக்கு ஒரு துன்பத்திலே கஷ்டத்திலே கவலையிலே தேவனை விட்டு பிரிந்து பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், கவலைகள் வரும், கண்ணீர் வரும். இப்படியான பாவங்களை விட்டு வரும் பொழுது இந்த பாவங்களுக்கு வெறுப்பு, பாவத்தில வெறுப்பு வர வேண்டும்.
இது என்னுடைய மெய்யான தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோசேப் இப்படித்தான் பாவம் செய்கிற சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதப்படி என்ற ஒரு உணர்வோடு அவன் பாவத்தை வெறுத்து வாழ்ந்தான். பாருங்கள், அவனை ஜெயிலில் போட்டார்கள். அப்படியான ஒவ்வொரு துன்பத்திலையும் தேவன் இயேசுக்கு பிரியமாக, அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டத்தில துன்பத்தில அவன் தேவன் கூட இருப்பார். தேவன் கூட இருந்தால் உங்களை தேவன் ஒரு நாள் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக யோசேப்பு பல வருடங்கள் துன்பத்தில கிணறு சகோதரர்கள் குழியில போட்டார்கள், இப்படியாக விற்கப்பட்டார்கள், இப்படியாக ஜெயிலில் போட்டார்கள். ஜெயிலில் போடும் பொழுது அவர் கூட இருந்தார், குழியில போடும் பொழுதும் அவர் கூட இருந்தார். ஆனால் யோசேப்பு தேவனுடைய பிரியமாக எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தது நிமித்தம் யோசேப்பு கொடுத்த அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றி அந்த பஞ்ச காலத்தில யோசேப் மூலமாக அந்த எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு சகோதரர்கள் துன்பப்படுத்தின சகோதரர்கள் குடும்பம் எல்லாம் அந்த யோசேப்புடைய ஞான தேவன் கொடுத்த தேவன் கூட இருந்து கொடுத்த ஞானத்தினால அந்த வறுமைகளில் இருந்து எல்லாம் அவர் மாற்றி அமைத்தார். இப்படித்தான் தேவன் செய்வார். நீங்கள் அவருடைய பார்வையில, மனிதர்களுடைய பார்வையில் அல்ல, தேவனுடைய பார்வையில, தேவனுடைய வசனத்தின்படி நான் சரியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோபுவை சாத்தான் தீமை செய்கிறவன் தான் சாத்தான், திருடுபவன், கொல்லுபவன், அழிப்பவன். பாருங்கள், அவன் ஏஞ்சல்ஸாக இருந்துதான் சாத்தானாக விழுந்து போன தூதனாக அவன் இருந்தான். ஏஞ்சல்ஸாக இருந்து பாவம் செய்கிற ஏஞ்சல்ஸ்கள் தான் இன்னைக்கு சாத்தானாக மனிதர்களுக்கு விரோதமாக, மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு இயேசுவுக்கு விரோதமாக இவர் இந்த மனு குலத்துக்காக சிலுவையில மரித்தது பிசாசுக்கு பிடிக்காது. தீமை செய்கிற பிசாசு, தீமை தான் மனித குலத்துக்கு செய்கிற பிசாசாக இருக்கிறான். எந்த மனிதனையும் அவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். பணத்தினூடாக சில பாவ காரியங்களுக்கு ஊடாக மனிதர்களை வஞ்சித்து அவனுக்கு தேவனுக்கு விரோதமாக ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறான். பாருங்கள், யோசேப்பு இப்படி பிரிவினை வரும் பொழுது யோசேப்பு தேவனுக்கு பிரியமாக இருந்தான். யோபு பாருங்கள், இப்படியாக சாத்தான் போய் தேவனிடத்துல கேட்கிறான், நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். பாருங்கள், தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் நீதியாக நேர்மையாக தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. நாங்கள் தவறிவிட்டால் தேவன் அனுமதித்து விடுவார். ஆனால் பிசாசு வந்து சேலஞ்ச் பண்ணும் பொழுது யோபுவை நீர் வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், உம்முடைய வேலியை எடுத்து விடும், அந்த பாதுகாப்பு வேலியை எடுத்து விடும் என்று தேவனோடு சேலஞ்ச் பண்ணும் பொழுது தேவன் அனுமதிக்கிறார். அவனுடைய உயிரை மட்டும் நீ எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் அவனை சோதிக்க அனுமதிக்கப்படுகிறேன். இப்படியாக சோதிக்கப்படும் பொழுது யோபு உத்தமமாக இறுதி வரைக்கும் உத்தமமாக இருந்தது நிமித்தம் அவன் திட்டத்தனியாக ஆசீர்வாதத்தை பெறுகிறார். நாங்கள் எந்த நிலையிலையும் தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி எங்களை காத்து கொள்ள வேண்டும். துன்பம் வரும், துயரம் வரும், நாசமோசம் வரும், பட்டயம் வரும், வந்தாலும் நாங்கள் மரிக்கிற நிலை வந்தாலும் தேவனிடத்துல நாங்கள் எங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், தேவனுக்கு தேவனிடத்துல ஆவியை ஒப்புக்கொடும் பொழுது, இயேசு மரிக்கும் பொழுது கூட, இயேசு மனிதனாக 100% மனிதனாக இந்த உலகத்துல வந்த பொழுதும் அவர் மரிக்கும் பொழுது ஆவியை அந்த தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இப்படியாக நாங்களும் மரிக்கும் பொழுது, மரிக்கும் தருவாயிலையும் தேவனிடத்துல எங்களுடைய ஆவியை, எங்களுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகிறது. பரலோகத்தில் அவர்களை மன்னித்து எங்களுக்கு துன்பம் செய்கிறவர்களை இயேசு எப்படி மன்னித்தவர்கள் போல
இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் மன்னித்து மறிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போறது. அங்கே பரலோக பலிபீடத்தை கீழே தேவன் எங்களை வைத்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எங்கள் பரலோகத்தில் சகல சகல தேவைகளை சந்தித்து எங்களுக்கு ஒரு ஒரு தேவனுடைய ஆசாரிய ஊழியம் செய்யற தகுதியை தந்து அங்கு இருக்கிற நீ இருக்கிற அங்கு தருகிறார். எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உயர்வை தருகிறார். இயேசுவுக்காக நாங்கள் நிற்கும் பொழுது துன்பம் துயரம் நாசமோசம் பட்டயம் எதுவும் அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. அவருடைய அந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு ஒரு தைரியத்தை தரும். அந்த தைரியத்துல தான் பரிசுத்த ஆவியானவருடைய தைரியத்துல தான் நாங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். நாங்கள் ரோமர் 5:5 பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி எங்களுக்கு இருந்து அந்த தைரியத்தை தருகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாங்கள் அன்பு இருந்தால் எங்களுடைய தேவன் அன்பு இருந்தால் எங்களுக்கு பயம் பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் நாங்கள் எப்பையும் தேவனுக்கு தேவனிடத்துல விசுவாசமா இருக்க வேண்டும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இன்றைக்கு மதங்களில் இருக்கிறவர்கள், அருவறுப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், இப்படியாக தொடர்ந்து இந்த பாவத்தில வாழுகிற மக்கள் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று பாருங்கள். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவறுப்பானவர்கள், கொலை பாதகர்கள், விபச்சாரர், சூனியக்காரர், விக்கிராராதனைக்காரர், பொய்யர், அனைவரும் 2 மரணமாகிய அக்கினியின் கந்தம் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள். இதுதான் பைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆக இருக்கிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு தான் அவருக்கு பிரியமாக வாழ்கிற வாழ் வேண்டும். மதங்களில் இருந்தீர்களாக இருந்தால் இன்றைக்கு தவறான எல்லா மதங்களும் ஒரு நாள் தண்டிக்கப்படும் என்று சொல்லி எரேமியா 10:11 சொல்லுகிறது. மதத்தில் இருக்கிற தேவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். 2 பிரிவு தான். இயேசுதான் ஜட்ஜியாக வரப்போகிறார். வலது பக்கத்துல பரலோகம், இடது பக்கத்துல நரகமாக இருக்கிறது. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

என்னில் கரைந்த இயேசுவே.

என் ஜீவனே, என் ஜீவனின் பெலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே.

நிலைப்பதுமே கிருபையினால்தான் வாழ்கின்றே நீ வாழ்வே நீ தான் ஐயா.

கிருபையை தந்து கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாக

0: ஐயா ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வருகையில இந்த மக்கள் ஒவ்வொரு ஒருவரும் விடுபட்டு போகாதபடி விசேலமாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் எந்தெந்த கண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை மக்களும் அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அறிந்து கொண்டு தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் இடைப்படும்படியாக, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், யேசுவா, யெகோவா, மெர்சிபல் காட், மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய அன்பினால, இரக்கத்தினால, பரிசுத்தத்தினால பரிசுத்தமாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சிறைகளின் தேவன் பரிசுத்தர், வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்துள்ளன. ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும். நாங்கள் பரிசுத்தம் இல்லாமலும் தரிசிக்க முடியாது. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நன்றி கண்ட மக்களும் ஒரு எழுப்புதலை காண, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்ட மக்களும் ஜெடமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தமிழ் மக்களும் எந்தெந்த கண்டங்களில் வாழ்ந்தாலும் அந்தந்த தெய்வங்களை விட்டு மெய்யான தேவனிடத்தில இயேசு கிறிஸ்து ஆகிய இரட்சகரிடத்தில எனக்காக அந்த சிலுவ மரணத்தில மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக நான் இனி அவரை சிலுவையில் அறைய கூடாது. ஆண்டவரே, உம்மை என்னை மன்னியும் என்று கேளுங்கள். என்னை மன்னியும், எங்களை மன்னித்தது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு மக்களை இரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்ளும். அவர்களும் மனந்திரும்ப அறியாமை உள்ள காலங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, அவர்களை மன்னித்து உம்முடைய பரிசுத்தாவினால் நிரம்பி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் வந்து நித்திய நித்தியமான வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாச. அருமையான ஒரு செய்தி, ஒரு ஆழமான செய்தி. உங்களுடைய செய்தியின் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது உண்மையிலே எங்களுடைய இருதயம் கொடுத்து விட்டு இருந்தது. அப்படியாக ஆவியானவர் இன்றைய நாளே உங்களுடைய செய்தியை ஆசிர்வதி தந்திருக்க, அதுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கயிற்று செய்யும் காரணத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். Glory to Andrew. God, God bless you, brother. God bless you, everybody. Amen.
1: ஆமேன். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்டாம், ஸ்கார்போரோ, ஒன்டாரியோ. இன்றைய நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில் ஆவியானவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கிறார். துதி சோஸ்திர பாடல் தேவனுக்கு மகிமையாகவும், தேவ செய்திகளின் ஆழமான சத்தியங்களை செய்தியின் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். கடந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து, அது மட்டுமல்ல சனி ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை கடந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தவங்களை அவசியப்பாராக. இப்பொழுது முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாரிங்.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
1: முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா.
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே, இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து எங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து எங்களை உற்சாக பயன்படுத்தின உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வார்த்தையில அன்பு இனிமையான வார்த்தையில ஆண்டவரே பகிர்ந்து கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. மைந்திரன் ஐயாக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே. கம்பீரமாக அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. மைந்திரன் ஐயாவின் அதிகமாக உங்களுக்குள்ள பெல்லப்படுத்தி ஆண்டவரின் அதிகமாக அபிஷேகத்தினால நிரப்பி சங்கமமான நித்திய வெளிச்சத்தில் ஒளியாக நீங்க வைத்திருக்கிற கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு நேரம் என்றாலும் நாங்க ஏனோ தானோ என்று நினைக்காமைக்கு இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஊழியக்காரர்களை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களோட கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே கம்பீரமாக அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு புதிதான வெளிப்படுத்தலையும் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி வெளிப்படுத்தலை ரகசியங்களையும் அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே நன்றி. சிஸ்டர் மேகுலா வாசுக்கானி வருகிறன் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அருமையான வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்தார்கள் ஆண்டவரே. அந்த வார்த்தையில ஒன்றுண்டாலும் வீண் போகாத வண்ணமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய வார்த்தையில் பதியப்பட்டதாக அவர்களுக்குள்ள நீங்க அவர்களோடு பேசி அதிகமாக எழுந்து பிரகசிப்பதற்கு எழுந்து ஒரு மனதோடு கற்றி எழுப்பதற்கு உங்களுடைய ஊழியத்தை கொடுத்த ஒவ்வொரு ஊழிய காரங்களுக்கான ஜபிக்கிற அவர்களுக்கு ஆண்டவரே அதிகமான உங்களுடைய அன்பையும் அபிஷத்தையும் அனுப்பி ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற ஆண்டவரே அப்பா. சிஸ்டர் மெகுலாம் அவங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள கற்றுக்கொள்வதற்கு உங்களை நிலைத்திருப்பதற்கு அவர்களை இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்கள் வந்து இன்றைக்கு புதிதான வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தார். 100 fold blessings, 1000 மடங்கான ஆசீர்வாதங்கள், கோடாடி கோடி ஆசீர்வாதங்கள் என்று கூறி வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தார். அவர்களையும் ஆண்டவரே அவங்க கூட இருந்து அவங்களோட ஊழியத்துல அதிகமாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அன்டன் ராசநாயகத்துக்கானு வருகிற அவர் அப்பா உடைய வருகை குறித்து எங்களை ஆசீர்வதிக்க வருகையை பற்றி கூறி ஆசீர்வதித்தார்கள். உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாகுவதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா ஒவ்வொரு நிமிடம் புதிதாக்கி பாஸ்டர் அன்டன் ராசநாயகத்தை அதிகமாக உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட வெளிப்படுதலை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி. சிஸ்டர் கருணா அப்படி வருகிறேன். அவங்க வந்து ஜப ஆராதனை ஜபம் பாடலை எடுத்து வந்து அப்பா எங்களை ஆசீர்வதித்தார்கள். அதுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்திய சிஸ்டரையும் அவங்க குடும்பத்தாரையும் அப்பா இன்னும் அதிகமாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அவங்களை போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்களை பத்திரமாக கொண்டு சேர்த்தீர்கள். எங்க மத்தியில் வந்து இருந்து எங்களை உங்களோட நாமத்தை உயர்த்திய அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி நன்றி. சிஸ்டர் கிரேசிய ரஞ்சனக்காணி வருகிறன் ஆராதனை பாடல்களையும் தேவ ஞானத்தை எடுத்து வந்தார்கள். அவர்கள் மூலமாக ஆண்டவரே அந்த பாட்டுகள் மூலமாக கொண்டு இருக்கிற ஒவ்வொருதலையும் அப்பா அந்த வார்த்தையில் அவங்களை உள்ளத்தில் போகத்தக்கதாக அவர்களையும் ஆசீர்வதித்து சிஸ்டர்ஸையும் அவங்களோட பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதிகமாக தேவ ஞானத்தையும் உங்களோட புதிய பாடல்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்து வந்த கிருபைகளை கொடுத்து இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரஞ்சித் ஜெபித்த ஜெபத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்களோட விண்ணப்பங்களை கேட்கிற தேப்பனே, எங்களோட விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிற தேப்பனே, அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்திலையும் இருந்து அவங்களுக்கு வேண்டுதலை சந்தித்து யாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உங்களுடைய பேலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கான ஜெபித்து புதிய பாடல்களை இன்னும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டர் கவிதா அவர்களுக்காக ஜபிக்கிற அருமையாக ஜபித்தார்கள். பாடல்களை கொண்டாந்து சோஸ்தரித்து அப்பா இன்றைக்கு புதிதாக நாளாக அவங்களுக்கு முதலாவது நாளாக இருந்தாலும் அருமையாக உங்களுக்கு துதி பாடல் செலுத்தி உங்களுடைய ஆராதித்து உங்களை மகிமைப்படுத்த வந்த சிஸ்டரை ஆசிர்வதிக்கிறேன். அதிகமாக அவங்களோட தேவையை சந்தித்து அவர்களை இன்னும் மென்மேலுமாக உங்களுடைய இரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்து வைத்து ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசு அப்பா, யாரிடம் ஜபிக்க முடிய விட்டிருந்தா மன்னிக்காம இருந்தாலும் யாவருக்காம் ஜபித்தேன். நன்றி இயேசு. இந்த பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரிட்டாக்காவணி வருகிறேன், அவர்களுக்கு நாங்கள் ஜபிக்காவிட்டால் நாங்கள் இந்த நிலை நிற்க மாட்டோம். அப்படியே ஆண்டவரே அவர்கள் திறந்து கொடுத்த இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய அப்பா போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்கள் கூட இருந்து உங்களுடைய கிருபையினாலே அதிக அதிகமாக முடிசூட்டி எங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னும் அதிகமாக இரகசியமான காரியங்களை வெளிப்படுத்தி இந்த அபிஷேகம் உபவாச அபிஷேகம் அந்த நாட்களையும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர்ற கூட்டங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி அருமையான முடிவு ஜெபத்தை எடுத்து வழி நடத்துவீர்கள். கர்த்தர்களை ஆசிரிப்பாராக. அது மட்டுமல்ல, இன்றைய நாளிலே கவி கவிதா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து தொடக்கு முதல் முடியும் வரை இதனுடைய வார்த்தைக்கு காத்திருந்து சோத்திரத்து காத்திருந்து தேவனுக்காக வயது ஆக்கியம் காட்டுகிற சகோதரி, இந்த சகோதரி இந்த நித்திய விரதத்தினை வந்து கடந்த ஒன்று படினால் தேவன் ஆசீர்வாதங்களை மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவாராங்க. அந்த சகோதரி தனிமையிலே இருந்தாலும் அதிகாலை வேலையிலே வந்து கலந்து கொண்டு தேவன் நாமத்தை ஆத்மாவை சொல்லுவோமா? இல்ல மைக் ஆன் பண்ணுங்க. கவி கவிதா மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, என்ன என்னாலும் ஆத்மாவை சொல்லுவோமா? சொல்லுங்க.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி

North America toll free 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலும் முடிவுமான தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை வரவேற்று பாடுகிறார் நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் சாம் சுதாகர் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது.

அதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிள்ளையாக இருக்கும்போது தாயும் தகப்பனும் உங்களை கைவிடலை, அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்கள கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

மலர்கள் மனம் தரும், தென்றல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசை தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள் கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயுன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: அந்த அற்புதம் என்னன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா? இருந்த அருமையான கத்துட பிள்ளைகளே, பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியத்தை விட்டாலும், ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு, அதாவது ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு அமைதி இல்லையே, ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விருத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. விருத்தி இல்லைன்னு சொன்னால் அவளை பார்த்தா அந்த நாட்களே பார்க்கிற வழியில ஒரு மாதிரியாகத்தான் இந்த நாட்களை இருக்கும் மாதிரியான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இந்த நாட்களை இருப்பார்கள். அவர் உழைக்கிறதெல்லாம் இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அந்த உழைக்கிற காசு கூட கையில் இந்த நாட்களை இருக்காது. அப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. ஏன்னு சொன்னால் பிசாசானவன் அவர்களை கட்டி வைத்திருந்தான்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம் மறுமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனாலும் ஒரு சம்பவம் நடக்கிறது. திடீரென்று பார்க்கிற வழியிலே அவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நாட்களை பாருங்கள், அந்த தாயார் கற்பந்தரித்து ஒரு ஆண் குழந்தை இந்த நாட்களை பெற்றெடுக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அந்த ஆண் குழந்தை இந்த நாட்களை பெற்றெடுத்த நாட்களை பாருங்கள், அந்த குழந்தையை பெற்றிருந்த நாட்களை அவர்கள் வருகிற வழியிலே அந்த குழந்தை சிறு வயதிலே இருந்து கூட எந்த மதத்திலே இந்த நாட்களை சேர வேண்டும் என்று தெரியாமல் இருந்தது. அதாவது எதை ஆராதிக்க வேண்டும், அதாவது இந்து மதத்தில போகணுமா கிறிஸ்தவ மதத்தில போகணுமான்னு சொல்லி இந்த நாட்கள் இந்த வழியிலே அந்த அந்த வாலிபன் இந்த நாட்களிலே தன்னுடைய வயசு வந்த காலத்திலே அவன் கிறிஸ்தவ மதத்தை இந்த நாட்களை தெரிந்து கொண்டான். இந்த நாட்கள் அதனாலே ஆலயத்துக்கு போவான், காரியங்களை செய்வான், இந்த நாட்களை உயான காரியங்களை செய்து கொண்டே இந்த நாட்களை வருவான். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்படி தேவனுடைய ஒரு வித்தியாசமான அழைப்பு அந்த வாலிபனுக்குள்ளே இந்த நாட்களை இருந்தது. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக பாருங்கள், அந்த வாலிபன் பிறந்து அதுக்கு பின்பாக கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு பின்பாக அவருடைய சகோதரர்கள் இந்த நாட்களிலே பிறந்தார்கள். கிட்டத்தட்ட அதுக்கு பின்பாக தான் அவர்களுக்கு 5-6 4-5 பிள்ளைகள் இந்த நாட்களில் பிறக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, என்ன பாருங்க, இந்த கற்பத்தை தேவன் ஒரு தனியாக அந்த நாட்களில் பிரித்தெடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று இந்த நாட்களிலே அவர்களுக்கு தெரியவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவன் வாலிப வயதை அடைந்தான் இந்த நாட்களிலே. அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன செய்தான், ஆண்டவரை சொந்தரச்சராக ஏற்றுக்கொண்டான். ஆண்டவுடைய காரியத்திலே இந்த நாட்களை வந்தான் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் அவருடைய சகோதரங்களும் இந்த நாட்களை ஆண்டவரை இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால், இவன் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரன் இந்த நாட்களிலே கத்தருடைய சமூகத்திலே கத்தரோடு இந்த நாட்களை இருக்கிற வழியிலே கத்தர் இவர்களுக்கு வாசல்களை திறந்த நாட்களிலே அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை கொடுத்தார். அவருடைய சிறு, அதாவது சிறு சகோதரர்களை விட இந்த நாட்களே இவர் இந்த நாட்களே சகலவிதமான ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த நாட்களே இருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம் அருமையான கத்துள். ஆனால் அவர்களாலே இந்த நாட்களே ஒரு படி கூட இந்த நாட்களை முன்னேற முடியவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த பாரம்பரியங்களை விட்டு விடாதபடி இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அப்படி இருந்தார்கள். இப்ப ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாரம்பரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிடு, உடைய இனத்தார் சுற்றதா எல்லாரையும் விட்டு விடு. அதே விதமான தான் இந்த வாலிபன் இந்த நாட்களை அந்த அந்த இடத்திலே ஆண்டவடத்திலே வந்தான். கத்தருக்கு ஊழியத்தை செய்து கொண்டு இந்த நாட்களை காரியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய சகோதரங்கள் இன்று வரைக்கும் இந்த நாட்களை பார்க்கவில்லை. ஏதோ ஒரு குழப்பத்தில் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதே பிடியிலேதான் அந்த விக்கிர ஆராதனைக்குள்ளே இந்த நாட்களை தான் இருக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அதனாலே பாருங்கள் அந்த சாபங்கள் அப்படியே அந்த தொடர்ந்தும் இந்த நாட்களை அந்த இடத்துல இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய விழுது. நான் ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், என்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே வருவாரோ, என்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயோ, அன்றைக்கு உன்னுடைய கட்டு அவிழ்க்கப்படும், நீ விடுதலை பெறுவாயே. முதலாவது அதை பார்க்கவும் வேதம் சொல்லுகிறது. யோவான் 8-ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 32-34 பாருங்கள், இந்த நாட்களே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த சத்தியத்தை அறிகிற வழியிலே என்னுடைய எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவ கட்டுக்கள், சாப கட்டுக்கள் எல்லாம் அறுப்புண்டு எனக்குள்ளே ஒரு மாபெரும் விடுதலையை இந்த நாட்களை நான் பெற்றுக்கொள்ளக் கூடியதாக இந்த நாட்களை தேவன் அந்த இடத்துல கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான கத்துடைய, ஏனென்றால் நம்முடைய கத்தர் அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் மன்னிக்கிற தேவனும் தயவிருக்கு கிறக்கவும் கிருபையும் உள்ள தேவனுமா இருக்கிறார் என்றால் அதை சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது. 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் காக்கிறவரும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவரும் சொல்லி யாத்ரா புத்தகத்தில் நாங்கள் வாசித்த மறுமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் ஆண்டவிடத்திலேதான் அந்த மன்னிப்பு இருக்கிறது. ஒரு மனுஷனிடத்திலே மன்னிப்பு இல்லை. இன்னைக்கு நாங்கள் போயிட்டு ஒரு சில காரியங்களை செய்துட்டு இந்த நாட்களை பாருங்கள், அங்கே நான் அந்த நாட்களே பாருங்கள், நான் அந்த ரோமன் கத்தோலிக்கில் இருக்கிற வேளையிலே நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் போய் இந்த நாட்களே வியாழக்கிழமையிலே பாருங்கள் சுவாமிகிட்ட போய் கொம்சாரிக்கிறது சொல்லுவாங்க. இப்போ சுவாமிகிட்ட போனோடனே சுபாக்கில் வியாழக்கிழமையில இந்த நாட்களே சுவாமி வருவார். இந்த நாட்களே சுவாமி வந்து அந்த சர்ச்சில் இருப்பார். ஒரு கூட மாதிரி ஒன்று இருக்கிறது, இந்த நாட்களே ஒரு பாக்ஸ் மாதிரி அடைச்சிருக்கிறது, அந்த பாக்ஸுக்குள்ளே சுவாமி போயிருப்பார். நாங்கள் போயிட்டு அதில் போயிருந்து முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் அழுது இழுது ஜோம் பண்ணி போட்டு இந்த நாட்களே ரெண்டு சிவமாலையை சொல்லி போட்டு காரியங்களை செய்துட்டு அந்த இடத்துல போவோம். போனோடனே சுவாமி கேட்பார் இந்த நாட்களே என்னன்னு சொன்னா, உடனே நாங்க சொல்லுவோம், சுவாமி இந்த நாட்களே நான் இப்படியான பாவங்களை செய்துட்டேன் சுவாமி, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சொல்வார, நீ போய் ரெண்டு பரமண்டலம் சொல்லிட்டு மூன்று பிரேதத்தம், அதாவது இந்த நாட்களே மரியாளுக்கு என்ன அந்த ஜபத்தையும் சொல்லிவிட்டு இந்த நாட்களே நீ போன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லுவார். இந்த நாட்களே உடனே நமக்குள்ள ஒரு திருப்தி என்னன்னு சொல்லி சொன்னால், நான் இந்த கிழமை போன கிழமை செய்த பாவம் இந்த நாட்கள் பெற்றோர் கிரகத்தில் இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், என்ன பள்ளிக்கூடத்துல சண்டை பிடிச்சேன் அப்படியான காரியங்கள் தான் இந்த காரியங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்ப இப்படியான காரியங்கள் செய்த வழியில பாருங்கள் அந்த இடத்துல போனோடனே இவர் சொன்ன உடனே நமக்குள்ள சந்தோஷம் பாவம் மன்னிக்கப்பட்டோம் ஒரு திருப்தி. உடனே அந்த நாட்களை வருவோம், அவர் சொன்ன பிரகாரம் அந்த ஜபங்களை சொல்லிவிட்டு இந்த நாட்கள் என்ன செய்வோம் வருவோம். வந்த இந்த நாட்கள் என்ன செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை போனோம்னு இந்த நாட்களே அங்கே என்ன நடக்கும், ஆராதனையிலே ஞாயிற்றுக்கிழமையில சற்பிரசாதம் கொடுப்பார்கள். உடனே நாட்களே போய் இந்த நாட்களே வேண்டி இந்த நாட்களே அதை வைத்துக் கொண்டு இந்த நாட்களை என்ன செய்வோம், அப்படியே வீட்டை வந்துருவோம். அருமையான கத்திரவர்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப எனக்குள்ளே ஒரு பாவம் இல்லை, நான் விடுதலை பெற்று விட்டேன் என்று சந்தோஷத்தில் இந்த நாட்களை இருப்பேன் அருமையான கத்திரைய பிள்ளைகளே. ஆனாலும் அது உண்மையான விடுதலை அல்ல, இதைத்தான் நாங்கள் பார்க்கவேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நீ சர்ப்பிரசாதம் எடுக்கிறதால உனக்கு அந்த விடுதலை வராது. இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உன்னுடைய இருதயத்திலே வருவாரா இருந்தால் தான் அந்த விடுதலை இந்த நாட்களிலே வரும். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கும். இந்த கல்லறையிலே இருந்த இந்த பிசாசினால் அலக்களிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறவர்களிலே என்னத்தை பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னால், அவன் இந்த நாட்களை பாருங்கள் அவனுக்கு எந்த விதமான ஹோப்பும் இல்லை. என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் சித்த பிரமை பிடித்தவன் போல் இந்த நாட்களை, ஏனடா பிசாசு அப்படியாக அவனுடைய சிந்தை இந்த நாட்களை கட்டி வைத்துக்கிறதை பார்க்கும். அந்த பிசாசுடைய பேரியல் லேகியோ அருமை, அதாவது அநேக பிசாசுகள் அருமையான கத்துள்ள வித்தியாசம் வித்தியாசமான பிசாசுகள். அப்ப அப்படியான சூழ்நிலையில கட்டப்பட்ட அந்த மனுஷன் சங்கரினால் கட்டப்பட்டு இருக்கிறதை கூட இந்த நாட்களை அங்கே அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. தன்னுடைய சரீரத்திலே ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது, கீறு காயங்கள் எல்லாம் கிடக்கிறது, அதை கூட இந்த நாட்களை வேதனையை உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த நாட்களே அவன் அப்படியே இருக்கிறான் அருமையான அன்பு பிள்ளைகள். ஆனால் அவனுக்கு விடுதலை கொடுக்க எவரும் அந்த இடத்திலே வரவில்லை. ஆனால் பாருங்கள் குமாரன் செல்லுகிறார், வேதம் சொல்லுவது குமாரன். யார் அந்த குமாரன்? இயேசு கிறிஸ்து தான், தெய்வ குமாரனாய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே கடந்து செல்லுகிறார். வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் குமாரன் விடுதலை ஆகிறார், மெய்யாகவே விடுதலை ஆகும் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களிலே குமாரன் அந்த இடத்திலே கடந்து சென்று அவனை இந்த நாட்களில் விடுதலை ஆக்குறார். அவருடைய சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது அருமையான கத்தோட பிள்ளைகளே, அவருடைய சாபம் நீக்கப்படுகிறது, அவருடைய கட்டுக்கள் இந்த நாட்களில் அவிழ்கிறது, அவருடைய நுகங்கள் இந்த நாட்களில் உடைகிறது, அவருடைய சிந்தனையில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நீங்கிறது. நாட்களே அவனை கட்டி வைத்திருந்த அசுத்தாவிகள் எல்லாம் அவருடைய சரணத்தை விட்டு இந்த நாட்களில் நீங்கி அலக்கழித்துக் கொண்டு இந்த நாட்களில் போகிறதை காணக்கூடியதாக இருக்கிறதா என கத்தோடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவன் புத்தி தெளிந்தவனா இந்த நாட்களை நின்றானா என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு பாருங்கள் ஒரு விடுதலை இந்த நாட்களை ஜனங்களுக்கு வேணும். இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள் ஜனங்களுக்கு இந்த நாட்களை பாருங்கள், கொரோனா நிமித்தம் இந்த நாட்களே டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு வித்தியாசமான வருத்தம் இந்த நாட்களை வந்திருக்கிறது. அருமையான கத்துடைய என்ன, இது ஏதே காரியத்தை கொடுத்தாலும் டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருப்போம். ஏனென்றா இன்றைக்கு பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே அந்த ஜனங்கள் இந்த நாட்களே அப்படியே தள்ளப்பட்டு விட்டார்கள் என்பதை தான் அங்கே காண்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியாக அந்த தள்ளப்பட்ட அந்த ஜனங்கள் இந்த நாட்களே விடுதலையை பெற வேண்டுமா இருந்தால், விடுதலையை காண வேண்டுமா இருந்தால், அவர்களுக்கு அங்கே குமாரன் ஒருவர் தான் அந்த இடத்துல இந்த காரியத்தை செய்ய முடியுமே ஒழிய எந்த போதகரோ எந்த அதாவது எந்த மனுஷனோ இந்த நாட்களே பெத்த தாயோ தகப்பனோ செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இந்த நாட்களே அவனை விடுதலையாக்க வேண்டுமா இருந்தால் தான் விடுதலையாக்கலாம். சில இடங்களில் சில ஜெபங்கள் இருக்கிறதை ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிப்பார்கள், ஜெபித்தாலும் சில அசுத்தாவில் விடாது அலக்கழித்துக் கொண்டு இந்த நாட்களே இருக்கு. ஏனென்றால் அந்த நேரங்கள் இந்த நாட்களே வரவில்லை. இந்த நேரங்கள் வருகிற வழியில தான் அந்த அசுத்தாவை என்ன செய்யும் சொன்னால் அப்படியே இந்த நாட்களே விட்டு போய் விடுமாறு மேல அன்பு பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே போகிற வழியில அங்கு கூனியை காணுகிறார். அந்த கூனி பாருங்கள் ஆலயத்துக்கு வருகிறாள், எத்தனையோ வருஷங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அவள் அப்படியே இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னா, அந்த 18 வருஷமாக அந்த இடத்திலே வந்து அங்கே ஆலயத்திலே இந்த நாட்களை இருந்து கொண்டே இருக்கிறாள். அவளை ஒருவரும் குணமாக்கவில்லை. அவள் நினைச்சால் ஏதோ சாதாரண ஒரு வருத்தம், சாதாரண ஒரு நோய் இந்த நாட்கள், இது நான் சாகு மட்டும் இருக்கும், இப்படியே கூனிக்கொண்டே இந்த நாட்களை இருந்துருவோம்னு சொல்லி அவள் இந்த நாட்களை நினைத்து போட்டு வந்து போகிறாள், ஆலயத்துக்கு வருகிறாள். ஆனால் முதலாவது ஆண்டவர் செய்த வேலையை அந்த அவளை போய் அவளுடைய கூனில கை வச்சு அவளை நிவர செய்கிறார். அப்படி நிவிர செய்கிறவர்களில் அவளுக்கு இந்த அசுத்தாவி அப்படி என்ன செய்து அப்படியே வழியால் அலக்கடிச்சு கொண்டு போகுது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப யார் அங்கே விடுதலை ஆக்குற? குமாரன் தான் விடுதலை ஆக்குற. ஒரு போதகர் அந்த இடத்துல வந்து விடுதலை ஆக்கவில்லை. அந்த அவ்வளவு ஆண்டு காலமாக அந்த நாட்களை ஆலயத்துக்கு போய் வருகிறாள். ஆனா ஆலயத்தில் இந்த போதகர்கள் ஜெபிக்காமல் இருந்திருப்பார்களா? சேர்ந்து ஜபிக்காம இருந்திருப்பார்களா? ஏன் அங்கே குணமாக்குற காரியம் அந்த இடத்துல நடக்கவில்லை? அந்த நேரங்கள் காலங்கள் வருகிற வழியிலேதான் குமாரன் அவர்களை தொட்டு இந்த நாட்களிலே விடுதலையாக்குற தேவனா இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நினைத்தான் நினைக்கிறேன். அவ பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே விடுதலையாக்க குருவராக இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 32:1 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கின்றோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களே எவனுடைய மீறுதல்கள் இந்த நாட்களே மன்னிக்கப்படுகிறது? முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும் யாருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தர், அப்படியானால் பாருங்கள், அந்த அவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அங்கே அவனுடைய பாவங்கள் எப்படியாக மூடப்படுகிறது, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுவோம். ஏன் என்று சொன்னால், அந்த மூடப்பட்ட பாவத்தை இந்த நாட்களே மறுபடியும் தேவன் இந்த நாட்களே அங்கே பார்க்க மாட்டார். வேதத்தில் எடுத்து பாருங்கள், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை அவர் முதுகுக்கு புறம்பாக கடலின் ஆழத்திலே இந்த நாட்கள் என்ன செய்தாராம், எரிந்து விட்டாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆழத்துல போய் இந்த நாட்களை ஒருவனும் எடுத்துக்கொண்டு வர முடியாது. அதாவது மறுபடியுமே அது திரும்பி வராது என்பதற்காகத்தான் இந்த நாட்களை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், தேவன் இந்த நாட்களே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன் இந்த நாட்களே, அந்த தேவனிடத்திலே நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், விசுவாசத்தை இந்த நாட்களே வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமாம், கர்த்தர் அவரை எழுப்புவாராம், அவன் பாவம் செய்வானா இருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்படியானால் அந்த ஜபத்திலே ஒரு விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருந்து அந்த விசுவாசத்திலே இந்த நாட்களே பெலப்பட்டு அந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களே ஒரு பிணியாளிக்கு இந்த நாட்களை ஜபம் பண்ணுகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய ரட்சிப்பு அவனுக்குள்ளே வருகிறது மட்டுமல்ல, தேவன் அவனை இந்த நாட்களே எழுப்புகிறார். தேவன் அவனை விடுவித்து ரட்சிக்கிறதண்டா விடுவித்து அங்கே அவனை எழுப்பிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அது அவனுக்கு அங்கே அவனுடைய பாவங்கள் இந்த நாட்களை என்ன செய்தும் செய்யப்படும், மன்னிக்கப்படுமாம் இந்த நாட்களை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, இந்த நாட்களை பாருங்க, இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறோமா, ஏனோதானோ என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு யாராக்காவது சோமலி என்று ஜெப குறிப்பு கொடுத்து விட்டால் இந்த நாட்களே ஜெபிப்பார்கள் இந்த நாட்களே. ஆனால் அந்த ஜெபத்திலே பார்க்கிற வழியிலே ஏதாவது ஒரு காரியத்தை போட்டு குழப்பி அப்படியாக அந்த நாட்களை ஜெபம் பண்ணுவார்கள் இந்த நாட்களே. ஏனென்றா வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தை கூட இந்த நாட்களில் நாங்கள் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசியினுடைய ஜெபத்தை பாருங்கள், கருத்தாக ஜொபித்தார் மழை வந்தது, கருத்தாக ஜொபித்தார் மழை நிப்பாட்டப்பட்டது. அதே விதமாக கருத்தாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இந்த ஜெபங்களை நாங்கள் ஏறெடுப்போமா இருந்தால் அந்த ஜெபம் இந்த நாட்களில் என்ன செய்யுமா, இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே அந்த பிணியாளியை ரட்சிக்கிறது மட்டுமல்ல, அவன் பாவம் செய்தவனா இருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த நாட்களிலே அந்த மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவங்களை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை இந்த நாட்களை என்ன செய்து மன்னித்தீர் என்று சொல்லி இந்த நாட்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 32 நாங்கள் எடுப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு சங்கீதமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 32 நான் வாசிக்கிறேன் பாருங்கள், இந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிற சில காரியங்கள் என்னவென்று சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த சங்கீதம் 32 பாருங்கள், இந்த நாட்களே முதலாவது பாருங்கள், இந்த நாட்களிலே இது ஒரு ஜெபமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜெபம் எப்படியாக எடுக்கப்படுகிறது சொல்லி சொன்னால், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய பாவங்கள் இந்த நாட்களை மூடப்படுகிறது, அவன் பாக்கியவான் சொல்லப்படுகிறது. எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அதாவது இவனுடைய ஆவி எண்ணாது இருக்கிறாரோ, இவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ, அவன் பாக்கியவான் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் கதறினேன், என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டது, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கைப்பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகாலம் வறட்சியை போல் இந்த நாட்களை வறண்டு போயிட்டது. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அதுக்கு சொல்லப்படுது, இதற்கு சகாயம் கிடைக்கும் காலம், பக்தி உள்ளவன் இவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். இந்த சங்கீதம் 32 ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும். அதாவது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ள தேவனாயிருக்கிறீர், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த காரியத்திலிருந்து நீர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லி இந்த நாட்களில் ஜபத்தை இந்த நாட்களை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கிறார் இந்த நாட்களை. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாயும் அங்கே அவருடைய சமூகத்திலே பாருங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்க முடிகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஏனென்றால் தேவன் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், சங்கீத 96 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களை நாங்கள் வாசித்த முதலாவது வசனத்தின்படி தேவனுடைய அந்த கிருபை இந்த நாட்களை என்ன செய்கிறதா, மன்னிக்கிறதா இந்த நாட்களில் இருக்கிறதை குறித்துதான் சங்கீத 86 இந்த நாட்களை நமக்கு கட்டி தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்று சொன்னால், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு மேலும் கிருபை மிகுந்தவரே. அப்ப ஆண்டவரை நோக்கி என்றைக்கு நாங்கள் கூப்பிடுகிறோமோ அந்த கூப்பிடுகிற வேளையிலே இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை இந்த நாட்களிலே நம்மை சூழ்ந்து கொள்ளும், நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும், நம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரி, எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் பாருங்கள் நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த மன்னிப்பை நாங்கள் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதே வேளையிலே ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையில் இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப முதலாவது எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மலையை போல் இருந்தாலும் ஆனால் எல்லாவற்றையும் ஒரு நொடிப்பொழுதிலே ஆண்டவர் இந்த நாட்களை மன்னித்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், மறந்து விடுகிறார். ஆனா இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், அந்த மற்றவர்களை மன்னிக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. குடும்பத்துல பாருங்கள், கணவன் மனைவியை மன்னிக்கிற காரியம் இல்லை, மனைவி கணவனை மன்னிக்கிற காரியம் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கிற காரியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்கிற காரியம் இல்லை, சகோதரங்கள் சகோதரங்களை மன்னிக்கிற காரியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியான குழப்பங்களுக்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே ஆண்டவருடைய அந்த கிருபை இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த அநேக குடும்பங்களை கூட இந்த நாட்களை நான் பார்த்திருக்கிறேன். பாருங்கள், அவர்கள் கூட இந்த நாட்களை ஒரு மன்னிப்பு இல்லாதபடி ஊழியம் செய்யறாங்க, ஆனா பெரிய ஊழியம் செய்யறாங்க. கேட்டா அந்த நாட்களை சொல்லுவாங்க, ஏதாவது காரியத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களுக்குள்ளே பாருங்க, நான் கேள்விப்பட்ட காரியத்திலே கணவன் மனைவிக்கு இந்த நாட்களை பிரச்சனை இருக்கும், அல்லது அந்த குடும்பத்துல பாருங்கள் ஊழியக்காரர் அவருக்கும் சபையில் உள்ள மூப்பருக்கும் அல்லது சபையில் உள்ள விசுவாசிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் காரியங்கள் இந்த நாட்களே இருக்கு. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமையில வந்து நல்ல ஆராதனை செய்வார்கள், திருவி இந்த நாட்கள்ல போயிட்டு ஆண்டவரே நான் யாரோட ஒப்புரவா இருந்தாலும் நான் ஒப்புரவாரன் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாட்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், திருவிருந்து பகுதியில் இந்த நாட்களே அங்கே மன்னி அந்த காரியத்தை செய்வார். ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் அதாவது காணிக்கையை கொடுக்கிறதா இருந்தாலும் தேவனுடைய பந்தியிலே இங்கே நாங்கள் என்ன செய்வோம், சம்பந்தப்படுகிறதா இருந்தாலும் முதலாவது பாருங்கள், இந்த காணிக்கையை கொடுக்கிற வழியில கூட மற்றவனோடு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் முதலாவது போய் இந்த நாட்களை அவனிடத்திலே மன்னித்து அந்த காரியத்தை விட்டு மறந்து விட்டு அதற்கு பின்பாக அந்த காணிக்கையை கொடுக்கிற வழியில தான் தேவன் உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார் என்பதை அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு விட்டு இந்த நாட்களே உனக்கும் அவனுக்கும் தகராறு இருக்கு, அவன் $50 போட்டான் நீ $100 போடுற, அவன் $200 போட்டான் $250 போடுற, இதுல எந்த விதமான பிரயோஜனம், 1% கூட காசு இந்த நாட்களே ஆண்டவர் சமூகத்திலே போய் செய்கிறார். இதை நாங்கள் ரொம்ப கவனிக்குமா இருக்கோம். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இந்த நாட்களிலே மன்னிப்பைத்தான் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மன்னிக்கிற என்னதுக்காக அந்த மன்னிப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவர் சிலுவையிலே இருக்கிற வேளையிலும் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை இந்த நாட்களிலே மன்னிப்பை தான் குறித்து சொன்னாரே ஒழிய மற்றும்படி வேறு எந்த காரியத்தையும் சொல்லவில்லை. இந்த எல்லாருக்கும் எல்லாருடைய விருப்பம் என்ன, நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கே போக வேண்டும் இல்லை நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது நல்லது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே நாங்கள் ரொம்ப கவனமாக திட்டமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய சித்தத்தின்படியும் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். இதை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லலாம், இந்த நாட்கள் நாங்கள் அநேக ஊழியங்களை செய்கிறோம் ஆண்டவரே, உவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஏழைகளுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அநேக காரியங்களை நாட்களை செய்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே கத்தாவே, அப்படியானா நான் பரலோகத்துக்கு போயிருவேன் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களை இருக்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற மாதிரியான கத்துடைய உள்ளே ஊழியம் செய்கிறதுனாலே நாங்கள் பரலோகம் போக முடியாது, அல்ல இந்த நாட்களில் ஏழைகளுக்கு கொடுத்து காரியங்களை செய்கிறதுனால இந்த நாட்களை பரலோகம் போக முடியாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம், த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம் என்பது என்ன என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை முதலாவதாக அறிந்து கொண்டு இந்த நாட்களை நாங்கள் அந்த ஊழியத்துக்குள்ள இந்த நாட்களை நாங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்வோமா இருந்தால் அங்கே தேவன் அந்த காரியத்தை நமக்கு மன்னித்து இந்த நாட்களிலே செயல்படுவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப முதலாவது தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இந்த நாட்களே எந்த காரியங்களா இருந்தாலும் நாங்கள் மன்னிக்க வேண்டும். அது 1000 5 வருஷம் 10 வருஷம் பகையா இருந்தாலும் இந்த நாட்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்தான் குற்றம் செய்திருந்தாலும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், முதலாவது நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும், மன்னிக்கிறதுல முந்திக் கொள்ள வேண்டும். மன்னித்து இந்த நாட்களை மறந்து காரியங்களை செய்கிற பொழியிலேதான் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் நாங்கள் செய்த பாவங்களை நம்முடைய காரியங்களை தேவன் மன்னிப்பார். அதற்கு பின்பாக நீங்கள் அந்த ஊழியத்தை செய்து பாருங்கள். சின்ன ஜெபத்தை எடுத்து பாருங்க, அந்த சின்ன ஜெபத்துல கூட ஒரு மகத்துவமான வல்லமை இந்த நாட்களை இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது நாட்களை அருமையான கத்திர பிள்ளைகளை எதிரிகள் நமக்கு இருக்கக்கூடாது. அருமை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்கள் ஏனென்றால் அருமையான கத்திர பிள்ளைகளை ஊழியத்தின் நிமித்தம் எரிக்கல் நிமித்தம் எதிரிகள் வார இந்த நாட்களை அது வேறு காரியங்களை அது அது குறித்து நான் சொல்லவில்லை. ஆனா அன்றைய பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் கசப்போடு காரியங்களை அதைத்தான் பேச சொல்லு, கசப்பான வேறொன்றும் இந்த நாட்களை முளைக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படியாக இந்த நாட்களை மன்னிக்க முடியாதபடி இந்த நாட்களை நாங்கள் இருந்து கொண்டு கத்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்து கொண்டிருப்போமா இருந்தால் அந்த ஊழியம் நாங்கள் தேவனுக்கு செய்கிற ஊழியம் அல்ல என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அப்ப ஊழியம் செய்கிற வேளையிலே முதலாவது நாட்களே நாங்கள் ஆண்டவர் எப்படியாக நம்முடைய பாவங்களையும் அநியாயங்களையும் இந்த நாட்களை கிருபியாய் மன்னித்தாரோ அதே விதமாக இந்த நாட்களிலே மற்றவர்களுடைய காரியங்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி மன்னிக்காமல் இருந்து கொண்டு நான் ஊழியத்தை செய்து கொண்டிருப்பேன் அந்த ஊழியம் ஒரு பிருதாவாக ஓடுகிற ஓட்டமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு அநேகர்களுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களில் எப்படியாக வாழ வேண்டும் என்ற காரியம் இந்த நாட்களில் தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மோசையை குறித்து இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், மோசே யாரு, ஆரோன் யாரு, அதே போலே பாருங்கள் நாட்களே மீரியாம் யாரு. அப்ப இவர்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகள். இவர்களுக்குள்ளே கூட இந்த நாட்களை பாருங்கள் மோசையை குறித்து ஒரு கசப்பான காரியங்கள் கசப்பான வேறு இந்த நாட்களை இருந்தது. ஏனென்றால் பாருங்கள் இவர் சொல்லுகிறார்கள் பாருங்கள் எப்படி என்று சொன்னால், உண்மை கொண்டுதானோ ஆண்டவர் பேசுவார், உம்மோடுதானோ ஆண்டவர் பேசுவார், உம்மூலமாய ஆண்டவர் பேசுவார் இந்த நாட்களே, நம்மோடும் பேச மாட்டாரோ என்று அவர்களுக்குள்ளே ஒரு கசப்பான வேர் கசப்பான காரியம் இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே செயற்படுகிறதை பாருங்க. ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார் சொல்லி சொன்னால், இந்த மோசை இந்த நாட்களே திருமணம் செய்த திருமணத்தின் காரியத்தை நிமித்தம் எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த இந்த நாட்களே பாருங்கள் மீதியான் தேசத்தில் உள்ள அந்த அதாவது அவருடைய அந்த வம்சாவளியிலே வந்த அந்த பெண் இந்த நாட்களை பாருங்கள் அவளை அங்கே திருமணம் செய்த நிமித்தம்தான் அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் அவர்களுக்குள்ளே ஒரு காரியம் வந்தது. அந்த நாட்களில் இருந்த இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு ஒரு பிரச்சனை இந்த நாட்களை உருவாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதன் நிமித்தம்தான் சொந்த சகோதரம் என்றும் பார்க்காதபடி அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவரை குறித்து இந்த நாட்களை அவதூறாக இந்த நாட்களை பேசிக்கிறார். ஆனால் இதை குறித்து மோசைக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அந்த காரியத்தை கேட்டாரோ கேட்கவில்லையோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு காரியம் இந்த நாட்களிலே கர்த்தர் கேட்டார் ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் கேட்டார். ஏன் கர்த்தர் கேட்டாருன்னு சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மோசை அங்கே ஒரு புரத்தி பெண்ணை இந்த நாட்களிலே முடித்திருந்தாலும் ஆனால் தேவன் அந்த சந்ததியை இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் இந்த நாட்களை மோசே இந்த நாட்களை தள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதன் நிமித்தம் தான் இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களே அங்கே ஒரு கூட்டத்தை கூடுங்கள், எங்கே என்ன ஆசரிப்பு கூடாரத்தை கிட்ட வாருங்கன்னு சொல்லி இந்த நாட்கள் அந்த இடத்திலே பாருங்கள். அந்த இடத்திலே வருகிற வேளையிலே ஒன்று பேர் ஒன்று மோசே ஒன்றுமே கதைக்கவில்லை. ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த இடத்திலே கேள்வி எழுப்புகிற அருமையான என் தாசனாகிய மோசையை குறித்து நீங்கள் என்ன காரியத்தை சொல்லுகிறீர்கள் சொல்லி அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இந்த நாட்களை இருக்கிறான். அந்த உண்மை உள்ள என்ற காரியம் என்றதை பார்க்கிற வழியிலே மோசை செய்தது ஒரு பெரிய காரியம் அல்ல அருமையான கத்துடைய பிள்ளைகளே. கத்த கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்து முடித்தார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். What the Lord says, அருமையான கர்த்தருடைய, He is going to do it, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை நாங்கள் செய்கிற நோக்கம் நமக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம், நம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய காரியங்களை செய்து நமக்கு பேரையும் பெருமையும் இந்த நாட்களை சேர்த்துக் கொள்ளுகிறோமே ஒழிய இந்த நாட்களே தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்கிறது அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், தேவன் சொல்லுகிற காரியத்தை தெளிவாக திட்டவட்டமாக பாருங்க. ஆண்டவர் சொன்னார் மூசிட்டேன், இதுவா இன்ன பிரகாரம் ராசரிப்பு கூடாரத்தை பாருன்னு சொல்லி யாத்ரா புஸ்தகத்தில் எடுத்து வாய்ச்சி பாருங்கள். வேதம் சொல்லுவது 25, 26, 27 அங்கே அந்த ஆசரிப்பு கூட செய்யற வழிக்கு ஆண்டவர் சொல்ற இன்ன பிரகாரம் இன்ன அளவில் செய்ய இப்படியான காரியத்தை என்னன்னு சொல்லி சொன்னால், பூமியிலே அதாவது ஆகாயத்திலே அதாவது பரலோகத்திலே இருக்கிற அந்த ஆசரிப்பு நிலை அத ஆசரிப்பு கூடாரத்துடைய காரியம் ஷடோ இங்கே உருவாக்கப்பட வேண்டும், பூமியிலுள்ள ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்ன வழியிலே மோசே எந்த விதமான காரியம் இல்லை, சொன்ன பிரகாரம் தெளிவாக அந்த நாட்களிலே செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதுதான் அங்கே தேவனுக்கு பிடிச்ச காரியம். இன்றைக்கு நம்முடைய காரியத்தை நாங்கள் அப்படி இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னா, அவர் சேர்ச்சை கட்டப்பான்னு சொல்லி சொன்னா உடனே நான் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னால் ஆண்டு சொல்லுவார் இந்த நாட்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு என்ன ஒரு ஒரு ஏக்கர் காணிய வேண்டி இந்த நாட்களே வடிவா ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டணும் சொல்லி, 1,000 பேர் 2,000 பேர் இருக்கக்கூடிய ஆலயத்தை கட்டணும் சொல்லி. நான் உடனே சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாத ஆண்டவர், எங்கே ஆண்டவர் இதுல ரசிக்கப்படுற ஜனங்களே இல்லையே, இருக்கிறதே ஒரு 10 ஜனங்கள் 15 ஜனங்கள், 1,000 பேருக்கு ஜனங்களை கட்டி போட்டதுக்கு எலக்ட்ரிக் பில் என்ன ஆண்டவரே, அந்த காரியம் என்ன ஆண்டவரே, இந்த காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன்னா இல்லை. இதுதான் முக்கியமான காரியம். பாருங்க நாங்க என்ன செய்யணும், நம்முடைய வசதிக்காக ஏற்ற மாதிரி சிறு காரியத்தை இந்த நாட்களை செய்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, தேவனுடைய பரந்த நோக்கம் பரந்த காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்வதில்லை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் அந்த வனாந்தரத்திலே ஆண்டவருடைய அங்கே பாருங்கள் அந்த 5 அப்பம் 2 மீன்களை அங்கே பங்கிட்டு கொடுக்கிற வேளையிலே 5,000 பேர் வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு கட்டாயம் தெரியும். சீசர்களுக்கு தெரியுமா, சீசர்களுக்கு தெரியாது. இதுதான் முக்கியமானது. மனுஷனுக்கு தெரியுமா, தெரியாது. அதே மாதிரிதான் அருமையான கர்த்தர் பிள்ளை. ஏன் அதை சொல்லுகிறேன்னு சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள் என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொன்னால், அவர்கள் அங்கே திக்குமுக்காடுகிறார்கள். ஆகாரம் கொடுக்கிற சொல்லப்படுகிற வழியில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இது வனாந்தரமா இருக்கிறான்னு சொல்ல வழியில தான் ஒரே ஒரு சிறுவன் தான் என்னட்ட இருக்கிறது தான் ஆண்டவரே, இந்த அந்தாங்க இதா விடுது, இது என்ன செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவன் கொடுக்குறான். அவன் நீர்க்கோர் வருத்தத்திலிருந்து சோப்பட்ட சிறுவன் அந்த நாட்கள் அந்த பையன். அப்படியாக அந்த பையன் கொடுத்த வழியிலே ஆண்டவர் அதை எடுத்து பாருங்கள், 5,000 பேருக்கு கொடுத்த மட்டுமல்ல மிகுதியானதே 7 கூடையில இந்த நாட்களை கொண்டு சொன்னார்கள் சொல்லி பாருங்க. அது எப்படி என்று சொல்லி பார்க்க, அதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தங்கள். அப்ப ஆண்டவர் எதிர்பாராத முறையிலே எதிர்பாராத விதத்திலே இந்த நாட்களை காரியங்களை செய்கிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைய நாட்களிலே கூட இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். இங்கே மோசையினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலேயே மோசைக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், உடனே அவர்களுக்கு குஷ்டரோகம் இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடையவர்களே, மோசே தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே காரியங்களை செய்த இந்த நாட்களிலே தேவனாலே ஒரு கனத்தை மகிமையும் பெற்றான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே மோசே அந்த இடத்திலே பாருங்கள் அவளை குறித்து இந்த நாட்களிலே அதாவது ஒரு கசப்பான காரியமோ அல்லது கசப்பான செயல்பாடோ அந்த நாட்களே மோசைக்கு இருக்கவில்லை, மன்னிக்கிற தன்மையில இந்த நாட்களே இருந்தான். பாருங்கள் அவருடைய சகோதரி நோயாய்ப்பட்டிருக்கிற வழியிலே மோசே அந்த இடத்திலே இதோட சமூகத்திலே விழுந்து அழுகிற அருமையான கத்துடைய ஆண்டவரே என்று சொல்லி அழுகிற வழியிலே அங்கே ஆண்டவர் மோசையினுடைய ஜபத்தை கேட்டு இன்ன பிரகாரம் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த குஷ்டரோகத்தை குணமாக்குறதை பார்க்கிற அருமையான கத்திரவர்கள். இன்றைக்கு நாங்கள் மன்னிக்காதபடி இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக. அதனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமத்தையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் இன்றைக்கு செய்கிற வேளையிலே தான் கர்த்தர் அந்த நாட்களை சொல்லுகிற அந்த நாட்களே நம்முடைய அநியாயங்களையும் கிருபையாய் மன்னிக்கிறது மட்டுமல்ல நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதபடி இந்த நாட்களே இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் சங்கீதம் 86:5 வாசித்தோம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை உள்ளவருமா இந்த நாட்களே இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களே மிகுந்த கிருபை உள்ளவராய் இந்த நாட்களே இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்காவின் புஸ்தகம் 23:34 வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லி திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட லூக்காவின் புஸ்தகம் 23:34 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 34 வசனத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே விரலுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே கடைசி நிமிஷத்திலே இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அங்கே அறியாது, அதாவது என்ன செய்கிறது என்று அறியாதிருக்கிறான் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஸ்தேவான் கூட கடைசி நேரத்திலே கல்லாலே எறியப்படுகிற வழியிலே இதே வார்த்தையை சொல்லித்தான் இந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுகிற வழியிலே வானம் திறக்கப்படுகிறது மட்டுமல்ல, பிதாவுடைய வலது பார்சத்திலே குமாராய இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மன்னிக்கிற தன்மை நமக்குள்ளே வருகிற வழியிலே தேவன் நம்மை கனப்படுத்துவார் ஐயா. அருமையான கதை, இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் பெரிய காரியம் செய்ய வேண்டியதில்லை. முதலாவது நீங்க பாருங்க, உங்களை சேர்ச்சிக்குள்ளேயோ அல்லது நீங்க இருக்கிற இடத்துலயோ உங்களை குடும்பத்துக்குள்ளே யாராவது யாருக்காவது மன்னிக்கணும், அதை மன்னிச்சு முதல் செய்யுங்க. ஒரு எண்ணும் செய்ய தேவையில்லை. இதான் அருமையான ஜெபம். அவ மன்னிக்கிற காரியத்தை முதல் செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவே இந்த நாட்கள்லே நீங்கள் செய்யற ஒரு பெரிய ஒரு ஜெபமாகவும், கர்த்தர் உங்களை அதாவது நாட்கள்லே உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார் என்பதற்கு அது ஒரு ஆதாரமாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாட்களிலே மறந்து விட்டு அடுத்த ஸ்டெப் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நாட்களில் செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் கூட இருந்த நாட்களிலே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே நம்முடைய என்ன காரியங்களா இருந்தாலும் அங்கே ஆண்டோட சமூகத்திலே நாங்கள் போய் இந்த நாட்களை ஜெபம் பண்ணி, ஆண்டவரே பரத்துக்கும் உங்களுக்கும் விரோதமாய் நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன், ஆண்டவரே எனக்கு மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே தேவன் உங்களுக்கு மன்னித்து உங்களை கொண்டு இந்த நாட்களிலே பலத்த காரியத்தை இந்த நாட்களை தேவன் செய்ய போகிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. காலம் கடைசி காலமாக இருக்கிறபடினால் தேவன் இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேக பிள்ளைகளை இந்த நாட்களை தேவன் எழுப்ப போகிறார். இந்த நாட்களை அறிமான கத்தோட பிள்ளைகளை, ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் அப்போஸ்தலர் நாட்களிலே அங்கே பெந்தகோஸ் நாளிலே கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அந்த நாட்களிலே அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்ட பிரகாரம் ஆவியானவர் அந்த இடத்திலே ஊற்றப்பட்டார். ஆனால் அந்த ஆவியானவருடைய அந்த பிரசனத்தின் மூலமாய் பவுலடிகளாய் இருந்தாலும் சரி, அதே வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களே அதாவது பேதுருவா இருந்தாலும் சரி யோவானா இருந்தாலும் சரி பாருங்கள் அந்த இடத்திலே அவர்கள் எழுந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களை இந்த நாட்களில் செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர்களுக்குள்ள ஒரு மன்னிப்பு வருகிற வேளையிலே தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். அதே வேளையில் இன்றைக்கு நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ யார் காரியங்களை செய்கிறீர்களோ அங்கே தேவன் உங்களை மன்னித்து இந்த நாட்களே உங்களை எடுத்து இந்த நாட்களை பயன்படுத்துவார். அதனாலே கர்த்தருடைய சித்தம் என்னது அறிந்து நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக இந்த நாட்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாசத்தினுடைய 2வது நாளிலும் இந்த ஜூலை மாசத்திலும் கர்த்தர் இந்த நாட்களே உங்களை எடுத்து பயன்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாட்களை நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் எபிரேயர் 8:12 வசனத்தின்படி ஆண்டவரே அவர்களுடைய அநியாயங்களை கிருபியாய் மன்னித்து அவருடைய பாவங்கள் அக்கிரமங்களை நினையாதிருப்பேன் என்று சொன்ன தேவரின் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரை அக்கிரமங்கள் அநியாயங்களை இந்த நாட்களில் நீங்கள் மன்னித்து அதை நினையாதபடி இந்த நாட்களிலே அவளை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே அவர்களுக்கு தடையா இருக்கிற மறக்க மன்னிக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே அவர்களை உங்களுடைய சமூகத்தினர் எடுத்து இந்த நாட்களை பயன்படுத்துகிறவர்களே உங்களுடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் எழுந்து இந்த நாட்களை பிரகாசிக்கிற இந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடியேனுக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையை பேசும்படியாக நீங்க கொடுத்த அந்த கிருபைகளுக்காக சோதனம் ஐயா. தேவ சித்தம் தேவ திட்டங்கள் இந்த நாட்களை விளங்கும்படியாக உங்களுடைய கரத்துக்களே முற்றுமுழுதாக ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரே இந்த நாட்களே இந்த வார்த்தைகள் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் 1:10, 30, 100 பலன் கொடுக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமானால் செவ்வாய்க்கிழமை சிங்கக்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களிடம் கூட இன்னும் வழி நடத்துவாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்ட ஒருவரும் அதன்படி நடக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கருத்திலே போய்க்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் ஐயா. ஆமேன்.
0: நன்றி ஐயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தலையங்கத்தை மன்னிக்கிறவர் என்ற தலையங்கத்தை கூட்டணுங்க ஐயா.
1: ஆமேன். ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. நன்றி. காட் பிளஸ். ஆமேன். அருமையான உள்ள இதுவரை நேரம் வேத பாட நிகழ்ச்சியிலே தேவ ஊழியர் சுசசரின் வானரோகம் யமன் தேசத்தில் நுழைந்து அதை கத்தருடைய வார்த்தைகளை விரித்து விதைத்தார். கத்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. எப்ரேயர் 8:12 கூறப்பட்டபடி நான் அவர்கள் அநியாயங்களை கிருபியாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார். ஆமேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவர்கள் வந்து விடைபெறுவோம். கத்தர் வழி
2: நடத்துவார்.
1: நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுயசசகி செல்வி ராமச்சந்திரன் அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம்.
2: Recording in progress.
1: ஆமேன். அருமையான ஒளி நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒளிபரப்பு. இப்பொழுதும் எங்களுடன் தேவ ஊழியர் சுயசசகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து அவருடைய மாலை நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணைந்து அவரையும் பரிசுத்தாவியானவர் நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. அவருடைய குடும்ப காரியங்கள் மனதின் வாஞ்சைகள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கணவனாரையும் மகன் ஜோயலையும் இந்த வேளையிலும் ஒப்படைக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கருத்திலே உபயோகிப்போம். இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். ப்ளீஸ் லோட்டம்மா.
3: சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியையும் நடத்துகிற சகோதரர் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குவாராக. ஆமே. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தர் அநேக உடன்படிக்கைகளை, நான் உடன்படிக்கை என்ற தலைப்பின் கீழே போன மாதத்திலே ஒரு நாள் செய்தியை பகிர்ந்தேன். இந்த நாளிலும் கர்த்தர் தாவீதோடு செய்த உடன்படிக்கையை குறித்து நான் சிறிய ஒரு தியானத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை, அது நமக்கும் ஆசீர்வாதமாக இந்த நாளிலும் இருக்கிறது என்பது அது ஆச்சரியமான ஒரு தியானமாய் காணப்படுகிறது. சற்று பெரிய தியானம்தான். நான் 2 வாரங்களாக அதை பிரிக்கலாம் என்று யோசிக்கிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், அவரை எப்படியாய் அழைக்கிறார்கள், தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார்கள் அல்லவா. அவ்வளவுக்கு ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற, ஒரு பாக்கியம் பெற்ற, ஒரு விசேஷித்த நபர்தான் தாவீது. ஆமேன். எத்தனையோ பெயர்கள் வேதாகமத்திலே காணப்படுகிறது. ஆனாலும் தாவீதுக்கு வேதாகமத்திலே ஒரு தனி இடம் இருக்கிறதை நாம் கவனிக்கக்கூடியதா இருக்கிறது. எனவே ஆண்டவர் எப்படியாய் தாவீதோடு தேவனுடைய அந்த உடன்படிக்கை காணப்பட்டது, உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நான் கடந்த வாரத்திலே, கடந்த மாதத்திலே ஒரு நாள் பகிர்ந்து கொண்டேன். ஆனாலும் மறுபடியுமாய் சொல்லுகிறேன், இருவரோடு உள்ள ஒரு அக்ரிமெண்ட். இந்த நாளிலே நமக்கு உடன்படிக்கை என்ற வார்த்தையை காட்டிலும் அக்ரிமெண்ட் என்று சொன்னால் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு இரண்டு நபர்கள் சேர்ந்து ஒரு பிசினஸை செய்ய வேண்டுமானால் ஒரு அக்ரிமெண்டை போடுகிறார்கள். திருமணத்திலே கணவனும் மனைவியும் அநேக காரியங்களுக்கு கர்த்தருடைய சந்நிதி முன்பதாக அநேக தீர்மானங்களை ஒருவருக்கொருவர் உடன்படிக்கையாய் அவர்கள் செய்து கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுதான் அக்ரிமெண்ட் என்பது. இப்படியாய் தேவன் தாவீதோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார், ஒரு அக்ரிமெண்டை செய்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து அந்த உடன்படிக்கையை செய்கிறார் என்பதையும் எந்தெந்த சூழ்நிலையிலே அவர் இப்படியெல்லாம் செய்தார் என்று ஒரு சில வசனங்களை நான் வாசித்து விளக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7 அதிகாரத்திலே தாவீதுக்கு தேவனுடைய வாக்கு தத்தம் எப்படியாய் கொடுக்கப்பட்டது, இந்த உடன்படிக்கை செய்வதற்கு முன்பதாய் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் தருகிறார். இந்த ஜூலை 2 நாம் எப்படியாய் முதலாம் தேதியிலே ஒரு மாதம் பிறந்தவுடன் வாக்குத்தத்த செய்தியை கேட்கிறோம். அதிலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு இந்த வாக்கு தத்தங்கள் கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்திற்கு பலனை கொடுக்கிறது அல்லவா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது உந்து தள்ளுகிறதற்கு அது ஒரு உதவியாய் காணப்படுகிறது. எவ்வளவுதான் நாம் சோர்ந்து இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை சந்தோஷிப்பித்து நமக்கு நம்பிக்கையையும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியையும், அது மாத்திரமல்ல நாம் எதிர்நோக்கும் அநேக காரியங்களுக்கு பதிலாகவும் இந்த வாக்கு தத்தங்கள் அமைகிறது. ஆமென். 2 சாமுவேல் 7:16 வாசிக்கிறேன். தேவன் தாவீதுக்கு கொடுக்கிற ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. உன் வீடும் உன் ராஜ்யமும் எந்தென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜகணம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வசனத்தை தாவீதுக்கு வந்து சொல்லுகிறது யார் என்றால் ஒரு தீர்க்கதரிசி, நாத்தான்வேல் என்ற அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார். நான் 12-13 வருடங்களுக்கு முன்பதாக ராணி ஆண்டி என்ற ஒரு ஆவிக்குரிய தாய் என்னுடைய சபையில இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சகோதரியை என் வீட்டிற்கு ஜெபத்திற்கு கூட்டி வந்தார்கள். நான் அடிக்கடி வீட்டுல ஏதாவது ஒரு பெண்கள் பிரேயர் இப்படி ஏதாவது ஒன்று செய்து கொண்டு இருப்பேன். அப்படி செய்து இருந்த நேரத்திலே ஒரு சகோதரி வந்தார்கள். அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு சகோதரி. அப்பொழுது ஜெபம் எல்லாம் நடந்தது, முடிந்தது. நான் எப்பொழுதும் பிரியாணியை தான் செய்வேன். அப்படியாய் செய்து முடித்த மாத்திரத்தில் அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த சகோதரி ஒரு தீர்க்க தரிசன வரமுடைய ஒரு சகோதரி. அவர்கள் சொன்னார்கள், நான் உங்கள் கையிலே ஒரு ஆண் குழந்தையை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், எனக்கு சற்று அது நம்புவதற்கு கடினமாக இருந்தது. என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாமே அதற்கு எந்த விதமான வாய்ப்புகளோ விருப்பங்களோ நோக்கங்களோ இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அப்படியாய் அவர்கள் சொன்னார்கள். பிறகு 2 வருடத்திற்குள்ளாய் ஜோயல் பிறந்தார். நான் யோசிப்பேன், இந்த சகோதரி எப்படி இந்த காரியத்தை சொன்னார்கள் என்று நான் அடிக்கடி யோசிப்பேன். அவர்கள் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி. அவர்கள் இந்த தேசத்தை அவர்கள் விசிட் செய்து வந்தபொழுது இந்த என்னுடைய வீட்டிலே அவர்கள் ஜபம் முடிந்து அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு தரிசனத்தை போல அவர்கள் சொன்னார்கள். இந்த வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 7:16 திரும்பவும் நான் வாசிக்கிறேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜகணம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். அதாவது தேவன் அந்த வார்த்தையை நாத்தான்வேலிடத்திலே கொடுத்து சொல்லி அனுப்புகிறார். நமக்கும் கூட இந்த வாக்குத்தத்த செய்திகள், நாம் வேதாகமத்தை படித்து கொண்டே இருக்கும் பொழுது சில வசனங்கள் அப்படியே இருதயத்தை ஊடுருவி நம்முடைய கண்களிலே இருந்து கண்ணீரை கூட வரவழைக்க கூடிய ஜீவனுள்ள வல்லமையுடைய வார்த்தைகள் தான் இந்த வேதாகம எழுத்துக்கள். பாருங்கள், கர்த்தர் எப்படி வாழ்த்துகிறார் தாவீதை. என்றென்றைக்கும் இந்த ராஜ்யம் நிலை பெற்றிருக்கும். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்நாள் குறுகியது. 60 செகண்டுகளிலே வெனிசுலா என்ற அந்த தேசத்திலே நடைபெற்ற நிலநடுக்கம் 60 வினாடிகளுக்குள்ளாய் அந்த 2 முறை பூமி குலுங்கியது, பிளந்தது, சேதாரங்கள் என்று பார்க்கிறோம். அப்படியான நில அதிர்ச்சிகளும் இயற்கைக்கு வல்லமைகள் எவ்வளவா இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது நிர்பந்தமான மனுஷர்கள் நாம். அப்படிப்பட்ட மனுஷரை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார், என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜா என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும், உன் ராஜ ஜனம் கணம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். அப்படி என்றால் கர்த்தர் முன்பே குறிப்பிட்டு விட்டார், முன்பே தெரிந்தெடுத்து விட்டார், இந்த சந்ததியிலே இப்படித்தான் எத்தனையோ ஆயிரம் வருஷத்திற்கு பிறகு அங்கு தாவீதின் குமாரனாய் பெத்லகேம் என்ற நகரிலே அந்த தாவீதின் ஊரிலே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்பதை அறிந்த தேவாதி தேவன் சர்வ ஞானியாகிய அவர் சொல்லுகிறார் என்ன என்று, என்றென்றைக்கும் எனக்கு முன்பதாக அது ஸ்திரப்பட்டிருக்கும் என்றென்றைக்கும். அப்படியா நிலையான காரியங்களை நித்தமும் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆமே. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிர்பந்தமானவை, அதாவது நிலையற்றவை. ஒரு நாளைக்கு கூட என்ன நடக்க போகிறது என்று நமக்கு அறிய மாட்டோம். ஆனால் தேவன் ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் கூட என்ன நடைபெற போகிறது எல்லாவற்றையும் முன்னறிந்த தேவன் அப்படித்தான் வாழ்த்துகிறார். ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் தாவீது. எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வாக்கு தத்தம் அங்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு தெரிந்து கொள்ளுகிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி என்று போடப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பாருங்க, சங்கீதத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது, அதை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 89வது சங்கீதத்திலே மிகவும் அருமையான ஒரு சங்கீதம். 89வது சங்கீதத்தை முழுமையா முதலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாம். ஆமேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அது எவ்வளவு விசேஷித்த ஒரு பாக்கியம், சிலாக்கியம், கிருபை, அவருடைய கிருபை. கர்த்தரால் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை, யாரோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு அவர் உடன்படிக்கை செய்கிறார். பாருங்கள், ஒரு திருமணத்திற்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தேடுவார்கள். நானும் என்னுடைய தங்கையுடைய மகளுக்காக அநேக மணவாளனை தேடிக் கொண்டிருந்தோம். அநேக மணவாளன்களை தேடும் பொழுது அவள் அநேக காரியங்களை நிராகரித்தவளாய் காணப்பட்டாள். அவள் ஒரு பேங்க்ல வேலை செய்தபடியினால் பேங்க்ல வேலை செய்கிற மனிதன் வேண்டாம் என்று. ஏனென்றால் இருவரும் பேங்க்ல வேலை செய்தால் நாளைய தினத்திலே பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், யார் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட முடியும். அதனால் அவள் பேங்க்ல வேலை செய்வதனால் வருகிற கணவர் வேறு வேலை செய்கிற ஒரு மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன், கட்டாயம் ஊழியத்திலே ஏதாவது ஈடுபாடு உடைய ஒரு மனிதனா இருக்க வேண்டும் என்று. இப்படியெல்லாம் காரியங்கள் இருந்ததினால் நாங்கள் அலைமோதி கொண்டு இருந்தோம். ஒரு ஊழியக்காரராகவே கண்டுபிடித்து திருமணத்தை பண்ண வேண்டியதுதான் என்பதா யோசித்து கொண்டிருந்த நேரத்திலே கர்த்தர் இஸ்ரேலுக்கு அவளுடைய வாஞ்ச இஸ்ரேலுக்கு பயணம் செய்து பார்க்க வேண்டும் என்று அதிக வாஞ்சையுள்ள ஒரு பெண்ணாயிருந்தாள். அவள் இஸ்ரேலுக்கு பயணமாயி அந்த பயணத்திலே 10 நாள் பயணத்திலே அவளை அவதானித்த ஒரு குடும்பத்திலே இருந்தே அவளை அப்படியே அவர்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து திருமணம் முடிந்தது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, அப்பொழுது யாரை தெரிந்து கொள்ளுகிறார்கள், ஏதோ ஒரு மனிதனோடு ஏதோ ஒரு மணவாளன் மணவாளியை அப்படி மணமகளை திருமணம் முடிப்பதில்லை. அவர்கள் தெரிந்து கொண்டு அது சரியான நபரா, அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவர்களா, அவர்கள் இந்த காரிய நம்மோடு அவர்கள் செய்கிற உடன்படிக்கையிலே உண்மையா இருப்பார்களா என்றெல்லாம் பார்த்துத்தானே காரியங்கள் நடைபெறுகிறது. அப்படித்தான் கர்த்தரும் நம்மை, என் பிள்ளை எனக்காக அவள் சாட்சியா இருப்பாள், உண்மையும் உத்தமமாய் அவள் ஜீவிப்பாள் என்கிற அந்த நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படியாய் தாவீதை இங்கு அவர் தெரிந்து கொள்ளுகிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஒரு ஏற்ற ஒரு மகன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இருதயம் என்பதுதான் ஒரு சரீரத்திலே மிக மிக முக்கியமான ஒரு பார்ட்டாய் காணப்படுது. மற்ற பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆனாலும் அதை நாம் சரி செய்து கொள்ள ஏதாவது ஒரு வழிகள் மெடிக்கலிலே காணப்படுகிறது. ஆனால் இந்த இருதயத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அதற்கு மிகவும் குறைவான நேரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அவ்வளவு முக்கியமான ஒரு இருதயத்திற்கு சமீபமா என்றால் தேவனுடைய இருதயத்திற்கு அருகாமையிலே காணப்பட்ட அந்த கனெக்ஷன், அவர்கள் தேவனோடும் தாவீதோட இருதயமும் அவ்வளவு நெருக்கமா இருந்ததை நாம் சங்கீதத்திலே வாசித்து பார்த்து கொள்ள முடியும். அப்படித்தான் தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட உனோடு உடன்படிக்கையை பண்ணி என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, வேற யாரும் தெரிஞ்சு தேவ தூதரோ யாரோ போய் தெரிந்து கொண்டு வந்து தேவனிடத்திலே கொடுக்கவில்லை, தேவனாகவே தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் தாவீது காணப்படுகிறார். தாவீது என்ன சொல்லுகிறார், 4வது வசனம் சங்கீதம் 89வது சங்கீதம் 4வது வசனம், என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றார். அந்த வசனத்திலே ஆணை என்று சொல்லப்படவில்லை, கர்த்தர் சொல்ல சொன்னார் என்று போடப்பட்டிருக்கிறது. இங்கு ஆணையிடுகிறார். ஆணை என்றால் என்ன, கட்டளை. கர்த்தர் ஒரு மனிதனோடு எத்தனையோ உடன்படிக்கைகள் இருக்கிறது வேதாகமத்திலே. நான் உடன்படிக்கையை குறித்து ஒரு பாடலை ஏற்றி இருக்கிறேன். அவ்வளவாக இந்த உடன்படிக்கையை நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது 2வது ஆண்டு இந்த உடன்படிக்கைகளை குறித்து நாங்கள் படிக்க நேர்ந்தது. அப்பொழுது எல்லா உடன்படிக்கைகளையும் படித்து நான் அப்படியே அவ்வளவு உடன்படிக்கைகளையும் சேர்த்து ஒரு பாடலாய் நான் இயற்றினது உண்டு. இந்த வசனத்திலே பாருங்கள், கர்த்தர் என்ன தாவீதோடு அந்த உடன்படிக்கையை செய்கிறார், உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை

அப்படியாக நான் வைப்பேன் என்பதை அங்கு ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அதில் உள்ள சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர், கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. ஹலேலூயா. பாருங்கள், கர்த்தர் அடுத்த வசனம் அலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அந்த வானங்களை குறித்து அவைகள் எப்படி துதிக்கும்? ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களுடைய புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? அதாவது கர்த்தரை எப்படியாய் துதிக்கிறார்கள், அந்த போற்றுவது. இந்த தாவீதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு ஆச்சரியமான கர்த்தருடைய அந்த ஆவியானவரோடு இணைந்த ஒரு இருதயத்தை, கர்த்தர் எப்பொழுதும் துதிக்கிற அந்த இருதயத்தை தாவீதுக்கு கொடுத்திருந்தார். எனவே தாவீது ஒரு தெரிந்து கொள்ள ஒரு பட்ட பாத்திரம். நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். நம்மோடு தேவன் புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் எப்படி ஆயிசா தாவீதோடு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் தேவனுடைய மக்களின் சிங்காசனம் அவருடைய அந்த என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை, ஒரு கட்டளையை நமக்கு உறுதியாய் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்தார், ஈசாக்கோடு உடன்படிக்கை, யாக்கோபோடு உடன்படிக்கை இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கையை நாம் வாசிக்க வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த எவ்வளவுதான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி உடன்படிக்கை குறித்து சொன்னாலும், தாவீதோடு உள்ள இந்த உடன்படிக்கை அப்படியே நமக்கு புதிய ஏற்பாட்டிலும் அவைகள் தொடர்கிறவைகளாய் காணப்படும். பாத்தீங்க, நாம் பார்த்தோமானால் மீகா 5:2 நான் முதலாவதே சொன்னது போல அந்த பெத்லகேம் மீகா வாசிக்கிறேன். மீகா 5:1 2:4 வாசிக்கிறேன். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்படி என்றால் இந்த திட்டங்கள், இந்த பெத்லகேமிலே இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், ராஜாதி ராஜா தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போவதை முன்கூட்டியே அனாதி நாட்களாக அது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, அது பெயரிடப்பட்டு இருக்கிறது. இந்த பெத்லகேமுக்கு என்ன பெயர்? தாவீதின் ஊர் அது. அங்கு பெத்லகேம் ஒரு விசேஷித்த இடமாய் காணப்படுகிறது. நான் 2 இஸ்ரேலுக்கு போயிருக்கிறேன். 1 எருசலேமிலே தங்கியிருந்தோம், 2 பெத்லகேமிலே தான் தங்கியிருந்தோம். அப்படியாக அது ஒரு சிறிய, இதுல பாருங்கள், ஒரு சிறிய ஒரு நகரம் தான். அது எப்படியாய் சிறந்ததாய் காணப்படுகிறதாம், ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர். அப்படி என்றால் தேவன் இந்த தாவீதை குறித்து ஒரு திட்டம், நோக்கங்கள் இருக்குது. நம்முடைய நம் ஒவ்வொருவரையும் குறித்து நோக்கங்கள் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. தேவனுடைய கண்களிலே நமக்கு முக்கியமான இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசேஷித்தவர்கள். ஆமே. நமக்கு கர்த்தர் என்னென்ன காரியங்களை, தாவீதை கொண்டு எப்படியாய் அவர் ராஜ்யங்களை ஸ்தாபித்து எதிரிகளை அடித்து அநேக சங்கீதங்களை நமக்காக எழுதி வைத்து பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு திரளான பொருள்களை

0: அவர் திரட்டி அதே தேவாலயத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்தார் என்று பார்க்கிறோம். சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டினார். ஆனாலும் தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு செயல்படுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். நம்மை கொண்டு இந்த நாளிலே இன்னும் அவருடைய வருகை மட்டும் என்னென்ன காரியங்களை செயல்படுத்த போகிறார். நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கைகளை ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அநேக உடன்படிக்கைகளை எடுப்போம். பாஸ்டர் கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை சொல்லுவோம், ஆனால் அதை அப்படியே அதை மறந்து விடுவது. திருமண ஒப்பந்தத்திலே அநேக பதில்கள் சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருஷமும் புதிய வருஷம் தொடங்கும் பொழுது அநேக, நான் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன், அநேக காரியங்களை இந்த வருஷம் செய்ய வேண்டும் கர்த்தருக்காக என்று தீர்மானங்களை எடுப்பது, ஆனால் அதை செய்து முடிக்க முடியாது. ஆனால் தேவனோடு நாம் ஒரு உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டுமானால் நாம் செய்கிற தீர்மானங்களை நிறைவேற்றுகிறவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமும் திட்டமும் நம்மை கொண்டு அது செயல்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி போற்றுகிறதாய் காணப்பட வேண்டும். ஆமேன். நான் தொடர்ச்சியை நான் வருகிற வாரங்களிலே எப்படியாய் தாவீதோடு தேவன் செய்த அந்த உடன்படிக்கையை, அந்த சிங்காசனம் எப்படி தொடர்ந்து மேசியா மூலம் நமக்கு கிடைக்கப்பட்டது என்பதையும், அந்த புதிய ஏற்பாட்டின் ஒரு சில வசனங்களையும் நாம் வாசித்து அதை நான் முடிக்க விரும்புகிறேன். இப்பொழுதும் நாம் ஜெபித்து நான் இந்த தியானத்தை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய வசனத்தை தியானிக்க கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் தாவீது இருந்ததினால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு சிங்காசன ராஜ்யத்தை நீர் கொடுத்து அப்பா தாவீதின் சந்ததியிலே வந்து பிறந்த எங்கள் ராஜாதி ராஜாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் தகப்பனே, நீர் ஒவ்வொரு அப்பா நபர்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்தீர். எங்களோடு நீர் செய்திருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின்படி நாங்கள் ஜீவிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த புது உடன்படிக்கையின் பரிசுத்த இரத்தத்தையும் அப்பத்தையும் அப்பா நாங்கள் அனுசரிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள், இந்த சங்கமம் என்ற அந்த வானொலியிலே நீர் என்னென்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீர் தகப்பன், எத்தனை திட்டங்கள் இதன் மூலம் நிறைவேற வேண்டுமோ எல்லாவற்றையும் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஏழாவது மாதம் ஒரு பரிபூரண மாதமாய், ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் தகப்பனே, இந்த வானொலிக்கும் வானொலியை நடத்துகிற சகோதரருக்கும் இதிலே இணைந்து அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆசீர்வாதமாய் அமைய என் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதாகாலமும் ஜீவிக்கின்ற இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்கம்மா? வழி நடத்துவாராக, எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய அனுகூலமான காரியங்களை வழி நடத்தி தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கணவனாரையும் சேடமாக யோகையிலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நாங்கள் திரும்பவுமாக அதே இதே வேளையிலே வருகின்ற வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன்,
0: ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசதவி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வாரத்திலே சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. God bless you. Amen.
2: Recording stopped.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கின் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.

0: டயல் பண்றீங்களா எடுத்து ஆமே டொரண்டோ கனடாவிலிருந்து இவங்களை கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தனை கரத்திலே போய்ப்போம். இந்த வேளையிலும் உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. Amen.
1: God bless you. அப்போ God bless you. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah. அன்பின் கிருபையும் ரக்கமும் நிறைந்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளை நாங்க காணத்தை செய்த மட்டும் கூட கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு நாங்க நிப்பதே தள்ளாடாமல் நிப்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா. உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்கள் பாதமிடராதபடி தூக்கி சுமக்க வல்லவர். அதுக்காக உங்களை துவிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் எங்களோடு கூட இருந்து கூட நீதி விளக்கிறதுனால எங்களை வழி நடத்துற கிருபைக்காக வளப்பக்க நல்லதா இருக்கிறதுக்காக நன்றி. எல்லா அதிகாரம் உடைய எங்கள் அன்பின் தேவனே, இந்த தாங்க முடியாத வெப்பத்தை உங்களால் தான் ஐயா குறைக்க முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு இவ்வளவு வசதிகள் இருந்தும் எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிற, ஆனால் ஒரு வசதியும் இல்லாம கவிப்புகளும் ஆத்மாக்களையும் நீங்க காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட சிறகு நாள் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. அவர்களுக்கு கூடாரமாக இருந்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆத்மாக என்னும் இந்த வெப்பத்தினால் மாண்டு போகாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காற்றும் கடலை மாவட்ட எல்லா அதிகாரமுடைய எங்கள் அதிகாரியே, சர்வதல்லவரே, சர்வதல்லோகாதிபதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உங்களோட சிங்காசனம், பூமா உங்களோட பாதபடி எல்லாம் உங்களோட எங்கட ஐயா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, நீங்கள் ஆண்டவரே மிருகங்களை பறவைகளை எல்லாம் படுத்தீங்கள், ஒரு ஒரு சாயலாக படுத்தீங்களா. ஆனா மெனுக்குலத்தை மாத்திரம் உங்கூட சாயலாக படுத்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பறவைகளுக்கு வெப்பமோ குளிரோ சூடோ ஒன்றும் இல்லாது அதுகள் அதை பற்றி கவலைப்படாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த அந்த குரலுக்கூடாக கீதம் பாடத்தக்கதாக நீங்கள் அதில் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இங்க நல்லவர் ஐயா, வல்லவர், இங்க போதுமான தேவன் ஐயா. உங்களோட நித்தியபயம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் இன்றைக்கு நிற்பதையும் கூட சுத்த கிருபை, சுவாசிக்கத்தக்கதாக நடக்கத்தக்கதாக உண்ணத்தக்க வசதி, உடுக்கத்தக்க வசதி, குடிக்கத்தார தண்ணீர், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை நாங்கள் சுதந்திரமாக ஆராதிக்க உங்களோட பிள்ளைகளோட உரிமையை தந்து உங்களோட ரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டு அந்த சுதந்திரத்தை, அழியாத சுதந்திரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. இப்படி இந்த சுதந்திரத்தை அறியாமல் இன்னும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் மக்களையும் நீங்க தொட்டு குணமாக்கி உங்களோட பிள்ளைகள் ஆக்க முடியும் ஐயா. உங்களோட வருகையே தாமதமாக இதுக்குத்தான் எல்லாரும் என்னை அறிய வேணும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற வாஞ்சியோடு என்னென்ன வலது பாரத்திலிருந்து பிறந்து பேசிக்கொண்டிருக்கிறவரே அப்பா, உங்களோட பிறந்து பேசலுக்கூடாக அனுதினமும் ஆத்துமாக்களை நீங்க தொட்டு கொண்டு வர கிருபைக்காகும், ஆண்டவரை பின்வாங்கினவர்களையும் நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காகும் உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரித்துக்கிறோம். பிசாசன் தந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கு அகப்பட்டு ராஜா, பணத்துக்கும் அதற்கும் பொருளுக்கும் பேருக்கும் அந்தஸ்துகளுக்கும் இடத்து கொடுத்து எத்தனையோ உங்களை அறிந்து கூட ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளை பின்வாங்கி போயிருக்கிறார்கள் ஐயா. நாங்கள் பேர்கள் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு அவர்களை தெரியும். அது மட்டுமல்ல, அந்நிய நுணங்களில் இணைக்கப்பட்டு உங்களை மறந்து வாழ்கிறார்கள் ஐயா. இவர்களை எல்லாம் நாங்கள் காதால் கேட்டு கண்ணால் கண்டு அப்பா உங்களிடத்தில் தான் நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்றால் நியாயந்திக்க முடியாது ஐயா. இங்குதான் நீதி உள்ள நியாயாதிபதி, நியாயந்திக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். இந்த சங்கம மொழி எளியண்டிய தினம் ஆண்டவரே தடதாமதமின்றி நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. என்ன பாடல் கூடாகோ, செய்தி கூடாகோ, துதி கூடாகோ, ஆராய்க்கப்பட்ட ஆளுகளோ ஆண்டவரே அந்த அந்த பிள்ளைகள் அவர்களுக்கும் அந்த ஆத்மாக்கு நன்றி உள்ள மனதை கொடுத்து எங்களுக்கு இப்படி ஒரு சன்னம் கிடைத்தது என்று தங்களை தாழ்த்தி உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக அவர்களை நீங்கள் ஆயுதங்களாக பாவிக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எங்கெங்கிருந்தாலும் அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவர்கள் அவர்களோட குடும்பம் சபை எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளுங்க தாப்பனே. காக்கும் கரம் கூட காக்கும் கரம் அவர்களோடு கூடி இருந்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கையில் ஏந்து இதை உணர இதுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்குள் வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோடும் வாழுகிற பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. வேல பக்கமோ இட பக்கமோ சாய்ந்து உங்களோட வார்த்தையை பிரட்டி போடாதபடி உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகளை இடகட்டி வழிநடத்துங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை விசேஷமாக இந்த அபிஷேகத்தை போட்டெடுத்து விடாதபடி நடக்கத்தக்கதாக இந்த ஆண்டவரே, இன்னும் இந்த பகிஷம் கொடுத்த அபிஷேகத்துக்குள்ளால் உங்களுக்கு சாட்சியாக எங்கிருந்தாலும் ஆண்டவர் வாழத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரை வழிநடத்தி வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. ஒவ்வொரு கூட பிள்ளைகளுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காக வரங்கனைகளுக்காக நன்றி. அந்த தாளந்துகளையும் வரங்கள் கனிகளையும் உங்களோட நாம மம்மப்படுத்தக்கதாக பாவிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் எங்கெங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை பாவித்துக் கொண்டு வாருங்கள் ராஜா, பாவித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டவர் இந்த சங்கம மொழிகளையே உங்களோட பிள்ளை நடத்தத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த அழைப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக உங்களோட அன்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு நீங்க கொடுக்குற நேரத்துக்காக நன்றி ராஜா, சோபல தைரியத்துக்காக நன்றி. உங்களை அறிந்த அந்த அன்பு கூட ராஜா, என்ற இனசின பந்துக்கள் அயலாயிரம் மாணவர்கள் சகோதரங்கள் உங்களை அறிய வேணும் ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற வாஞ்சியை நீங்க தான் உண்டு பண்ணி ராஜா, இந்த ஊழியத்தை நீங்க தான் கொடுத்திருக்கிறீர்கள் செய்ய சொல்லி. அதுக்கு வேண்டிய வழிவசைகளை நீங்க தான் கொடுத்து நடத்துறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. அதர்கள் உங்களுடைய ஆயுதங்களாக நீங்க பாவிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, சகோதரன் சகோதரன் கை கோத்த வண்ணம் பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் ராஜா இதை நடத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக அயலார் மத்தியில் அன்பான மத்தியில் இந்த சங்கம மொழியில் இணையவருக்கு மத்தியில் பிள்ளைகள் பேரப்பிள்ளை மத்தியில் சகோதரங்கள் மத்தியில் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். என்ன நல்ல சோகலத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த விதத்திலும் சோர்வடையாதபடி உற்சாகமாக இருந்து அவளுடைய கையின் பிரியாசங்களை நீங்கள் ஆசீர்வதித்து காத்துக்கொண்டதுவனே, ஆறுவத்திலும் கை நீட்டாதபடி ஆசீர்வாதி கொண்டு வரவரே. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கும். என்னும் கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவளை உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கென்று நீங்க பாவிக்கிற கிருபைக்காக நன்றி. அவக்கு கொடுத்த ஞான மறைவுக்காக நன்றி. உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. எந்த விதத்திலும் தள்ளாடாதபடி இதுவரை காத்த தேவனே, என்னும் கால் ஒன்று நன்று உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக என்னென்ன விதத்தில் உங்களை மாமப்படுத்த முடியுமோ மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவரை ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, கொடுத்த மகனுக்காக மருமகளுக்காக ரெண்டு பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களை உங்களோட பெருமகரத்தினால் நீங்க தாங்கி காத்து சந்ததியை ஆசீர்வதித்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. அந்த வாழ்வ பிள்ளைகள் ஐயா வலுதப்பி போய்விடாதபடி நீங்கள் அவர்களை கடிவாரம் போட்டு கட்டி வளர்த்துற கிருபைக்காக நன்றி. என்னும் கல்வாரியா இயேசு உங்களே கால் ஒன்றி நின்று நல்ல பலன் கொடுக்கிற ஒரு மரக்கன்றுகள் போலும் கருதாக்க செடி போலும் வளரத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி உங்களோட கிருபியை ஊற்றி ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா. வழிநடத்துங்கோ படிக்கும் பாடசாலையிலும் சாட்சியா இருக்கத்தக்கதாக, ஐக்கியப்படும் சபையிலும் சாட்சியா இருக்கத்தக்கதாக, இனசன மத்தியிலும் ஐக்கியம் ஐக்கியப்படும் பொழுதெல்லாம் அவளுடைய நடத்த செய்ய பேச்சிலே உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துவீங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களுக்கு நன்றி. உலகத்தில் ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக உங்களை கிருவியை ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்தி கொண்டு வாரது இவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. என்ன நன்றி தேவனே, விசேஷமாக மகனுக்காக வருவங்களுக்காக நன்றி. அதில் நீங்கள் ஆசீர்வித்த கையின் ஆசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அவர்களும் ஐயா சாட்சி உள்ளவர்களாக வாழத்தக்கதாக வேலையிடத்திலேயோ எங்கேப்பட்டாலும் சபையிலோ சமுதாயத்திலே சாட்சி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக என்னும் இந்த வருங்கால சந்ததிகையும் வழிநடத்ததற்கு ஞானம் அறிவு ஒன்றையும் கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமை தாழ்மை உண்மையை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிக்க வல்லவரே வந்து வலித்து கொண்டு வாருவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். சபையிலும் சமுதாயத்திலும் சாட்சியாக வைத்திருக்கிறவே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் தேவனே இந்த சங்கமம் மொழியாலேயே இன்னும் வெற்றியோடு நடத்தத்தக்க ஞானம் அறிவு அன்பு நேரம் ஒவ்வொன்றையும் சகோதரனுக்கும் சகோதரிக்கு கொடுத்து நீங்கள் ஆரோடு அவர்கள் தொடர்பு கொண்டாலும் அவர்கள் ஆண்டவரே இவர்களிலும் ஆண்டவரும் கூட அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாகும் புஞ்சிரிப்போடு பதில் கொடுக்கதை கண்டுகொள்ளத்தக்கதாகும் அவர்களையும் உங்களோட அன்புக்குள் என்னென்ன நெருங்கி வளர்த்தக்கதாக நீங்கள் இவர்களை பாவிக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா வாசம் பண்ணும் கூடாரம் ஆண்டவர் ஓடும் வாகனங்கள் ஆண்டவரையும் வேலை ஸ்தலங்கள் ஒவ்வொன்றையும் உடல் மூடி காத்துக்கொள்ளுங்க. இந்த சங்கம மொழிகளை நடத்தும் ஸ்டூடியோவையும் சத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. இந்த வினய விசேஷமாக அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் அப்பா உங்களோட அன்புக்காக கருங்கிக் கொண்டிருக்கும் நீங்க தான் ஐயா நல்ல வழியை திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். அப்பா இவர்களை இந்த சங்கம மொழிகளை கூட இணைந்திருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உங்களோட அன்புக்கு பாத்திராக அவர்கள் குடும்பம் மத்தியில் சபை மத்தியில் சமுதாய மத்தியில் வாழத்தக்கதாக நீங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஆண்டு விரைவில் கட்டி வழி நடத்துங்க ராஜா. என்னென்ன வரங்களை கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீங்க தான் கொடுத்தீங்க. உங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் பெற்றோம் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் நடக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக எங்க ஐக்கியப்பட்டாலும் ராஜா அன்போடும் தாழ்மையோடும் உங்களை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி அவர்களை வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக வழிநடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திருக்கிறோம். வாழ வழிவர தேவனை உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திருக்கிறோம். இந்த வருங்கால சந்ததிக்காக உங்கள் அண்டையில் வருவோம் ராஜா. இந்த வருங்கால சந்ததி வாழ சந்ததியில பொறுப்பிடுங்க ராஜா. உலக ஆசபாசம் இந்த டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதுகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி ஆண்டவரே என்னென்னத்துக்கு பாவிக்க உண்மையாக இருக்கத்தக்க பாவித்து கட்டுப்பாடோடு நடக்கத்தக்கதாக வருங்கால சந்ததியை பொறுப்பிடுங்க ஐயா. மனிதப்பை போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. சந்ததி பெருகாமலே எத்தனையோ தடைகளுக்களால் சந்ததி பெருகாமலே இருக்கிறது. பெருகப்பட்ட நீங்கள் பெருக்கின சந்ததிகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை விசேஷமாக சத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. அவர்கள் இன்னும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக உங்களுடைய அன்பை அவர்கள் என்னமென்னும் ருசித்து சாட்சியாக வாழத்தக்கதாக நல்ல பொறுமை தாழ்மை உண்மையை கொடுத்து கூட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக இந்த வருங்கால வாழ்வ சந்ததியை நீங்க பொறுப்படுத்து இடகட்டி வழிநடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் வாழ்வ பிள்ளைகள் சபையில் இருக்கும் வாழ்வ பிள்ளைகள் சமுதாயத்தில் இருக்கும் வாழ்வ பிள்ளைகள் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் உங்களோட பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை நீங்க வேறி அடைத்து காத்துக்கொள்ள வேணும். காக்க வல்லவரே பார்த்து கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஊழியம் செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்காக நான் சொல்கிறோம். பணத்துக்கோ பொருளுக்கோ அவர்களிடம் கொடுக்கிறவர்கள் அல்ல. உங்களோட நாமம் மாமப்பட வேண்டும் உங்களோட ராஜ்யம் வளர வேண்டும் என்று எப்படி தாழ்மையோடு உண்மையோடும் ஏசப்பா நீங்க நடந்து நடந்து திரிந்து உங்களோட அன்பை வெளிப்படுத்தினீங்களோ அது கூட வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி அவர்களை வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உலக நாடுகள் எல்லா தலைவர்களுக்காக உங்களிடம் வருகிறோம். உங்களை நேசிக்கும் தலைவர்கள் ஐயா ராஜ குடும்பத்து தலைவர் எல்லா எல்லாரையும் பொறுப்படுங்க. அமெரிக்கா தேசத்து தலைவர் ஆண்டவரே எல்லா இஸ்ரேல் தேசத்து தலைவர் இந்தியா தேசத்து தலைவர் ஆண்டவரே இலங்கை தேசத்து தலைவர் ஆஸ்திரேலியா தேசத்து தலைவர் எல்லா பிரதானமான நாடுகள் தலைவர்களையும் உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு இந்த தலைமை பீடத்தை கொடுத்ததுக்காக நன்றி. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளையா ஆண்டவரே அதை போட்டெடுத்து விடாதபடி இந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக அனுக்குலம் ஆண்டவரே சோர்ந்து போய் பழு தப்பி போய்விடாதபடி உங்களுக்கு பிரியமில்லாத போய் ஏன் கலவையும் செய்யாதபடி நடக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த தலைவர்கள் வழிவகுத்து கொடுக்கிறதெல்லாம் இருக்கத்தக்கதாக ஒவ்வொருத்தரையும் இடகட்டை உங்களால் நடத்த முடியும். அவற்றுக்கு மேலாக இந்த கனடா தேசத்து தலைவருக்காக உங்களிடம் வருகிறோம், அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக வருகிறோம். இந்த அளவில் உங்களை நேசிக்கிறார் என்று உங்களுக்கு தான் தெரியும் ஐயா. நீங்க தான் அமெரிக்கா தேசத்து தலைவருக்கு நல்ல சுகலத்தை கொடுத்த அந்த தேசத்தை இன்னும் ஆண்டு செழிப்புள்ள தேசமாக இருக்கத்தக்கதாக பன்னெடுத்துல ஒரு வழிகாட்டியாக இருக்க ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சூத்திரிக்கிறோம். என்ன வேண்டே இந்த கனடா தேசத்து தலைவருக்காக வருவோம். எந்த அளவில் ஐயா உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார் என்றது தெரியவில்லை. அவரை பொறுப்படுங்கிற ராஜா இடகட்டி கொள்ளுங்கோ. இந்த கனடா தேசம் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி எப்படி சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்கு கொடுத்த சுதந்திரத்துக்கும் இந்த தடையும் வராத விடுத்து விடாதபடி ஆண்டவரே இந்த வருங்கால வழி சந்தோதிகளையும் ஆண்டு விரைவால் நடத்தத்தக்க நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு தலைவராக இருக்கத்தக்கதாக உணர்த்தி வழி நடத்துங்கோ ராஜா, உணர்த்தி வழி நடத்துங்கோ அப்பா. இந்த கேரள தேசத்தில் இருக்கும் சபைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். சொந்த பாசையில் ஆராதிக்க கொடுத்த அந்த வாய்ப்பு கூடாக ஒரு சாட்சியாக உங்களுக்கு இருந்து ராஜா ஒவ்வொரு சபை தலைவர்களையும் நீங்க இடகட்டி உங்களோட அபிஷேகத்தால் நிறைத்து ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும் ராஜா, காக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சூத்திரிக்கிறோம். இந்த 60 தமிழ் சபைகளையும் பொறுப்படுங்க, இந்த ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க ராஜா, அபிஷேகத்தினால் நிரப்புங்கோ. இவர்களுக்கு நீங்கள் உண்டு போன்ற இந்த ஐக்கியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களும் ஐக்கியத்துக்கூடாக இன்னும் ஒரு சபை தூக்கி எடுக்கிறவர்களாக நடக்கிறதுக்காக பரிசுத்தாவியானவரே இடகட்டி ஒவ்வொரு சபையும் நடத்தும் ராஜா. ஆண்டு சபையில் ஐக்கியப்படும் பிள்ளைகளையும் வயது போனவர் வாலிபர்கள் இவ்வளவு சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ராஜா உங்களை நேசித்து உங்களை நெருங்கி வாழ்றவர்களாக வழிதப்பி போய்விடாதபடி ஒரு வல்லத்தை உங்களால் முழுமையும் வழிநடத்தி கொண்டு வாழ்றதுனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். இன்னும் உலகத்தில் எத்தனையோ பாகத்தில் ஐயா உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நடக்க நெருக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சுதந்திரமாக உங்களை ஆராதிக்க முடியாமல் ஒளித்தும் மறைந்தும் ஆண்டு குகைகளிலிருந்தும் ஆண்டு எப்படியோ நெருக்கமாக உங்களை ஆராதிக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த பங்கமும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஈரான் தேசம் ஈரான் தேசம் எல்லா இடமும் உங்களோட வார்த்தை போய் எத்தனையோ ஆத்மாக்கள் உங்களை நேசித்தவர்கள் இப்பொழுது சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் இவர்களுக்கு வரும் கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே உங்களால் தான் இவர்களை காத்துக்கொள்ள முடியும். நைகீரியா தேசத்து மக்களுக்கும் சுதந்திரத்தை கொடுங்கோ. அவர்கள் நெருக்கத்தில் இருந்து அவர்களை முடிவித்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். இந்த ஜீவனோடு இருக்கிறீங்க தானே தானே இலை சிங்கக்கபியில் காத்த தேவன் அல்லவா, இவர்களையும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தை பொறுப்படுங்க ராஜா. அந்த தேசத்தில் உங்களோட பிள்ளைகள் உங்களை சுதந்திரமாக அறிக்க கொடுத்த சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் கூடாத ஒரு சபைகளை நடத்தும் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உடலத்தால் மூடி காத்து கொடுங்க ராஜா. தொடர்ந்து அந்த தேசத்தில் இருந்து சாட்சியாக இருந்து உங்களுடைய அன்பை அவர்களை பிடித்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே, அந்த தேசத்தை ஆதாயப்படுத்த வல்லவரே, செழிப்புள்ள தேசமாக பின்மாறி முன்னாடி ஊட்டி வறுமையின் கூட்டில் போய்விடாதபடி அந்த தீவை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காத்துக்கொண்டு வர வல்லவரே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்கள் எல்லாரையும் பொறுப்படுங்க ராஜா. அந்த கனடா தேசத்தில் விடுமுறையில் இருக்கும் பிள்ளைகள் போய்விடாதபடி அவளுக்கு கொடுக்கும் நேரங்களை அவர்கள் பிரயோசனப்படுத்த நடக்கத்தக்கதாக வழி தொடர்ந்து உங்களால் நடத்த முடியும். இந்த மீதியான சங்கம மொழியிலேயே நீங்க பொறுப்பெடுத்து ஆறாறு கூட பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ ராஜா, பெருங்கல் கனிகளை கொடுத்தீங்களோ, அது கூட ஆகவர்களை மாமப்படுத்தி ஒத்துழைத்து இதை சிறப்போடு நடத்தத்தக்கதாக எந்த விதத்திலும் தாமதியாதபடி சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, நீங்க துறைக்கினீங்க ராஜா, உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று துறைக்கின உயர்த்தை, உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கூட நாம மாமப்படுத்தத்தக்கதாக உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே, பொறுப்படுத்தவரே, வல்நடத்த வல்லவரே, வல்நடத்தி கொண்டு வாரவரே, ஆசீர்வதிக்கிறவரே, உங்களை நன்றியுள்ளத்தோடு நன்றியுள்ளத்தோடு உங்களை துதித்து எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்காக இருந்து பேசிட்டு பேசிக்கொண்டிருக்கிறேங்க ஜேசுவே. இந்த சங்கம மொழிகளுக்காக உங்களோட ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டு பேரே, என்ன நீங்க தொட போகிற பிள்ளைகளுக்காக ஆண்டு பேரை பேசி பேசிக்கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்க நன்றி துதிகரமாய் செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் ஆவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவரையும். ஆசீர்வதித்த உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த காலநிலை காரியங்களில் ஒவ்வொன்றிலும் இருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோமா? திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ். அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த தலைப்புகளை நற்சிந்தனை கேட்போமா? ஆமேன். தேவனுடன் ஒரு நிமிடம் நற்சிந்தனை கேட்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
2: Recording in progress.
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தெய்வ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2nd தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு உங்கள் ஆவியினால் பாருங்கள். ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 4:17-18 பார்ப்போம். வசனம் 17 முதலாம் பகுதியையும் 18 பார்ப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. தேவன் நீங்கள் உங்கள் இயற்கையான கண்களால் மட்டுமல்ல, உங்கள் ஆவியின் கண்களாலும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியினால் பார்ப்பது என்பது தேவன் பார்ப்பது போல் பார்ப்பதாகும். உங்கள் கண்கள் காண்பதை விட தேவனுடைய வார்த்தை சொல்வதை விசுவாசிப்பதே அதற்கான அர்த்தம். வேதாகமத்தில் தீர்க்கதரிசியான எலிஷா அப்படித்தான் செய்தார். அவர் தங்கியிருந்த நகரத்தை சீரியாவின் படை சூழ்ந்த போதும் அவர் பயப்படவில்லை. ஏனெனில் அவரோடு இருந்தவர்கள் எதிரியின் படையை விட அதிகம் என்பதை அவர் ஆவியில் கண்டார். அதன் விளைவாக அவர் வெற்றியை பெற்றார். இது 2 ராஜாக்கள் 6:16-18 உள்ளன. தேவனுடைய வார்த்தை பயத்திற்கும் எந்த சவாலுக்கும் அப்பால் பார்க்க உங்களுக்கு உதவுகிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அது காட்டுகிறது. நீங்கள் பலமுள்ளவர்கள், அன்புக்குரியவர்கள், வெற்றியாளர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் நேரத்தை செலவிடுங்கள். அது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை மட்டுமல்ல, எந்த கடினமான காரியத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள உங்கள் விசுவாசத்தையும் அது வளர்க்கும். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை என்னுள் உயிரோடும் வல்லமையோடும் செயல்படுகிறது. ஆகையால் நான் தெய்வீக சுகத்தில் நடக்கிறேன். நான் பலமுள்ளவள் அல்லது பலமுள்ளவன், நான் ஞானமுள்ளவன் அல்லது ஞானமுள்ளவள். நான் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் வளர்ந்து விசுவாசத்தில் நிரம்புகிறேன். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வந்தோம் ராஜா. நீங்கள் தந்த இந்த அழகான வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலிருந்து அப்பா கேட்பவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிங்க. அவர்களை உங்கள் வசனத்தில் தியானமாயிருந்து என் அன்பு ராஜாவே, அப்பா நீங்கள் அவர்களை எந்த வழியில் நடத்த விரும்புகிறீர்களோ அதன்படி நடந்து உங்கள் வார்த்தை சொல்வதன் முழு ஆண்டவரே விம்பமாக அவர்கள் மாற அவர்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. கூட இருங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. அவர்கள் ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் என் அன்பு அப்பாவே உங்கள் நாமத்தினால் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்கள் இன்றைய நாளில் பதில் தருவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 2nd of July 2026, and the topic for today is See from Your Spirit. The opening scripture is taken from 2 Corinthians 4 verse 18. While we do not look at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporary, but the things which are not seen are eternal. God wants you to also see with the eyes of your spirit, not just with your physical eyes. Seeing by the Spirit means seeing the way God sees. It is choosing to believe what God's word says rather than what your eyes see around you. That's exactly what Prophet Elisha did in the Bible. When the Syrian army surrounded the city where he was staying, he was calm because he saw in the spirit that those who were with him were more than the army. And with that, he won against them. This is in 2 Kings 6, verses 16 to 18. God's word all helps you to see beyond fear or any challenge. It shows you who you are in Christ, strong, loved, and victorious. So spend time studying God's word. It will not only show you who you are in Christ, but also help you grow your faith to face any difficult task boldly. Hallelujah. Let's look at another scripture from 2 Peter 1 verse 3. According as his divine power hath given unto us all things that pertain unto life and godliness through the knowledge of him that hath called us to glory and virtue. Hallelujah. Please repeat this after me. God's word is alive and at work in me. Therefore, I walk in divine health. I am strong, wise, and I grow better every day. And full of faith. Glory to God. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for this beautiful word that you gave us today and reminded us who we are in you, Lord Jesus. We are the product of the word of God. Lord, today help us, help everyone who is listening, Lord, from today on, let them meditate on the word and become the best version of who you have made them to be. Thank you, Lord Jesus, for answering our prayers all the time. Bless them, guide them, protect them. In the mighty name of Jesus, we prayed. Amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு ஒரு முன்மாதிரியாக இருங்கள். ஆரம்ப வசனமாக 1 தீமோத்தேயு 4:12 பார்ப்போம். நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒவ்வொரு நாளும் நல்ல முன்மாதிரியாக இருந்து தேவனுக்காக பிரகாசியுங்கள். உங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் சிந்தனைகள் அனைத்தும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வேதாகமத்தில், தானியல் புத்தகத்தில் தானியலை நினைத்து பாருங்கள். அவர் ஒரு இளைஞராக வெளிநாட்டில் இருந்த போதிலும் தேவனுக்கு விசுவாசமாக இருந்தார். அவர் ஜெபித்தார், மற்றவர்களுக்கு உதவினார், தேவனுடைய வார்த்தை சொல்வது போல் நடந்தார். இதனால் அவர் தமது நண்பர்களுக்கும் சுற்றியுள்ள அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக ஆனார். முன்மாதிரியாக இருப்பது யாரையும் கவர்வதற்காக அல்ல, அது தேவன் உங்களை உருவாக்கியபடி உங்கள் சிறந்த வடிவமாக இருப்பதை குறிக்கிறது. உங்கள் நண்பர்களிடம், உறவினர்களிடம், சக வேலையாட்களிடம் அன்பாக இருங்கள். இனிமையாக பேசுங்கள். மற்றவர்களுக்கு உதவுங்கள். உங்கள் வாழ்வில் தெரிவு செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும், படிப்பிலும், தேர்வுகளிலும், வேலையிலும் மற்றும் எல்லா விதமான வாழ்க்கை பொறுப்புகளிலும், சிந்தனைகளிலும் கூட எப்போதும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டட்டும். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். கொலோசேயர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் என் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன். என் வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்காக உள்ளது. ஆகையால் நான் செல்லும் எல்லா இடங்களிலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன். என் வாழ்க்கை அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் மூலம் எங்களை கூட பேசினதற்காக நன்றி இயேசுராஜாவே. அப்பா, நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் என் இயேசுராஜாவே, இன்றைய நாள் முதல் அப்பா இந்த உலகத்துக்கு ஒளியாக உப்பாக திகழவும், உங்கள் வார்த்தையின் படி நடக்கவும் என் இயேசுராஜாவே, ஒரு முன்மாதிரியாக உங்களை பிரதிபலிக்கும் உங்கள் ஸ்தானாதிபதிகளாக இந்த பூமியில் வலம் வர எங்களுக்கு கிருபை தாங்கி அப்பா. உங்கள் கண்களால் மற்றவர்களை பார்க்கவும், உங்கள் இருதயத்தால் மற்றவர்களை நேசிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அவர்கள் என்னென்ன பாடுகளுக்குள்ளாக போய்கொண்டிருந்தாலும் என் இயேசு ராஜாவே, உங்கள் வார்த்தைகளுக்கூடாக அவர்களை தேற்றி வழி நடத்தி என் இயேசு ராஜாவே, அவர்கள் எல்லா அப்பா அந்த சோதனைகளில் இருந்தும் அப்பா காத்து வழி நடத்துங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 30th of June 2026, and the topic for today is Be an Example. The opening scripture is taken from 1 Timothy 4:12. Be an example to all believers in what you say, in the way you live, in your love, your faith, and your purity. Hallelujah. Shine for God every day by being a good example to others. Your words, actions, and thoughts should show God's love. Think about Daniel in the book of Daniel in the Bible. Even as a young boy in a foreign land, he stayed faithful to God. He prayed, helped others, and did what God's word instructed him to do. Because of this, he became a shining example to his friends and everyone around him. Being an example doesn't mean trying to impress anyone. It means being the best version of yourself, that is, the person the Lord has made you to be. Be kind to your friends, family members, colleagues, neighbors. Speak nicely and help others. Let God's word guide your choices and thoughts always. Hallelujah. Let's look into another scripture from Colossians 1 verse 10. That ye might walk worthy of the Lord unto all pleasing, being fruitful in every good work and increasing in the knowledge of God. Glory to God. Please repeat after me. I am the light in my world, and my life is for God's glory. Therefore, I manifest His love everywhere I go and bring praise to His name. In Jesus' name, Amen. Hallelujah. God bless you all. See you tomorrow.
2: Recording stopped.

கனடா தமிழ் கிறிஸ்தவ ஜெப தேவாலயம் வழங்கும் இருப்பவராக இருப்பவர் ஐந்தாவது பாகம்.

மலாக்கியா 3:10 இவ்வண்ணம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிவோம். இந்த வாக்குறுதியை விசுவசித்து பாடுவோம்.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இப்போதும் டொரண்டோ நேரம் 2 மணி. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிஸ் லேப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து கத்தோடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க வாஞ்சியோடு இணைந்து இருக்கிற அவரையும் பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வாதத்து வழிநடத்துவாராக. கத்தோடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்து வழிநடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலப்பை கேட்க போன்ற ஒருவரையும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக பேசுவாராக, வழி நடத்துவாராக. கத்தருடைய வார்த்தைகள் வல்லமை உடையவை. அவை கேட்கின்ற ஒருவரையும் விடுதலையாக்க வல்லவை. ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் வார்த்தை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஏப்ரஹாம் அவர்கள் வழி நடத்துவார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம். வாழ்த்தி வரவேற்போம்.
2: நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மிக மிக நல்லவர். நமக்காக யாவற்றையும் தன்னுடைய குமாரனை அனுப்பி யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கவனியுங்கள், தேவனே நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். அதை இன்றைய நாளிலே நாங்கள் விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி இன்றைய நாளிலே விசுவாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமை நிச்சயமாய் நம்மை மேற்கொண்டு, நம்மை மாத்திரம் அல்ல, நம்மை சூழ இருக்கிற சுற்றுப்புறங்களில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற சகலத்தையும் சகலரையும் அது விடுதலை ஆக்குறதாய் இருக்கிறது. ஆமேன். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை சகலத்தையும் செய்து முடித்ததாயிருக்கிறது. கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்திருப்பார். ஆனால்

0: வார்த்தை சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறது. இன்றைய நாளில் எங்களை மேற்கொள்ளட்டும். எங்களை மாத்திரமல்ல, இந்த வார்த்தை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படட்டும். உம்முடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்படட்டும், புதிதாக்கப்படட்டும், மீட்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். பிரியமானவர்களே, நாங்கள் கடந்த வாரங்களிலே பார்த்து வந்தோம் எபேசியர் 6:10 நாங்கள் பார்த்து வந்தோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கம் உண்மையை சொல்ல போனால் அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம், அவர் செய்து முடித்தவைகள். இவைகளை நாங்கள் தியானித்தால், இவைகளை நாங்கள் விசுவாசித்தால், இவைகளை நாங்கள் எடுத்து பேசினால், விசுவாசித்து பேசினால், அவைகள் நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது மாத்திரமல்ல, சத்ருவனுடைய சகல கிரியைகளையும் நிர்மூலமாக்குகிற தேவ வல்லமை. கவனியுங்கள், இது உங்களுடைய வல்லமை அல்ல. நீங்கள் வல்லமைக்காக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் அல்ல. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பேசினால் அதுதான் தேவ வல்லமை. ஆமென். சுவிசேஷம் தேவ வல்லமை, நற்செய்தி தேவ வல்லமை. ஆமென். தேவனுடைய சத்தியங்கள் தேவ வல்லமை. ஒருவர் சுவையினமாய் இருப்பாரானால் நீங்கள் அவருடைய தழும்புகளினால் நீ குணமானாய் என்று நீங்கள் அறிக்கையிட்டால் அதுதான் சத்தியம். அந்த சத்தியம் தேவோய் அந்த சகோதரனை குணமாக்கும். ஆமென். அப்ப விசுவாசித்து நாம் சத்தியத்தை பேசினால் பிசாசனுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்பட்டு ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். ஆமென். இன்றைய நாளிலும் நான் மறுபடியும் அந்த முற்பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 10 கடைசியாக, என் சகோதரரே, தேவனிலும், கவனியுங்கள், கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், திடப்படுங்கள். ஆமேன். அதிலே அதிகமாய் வளருங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், எங்களுடைய வல்லமையில் அல்ல. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எது திணிக்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்ப கவனியுங்கள், பிசாசு என்னவா வரமாட்டான், நேரடியாக துப்பாக்கி எடுத்துட்டு வந்து தலையில வைக்க மாட்டான். அவன் தந்திரம் உள்ளவன். நைஸாக எவனை வஞ்சிக்கலாம், எவனை விழுங்கலாம், வஞ்சித்து விழுங்கலாம் என்று என்ன செய்கிறவன், வஞ்சனையா கிரியை செய்கிறவன். ஆகவே நேரடியா கிரியை செய்தால் எங்களுக்கு தெரியும் யார் எனிமி என்று, எங்களால் எளிதா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறபடினால் யார் எனிமி என்றே தெரியாமல் அவன் நண்பனாக செயல்படுகிறவனா இருக்கிறான். அதைத்தான் நாங்கள் ஈதேன் தோட்டத்திலே பார்க்கிறோம். ஏவாளிடத்திலே நண்பனை போல, உதவி செய்கிறவனை போல, நீங்கள் தேவனை போல இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன் என்பது போல அவன் அங்கே பேசுகிறான். அப்படியாகத்தான் என்ன செய்வான், சத்துரு பேசி ஜனங்களை நம்மை வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. அப்ப அவனை எதிர்த்து நிக்க தக்க வல்லமை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப கவனியுங்கள், தேவனுடைய வல்லமையிலே இணைக்கப்பட்டிருங்கள், தேவனோடு இணைக்கப்பட்டு செயல்படுங்கள் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல நாங்கள் என்ன செய்யலாம், இதே காரியத்தை கிட்டத்தட்ட நாங்கள் யாக்கோபிலே வாசிக்கலாம். 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கவனியுங்கள், ஆதாமுவால் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினால் பிசாசை மேற்கொள்ளவில்லை. கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் தேவனை சார்ந்திருங்கள், தேவனை நம்பி செயல்படுங்கள். பிசாசையும் அவனுடைய வார்த்தையும் அல்ல, தேவனை நம்பி, தேவனோடு இணைக்கப்பட்டு, தேவனை விசுவாசித்து. நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் எனக்கு விசுவாசம் தேவை. அவருடைய வார்த்தையை நான் முழுமையாய் நம்புகிறவனாயிருந்தால் நான் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறேன். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள். அப்ப தேவனை சார்ந்திருக்காமல் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்காமல் நான் பிசாசுக்கு எது திணிக்க முடியாது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிவான். கவனிங்க, ஒரு பிசாசை நான் துரத்த வேண்டுமானாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி, அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நம்பி, அவர் என்னை கைவிடுகிற தேவன் இல்லை, நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம், இப்பொழுதோ பிதாவோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம், பிதா குமாரன் நம்முடைய இதயத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், நாங்கள் இப்பொழுது அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்ற வசனங்களை நாங்கள் விசுவாசித்து அதை சார்ந்திருந்து நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போமானால் அவன் ஓடி போவான். ஆனால் நாங்கள் அந்த வசனங்களையே நாங்கள் நம்பவில்லை, தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை நம்பவில்லை, தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை நம்பாமல் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய சத்தியங்களை நாங்கள் நம்பினால் என்ன நடக்கிறது? நாங்கள் நம்பும் பொழுது அந்த வல்லமை, அந்த சத்தியத்தினுடைய அந்த வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். வெளிப்பட ஆரம்பிக்கும், விடுதலையாக்க விடுதலை ஆக அது வெளிப்படும். ஆமேன். அநேக வேளைகளிலே நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வாக்கு தத்துவத்தை வைத்து ஆரம்பிப்போம், ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் முழுமையா விசுவாசிக்காதபடினால் இரண்டாவது வாக்கு தத்துவம், மூன்றாவது வாக்கு தத்துவம், நாலாவது வாக்கு தத்துவம், இப்படியே நாங்கள் பேசிக்கொண்டு போகிறோம். ஆனால் நாங்கள் பேசின முதலாவது வாக்கு தத்துவத்தையே நாங்கள் முழுமையாய் நம்பினால் நடந்தாயிட்டு, தேவ வல்லமை மேற்கொண்டு விட்டது, இந்த வாக்கு தத்துவத்துக்கு தேவையான சகலத்தையும் இயேசு செய்து விட்டார். நான் இதை ரிலீஸ் பண்ணும் பொழுது இது சாதாரண வார்த்தையாக கடந்து செல்லவில்லை, இது தேவனுடைய வல்லமையாக, தேவனுடைய அக்கினியாக, தேவனுடைய பட்டயமாக கடந்து சென்று சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குற தேவ வல்லமையா இருக்கிறது என்று நான் விசுவாசித்து பேசுவேனானால் நிச்சயமாய் அங்கே நன்மை நடக்கும், அங்கே விடுதலை உண்டாயிருக்கும். ஆமென். தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள், ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், அப்ப கவனிங்கள், எத்தனை காரியம் நமக்கு விரோதமா கிரியை செய்கிறது என்பதை கவனிங்க, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், ஒருவர் அல்ல ரெண்டு பேர் இல்ல, சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்றால் அவன் சேனைகளோடு எங்களோடு போராட்டம் பண்ண வருகிறான். ஆகையால் தீங்கு நாளிலே, ஆகையால் அவன் அப்படியாக செயல்படுகிற நாளிலே என்றால் அவன் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல, அனிதனமும் இப்படியாக செயல்படுகிறான். அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், கவனியுங்கள், அவைகளை அனுமதிக்க கூடாது. எங்களுடைய வாழ்க்கையிலே சுயநலத்தை அனுமதிக்க கூடாது. வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், தடைகள், தாமதங்கள், பில்லிசூனிய கட்டுக்கள், இவைகளை எல்லாம் அனுமதிக்க கூடாது. நீங்கள் எதிர்க்கவும், வெளியேறு என்று சொல்லவும், நீ எனக்கு கிட்ட வர முடியாது, வாதை உன் கூடாரத்தை அணுக முடியாது, தீங்கு நமக்கு நேரிட முடியாது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பது எது? ரோமர் 8:31, சகலமும் செய்து முடித்தவர்களாகி, கவனிங்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் என்றால் சகலத்தையும் மேற்கொண்டவர்களாய், சகல பிசாசின் கிரியைகளையும் மேற்கொண்டவர்களாக நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, பலன் உள்ளவர்களாகும்படிக்கு, வெற்றி சிறக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப அந்த சர்வாயுதம் என்ன என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும் என்றால் அது முதலாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், ஆயுதம். அப்ப சத்தியத்தை நீங்கள் பேசுவீர்களானால், எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை பேசுவீர்களானால், சத்ருவானுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும். குறைவிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தேவன் என என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நான் தாட்சி அடைய எனக்கு தாட்சி இல்லை. சுவையினம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவருடைய தழும்புகளினால் நான் ஏற்கனவே குணமானேன். ஆமென். அப்ப தேவன் என்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு என்னை நோய்களில் இருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். பிசாசு பலவிதமான தந்திரங்களை சொல்லுவான். இப்பொழுது அது இது எது எல்லாம் வீக்காகி விட்டது, இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவான். ஆனால் நமக்கு வாழ வயது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் புதிதாக பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்தால் அந்த ஆவியானவர் எங்களுடைய சரீரங்களை, சரீரங்களின் அவயவங்களை, உறுப்புகளை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். 80, 85, 90 இந்த வயசுல இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல போய் அவர்கள் அங்கே அட்மிட் பண்ணப்பட்டு அவர்கள் செத்து போவார்கள் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய மகிமைக்காக வாழுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப கவனியுங்கள், ஹாஸ்பிட்டல் சொல்லுது செத்து போவார்கள், அவயவங்கள் சொல்லுது செத்து போகிறது என்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய மகிமைக்காக வாழுவார்கள். ஆமென். அப்ப நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் வாழுகிறீர்களோ அவ்வளவுக்கு தேவனுக்கு மகிமை. இதை அநேகர் புரியாமல் தெரியாமல் இருக்கிறோம். ஒரு சகோதரி இந்தியாவில் வயசான ஒரு பாட்டியை கொண்டு வந்தார்கள். அவர்கள் காக ஜெபியுங்கள், சுயனமா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் தெளிவாக சொன்னார், இந்த சகோதரி தேவ மகிமைக்காக வாழுவார். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அதனால் நான் ஜெபித்து விட்டு வந்தேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 5-6 வருடங்களுக்கு முன்புதான் நான் ஜெபித்தேன், இந்த சகோதரி வாழுவார்கள், தேவனுடைய நன்மையை காணுவார்கள், ஜெபித்த ஜெபத்தினுடைய பதில் எல்லாம் காணுவார்கள் என்று சொல்லி நான் ஜெபித்து விட்டு வந்தேன். இன்று வரைக்கும் நல்லா சூப்பரா இருக்காங்க. ஆமேன். ஒவ்வொரு வருடமும் நான் போகும் பொழுது அந்த சபைக்கு போகிறேன், அவர்களை பார்க்கிறேன், நல்ல தைரியமா இருக்கிறார். ஆமேன். ஏனென்றால் இதுதான் தேவன். ஆமேன். எங்களுடைய பலன்களை உயிர்ப்பிக்கிற தேவன், எங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமேன். எசேக்கியேலிலே நாங்கள் பார்க்கிறோம், 37 அங்கே பார்க்கிறோம், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் சேனையாக எழும்பத்தக்கதாக தேவ வல்லமை கிரியை செய்ய முடியும் நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது. அவர் என்ன சொல்லுகிறார், தீக்கதரிசியே இந்த எலும்புகளை பார்த்து தீக்க தரிசன முறை ஜீவன் உண்டாயிருப்பதாக கட்டளையிடு. ஆனால் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன கட்டளை இடுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். 2வதாக பார்த்தோம், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகியும் தேவனே நம்முடைய நீதியாயிருக்கிறார், நாங்கள் விசுவாசித்தால் அது நீதியாக எண்ணப்படும் என்று நான் என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக சமாதானத்தின், இவைகள் எல்லாம் தேவனுடைய சர்வாயுதங்கள், நீங்கள் நீதிமான்கள், தேவனுடைய நீதி நீங்கள் அவருக்குள்ளாய் எழுந்து பிரகாசிப்பது, தேவனுடைய நீதி அவரிடத்தில் இருந்து தகலத்தையும் பெற்றுக்கொண்டு அவருடைய மகிமைக்காக வாழ்வது, வெற்றி சிறந்திருப்பது, இவைகள் எல்லாம் தேவனுடைய நீதி. நீங்கள் கட்டப்படுவது, நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவது, நீங்கள் வாழுவது தேவனுடைய நீதி. ஆமென். நீங்கள் சாவது அல்ல, நீங்கள் வாழுவது தேவனுடைய நீதி, தேவனுடைய சித்தம். இது தெரியாமல் அநேகர் என்ன செய்கிறோம், தேவனுக்குள்ளாய் நாங்கள் கூடிய சீக்கிரம் மரிப்பதுதான் தேவ சித்தம் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம். தவறு. தேவனுடைய நீதி நீங்களும் நானும் அவருக்காக வாழ வேண்டும் என்பதுதான். ஆமேன். சத்துருவை ஜெயித்து என்ன செய்ய வேண்டும், அவருக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவநீதி. கவனியுங்கள், எசேக்கியேல் 33:11 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே, அவன் பிழைத்திருக்க வேண்டும், பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப நீங்கள் பிழைத்திருப்பதையே தேவன் விரும்புகிறார். அப்ப துன்மார்க்கன் மரிப்பதையே தேவன் விரும்பவில்லை. அப்ப தேவ பிள்ளை மரிப்பதை எப்படி தேவன் விரும்புவார்? பெரிதான மகிமையான அழைப்பை கொண்டு அழைத்திருக்கிறார். ஆமென். உண்மையை சொல்ல போனால் அவர் அழைத்த அழைப்பில ஒரு வீதம் கூட நாங்கள் செய்து முடிக்கல. அவ்வளவு பெரிதான திட்டங்களோடும் தீர்மானங்களோடும் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே, வாழுவதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப நாங்கள் பிழைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார்? அப்ப கவனியுங்கள், தேவனுடைய சித்தம் என்ன? அநேக வேளைகளிலே தேவ சித்தம் தெரியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜீவிக்க வேண்டும், தேவ நீதியை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும், ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், குணமாக்கப்பட வேண்டும், தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது தேவ நீதி. ஆமென். வாழவாது ஆய் வாழ்வது, வயோதிபத்தை பெற்றுக் கொள்வதல்ல, வாழவாயதாய் வாழ்வது தேவ நீதி. ஆனால் இது தெரியாமல் இருக்கிறோம். ஆமென். மறுபடியும் நாங்கள் வாழ வயது அடைய வேண்டும் என்பது எங்களுடைய ஜுத் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது தேவ நீதி. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால். அடுத்ததாக பார்த்தோம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று பார்த்தோம். அப்ப சுவிசேஷம் தேவன் கொடுத்த நற்செய்தி, இது சர்வாயுதம், தேவனுடைய வல்லமை. எங்கெல்லாம் போய் தேவனை குறித்து நாங்கள் பேசுகிறோமோ, தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறோமோ, தேவனுடைய விடுதலை குறித்து பேசுகிறோமோ, தேவனுடைய சுகத்தை குறித்து பேசுகிறோமோ, அந்த இடத்திலே அப்படியாக தேவ சுகம் வெளிப்படுகிறது, தேவ விடுதலை வெளிப்படுகிறது. இது சர்வாயுதம், தேவனுடைய சர்வாயுதம். இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய வல்லமை. அப்ப அதனால்தான் நாங்கள் நன்மையை பேச வேண்டும், தீமையை பேசக்கூடாது. ஏனென்றால் இது தேவனுடைய வல்லமை. அப்ப நாங்கள் நன்மையை பேசினால் நன்மை மேற்கொள்ளும், ஜீவனை பேசினால் ஜீவன் மேற்கொள்ளும். உபாகமம் 30:16 நன்மையும் தீமையும் மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ ஜீவனை தெரிந்து கொள், ஜீவனை பேசு. ஆமென். அப்ப எதை விசுவாசித்து பேசுகிறோமோ அது அவர்களை மேற்கொள்ளும். அப்ப நாங்கள் எதை பேச வேண்டும்? நன்மையை பேச வேண்டும், ஜீவனை பேச வேண்டும். அதுதான் சுவிசேஷம். மீட்பை பேச வேண்டும், விடுதலையை பேச வேண்டும், சுகத்தை பேச வேண்டும். சுகயீனத்தை பேசக்கூடாது, பலவீனத்தை பேசக்கூடாது. பலவீனன், பலவான் என்று சொல்ல கடவன், பலவீனன் தன்னை பலவீனன் என்று சொன்னால் அவன் மாமிசத்திலே இணைக்கப்படுகிறான், மாமிச சிந்தை மரணம். ஆனால் பலவான் என்று சொல்லும் பொழுது அவன் தேவ சத்தியத்தோடு இணைக்கிறான். ஆகவே அது சர்வாயுத வர்க்கமாய், தேவ வல்லமையாய் இருக்கிறது. அந்த தேவனுடைய பலன் வந்து மேற்கொள்ளுகிறதாய், பலவீனத்தை நிர்மூலமாக்குகிறதாய், விடுதலை ஆக்குகிறதாய் இருக்கிறது. ஆமென். இது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை. அப்ப நீங்கள் பேசும் பொழுது சாதாரணமாய் பேசக்கூடாது. தேவனுடைய வல்லமை கடந்து செல்லுகிறது, மீட்கிறது, விடுதலையாக்குறது, பிசாசனுடைய கிரிகைகளை அழிக்கிறது என்ற சிந்தையோடு, என்ற விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமேன். மிகவும் முக்கியம் பிரியமானவர்கள். அடுத்ததாக இன்றைய நாளிலே பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்பது கேடகம். இது சாதாரண வட்டமான ஒரு கேடகத்தை குறித்து பேசவில்லை. கிட்டத்தட்ட எத்தனை 4-5 அடி உயரம் உள்ள எல்லா முழு சரீரத்தையும் கவ பண்ணக்கூடிய கேடகத்தை குறித்து இங்க பேசுகிறார். அப்ப விசுவாசம் எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாக்கிறது. ஆமென். விசுவாசத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ஈவன் மார்க்கு 11:23 இப்படியாக சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ சமுத்திரத்திலே. மார்க்கு சாரி நாங்கள் மார்க்கு 9 வாசிப்போம், 9:23. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கவனிங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப நான் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆமென். அப்போ ரோமர் 10:9 இருந்து நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதாவது வெளியே கொடுக்க முடியாத பெரிதான, விலமதிக்க முடியாத பெரிதான ரட்சிப்பை நாங்கள் எப்படி பெற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தினால், இதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணினபடியினால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், தேவனுடைய பிள்ளைகளானோம். அப்ப பாருங்க, விசுவாசித்து நாங்கள் அறிக்கை பண்ணினால வெளியேறப்பெற்ற ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அதே போலவே நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து விசுவாசித்து தேவன் செய்து முடித்தார் என்று இருதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணினால் சுகம் உண்டாயிருப்பதாக, விடுதலை உண்டாயிருப்பதாக, ஆமென், நன்மை உண்டாயிருப்பதாக, சமாதானம் குடும்பத்திலே உண்டாயிருப்பதாக என்று சொன்னாலே ஆகும். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை அனுப்பும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது சமாதானம் உண்டாயிருப்பதா என்று சொன்னாலே போதும். அந்த வீட்டிலே என்னெல்லாம் சமாதான குறைவை கொண்டு வருகிறதோ அத்தனையின் நிர்மூலமாக்கப்படுகிறது இந்த ஒரு வார்த்தையினால். சமாதானம் உண்டாயிருப்பதா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே தவறான வார்த்தைகள், எப்பொழுதுமே மாமிசமாய் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மாமிச சிந்தை மரணம். மாமிசத்தை தியானித்து மாமிசத்தை பேசினால் மரணத்தை கொண்டு வரும். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், பலவீனன் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று தேவனுடைய வார்த்தையை நம்பி பேசினால், தேவன் செய்து முடித்ததை நம்பி பேசினால் அது அவனை மேற்கொள்ளும். அது ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை சமாதானத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறது. மாமிச சிந்தை தான் என்ன சொல்ல வைக்கிறது? பலவீனம் பலவீனம், நான் பலவீனன் என்று சொல்ல வைக்கிறது. மாமிசத்துக்குரிய சிந்தை தான் எப்பொழுதுமே நான் பாவி பாவி பாவி என்று சொல்ல வைக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய சிந்தை, நான் பரிசுத்தவான், தேவன் என்னுடைய பரிசுத்தமாய் மாறிவிட்டார். ஏனோ தெரியல, இன்னும் நாங்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். கவனியுங்கள், பரிசுத்தமும். அப்ப சபையிலே நாங்கள் வரும் பொழுது முதலாவது மன்னிப்பு கேட்போம். ஆனால் அப்படியாக தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஈவன் அவர்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்று சொன்ன பொழுது கூட தேவன் பாவத்திலே ஆரம்பிக்கவில்லை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிறார். மாத்திரமல்ல, உம்முடைய ராஜ்யம் வருவதால் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா என்று சொன்னாலே பாவம் ஓடி போகிறது, இல்லாமல் போகிறது. ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் என்னை மேற்கொண்டு அவருடைய சித்தம் என்னுடைய சரீரங்களை ஆளுகை செய்யுமானால் பாவம் அங்கே இருக்க முடியாது. இருள் இருக்கிற இடத்திலே இருள் இருக்குது என்று பேசுகிறதை விட்டு விட்டு ஒளியை கொண்டு வருவோமானால், அந்த இடத்திலே தேவனை கொண்டு வருவோமானால் இருள் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறது. அப்ப இந்த வார்த்தையின்படி அவரே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார், என்னை மீட்டு விட்டார். பாவத்திலிருந்து இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை மீட்டு விட்டார் என்று சத்தியம் சொல்லுகிறது, என்னுடைய மாமிசம் சொல்லுகிறது. நான் இன்னும் மீட்கப்படவில்லை, நான் இன்னும் பாவியாகவே இருக்கிறேன். ஆகவே நான் அதை நம்புகிறேன், என்னுடைய சரீரம் என்னுடைய மாமிசம் சொல்லுகிறதை நம்புகிறேன். அந்த சிந்தை மரணத்தை கொண்டு வரும், என்னை பாவியாகவே வைத்துக் கொள்ளும். தேவனுடைய மகிமையை காண முடியாது. நான் விசுவாசிக்கவில்லை, ஆனா நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய விடுதலை என்னை மேற்கொள்ளும். இந்த வசனம் 1 கொரிந்தியர் 1:31 நாம் விசுவாசித்து நான் பரிசுத்தமானேன், நான் மீட்கப்பட்டேன் என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, ஆமென், அது நம்மை மேற்கொண்டு விடுதலையாகும். அநேகருடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் 1 பைசா தங்காது. ஏனென்றால் இது பிரிச்சுவல், பிசாசு திருடி கொண்டிருக்கிறான். ஆனால் இதுவரைக்கும் நான் ஐயோ இப்படி இருக்கிறேன், ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு பாவம் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு ஒரே பலியினால் என்னை பூரணமாக்கினார். ஆகவே நான் பூரணமானேன், குடும்பம் பூரணமானது, என்னுடைய ஃபைனான்ஸ் பூரணமானது, என்னுடைய எதிர்காலம் பூரணமாக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாங்கள் இயேசு செய்து முடித்தார் என்பதை நம்புவதை பார்க்கிலும் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று செயல்படுகிறபடினால், மாமிச கிரியை நடப்பிக்கிறபடினால் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ள முடியவில்லை. கவனியுங்கள், எவ்வளவுக்கு நாங்கள் மாமிச கிரியை செய்து அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் விடுதலையாக மாட்டோம். மாறாக இயேசு செய்து முடித்தார் என்பதை நம்பி நான் விடுதலை ஆக்கப்பட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், ஆமென், நான் வெற்றி சிறந்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், உலகத்தில் இருக்கிற கிரிகளை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் அவருக்குள் வாழ்கிறேன், அவருக்குள் அசைகிறேன், அவருக்குள் இருக்கிறேன், ஆமென், அல்லேலூயா என்று நாங்கள் விசுவாசித்தால் தேவ வல்லமை எங்களை மேற்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது தேவனுடைய சர்வாயுதம், தேவனுடைய வல்லமை, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை. ஆகவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இருதயத்திலே விசுவாசித்து, உம்மை விசுவாசித்து, நீர் செய்து முடித்ததை விசுவாசித்து, நீர் அவர்களோடு கூடத்தான் இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து, அவர்கள் உமக்குள்ளா இருக்கிறார்கள் என்பதை விசுவாசித்து பேசுவார்களாக, பேசுவார்களாக, பேசுவார்களாக, ஜீவனை பேசுவார்களாக, ஜீவனை பேசுவார்களாக, ஜீவனை பேசுவார்களாக, ஆசீர்வாதத்தை பேசுவார்களாக, விடுதலையை பேசுவார்களாக, தங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் தேவ விடுதலையை பேசுவார்களாக. அவர்கள் விசுவாசித்து பேசுகிற நன்மைகள், மேன்மைகள், சுகங்கள் ஆசீர்வாதங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், அழுகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் நினைச்ச நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். சர்வாய வர்க்கங்களையும் விசுவாசத்தையும் இணைத்து எடுத்து வந்த தேவசெய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வசனம் ஆயுதமாகும். அந்த ஆயுதத்தை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது கர்த்தர் பொல்லாங்கனையும் ஆயுதங்களிலிருந்து தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறுவலைப்பிலை கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். இன்னும் ஒரு தேவ செய்தியோடு அது வரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும், ஃபேஸ்புக்கு கூட, ட்விட்டர் கூட, யூடியூப் கூட கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் வார்த்தைகளை கூட திடப்படுத்துவாராக. அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னத்தை விசுவாசிக்கிறார்கள், அவற்றிலிருந்து திரும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். வாரத்தின் முதல் நாளே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. காலநிலைகள் பாதகமாக இருந்தாலும் கர்த்தருடைய கரமங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக, ஊழியரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் தேவ செய்தியோடு இணைந்திருந்தோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூட உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அடுத்து நாங்கள் ஒரு சில பாடல்களோடு நிகழ்ச்சிகளோடு கடந்து சென்று நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சியில் இணை இருக்கிறோம். அந்த வகையில் அந்த நேரத்திலும் இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். ஆமேன்.
3: அப்படியே எஜமானனுக்கும் வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும், எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். திராட்சரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும். மன கழிப்பாய் இருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒளியும், வீணையின் களிப்பு நின்று போம். பாடலோட திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகள் எல்லாம் அடைபட்டு கிடக்கும். திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். நகரத்தில் மீதியாய் இருப்பது அழிவே. வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும், திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும், பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தின் நின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை விழுக்கும் திசையிலும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இழைத்து போனேன், இழைத்து போனேன். எனக்கு ஐயோ, துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் விகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். தேசத்து குடிகளே, திகிலும் படுகொலியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகொலியில் விழுவான், படுகொலியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மடகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாய் இருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாய் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். அவருடைய எபிரேயர் 6 ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த எபிரேயர் 7 இந்த மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டு அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராயிருக்கிறாரே. அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை ஒன்றும் சொல்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழுப்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததன் நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு விடையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது.
2: Recording stopped. Recording in progress.
4: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு அனுகூலங்களை காண்பித்து அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் மத்தியில் போராடி கொண்டு கடந்து போகிற வேளைகளில் சோர்வுகளும் பலவீனங்களும் செயல் போன நிலையிலும் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் சகித்தும் தாங்கியும் கடந்து செல்லுகிற கிருபையை கர்த்தர் தருகின்றார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் தருகிறது. ஒவ்வொருவரையும் தேவனோடு கிட்டி சேர வைக்கின்றது. ஆகவே உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், தாவீது சொல்லுவது போல, உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்தி சொல்லுவது போல், இன்றைக்கு உங்களின் உறவும் வலுவடையும்படி கர்த்தர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால், கர்த்தர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பித்து வழி நடத்திட அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருகிற விதத்தை குறித்து தியானிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்ப்போமானால், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் நாட்கள் குறிக்கப்பட்டு இனி அவர் பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் எல்லா வைத்தியர்களினாலும் கைவிடப்பட்டவராய் தன் குடும்பத்தாரால் தன் மரண சடங்குகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தீர்க்க தரிசியாகிய ஏசாயாவால் தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. எசேக்கியா மரிக்க போவது உறுதி என்ற நிலையில் தன் ஆத்துமா நம்பிக்கையோடு கர்த்தரை தேடினது, உறுதியாய் வாஞ்சித்தது. கர்த்தர் தன்னை கைவிடார் என்ற விசுவாசம் அந்த கடைசி நொடி பொழுதிலும் கர்த்தர் மீது கொண்ட அசைக்க முடியாத நிலையான நம்பிக்கை கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவனாயும் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரானபடியினால் மரணம் நிச்சயம் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் வாயினாலேயே, இதோ உன் நாட்களோடே 15 வருடம் கூட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினதோடு இல்லாமல் கர்த்தர் அதை உறுதி செய்யும்படி எசேக்கியாவிற்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்க செய்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே சூரிய கடியாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்று தாம் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரால் எசேக்கியாவிற்கு அடையாளமாய் இருக்கும் என்று கூறுவதை வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் பலரும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நிமித்தமாய் கடினமான பாதையில் சென்று கொண்டு இருக்கலாம். சிலர் தீராத வியாதியினால் விடுதலையாக முடியாமலும் பாவசாப கட்டுக்கள், பற்றாக்குறைகள், மருத்துவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட கடைசி மணித்துளிகள், தடைகள், சமாதான குறைவுகள், பலவீனங்கள், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கைகளுக்கு தடைகள், இப்படியாக ஒவ்வொருவரும் கடந்து போகிற கண்ணீரின் பாதைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். ஒரு புதிய பாதையை திறக்கின்றார். உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான பலனை, நன்மைகளை காண செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உங்களின் ஜெபங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான அடையாளங்களை காண செய்கின்றார். எசேக்கியாவின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தாலும் பரிபூரண ஜீவனை தருகிற தேவனை நோக்கி பார்த்து நல்ல பதிலை பெற்றுக் கொண்டார். சங்கீதக்காரன் தாவீது 18வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் விழுந்தது. அப்பொழுது அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டார். அவர் சந்நிதியில் என் சத்தம் எட்டிற்று என்று இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களின் சத்தத்தை கேட்டு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல பதிலை பெற்று தருகிறார். அடையாளங்களை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்லுவோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனு குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள், போராட்டம் பலவீனமாக இருந்தாலும் இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
6: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, இந்த நாட்களிலும் இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 31ஆம் தேதி 5வது மாசம் 2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தின் 1வது நாளிலும் இந்த நாட்களிலே பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக இந்த நாட்களில் வருகிறது. யாத்ராம புஸ்தகம் 33:17 வாசிக்க கேட்போமா? இருந்தால், அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி, நீ சொன்னபடி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன. அல்லேலூயா, சூத்திரம். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையினுடைய பகுதியிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எனக்கும் உமக்கும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனாலே அறியப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே மோசே அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களுக்குள்ளே விசேஷித்தவர்கள் என்று அங்கே விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டிருந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள்

சமூகத்தை நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். யாருக்கு முன்னால்? அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முன்னால் தான் அவருடைய சமூகம் இந்த நாட்களில் செல்லும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதியிலே மோசியோடு தேவன் எப்படியாக பேசுகிறார் என்றால், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் இந்த நாட்களிலே மோசியோடு முகமுகமாக பேசினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லி தேவரே சொன்னது உண்டோ என்று சொல்லி இந்த நாட்களில் மோசே அந்த இடத்திலே ஒரு வார்த்தை கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வேத வார்த்தையின்படி சொல்லப்படுகிறது. நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற நோக்கம் என்ன என்றால், இங்கே மோசே தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ அல்லேலூயா, இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லார் மேலும் நான் உம்முடைய ஜனங்களுக்கும் ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்று சொல்லியிருந்தார். அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவர் எங்களோடு கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு அல்ல, நேற்றைக்கு அல்ல, அனுதினமும் வருகிறார். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தை தேடுகிற வழியிலே அவர் நம்முடைய நமக்கு முன்னாலே அவருடைய பிரசன்னம் கடந்து சென்று கொண்டே இந்த நாட்களில் இருக்கும். அன்று மோசேக்கு முன்னால் அவருடைய பிரசன்னம் எப்படியாக கடந்து சென்றதோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை வழிநடத்தும் படிக்கு அந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே தேவன் மோசையை எடுத்து எப்படியாக அந்த நாட்களை பயன்படுத்தினாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஜனங்களை அழிக்கிற வேளையிலே, அழிக்க போகிற வேளையிலே, அங்கே மோசேயை விண்ணப்பம் பண்ணின வேளையிலே ஆண்டவர் அதை நிறுத்தினாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு. கல்வாரி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கல்வாரியிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் இரத்தம் சிந்தின அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆதியிலே இந்த நாட்களிலே ஆதாமோடு இருந்த அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும். இன்றைய நாட்களிலே இருந்து விசுவாசியுங்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்கள் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர்

0: Recording in progress.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இன்றைய நாளிலும் சபை கூடி வருதலை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவது, நாளுக்கு நாள் முதிர்ச்சி அடைவது, நாளுக்கு நாள் பலப்படுவது, நாளுக்கு நாள் உயர்வடைவது, நாளுக்கு நாள் மேன்மை அடைவது, நாளுக்கு நாள் ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பரண சொந்த குமாரனை நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பி உலகத்துல வந்து இவ்வளவா

அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர், தன் சொந்த சரீரத்தையே கொடுத்தவர். பணத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஐஸ்வர்யத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரா? சமாதானத்தை கொடுக்காமல் இருப்பாரா? பெருக்கத்தை தராமல் இருப்பாரா? சுகத்தை கொடுக்காமல் இருப்பாரா? மீட்பை தராமல் இருப்பாரா? ரோமர் 8:32 பவுல் சொல்லுகிறார், அவர் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருள்வது நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் வேலையை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, வருமானத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, சமாதானத்தை கொடுப்பது நிச்சயமா இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, மீட்பை தருவது, விடுதலை தருவது, உயர்வை தருவது, ஆசீர்வாதத்தை தருவது அது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த நாளிலும் வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ற தலைப்புல நான் ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். 4 காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளத்தான் நமக்கு சமாதானம், ரட்சிப்பு, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, உயர்வு, மேன்மை வரும். நல்ல தெரிஞ்சவங்க நம்முடைய திறமையில ஒண்ணுமே ஆகாது. நம்முடைய நல்ல வேலை செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், புத்தி இருக்கலாம், படிச்சிருக்கலாம், அதெல்லாம் லவீகமானது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஞானம் விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற அறிவு விலையேறப்பட்டது, தேவன் தருகிற புத்தி விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் விலையேறப்பட்டது. கரங்களை கட்டி கர்த்தரை பயன்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலையானது. அது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், சரிங்களா? அப்ப கர்த்தருடைய வசனத்தை தெளிவாக அறிந்திருப்போமானால் நம் ஆசீர்வாதத்திலே முன்னேறி செல்லலாம். யோவான் 8:32 இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம்தான் உங்களை மகிமைப்படுத்தும், சத்தியம்தான் உங்களை மீட்கும், சத்தியம்தான் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவில வளர்வதற்கு வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும், தாகம் உள்ளவர்களா இருக்கணும், விருப்பம் உள்ளவங்களா இருக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவு வளரணும், இயேசுவை குறித்து அறிகிற அறிவுல வளர்ச்சி அடையணும், அதுதான் ஆசீர்வாதம். சும்மா முழங்கால் படி போட்டு உபவாசம் இருந்து கூப்பாடு போட்டு குமரி ஒப்பாரி வச்சு அழுகிறதுனால என்னமே நடக்க போறது கிடையாது. அல்லேலூயா. வசனம் இல்லாமல், வசனம் இல்லாமல், வசனத்துக்கு கீழ்படியாம நீங்க எத்தனை உபவாசம் போட்டு கூப்பாடு போட்டு ஜெபம் பண்ணி அழுது புலம்பி அதனால எந்த பலனுமே கிடையாது. ஆமென். உபவாசம் நல்லது, ஜெபம் நல்லது, விசுவாசம் நல்லது. இதற்கு மூன்றுக்கும் முதன்மையானது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் இல்லாமல் உன் உபவாசத்துக்கு வெற்றி கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் விசுவாசத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் ஜெபத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம உன் ஆராதனைக்கு அபிஷேகத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வசனத்துக்குள்ளதான் எல்லா வெற்றியுமே புதைந்து கிடக்கிறது. அதுதான் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் சொல்லப்படுது. அல்லேலூயா. ஆமா, முதலாவது வாசிப்போம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானமா இருக்கணும். அதான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள சமாதானமான வாழ்க்கைக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசித்து தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோசுவா 1:8 யோசுவா 1:8 என்ன சொல்லப்படுகிறது? இந்த நியாயப்புறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாயில வச்சு பேசணும். இப்ப என்ன, வாயை வந்து இந்த நியாயப்புறமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாதுக்கு. அப்ப நம்ம வாயில என்ன இருக்கு? இன்னைக்கு
விடிஞ்சா அடைஞ்சா உலக பிரகாரம் பேச்சு, கவலையை குறித்த பேச்சு, கெட்ட வார்த்தை பேச்சு, உறவுகளை குறித்த பேச்சு, கவலையை குறித்த பேச்சு, எதிர்காலத்தை குறித்த பேச்சு. கர்த்தருடைய வார்த்தை வாயில கிடையாது, இருதயத்துல கிடையாது. வாயில பேசுறதெல்லாம் உலக பிரகாரமான பேச்சு, வாழ்க்கையை குறித்த பேச்சு, பிள்ளைகளை குறித்த பேச்சு, எதிர்காலத்தை குறித்த பேச்சு, கடனை குறித்த பேச்சு. இப்படி பேசி கொண்டிருப்போமானால் ஆசீர்வாதம் வராது, விடுதலை வராது, சமாதானம் வராது. நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்துடைய வேதத்தை இரவும் பகல் நீ தியானித்துக் கொண்டு பேசிக் கொண்டப்பால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் முதலாம் அதிகாரம் 2:3 கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, என்னது, கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், உன் வழிகள் வாய்க்கும், உன் வியாபாரம் வாய்க்கும், உன் தொழில் வாய்க்கும், உன் குடும்பம் வாய்க்கும், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உன் பேரப்பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல சுகம் இருக்கும், சமாதானமா இருக்கும், நீ கையிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். இதை விட்டுட்டு நான் உபவாசம் இருக்கிறேன், நான் வந்து ஆல் நைட் பிரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்குன்னு சொல்லி கூப்பாடு போட்டு ஒப்பாரி வைக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஆல் நைட் பிரேயர் நல்லது, உபவாச ஜபம் நல்லது, வெளித்திருந்து ஜபிக்கணும், உபவாசித்து ஜபிக்கணும். உபவாசித்து ஜபிச்சா தான் இந்த சாதிப்பு சாசு, உபவாசத்தினால ஜபத்தினாலன்றி இந்த சாதிப்பு சாசு போகாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. உபவாசித்து ஜபிக்கணும், ஆனா வசனம் இருக்கணும். வசனம் இருக்கணும், இருதயத்தின் பலகையில வசனம் எழுதப்பட்டிருக்கணும், இருதயத்தின் பலகையில வசனம் பதிக்கப்பட்டிருக்கணும், இருதயத்துல வந்து வசனம் நிறைஞ்சிருக்கணும். யோவான் 7:37 என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து சீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொல்லப்படுக்கு. அப்ப வசனம் இருதயத்துல நிறைஞ்சிருந்தா தான் பிசாசை கட்ட முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும், பிசாசை தோற்கடிக்க முடியும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அப்ப இயேசுநாதரை பார்த்து பிசாசு சொன்னா, இந்த கல் நீ தேவனுடைய குமாரன் சொல்ல, இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும் சொல்லிருக்க. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமா, போஷணத்தினால இருதயம் ஸ்திரப்படாது, கர்த்தருடைய வசனத்தினால்தான் ஒருவனுடைய இருதயம் ஸ்திரப்படும், விசுவாசம் ஸ்திரப்படணும்டா. வசனம் ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கிற கேள்வி, விசுவாசம் கேள்வினாலே வரும், அந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும் சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்ப இரவும் பகலும், இரவும் பகலும் என்ன செய்யணும், கர்த்தருடைய வேதத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, படிக்கலையா, படிக்காதவங்க ஒரு டேப் ரெக்கார்டு வாங்க, ஒரு டேப் வாங்க, ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு டேப் வாங்க. அல்லேலூயா. ஒரு வாக்குமேன் வாங்க, வசனத்தை யார்கிட்டயாவது கொடுத்தா வசனத்தை பென் டிரைவர்ல டேப்ல பதிஞ்சு கொடுத்துருவாங்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வசனத்தை பூரா பதிஞ்சு கொடுத்துருவாங்க. வாக்குமனை போட்டு நீ ஃப்ரீயா இருக்கும் போது 1 மணி நேரம் வசனத்தை கேளு, காதுல கேளு, படிக்க தெரியலன்னு சொல்லாத, வசனத்தை கேளு, பிரசங்கத்தை கேளு. அப்படி கேட்கும் போது ஒரு கர்த்தருடைய வேத புத்தகம் நல்லா கேளுங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு வேத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் இருக்கணும், என்னது இருக்கணும், ஒரு பைபிள் இருக்கணும், ஒரு டைரி இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும், ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கணும், ஒரு வாக்குமேன் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும். இது ஒரு விசுவாசிகிட்ட, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, இது இருக்கணும். ஒரு கர்த்தருடைய வேத புத்தகம் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும், ஒரு டைரி இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும், ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கணும், ஒரு வாக்குமேன் இருக்கணும். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வேத புத்தகம் எதுக்கு இருக்கணும், அதை இரவும் பகலும் திறந்து வச்சு வாசிக்கணும், தேவனோடு பேசுகிற சம்பாஷணைகள் கர்த்தருடைய வேத புத்தகம். பாடல் புத்தகம் எதுக்கு, அந்த தேவனை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி அவரை ஆராதித்து துதிப்பதற்கு பாடல் புத்தகம். அப்ப டைரியும் பேனாவதுக்கு, கர்த்தர் பேசுகிற காரியங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற சொப்பனங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற தரிசனங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வசன வெளிப்பாடுகளை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற ஆத்ம பாரத்தை குறித்து வைப்பதற்கு டைரியும் பேனாவும். டேப் ரெக்கார்டு, நல்ல பிரசங்கிகள் வார்த்தையை கேட்கணும், நல்ல பிரசங்கிமாருடைய செய்திகளை ஸ்டோர் பண்ணி அந்த செய்தியை கேட்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். மூத்தவங்க பெரியவன், சின்னவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவோம் சொல்லப்பட்டிருக்கு வேதம். அப்ப நல்ல பிரசங்கிகள்,
பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பாருங்க இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்காங்க சொன்னா, அந்த காலத்துல ஓரல் ராபர்ட்டு, ஒளிநாடாக்களை வாங்கி பணம் கொடுத்து வாங்கி அதை இரவும் பகலும் இரவும் பகலும் தங்கள் அறைக்கில கேட்டதுனாலதான் இன்னைக்கு பெரிய பெரிய சபைகளை கட்டியிருக்கிறாங்க, பெரிய பெரிய சபைகள் நிரம்பி வழிந்திருக்கிறது, இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்கணும். வேற வேத புத்தகம் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும், ஒரு டைரியும் பேனாம் இருக்கணும், ஒரு ஒலிநாடா டேப் ரெக்கார்டர் இருக்கணும், ஒரு வாக்குமேன் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. பணத்தை இதற்காக முதலீடு பண்ணணும். எதை எதுக்கோ பணம் செலவழிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துல வளருவதற்கு, கர்த்தருடைய வசனத்துல வளருவதற்கு பணத்தை முதலீடு பண்ணும் போது நிறைய பணத்தை கர்த்தர் தருவார். நீங்க உழைச்சு முன்னேறலாம்னு நினைக்கிறீங்க, நிச்சயமா முடியாதுங்க. வேலை செஞ்சாலும் முன்னேற முடியாது, தொழில் பண்ணியெல்லாம் முன்னேற முடியாது. கர்த்தர் இல்லாம ஒரு வேலையை வாய்க்காது, கர்த்தர் இல்லாம தொழில் வாய்க்காது, கர்த்தர் இல்லாமல் வாழ்க்கை வளம் வராது. வார்த்தையினால்தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தையினால்தான் குடும்பம் சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தையினால்தான் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப வார்த்தையினால்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அப்ப எனவே இரவும் பகலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து வாழும் போது ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழலாம். இரண்டாவது காரியம் வேத வசனங்களை தேடி வாசிக்கணுமா. வேத வசனங்களை எப்படி வாசிக்கணும்? தேடி தேடி தேடி தேடி வாசிக்கணும். சரிங்களா? தேடி தேடி வாசிக்கணும். வாசிப்போமா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் சோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவியை அவைகளை சேர்க்கும். அப்ப கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணுமா? தேடி தேடி தேடி தேடி தேடி வாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? வசனத்தை தேடி தேடி வாசிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை தான். அப்ப நம்ம வார்த்தை, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை ஜெயிப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வாக்கு தத்துவம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி தேடி தேடி தேடி கண்டுபிடிக்கணும். இந்த அமெரிக்க தேசத்துல ஒரு பிரசித்தி பெற்ற கென்னத் கோப்லன் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரா, தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கான பதில் ஆதியோகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து, இரவும் பகலும் வாசித்து அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு, அந்த வசனத்தை அறிக்கை செய்து அந்த பிரச்சனைகளை முறியடிச்சிட்டு தான் சமாதானமா இருப்பாராம். இப்படி 250க்கும் மேற்பட்ட முறையில் அவர் வேதத்தை வாசித்து தியானித்து இருக்காரு. கென்னத் கோப்லன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப வசனத்தை தேடி தேடி தேடி வாசிக்கணும். வசனம் ஒரு கடன் வந்துருச்சா, கடனை குறித்து பயப்படக்கூடாது, கடனை குறித்து புலம்ப கூடாது. உபாகமம் 28:12, ஏற்ற காலத்துல உன் தேசத்திலே மலையை வருஷிப்பேன், வானத்தின் மதங்களை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 15:5-6, உன் புதாக்களின் தேவனாய கர்த்தர் உன்னை மேன்மேல் ஆசீர்வதிப்பார், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக சாதிகளை ஆளுகை செய்வாய், நீயோ அவர்களை உன்னை ஆளுகை செய்வாய். இப்படி கடன்களை மேற்கொள்வதற்கான வசனத்தை எடுக்கணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். பேசணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பேசணும். இதை விட்டுட்டு கடன் புலம்புறதுனால கடன் அடையாது. வியாதி வரதா இயேசுவின் தழும்புகளால் குணமானே 1000 தடவை சொல்லு, உட்காந்துட்டு 1000 தடவை சொல்லு. உடம்பு வலிக்குதா, மேல் வலிக்குதா, இடுப்பு வலிக்குதா, காலு வலிக்குதா, கை வலிக்குதா, 1000 தடவை உட்காந்துக்கிட்டு புலம்பாத. உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாறு பண்ணுவார். இயேசுவின் தழும்புகளால் சுகமா இருக்கிற 1000 தடவை சொல்லு. 1 தடவை சொல்லு, 2 தடவை சொல்லு, 10 தடவை சொல்லு, 100 தடவை சொல்லு, சுகமாவில 1000 தடவை சொல்லு. பிசாசு வெக்கப்பட்டு ஓடிப்போவான். கர்த்துடைய வல்லமை, கர்த்துடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கரங்களை தடி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து கயப்படாத. வேதம் என்ன சொல்றது? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், சமாதானம் விரதா இருக்கும் சொல்லு. 1000 தடவை சொல்லு.
என் பிள்ளைகளின் பந்தய சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பார்கள். ஆயிரம் தடவை சொல்லு, பத்து மணி நேரம் போய் செங்கச்சூளையில வேலை பார்க்கிற, பத்து மணி நேரம் மம்பட்டி எடுத்து வெட்டுற, பத்து மணி நேரம் கல்லு கோபாரியில கல்லு உடைக்கிற, வேர்கள் தனியா ஓடுது ₹500 சம்பளத்துக்காக. உனக்கு கோடிகளை லட்சங்களை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், தேவன நீ ஆயிரம் தடவை வசனத்தை சொல்லுவதற்கு உனக்கு சோம்பேறித்தனம் பண்ணால் ஆசீர்வாதம் எப்படி வரும், சுகம் எப்படி வரும்? மருத்துவர் உன்னை கைவிடுறான், நீ செத்து போவாப்பா, உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். வசனம் சொல்லுது 118:17 சொல்லு, 1000 தடவை சொல்லு, நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன், நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன். 1000 தடவை சொல்லு, நீ சாக மாட்டா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. எந்த வியாதியுடைய மேற்கொள்ள முடியாது, எந்த மந்திரவாதம் மேற்கொள்ள முடியாது, எந்த செய்வனை கட்டுகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் மேற்கொள்ள முடியாது, கடன் வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது, மனிதர்கள் உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. இதோ தேள்களை வலு சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன் சொல்றார். அல்லேலூயா. வேத புத்தகத்தை திறந்து வச்சு ஒரு வசனத்தை எடுத்து 1000 தடவை சொல்லு. ஏன் புலம்புற? உன் புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார். ஆமென் சொல்லு. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி தேடி தேடி வாசித்து அதை தனக்கு சொந்தமாக்கி அதை அறிக்கை பண்ணு. தினந்தோறும் பேச்சு. வேலைக்கு போறதை நிறுத்து. வேலை இல்லையா, கவலைப்படாத. வசனத்தை வாசிக்கிறது வேலை, சிறந்த வேலை. வசனத்தை பேசுறது வேலை, அறிக்கை செய்யறது பேசுறது வேலை, ஆராதனை பண்றது வேலை. வேலை இல்லைன்னு ஏன் கவலைப்படுற? வேலை இருக்கு. உன்னதமான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நித்திய நித்தியமான வேலை இருக்குது. அந்த வேலை கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகல் வாசிக்கிறது, தியானிக்கிறது, பேசுறது உன்னதமான வேலைங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக வேத வசனங்களுக்கு பயப்படணும். அல்லேலூயா. வேத வசனங்களுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். வாசிக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது, தேடி தேடி வாசிக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது. வசனத்துக்கு பயந்து வசனத்தின்படி வாழும் போதுதான் அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும். என்ன செய்யணுமா? வசனத்துக்கு என்ன செய்யணும்? வசனத்துக்கு பயப்படணும். அல்லேலூயா. வசனத்துக்கு பயப்படும் போதுதான் ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 66 ஏசாயா தீர்க்கதரிசி 66ல 2வது வசனம், என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நோக்கம் உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார், நோக்கம் இல்லாதவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்க மாட்டார். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஒரு நோக்கம் இருக்கணும், கர்த்தர்க்காக வாழணும், கர்த்தர்க்காக சாட்சியா வாழணும். ஒரு நல்ல நோக்கம் உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்தை கேட்டு பயப்படணும், வசனத்தை கேட்டு பரிசுத்தான் சொல்லப்படுது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறான் சொல்லப்படுது. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பயன்படுத்துவார். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு பயப்படணும். கடைசியாக 4வது, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. இரவும் பகலும் தியானிக்கிறது நல்லது, தேடி தேடி வாசிக்கிறது நல்லது, வேத வசனத்துக்கு நடுங்குறது நல்லது. வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதன்படி வாழணும். நீ பொய் சொல்லாதிருப்பாயாக இருக்கு, அப்ப பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீ திருடாதன்னு சொல்றது, நீ திருடக்கூடாது. நீ சோம்பேறியா இருக்கான்னு சொல்றது, சோம்பேறியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறத ஆயத்தப்படுத்தணும். வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க சுறுசுறுப்பு உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், தன்னம்பிக்கை உண்டாகும், எதிர்காலத்தை குறித்த ஒரு பலன் உண்டாகும். ஆமென். அப்ப வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும்.
மத்தேயு 7 அதிகாரம் மத்தேயு 7:24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அத்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதன்படி வாழும்போது நமக்கு நம்ம வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், விசுவாசம் கட்டப்படும், எதிர்கால வாழ்க்கை கட்டப்படும். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்து சொல்றாரு, வசனத்தின்படி வசனத்தை கேட்டு வசனத்தை தியானிச்சு வசனத்தை பேசி வசனத்தின்படி வாழாட்டி என்ன நடக்கும்? அதே மத்தேயு 7:26-27. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கும் இந்த மத்தேயு 7 உபாகமம் 28 ஒரு தொடர்பு இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. அது ஆவியான இத்தனை வருஷம் பைபிள் படிச்சேன், நைட்டு அதிகாலையில படிக்க இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சு. உபாகமம் 28 இந்த மத்தேயு 7 ஒரு தொடர்பு இணைப்பு இருக்கிறது. அப்போ உபாகமம் 28 அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவர்களுக்கு இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல வந்து பலிக்கும் அப்படின்றார். அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்காதபடிக்கு தன் இஷ்டத்துக்கு விக்கிரகாராதனை பண்றவங்களுக்கு இனி இப்போது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் அவங்க மேல வந்து பலிக்கும் அப்படின்றார். அதைத்தான் இங்க இயேசு சொல்றார். பரிசுத்தாவின் தோத்திரம். மத்தேயு 7:24-25, நான் சொன்னதை கேட்டு நடந்தா உன் வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், ஆசீர்வாதம் கட்டப்படும். நான் சொன்னதை கேட்டு நடக்கலன்னு சொன்னா உன் வீடு இடியும், உன் வாழ்க்கை இடியும், உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப உபாகமம் 28 மத்தேயு 7 ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன், பரிசுத்த ஆவியானவர்களை இணைத்து நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கடைசியா பாருங்க, முடிவுரையாக செபத்திலே அழுகையின் ஒப்பாரி சத்தம். இன்னைக்கு செபம்ன்ற பேர்ல ஒப்பாரி சத்தம் தான் கேக்குது தேசத்துல. சபைக்கு போங்க, அங்க ஒப்பாரி சத்தம், ஐயா அது இல்லையா, இது இல்லையா, அப்படி இல்லையா, இல்லையா, வீடு இல்லையா, காடு இல்லையா, தோட்டம் இல்லையா, துறவு இல்லையா, பணம் இல்லையா, என் பிள்ளை இப்படி தெரியும், அப்படி தெரியும், ஒப்பாரி சத்தம். ஒரு உபவாச ஜபத்துக்கு ஜெபிக்கலாம் போனா அங்க உப்பாரி சத்தம். ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வியாதியா கிடக்கேன், பலவீனமா கிடக்கேன், குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு. ஆண்டவர் என்னை கைவிட்டார்கிட்ட கைவிட்டது போல தெரியுது ஐயா, ஐயா, ஐயா, ஒரே கூப்பாடு ஒப்பாரி சத்தம் தான் உபவாச ஜபத்துல. சரி, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு, அங்க போய் விழித்திருந்து ஜெபிக்கலான்னு ஒரு ஆல் நைட்டு புரையிட போனா அங்கையும் ஒப்பாரி சத்தம் தான் கேக்குது. அல்லேலூயா. தேவன் துக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கிறார். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தனை சேர்த்து இந்த கிறித்தவர்கள், இந்த கிறித்தவ ஊழியக்காரர்களுடைய ஒப்பாரி சத்தத்தை கேட்டு அவர் துக்கப்பட்டு போய் கிடக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு பதிலாக, விசுவாசமான வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக, விசுவாசமான செபத்தை ஏறெடுப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். குப்பை தொட்டியில குப்பையை கொட்டுவது போல பிரச்சனைகளை கொட்டி கொண்டு கூப்பாடு போட்டு அழுது புலம்பி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால கிறித்தவர்கள் தோல்வியடைகிறார்கள், ஊழியக்காரர்கள் தோல்வியடைகிறார்கள், அவர்கள் பலவீனம் அடைகிறார்கள், இயேசுவை மறுதளிக்கிறார்கள், பின்மாற்றம் அடைகிறார்கள், குறைந்த வயதிலே மரிக்கிறார்கள். யோவான் 10:10 நிறைவேறுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வாரான், நானும் அவைகளுக்கு சீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொல்றார். அல்லேலூயா. ஜெபம் என்பது வசனத்தை எடுத்து வைத்து வசனத்தை சொல்லி ஜெபிப்பதான் ஜெபம். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையான், அதான் ஜெபம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அதுதான் ஜெபம். பிரச்சனைகளை கொட்டுவது அல்ல.
26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்றாரு. விழித்திருந்து ஜபம் பண்றது, அப்ப சோதனை வராதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. என்ன சொல்றது? விழித்திருந்து அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவர் வல்லமைகளை தியானிப்பது, அதுதான் ஜபம். அல்லேலூயா. குறைகளை சொல்லி, குற்றங்களை சொல்லி, பலவீனத்தை சொல்லி, வியாதிகளை சொல்லி, தடுமாற்றத்தை சொல்லி, கூப்பாடு போட்டு, கண்ணீர் வடித்து, ஒப்பாரி வைப்பது ஜபம் அல்ல. அல்லேலூயா. தேவனை துதிப்பது ஜபம், தேவனை ஆராதிப்பது ஜபம், தேவனை பாடுவது ஜபம், தேவனை மகிமைப்படுத்துவது ஜபம், தேவனை உயர்த்துவது ஜபம், இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது ஜபம், தியானிப்பது ஜபம், அந்த வார்த்தையை பேசுவது ஜபம், விசுவாசிப்பது ஜபம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இதை செய்தவர்கள் நல்லா இருக்காங்க. ஒரு சிலர் இதை செய்யாத ஏராளமான கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள் கெட்டு போய் அலைகிறார்கள். அல்லேலூயா. நமக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கரங்களை கட்டி கர்த்தருக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. நம்ம வளரப்போறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம், சத்தியத்துல வளர்றோம், இயேசுவை அறிகிற அறிவுல வளர்றோம். சொல்லுங்க, நான் சத்தியத்தில் வளருகிறேன், இயேசுவை அறிகிற அறிவிலே வளருகிறேன், எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு மரணம் இல்லை, எனக்கு கடன் இல்லை, என்னுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வெற்றி உள்ளவன், நான் சமாதானத்துக்குரியவன், வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது, உயர்வு என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பற்றுவோம், ஜெபிப்போம்.

பரலோகத்தில் நல்ல தகப்பனு நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விலையேறப்பட்ட அன்புக்காக நன்றி, விலையேறப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. இன்றைக்கு சபை கூடி வருவதற்கு ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வந்திருக்கிற சிறுவர்கள் முதியோர்கள் குடும்பஸ்தர்களுக்காக நன்றி. நாங்கள் நாளுக்கு நாள் சத்தியத்தில் விருத்தி அடைகிறோம், விசுவாசத்தில் விருத்தி அடைகிறோம். நாளுக்கு நாள் எங்கள் சபை வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், வசன வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறீர். கட்டாயம் வந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு பெருகும்படி நீர் ஆசீர்வதிக்கிறீர், எங்களுக்கு துணை செய்கிறீர். சத்தியத்தை அறிகிற அறிவுகளை வளரும்படிக்கு எங்களுக்கு பிரகாசமுள்ள மணக்கங்களை கொடுத்தபடியாலும் ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவும் பகலும், இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கக்கூடிய தூண்டுதலா இருக்கிற பரிசுத்தாவின் ஸ்தோத்திரம். வசனத்தின்படி வாழ ஆண்டவரங்களை பலப்படுத்துகிறவர் நன்றி. வசனத்துக்கு பயந்து நடுங்க செய்யற நன்றி. எங்களை நோக்கி பார்க்கிற தேவனே நமக்கு நன்றி. எங்களை சரியான பாதை நடத்துகிற தேவனே நமக்கு நன்றி. எங்களை நித்திய நித்தியமாய் எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தப்படுவதற்காக நன்றி. சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி. விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி. ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. நல்ல வீடு வாசல்களை கட்டி எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்காய் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்காய் தேவ தூதர்கள் அனுப்பி உதவி செய்கிறீர். எங்களுக்கு பணிவடையாமைகளை கொடுத்து உதவி செய்கிறீர். எல்லா தீமைகளை அகற்றி விட்டீர். எல்லா நாச மோசங்களை அகற்றி விட்டீர். கடன் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, உதவி செய்கிற வாழ்க்கை, நன்மை செய்கிற வாழ்க்கை, ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிற வாழ்க்கை, உமக்கு ஊழியம் செய்கிற வாழ்க்கை, உண்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிற மக்கள் தோத்திரம். சாத்தானை எங்கள் காலில் கீழே போட்டு விதிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்தபடியால் மக்கள் நன்றி. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. விலையேறப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக பிழைப்பான் சொன்ன உடைய பிழைப்பூட்டுகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆடியோ மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துற மக்கள் நன்றி. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறீர் மக்கள் நன்றி. வார்த்தை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறீர் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் ஆத்மா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிற தேவனே உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வறுமையாக்குறோம். அவிசுவாசமா இருந்த காரியங்களை மன்னித்து போடும். வேத வசனத்துல பிரியமல்லாம இந்த காரியத்தை எடுத்து போடும், சோர்வுகளை எடுத்து போடும். எங்களை மன்னியும் கர்த்தாவே, எங்களை மன்னியும். இனியும் இரவும் பகலும் சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்ந்து விருத்தி அடையும்படி எங்களை எங்களை குடும்பங்களையும் சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி. ஹாலலூயா, ஹாலலூயா. எங்களுக்குள் காணப்படுகிற கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. அதெல்லாம் பிசாசு கொண்டு வந்தவர்களை அழிப்பதற்கு, குடும்பத்தை சீரழிப்பதற்கு கொண்டு வருகிற பிசாசின் கருவிகளை இயேசு நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். கடன்கார ஆவிகளை இயேசு நாமத்துல சபித்து கட்டுகிறோம். தரித்திர பிசாசை இயேசு நாமத்துல சபித்து கட்டுகிறோம். பலவீனத்தின் ஆவியை இயேசு நாமத்துல சபித்து கட்டுகிறோம். தரித்திரத்தை, நெருக்கத்தை, உபத்திரவத்தை இயேசு நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். தெய்வீக சுகத்தை இயேசு நாமத்துல கட்டவிழுக்கிறோம். சமாதானத்தை இயேசு நாமத்துல கட்டவிழுக்கிறோம். வளர்ச்சியை, முதிர்ச்சியை, விடுதலையை இயேசு நாமத்துல கட்டவிழுக்கிறோம். அன்பையும் சமாதானத்தையும் இயேசு நாமத்துல கட்டவிழுக்கிறோம். உயர்வையும் மேன்மையும் இயேசு நாமத்துல கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். எங்களை சாட்சியாய் நிலைநிறுத்த நீர் விரும்பினால் மக்கள் நன்றி. எங்களுக்கு நீர் துணையா இருக்கிறபடியால் மக்கள் நன்றி. இயேசுவே மக்கள் நன்றி, இயேசுவே மக்கள் நன்றி. வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துறவர்களால் மக்கள் நன்றி. எங்களை கற்றுக் கொடுத்தபடியால் மக்கள் நன்றி. கற்றுக் கொடுத்த ஆவியானவர் மக்கள் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவனே மக்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதி கனமையுமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்பரவு சேரமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்ரி. என் முழுவலமோட பரிசுத்த நாமத்தை தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது மாதம் முடிந்து நாளை ஆறாவது மாதத்துக்குள்ள போறோம். ஆறாவது மாதம் முழுவதுமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள்.
தேவன் உங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து தாங்கி தப்பிவிட்டு ஆறாவது மாதம் முழுவதுமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you, God bless you. Jai Angodak.

0: அலேலுயா அலேலுயா அலேலுயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோடு போய்விடும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
1: Recording stopped.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நன்மையான திட்டங்கள். பாருங்க, நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த திட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லா மனுஷரும், ஒவ்வொரு மனுஷரும் பாருங்க, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வீடு கட்டுவதை குறித்தோ ஆளுக்கு ஒரு திட்டத்தை போடுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எல்லாரும் பாருங்க, ஒரு திட்டத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், மனுஷருடைய திட்டத்தை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய திட்டம் பாருங்க, அது அளவிடப்பட முடியாத நன்மைக்கேதுவான திட்டங்களா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 29:11 நாம் வாசிப்போம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இங்கே எரேமியா சொல்கிறார், கர்த்தர் பாருங்க, நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற அவருடைய எண்ணங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் நன்மைக்கேதுவான திட்டங்களே. கர்த்தருடைய நினைவுகள்ல, எண்ணங்களின் ஓரத்தில் கூட இங்க எழுத, இங்க எரேமியா சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, தீமையான எண்ணங்கள் அல்ல. அவர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் பாருங்க, அவர் என்னை குறித்து என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார், நன்மைக்கேதுவான திட்டங்களே, உயர்ந்த திட்டங்களே. பாருங்க, வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நோக்கங்கள் பாருங்க, நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு அளவுகோல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மனுஷருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளா இராது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க, நன்மையான திட்டங்கள். அநேகர் சொல்வது போல, நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இங்க எரேமியா திட்டவட்டமாக சொல்லுகிறார், அவர் நினைவுல, எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமை பாராத சுத்த கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது. பாருங்க, அவருடைய எல்லா நினைவுகளும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார், ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13 நாம் ஒரு 2 மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13. இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தார்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் மேலேயே கர்த்தர் பாருங்க, அவன் மேல மனதுருகிறது மாத்திரமல்ல, மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். 8 போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க, தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகமே தேவையில்லை. பாருங்க, வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க, கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது. அருமையானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள் நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாமம் 37 வசனங்கள் 7. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யாக்கோபு பாருங்க, அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் யோசேப்பின் மேலே மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க, ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல வர்ண அங்கி எல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க, ரொம்ப செல்ல பிள்ளை. நம்முடைய வாசையிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்கிறார் யோசேப்பு. இங்க யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கத்தரங்க கொடுக்கிறாரு. 7 வசனத்துல வந்து பாருங்க, அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். பாருங்க, அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்கார். அந்த சொப்பனத்தை யார் தருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவருக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தின் மூலமா அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பே என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது இந்த யோசேப்பு பாருங்க தம் அண்ணன்மார்கள்ட்ட தாய் தகப்பன்மார்கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9 வசனத்துல சொல்லுவாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைய வணங்கிட்டு இருக்குது. பாருங்க, அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன்னா. அருமையானவர்களே, இங்க திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க, அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே பாருங்க அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல பாருங்க 37:24 வசனத்துல போடப்பட்டிருக்கோம், ஆதியாகமம் 37:24, யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தா சொந்த சகோதரனை தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க இருந்து வர்றாங்க அந்த மீதியானையை கடந்து போறதை பார்த்தோடனே இந்த இஸ்மவேலர்கிட்ட 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை வித்தே போட்டாங்க. இதோட ஒளிஞ்சாண்டா யோசேப்பு. அருமையானவர்களே, அவர்களுடைய நோக்கம் என்ன? யோசேப்பின் தரிசனம் அவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறும்? குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சதை இவனை வித்தே போட்டா யோசேப்பு இதோட க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க எல்லாரும் வந்து மனுஷர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது, தீமைக்கேதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாருமே பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்துல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்களை போடுகிறவர்கள் அல்ல. சொந்த சகோதரனை பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மவேலரை வித்து போட்டாங்க. அதோட யோசேப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றும் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க, யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அங்க பார்வோன்ட்ட ஒரு சொப்பனத்தை வர வச்சு கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 வசனம், ஆதியாகமம் 41:41. அருமையானவர்களே, இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை அந்த கனவு அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. அங்க ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு. இதெல்லாம் கடந்து இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 இங்க போடப்பட்டிருக்கோம். இந்த யோசேப்பை என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சகோதரர்கள் செய்த மத்தியிலே இங்க என்ன ஆகிறார் பாருங்க. பின்னம் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்த தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரியாக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்பு இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்புன்னு ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 அதிகாரத்துல கர்த்தர் பாருங்க இஸ்மவேலர்கிட்ட அந்த வித்து போட்டப்பையும் கர்த்தர் யோசிப்போட இருந்தார். கர்த்தர் பாருங்க அந்த ஜெயில அவர் யோசிப்ப கிடைப்பார். அந்த போத்திபாருடைய மனைவி தகாத ஒரு கேஸ்ல பாருங்க அந்த சிறைச்சாலையில இருக்கும் போது கர்த்தர் யோசிப்போட இருந்தார். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் பாருங்க யோசேப்பு ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா கர்த்தர் அங்க ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பாரு. பாருங்க அருமையானவர்களை, அங்கே கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்த வகையிலா இருக்கிறது. அப்படியே குழியில போட்டு இஸ்மவேலட்ட வித்து போட்டு இவன் சிறைச்சாலை போடனே அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லங்க. கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது. அது பாருங்க நிறைவேறியே ஆகும். தீமையாக பாருங்க மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல, அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோப்பட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாருங்க, ஒரு பெரிய பஞ்சம் எல்லாம் வருது, சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க பஞ்சம் பழைக்கிறதுக்காக. மறுபடியும் சகோதரர்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயே வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு வந்து சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கேதுவான நினைவுகளே. இங்க இவங்கெல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய, தீமை செய்ய இல்ல தீமையே செஞ்சாங்க, அதுதான் உண்மை. தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல, தீமை தான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் நன்மையின் கரத்தை உடையவர், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிற இந்த தேவாதி தேவனுடைய கரம் அருமையானவர்களே உங்களுக்கு பாருங்க நன்மையை செய்கிறதிலே அதிக அதிக அதிக நிச்சயமா இருக்கிறார். இங்கே எப்படி யோசேப்புக்கு பாருங்க தீமைய செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அதுவும் எதுக்காகவா பாருங்க, உங்களை உயிரோட காக்கும்படிக்கு மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை அருமையான அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு காப்பாற்றுகிற நாட்டையே பாருங்க காக்கிற ஒரு பெரிய பொறுப்பு எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள்.
1: உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூட நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 தொடக்கம் 9:30 வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. தற்காலிக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 289-997-8123. அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 416-917-5826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

30 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இன்று தாளந்தை கொடுப்போர். 8 மணிக்கு துதி ஆராதன ஜெபம் பிரதர் மகேந்திரன், அதனைத் தொடர்ந்து துதி ஆராதன ஜெபம் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி, அதனைத் தொடர்ந்து 8:15 துதி பாடல்கள் சிஸ்டர் அரியராஜா, 8:30 சிஸ்டர் டோலி ஜெபம், ஜெபம் கலைமகள் சீல நோர்வே, ஜெபம் ஜெரின் கொழம்பு ஸ்ரீலங்கா, சங்கம ஊழியருக்கான ஜெபம் சிவசேகர் வானரியா ஜெர்மனி, தேவ செய்தி பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்குளம் ஸ்ரீலங்கா, நிறைவு ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.

ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச நிகழ்ச்சி செய்தியை உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர சங்கம வானொலி நினைவு கூறும் இன்றைய நாளே வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், துதி ஆறாத இருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வைத்து, கேட்பவரையும் ஆசீர்வைத்து, வர வேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு சேர்த்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் நடக்கிற இந்த துதி உபவாச உபவாச ஜெப செய்தியை நீர் ஆசீர்வதி தந்து கொண்டு வருகிற சுவாமி. இந்த கிருபைக்காக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.

என்னை வெளிச்சத்தின் பாதையை காட்டி வழி நடத்துபவரே. இருளில் இருந்த என்னை வெளிச்சத்தின் பாதையை காட்டி

தேவனையே துதித்திடுவோம், காலமெல்லாம் காத்தவரை தினமும் துதித்திடுவோம். கல்மனதில் வாழ்ந்த எங்களை மனதுருக்கத்தை தந்தவரை, கல்மனமும் வாழ்ந்த என்னை மனதுருக்கத்தை தந்தவரை, பரலோக வாசலை காண செய்து எம்மை அழைத்து செல்பவரே, உமக்கே சோத்ரம்.

0: செங்கடலை பிளந்தவரை மத்தியோதிக்கிறோம். ஜோர்தான் நதியை இரண்டாக பிளந்தவர் மத்தியோதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதற்றவரே இரண்டுமே நந்தப்பங்கள் ஐயாவுக்கு போஷித்த தெய்வமே, இந்த கிருபைக்காமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் வல்லவர் போதுமானது சுவாமி. அந்த கிருபைக்கான் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கூட இருக்கிற அசவாடி கொண்ட கிருபைக்கான் நன்றி ஆண்டு. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கத்தாவே நீ எங்களுக்கு ஆசீர்வச்சு தந்தமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். அடுத்த நிகழ்ச்சியாக துதி ஆராதனை எடுத்து ஒரு பாடலை பாட சிஸ்டர் அகலியா ஜெர்மனி அந்த சகோதரியை சங்கம வானொலியும் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியின் மூலம் வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அகலியா. துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன், உங்களோட ஒப்புக்கிறேன் சிஸ்டர். நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்களாமே.
1: நன்றி நன்றி நன்றி. ஹாலிலூயா ஹாலிலூயா. நன்றி அப்பா. காலை தோறும் ஆண்டவரே அப்பா உமது கிருபை புதிதாக உள்ளது, புதிதாக உள்ளது. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் உயர்ந்தவராக இருக்கிறேன். நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் முழு குருதியத்தோடு முழு பலத்தோடும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ராஜா. சத்தாதி கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். இஷ்டவெளி தேவன் தூங்குவதும் இல்லை தங்குவதும் இல்லை என்று சொன்னது வசனத்தின்படி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தாண்டவரே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். என்றும் உயர்ந்தவராக இருப்பவரே பரலோக ராஜாவை உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வைப்பவரே உண்மை ஸ்தோத்திருக்கிறோமா. ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவனே உண்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த ஏழை உண்மை நோக்கி கூப்பிட்டால் எங்களுக்கு மறு உத்தரவு தந்து விடுவதை செய்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கட்டுக்களை உடைத்து முகங்களை முறியடித்து அப்பா தெற்கத்தி சிறை அப்பா தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறை இருப்பை திருப்புவரை உண்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. இங்கே இருவர் ஒரு மனப்படும் போது அதன் நடுவில் அசைபாடுபவரே மனதுருக்கத்தின் தேவனே கத்தாதி கத்தாரே தூயவரே உண்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா ஹாலேலூயா. வானம் உமது சிங்காசனம் ராஜா. பூமி உமது காதபடியாக இருப்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கேயோ விடுதலை விடுதலை விடுதலை தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் நடுவில் அசமாடபுரமாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் ஹிருதயங்களின் ஆழங்களை நீங்கள் காண்பவரே. இருநூறு பேர் அதிகாரமாக ஆண்டவரே அசைபாடி வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னது போல வெளிச்சத்தை உண்டாக்கினவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த பூவுல வாழ்க்கையில இந்த பூவில் உள்ள வாழ்க்கையில் அங்கே எதற்காக ராஜா ஓடுகிறோம். எங்கள் அடிப்படை தேவைகளை ஆண்டவரே சந்திப்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலவீனங்களில் மறு கிருபை தாங்கி பூரணமாக ஆண்டவரே எங்கள் பலனாக

உங்களை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி நன்றி கிருபையானவரை ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ வல்லமை உள்ளவரை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை காண்கிற ரோகியை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எபினேசரை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களோடு கூட வந்து தரும் இமாலு வேலையை உண்மை ஆராதனை செய்கிறோம் நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி அண்டவரே அப்பா எங்களை நித்தியத்துக்கு நேராக கடந்து செல்ல உதவி செய்தவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது மனம் திரும்புங்கள் நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்பவரே ஸ்தோத்தரிக்கிறோம் முடிய பரியந்த நிலை நீத்தவரே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்பவரே அப்பா உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என் ஆத்மா கத்தரை கதறுகிறது கத்தர் மேல் வாட்சியாக உள்ளது உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா நன்றி நன்றி நன்றி ஹாலிலூயா ஹாலிலூயா நன்றி அப்பா

ये सुख

Oh,

Yeah.

Y dice, ¡ay, pinche tan tan!

Hello, come in, come in.

Thank you.

0: Hello, Chabé.
1: இதுவரை துதி ஆராதனை நிகழ்ச்சி நடத்தியவர் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் நோர்வேக்கு போவோம். சிஸ்டர் கலவர்கள் சீலை அழைப்போம். அவர் நோர்வேல இருந்து வந்திருக்கார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கலா.
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: இன்றைய நாளில் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜப நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கீர்கள். உங்கள் துதி ஆராதனை எடுத்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழிநடத்துங்கள். ஆமேன்.
2: ஆமென், ஆமென். இன்றைய அபிஷேக ஆராதனையிலே, ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரே பங்கேற்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக, நேரத்திற்காக, நாளுக்காக நன்றி இயேசுவே. அப்பா, கடந்த ஆண்டவரே 5 மாதமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த மகா பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே பலவீனங்கள் கர்த்தாவே அசத்த ஆண்டவரே அத்தாவே பலவீனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அநேக அசுத்த காரியங்கள் ஆண்டவரே நோய்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே கண்மணி போல பாதுகாத்து காலூன்றி நிற்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. தகப்பனே எங்களுடைய அசட்டைகளை மன்னிங்கப்பா. தகப்பனே நீர் கர்த்தாவே எங்களை எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிலை நிற்க வைக்கிற தகப்பனாகவும் பிள்ளைகளாகவும் எங்களை ஏற்படுத்தினதற்காக நன்றி இயேசுவே. நீர் பெரியவரப்பா, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொன்ன தேவனே, இன்றைய ஓய்வு நாளிலே ஆண்டவரே உலகமெங்கும் பூமி எங்கும் ஆராதிக்கிறதான ஆராதனைகள் சபைகளிலே, விசுவாசிகள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே உம்முடைய சத்தியாவியாகிய தேற்றரவாளனாக இருக்கிற பரிசுத்தாவியானவரே அப்பா அசைவாடி பிள்ளைகளை நிரப்பி, மேக ஸ்தம்பத்தினால் நிரப்பி, துதி ஆவியினால் நிரப்பி, ஜெப ஆவியினால் நிரப்பி, ஆவியானவரே நீர் அசைவாடுகிற தேவ ஆவியானவராய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே யோசபாத் பாடி துதித்து ஜெபித்து ஆண்டவரே வெற்றி கண்டது போல நாங்களும் உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே கர்த்தாவே துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆரிய ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுக்க வைக்கிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பிள்ளைகள் மத்தியிலே தாய் தகப்பன் குடும்பங்கள் ஆண்டவரே கிராமங்கள் பட்டணங்கள் ஆலயங்கள் ஆண்டவரே அப்பா நாடுகள் கண்டங்கள் மத்தியிலே உலாவி சுற்றி வருகிறதான எங்கள் தேவாவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே நடந்து முடிந்த ஆராதனைகள், நடக்க போற ஆராதனைகள் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணி ஒவ்வொருவரை மாட்டி தேட்டி ஆண்டவரே ஆத்மா விடுதலை அடையவும் ரட்சிப்படையவும் வெளிச்சத்தை காணவும் சுகம் பெறவும் ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கால் ஊன்றி நிற்கவும் வைக்கிற தேவாதி தேவன் மேலான நாமமாகிய எங்கள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளை ஆசீர்வதித்து கடந்த காலங்களிலே மாதங்களிலே ஆண்டவரே நாட்களிலே எங்களோடு கூட இருந்து உமக்கு பிள்ளைகளாக சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக எங்களை நிறுத்துகிற சத்திய தேற்றவாளனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே நீர் பிதாவுக்கு முன்பாக நேர்த்தியாக நின்று நேர்த்தியான காரியங்களை தாழ்மையோடு நடத்தின தெய்வம், உண்மையுள்ள தெய்வமாக பிதாவுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நேராக ஆண்டவரே கர்த்தாவே அனுப்பின காரியத்தை நேர்த்தியாக கர்த்தாவே சீராக செய்து முடித்த தகப்பனுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகிறோம். தாவீதின் குமாரனுக்கு நன்றி கூறுகிறோம். தாவீதின் வேரிலே வந்து எங்களையும் ரட்சித்து விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இம்மட்டுமாய் பலன் தந்து சத்துவம் தந்து ஆண்டவரே நேர்த்தியாக நடத்துகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்களும் அதே போல உமக்கு முன்பாக உண்மையுள்ள நேர்த்தியுள்ள ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தின் தாவரங்களிலே வாசம் பண்ண எங்களுக்கும் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் தயவுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனே இந்த நாட்களிலே ஆண்டவரே யுத்த நாடுகளிலே ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் கர்த்தாவே குடும்பங்கள் ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளிலே வாழுகிற பிள்ளைகள் ஆலயங்களுக்கு போக முடியாதபடி ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மத்தியிலே இன்றைக்கு ஆறுதல் சமாதானம் பலம் ஆரோக்கியம் தந்து அவர்களையும் உம்மண்டையிலே ஆண்டவரே உறவாட வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள், நோயாளிகளாக ஆஸ்பத்திரிகளிலே வீடுகளிலே உலாவு இருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே கர்த்தாவே இவர்கள் மத்தியிலே கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் திக்கட்டவர் பிள்ளைகளை நான் கைவிடேன் என்று சொன்னவரே ஆண்டவரே சுற்றி திரிந்து குருடர்களையும் ஆண்டவரே ஸ்திரீகளையும் குணமாக்கின தெய்வம் சுரங்களை சத்தாவே காய்ச்சல்களை குணமாக்கின தெய்வம் பேதுருவின் மாமியாரை தொட்டு குணமாக்கின தெய்வம் லாசுருவை எழுப்பின தெய்வம் யாவீரின் பிள்ளையை எழுப்பின தெய்வம் நான் ஆண்டவரே கானானின் ஸ்திரியின் மகளை ஆண்டவரே விடுதலையாக்கின தெய்வம் இப்படியாக எத்தனையோ அற்புதங்கள் எழுதி முடியாதவைகள் என்று சொல்லப்படுகிறது ராஜா. இன்றைக்கும் அந்த அற்புதங்களை சுற்றி தெரிந்து செய்ய வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு ஆண்டவரே நசரேனாகிய இயேசு என்ற நாமத்துக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே எல்லை எங்கும் வீடுகள் எங்கும் ஆவி ஆத்துமா சரீரங்கள் எங்கும் ஆண்டவரே சுகபலம் ஆரோக்கியம் விடுதலை சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே வெளிச்சம் ரட்சிப்பு காணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. சிங்காசனத்தில் இருந்து ராஜா ஆண்டவரே நீங்கள் ஏழு கண்களினாலே குத்து விளக்குகளின் மத்தியிலே கேரு வீண்கள் சேரா வீண்கள் மத்தியில் உலாவுகிற தேவனே அப்பா இந்த பிள்ளைகளை மங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே பூமியிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய நாமம் இறங்க வேண்டும் அப்பா. தகப்பனே எந்த இடங்களிலே கூப்பிடுகிறீர்களோ அந்த இடத்திலே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே நீங்க ஒருவரே தானப்பா. அந்த நாமத்தை கூப்பிடுகிறோம், அந்த நாமத்தினாலே துதிக்கிறோம், ஏறெடுக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர், துதிக்கு பாத்திரராகிய தேவனே நீர் பெரியவர் பெரியவர் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. மனுஷருடைய தயவை அனுப்பி மனுஷர்கள் மத்தியிலே எங்களை இந்த பூமியிலே கர்த்தாவே வாழவும் நடக்கவும் ஆண்டவரே வைக்கிற கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். இவ்வளவு காலமும் எங்களை ஏந்தி நீரே ராஜா, தாங்கி நீரே அப்பா, ஆண்டவரே அப்பா தப்பு வித்தீரே பொல்லாங்கனுக்குச்சா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் மட்டுமல்ல ராஜா, பூமியில இருக்கிற ஒவ்வொருவரும் தாங்க வேண்டும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ள வேண்டும், தப்புவிக்க வேண்டும் அப்பா. இயேசுவே இப்படிப்பட்ட காரியங்கள் பூமியிலே ஆண்டவரே நிறைவாக வருகிறதே ராஜா. யுத்தங்கள் ஒரு பக்கம், கர்த்தாவே வைரஸ்கள் ஒரு பக்கம், கொள்ள நோய்கள் ஒரு பக்கம், தாப்பனே, இவர்களில் இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே தப்புவிக்க வல்லவர் எங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் இயேசுவே அப்பா. கிருபையே கிருபையே என்று துதித்து பாடுகிறோம் அப்பா. தாப்பனே கர்த்தாவே நீர் செய்ய வல்லராஜா, அந்த பாக்கியவான்களுடைய அந்த ஆண்டவரே பாத்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பாத்திரங்களுக்காக நாங்கள் நேர்த்தியாக நடந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டு ஆண்டவரே எங்களிலே நீங்க வாசம் பண்ணும்படியாக எங்களை ஆண்டவரே ஒரு விசை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. என கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவர்களை வழிநடத்துங்கப்பா. பர்வதங்களுக்கு நேராக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு மேப்பல் ஒருபோதும் தாழ்ச்சி அடையோம் ஆண்டவரே. தாழ்ச்சி அடையாதபடி ராஜா இம்மட்டுமா எங்களை ஏந்தி வருகிறீரே ராஜா, தாங்கி வருகிறீரே ராஜா, தப்புவிக்கிறீரே அப்பா. ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் தருகிற கிருபையை நாங்கள் போர்க்கடிக்காதபடி இன்னும் ஆண்டவரே உம்முடைய சொட்டையின் மறைவிலே சிலுவையின் நிழலிலே இருந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையையும் தயவையும் இரக்கத்தையும் இன்னும் இன்னுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே இயேசு ராஜாவே, யோசபாத்து வெற்றி கண்டது போல நாங்களும் வெற்றி காண ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட ஆண்டவரே உம்முடைய நாமம் போற கர்த்தாவே உயர்த்தப்பட போற்றுகிற தெய்வமாக இருக்கிறபடியினால் உமக்கு உயர்த்தி போற்றி துதித்து பாடுகிறோம் இயேசுவே. ஓ இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் செய்து முடிக்கிற தெய்வம் ஆண்டவரே. தகப்பனே எல்லா பொல்லாப்புகளுக்கும் வைரசுகளுக்கும் ஆண்டவரே உலாவி வருகிற கொள்ள நோய்களுக்கும் ஆண்டவரே விலக்கி காத்து வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று சொல்லுகிறபடி ஏசப்பா ஒரு வீடுகளிலும் வாதை அணுகாத வண்ணம் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே நிலை சட்டங்களிலே ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்த இரத்தத்தை பூசி தெளித்து சங்காரம் கடந்து போகும் மட்டுமாய் ஆண்டவரே நீங்க பதிலளித்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறவர்களாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்முடைய சத்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தையின் ஊடாக நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ள ஆண்டவரே செய்கிற பரிசுத்தாவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே விடுதலை சுகம் கர்த்தாவே கர்த்தாவே பெலன் ஆரோக்கியம் ஆண்டவரே கால் ஊன்றி நிற்கிற மான் கால்களை கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா.

ஆதிதேவனை போற்றி பாடுவோம் அப்பா. நிலடங்காத ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கு. கிருபையே கிருபையே கிருபையே கிருபையே அப்பா, கிருபையே தாங்கின கிருபையே, நிலை நிறுத்தின கிருபையே, வெளிச்சத்தை காண வைத்த கிருபையே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.

0: ஆமாம் ஆண்டவரே, அப்பா இன்றைய நாளையும் இந்த நேரத்தையும் இந்த வானொலியையும் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் இன்றைய நாள் ஆண்டவரே பிரதிபலிக்கட்டும். ஆண்டவரே வருகிற யூன் மாதத்திலும் எங்களை நீர் வழி நடத்தி பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே செட்டையின் கீழே மறைத்து வைத்து பாதுகாக்கும்படியாகவும், சிறைச்சாலையிலே வாடுகிற நாளிகளாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, யுத்தத்தின் வாசலிலே நிற்கிற பிள்ளைகள், யுத்த நாடுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தேவாவியானவர் எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் கலமகள் சீல நோர்வே, கத்திரந்த மகளை ஆசிரியப்பாக. தொடர்ந்து நாங்கள் பாசர் அண்டன் ராசனத்தை அழைக்க போறோம். அதற்கு பிறகு ஜரின் ஸ்ரீலங்கா இருந்து வந்திருக்கிறார், அவர் அழைக்க போறோம். இப்போ நாங்கள் பாசர் அண்டன் ராசனத்தை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே,
1: இன்றைய நாளே சங்கம வாழ்வின் அபிஷேக ஆராதனை துதி ஜெப செய்திகள் நீங்கள் ஆராதனை செய்ய முடியுமா? துதித்து ஆராதிக்க செய்ய துதித்து ஆராதிக்க ஆசிரியப்பார்கள். ஆமே
2: ஓகே, நாங்கள் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கீழ்வையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரப்பா. பாவிகள் ஆயங்களுக்காக உடைய சிலுவையில எங்களுடைய அனைத்து பாவங்களையும் சுமந்து கொண்டீரேங்கள். சீராமியங்கள் உண்மை துதிக்க கொண்டிருக்கின்ற நாங்களும் உண்மை துதிக்க எங்களுக்கு தந்த இந்த நேரத்துக்காக உண்மை உயர்த்தும்படியாக இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாட்டி முடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிய எங்களுடைய துதியை ஏற்றுக்கொள்ளும் மகிமை செலுத்துகிறோம். நன்றியோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

இந்த பாடலத்தின் சொந்த காரணத்தின் சொந்த மாதாரமான இவ்வளவு நல்ல ஒரு பாதி பாதிகளாகிய எங்களை எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய உள்ளத்துல வந்திருக்கிறீர்கள். உம்முடைய உம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அனுப்பி எங்களுடைய எங்களுக்கு இன்றைக்கு வாசம் செய்கிறீர்கள். எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்.

கமுள்ளவர் எவ்வளவு வல்லவர், எங்களுக்காக பாவிகளாகியிருந்த எங்களுக்காக நீர் வந்தீரே. உம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் பிரவேசிக்க போகிறோம்.

அன்றைக்கு அலங்கார வாசலிலே இருந்த உடவனு வெளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. சரணாகி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்த அற்புதத்தை செய்த அந்த சீடர்களைப் போல இந்த கடைசி காலத்திலேயும் உம்மை துதிக்கும் பொழுது நீர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்குள்ள இருந்து எங்களுடைய இறுதியத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை சீர்படுத்துகிற தேவன். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், இசுபலப்படுத்தி நிலை நிறுத்துவார், சீர்படுத்துவார்,

துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிற தேவன். இசுடத்தில் வரும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்து ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு மதங்களில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் உம்மிடத்துல வந்து அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ள நீர் உதவி செய்வீராக.

சும்மா மாண்டவரே நீர் ஜோசியை போட்டு இருந்தீரே, அவன் குழியில விழுந்த பொழுது நீர் கூட இருந்தீரே, அவன் ஜெயிலில் இருந்த பொழுது கூட இருந்தே, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவனை தேவன் மகிமைப்படுத்தினார். பெரிய உதவி பெரிய பதவியை கொண்டிருந்தார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன், எங்களுக்கு வாழ்வளிக்கிற தேவன். நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லை.

0: குறையில்லாமல் வாழ்த்தீர்களே. நாம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன், துதிக்க துதிக்க நீர் உம்முடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த பரலோகத்தில அந்த தூதர்கள் உயர்த்து உயர்த்துறவர்களோடு தேவன் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் சேனைகளின் தேவன் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் நாங்களும் உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை உயர்த்தி அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதிகரிக்க அதிகமாக பெற்றுக் கொண்டு நாங்கள் உம்மோடு இன்னும் அடைந்திருக்க இன்னும் கட்டி சேர ஒவ்வொரு இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவில வந்து துதிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு ரெண்டு தரம் ஜபிப்பது ஒரு தரம் துதிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அவர் இறங்கி வருவார் துதியில பிரியப்படுகிற தேவன். ஆண்டவரே நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு கூடையிலும் துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாகிய மக்கள் செலுத்தி ஆண்டவர் என்றமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நன்றி பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை நேரமும் துதித்து பாடலை பாடியவர் தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அரியராஜா அழைக்க போறோம். சிஸ்டர் அரியராஜா பிரைஸ் லோட். சிஸ்டர் அரியராஜா பிரைஸ் லோட். சிஸ்டர் அரியராஜா மைக் ஆன் பண்ணுங்கம்மா.
2: சிஸ்டர் ஐரின் நிக்கிறீங்களா? ஐரின் மிஸ் அரியராஜா.
1: சிஸ்டர் அரியராஜா மைக் ஆன் பண்ணுங்கம்மா. மைக் மைக் ஆஃப்ல இருக்கு.
2: சிஸ்டர் ஐரின் நிக்கிறீங்களா? சிஸ்டர்
1: ஐரின்
2: ஓகே, நீங்கள் இன்னும் ஒரு ஆளை கொடுங்க ஐயா.
1: ஓகே, இப்பொழுது ஸ்ரீலங்காவில் இருந்து சிஸ்டர் ஜரீன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எமது மண்ணில் இருந்து ஸ்ரீலங்காவில் இருந்து அவர் அழைப்போம். பிரஸ்லோ சிஸ்டர் ஜரீன்.
2: ஐயா பாஸ்டர் வானர்கிட்ட கொடுங்க, ஐயால சிஸ்டர் டாலிகிட்ட கொடுங்க.
1: ஓகே ஜெரீன், பிரசிடன்ட் பாஸ்டர் வானர் ஐயா. பாஸ்டர் வானர் சுவிசேகர் வானர் ஐயா ஜெர்மனி. பிரசிடன்ட் பாஸ்டர் பாஸ்டர் வானர் ஐயா.
2: சிஸ்டர் டாலிகிட்ட கொடுங்க அவரோட மைக்.
1: சிஸ்டர் டாலி Sister Dolly, praise the Lord. Sister Dolly, mic on pannunga. Pastor Vanara, yeah? Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, Sister Dolly.
2: Sister Ranjini, ita kudunga, yeah?
1: Sister Rajani Arangamani, praise the Lord.
3: Praise the Lord, Brother Mahendran.
1: Praise him, praise Pani. Patrimasan Dharidhan, Thudhingar.
3: Nan worship Pandran, Amen. Worship Pandran, thank you Lord. Amen, Amen. Amen, Amen, Amen. Lord, we have been blessed so much, Lord. All along, Lord, this Sunday early morning hours, Lord, right from Victoria to Vancouver, British Columbia, but deriving from Toronto, Canada, Lord, the Sangamam Radio Gospel, Lord, that you have chosen as the end days of the ministry that is going on to the nations of the world, Lord. So we thank you, Father. This is not of any of us, Lord, what we deserve, Lord, but this is only your grace and your mercy that we bring forth, Lord, much of our thanksgiving and praises to you, Lord, because you inhabit the praises of your people, O God. So we thank you, Father, in the name of Jesus. Jesus. All those who have participated, Lord, are brought forth, Lord, by the guidance of the Holy Spirit, O God, and the word that is going to emanate, Lord God, all the way from Sri Lanka, Lord. We give forth, Lord Jesus, everything that is going to happen, Lord, even as, Lord, you have prepared them, Lord, with the very message that you brought forth, Lord, and also the praises that have been going from the lips of your servants, Lord, that you have brought forth have been such a blessing, Lord, for the nations of the world. We thank you, Lord, wonderful Savior. We worship you, we praise you, we give thanks to you, we honor you, Lord Jesus. In the name of Jesus, hallelujah, hallelujah, for the Lord God Almighty reigns, hallelujah, hallelujah, for the Lord God Almighty reigns. Holy, holy are you, Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb, you are holy, holy are you, God, Almighty.

0: Alleluia. For the Lord God Almighty reigns. Alleluia. Alleluia. For the Lord God Almighty reigns. Holy, holy.
1: அப்படியே நில்லுங்கம்மா.

0: Thank you, Lord. We thank you, Father, once again, Lord. Lord, we thank you for who you are. You are the one, Lord, who sits on the mighty throne of, Lord, grace and mercy that comes to us, oh God. So we thank you, Lord, this very morning, Lord, as many are still waiting, Lord, to come and praise you and bring forth glory and thanksgiving to you. In Jesus' name we pray. Amen and amen.
1: சிங்காசனத்தில் வீச்சிருக்கும் தெய்வ குமாரனாம் இயேசுவே, எல்லா அதிகாரமும் உங்களிடத்தில் உண்டு ஐயா. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, நானும் இவர்களோடு சேர்ந்து என்னுடைய த்ரோட்டாலதான் நான் இங்க சேர்க்க நாங்கள் கொஞ்சம் தயங்கினான். ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே குரலை பார்ப்பதில்லை, உள்ளத்தின் ஆழத்தை காங்கிற தேவன். இதோ நான் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உங்களுடைய ஜனங்களோடு சேர்த்து உறவரி நன்றி சுவாமி, நன்றி நன்றி நன்றி. இந்த கால வேளையிலும் நீர் எங்களை ஜீவனில்லோர் தொகையில் வைத்திருக்கிற தயவுக்காக நான் நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். இந்த வானொலிக்காக நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க தந்த இந்த கிருபைக்காக சோத்திரம். இயேசுவே, நீர் ஒருவரே வணக்கத்துக்குரிய தேவன். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன். உண்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை இயேசு சுவாமி.

ஆமென். உண்மை எல்லாம் எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை ஐயா. நீங்கள் ஒருவரான் வானத்தை சிருஷ்டித்த கர்த்தர், எங்களை உம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தங்களை அருமையான ஆண்டவரே, உண்மை அல்லேலுயாண்டு துதித்து பாடுகிறார்கள். சேராபியன்கள் கேராபியன்கள் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றும் வணங்குகிறார்கள். மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை தாழ்த்தி உங்களை வாழ்கிறார்கள். அல்லேலுயாண்டு எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். நாயும் இந்த நேரத்திலே உமக்கு ஒரு அல்லேலுயா பாட போறேன் ஆண்டவரே.

ஆம் இயேசு சுவாமி, நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. அல்லே ஏழு ஆண்டு நாங்கள் பாட எங்களுக்கு நாவு போதாது. ஆயிரம் நாவு இருந்தாலும் போட்டி போல நாவு போதாத ஆண்டவரே. நீங்கள் புகழ்ச்சிக்குரிய தேவன், துதிக்கு பாத்திரரான கத்தர். நீரே எங்கள் அடைக்கலமாய் வந்த தேவன் இயேசு சுவாமி. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவன். இதோ நான் மெய்யாக நீர் என் அடைக்கலம் என்று இந்த வேளையிலே நான் அறிக்கை பண்ணி இந்த 46 சங்கீதத்தை உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் பாட வருகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஓ ரொம்ப

மெய்யாக தேவன் தான் நமக்கு அடைக்கலாம். இது ஒரு சாட்சியும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த சில நாட்கள் மாதங்களுக்கு முன் ஒரு காரணம் இல்லாமல் என்னை ஒருவர் அவமானப்படுத்துவதற்கு வெளிக்கிட்டார் என்று கேள்விப்பட்டு நான் மிகவும் கவலைப்பட்டு நான் நடந்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்னை கேட்கிற அன்பானவர்களே, உங்களை யாரும் குற்றப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தினால் நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். He will never put you to shame. உங்களை வெட்கமடைய விடவே மாட்டார். எங்கள் ஆண்டவர் பெரியவர். நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நேரத்தை தந்ததுக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம். சாத்தானுடைய தடைகளை நீக்கு நீர். என்னை இந்த நேரத்திலும் ஆண்டவரே சாட்சியா நிக்க இந்த ஆண்டவரே ஆராதிக்கிற ஜனத்தோடு உடைய ஜனத்தோடு சேர்ந்து ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சிறிய துதி மாலையை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு என்னுடைய ஆண்டவரே நேரத்தை நான் முடிக்கிறேன். ஆண்டவரே

0: Thank you, Jesus. Brother Mahendran, thank you. Brother Leslie, இந்த தன்னத்தை எனக்கு நான் பின்னிட்ட உள்ளிலும் என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நன்றியோடு நான் உமை ஸ்தோத்திருக்கிறேன். நீ சங்கமம் எனக்கு ஒரு பிளெஸிங்கா இருக்கிறதுக்காக நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிசாரியாஜாக, அருமையான பாடலை இனிமையாக பாடி நாமத்தை மயப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை எங்களை கையெழுத்து தொடர்ந்து பின் செய்திக்கு கடந்து சொல்ல போறோம். இன்றைய நாளிலே கனடாவிலே சபையில் ஆராதனை நடக்கிறது கொண்டிருக்குன்னா அதுக்காக சபையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கனடா தேசத்திலே இன்னும் சில நிமிடங்களில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, ஆராதனை நடக்க போறது. இந்த கனடாவில் சபையில் இன்றைய நாளே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிங்கள். ஆமென்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் புதிதான கிருபையின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் முடிசூட்டி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உனக்கு உத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆமேனப்பா. இன்று மட்டும் ஆதரித்து சபையை கட்டி எழுப்பின தகப்பன் நீங்க மட்டும்தான் ஐயா. அப்பா, இந்த உலகத்துல உங்களை விட உலகத்துல ஒருவருவே இல்லை. ஆண்டவரே, நீரே உண்மையான தேவன் என்று நாங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட பரிசுத்தமான ஆவியங்களுக்கு அனுப்பி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, அப்பா, நீங்க நேற்றும் இன்று மாறாத தகப்பன். இப்பொழுது எங்கள்

0: தேவனை கொடுத்து உங்களோட சித்தத்தின் பண்ணி நடத்துங்க ஐயா. நேற்று வாக்கு தத்தம் மாற்றாக இன்றும் உங்களோட வாக்கு தத்தங்களை நிரப்பி நிறைவேற்றி வர்ற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நெருங்கி வந்து அவரோட குரலை நாங்கள் கேட்பதற்கு, இனிமையான குரலை கேட்பதற்கு எங்களுக்கு பதில் கொடுத்து நடத்தி வர்ற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். இயேசப்பா, 10,000 பேர் சபைக்கு விரோதமா வந்தாலும் உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட ஞானத்தை, உங்களோட வெளிப்படுத்தலை, உங்களுடைய கிருபையும் கொடுத்து சபையை நீங்க நடத்துங்க ஐயா. சபை உங்களுக்குரியது ஆண்டவரே. நீங்களே ஆண்டவரே வழியின் சத்தியமும் ஜீவனமும் கூறி ஜீவனை கொடுத்த தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சபையை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கனடா தேசத்துல மட்டுமல்ல, உலகம் அங்கும் உள்ள எல்லா தேசத்துக்குள்ள ஆண்டவரே உங்களை மட்டுமே ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை அனுப்பி பெரிதான கிருபையை கொடுத்து யாவரையும் புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் மாலை நேரம் எங்கே இருந்தாலும் இன்றைக்கு அண்டே சண்டே சர்வீசஸ் அப்பா ஞாயிற்றுக்கிழமை நாளாக ஆண்டாவே இந்த ஒவ்வொரு நாளுக்குள்ள நாளாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். இந்த நாள் ஆண்டவரே சபைகளுக்குள்ள ஒரு பெரிதான அபிஷேகங்களை அனுப்பி, உங்களோட அபிஷேகத்தை அனுப்பி புதிதான அற்புதங்களை காட்டும்படியாக ஜபிக்கிறேன். புதிதான அற்புதங்கள் ஆண்டவரே உங்களோட உங்களோட ஜப்ப ஆவி சபையில ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜப அங்குள்ள மக்களுக்குள்ள ஆண்டவரே அவர்கள் ஒரு ஜப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆத்மா தாகத்துக்குள்ள மக்களை கொடுத்து சபையில ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. கேருபிகள் சோராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. இந்த சபையை மறுபடியும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கூட சித்தப்படி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க பரிசுத்தமா இருக்கிற படியா சபையை பரிசுத்தமாக்கும்படியாக இன்னும் அதிகமாக மக்கள் உங்கண்டையில் நெருங்கி ஜீவிப்பதற்கு உங்களை கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாமம் மட்டுமே மகிமைப்படுவானும் என்று கூறி இந்த நாளை யாவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணுமானவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே உமக்கே எல்லா கன மகிமையும் கொடுத்து ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகா ஆனவரே, இன்று மட்டும் நடத்தி வருகின்ற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கனடாவில் நடக்கின்ற சபைகளுக்காக பாடுபட்டு ஜபித்தோர் சிஸ்டர் டொலி கல்கரி. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் வானரை வானரையை அழைக்க போறோம். அதற்கு பிறகு செய்தி தொடரப்போகின்றது.
2: இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே செயல்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாயிருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நீங்க நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நன்றி ராஜா. உம்மை

0: ஐயப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, தர்மியான நாளில் ஆண்டவரே, இந்த ஞாயிறு நாட்களிலும் மாசத்தினுடைய கடைசி நாள் 31ஆம் தேதி இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்க வேண்டும், உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்லுகிற வேளையிலே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை கிட்டி சீர வேண்டும் ஐயா. ஆண்டவரே, உலகம் ஒரு அழிவிலே நோக்கி போய்கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும், ரிப்பென்டன்ஸ். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் கடந்து வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, மெய்யான தேவனாய கர்த்தரே அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களே வர வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜனங்களை இந்த நாட்களில் தொட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. என்னுடைய தேசத்து ஜனங்களை ஆண்டவரே, இந்த சங்கமுனைய தளத்தினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும், தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் இன்னுமாய் ஆண்டவரே எந்தெந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, மறுவலப்பிலே கேட்க இருக்கிறார்களோ, அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே தொட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை கட்டி வைத்துக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் ராட்சியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இந்த நாட்களை நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வழியிலே கட்டவிழ்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை இந்த நாட்களே அவர்களை நிறைத்து, இந்த நாட்களே அவர்கள் மெய்யான தேவ அறியும்படியாக, தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீர் அந்த கல்லறையை நோக்கி நடந்த வேளையிலே ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, அந்த அசுத்தாவி பிடித்து சங்கிலினால் கட்டப்பட்டிருந்த அந்த மனுஷன் இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே, அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்ன வேளையிலும் ஆண்டவரே, நீர் அவனை விடுதலையாக்கினீர் ஐயா. அவன் அந்த தன்னுடைய சரீரத்தை பார்த்த நாட்களில் யார் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தின விதமாக அந்த நாட்களை அவன் யோசித்துக் கொண்டான். ஆண்டவரே, இப்படியாக சத்ருவின் பிடியினாண்டே கட்டப்பட்டு தங்களுடைய சரீரங்களை காயப்படுத்தி குடும்பங்களை இந்த நாட்களே ஆண்டவரே கர்த்தாவே, கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து இந்த நாட்களே பிள்ளைகளை இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாட்களை தள்ளி வைத்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய சமூகத்திலே இந்த நாட்களை வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, அவர்களை குடும்பமாய் இணைத்து இந்த நாட்களை நீர் இந்த நாட்களை ஆசீர்வதித்து தரணும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுமே அவிசுவாசித்த விதமாய் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. வாலிப சகோதரர்களை இந்த நாட்களை தொட்டும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி வாலிபர்கள் இந்த நாட்களில் உமக்காக இந்த கடைசி நாட்களிலே எழுந்து பிரகாசிக்க அந்த நாட்களில் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும், எல்லா தடைச்சுவர்களும், எல்லா நுகங்களும் இந்த நாட்களில் உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அந்தகார வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, எந்த தேசத்திலே இருந்தாலும், எந்த பட்டணத்திலே இருந்தாலும், எந்த தீவிலே இருந்தாலும், எந்த நகரத்திலே இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுக்குள்ளே இந்த நாட்களிலே ஆண்டவரே கிடைக்க அந்த நாட்களில் கிருபை செய்தரும்படியாக, செவிகளை திறந்தரலும், சிந்தனைகளை திறந்தரலும் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஐயா. தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும், வார்த்தையை கொண்டு வருகிற ஆண்டவரே கொண்டு வர சௌரனையா சௌகரியா இந்த நாட்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமென் ஆமென்.
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோகிரஸ்.
2: துதித்து பாடலை பாடியவர் சுவிசேகர் வானரையா, ஜெர்மனி. இதுவரை நேரம் நாங்கள் துதி அபிஷேக ஆராதனை உபாசனை துதித்தோம், ஆராதித்தோம், சோசரித்தோம், பாடலை பாடினோம். தொடர்ந்து இன்றைய நாளை எமது மண் ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறார். எமது மண்ணிலிருந்து அது வார்த்தை கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதம். இப்பொழுது 28 நாடுகளிலே 1986 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நான் சொல்வேன், இப்பொழுது எமது மண்ணில் பத்திக்குளம் ஸ்ரீலங்காவில் இருந்து பாஸ்டர் ராஜ் வந்திருக்கிறார். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சார்பில் ஒரு அன்போடு வரவழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ்.
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட். நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் அதிகார வேலையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. உங்களுக்கு திங்கட்கிழமை இரவு 7 மணி ஆயிருக்கும். ஆமே, இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் எடுக்காலும் எடுக்கலாம். நான் உங்களை வார்த்தை கேட்க ஆவலா இருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள் பாஸ்டர். ஆமே ஆமே.
3: ஓகே. சங்கமம் வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவார், அற்புதங்கள் செய்வார். அவர் நாமம் மகிமைப்பட தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்க கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை, இந்த நேரத்தை, இந்த சூழ்நிலையை ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் கத்தாவே உம்முடைய ஆளுகை வல்லமையாய் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்லது, நாம மிக வேகமாக ஒரு நாலு குறிப்பை பார்க்க போகிறோம். தொடர்ந்தும் ஆண்டோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், ஏசாயா 61:7 நாம நிறைய விஷயங்களை தியானிக்க முடியும். ஏசாயா 61:7 உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இளச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிற வார்த்தை, 2 மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த வசனத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 முறை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பற்றி அவர் பேசுகிறார். பாருங்க, முதலாவது சொல்லுக, இரட்டத்தனையான பலன் வரும். அதே வசனத்துல ஆண்டவர் சொல்ல, இரட்டிப்பான சுதந்திரம் வரும், இரட்டத்தினான பலனும் வரும், அதே நேரத்துல இரட்டிப்பான சுதந்திரமும் வரும். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் நீங்க உங்களை விட்டு கைவிட்டு போனதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் கர்த்தர் 2 மடங்கு தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவர். எந்த இடத்துலலாம் தலை குனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டு இளைச்சி அடைந்து வாழ்க்கையில சந்தித்த ஒவ்வொரு நிமிடங்களையும் நேரங்களையும் கசப்பான அனுபவமாக நீங்க நினைத்தீர்களோ, அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு மதுரமான, மகிழ்ச்சியான, அற்புதமான காரியத்தை தேவன் உங்களோட வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு கூட இந்த வார்த்தைகளை நாம தியானிக்க போகிறோம். 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் பெற்ற அநேகர் வேதாகமத்துல நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க முடியும். நமக்கு நேரம் முக்கியமா இருக்கிறதுனால 2 பகுதிகளை நாம காட்டி தந்துட்டு 1 பகுதியைத்தான் நாம தியானிக்க போகிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது யோபு 42:10 இப்படி வாசிக்கிறோம். யோபு 42:10 நாம எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். அதே நேரத்துல ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நாம வரும் பொழுது, 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நாங்க வரும் பொழுது, எலிசா என்கிற ஒரு மனுஷன் 2 மடங்கு ஆவியின் அபிஷேகத்தை அல்லது ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கலாம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வார்த்தை இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ள அவர் கடந்து சென்ற 4 அனுபவங்கள். நல்லா கவனிங்க, 2 மடங்கு ஆசீர்வாதங்களை, 2 மடங்கு அபிஷேகத்தை, 2 மடங்கு கிருப வரங்களை பெற்றுக்கொள்ள எலிசா கடந்து சென்ற 4 அனுபவங்கள், 4 இடங்கள் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் நாம மிக வேகமாக நிறைய காரியம், உள்ளத்தை ஆண்டவர் பாரப்படுத்தின விஷயங்கள் நிறைய உண்டு. எல்லாவற்றையும் குறுகிய நேரத்துக்குள்ள நான் உங்களோடு கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, எலிசா கடந்து சென்ற இடங்களை குறித்து பாருங்க. முதலாவது வசனத்தை நாம இப்படி வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 2:1, கர்த்தர் எலிசாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். முதலாவது இடம் கில்கால். இரண்டாவது இடத்தை நீங்க பாருங்க, இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவன் எலிசா எலிசாவை நோக்கி, நீங்க இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் அனுப்புகிறார். இரண்டாவது எலிசா கடந்து சென்ற இடம் பெத்தேல் ஆகும். நீங்க நாலாவது வசனத்துக்கு வரும் பொழுது, பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். நாலாவது இடம் நீங்க வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆறாவது வசனம் சொல்லுகிறது, ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம், பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். நல்ல கவனிங்க, நான்கு இடங்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கில்கால், பெத்தேல், எரிகோ, ஜோர்தான். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சத்தியங்கள் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதாயும், நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க கூடியதாயும், தேவனை இன்னும் நெருங்கி வர கிட்டி சேர அது நமக்கு பெரிய உதவியாகவும் இருக்கும். நல்ல கவனிங்க, வசனத்துல நாம மிக வேகமாக நாம தியானிக்கலாம். முதலாவது அனுபவம், முதலாவது கடந்து சென்ற இடம் கில்காலுக்கு அவன் போனான். வசனத்தை பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நீங்க வரும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நான் இப்படி வாசிக்கிறேன். அல்ல கவனிங்க, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது. கில்கால்ல நாம ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு இடம் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்றால் என்னங்கிறது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். முதலாவது குறிப்புல நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. நல்லா கவனிங்க, எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தப்படுங்கள். முதலாவது அனுபவம், நல்லா கவனிங்க, உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது, அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தப்படுங்கள். இந்த வானொலி வழியாக எந்த இடத்துல இருந்தும் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இவ்வளவு காலம் பழைய காரியத்தையே பார்த்த உங்களுக்கு, பழைய வழியிலேயே வாழ்ந்த உங்களுக்கு, பழைய காரியங்களையே யோசிச்சு கொண்டிருந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு சத்தம் அல்லது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வருகிறது, அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ரெடி ஆவுங்க என்பதுதான் இன்றைய நாள் செய்தி. நல்ல கவனிங்க, நீங்க அஞ்சாவது அதிகாரத்துல வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் எலிசாவை நாம அஞ்சாவது அதிகாரம் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறார், ரெண்டு மூன்று வசனங்களை கவனித்து பாருங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த தேசனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்மெலோ மேட்டிலே விருத்த தேசனம் பண்ணினான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. பார்வோனை பார்த்திராத சந்ததிகள், அடிமைத்தனம் என்றால் என்னவென்று தெரியாத சந்ததிகள், இன்னுமாய் அவர்கள் வானத்து மண்ணாவையே புசித்து வாழ்ந்தவர்கள், பழைய சனங்களை போல முறுமுறுக்கிறவர்கள் அல்ல, பழைய சனங்களைப் போல சத்தமிட்டு கூக்குறவர்கள் அல்ல. அவர்களுடைய அவர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அவர்கள் வானத்து மன்னாவை புசித்து, செருப்புகள் பீந்து போகாமல், உடுப்புகள் பழமையாய் போகாமல், ஒரு புதிய அபிஷேகத்தோடு, புதிய நோக்கத்தோடு, புதிய எதிர்பார்ப்போடு சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஒரு வெறித்தனத்தோடு ஒரு சந்ததி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்ததிக்கு நாம் சேவை செய்ய ரெடியா இருக்கணும். அந்த சந்ததிக்கு நாம ஊழியம் செய்ய ரெடியா இருக்கணும். இயேசுவாக்கு, யோசுவாவுக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், யோசுவாவே உன் கத்திகளை எல்லாம் நீ எடுத்து அதை சரி பண்ணியடு, ரெடி பண்ணியடு, ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது உன்னை நோக்கி என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது. நீங்க சில நேரம் நினைக்கலாம், என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த பழைய வாழ்க்கை தானே ஓடிக்கிட்டே இருக்கிறோம், அந்த பழைய சனங்களோடு தானே சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பழைய முறைமையைத்தானே பின்பற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம், எல்லாமே இப்படி இருக்கிறதே அப்படி மனம் சோர்ந்து உடைந்து போய் நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது, அவர்களுக்கு ஊழியம் செய்ய நீங்க ரெடி ஆகுங்க. அவர்கள் அந்த பழைய இஸ்ரவேல் மக்களை போன்றவர்கள் அல்ல, இவர்கள் வித்தியாசமானவர்கள். அடிமைத்தனம் என்றால் இவருக்கு என்னன்னு தெரியாது. பழைய ஆக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, 430 வருஷம் நாங்க எகிப்துல அடிமைகளா இருந்தோம் என்று சொல்லி. இவர்களுக்கு அது தெரியாது. இவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு அடிமைத்தனம் என்றால் என்னன்னு தெரியாது. பார்வோனை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனா வனாந்தரத்துல பிறந்த இவர்கள் அதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தேவனுடைய சமூகத்துல அருமையான தேவ ஜனமே, ஒரு வித்தியாசமான ஒரு ஜனக்கூட்டம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவைகள் மிகுந்த பலத்தோடு தீவிரமாக புறப்பட்டு வருகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம அவங்களை சந்திக்க, அவங்களை ஆயத்தப்படுத்த, அவங்களை ரெடியாக்க, அவங்களுக்கு சரியான வழியை காண்பிச்சு கொடுக்க, திருவிருந்துனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, உபதேசம்னா என்ன, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க நாம ரெடியாக வேண்டிய ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல இது. ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய நாம எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கூட்ட ஜனம் உன்னை நோக்கி வருது, எல்லாரும் அந்த கானான் தேசத்தை போய் அவங்க திட்டுப்படுத்திடக் கூடாது, கானான் தேசத்துக்குள்ள போய் அந்த நல்ல தேசத்தை அவங்க கெடுத்துடக் கூடாது, அவர்களை இந்த வனாந்தரத்திலேயே கானானுக்குள்ள போவதற்கு முன்பதாக சுத்திகரித்து விடு, அவர்களை சரி செய்து விடு, அவர்களை சீர்படுத்தி விடு, அவர்களை அந்த இடத்துக்கு போக தகுதி உள்ளவர்களாய் நீ மாற்றி விடு. எந்த மனுஷனையும் தேறினவனாக மாற்றக்கூடிய ஆற்றலை தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு யோசுவாவை போல ஆண்டவருடைய சமூகத்துல எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல நாம நிற்கிறோம். கில்கால் அனுபவம், ஒரு புதிய சந்ததி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், கில்கால் அனுபவம் என்றால் என்ன. வசனம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்க, இந்த 3வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். 4வது வசனத்துல 20வது வசனம் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டினான். 12 கற்களை கொண்டு வந்து அவர்களை கில்காலிலே நாட்டினான். அது ஒரு பெரிய அடையாளத்துக்கு, ஒரு பெரிய சாட்சிக்கு. பின் வரும் சந்ததி கேட்பார்கள், என்ன இந்த 12 கற்கள் இந்த வனாந்தரத்துல நிமிர்ந்து நிற்கிறது, என்ன இதனுடைய அர்த்தம், இது என்ன இதனுடைய பொருள் என்று கேட்கும் பொழுது அதை அவர்கள் விவரித்து சொல்லும்படி அவைகளை சாட்சியாக நிறுத்து என்று ஆண்டவர் ஞானமாய் அந்த யோசுவாவுக்கு சொல்லி இருந்தார். நல்ல கவனிங்க, சாட்சிகளாக அடையாளங்களாக தேவனுடைய சனங்களை உயர்த்தி நிறுத்த வேண்டிய சனங்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கில்கால் அனுபவம் என்கிறது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. கில்கால் அனுபவம் என்கிறது அடையாளமாக ஆண்டவருக்கு நிமிர்ந்து நிக்கிற கற்களை போல நிக்க வேண்டிய ஒரு நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நோக்கி ஒரு ஜனக்கூட்டம் வர்ற அருமையான தேவ ஜனமே, அவர்களை சாட்சிகளாக, இந்த தூண்களாக, இந்த கற்களாக அவர்களை நிறுத்திவிட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கையில கத்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை சரியாக செய்வோமா இருந்தால் நம்மை கொண்டும் தேசத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக, நான் மிக வேகமாய் போகிறேன், இரண்டாவதாக பெத்தேல் அனுபவம். பெத்தேல் அனுபவம் எதை காண்பிக்கிறது, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 35:1 நாங்க இப்படி வாசிக்கிறோம், பெத்தேல் அனுபவம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள், உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் 35:1 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபிடத்தை உண்டாக்கு என்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த இடத்துல ஆண்டவருக்கு சொல்லுகிறார், ஒரு ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு எப்பவோ ஒரு காலத்துல இந்த யாக்கோபு கோலும் தடியுமாக அந்த தகப்பன் வீட்டை விட்டு அண்ணனுக்கு பயந்து ஓடிக்கொண்டு வருகிற நேரம் நீங்க பாருங்க. 28 அதிகாரத்துல நீங்க அதை பார்க்கலாம். ஆதியாகம 28 அதிகாரத்துல நீங்க அதை பார்க்க முடியும். இப்படி ஒருவரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலையில எங்க போகிறதுன்னு தெரியாம வனாந்தரத்துல அவன் வந்து கொண்டிருக்கிற நேரம், பொழுதுபட்ட பொழுது ஒரு கல்லை எடுத்து தலையணையா வைத்து அவன் நித்திரை செய்கிறான். வேதம் சொல்லுகிறது அந்த நித்திரையில் அவன் ஒரு சொப்பனம் காண்றான். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறவளாம் இறங்குறவளாம் அவன் காணப்படுகிறான். அந்த இடத்துல இங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், அந்த இடத்துல அவன் நித்திரை தெளிந்து சொப்பனம் என்று கண்ட பொழுது அந்த கல்லை நிறுத்தி அதுக்கு எண்ணெய் வார்த்து அவன் என்ன செய்கிறான், தன் பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். அதுக்கு இடையில அவன் சொல்லுகிற காரியங்களை கவனிச்சு பாருங்க. அவன் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தசம பாகமாய் கொடுப்பேன். 28:20 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனையை பண்ணி கொண்டான். பெத்தேல் அனுபவம் பொருத்தனைகளை மறுபடியும் நிறைவேற்றும்படி நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு அனுபவம். நாம விட்டு வந்த, செய்வேன் என்று தேவனுக்கு வாக்கு பண்ணி வந்த காரியங்கள் சில நேரங்களில் நாம மறந்திருக்கலாம், நாம் அவைகளை எண்ணாமல் போயிருக்கலாம். இப்போ யாக்கோபுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 35 அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு ஆடுகள் மாடுகள் முழு சேனையோடு கூட மிகுந்த ஆஸ்திகளோடு கூட நிரம்பியிருக்கிற பொழுது ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாக சொல்லுகிறார், யாக்கோபே நீ ஆரம்பத்தில் என்னை சந்தித்த ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு திரும்பி போ, அந்த இடத்துல போய் எனக்கு ஒரு வீடு ஒரு பலிபீடம் கட்டு, எனக்கு என்று ஒரு ஆராதனை செய்கிற ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கு. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் நாம் விட்டு வந்ததை சில நேரம் மறந்திருக்கலாம், செய்த பொருத்தனைகளை சில நேரம் நாம மறந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் அதை மறுபடியும் நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதுதான் அந்த பெத்தேல் அனுபவம். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்வோம்னு சொல்லி நாம் எப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணியிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம மிகுந்த ஆஸ்திகளோடு பொருட்களோடு செல்வங்களோடு செழிப்புகளோடு வாழ்கிற நேரம் சில நேரம் அது நம்முடைய கண்களை மறைத்திருக்க கூடும். ஆனால் தேவன் மறுபடியும் உங்களையும் என்னையும் நினைப்பூட்டுகிறார், திரும்பி நீ பெத்தேலுக்கு போ. இவ்வளவு காலம் நீ அனுபவித்து வந்த ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் அல்ல, பெத்தேலில் தேவன் உனக்கு தருகிற அந்த ஆசீர்வாதம் தான் நிறைவான ஆசீர்வாதம். ஆகவே நீ எழுந்து உன் பொருத்தனையை நிறைவேற்ற நீ பெத்தேலுக்கு போ. நான் இதுல இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். நான் நல்லா கவனிங்க, பெத்தேல் அனுபவம் நம்முடைய பொருத்தனையை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம், நம்முடைய தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். நான் இன்னொரு காரியம் அதுல பார்க்கிறேன். பெத்தேல் அனுபவம் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். அந்த யாக்கோபு அந்த ஏணியில ஏறுகிறத இறங்குற ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த காலம் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ள வேண்டிய காலம். இதோ ஆண்டவரே அதை தாங்க இதை தாங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபித்த நாட்கள் முடிந்து விட்டது. அவைகள் எல்லாம் கடந்து அதெல்லாம் தாண்டி நாம் அந்த எலிசாவோட கதையில நாம் அதைதான பார்க்கிறோம். எலிசா அவன்கிட்ட என்னென்னவெல்லாம் கேட்டிருக்கலாம், ஆனா எலிசாவுக்கு தெரியும் எலியா இருந்த காலத்திலேயே ஊழியம் செய்கிற செய்யறது இவ்வளவு சவாலா இருக்கும் என்று சொன்னால், எலிசா இல்லாம போறான், இல்லாம போய்விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? எலிசாவிடத்தில் இருக்கிற ஒரு வரத்தை கொண்டு கூட நாம இதை சரியா செய்து முடிக்க முடியாது. ஆகவே ரெண்டு மடங்கு எனக்கு தாங்க ஆண்டவர், ரெண்டு மடங்கு நீங்க என்னை அபிஷேகம் பண்ணுங்க. நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை எலியாவை காட்டிலும் மிகுந்த பலமாய் வேலைகளை செய்யணும், மிகுந்த பலமாய் ஆண்டவரை நிரூபித்து காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம், எதிர்பார்ப்பு இந்த நாட்கள் நமக்கு தேவை. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், பெத்தேல் அனுபவம் வெளிப்பாடுகளை கேட்க வேண்டிய ஒரு அனுபவம், வெளிப்பாடுகளுக்காக வேண்டி நிக்க வேண்டிய ஒரு அனுபவம். பெத்தேல் அனுபவம் என்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய வல்லமைய, தேவனுடைய மகிமைய, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு காட்டுகிற ஒரு பெரிய அனுபவம். அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நாட்களை நாம கேட்கணும். ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும், எனக்கு வெளிப்பாடுகள் தாங்க. மாம்சமான யாவரும் மேல என் ஆவியை ஊற்றுவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? எனக்கு அந்த ஆவியை ஊற்றுங்க. சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த சொப்பனங்கள் எனக்கு வேணும், அந்த தரிசனங்கள் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், புதிய ஏற்பாட்டுல எங்க நீங்க பார்த்தாலும், புதிய ஏற்பாட்டுல வெளிப்பாடு உடைய மனுஷர்களாக தான் இருந்தாங்க தேவனுடைய ஜனங்கள். எங்க பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடின ஜனங்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு கிராமத்துல ஊழியம் எல்லாம் செய்து விட்டு வரும் பொழுது அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், ஊர்ல என்னைய பற்றி என்ன சொல்லிக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒருத்தன் சொல்லுகிறான், உண்மை சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்றார்கள். மத்தேயு 16, 16, 14, 15, 16 வசனங்களை கவனிச்சு பாருங்க. 14வது வசனம் சொல்லுகிறது, சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை தீர்க்க தரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்படி இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க என்ன, என்னவென்று சொல்லுகிறீங்க? ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன, என்ன என்று என்னவென்று சொல்லுறீங்கன்னு கேட்ட பொழுது, உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், 16வது வசனம், 16:16, சீமோன் பேதுரு பிரயுத்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். உடனே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இந்த வெளிப்பாடு உனக்கு மாம்சத்துல ரத்தத்துல வரல, பரலோகத்திலிருந்து உனக்கு கிடைத்தது. அதோடு அவர் நின்றுடல. ஆண்டவர் சொல்லுறார், இந்த கல்லின் மேல என் சபையை நான் காட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், வெளிப்பாடு உள்ளவன் மேலதான் தேவன் சபையை கட்டுவார், வெளிப்பாடு உள்ள மனுஷனை கொண்டுதான் தேசத்துல தேவன் பெரிய தாக்கத்தை கொண்டு வருவார், வெளிப்பாடு உள்ள மனுஷனை கொண்டுதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே இன்றைக்கு தேவை அதுதான். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், வெளிப்பாடு உடையவங்களா இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பாருங்களேன், போரிடமெல்லாம் அவருக்கு வெளிப்பாடு எவ்வளவு அதிகமாய் செயல்பட்டது என்று நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வெளிப்பாடு உடையவர்களாய் சீமோன் பேதுருவை பாருங்க, வெளிப்பாடு உடையவர்கள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருந்தார்கள். நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாடு தாங்க. அந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது சாதாரணமாக அவர் வாழவில்லை, அவர் எல்லாரை குறித்து நன்றாக அறிந்திருந்தார், ஒரு வெளிப்பாடு உடையவராய் இருந்தார். எங்க போகணும், என்ன செய்யணும், எப்படி ஊழியங்கள் ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எல்லாவற்றையும் திட்டமாக அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கு தேவை அதுதான். தேவ சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு எலிசாவை போல தாகத்தோடு வாஞ்சையோடு கூட நாம கேட்கணும். அந்த யாக்கோபுக்கு தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்தது போல, இன்றைக்கும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த வெளிப்பாடை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது நல்ல கவனிங்க, அவன் கடந்து சென்ற இடம் எரிகோ, எரிகோ, எரிகோ. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி நாம வாசிக்கிறோம், யோசுவா 6:20 நாம் இப்படி வாசிக்கிறோம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. நல்ல கவனிங்க, முதலாவது வசனம் சொல்லுகிறது எரிகோ, 6 முதலாவது வசனம் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நல்ல கவனிங்க, நாம எரிகோ அனுபவம் எதை காண்பிக்கிறது என்றால், நாம சத்தத்தை உயர்த்த வேண்டிய நேரத்துல நாம இருக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். நாம சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்கிற பொழுது வலி இல்லாத இடத்துல வலி உண்டாகிவிடும், தடைகள் உடைந்து போய்விடும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பித்து விடும். இன்றைக்கு நிறைய நேரங்களில பாருங்களேன், தேவனுடைய ஜனங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டிய காலத்துல இருக்கிற நாம் சத்தம் போட்டு துதிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு ஜெபிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு நாம ஆண்டவரை தேடுகிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர்கள் சத்தத்தை உயர்த்தினார்கள். சத்தத்தை உயர்த்திய பொழுது என்ன நடந்தது? அந்த முழு அலங்கமும் இடிந்து விழ ஆரம்பித்தது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்க. நம் வேதாகமத்துல இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போஸ்தல நடபடிகள் 16:16 பவுலும் சீலாவும் அவங்க சத்தத்தை உயர்த்தி பாடி துதித்து ஆராதித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, 16 அப்போஸ்தல நடபடிகள் 25-26 வசனங்களை பாருங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாகிய பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. 26 வசனத்தை பாருங்க, எரிகோவுல இதுதான் நடந்தது. சடுதியாய் பூமி அசைந்தது, பூமி மிகவும் அசைய ஆரம்பித்தது, அதிர்ந்தது. எரிகோ மதில்கள் எல்லாம் அப்படியே இடிந்து உள்ளே விழ ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, துதிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில தேவன் பெரிய அசைவை கொண்டு வருவார். துதி சத்தம் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அசைவு வரும். நாம் சத்தத்தை உயர்த்த ஒரு நாளும் வெக்கப்படக்கூடாது, ஒரு நாளும் நாம் அதை வேறு விதமாக யோசிக்க கூடாது. தேவன் நம்மை சத்தத்தை உயர்த்தும், சத்தத்தை ஆர்ப்பரிப்போடு கூட உயர்த்தும் பொழுது அங்க ஒரு அதிர்வு உண்டாக ஆரம்பிக்கிறோம். இது வரையில அந்த இடம் அதிராத இடம் அதிர ஆரம்பித்தது. எந்த தடையா இருந்தாலும் அந்த தடைகள் நிர்மூலமாக இருந்தது. வசனம் சொல்லுகிறது, அடுத்த அறையில காவலில வைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த பவுல் சீலா போன்றவர்கள் பாடின பாட்டை துதிக்கிற சத்தத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு சத்தமா துதித்து பாடியிருப்பாங்க, முடியுமா நம்மளால? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில, உடம்பெல்லாம் காயப்பட்ட நிலையில அழுது புலம்பி, காண்டவரே என்னை கைவிட்டாரே, என்னை காப்பாத்த வரலே என்று முறுமுறுக்க வேண்டிய நேரத்துல அந்த ஜனங்கள் துதித்து பாடினார்கள், ஆராதித்தார்கள், தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். துதியின் சத்தம் சிறைச்சாலையின் கதவுகளை உடைக்க ஆரம்பித்தது, பூமி அதிர ஆரம்பித்தது, எல்லாருடைய கட்டுகளும் அறுந்து போக ஆரம்பித்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், துதி சத்தத்தை உயர்த்துங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கிற அறையில ரூம்ல அல்லது வேலை செய்யற இடத்துல ஆராதிக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்துங்க, வெக்கப்படாதீங்க. அதுதான் உங்களோட வாசல்களை உண்டாக்கக்கூடியது, தடைகளை உண்டாக்க தடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடக்கூடியது, எந்த கட்டுக்களை அறுத்து போடக்கூடிய நடக்காது, வராது, கிடைக்காது, அது உங்களால் ஆகாது, அது சாத்தியம் அல்ல. பெரிய வைத்தியரே உங்களுக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்க சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பித்தால் வலி இல்லாத இடத்துல கூட வலி உண்டாக ஆரம்பித்து விடும். ஆகவே எரிகோ அனுபவம் நாம் சத்தத்தை உயர்த்த வேண்டிய ஒரு அனுபவம், துதித்து கர்த்தரை மேன்மையாய் ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு அனுபவம். ஆகவே தேவன் நம்மை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வாராக. நான்காவதாக நீங்க நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, 2 புஸ்தகத்துக்கு வரும் பொழுது 2 புஸ்தகம் இப்படி நாம வாசிக்கிறோம். 4 வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் பன்னிரண்டு பதிமூன்று வசனங்களை பாருங்க, பதிமூன்று பதினாலாவது வசனங்களை பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு, ஜோர்தான் அனுபவத்தை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம். பின்பு அவன் எலிசாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கத்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நல்ல கவனிங்க, ஜோர்தான் அனுபவம் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு தருகிறது. யோர்தான் அனுபவம் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறது. எலிசாவுடைய ஊழியம் இங்க ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொண்டு முதல் அற்புதம் செய்கிறான். முதலாவது தன்னோட ஊழியத்தை நிரூபித்து காட்டுகிறான். ஆண்டவரோட வசனம் சொல்லுகிறது அந்த எலிசா அந்த ஜோர்தான் அனுபவம் வந்து ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், வேதம் சொல்லுகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது, ஞானஸ்தானம் பெற்று ஜோர்தானிலே அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கி, இவர் நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமாயிருக்கேன். இயேசுவின் ஊழியம் ஆரம்பிக்கிற இடம் ஜோர்தான். எலிசாவின் ஊழியம் ஆரம்பிக்கிற இடம் ஜோர்தான். உங்கள் வாழ்க்கையிலே ஜோர்தான் அனுபவத்தை கத்தர் மிகுந்த சீக்கிரமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஏதோ ஒரு இடத்துல கத்தர் உங்களை ஆரம்பிக்க சொல்லுகிறார், யோசிக்காதீங்க, அதுதான் ஜோர்தான் அனுபவம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்க, ஆண்டவருடைய கிருப வரங்களை பெற்றிருக்கிற நீங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஆரம்பிங்க, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க. அந்த இடத்துல தேவன் பெரிய காரியங்களை புதிய காரியங்களை செய்வார். பழையவைகளையே செய்யணும்னு அவசியம் இல்லை. சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழையவைகள் வேண்டாம், பழையவைகள் வேண்டாம். கர்த்தர் ஒரு புதிய கோணத்துல உங்களை நடத்துவார், புதிய வெளிப்பாடோட நடத்துவார், புதிய சிந்தையோடு நடத்துவார். நல்ல கவனிங்க, பழையவைகள் நமக்கு வேண்டாம். பாருங்க வசனம் சொல்லுகிறது, கூர்ந்து கவனிங்க. நான் அதை உற்று கூர்ந்து கவனித்த போது நான் கண்டுகொண்ட காரியம், ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, எலியா அந்த தண்ணீரை ரெண்டாக பிரித்து விடுகிற ஒரு சம்பவம். ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம், அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரிலே அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்ப அடுத்த வசனத்துக்கு வாங்க, எலிசாவு அந்த தண்ணீரை பிரிக்கிற அந்த சம்பவத்துக்கு வாங்க. பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது, எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கத்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்தது. நல்ல கவனிங்க, ரெண்டு பேரும் தண்ணீரை பிரித்தார்கள், ஆனால் வெவ்வேறு முறையில் அது நடந்தது. நீங்க கூர்ந்து கவனித்து பார்த்தால், எலியா சால்வையை எடுத்து முறுக்கி அந்த ஜோர்தான் அடிக்கிறான். எலிசா சால்வையை எடுத்து முறுக்கவில்லை. எலியா செய்தது போல எலிசா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் வித்தியாசமாய் தேவன் எலிசாவை பயன்படுத்தினார். அவன் எலியாவிடத்துல இருந்ததை விட ரெண்டு மடங்கு அபிஷேகத்தோடு வருகிறான். அவனுடைய வேலைகள், அவனுடைய காரியங்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய திட்டங்கள், தேவன் வித்தியாசமாய் தேவன் அவனை பயன்படுத்தினான். அவன் அந்த சால்வையை எடுத்து முறுக்கவில்லை. அவன் அந்த சால்வையை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று தண்ணீரை அடித்தான். இரு பக்கமாக ஜோர்தான் நதி புலந்து விடுகிறது. நல்ல கவனிங்க, நான் இன்னொரு சம்பவம் சொல்ல முடியும். இந்த ஜோர்தான் இடத்துல நாம நடக்கிற சம்பவத்தை பாருங்க. நீங்க யோசுவாவின் புத்தகத்துக்கு வரும் பொழுது, யோசுவாவின் புத்தகத்துக்கு நீங்க வரும் பொழுது கவனிச்சு பாருங்க, வசனம் சொல்லுகிறது மூன்றாவது அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம், மூன்றாவது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம், பதிமூன்று பதினான்கு 15. நான் என்ன சொல்ல வரேன்டா, பழைய சிஸ்டம் நமக்கு வேண்டாம். பழைய முறைமைகளை தான் இப்பவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. தேவன் ஒரு புதிய கோணத்துல உங்களை நடத்திக்கிட்டு போவார். இங்க நீங்க கவனிச்சிப்பது என்னவென்றால், யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ள கால்கள் ஜோர்தானில் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், மேலே இருந்து ஓடி வருகிற ஜோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். 13 நல்லா கவனிங்க. நான் இதுல என்ன சொல்ல வரேன் என்றால், யோசுவா அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது அவனுக்கு முன்னதாக தடையாக ஒரு பெரிய ஜோர்தான் நிற்கிறது. யோசுவா மோசையோடு கூட இருந்த ஒரு ஆள். மோசே அன்றைக்கு செங்கடலை பிளந்ததை நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு நபர். அவன் என்ன செய்தான், அன்றைக்கு அந்த கோலை எடுத்து அந்த கடலிலே நீட்டின பொழுது அந்த கடல் ரெண்டாக பிரிந்தது யோசுவாவுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இப்பவும் அந்த கோல் யோசுவாவுடைய கையில இருக்கிறது. ஆனால் யோசுவா மோசே செய்தது போல செய்யவில்லை. வசனம் சொல்லுகிறது அப்படி அந்த முறைமையின்படி யோசுவா செய்யவில்லை. யோசுவா சொல்லுகிறான், வித்தியாசமாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற 4 ஆசாரியர்களுடைய கால்கள் இந்த ஜோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே இந்த ஜோர்தான் ரெண்டாக பிளந்து விடும் என்றான். அவர்கள் அப்படியே செய்தார்கள், அப்படியே நடக்க ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, தேவனுடைய ராஜ்யம் தனித்து செயல்படுகிறது அல்ல. ஒரு தனி மனிதனுடைய நாட்கள் முடிந்து இப்ப குழுவாக இயங்க வேண்டிய ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே சாதித்தார், சிம்சோன் சாதித்தார், அப்படியெல்லாம் நாம நிறைய காரியங்களை நாம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும் பொழுது நீங்க டீமாக வேலை செய்யணும், குழுவாக வேலை செய்யணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுமா இருந்தால் நீங்க சேர்ந்து வேலை செய்தால்தான் வேலை நடக்கும். கடல் பிரியும், ஜோர்தான் பிரியும், மகத்துவங்கள் காண முடியும். நீங்க இதே ஒரு இந்த கோணத்துல நான் இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கிறேன். பாருங்க, மாற்கு 2 வாங்கலேன். மாற்கு 2 நீங்க நல்லா கவனிங்க, அங்க ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வராங்க. ஒரு மனுஷன் சுகமடைய 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வராங்க. வசனம் சொல்லுகிற கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த ஜோர்தானுக்கு முன்னதாக 4 பேர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வராங்க. புதிய ஏற்பாட்டுல நீங்க பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனை அந்த இயேசு இருக்கிற வீட்டை நோக்கி 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. நான் இதுல இருந்து என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டால், புதிய ஏற்பாட்டின் ஊழியம், புதிய ஏற்பாட்டின் ஊழியம் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி அல்ல, அது வித்தியாசமானது. தேவன் ஒவ்வொருவரையும் சேர்த்து இணைத்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப அவர் சித்தமாயிருக்கிறார். நான் தனியா யாரோடும் சேர மாட்டேன், நான் தனியத்தான் செயல்படுவேன் அப்படியெல்லாம் நீங்க சொல்லிக்கொண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா செய்து கொண்டு போங்க. வேலை தாமதமாக தான் முடியும், ஆனால் சேர்ந்து வேலை செஞ்சு பாருங்க, எந்த வேலையும் துரிதமாய் முடிந்துவிடும். சீக்கிரமாய் கிட்டி சேர்ந்துடலாம், சீக்கிரமாய் காரியங்கள் நடந்துவிடும். ஆகவே ஜோர்தான் அனுபவம் என்கிறது ஒரு புதிய ஆரம்பம். இந்த நாளிலே சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த காரியமா இருந்தாலும், ஜெப கூட்டமா, ஒரு துதி ஆராதனையா, ஒரு செய்து கொடுக்கிற காரியமா, சின்ன ஊழியமா, பெரிய ஊழியமா, நம்மளோட யாரெல்லாம் சேர முடியுமோ நம்மளோட இணைந்து செயல்படக்கூடியவங்க சேர்த்து செய்து பாருங்களேன், வேலைகள் துரிதமாக நடந்துவிடும். ஆகவே ஒரு புதிய ஆரம்பத்துல நாம கடந்து செல்வோம். எதையும் அந்த பழைய முறைமையின் படியே செய்யணும்னு அவசியம் இல்லை. வித்தியாசமா யோசிச்சீங்க, ஒரு பிசினஸ் பண்றவன் பாருங்களேன், எவ்வளவு புதிய புதிய விஷயங்களை மக்களுக்குள்ள கொண்டு போய் அந்த பிசினஸ் டெவலப் பண்ண எவ்வளவு முயற்சி செய்கிறான் பாருங்க. ஒரு உலக மனுஷனுக்கு அந்த ஆற்றல் ஞானம் இருக்கும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள், வெளிப்பாடுகளை பெற்ற பிள்ளைகள், கிருபவரங்களை பெற்ற பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானால நிரம்பி நடத்தப்படுகிற பிள்ளைகள், ஏன் நம்மளால முடியாது? ஒரு புதிய கோணத்துல பாருங்க, ஒருவரை ஆதாயப்படுத்துறத ஒரு புதிய கோணத்துல பாருங்க, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறத ஒரு புதிய கோணத்துல பாருங்க. நாங்கெல்லாம் முந்தி ஆரம்ப நாட்கள்ல டெமிரன் எடுத்து ரோட்டுல நின்று கை தட்டி பாட்டு பாடி அந்த கிராமத்தையே கூட்டி சேர்த்த நாட்கள் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு, நல்ல லவுட் ஸ்பீக்கர் வந்துட்டு, நல்ல இப்ப சாதாரணமா ஒரு ஒரு பாக்ஸ்லயே எல்லாம்
4: எல்லாம் இணைஞ்சு வந்துட்டு நாம எங்க இழுத்துக்கிட்டு போகலாம், ஊழியங்களை செய்யலாம், புதிய கோணத்துல யோசிப்போம். ஜோர்தான் ஒரு புதிய ஆரம்பம். ஆகவே இந்த நாளிலே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு அதுதான். இங்க உங்க தேடி ஒரு புதிய சந்ததி வருது. அதை ஆயத்தப்படுத்த, சரிப்படுத்த, சீர்படுத்த, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாற்ற, அவர்களை இந்த பூமியிலேயே எல்லாத்தையும் செய்து அவர்களை உருவாக்கிவிட, எந்த மனுஷனையும் தேறினவனாய் மாற்றிவிட வேண்டிய ஒரு ஆற்றலை கர்த்தர் உங்க கையில.
5: ஆண்டவர், எரிச்சங்களோடு, பொறாமைகளோடு, வன்கண்களோடு, சூதுகளோடு, அநியாயங்களோடு, விரோதங்களோடு, வஞ்சங்களோடு ஆண்டவர் இருக்கிற மாம்சத்தின் கிரிகளை, பிசாசின் கிரிகளை உட்பட்டு இருக்கிற ஜனங்கள், பாவ அக்கிரமத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள், அநீதிக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள், அக்கிரம செய்க்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து சுமந்து காக்கிற பட்சியையா எங்கள் தேவன் ஆதரவா இருந்து நடத்தும்படி இந்த ஜனங்களுடைய சுமைகளை நீக்கி, இந்த ஜனங்களுடைய பாடுகளை நீக்கி, உபத்திரங்களை நீக்கி, துன்பங்களை நீக்கி, துயரங்களை நீக்கி, கிறிஸ்துவோட சுவிசேஷத்துக்காக அவர்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். அடக்கி கீழ்படுத்தி சிறைப்படுத்தி செபிக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிறைப்படுத்தி கீழ்படுத்தி அடக்கி தேவாவியின் வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். எண்ணங்களை செய்களை உருவாக்குறதுவன் தம்முடைய தயவுள்ள சித்தப்படி ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும், தேசங்களிலும், நாடுகளிலும், பட்டணங்களிலும், கிராமங்களிலும் தேவனுக்கு சித்தமானதை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி கர்த்தர் எண்ணங்களை, நினைவுகளை உருவாக்கும்படியாய், இசைகளையும் உருவாக்கும்படியாய், திட்டங்களை, யோசனைகளை உருவாக்கும்படியாய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதின் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு இருக்கும். இவ்வளவு அருமையான வார்த்தை, இவ்வளவு அற்புதமான வார்த்தை, இவ்வளவு மகிமையான வார்த்தை எத்தனை பேர் இப்படியாய் சொல்ல முடியும்? மருந்துகளோடு, மாத்திரைகளோடு, டாக்டர்ஸோடு, ஹாஸ்பிட்டல்ஸோடு, அப்பாயின்மெண்ட்ஸ் ஓடு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாளே கத்தோட வார்த்தை இப்படி ஆகி வருகிறது. கத்தாவே, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற நகர ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று, அக்கிரமம் மன்னிக்கப்படும்படியாய் இந்த நாளிலும் கத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து அபயமிட்டு பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, சர்வ ஜனத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டீர் கத்தாவே. ஜனங்கள் அதை சுமக்க தேவையில்லை. ஆரோக்கிய சட்டுகளாலே சுமந்து காக்கப்படும்படிக்கு தேவோட சமூகத்திலே பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் குற்றங்களையும் குறைவுகளை சிறையிருப்புகளையும் சீரடுகளையும் மன்னித்து ஆண்டவரை ஜெயிக்க ஜெயங்கொள்ளவும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாவக்கரைகள், அக்கிரமக்கரைகள், மீறுதல்கள் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்லி இருக்கிறேன். என்னென்ன அநீதியின் குறிகள், அநீதியின் குழிகள், அக்கிரம செய்கள் காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் அழித்து அர்த்தம் பண்ணி ஜெயித்து ஜெயங்கொண்ட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட் நன்றியோடு துதிக்கிறோம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற தேவோட சமாதானத்தின் உடன்படிக்கை சுவிசேஷத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் அலங்கரித்துக் கொள்ள விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளையும், இயேசு கிறிஸ்து செய்ததை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் மனவாளனை இந்த மத்தியான வேளையில் உடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். உடைய அற்புத அடையாள அதிசய செய்களிலே ஜெயிக்க ஜெயங்கொள்ள நிரப்பப்பட பூர்ராக்கப்பட மகிமைப்பட தேவனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியில், அவருடைய குடும்பங்கள், அவருடைய ஊழியங்கள், அவருடைய தேசங்கள், அவருடைய நாடுகள், கண்டங்கள், பட்டணங்கள் மத்தியிலே அவரிடத்தில் இருக்கிற மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள், குறைவுகள் மன்னிக்கப்படும்படியாய், குணமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வியாதியர்களை சொஸ்தமாக்குற தேவனுடைய சமூகத்திலே அவருடைய தழும்புலால் குணமாநீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இந்த மகிமையின் வார்த்தையின்படி தெய்வீக சுகத்தை சொந்தரிக்க ஆண்டோட ஔஷத ஆனந்த தைலமாம் கத்தோட வார்த்தையினாலே நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போம். அலேலூயா. ஆண்டவராய் ஜீவனாயும் இருக்கிற ஜீவ வசனம் சத்திய வசனம் ஆண்டவரே கருக்குள்ள தீவு தேவ வார்த்தை நம்ம ஒருவரை உருவ ஊன்ற திடப்படுத்தும்படி நிலைநிறுத்தும்படி நடத்தும்படியாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்த

பிரகாரம் கட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கம் கூட அமைப்போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும். சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இப்படியாய் கொள்ளை பொருளை பங்கிடும்படிக்கு பூமியை ஆபிரகாமுடைய லோத்தினுடைய ஆஸ்தியை கொள்ளக்கூடாமல் அவள் அப்படியா இதுவன் ஆசிர்வதித்திருந்தார். கத்தோட ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்படியா இந்த புதிய மாதத்துக்குரிய இந்த 23ஆம் தேதிக்குரிய கத்தோட ஆசிர்வாதம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும். 24ஆம் தேதிக்குரிய ஆசிர்வாதம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி அற்புதமாய் அடையாளமாய் அதிசயமாய் நாம ஒவ்வொருவரும் காக்கப்படும்படி பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஓங்கிய கரமும் பலத்த புயமும் பெரிய காரியங்களை செய்யும்படி சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். சங்கம மூலியங்களை இணைத்தல்லும் கோஸ்பல் எஃப்எம் பிரைஸ் எஃப்எம் பிரேயர் எஃப்எம் மியூசிக் எஃப்எம் மூலியங்களை இணைத்தல்லும் ஆண்டவரே ஸ்கைப் மூலியங்களை இணைத்தலும் இந்த 10வது வருஷத்திலும் கர்த்தர் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கர்த்தர் சுவிசேஷத்துக்காக தேவராஜ்ய பணிக்காக விதைக்கவும் ஆண்டவர் தேவராஜ்யத்துக்காக உழைக்கவும் ஊழியர்களை திடப்படுத்தும். அன்றைய டீம் ஆண்டவரே மனு குலத்துக்காக யூத குலத்துக்காக ஜெபித்து ஆமாருடைய சதி திட்டத்தை கொள்ளையாடி ஆண்டவரை ஜெயித்தார்கள், ஜெயம் கொண்டார்கள். ஐயா ஒரு மொர்தகாய் ஒரு எஸ்தர் டீம் ஆண்டவரே இணைந்தார்கள், கூடினார்கள், ஜெபித்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். இதோ நாமும் அனுதினமும் உட பாதத்திலே மனு குலத்தின் ரட்சிப்புக்காக ஆணும் பெண்ணுமாய் தேவன் சிருஷ்டித்த மனு குலத்தின் மீட்புக்காக நித்திய ஜீவனுக்காக சதா காலங்கு உயிருள்ள தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து மெய்யான தேவனை கண்டடைந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க பார்த்தவான்களா திகழும் படிக்கு கிறிஸ்து நித்திய வழிக்கு உட்படுத்தி நித்திய சுவிசேஷத்துக்கு உட்படுத்தி நித்திய மகிமைக்கு உட்படுத்தி நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி பிதாவை உடைய சமூகத்தில் அனுதினமும் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே. அடியால் மாத்திரமல்ல டீமாக இணைந்து நாம் ஒருமித்து ஏகமாய் கத்துட நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி ஏகமாக கத்துட நாமத்தை உயர்த்தி அப்பல்லோ பவுல் நட்டான், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினார், கத்தரோ விளைய செய்தார் என்று எங்கள் கத்தர் விளைய செய்யும்படியாய் விளைச்சலை கொடுக்கிற தேவன் விளைய பண்ணும்படிக்கும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா பூமி தன் பலனை தரும். எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களை ஆசிர்வதிப்பார் என்று பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு விதவின் விளைச்சலின் பலனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கடன் பாரங்கள் தேவைகள் விண்ணப்பங்கள் மன்றாட்டோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்தித்து ஆசிர்வதிக்கும்படிக்கு குறைவுகள் நிறைவாகும்படிக்கு தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு ஆவியானவரே சமூகத்தில் அபயமிடுகிறோம். திக்கற்ற பிள்ளைகள் ஆதரிக்கப்படும்படிக்கு விதவைகள் ஆதரிக்கப்படும்படிக்கு ஏழைகள் ஆதரிக்கப்படும்படிக்கு எளியவர்கள் ஆதரிக்கப்படும்படிக்கு தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்கள் டிசேபிள் ஜனங்கள் இன்னுமாய் புத்தீன சுவாயினுடைய ஜனங்கள் இன்னுமாய் கத்தாவை வியாதியர்கள் என்னென்ன குறைவுகள் என்னென்ன விண்ணப்பங்கள் என்னென்ன மன்றால் தள்ளப்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் துரோகம் பண்ணப்பட்டவர்கள் ஏமாற்றங்களை சுமந்தவர்கள் புருஷனால் ஏமாற்றப்பட்டவர்கள் மனைவினால் ஏமாற்றப்பட்டவர்கள் பிள்ளையினால் ஏமாற்றப்பட்டவர்கள் சகோதரத்தினால் ஏமாற்றப்பட்டவர்கள் தாயினால் ஏமாற்றப்பட்டவர்கள் உற்றா உறவினர்கள் சொந்த பந்துகளால் ஏமாற்றப்பட்டவர்கள் இப்படி ஏமாற்றங்களை சுமந்து வருகிற ஜனங்கள் மத்தியிலும் ஏமாற்றாத ஒரு தேவன் உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் உங்களை விட்டு விலகுதும் இல்லை உங்களை கைவிடுதும் இல்லை என்று சொன்ன ஒரே கர்த்தர் நீர்தான். வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் வலது கையை பிடித்து துணை நிற்கிற கர்த்தராய் இருக்கிறபடினால் தேவன் துருகமாய் கேடகமாய் கோட்டையாய் அரணாய் அரணிப்பான பட்டணமாய் கனி கொடுக்கும்படி தேவோட ஆரோக்கிய சட்டங்களை வைத்து சுமந்து காக்க ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஊழியர்கள் இந்த ஸ்கைப் ஊழியங்கள் இந்த சங்கம ஊழியங்கள் இந்த கோஸ்பல் எஃப்எம் பிரைஸ் எஃப்எம் மியூசிக் எஃப்எம் ஊழியங்களில் இணைந்து தேவனை மயமப்படுத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்திலே தங்கள் தாளந்துகளை செலுத்துகிற நீதிமான்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு அவருடைய தேசங்களுக்கு அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடா கொடி நன்றிகளும் சோத்தங்களும் துதிகளும் செலுத்தி கத்தாவே. பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பட்டணங்களிலும் பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையிட ஆவியாத்துமா யாவும் தேகம் யாவும் தந்து தொண்டு செய்வோம் என்று ஜீவ பலிகளாக சுகந்த வாசனைகளாக தூப வர்க்கங்களாக அந்தி பலிகளாக அதிகாலை பலிகளாக மாலை பலிகளாக ஜாம பலிகளாக கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக கிறிஸ்துவின் ஜீவனும் தீக்காசியும்

சுதந்திரித்துக் கொண்டவர்களாக கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்துறோம் கர்த்தாவே. பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்திலே தாழ்மைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனின் சத்துவத்தின் வல்லமையை தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவுள்ள தேவனுடைய கரம் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிக்க தேவோட நிறைவுக்குள்ளே சம்பூர்ணத்துக்குள்ளே பூர்ண நன்மைக்குள்ளே அற்புதங்களுக்குள்ளே அதிசயங்களுக்குள்ளே அடையாளங்களுக்குள்ளே ஆச்சரியமான செய்கைக்குள்ளே ஒப்பு கொடுத்து கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் கோடா கோடி புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் ராஜ்யங்களும் வல்லமைகளும் செலுத்தி சதா காலங்களில் உயிருள்ள தேவனை தொழுது கொள்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அமேன் கர்த்தராய் இயேசு வார ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திலும் தேவ திட்டம் நிறைவேற்றப்பட தரிசனங்கள் நிறைவேற்றப்பட ஆலய கட்டுமான பணி நிறைவேற்றப்பட பிள்ளைகள் பைபிள் காலேஜில் படிக்க பேர பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல படிக்க ஆண்டவரே கோயஸ்ல ஆண்டவரை லீட் பண்ணப்பட கைட் பண்ணப்பட ட்ரெயின் பண்ணப்பட மனவாளனை பிள்ளைகளை ஆசீர்வதியும் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும் மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற சர்வ பூமியிலும் சாட்சியாக பெரிய காரியங்களை செய்ய தகுதிப்படுத்தும் கிருபையினாலும் பலத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நிரப்பும் என்று புருஷர்களாய் ஸ்திரிகளாய் பிள்ளைகளாய் கர்த்தருடைய சலும்புகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஆசை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணியை போல காத்தல் ஆண்டு இதுவரை எங்களை பராமரித்ததற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நீரங்களை தூக்கி சுமந்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவின் நீரே எங்களை நடத்தும்படி உமையே பணிந்து கொண்டு உமையை தொழுது கொண்டு உமையை ஆராதித்து உமையை உயர்த்தி உடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். இந்த மகிமையின் வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவை நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கர்த்தருடைய மகிமையின் நமது தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள் என்று கர்த்தருடைய மகிமையின் தேவனுடைய மகத்துவத்தை காணும்படிக்கு கர்த்தருடைய கரம் துறக்கப்படும்படியாய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை காணுகிற பிரகாசமுள்ள கண்கள் அருளப்படும்படியாய் நன்றி செலுத்தி தொழுகிறோம். கர்த்தருடைய மகத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்கிற சுதந்திர வீதம் பெற்றுக் கொள்கிற பாக்கியம் உண்டாகும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். The mighty name of Jesus Christ. ஹலேலூயா. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கோடா கோடி நன்றி பலிகள் கோடா கோடி சோத்திர பலிகள் கோடா கோடி துதி பலிகளை செலுத்துறோம் கர்த்தாவே. உடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நிலைத்திருந்து கனி கொடுக்க தேவனுடைய கரம் நாம் ஒவ்வொருவரை நிரப்பி நடத்தும்படி வானத்தையும் பூமியை நிரப்புற கர்த்தர் அல்லவோ அண்ட சராசங்களை சர்வலோகங்களை சர்வ சேனைகளையும் சர்வ சிருஷ்டிகளை சிருஷ்டித்த கர்த்தர் அல்லவோ உடைய சிருஷ்டிப்பின் மகிமை இந்த புதிய நாளிலும் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கிடைத்தராத அற்புதங்களை வாஞ்சி வருந்தி வேண்டி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இம்மட்டும் கைவிடாத எபினேசர் இனிமேலும் கைவிடாமல் காத்துக்கொள்ளும். இம்மட்டும் சுமந்து வந்த இமானுவேலர் இன்னும் நீ சுமந்து காத்துக்கொள்ளும். தேவன் நம்மோடே என்று சொல்லி அனுதினமும் நம்மோடு இருக்கிற கர்த்தரை நாம் விட்டு விடாதபடி அவருடைய கரத்தை பிடித்து உறுதியாய் இவரை பெற்றிக் கொண்ட மனதுடையவன் அவரே நம்பி இருக்கிறபடியினால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று கர்த்தருடைய பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளப்படும்படியாய் காக்கிறது சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். பரலோக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. நாம் சகல ஜாதிகளுக்காக திறப்பிலே நிற்கிறோம். மாமிசமான யாபேருக்காக திறப்பிலே நிற்கிறோம். மனுக்குலத்துக்காக திறப்பிலே நிற்கிறோம். என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் மருமக்கள் என் புருஷர்கள் ஸ்திரிகள் வாலிபுகள் சௌரர்கள் சௌரிகள் இனத்தார் ஜனத்தார் சொந்த வந்துக்கள் யாவருக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுந்தரிக்கும் கிடைகளும் நீர்நட்ட கிளைகளை நீர்மயமைப்படும்படி தெரிந்து கொண்ட நாட்டுகளுமாய் இருப்பார்கள் என்று கேட்டாவே உங்கள் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக அற்புதத்துக்குள்ளாக இதுவரை தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இதுவரை தந்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி செலுத்தி உங்கள் தேவன் இதுவரை பாராட்டின இரக்கங்களுக்காக தயவுகளுக்காக நன்றி செலுத்தி கோடா கோடி நன்றிகளும் சோத்திரங்களும் துதிகளும் செலுத்தி எங்கள் தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுதென்று யூதா
முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்கிறது, இப்படியாய் கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் சமாதானமும் பெருகும்படியாய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று இதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே தேவனுடைய அன்பிலே நம் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்து கொள்ளாய். தேவன் நம்மை நடத்துவாராக. உண்மை உள்ள சாட்சி மறுத்தோழ்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக என்று கிருபை சமாதானம் உண்டாகும்படிக்கு உண்மை உள்ள சாட்சி ஆகிய கர்த்தருடைய கரத்திலே மறித்தொழுந்து முதற் பலனான கர்த்தரிடத்திலே பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே எங்களுக்கு கிருபை சமாதானம் நம் யாவருக்கும் உண்டாகும்படி நன்றி செலுத்துகிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமீன் என்று வெளிப்படுத்தல் உண்டு. 5:6 மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். இதோ மேகங்களும் உடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அல்லேலூயா. கண்கள் யாவும் அவரை காணும். இப்படியாய் எல்லா கண்களும் கர்த்தரை காணும்படிக்கு எல்லா கண்களுக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அருளப்படும்படிக்கு மேகங்களுடனே வருகிற கர்த்தரை எதிர்கொண்டு போகிற புத்தி உள்ள கன்னிகளாய் பரிசுத்த மனவாட்டிகளாய் மனவாளுடைய கல்யாண விருந்து கலைக்கப்பட்டவர்களாய் நித்திய விருந்து கலைக்கப்பட்டவர்களாய் நித்திய மகிமை கலைக்கப்பட்டவர்களாய் நித்திய சுஷேசத்துக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உடன்பட்டவர்களாய் கீழ்ப்படிந்தவர்களாய் செவி கொடுத்தவர்களாய் ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் அபிஷேகம் பெற்றவர்களாய் மனம் திரும்பி குணப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனை சொந்தரிக்கிற பாத்திரவான்களாய் திகழ இதோ மேகங்களுடனே வருகிறார். அந்த நேரத்திலே நாங்கள் மர்மமாக வேண்டும். அந்த நேரத்திலே மனம் திரும்ப முடியாது. இதுவே மனம் திரும்பதின் காலம். இதுவே ரட்சணிய நாள். இதே செவி கொடுக்கிற காலமாய் இருக்கிறபடியால் மனம் திரும்பி குணப்படுகிற பாக்கியத்துக்குள்ளாக கனி கொடுப்போம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வார்த்தை சொல்ல உங்கள் தெய்வம் யார், உங்கள் தேவன் யார், உங்கள் கண்மலை யார், உங்கள் விசுவாசம் என்ன, உங்கள் நம்பிக்கை என்ன? எங்கள் விசுவாசம் மனவாளன் மீண்டும் வருவார். அவர் நம்மை அழைத்து போக வருவார். அவர் வரும் வரை அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறோம், அதை நிறைவேற்றுவோம் என்று அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மனவாளனே, இருக்கிறவரும் இருந்தவரும் வர்றோம் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவிழாம் பெற்றுகிறார். வெளிப்படுத்தல் 1:7-8 படி ஆதியும் அந்தமும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருவமாகிய சர்வ வலமுள்ள கர்த்தர் என்று திருவிழம் பெற்றுகிற சர்வ வலமுள்ள கர்த்தருடைய சமூகத்திலே சகலத்தை சுதந்தரித்துக் கொள்ள சர்வ வலமுள்ள தேவன் சதா காலங்களில் ஜீவிக்கிற தேவனுடைய ஜீவ பரிவுணத்துக்குள்ளாக நிரப்பப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கத்தி உள்ள நீ கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார் என்று நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனுக்கு முன்பாக நீதி உண்மை செம்மையுமாய் நடந்து கொள்ள தேவனுடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். உடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கிருபை இருக்கும்படி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. ஆமேன். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேன் என்று சங்கீதம் 29:2 படி பரிசுத்த அலங்காரத்துக்கூட மனவாளனை தொழுது கொள்ள அழைக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவோம் என்று கர்த்தருடைய வீட்டில் யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிராமிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், நம்மில் இருப்பவர் பெரியவர், இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று இயேசு கிறிஸ்து பெரியவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் பெரிசாய் தேவர் என்று சொன்னார்கள். நாங்கள் பெரியான பெரிதுள்ள தேவனை வருகிற அவருடைய வருகையைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து பெரிய காரியங்களைத்தான் எதிர்பார்க்கிறோம். சிறிய காரியங்களானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்தே வருகிறது. நலமான இந்த இவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் நிறங்கி வருகிறது என்று ஆவிகளின் பிதாவை, நீதிமான்களின் பிதாவாய், இரத்தங்களின் பிதாவாய், ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவிடத்திலிருந்து சகல ஜனத்துக்குரிய
நம்முடைய சகல நன்மைகளும் வந்துட்டு சம்பூரமாய் கொடுக்கிற இடத்தில், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரிடத்தில் நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் தொழுது கொள்ளுகிறோம், ஆராதனைகளையும் செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் தந்த சங்கீத சாரி வெளிப்பு ஏசாயா 33 படி தேவன் நம்மை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற திருவசனத்தின்படி நாம் செவி கொடுத்து ஞானம் அடைந்து கட்டளையை கற்பனையை நியமத்தை கை கொண்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ ஒப்பு கொடுப்போம். நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிறவரப்படும். உம்முடைய பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று கர்த்தோட பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும்படி கர்த்தருடைய காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் என்று நாம் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் நித்திய ஜீவனுக்காக, பூமியிலே தேவன் சிருஷ்டித்த சகல ஜாதிகளிடத்திலும் இரண்டாம் வருகைக்குரிய எழுப்புதலுக்காக, இரண்டாம் வருகைக்குரிய ஆயத்தத்துக்காக அனுதினமும் கர்த்தருடைய நாளை எதிர்பார்த்து மனவாளனை வரவேற்று துதி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். நாம் மரணத்தை விசுவாசிக்கவில்லை, கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கிறோம். காரணம், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். மறித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என்றென்றைக்கும் அசைக்கப்படாத கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்ந்து கெனி கொடுக்க சாட்சியாய் இருக்க, சாட்சியின் வசனமும் மாட்டுக்குட்டியின் இரத்தமும் நம் ஒவ்வொருவரின் நிரப்பி நடத்த கனி கொடுத்து ஜீவனை சுவாசத்தை சுதந்திரித்துக் கொள்ள கனியுள்ள ஜீவியமாய் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி இந்த நாளிலும் எங்கள் பரமபிதா திராட்சை தோட்டக்காரர் மெய்யான திராட்சை செடி கொடியாய் உம்மில் படர்ந்து கனி கொடுக்க யாவரையும் பரிசுத்தம் பண்ணும்படி, களை பிடுங்கி கிளை நறுக்கி சுத்தம் பண்ணும்படி உடைய சுத்திகரிப்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்திருந்தோட ஆபரேஷனுக்காக ரெண்டு நாளும் ஒரு விண்ணப்பம் வைத்து சொல்லியிருந்தார். 2029 நடக்கிற எலெக்ஷன்ல தான் வின் பண்ணும்படி தனக்காக ஜெபிக்கும்படியாய் மெசேஜ் போட்டிருந்தார். இப்படியாய் கர்த்தர் சமூகத்துல இந்த புதிய விண்ணப்பத்தை உங்கள் நாளிலே செலுத்துகிறேன். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், ராஜாக்களை அதிபதி ஆகியதோட சமூகத்தில் தேவநாமம் மயமப்பட அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய குடும்ப சமாதானத்துக்காக, குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் செழிப்புக்காக, சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் தேசத்தை ஆள தெரிந்து கொண்ட குடும்பங்களிலும் பரிசுத்தமும் பக்தியும் தேவ சித்தமும் தேவ திட்டமும் தேவ நோக்கமும் நிறைவேற்றப்பட தேவாவியான ஆளுகைக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எல்லா அமைச்சருடைய ரட்சிப்புக்காக, சகல தேசங்களுடைய எழுப்புதலுக்காக, சர்வ பூமியின் அறுவடைக்காக, சகல ஜாதிகளின் சீஷத்துவத்தின் நிறைவுக்காக, மாமிசமான யாவர் மேலும் பொழிந்தரப்பட வேண்டிய பரிசுத்தாவின் நிறைவுக்காக ஆண்டவர் எல்லா அமைச்சரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவுடைய சித்தம் உள்ளவராயிருக்கிற பரமபிதாவின் சித்தத்துக்காக அனுதினமும் திறப்பிலே நிற்க இந்த நாளையும் அடியேனுக்கு தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே பாடுகளுக்கு பங்காளன் மாத்திரமல்ல, பரிசுத்தத்துக்கும் பங்காளராய் நாம் கனி கொடுக்கும்படி இந்த நாளிலும் உமது பரிசுத்த நம்மை பரிசுத்தப்படுத்தி நடத்த கர்த்தருடைய பரிசுத்தாவின் நிறைவை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரிசுத்தாவியான 9 வரங்களை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரிசுத்தாவியோட கனிகள் 9 நீதியும் உண்மையும் கூட கட்டவிழ்த்து செபிக்கிறோம். தேவாவின் நிறைவை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரலோக மகிமையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் சம்பூர்ணத்தை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். நித்திய வாசியும் நீண்ட ஆயுசும் உள்ள சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த எங்கள் தேவாதி தேவனுடைய மகிமையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். கர்த்தாவே, ராஜாக்களை நியமிக்க, ராஜாக்களை ஸ்தாபிக்க, ராஜ்யங்களை நிறைவேற்ற பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பூமியின் ராஜாக்கள், அதிபதிகள், எஜமான்கள், வேலையாட்கள், சிறியோர் பெரியோர் யாவரும் கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழும்படிக்கு இந்த இறுதி கால எழுப்புதலில் அவர்களும் பங்குள்ளவர்களாய் கனி கொடுக்கும்படி அவர்களும் நம்மோடு பேசவும் தங்கள் விண்ணப்பங்களை தங்கள் பிரச்சனைகளை சொல்லவும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் ஏறெடுக்கவும் தேவன் இதுவரை பாராட்டின இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவாவியான வாடி மகிமையாய் வெற்றி சிறக்கும்படி தேவோட வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மனவாளன் மகிமை
பணிவீராக. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடா கோடி நன்றிகளை, கோடா கோடி சோத்திரங்களை, கோடா கோடி துதிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையின் பூமியின் குடிகளை நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. இந்த மகிமையின் வார்த்தையை தேவன் எனக்கு தந்தார். கர்த்தருடைய நாமத்தில் ராஜாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதிகாரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், தேசத்தலைவர், உலகத்தர்கள், அதிகாரிகள், ஜனங்கள் யாவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகை காயத்தப்பட்டவர்களாய், நித்திய ரட்சிப்புக்கு பார்த்தவான்களாய் திகழ சகல ராஜாக்கள் உண்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியர் உண்மை சேவிப்பார்கள் என்று அனுதினமும் தேவன் தந்த வருஷ வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அறிக்கை செய்து சுசித்து ஜெயமெடுத்து ஜெயங்கொண்டு கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கேத்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்ததென்று. ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்தப்படவும் அதிக மகத்துவம் கிடைக்கவும் தேவனாகிய கர்த்தருடைய பூமியின் குடிகள் எல்லாம் நடத்துகிற தம்முடைய தயவுள்ள சித்தப்படி நடத்துகிற தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய எஜமானனாகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் ஆயிரம் தலைமுறை மேற்கும் உடன்படிக்கை உண்மை இரக்கத்தை காக்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே சந்ததி சந்ததியாய் மூன்றாம் நான்காம் தலைமுறையாய் ஆயிரம் தலைமுறையாய் கனி கொடுக்க பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, எங்கள் புருஷர்கள் வாழ்ந்திருக்க, எங்கள் மனைவிகள், எங்கள் ஸ்திரீகள், எங்கள் பெண்கள் வாழ்ந்திருக்க கனி கொடுக்க கர்த்துடைய கரம் ஒவ்வொருவரை தமக்கென்று சிருஷ்டித்து தமக்கென்று நாட்டை தமக்கென்று நிலை நிறுத்தி தம்முடைய ஆரோக்கிய சட்டங்களுக்குள்ளே வைத்து சுமந்து சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும்படி புதிய உடன்படிக்கைக்குள் உட்படுத்த நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். சொந்தமாக்குவோம், சுந்தரிப்போம். உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இந்த அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவுக்கே, ஆசியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, கனடா இந்த கண்டம் இயேசுவுக்கே, இலங்கை இந்தியா இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கே, அமெரிக்கா இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே, சகல பாஷைக்காரும் இயேசுவுக்கே, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, சகல மனுஷரும் இயேசுவுக்கே, மனுக்குளம் இயேசுவுக்கே, ஒன்றான மெய்தவன் சுசைத்த சகலமும் நல்லதென்று கண்ட தேவனுக்கு முன்பாக சகலமும் நச்சாட்சி பெற்றதாய் சீர்படுத்தப்பட இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திருரத்தமும் கிறிஸ்துவின் ஜீவனும் கிறிஸ்துவின் ஆவியும் கிறிஸ்துவின் வார்த்தையும் சாட்சியாய் சகல ஜனங்களையும் மீட்க போதுமானதாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி கிபெக் ஒன்டாரியோ இயேசுவுக்கே, ஒட்டா வால்பேட்டா இயேசுவுக்கே, ஹலிஃபாக்ஸ் த்ரீ டெரிட்டோரி இயேசுவுக்கே, நார்த் வெஸ்ட் நியூயார்க் இயேசுவுக்கே, வான்கூவர் நியூ பிரான்சிக் இயேசுவுக்கே, வினிபெக் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இயேசுவுக்கே, நியூ ஃபவுண்ட்லர் எட்மின்டன் இயேசுவுக்கே, சாசக்ஸ்வான் மினிடோவா இயேசுவுக்கே, இந்தியா ஃபார் கிறிஸ்டியா, ஸ்ரீலங்கா ஃபார் கிறிஸ்டியா, வேர்ல்ட் ஃபார் கிரைஸ்ட், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. நன்றி செலுத்து Northern province for Jesus, Southern province for Jesus, Eastern province for Jesus, Western province for Jesus, Central province for Jesus, Uwa province for Jesus, North Central province for Jesus,
Srilanka for Jesus. Sarva Janamum Yesuvike, Sagala Desangalum Yesuvike, Bhumi Nalu Thisaigalum Ettu Thikkugalum Yesuvike, Nandri Seluthurom Andavare, Sondamaakkuvom Sondarippom India Yesuvike, Kashmir Mudhal Kumari Vare India Yesuvike, Yesuvike, Yesuvike, India Yesuvike, Engal Bharatham Yesuvike, Jammu Kashmir Yesuvike, Punjab Haryana Yesuvike, Rajasthan Gujarat Yesuvike, Rajachal Pradesham Yesuvike, Delhi Uttarkhand Yesuvike, Uttar Pradesham Yesuvike, Madhya Pradesham Yesuvike, Bihar Jangad Yesuvike, Arunachal Pradesham Yesuvike, Asim Sikkim Yesuvike, Namakur Manipur Yesuvike, Minnesota Tiribura Yesuvike, Meghalaya Vangad Yesuvike, Odisha Gadiskar Yesuvike, Maharaja Kova Yesuvike, Karnataka Kerala Yesuvike, Andhra Telangana Yesuvike, Tamil Nadu Puducherry Yesuvike, Andaman Thivugal Thivukar Yesuvike, Lachet Thivugal Yesuvike, இந்த கண்டமும் இயேசுவுக்கே, சர்வ பூமியும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே. பின்பு ஒரு தூதன் வானத்தில் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜனங்களுக்கும் கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் சாட்சியாக அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தை பூமி சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி, நீங்கள் தொழுது கொள்றதை எதை உருவாக்கி சென்று கண்டு கொள்ளுங்கள். நீங்களே தூக்கி சுமக்க வேண்டியதா இருக்கிறதா, நீங்களே கழுவி துடைச்சு படிவிட செய்ய வேண்டியதா இருக்கிறதா, அல்லது அது வானத்தையும் பூமியை உங்களையும் கூட சிருஷ்டித்ததா? இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் தொழுது கொள்கிறவர் யார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலும் வானத்தையும் பூமியையும் எங்களையும் உண்டாக்கினவரை நாம் தொழுது கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் சேவிக்க அவரைக்கு ஒப்பு கொடுப்போம். பிரயோஜனமானதை எமக்கு பொதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீரே என்று சொல்லி ஏசாயா 48:17 நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி சகல கர்த்தத்துவங்களை உம்மை சேவித்து உமக்கு கீழ்பற்றுகிறது உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் சகல கர்த்தத்துவங்களிலும் கர்த்தோட மகிமையை கூறி தேவ ராஜ்யத்தை கூறி தேவ ஆளுகையை கூறி தேவ நாமத்தை கூறி தேவோட அடக்கத்தை சாட்சியின் வசனத்தை மாட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஜெயங்கொண்ட ஜீவியத்தை சூறி சகல கர்த்த உம்மை சேவித்து உமக்கு கீழ்பட்டி இருக்கிறது கர்த்தருக்கு கீழ்பட்டி இருக்கிற கர்த்தத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் ராஜ்யத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தோட மகிமைக்காய் ஸ்தோத்திரம். சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் உம்மை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமை ராஜரீகமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ராஜரீகத்தின் மேல் ஆணையிட்டு உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் மேல் ஆணையிட்டு மகிமையின் மேல் ஆணையிட்டு ஆண்டவரே நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தானியேல் 7:14 படி கேத்தாவே, தானியேல் 7:27 படி கேத்தாவே, ஏசப்பா நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 14:6-7 படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பரலோகத்தின் தேவனை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் மகிமைப்படுத்துவதும் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுவதும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதும் கர்த்தருடைய வருகையை அனுதினமும் எதிர்பார்ப்பதும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுவதும் மனுஷரை தேவன் வாஞ்சிக்கிற விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. மனுஷரிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படிக்கு தானே கர்த்தருடைய வருகை தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. இதோ எல்லா மனுஷருக்காக சர்வ பூமிக்காக அனுதினம் திறப்பிலே நின்று பிதாவின் சமூகத்திலே மந்தாடி கொண்டு இருக்கிறோம். அரை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிறவங்க பிதாவை நோக்கி நாங்கள் ஜபித்துக் கொண்டு இருக்கிறோம்.
ஜோதிகளின் பிதாவே, ஆவிகளின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, பரலோக பிதாவே, நித்திய பிதாவே, சத்திய பிதாவே, உன்ன உள்ள பிதாவே, பரிசுத்த பிதாவே, உம்மிட சமூகத்திலிருந்து நீர் யார் யாரை நியமித்தீரோ, யார் யாரை தெரிந்து கொண்டீரோ, யார் யாரை உம்முடைய நாமத்துக்கென்று வைராக்கியமாய் ஜீவிக்கும்படி முன்குறித்தீரோ, அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, மயமைப்படுத்தினீரோ, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாமேஷம் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவேடவும், சித்தமுள்ளவராயிருக்கிறங்கள் பரமபிதாவின் சித்தம் சகல தேசங்களிலும், சகல நாடுகளிலும், சகல கண்டங்களிலும், சகல உலகங்களிலும், சர்வ பூமியிலும் நிறைவேற்றப்படும்படியாய் இந்த நாளிலும் பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்திலே துறப்பிலே நீக்க நீ தந்த கிருபைகளுக்காய் நன்றி. முதடியனையும் கொல்லி போடுவேன், அழித்து போடுவேன், வாதை பிணி பீடை என்று எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ சவல்களை, கொலை மிரட்டல்களை, சவால்களை இதுவரை சுமந்து மீண்டு வர நீர் காராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே மத்திய ஆயத்தில் உம்மோடு கூட மர்மோபமாகி எடுத்துக் கொள்ளப்படும் நாள் வரைக்கும் அடியேனை சுகபலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கூட, தீக்காய்சோடு, ஜீவனோடு கூட உட ஊழியத்தில் வல்லமையானீர் பயன்படுத்தும்படி என் ஆவி ஆத்துமா சரத்தை உமக்கண்டு சிசித்து ஆண்டவரை உண்மை நான் தொழுது கொள்கிறேன். கர்த்தாவே என்னை உருவாக்கின தேவன், என்னை செய்து படைத்த தேவன், என்னை ஆதரித்த தேவன், என்னை சுமந்து வந்த தேவன், கண்ணின் மணியை போல் இதுவரை காத்த தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தி மகிழ்ச்சியும் ராஜ்யமும் வல்லமையும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கோடா கொடி நன்றிகளும், கோடா கொடி சோத்தங்களும் துதிகளும் செலுத்தி பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம், ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார்கள். அல்லேலூயா, அந்த நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று சொல்லுங்கள் என்று பவுல் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும், அப்பொழுது வானங்கள் மடவர் என்று அகன்று போவோம், பூதங்கள் வென்று உருகி போவோம், பூமியில் உள்ள கிளிகளும் எரிந்து அழிந்து போவோம் என்று நாங்கள் காட்டு தீ வராதபடிக்கு, பட்டணங்கள் கொளுத்தப்படாதபடிக்கு துறப்பிலேன் என்று அபிஷேகத்துக்காக, எழுப்புதலுக்காக, அறுவடைக்காக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக, உண்மை உள்ளவர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, நீதிமான்களுக்காக, சகல ஜனங்களும் மீட்கப்பட, காக்கப்பட, உருவாக்கப்பட, நகரத்தின் அக்கிரமம், பூமியின் அக்கிரமம் மன்னிக்கப்பட, பரிசுத்த ஜாதியாய் சகல ஜாதிகளும் சீஷர்களாக்கப்பட தேவனே சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். கர்த்தாவே, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் தான் உபத்திரம் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்படுகிறது, அழைக்கப்பட்டவர் அநேகர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடிலே பேதுரிப்படியாய் சொல்லுகிறார், எல்லாமே சம்ரட்சிக்கப்படும்படிக்கு தேவனுடைய நாள் சுத்தாமதமாய் இருக்கிறது. அப்படியாய் தேவடைய நாளுக்குரிய ஆயத்தமும், தேவடைய நாளுக்குரிய பக்தியும், தேவடைய நாளுக்குரிய விடுதலையும், ஜெயமும், சுகமும், ஆரோக்கியம் உண்டாகும்படி இதுவரை பூமியானது சந்தித்த ஏற்கழிவுகள், செயற்கழிகள், உபத்திரங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கி நீதிமான்களால் பூமி நிரம்பும் போது பட்டணம் கம்பீரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டணத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாய் நீதிமான்களால் பூமி நிரப்பப்பட நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்ததென்று நீதி உள்ள நியாயாதிபதியிடத்திலே திரும்பி அவனவன் கரத்தின் கிரிய கேட்ட பலனளிக்க மனவாளன் சீக்கிரமாய் வருகிறார். அதனால் எங்கள் கரங்களின் கிரியைகளை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரை கொள்ளையிடுகிறோமா, கொள்ளை கொடுக்கிறோமா, பச்சிக்கிறோமா, இப்படியாய் ஆராய்ந்து பார்த்து பச்சிக்கிறத்து பச்சனமும் பலவாடத்தின் மதுரமும் வந்ததென்று சொல்லி மதுரத்தை பெற்றுக்கொள்ள மனவாளன் நம்மை தகுதிப்படுத்துவாராக. இம்மட்டும் நம்மிடத்தில் இழந்து போனதை தேடும் ரட்சிக்க வந்த மனுஷகுமாரன் என்னென்ன எல்லாவற்றையும் மறுபடியும் ஜெனிப்பித்து புதுப்பித்து பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு ஆண்டவரே இப்பொழுது இருக்கதை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு பெருகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று உங்களுடைய வார்த்தையின்படி ஆயிரம் மடங்கு கிறிஸ்துக்குள்ளாக பெறுகிற பெருக்கத்தை கூறி கடற்கரை மலத்தனியாக அதன் அணுக்கள தனியாக கனி கொடுக்கிற ஜீவியத்தை கூறி
நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். இன்னொரு வசனத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு சித்தமில்லை. இந்த வார்த்தையை நான் படித்ததுனாலே பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பட்டயங்கள், யுத்தங்கள், பூமி எதிர்ச்சிகள், சுனாமிகள், வெள்ளப்பெருக்குகள், இப்படியாய் பூமி எதிர்கொண்டு இருக்கிற இயற்கழிவுகள், சேர்க்கல் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் ஆக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாவியதும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையோடு பேசினார். இப்பொழுதும் அநேக அழிவுகளை நாங்கள் காண்கிறோம், கேட்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாறிவிடுவோமே. எத்தனை நாளுக்கு பாவி பாவி பாவி என்று அறிக்கை செய்வது? நீதிமானாய் மாறிவிடுவோமே. கிறிஸ்துவின் நீதி நம்மை நீதிகரிக்க ஒப்புக் கொடுப்போமே. கிறிஸ்துவின் ரத்தம் அனுதினமும் நம்மை கழுவ ஒப்புக் கொடுப்போமே. அனுதினமும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க பாத்திரவான்களை திகழ தாழ்த்தி அர்ப்பணிப்போமே. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் உண்மை உள்ளவர்கள், நாம் நீதிமான்கள் என்று அறிக்கை செய்வோமே. ஹல்லேலூயா. பாவியை தேடி மனவாளன் இனி வர மாட்டார். இனி பரிசுத்தவானை திருச்சபை ஊழியத்திலே சாட்சியாய் வாழ்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலும் சாட்சியின் வசனத்திலும் ஜெயித்தவர்களை தேடி மணவாளன் வருகிறார். வெளிப்படுத்தல் 7 சபைகளிலே ஜெயம் பெற்றவர்கள் காணப்பட்டது போல இந்த 21st century மக்கள் யாவரும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும், சகல சபைகளும் சகல தேசங்களும் சகல ஊழியங்களும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் சபையை தேடி மணவாளன் வருகிறார்களில் உயா சபையிலே ஜெயம் பெற்றவர்கள் 7 சபைகள் வெளிப்படுத்தலிலே ஜெயம் பெற்றவர்கள் காணப்பட்டார்கள். அப்படியா இந்த 21st century மக்கள் யாவரும் ஜெயிக்க ஜெயங்கொள்ள மனவாளன் விண்ணப்பிக்கும்படி சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆன போலையிலே தீமை இல்லை, பொல்லாப்பு இல்லை, அநீதி இல்லை, அக்கிரமம் இல்லை, அவபக்தி இல்லை, சூது இல்லை, அநியாயம் இல்லை, துரோகம் இல்லை, விரோதம் இல்லை, வஞ்சகம் இல்லை, கொடுமை இல்லை, பிசாசின் கிரியைகள் இல்லை. தேவனுடைய நீதிமான்களால் பட்டணம் கலிகூற கம்பீரி காற்பறி கக்களிக்க தேவடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். இந்த மகிமையின் வார்த்தையின்படி தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் ஆரோக்கியமான உபதேசமாய் கனி கொடுக்கும்படிக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கூறி கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? கிறிஸ்து வந்த நோக்கம் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் கிறிஸ்து வந்தார். அமேன். உலகத்தை ரட்சிக்க வந்தார். உலகத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட இயேசுவின் ரட்சணையும் வல்லமையும் விளங்கும்படி நன்றி செலுத்தி தொழு கொள்கிறோம். கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்தங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சாட்சியாய் வாழ்ந்து கனி கொடுக்க ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னிருத்தியம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்ட உன்வசமாக திரும்பும். ஜாதி கூட பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஏசாய 65 ஜாதி கூட பலத்த சேனை 2 billion people பிரேசிலே தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று போட்டிருந்தார்கள். நாங்கள் 7 billion மக்களும் கர்த்தரை தொழுது கொள்ள, சேவிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள, ரட்சிக்கப்பட, நித்திய ஜீவனை சுந்தரிக்க, வருகையில் காணப்பட, உண்டான மெய்தேவனுடைய வருகையின் பிரசன்னத்தை இறக்கி கால துணியோடு மாறவாறு டிமுழக்க மின்னலோடு ஜுவாலி தெரிய அக்னியோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்தவான்களோடும் பரிசுத்த தூதர்களோடும் பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் மத்தியாயத்தில் பிரசன்னமாகிற எங்கள் மனவா வருகையின் பிரசன்னமாவதலை இறக்கி வரவேற்று துதித்து ஸ்தோத்தரித்து வருகையின் பிரசன்னத்தினாலும் நாசின் சுவாசத்தினாலும் சாத்தானை அழிக்க போகிற நாசம் பண்ண போற தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமேன். இன்றைய நாளில நாம் மாமிசமான யாவருக்காய் ஜெபித்திருக்கிறோம். அப்படியாய் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பிதாவின் சமூகத்திலே இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனியாய் கோடா கோடியாய் கனி கொடுக்கும் படிக்கு ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கும் படிக்கு
கர்த்தர் சமூகத்திலே கனி கொடுக்க ஒப்பு கொடுப்போம். சகல ராஜாக்கள் உம்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியர் உம்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 நன்றி செலுத்துகிறோம். பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடைய. சங்கீதம் 24:1 நன்றி செலுத்துகிறோம். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமானவர். 1 யோவான் 5:20 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புற நிறைவாகிய சர்வமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தளினர். எபேசியர் 1:23 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். சமஸ்தமும் சேவிக்கும். சங்கீதம் 119:91 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்யத்தை தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். சகலமும் அவர் மூலமாம் அவருக்காம் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்று கர்த்தருக்கு என்றென்றைக்கு மகிமை செலுத்தி நன்றி செலுத்துகிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, உம்முடைய சமூகத்திலே மகிமையை செலுத்தி கனத்தை செலுத்தி தொழுது கொள்கிறோம். புகழ்ச்சியும் கீர்த்தியும் ராஜ்யமும் வல்லமையும் வெளிப்படும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பின் பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். ஆமேன். இப்படியா இப்போதைய ரட்சிப்பின் பிரஸ்தாபத்துக்காக கர்த்தர் நீதி ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணும்படியாக நீதி நியாயம் செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது என்று பூமியின் கோத்திரத்தார் மாமிசமான யாவேறு கர்த்தரை சேவிக்கும்படியாய் தொழுது கொண்டு ஆராதித்து துதித்து விண்ணப்பம் வைத்து வேண்டி ஜெபித்து ஜெயித்து ஜெயம் கொள்ள இந்த நாளை தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் இஷ்டவேல் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, பூமியின் சகல கோத்திரத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் தமது கிருபையும் தமது உண்மையை நினைவு கொண்டார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவன் ரட்சிப்பை கண்டது. ஆணுதினமும் அறிக்கை செய்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தமும் மனவாளனுக்கு சாட்சியா இருந்து பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவன் ரட்சிப்பை காண பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று. ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கிற பூமியின் குடிகளாய், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுகிற பூமியின் குடிகளாய், தேவன் உருவாக்கின சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய உள்ளத்தை கழிவுறப்படுகிற பூமியின் குடிகளாய், மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உந்தவன் உண்மையில் பிரியமாயிருப்பார். நம்மோர்கள் மேலும் பிரியமாயிருக்கிற தேவனாய் பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக என்று சங்கீதம் 33:8 உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் கர்த்தருக்கு அஞ்ச, பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அழைக்க நாம் அவருடைய மகிமையில் பிரவேசிக்க மர்பமாக்கப்பட ஒருமை பொழுதிலே மர்பமாக்கப்படுகிற அந்த பிந்தின மகிமைக்காய் காத்திருக்கிறோம். இனி சம்பவிக்கிறதுக்காய் காத்திருக்கிறோம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட, பரலோக திட்டம் சித்தம் நோக்கம் சகல ஜனங்களிலும் நிறைவேற்றப்பட, சர்வபூமியிலும் நிறைவேற்றப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீரன் ஜனங்களாயிருப்பீர்கள் என்று லேவியராகும் 26:12 நாமும் ஜனம் கேத்தாவே நீரம் தேவன் நீரம்மத்தில் உலாவும் நீரம்மத்தில் ஆசைவாடும் பிதாக்கள் பிரபுக்கள் அதிகாரிகள் ஜனங்கள் சிறியோர் சிறு பெரியோர் யாவருக்கு உள்ளும் மணவாளன் அசைவாடும்படி எழுந்தருளும்படி. பர்வத்தின் துண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். வெளிப்படுத்தல் 21:1-3 வரலான வார்த்தைகளின்படி தேவனோடு சஞ்சரிக்க தேவனோடு உறவாட ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசுவாதத்தை சுந்தரித்து ஜெயித்து ஜெயங்கொள்ள கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று. கர்த்தருடைய நாமத்தை பணிந்து மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக உண்டாக்கின எல்லா ஜாதிகளுக்கும் கட்டளை கொடுத்து மொழி மொழியாய் இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய்
சர்வலோக எழுப்புதலை கூறி ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சங்கீதம் 86:9 சொல்லி வாழ்த்துகிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி 1 யோவான் 5:4 உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் விசுவாசமாய் விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய தேவனத்திலே ரட்சியம் என தலைச்சியரா நீதி என்னும் மார்க்கவசம் ஆயத்தவன் சுசேஷத்துக்குரிய பாதரட்சியை விசுவாசம் எனக்கு இடையே இருவரம் கருக்குள்ள பட்டயம் ஜீவ வசனத்தை தெரித்து கொண்டு கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவை வலது பார்சத்திலே வைத்து பெரிய காரியங்களை செய்ய கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு சீஷர்களாய் கனி கொடுக்க நம்முட கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாய் இருக்கிறோம் என்று நமக்கு ஜெயங்கொடுக்கிற நம்முட கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த மாதத்துக்குரிய ஜெயம் இந்த வருஷத்துக்குரிய ஜெயம் இந்த 100 ஆண்டுக்குரிய ஜெயத்தை மனவாளன் தரும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெய கிறிஸ்துவே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பலத்த செயலை செய்யுங்கப்பா, ஆலோசனை ஆச்சரியமானவரே, செயல்களில் மகத்துவமானவரே, உட மகிமான கிரியைகள் வெளிப்பட, உட மகத்துவமான கிரியைகள் வெளிப்பட, உட அற்புதமான கிரியைகள் வெளிப்பட, பிரதிசமான கிரியைகள் வெளிப்பட, சகல ஜனங்களின் சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே வந்தட்ட மனவாளனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளைக்கும் ரோமாய் வைக்கப்பட்டிருக்க கண்ணிகள் சிக்கல் சுருக்கல் வேலைகள் தகர்க்கப்பட இவனை அடியாளையும் மட்டும் காத்துக்கொள். அதே போல புத்திரர்கள் பிள்ளைகள் புருஷர்கள் ஆண்டவரே பேர பிள்ளைகள் மர்மக்களுக்கும் ரோமாய் வைக்கப்பட்டிருக்க கண்ணிகள் சிறுக்கல் கண்ணிகள் வேலைகள் சுருக்கல் எல்லாவற்றையும் வந்து ஜெயித்து ஜெயம் கொண்டு இம்மட்டு சுமந்து வந்து விநேசருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து வெள்ரோயி எல்லாம் காண்கிறவரை உமக்கு நன்றி செலுத்தி எங்கும் நிறைந்த தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய பலத்த சத்துவத்தின் வேலை நானும் என் பிள்ளைகளும் ஒன்றால் கர்த்தருடைய நாமத்திலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் பூமியிலே ஜீவிக்கிறோம் என்று கர்த்தருக்கு என்று வாழ்ந்து கனி கொடுக்க கர்த்தருடைய நாமத்திலே நாட்டின் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கோடாகோடி நன்றிகள், கோடாகோடி ஸ்தோத்திரங்கள், கோடாகோடி துதிகள், கோடாகோடி புகழ்ச்சிகள், கோடாகோடி கீர்த்திகள், கோடாகோடி ராஜ்யங்கள் வல்லமைகளை செலுத்தி எங்கள் மனவாளரை தொழுது கொள்கிறோம். அற்புதமானவரை தொழுது கொள்கிறோம். அதிசயமானவரை தொழுது கொள்கிறோம். சத்தாவே திருவைக்காய் ஜபிக்கிறோம், விண்ணப்பத்துக்காய் ஜபிக்கிறோம், அன்றாட்டுக்காய் ஜபிக்கிறோம். இதுவரை கத்தோட சமூகத்திலே விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை துதிகளை ஆராதனைகளை செய்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்க உடைய குடும்பங்கள் செழிக்கட்டும், உடைய ஊழியங்கள் தலைக்கட்டும், உடைய தேசங்கள் செழிக்கட்டும், ஆண்டவர் ஊழிய எல்லைகள் விரிவாகட்டும், பூமியின் கடைசி பரியந்தமும் எல்லைகளை விரிவாக்கி சர்வ பூமிக்காய் சகல ஜாதிக்காய் சகல தேசத்துக்காய் சகல திருச்சபைக்காய் ஜெயம் கொள்ள ஜெயிக்க அனுதினமும் தரப்பிலே நிற்க ஒவ்வொருவரை நாட்டின் நிலைநிறுத்தி ஆசிரியத்து ஜெபிக்கிறோம். பூமியின் கடைசி பரிந்தம் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி பரலோகத்தின் வருகையின் பிரசன்ன ஆவுதலை விரக்கி வரவேற்று துதி செலுத்தி செபித்து ஜெயம் கொள்ள உதவி செய்வோம். உதவி செய்வாராக. நன்றி செலுத்துறோம். சுயநல ஜெபம் அல்ல. என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சபை, என் ஊழியம், என் தேசம் குணத்தோடு நிறுத்தப்படாதபடிக்கு பிதாவின் சித்தம் செய்யாதவன் ஒருவனதோ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிறார். விடவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இஷ்டவேலை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு சித்தமும் பிரியவுமாய் இருக்கிறது. ராஜாக்களுக்காக, அதிபதிகளுக்காக, தேசங்கள் தேசத்து குடிகளுக்காக, அதிகாரத்துள்ள யாவருக்காக செபிப்பது செபிப்பது பிதாவுக்கு சித்தமாயும் ஆண்டவரை பிரியமாயும் இருக்கிறது. ஆண்டவரின் மாசில்லாத பக்தியாயும் இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏழைகள், எளியவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கம் பெற, தயவு பெற, நன்மை பெற நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகுமென்றதோட வார்த்தையின்படி தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த 10வது வருஷத்தின் நிறைவிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஒரு நிலையான ஸ்தலம் வருகை பரியந்தம்
தங்கியிருந்து நிலைத்திருந்து கனி கொடுக்கிற சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படுகிற திருச்சபை ஆசிரோதிக்கப்பட நாட்டப்பட நிலைநிறுத்தப்பட கத்தோட சமூகத்திலே அமேன். கத்ரா இயேசுவை வார மூலியத்துக்காக ஜெபிக்கும்படி விண்ணப்பம் வைத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹயஸ் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கல்ல கத்தாவி, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமும் ஒன்றே மயமைப்படும்படி ஏழு குத்துழர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கத்தர், ஏழு கண்களை உடைய தேவன், ஏழு நட்சத்திரங்களை வலக்கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிற தேவன், ஏழு உடைய பூரண நம்பர் ஆண்டவரே, இந்த பூரண மகிமை விளங்க, பூரண கிருபை விளங்க தேவனே, என்ற சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் சோத்தங்களும் செலுத்தி 2026 இந்த ஜூன் மாதம் 24 என்ற நாள் கிபெக் டே, இந்த கிபெக் எங்கள் ப்ரொவின்ஸ், கனடா தேசத்தின் கிபெக் ப்ரொவின்ஸுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திலே மலை கூடின பட்டணம், அநேக சபைகள் நிறைந்த பட்டணம் எங்கள் ப்ரொவின்ஸில் எழுப்புதலுக்காக என் அதிகாரி கமால் மெக்லின் சொல்லியிருந்தா கிபெக்கா, சாரி கர்லின் கிஜே சொல்லியிருந்தா கிபெக்காக நீல் சேர்ச்சிக்கு கொடுத்தது போதும், லிபரலுக்கு கொடுத்தது போதும், நீ கிபெக்குக்காக நீல், இந்த சித்திக்காக நீல் என்று பிரெஞ்சில ஆராதனை செய்யும்படி, பிரெஞ்சிலே நடத்தும்படி, பிரசங்கிக்கும்படி சொல்லியிருந்தார்கள். சபை உங்கள் விண்ணப்பம் இந்த நாளில் வந்தவர்கள் அதிகாரிகள் சொன்னதை உங்கள் மத்தியிலே சொல்லி, ராஜாக்கள் சொன்னதை உங்கள் மத்தியிலே சொல்லி, பிள்ளைகள் சொல்வதையும் சொல்லி, என் உற்றார் உறவினர்கள் சொல்வதையும் சொல்லி, எஜிநேரகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரமான மாற்றப்பட பிதாவின் சமூகத்திலே நிறவு நிலை நிறுத்தி நாட்டி ஆசு வைத்து செவிக்க தேவன் தந்த பலத்துக்காய், சுகத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய், ஞானத்துக்காய், வல்லமைக்காய், ஆவி நிறைவுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். மிகுதியாய், தாராளமாய், அதிக அதிகமாய், நிறைவாய் நிறைவாய், ஏராளமாய், பரிபூர்ணமாய், சம்பூர்ணமாய், தேவனுக்கு ஆகிய தேவனுக்கு கர்த்தராகி இயேசுவுக்குள் உங்களை நிலைநிறுத்து வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். ஒன்று தேசம் மிக்கர் 4:1 கத்தோட சமூகத்திலே வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். மிகுதியாய், தாராளமாய், அதிக அதிகமாய், நிறைவாய் நிறைவாய், ஏராளமுமாய், பரிபூர்ணமாய், சம்பூர்ணமாய், தேவன் தேறும்படிக்கு ஹல்லேலூயா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம் என்று இணைந்திருக்கிற யாவருக்கும் வார்த்தையை சொல்லி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். அலைலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹயஸ் நன்றி செலுத்துறோம். மகிமை தேவன் மகிமைப்படுவீராக, பரிசுத்த தேவன் மகிமைப்படுவீராக, நித்திய தேவன் மகிமைப்படுவீராக, சத்திய தேவன் மகிமைப்படுவீராக, பரலோகத்தின் திறவுகோலை தந்த தேவனுடைய திறவுகோலின் வைத்து பரலோர் ராஜ்யத்தை சகல ஜனத்துக்கும் என்று திறந்து நித்திய ஜீவனுக்கு என்று வைத்து ஆசை வைத்து செபிக்கிறோம். சிந்தப்பட்ட திருரத்தம் இன்றைய நாள் பரந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்தி பரிசுத்த பிதாவே, மீ நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடா கொடி நன்றி வலிகள், கோடா கொடி துதி வலிகளை செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமும் மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 1:11 கர்த்தருடைய நாமம் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் மகத்துவமாய் இருக்கும்படி இந்த மகிமையின் வார்த்தை என்றே நாளும் அடியால் விண்ணப்பத்தின் முடிவிலே தந்த மகிமைக்காய் நன்றி செலுத்தி தேவனங்களை காண்கிறார், தேவனங்களை கேட்கிறார், தேவனங்களை ஆதரிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உம் நாம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நீர் மகத்துவமான ராஜா என்று சேனிகள் கர்த்தர் என்று சொல்லுகிறார். மல்கியா 1:14 நன்றி செலுத்தி சொல்லிக் கொள்கிறோம். எங்கள் பூமியின் கடைசி பரிந்தும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற தேவ வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளை கொடுத்து இருக்கிற படியினால்
இப்படி செய்கிற சொல்லுகிற அப்போ சொல்ற 13:47-48 புறஜாதி அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று. நித்திய ஜீவனுக்கு என்று யார் யாரெல்லாம் அந்த நியமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விசுவாசிக்கும்படி விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறோமாக எங்கள் கிறிஸ்துவிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வசனம் பூமி எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போஸ்தலர் 13:49 சகல ஜனங்களுக்குள்ளும் பூமி எங்கும் கர்த்தருடைய வசனம் மிகுதியாய் தாராளமாய் ஏராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் எக்கச்சக்கமாய் பரிபூர்ணமாய் பிரசித்தமாக்கப்பட நிறைவாய் நிறைவாய் பிரசித்தமாக்கப்பட சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 13:52 ஒவ்வொரு சீஷர்களும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே சீஷர்களாய் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் கனி கொடுக்கும்படிக்கு அப்போஸ்தலர் 13:52 சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மைக்கி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான் என்று எங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே சுகமாய் தங்கி இருக்க நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து ரட்சிக்கப்பட்டு 30 பிறகு பாவி என்று சொல்வோமானால் அர்த்தம் இல்லை. ஊழியத்தில் இருந்து கொண்டு பாவி என்று சொல்வோமானால் அர்த்தம் இல்லை. நீதிமான்களை அல்லவோ அவர் அழைக்க வருகிறார். பாவியை அல்லவே இந்த கிருபையின் நாட்களிலே பாவியாயிருந்து 30 பாவியாயிராதபடிக்கு நீதிமானாய் மாற்றப்படுகிற இயேசுவின் திருரத்தத்தை விசுவாசித்து நித்திய ஜீவகாலமாய் கனி கொடுக்கிற கிறிஸ்துவின் ஜீவ பரிபூர்ணத்தை விசுவாசித்து கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெயம் கொண்டு ஜெயம் எடுக்க மனு குலத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மனுஷர்களும் நித்திய ஜீவனை கூறி எல்லா மனுஷரும் சாட்சியின் வசனத்தையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும் தேவன் அவரவனுக்கென்று அழைத்த அழைப்பையும் அவனவனுக்கென்று தெரிந்து கொண்ட முன்குறித்த நியமித்த ரட்சிப்பின் வசனத்தையும் சாட்சியின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும் கூறி வாழ்த்தி ஜெயமெடுத்து ஜெயித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மைத்தி நெய்ம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். ஹல்லேலூயா. உங்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் துதிகள் ஜெபங்கள் ஆராதனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்திலே செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ பக்தி உள்ளவர்களாய் மிகுதியாய் கனி கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்று எஸ்தர் மன்றாட்டு 3 குடியாமலும் புசியாமலும் கர்த்தருடைய சமூகத்திலே எஸ்தர் தீம் உபவாசித்து ஜெபித்தார்கள் ஜெயம் எடுத்தார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. 3 கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் மலையில் மேல் இயேசு ஏறி பிரசங்கம் பண்ணின வேளையிலே 3 நீங்காமல் இருந்து அவர்கள் சத்தியத்தை கேட்டார்கள். அதனாலே 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அதிகமாய் பெருக்கப்பட்டது. இன்றைய நாட்கள் இந்த 21 இந்த 2026 இந்த 3 ஜபங்கள் ஏறெடுக்கப்பட இந்த 3 உபவாசம் ஏறெடுக்கப்பட இந்த 3 குடியாமலும் பிசியாமலும் கர்த்தருடைய பாதத்தில் தரித்திருந்து தங்கி இருந்து ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிற மனு குலத்தின் ரட்சிப்புக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிற இந்த மன்றாட்டு ஜெபங்கள் ஆசீர்வதிக்கப்பட இப்படியான ஜெபசேனை கான்ஃபரன்ஸுகள் குருசேடுகள் வெளியரங்கு பகிரங்க ஆராதனைகள் ஜெப கூட்டங்கள் சுகமளிக்கிற வல்லமைகள் எழுப்புதல் பெருவிழாக்கள் சகல பூமியிலும் சாட்சியாக சர்வ ஜனத்துக்கும் சுவிசேஷம் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ மகிமை சபைகளாய் உருவாக்குற சீஷர்களாய் உருவாக்குற சபைகள் புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்பட பழைய சபைகள் புதுப்பித்து ஜெனிப்பித்து பழுது பார்த்து திருத்தி கட்டப்பட சபைகள் வாங்க நிலங்கள் கொல்லப்பட ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட புதிய தரிசனங்களை உடைய ஊழியர்கள் பெருக புதிய சபைகள் பெருக ஆண்டவரே பழைய சபைகளிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பழுது பார்த்து திருத்தி கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட எப்பொழுதும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க ஜெபசேனை எப்பொழுதும் சபத்து சபையில் நிலைத்திருக்க
ஊழியத்திலே நிற்கிற பரிசுத்த வான்களுக்காக ஜபிக்கிற துதிசேனை, ஆராதிக்கிற ஜபசேனை, இன்டர்சீட் பிரேயர் வாரியர்ஸ், ஒரு குழு டீம் எப்பொழுதும் சபையிலே நிலைத்திருக்க, சபை பூட்டப்படாதபடி எப்பொழுதும் திறந்து வைக்க தேவட சமூகத்திலே விண்ணப்பம் வைக்கிறோம். அலையிலூயா. ஒரு மாத்துக்கு ஒருக்காய் நாங்கள் பந்தியில பானம் பண்ணுகிறோம். இன்னும் ஒவ்வொரு கிழமையும் பானம் பண்ண நேரத்தை ஒதுக்கி கொள்ள 24 மணி நேரத்தை கத்து தந்திருக்கிறார். ஒரு ஊழியர் சொன்னார், அனுதினமும் பந்தி எடுக்கும்படியாய். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் பூமியிலே ஆண்டவர் பிறப்பித்திருக்கிறார். அனுதினமும் வியாதியஸ்தர்களுக்கு அனுதினமும் பந்தி கொடுக்கும் போது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள் என்று. கிறிஸ்துவின் சரீரம் ஜீவன், அல்லேலூயா, அதில் பங்கு கொள்றவர்கள் தான் மரித்து உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அப்படியாய் கிறிஸ்துவின் பங்குள்ளவர்களாய், கிறிஸ்துவின் ஜீவனில் பங்குள்ளாய் காணப்படும்படிக்கு அதிகமாய் பந்தி பரிமாறப்பட, எல்லோரும் தகுதி உள்ளவளாய் சீஷத்துவத்தின் பூரண நிறைவுக்குள்ளே கடந்து வர, கத்தோட பந்தியிலும் கத்தோட இரத்தத்திலும் உடன்படிக்கையிலும் பங்குள்ளவளாய் காக்கப்பட, மீட்கப்பட, பராமரிக்கப்பட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் அல்ல, வருகையை பற்றிய உபதேசத்தை சொல்லி, ஸ்வர்லோகத்தை கூறி, நித்திய ஜீவனை கூறி, சிலுவை பற்றிய உபதேசத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு 2026 ஜூன் மாதம் 24 இந்த காலத்துக்குரிய எழுப்புதலின் அறுவடையின் சுவிசேஷத்தை கூறி, தெரிந்து கொள்ளப்பட்டவளாய், அழைக்கப்பட்டவளாய், உண்மை உள்ளவளாய், கருதுறையற்றவளாய், கபடற்றவளாய், மாசற்றவளாய், பரிசுத்தவான்களாய், நீதிமானாய் திகழ பரிசுத்த பிதாவிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. விண்ணப்பத்தினாலும் வசனத்தினாலும் சோத்திரத்தினாலும் துதியினாலும் பரிசுத்தமாக்கப்பட ஒப்பு கொடுத்து கை கொடுக்கிற ஜீவியத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் இந்தவன் ஆசீர்வதித்து காக்கும்படியாய் ஆண்டவர்

இதுவே பெற்றோரை பார், சகோதரரை பார், பிள்ளைகளை பார், பேர பிள்ளைகளை பார், மருமக்களை பார் என்று உலகம் சொல்லுகிறது, கடமை என்று சொல்லுகிறது. ஆனால் வேதமும் ஒரு கடமையை சொல்லுகிறது. அது என்ன கடமை? காரியத்தின் கடன் தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள். எல்லா அமைச்சர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. இந்த மைமையின் வார்த்தையின்படி எல்லா அமைச்சர் மேலும் விழுந்த கடமையை சொல்லி, அது என்ன கடமை? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கை கொள். அவருடைய கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தியோடு, முழு மனதோடு அன்பு கூறு. உன்னை போல் பிறரை நேசி. இப்படி தேவன் தந்த இந்த கட்டளையின்படி எல்லா ஜாதிகளிலும், எல்லா பாஷைக்காரிலும், எல்லா கோத்திரத்திலும், மாமிசமான யார் பேரிலும் நித்திய ஜீவன் விளங்க, சதா காலங்க உயிருள்ள தேவன் சமூகத்திலே கனி கொடுக்க வாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆசைவைத்து செபிக்கிறோம் கேத்தாவே. உணவைகள் நண்பர்கள் சொந்த பந்துக்கள் யாவுடைய பெயர்களை சொல்லி ஆண்தினமும் அறிக்கை செய்து உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களாய் திகழ வேண்டும், அக்கினி கடலுக்கு தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று. அடியனும் தப்பி வைக்கப்பட, என் பிள்ளைகளும் தப்பி வைக்கப்பட, உங்களை சேதப்படுத்துற சத்துக்களை பாதுபடியாக்கி ஜெயித்து ஜெயம் கொண்டு ஒன்று சேதப்படுத்தாதபடி காக்கிறது உன சமூகத்திலே ஜீவனை அடைவாக வைத்து ஜீவனை தீக்காயசையும் வேண்டி உன் ஜீவனுக்கீடாக ஜாதிகளையும் உனக்கீடாக ஜனங்களையும் தருவேன் என்று. ஜாதிகளையும் ஜனங்களையும் வேண்டி பிதாவே உடைய சமூகத்தில் ஒப்புவித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஏழாம் தூதனுக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கத்திற்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இவையெல்லாம் இனிமேல் சம்பவிக்க போறது. அல்லேலூயா. Glory to God. வெளிப்படுத்தல் 11:15 இதெல்லாம் சம்பவிக்க போகிறது. ஹலிலூயா. இனிமேல் அமேன். விசுவாசிப்போம், தகுதிப்படுவோம், ஜெயம் கொள்வோம், ஜெயிப்போம். நன்றி செலுத்துறோம் கேத்தாவை, நன்றி செலுத்துறோம். ரீக்கர சக்கர பதலர கரதளர கரதிலரி. ஹலிலூயா. நன்றி செலுத்துறோம் கேத்தாவை. கூடாக்குடி நன்றி பலிகள், கூடாக்குடி சூத்திர பலிகள், கூடாக்குடி துதி பலிகள், புகழ்ச்சி பலிகள், கீர்த்தி பலிகள், ராஜ்யத்தின் பலிகள், ஆனந்த பலிகள், சமாதான பலிகள், நன்றி பலிகளை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் அன்பு பிதாவே, எங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், துதிகள், ஆராதனைகள், ஜெபங்கள், பாடல்கள், வார்த்தைகள், சாட்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுத்து, கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் கொடியேற்றத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து, ஆவியானோர் கொடியேற்றி ஒன்றும் சேதப்படுத்தாதபடி காத்து தொடர்ந்தும் வந்து அனுதினமுக்கத்தோட பாதத்திலே கேணி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இந்த நாளும் தேவன் என்னோடு இந்த ஜெபத்தை, உபவாச ஜெபத்தை குறித்து பேசினார். குடியாமலும் புசியாமலும் தேவனுடைய பாதத்தில் ஜெபித்த எஸ்தர் தீமை போல புதிய பாட்டிலே ஐந்தப்பம் ரெண்டு மீனும் 5000 பேருக்கு போஷிக்கப்பட பெருக்கப்பட்ட அந்த இயேசுவின் பிரசங்கத்தை கேட்ட, அந்த மலை பிரசங்கத்தை கேட்ட அந்த பொது மக்கள் 3 நாள் மலைகளிலே தங்கியிருந்து கேட்டார்கள். இயேசு மலையில் அமர்ந்திருந்தார். கடற்கரை ஓலத்திலே ஜனங்கள் இருந்து கேட்டார்கள். இப்படி கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்து, தேவர் ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுத்து, அப்படியாய் ஓய்வெடுத்து கொண்டு டைம் ஒதுக்கி உபவாச நாளை கூட்டுங்கள். மணவாளனும் மணவாட்டியும் தன் மணவரை விட்டு புறப்படுவாளாக என்று. மூப்பர்களை கூட்டுங்கள், ஊழியர்களை கூட்டுங்கள், பாலுண்ணும் குழந்தைகளை கூட்டுங்கள், சிறியோரை கூட்டுங்கள், பெரியோரை கூட்டுங்கள். கர்த்தருடைய கோபாக்கினி நாளுக்கு தப்புவிக்கப்படும்படிக்கு, தப்புவித்துக் கொள்ளப்படும்படிக்கு, இனி வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து கெனி கொடுக்கப்படும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், கருதறையற்றவர்களாய், கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாய் காக்கப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற கர்த்தருடைய வருகையின் வார்த்தையின்படி, ஜெபாவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் மன்றாட்டின் ஆவியும் ஆவியின் பலனும் ஆவியாட அனுக்கிரமும் இரட்சணியமும் விளங்கும்படியாய் எங்கள் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஒன்றான மெய்தேவனாம் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் சீஷத்துவத்தின் பூர நிறைவுக்குள்ளே கடந்து வர நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஹலிலூயா. அக்கினியாய் பச்சிக்கிறார் மணவாளன். ஆமேன். ஜோரித்துக்கா. தேங்க்யூ.
ஜீசஸ், பிரைஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹாலேலூயா. திக்கற்றவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான், தள்ளப்பட்டவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான். ஓ நன்றி செலுத்துறோம் ஐயா. ஏழைகளின் பலன், வெளியவர்களின் திடன், திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், மீதவளின் நாயகன், ஒன்றான மீதவனுக்கு கனி கொடுக்க ஜபத்தில், உபவாசத்தில், விண்ணப்பத்தில், மன்றாட்டில், தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில்

0: நிலைத்திருக்க நன்றி செலுத்தி தொழுகொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the name of Jesus Christ. Hallelujah. தொடர்ந்து வந்து மகிமைப்படுத்துற பரிசுத்தவான்களை அழைத்து வாருங்கள் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 24 மணி நேர இந்த ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த சங்கமம் ஊழியங்கள் கோஸ்பல் எஃப்எம், பிரைஸ் எஃப்எம், மியூசிக் எஃப்எம், ஆமீன் எஃப்எம், பலிபனலிகள், ஏஞ்சல் டிவி, ஜி ஃபேன் எஃப்எம், ஆமீன் கத்ராயே சுவாரம், ஸ்கைப்ரே, இன்டர்நேஷனல் ஜபக்குழுக்க, யுனைடெட் பெஞ்சிகோ சர்ச் ஊழியங்கள், ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள், பிலதெல்பியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வார்நாதா ஊழியங்கள், புதுவால் ஊழியங்கள், கெஸ்மனே ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மனவாட்டி ஊழியங்கள், இன்னுமாய் சியோன் ஊழியங்கள், எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவோடைய ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க எப்பொழுதும் ஜபத்துல உறுதியாய்த்திருக்க டீமாக, ஜப மூடுல இருக்கிற டீமாக, சத்துருவை ஜெயித்த டீமாக, பூமியை தேவனுக்காக சுந்தரித்த டீமாக, பூமியின் கடைசி பரிந்தம் சாட்சியாய் வாழுகிற டீமாக, சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கோஸ்பல் சர்ச், கோஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், இன்னுமாய் கேத்தாவே ஜீசஸ், இன்னுமாய் ஆண்டவரே, எல்லா சபைகளையும் கத்தலிக்ஸ் மூமெண்ட்ஸ் அட்வான்டேஜ், இன்னுமாய் ஜெயவான் சாட்சிகள், ட்ரினிடேரியன் ஒன்னஸ், எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வருவார். இவனெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுகொள்றானோ அவனெல்லாம் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படியாய் கர்த்தர் ரட்சிப்பை சுந்தரிக்க தேவன் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Oh, Jesus coming soon. Kathra, Yesu Christu seekiram varugirar. Yesu Christu viene brando. Senya, Yesu Christu arivi thirivit. Padadings badas. Yesu Swam say, itta kahitbani benivine enava. Jesus victory come. Barukaba bishim adonai. Elmasi jayanti kareem. Tini abtali kuptatali. Elsi bo bedosta sidomas. Salchesevi manasarib sadika savishyayasinis.
1: Amina, praisunatama.
0: சகல மொழிகளிலும் சகல தேசங்களிலும் சகல ஜனங்களிலும் பூர நிறைவும் வருகையின் ஆயத்தம் உண்டாக வாழ்த்தி ஆசுவைத்து ஜபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அம்மா பிளீஸ் ஜபிச்சு விடுங்கோ.
1: சிமிதா வந்துட்டாமா? சூத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா. கர்த்தர் ஆசிரியப்பாராக மற்ற நிறமாவிழாவோட கூட இருந்து கர்த்தாவே எங்கள் அம்மையம்மாவை வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து மகளை ஆசிரியங்கப்பா, மீண்டும் சைதத்துக்கு வேண்டிய பிள்ளைங்க சுவத்தையும் ஆரோக்கியத்தை எங்களுக்கு உங்களுடைய ஊழியர்களை செய்ய மழை பெலட் படுத்துங்கப்பா. மட்டுமாய் கொடுத்து வச்ச பாவிக்காய், தூய நாவிக்காய், விண்ணப்ப நாவிக்காய், மன்றாட்டு நாவிக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து மகளோடு கூட இருங்க. பிள்ளையின் தூங்கல் பிள்ளையின் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டு. அவருடைய கணவன பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆண்டவரே நீங்கள் கட்டுமடியாக குடும்பத்தில் சமதியையும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்க வருமாக. இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிச்சு எப்படிக்கிறோம் ஐயா. தேவைகளை சந்திங்க, என்னென்ன காரியங்களுக்காய் மகளுடைய சமூகத்தில இருந்து ஜெபித்து காத்திருக்கிறாவோ தேவன் தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியாக இயேசு நாமத்தில ஜெபிக்கிறோம் நல்ல தாப்பனே. ஆமே, நன்றி அம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
0: Thank you அம்மா, God bless you.
1: நைன் இறக்கல பாருங்கம்மா, சுமிதா வந்துதா குடுங்கம்மா.
0: ஓகே அம்மா, நன்றி.
1: ஓகே, நன்றி அம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராமே. சுமிதா, பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: வெல்கம் டு சிஸ்டர். கர்த்தர் God bless you. Can you start now?
2: Yes.
1: Thank you so much. God bless you.
2: हालेलुया, हालेलुया प्रभु, धन्यवाद करते इस सुंदर समय के लिए, इस सुंदर रात के समय के लिए प्रभु। हम एक मान होकर तेरे चरणों पे आते, तेरे नाम को ऊंचा उठाते प्रभु। तो हमारी चिंता करता है, तो सबसे महान परमेश्वर है, तेरे जैसा कोई नहीं प्रभु। तो अद्भुत है, तो पराक्रमी है प्रभु। तेरे नाम को ऊंचा उठाते, तेरी महिमा करते, तेरी स्तुति करते। तू राजाओं का राजा है, तू प्रभुओं का प्रभु, तू सर्वशक्तिमान परमेश्वर, तू अद्भुत, तू पराक्रमी, तू विलंब से क्रोध करने वाला, तू दया का सागर, तू सारे सृष्टि का कर्ता, राजाओं का राजा। प्रभु का प्रभु हालेलुया हालेलुया धन्यवाद धन्यवाद धन्यवाद प्रभु तो महान है धन्यवाद तो करुणा निदान है धन्यवाद प्रभु तो राजाओं का राजा है धन्यवाद तो प्रभु का प्रभु है धन्यवाद हालेलुया हालेलुया ओरा बरा शिकारा बरा चंद्र बरा रिखंड बरा कुंद बोरु शिकेरे बिरे धन्यवाद करते प्रभु तेरे उपस्थिति के लिए धन्यवाद तूने हमसे प्रेम किया से धन्यवाद प्रभु तो सच्चा परमेश्वर है धन्यवाद करते प्रभु धन्यवाद धन्यवाद हालेलुया लॉर्ड धन्यवाद धन्यवाद धन्यवाद ऊरा बरा शिखारा बरा चंदरा बरा हरी खंदा बरा खुंद बोरो शिकेरे बरे एक मन होकर प्रभु हम तेरे चरणों पे आते तेरे नाम को ऊंचा उठाते तू महान है तुम्हें चलाता है हमारे हर मुश्किल समय में प्रभु तो हमारे साथ बना रहा है ऐसे धन्यवाद करते प्रभु थैंक यू लॉर्ड जीसस प्रभु धन्यवाद हमारे एसपी इंटरनेशनल हर एक लोगों का ताबा तेरे हाथ में देते प्रभु क्योंकि तू सहायता करने वाला तू मदद करने वाला प्रभु यस प्रभु हम मांगते प्रभु हालेलुया लॉर्ड तेरा धन्यवाद करते तो अब तू सबसे अच्छा है प्रभु सुंदर है प्रभु धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद उदा बरा शिखारा बरा शंदरा बरा धन्यवाद प्रभु एक मन होकर हम तेरे चरणों पे आते प्रभु धन्यवाद हालेलुया हालेलुया धन्यवाद इस सुंदर रात के समय के लिए तेरा धन्यवाद करते तो अद्भुत काम करता है इसलिए धन्यवाद करते प्रभु तू करुणा निदान है धन्यवाद तू चिंता करता है हमारी इसलिए धन्यवाद करते प्रभु धन्यवाद धन्यवाद तू सचमुच तू अब्राहम का परमेश्वर तू हमारे साथ है प्रभु थैंक यू जीसस थैंक यू यस प्रभु तू अब्राहम का परमेश्वर अद्भुत कार्य क्यों नहीं करेगा तू प्रभु तू चिंता करता है हमारे प्रभु यस प्रभु हालेलुया लॉर्ड थैंक यू जीसस प्रभु धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद हालेलुया लॉर्ड थैंक यू जीसस प्रभु अद्भुत का

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஒன்று சாமுவேல் 17 அதிகாரம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேகாவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தர், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாயுக்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்துக்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த 1 மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய்ப்போய் இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர், வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவன் இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தருப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொண்டு அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயீமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளை ஆண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய.
1: ஏசாயா 61 அதிகாரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாயிருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும்.
0: மத்தேயு 6 அதிகாரம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்தியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்தெந்தைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப்பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் உடுத்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும்.

0: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவன் சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, உற்சாகமாகவும் இலக்கில் நிலைத்தும் இருங்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 11:11 பார்ப்போம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன்? அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. சில நேரங்களில் நாம் இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் சொல்லும் போதோ அல்லது அவர்களை சபைக்கு அழைக்கும் போதோ அவர்கள் கேட்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் மனம் தளரக்கூடாது. இயேசுவும் அதை சந்தித்தார். வேதாகமம், அவர் தம்முடையவர்களிடத்தில் வந்தார், தம்முடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 கூறுகிறது. இருந்தாலும் தேவனுடைய திட்டம் தொடர்ந்து நிறைவேறியது. அநேகருடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டன. அப்போஸ்தலனாகிய பவுலும் இயேசுவை பற்றி பிரசங்கித்த போது நிராகரிப்பை சந்தித்தார். சிலர் அவருடைய செய்தியை கேட்க மறுத்தார்கள். ஆனால் பவுல் மகிழ்ச்சியுடன் இருந்து கேட்க தயாராக இருந்தவர்களிடம் தொடர்ந்து நற்செய்தியை அறிவித்தார் என்று அப்போஸ்தலர் 18 கூறுகிறது. தேவன் நாமும் அதையே செய்ய விரும்புகிறார். நாம் எல்லோருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய இருதயத்தை எப்போதும் சந்தோஷமும் அன்பும் நிறைந்ததாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து இயேசுவுக்காக பிரகாசிக்கும் போது மற்றவர்களும் அவரிடம் ஈர்க்கப்படுவார்கள். எனவே எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருந்து தொடர்ந்து முன்னேறுவோம். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:46-48. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்க. அன்பான பரலோக பிதாவே, எல்லாவற்றிலும் எங்களை வழி நடத்தும் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் எங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் வேலை செய்யும் இடத்திலும் எங்கள் சமூகத்திலும் தெருக்களிலும் பிரயாணிக்கும் பேருந்து ரயில் எங்கு சென்றாலும் உங்களுடைய நற்செய்தியை பகிரும் போது அநேகர் உங்களை அறிந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்று தந்த இந்த வசனத்துக்காக நன்றி. இயேசு ராஜாவே, இந்த காலங்களிலும் அப்பா அநேக ஊழியர்கள் எழும்பி இயேசு ராஜாவே உங்கள் வசனங்களை, உங்கள் வார்த்தை அப்பா தெருக்கள் தோறும் அப்பா பிரசங்கிப்பதை நாங்கள் காண்கிறோம் ராஜா. என் அன்பு ராஜாவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் அப்படி உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் ராஜா. அவர்கள் அப்பா மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வசனங்கள் ஒவ்வொன்றும், அவர்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அக்கினியாய் கேட்பவர்கள் இருதயத்தை துளைக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் அப்பா ரட்சிப்புக்கு உகந்த அந்த இருதயமாக அந்த கேட்பவர்கள் இருதயத்தை சதையானதாக மாற்றுங்க ராஜா. இன்னும் காலம் இல்லையே ராஜா. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு ராஜாவே உங்கள் ரட்சிப்பு என்னும் பேழைக்குள் வந்து சேர, நித்திய ஜீவனை தமதாக்கிக் கொள்ள நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ ஆன் மண்டே. குட் மார்னிங். வித் ஆல் க்ளோரி டு அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். லெட்ஸ் லுக் இன் டு அவர் வேர்ட் மெடிடேஷன் ஃபார் டுடே. டுடே இஸ் ஃப்ரைடே 3rd of July 2026, அண்ட் த டாபிக் ஃபார் டுடே இஸ் ஸ்டே என்கரேஜ்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட். ஓப்பனிங் ஸ்கிரிப்சர் இஸ் டேக்கன் ஃப்ரம் ரோமன்ஸ் 11:11. Again I ask, did they stumble so as to fall beyond recovery? Not at all. Rather, because of their transgression, salvation has come to the Gentiles. Sometimes when you tell others about Jesus or invite them to church, they may not listen. When that happens, don't be discouraged. Even Jesus experienced this. The Bible says in John 1 verse 11, He came to His own and His own did not receive Him. Yet God's plan continued and many lives were changed. Book of Acts shows us Paul also faced this rejection when he preached about Jesus. Some people refused to listen, but Paul remained joyful and kept sharing the good news with those who were ready to hear. God wants you to do the same. Pray for everyone, but keep your heart glad and full of love. As you continue to shine for Jesus, others will be drawn to Him. Stay joyful and keep going. Hallelujah. Let's look into another scripture from Acts 13, verses 46 to 49. Then Paul and Barnabas answered them boldly, "We had to speak the word of God to you first. Since you reject it and do not consider yourself worthy of eternal life, we now turn to the Gentiles. For this is what the Lord has commanded us. I have made you a light for the Gentiles, that you may bring salvation to the ends of the earth." When the Gentiles heard this, they were glad and honored the word of the Lord, and all who were appointed for eternal life believed. The word of the Lord spread through the whole region. Glory to God. Let's pray. Dear Heavenly Father, thank you for your word that guides me in all things. As I share your good news with my friends, family, at my workplace, in streets, bus, train, and everywhere I go in my community, I pray that many will come to know you. In Jesus' name, amen. Hallelujah. Thank you, Lord Jesus.
1: Recording stopped.
0: Thank you for this word that we have received today, Lord. Everyone who's listening to this word, let them be the light in this world to take your good news to the ends of the earth, Lord. As they share your gospel with others, we pray the hearts that listen be ready to accept you as their Lord and Savior, and make them ready for eternal life. We pray in the mighty name of Jesus. Amen. God bless you all. See you on Monday.

Sono pure un'immagine di un

இந்த நிகழ்ச்சி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8 மணிக்கும் டொரண்டோ நேரப்படியும், இலங்கை இந்தியா சனி மாலை 5:30 மணிக்கும், ஜெர்மனி சனி மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சி 79 ரேடியோக்களும் யூடியூப்பிலும் பேஸ்புக்கிலும் சங்கம வானொலியும் கேட்கலாம் என்பதை அன்புடன் அறிய தருகிறது.

ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் வேண்டுகோள், அந்நிய பாஷைகள் கேட்பவருக்கு விளங்காத பாஷையும் தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அன்புடனும் தாழ்மையுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். அன்பான பரலோக தாவுப்பேனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை வேளையிலே இந்த சங்கமா வானொலி நிலையத்திலே துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்திரல வேண்டுமாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி உமது ஆணிப்பாந்த கரத்தால் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக செபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை உமது பிரசன்னத்தால் உமது ஆலயக்குள் இந்த நிகழ்ச்சியை நடத்தப்பட வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கும் பொழுது சுவாமி அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு உமது நாமத்தை மாயப்படுத்த நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்கா மக்கள் நன்றி ஆண்டவர். இன்றைய நாளே இந்த தாளெழுந்து கொடுக்கிற பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி. இந்த உவாசி வராளிலே உமது நாமத்தை மாயப்படுத்த வந்திருக்கிறார்கள், உம்மை துதிக்க வந்திருக்கிறார்கள், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், உம்மோடு பேச வந்திருக்கிறார்கள். தாவே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நாங்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உலகத்தில் இருந்து எங்களை பிரித்தெடுத்தவர் நீர் ஆண்டவரே, நீர் எங்களை அரவணைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்கள் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிறவர் நீர் ஆண்டவரே. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்தும் ஆண்டவரே, நீர் நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் ஐயா. 97 ரேடியோக்களிலும் யூடியூப் பேஸ்புக்கிலையும் தொடர்படுத்திருக்கிறோம் சாமி. இந்த 97 நாடுகளை கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சி ஒரு எழுப்பதில் கொண்டு வர நீ கிருபை செய்யும். உமது பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஐக்கியத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறாள் சுவாமி. இந்த அதிகாலை மதிய மாலை வேலையிலே வந்திருக்கிறாள். கண் நோக்கி பாருமப்பா, உமது பிள்ளைகளே ஓடி வந்திருக்கிறார் சுவாமி. இந்த ஒன்றான மெத்தவ நீர்தான் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளே, நீர் ஆசீர்வதியும். ஆவியானவரே, நீரே பொறுப்படும் வழிநடத்தும் ஐயா. இந்த சங்கம வானொலி தரிசனத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. லெஸ்ஸி பிரதர் கொடுத்த தரிசனத்தை நீ கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. ஆவியானவரே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.

உன் பிரசன்னங்கள் மேலே வார்த்தைகளை கேட்கும் போது இருதயம் கொழுந்து விட்டெரித்து விடும். வார்த்தைகளை கேட்கும் போது

துதியின் சத்தமும் சோஸ்திர ஆராதனையும் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம் இந்நேரத்திலே. துதியின் சத்தமும் சோஸ்திர

உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தூய தூயவரே உமது நாமத்தை மகிமைப்படு

0: மேலே ஆண்டவரே, இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. உமது பிரசனத்தால் ஒரு பிள்ளைகளை நிரப்பும். இந்த பிள்ளைகள் வந்து துதித்து ஆராதித்து உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது உமது பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடக்கும் வழிநடத்தும். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மன மகிழ்ச்சிய நாளாக, இந்த நேர்ச்சியை கலந்து கொண்ட பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்ட நாளாக நீர் மாற்றியமைக்க வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரம் அல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளில் முதலாவது சிஸ்டர் மிதுலாவை அழைக்க போறோம். அதற்கு பிறகு மேகலா வாஸ் சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கா ஜெர்மனி அந்த சகோதரி அழைக்க போறோம். அந்த சகோதரி அனுப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மிதுலா.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். உச்சத்தோடு வேண்டுகோள் அந்நிய பாஷைகள் கேட்போருக்கு விளங்காத பாஷையும் தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அன்புடனும் தாழ்மையுடனும் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த துதி ஆராதன அபிஷேக நிகழ்ச்சியை துதித்து பாதி ஆராடி
1: இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். தேவன் மீண்டுமா எனக்கு இடத்திலே துதிக்கும்படி உங்களோடு இணைந்து துதிக்கும்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லி வாருங்கள். யாவரும் ஒன்று சேர்ந்து துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி தகப்பனே. எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்கள் துதியின் மத்தியிலே உலாவி வருகிற பரிசுத்தாவியானவரே அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களை வரவேற்கிறோம், உங்களை கனப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தெய்வமே அப்பா, இந்த நாளிலும் உங்களை துதிக்கும்படியாய் தகப்பனே அப்பா, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீங்களே அப்பா. இந்த துதியின் ஆவியினாலே எங்களை நிறைத்து வழிநடத்துறங்கள் அன்பு தெய்வமே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் நல்ல தேவனா இருக்கிறீங்க. நீங்க சாரோனின் ரோஜா, நீங்க பள்ளத்தாக்கின் லில்லி அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீங்கள் 16,000 பேர்களிலும் சிறந்த தேவன் அப்பா, நீங்கள் உயர்ந்த தேவன். உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னீங்களே அப்பா. உங்களுடைய பாதபடியில் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்று கூடி உங்களை துதித்து உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஸ்தோத்திரம் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, பரிசுத்தாவியானவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல தெய்வமே, எங்களை அழைத்த தேவன், நீங்கள் உண்மை உள்ள தேவன் அப்பா, நிறைவான ஆவியானவரே, தகப்பனே, நீங்கள் அப்பா அந்த இடத்திலே கடந்து வரும்போது எங்கள் குறைகள் எல்லாம் மறைந்து போகுமே. ஸ்தோத்திரம் நிறைவானவரே, உங்களை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். எங்கள் அன்பான நேசரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தெய்வம் பேர் சொல்லி அழைத்தவரே, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்த எங்கள் நல்ல தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை அப்பா, உங்களுடைய நாமம் தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம். உங்கள் நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்.

உன் பாதம் மூடி வந்தேன் நான், உன் பாதம் மூடி வந்தேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, என்னோடு கூட இருக்கிறவரே, கரம் பிடித்து நடத்துறங்கள் நல்ல தகப்பனே, வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துகிற தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசையோடு இருந்த தேவனப்பா, பலன் கொண்டு திடமெனதாயிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, சொன்ன பிரகாரம் உங்களை நடத்துகிறீங்களே, எங்கள் நம்பிக்கைக்குரிய நல்ல ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விடுதலையாக்கின தேவன், எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறவரே அப்பா, உங்களை துதிக்கிறேன் துதிக்கிறேன். உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் சர்வ சிருஷ்டிக, நீங்கள் சமாதானத்தின் தேவனே, உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறங்கள் உன்னதமான தேவன், நீங்கள் வாக்கு மாறாத தேவன் சாரோனின் ரோஜா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீங்கள் தேனிலும் இனிமையான தேவன், தெளி தேனிலும் மதுரமான தேவன் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்திச்சு வந்து காக்குற நல்ல அன்பு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமான என் தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலையை கொடுக்கிறங்கள் நல்ல தகப்பனப்பா, எங்களை மீட்டீங்களே, எங்களை ரட்சித்தீங்களே, எங்களை சுகம் தந்தீங்களே, பலப்படுத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள் வாசம் செய்யும் தேவாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம்.

நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும்

0: ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே, நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, பரலோகத்திந்தவனே, இவ்வளவு நேரமாய் தகப்பனே எங்கள் துதியிலே நீங்க மகிமைப்பட்டீங்களே அப்பா, துதியிலே நீங்கள் உலாவி வந்தீங்களே ஆண்டவரே, எங்கள் துதியிலே நீங்கள் பிரியமாயிருந்தீங்களே அப்பா, நன்றி நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே துதிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துதிகளிலும் தேவன் நீங்கள் உலாவியுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நடக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் என் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்த சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி, இவருடைய கணவர் தான் ஜெரமயா என்று செய்து கொடுக்கிறார். கர்த்தர் அந்த மகளை ஆசிரியப்பார். தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதற்கு பின்பு சுபா இளங்கோ அழைக்க போறோம். ஆயத்தப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி பாடலை பாடி பாடுங்கள். கூட ஒப்புக் கொடுக்கிறேன். பலி நடத்துங்கள். ஆமேன்
2: ஆமேன். ஹலெலூயா ஹலெலூயா. கர்த்தருக்கே எல்லா துதி கன மகிமையும். இந்த சங்கமம் டிவி வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல்களை சொல்லுகிறேன். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள், நாங்கள் துதித்து ஆராதிப்போம். ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீங்க அற்புதமான தேவன் அல்லவோ தகப்பனே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் உம்முடைய நாமத்தை அல்லாமல் இந்த பூமியில வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லையே. உம்முடைய நாமம் அற்புதமான நாமமாய் இருக்கிறது, விடுதலை செய்கிற நாமமாய் இருக்கிறது. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். இளைச்சிக்கு பதிலாக உன் பாகத்தில் சந்தோஷப்படுவாய் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்த உன்னதமான கர்த்தாவே, உமக்கு எல்லா துதி கன மகிமையும். ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்.

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களுக்குள் இருக்கிற வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவனே, உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை உமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறீர். நீர் சொன்னீரே தகப்பனே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமை துதிகளாலும் பாடல்களாலும் உமை கனப்படுத்தத்தக்கதாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக எங்களை நீர் ஆண்டவரை உருவாக்கி படைத்து உமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவனங்களுக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணியுமாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை நாங்கள் அறிந்து கொள்வோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனிதருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர்

அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை

கிறிஸ்து அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய

0: கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹலெலூயா, ஹலெலூயா. இந்த பூமியில உயர்ந்த நாமம் அது இயேசுவின் நாமம், மகத்துவம் உள்ள நாமம் அது இயேசுவின் நாமம், வல்லமை உள்ள நாமம் அது இயேசுவின் நாமம். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கென்று அந்த நாமத்தை தவிர வேறொரு நாமமும் இல்லையே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் துதியும் ஆண்டவரே. மானானது நீரோடு எவ்வண்ணமாய் வாஞ்சித்து கதறுவதோ அதே வண்ணமாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே கதறுகிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நோக்கி பார்த்து நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதமாய் எங்கள் வாழ்க்கையில கிரிய செய்தபடினாலும் எங்களை ரட்சித்தபடினாலும் சேற்றில் இருந்து எங்களை தூக்கி கண்மலையில் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறபடினாலும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளை முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை பார்த்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீரொருவர் பாத்திரராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றியையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மத்தியில உம்முடைய பிரசன்னம் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஒருவரையுமே ஆண்டவரை நிற்விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ திகையாதே, நானும் தேவன் என்று சொல்லி எங்களை அழைத்த ஒரே ஒரு தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன அற்புதமான தேவனே, உம்முடைய நாமத்துல நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல கூடி இருக்கிறோம் ஐயா. உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரை இங்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்லருமை தகப்பனே. ஆமென்.
1: இதுவரை சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே வந்து துதித்து ஆராதித்தோம் சிஸ்டர் மேகலா வாஸ். இவர் சங்கம வானொலியிலே செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகள் விளைச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி, தேவன சகோதரி ஆசிரியப்பாராக சொன்னாங்க. சிஸ்டர் சுபா இளங்கோ வளர்க்க போறோம், அதுக்கு பிறகு பாஸ் அஞ்சன் பிரைஸ்லோட். சிஸ்டர் சுபா இளங்கோ
2: பிரைஸ்லோட் ஐயா, பிரைஸ்லோட்
1: பிரைஸ்லோட் பிரைஸ்லோட் உச்சாத்தோட வந்திருக்கிறேன். இன்றைய நாளே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக
2: நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு நோக்கி கூப்பிடுகிறோம். இங்கு இருவர் பூமியில மூவர் ஒருமனப்பட்டு என்னுடைய நாமத்தினால் கூடுகிற இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்னது அவங்களை ஆசீர்வதிக்கிறது, அவங்களை வழி நடத்துறது, எங்கள் வழிகாட்டியே உண்மை நன்றியோடு சோசரிக்கிறோம். இதுகளாம் மாதத்தை தந்து இம்மட்டும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற எபினேசருக்கு நன்றி செலுத்துறோம். இமானுவேலாயினம் கூட இருக்கிறீரே அகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அபிஷேக ஆராதனை ஆசிரியத்து கிருபைக்காக நன்றி. தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஐயாவினை ஆசிரியத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. இணைந்திருக்கிற ஊழியர்களுக்காக ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். உடைய பிள்ளைகளும் ஒருமனப்பட்டிருக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நீங்க இறங்கி வந்து எங்களை ஆசிரியதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். அகப்பனே நீர் பெரியவர், பெரியவர் நீரங்கள் நடுவில் உலாவி நீரங்கள் தேவனா நன்றி. கோடி கோடி சோஸ்திரங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கலாம் மறைந்த தகப்பனே அப்பா. தூரத்திலிருந்து நினைவுகளை அறிகிறவரே, உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரே, உக்கு மறைவா இங்க ஒன்றுமே இல்லையப்பா. பூமி எங்க சுற்றி உலாவதே உடைய கண்கள் கத்தாவே துதியின் மத்தியில் வாசம் பண்ணுற எங்கள் தூயாதி தூயவரேமாய் துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம். நன்றி செலுத்துறோம் ஐயா, நன்றி செலுத்துறோம், துதிக்கிறோம்.

மாமே உம்மை துதிப்பதால் கனத்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கனத்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கனத்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில்

துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கு

துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். வல்லமை உம்மை துதிப்பதா கத்தாவே அங்கே வாழ்கிறீர் உம்மா.

நேரம் உமக்கு ஒப்பானவர் சார், உமக்கு நிகரானவர் சார் ஆண்டவர், நீர் சர்வ வல்லவர் ஆண்டவர், வனாதி வானங்களிடம் கொள்ளாதவர், வார்த்தையால வர்ணிக்க கூடாதவர், எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருப்பவர், உமை நன்றியோடு சோசரிக்கிறோம். ஒருவராய் பெரியாதி செய்ய செய்ய ஒருவரும் சேரக்கூடாத ஒள்ளிய வாசம் என்று தூயாதி தூயவரே, உமை சோசரிக்கிற நாளுக்கு துணை நிற்கிற என்று துணியாய் நிற்பவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில் என்று சொல்லி உள்ளங்கையில் எங்களை வரைந்தவரே, உமை நன்றியோடு சோசரி நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப். செங்கடலை பிளந்து அண்டவரே, கடலுக்குள்ளும் வழி உண்டு என்று சொல்லி அந்த எதிரியின் வழியின் தோக்கடித்தவரே, உமக்கு நன்றி ஆண்டு நன்றி ஆண்டவோட பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுத்தவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றியோடுமை சூசரிக்கிறோம்.

இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? அப்பா உமக்கப்பானவர் யார் ஆண்டவர்? அப்பா நீர் சர்வ வியாபி சர்வ ஞானி ஆண்டவர். அப்பா சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் வாழ்வர், சாவை ஜெயித்தவர், சாத்தானை தோற்கடித்தவர், சகலத்தையும் எங்களுக்குள்ள கீழ்படுத்தினவர், எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தவர், சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கும் சத்துரு சகல வல்லமை மேற்கொள்ளும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர். உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால்

Elsedai, Elsedai, நீ சர்வவல்லவரே, அகிலத்தை படைத்தவர் நீர்தானே, இந்த அகிலத்தை ஆள்பவர் நீர்தானே, அகிலத்தை படைத்தவர் நீர்தானே, இந்த அகிலத்தை ஆள்பவர்.

Yesterday, நீ சர்வ வல்லவரே, உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும், உமது சத்தத்தால் பூமி அதிரும்,

அப்பாடி சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும் அப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, காட்சியும் கட்டளையும் அதட்டி இறையாதே அமைதியாய் என்று சொன்னவர் நாலு வார்த்தையான வார்த்தையில மகிமைப்படுகிற தேவன் அப்பா, நாள நீர் மகிமைப்படுகிற கிருபைக்காக நன்றி ஆண்டு, நன்றியோடு சுவாசிக்கிறோம், இதனாலே தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர், நீர் பெரியவரான், நீர் பரிசுத்தர் ஆண்டவர், பரலோக கவனத்தை

பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில்

0: Aleluia, aleluia,
1: நேரமும் சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே கலந்து துதித்து ஆராதித்தோம் சிஸ்டர் சுபாலங்கோ. இவர் சங்கம வானொலி நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை நடத்துகிற சோதனை. இந்த சோதனை காத்திர ஆசிரியப்பார் தொடர்ந்து நாங்கள் அன்று அழைக்கும் போது அறிவித்தல் உண்டு. சங்கம வானொலி ஒரு அறிவித்தலை தருகின்றது. இந்த சங்கம வானொலி நிலையத்திலே தினமும் மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு நேரம் இருக்கின்றது. இந்த 3 மணி நேரம் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே அல்லது ஜூம்லே ஆராதிக்கலாம், துதிக்கலாம், அல்லது ஒரு பிரே குரூப்பை நீங்கள் தொடுக்கலாம், நடத்தலாம். அப்படியாக யாராவது முன் வந்தால் தயவு செய்து லிஸ்ட் தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சியை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன். இப்போ நான் பாச ஆண்டன் டாஸ்டர் அடைக்க போகிறோம். அதுக்கு அப்புறம் விண்ணப்ப ஜபத்துக்கு சொல்ல போகிறோம். ப்ரைஸ் லார்ட் பாச ஆண்டன் டாஸ்டர். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன் பாஸ்டர், வழி நடத்துங்களாமே.
2: சீராமியங்களும் துதிக்கிற தேவன் பரிசுத்தார், பரிசுத்தார். நாங்களும் உண்மை இந்த பூமியில் இருந்து துதிக்கிறோம். நீர் எங்களோடு இறங்கி வருகிறவர், எங்களை அபிஷேகத்தினால நிரப்புகிறவர். துதியின் ஆடை தந்தி ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். நீங்கள் எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். துயரமெல்லாம் மறந்து துதித்தே மகிழ்ந்திருப்போ, நம் துறையவரில் மகிழ்ந்திருப்போ. துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நாம் துயரில் மகிழ்ந்திருப்போ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதில் கனி கூறுவோம். புசித்து கொடுத்து கொண்டாடுவோம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதில் கை கூறுவோம். கத்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று போட்டி கொண்டாடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபையுள்ளவரே என்று நாமப்படுவோம். துயரத்துக்கு பதில் ஆறுதலே என்று ஆறுதல் ஆறுதலே, சாம்பலுக்கு பதில் சிங்காரமே என்று சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மறந்திருப்போம், துயரம் மேலைத்தும் மறந்திருப்போம். நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு துதியின் ஆடையை தந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், பார்த்துக்கிறோம். பிதாவே, நன்றி சொல்கிறோ இயேசுவே, நன்றி சொல்கிறோ பிதாவே, நன்றி சொல்கிறோ இயேசுவே, நன்றி சொல்கிறோ எங்கள் தெய்வமே, நன்றி சொல்கிறோம் செய்கின்றோ பிதாவே, நன்றி சொல்கிறோம் இயேசுவே,

0: ಸ್ತೋತ್ರ ನೀಡ ಎಲ್ಲ ನನ್ಮೈಕಂ ತೋತ್ತಿರಂ ತೋತ್ತಿರಮೇ ಎನ್ನಿ ಮುಡಿಯ ಅತಿಶಯಂಗೈ ಸೈದವರೇ ತೋತ್ತಿರಮೇ ಪಿದವೇ நன்றி சொல்கிறோ நன்றி சொல்கிறோம் என்றும் பிரியம் வைத்தீரியாய் அகலம் அள்ளம் என்பும் இல்ல அன்பு காட்டி நீரே இறக்கத்திலும் அன்று தினமும் முடி சூட்டி நீரே பிதாவே நன்றி சொல்கிறோ நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாத நாட்கள் எல்லாம் ஒரு நாளாகுமா? நீர் எங்களோடு இருக்கிற தேவன், உம்மை தோதாடும் பொழுதெல்லாம் உங்களை உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி எங்களை மகிழ செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே, நீர் இல்லாத நாட்கள் எல்லாம் ஒரு நாளாகுமா? உங்களோடு உயிரோடு உயிராக கலந்தீரே கலந்தீரே. நீங்கள் எங்களுக்குள்ள வாழ்கிறவரே, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வதற்காக எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒன்றொன்றாக கலந்த இயேசுவே சதையோடு சதையாக நரம்பாக உடல் முழுதும் கலந்தீரேயும் கரைந்தீரே கனவோடு கனவாணி பேச்சோடு பேச்சாணி என் மூச்சோடு மூச்சாணி என்னை தேடினாலும் உம்மைத்தான் காண வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை போல உண்மை உண்மையை நினைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் கூட இருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிறவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல என்று வழங்கி போதும். ஆண்டவரே, கீழே மிரக்கம் உள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, உண்மை தூத்திக்கிறோம் தூத்திக்கிறோம். இந்த புதிய ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதுக்காக நன்றி. ஒருவரோடும் ஆவியின் அபிஷேகத்தினால நிரம்பி கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, உம்முடைய பரலோகத்தில் வாழ்கிறது போல இந்த தூத்தி ஆராதனையில நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருக்கிற கிருபைக்காக மக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் இப்படி அபிஷேகத்தினால நினைத்து கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத மரணமே இல்லாத ராட்சியத்தில் எங்களை தகுதிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூடியிடும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தார் பாஸ்டர் ஆண்ட்ரூ தாஸ்னா. இவர் சங்கம வானொலியிலே ஒவ்வொரு நாளும் தேவ செய்து கொடுக்கக்கூடிய காரணம் அவரை தேவன் ஆசிரியப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் ஜிப விண்ணப்பத்து கடந்து செல்ல போறோம். அதற்கு பிறகு கவி கவிந்தா, அதற்கு பிறகு பாஸ்டர் வானொலியா சுஷடொலி, அதற்கு பின்பு தேவ செய்து கடந்து செல்ல போறோம். இப்பொழுது நாங்கள் ஜிப விண்ணப்பம் வந்திருக்கின்றது, அதற்கு ஜெபிக்க ஆனந்தராசா சுஜாதா. சங்கம வானொலி துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியில் 5 ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. முதலாவது பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பத்திக்குழு 54வது பர்த்டே கொண்டாடுகிறார், அதுக்காக ஜெபியுங்கள். 2வது ஜெப குறிப்பு பாஸ்டர் குமரன் பத்திக்குழு 10, 11, 12 கூட்டங்கள் நடத்துகிறார், ஆசீர்வதிக்க ஜெபியுங்கள். 3வதாக ராஜேஷ் சந்திரன் மூளை அறுவை சிகிச்சையில் செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்காக ராஜேஷ் சந்திரன். 4வதாக பிரதர் சசிகரன் திருகோணமலை சுயினமாக இருக்கிறார், அவருக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். 5வதாக பிரதர் லெனின் கைகால் செயல்படவில்லை, அதுக்காக ஜெபிங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருவேன், அதற்குள் இந்த 5 ஜெபத்தை விண்ணப்பம் செய்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்போது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், மலை எடுத்துங்க. ஆமென்,
2: ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அன்பு மிரக நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேளையிலும் மதிய வேளையிலும் இந்த மாலை வேளையிலும் என் அன்பின் தந்தையின் திருமுகத்தை இலங்கை வானொலி, இலங்கை சங்கம், உலக சங்கம வானொலி ஊடாக தேவனே உம்முடைய திருமுகத்தை எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளோடு தேடி வந்து நிற்கின்றோம். எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே கொண்டு வருகின்றோம் தகப்பனே. பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி நீர் எங்களை விடுவிக்கிற தேவன், எங்களை உயிர்ப்படைய செய்கிற தேவன் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு விடாத தேவனாக இருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் சுவாமி எங்கள் அன்பான சகோதரர்கள் இதுவரை நேரமும் உங்களை மகிமைப்படுத்தி துதித்து ஆண்டவரே கனப்படுத்திய கிருபையை எங்களுக்கு கொடுத்ததற்காகவும் நன்றி கூறுகிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் சுவாமி எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பிதாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முக்கு சித்தமானால் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க, காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக முதலாவதாக சுவாமி பாஸ்டர் சலமோன் ராஜ் ஐயா அவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கடந்த 54 ஆண்டுகள் கண்ணின் மணி போல் காத்து இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் கூடவாக இருந்து இன்றைய நாளிலும் ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீங்கள் அப்பா. பிதாவே உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த புதிய ஆண்டு ஒரு சுவிட்ச நிறைந்த ஆண்டாகவும் அநேக அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆதாயம் உள்ள மகனாக நீங்க எடுத்து பயன்படுத்த போகும் காரியத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. கடந்த வாரம் ஆண்டவரே நீங்க அவரை கண்ணின் மணி போல் காத்து வந்தீர். இந்த புதிய ஆண்டிலும் சுவாமி இவருக்கு விரோதமாக எந்த தீமைகளோ எந்த தீய சக்திகளோ பிசாசானவன் எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் பிதாவே இவர்களை தொட முடியாத சுவாமி உம்முடைய பிள்ளைகள். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க இவருடைய இந்த ஆண்டு. ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ள ஆண்டாக ஆசீர்வதிச்சு கொடுக்க வேண்டுமென்று கெஞ்சி கேட்கின்றேன், பிதாவே இவரை நிறைவாக ஆசீர்வதிங்க, இவருடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கின்றேன் தகப்பனே. மற்றைய விண்ணப்பம் தகப்பனே, பாஸ்டர் குமரன் ஜூலை 10, 11, 12 ஜூலை 10, 11, 12 நாட்களிலும் ஆண்டவரே இறை ஒன்று கூடல் ஜெப வாரம் வழி நடத்த திட்டமிட்டுள்ளார் சுவாமி. பிதாவே இவருக்கு விரோதமாக சத்துருவானவன் ஆண்டவரே என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறானோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் தேவனையே நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கின்ற தேவன், இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய தீய சக்திகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் தகப்பனே. பிதாவே நீங்க கட்டளை இடுங்க தகப்பனே. தூதர்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே தூதர்கள் சென்று ஆண்டவரே உம்முடைய அக்கினியின் வேலையினால் ஆண்டவரே அவர்களை காக்க கடவர்கள், எந்த தீமைகளும் அணுகிவிடாமல் அந்த கூட்டங்கள் நல்ல முறையிலே நடாத்தப்பட்டு அநேக அநேக ஆத்துமாக்களுக்கு ஆதாயம் உள்ளதாகவும் போஷணம் நிறைந்ததாகவும் ஆண்டவரே பயனுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு செய்திகளையும் நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிச்சு கொடுங்க. எந்த இடையூறும் வந்துவிடாதபடி தூய ஆவியானவரே நீங்கள் தாமே கூடவாக இருந்து வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் சுவாமி ராஜேஷ் சந்திரனை சந்திரன் மூல அறுவை சிகிச்சைக்காக சத்திர சிகிச்சைக்காக ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். பிதாவே அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வியாதியின் பகுதியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் அந்த சகோதரனை தொடுங்க சுவாமி. அவரின் சத்திர சிகிச்சையின் போது ஆண்டவரே சரியான சிகிச்சை பெற்று பரிபூரண சுகம் கிடைக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை அவர் மீது தெளிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய இரத்தம் தூய்மையானது சுவாமி. உம்முடைய

0: இங்கு அறிகிற தேவன் இந்த சகோதரனுடைய உடலில் என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன நோய் வியாதிகள் இருக்கிறதோ நான் அறியேன் சுவாமி. நீர் பரம தேவனாக இருக்கிறீர், நீர் பரம வைத்தியராக இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, நீங்க படைத்த ஒவ்வொரு ஜனங்களும் உம்முடைய கரத்தினாலே தானே உருவாக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இருக்கின்ற வியாதிகள், வேதனைகள், பாரங்களை நீங்கள் அறிகிற தேவன். இந்த சகோதரனுக்கும் ஆண்டவரே அவருடைய வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. எந்தெந்த பாகங்களில் அவருக்கு வியாதிகள் சுவையினமுற்று இருக்கின்றதோ அந்த சுவையினத்தில் இருந்து சுவாமி, அந்த சிறையிருப்பில் இருந்து அந்த மகனை நீர் விடுவிக்கும்படியாக செபிக்கிறேன். அந்த மகன் ஆண்டவரே பரிபூரண சுகம் பெற்று என் செவிகள் கேட்க செய்ய உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன். மற்றைய விண்ணப்பமாக ஆண்டவரே, பிரதர் லெனில் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன். பிரதர் லெனில கைகள் கால்கள் செயல்பட வேண்டும் என்று என்னிடத்தில் விண்ணப்பம் கொடுத்திருக்கின்றார் தகப்பனே. இந்த மகனையும் ஆண்டவரே நான் முகமுகமாய் பார்க்கவில்லை, குரலையும் கேட்கவில்லை, ஆனாலும் தேவனே உம்முடைய பிள்ளைகள் அப்பா. இந்த உலகத்திலே இருந்து நீர் பிரித்தெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. உம்முடைய அணிபட்ட கரங்களினால எங்களை உருவாக்கின தேவன் நீர் ஒருவரே சுவாமி. எங்களுடைய எல்லா அவயவங்களும், எல்லா கலசங்களும், நரம்புகள், தசைகள், நார்கள் யாவும் நீங்க உருவாக்கப்பட்ட தேவன் சுவாமி. எங்களின் சரீரத்திலே சுவாமி, எங்கள் அவயவங்களில் என்னென்ன அவயவங்கள் செயலிழந்து இருக்கிறதோ அது உமக்கு தெரியும் தகப்பனே. பிதாவே, என் மகனின் உச்சியில உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. என் மகனின் சரீரங்கள் ஊடாக உம்முடைய ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் சுவாமி. இறந்து போயிருக்கும் கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே புது பலன் பெற்று என் மகன் ஆண்டவரே அவனுடைய கைகள் கால்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்படைவதாக சுவாமி. நீர் ஆண்டவரே எலும்புகளை உயிர்ப்படைகிற தேவன், உயிர்ப்படைய செய்யும் தேவன் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்ந்தது ராஜா, உம்முடைய வல்லமை உயர்ந்தது ராஜா. என் மகனின் ஆண்டவரே அவருடைய கரங்களை தொடுங்க ஆண்டவரே, அவனுடைய பாதங்களை தொடுங்க ஆண்டவரே. அவன் ஒரு சாட்சி உள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் இந்த மகனை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் தகப்பனே. இந்த வேளையிலும் சுவாமி, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் எனக்காகவும் வேண்டுதல் செய்ய மாட்டார்களா என்று ஏக்கங்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் பிதாவே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. என்ன மதமாக இருந்தாலும் சுவாமி, என்ன மதமாக இருந்தாலும் உம்முடைய கரத்திலே இருந்துதானே இந்த பூமிக்கு எங்களை படைத்தீங்கள் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் இந்த பாவ உலகத்தில் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் பாவ வலைகளுக்குள் சிக்குண்டு போகின்றோம், ஆனாலும் நீர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீங்க எங்களை நேசிக்கிற தேவன் சுவாமி, எங்களை அன்பு செலுத்துகிற தேவன் சுவாமி. நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்களுக்காக மரித்தீங்க ஆண்டவரே, விட்டு விடவில்லை. எங்களை மீட்பதற்காக இன்றும் எங்கள் பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருந்து எங்கள் எல்லா தேவைகளை ஆண்டவரே பிதாவினிடத்தில் நீங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தகப்பனாக இருக்கிறீங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்ற தலைமை குரு, இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்ற இணைப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், உறவினர்கள் எல்லாரையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரம் நீங்க கண்ணின்மணி போல் பாதுகாத்தது போல இந்த வாரமும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், என்ன நிலையில் இருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் சென்று ஆண்டவரே ஒவ்வொரு தூதர்களும் அவர்களை காத்து கொள்ளட்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்க குடும்ப தலைவனாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் என் அன்புள்ள ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
1: ஆமென்.

0: இதுவரை நேரமும் சங்கமா வானொலி துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே விண்ணப்ப ஜபங்கள் எடுத்தவர் ஆனந்தராசா சுஜாதா, கிள்ளச்சி, யாழ்ப்பாணம், ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கவி கவிதா அழைக்க போறோம். அதுக்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதுக்கு பிறகு சுவிசேஷ வாழர், அதுக்கு பிறகு தேவ செய்தி கடன் செல்ல போறோம். இப்பொழுது கவி கவிந்தா அழைப்போம். சிஸ்டர் கவி கவிந்தா, இன்றைய நாளிலே யாழ்ப்பாண பகுதியிலிருந்து இந்த சங்கமவான துதியார அபிஷேக தேவசேனை வந்திருக்கிறேன். நீங்கள் துதித்து ஆராதிக்கலாம், அல்லது உங்களுடைய சாட்சி சொல்லலாம். 10 நிமிடத்துக்குள் உங்களுடைய நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். நீங்கள் துதிக்கலாம், ஆராதிக்கலாம், அல்லது உங்களோட சாட்சியை சுருக்கமாக சொல்லலாம். உங்களோட ஒப்பு கொடுக்கிற நீங்க வழி நடத்துக்கலாம்.
1: ஆமென். என்னுடைய சாட்சி வந்து, நான் ரட்சிக்கப்பட்டது வந்து 5 வயசுல. என்னுடைய குடும்பம் வந்து ஒரு கிண்டு குடும்பம். நாங்கள் 4 சகோதரர்களை உடையவர்கள். அப்பா அம்மா எல்லாம் இருந்தவங்கள். எங்களுடைய அப்பா சரியான குடியப்ப எங்களுக்கு அந்த நேரமே நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருந்த நாங்கள். எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு, போர்டில் அனுமதிக்கப்பட்டு, எனக்கு தீராத வருத்தம் வந்தது. அந்த நோயில நான் 6 நாள் கதை பேச்சில்ல. மருந்துகள் எல்லாம் என்ற உடல் நிலையில ஏறையில மருந்துகள் ஏத்தி பேர்ந்து குதிபட்டி குளுக்கோஸ் நரம்பெல்லாம் பட்டி ஏத்தினாங்க. அதுவும் ஏறையில. ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் மரண சடங்கு வீட்டை எல்லாம் ஆயத்தப்படுத்த அவங்க ஹாஸ்பிட்டலால கொண்டு வர போறாங்களோன்ற. இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல பெற்ற விட்டு ஒரு ஒதுக்கி புறத்துல விட்டுட்டாங்க. ஆனாலும் எங்கட அருகில ஒரு கிராமத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி போதகரை கூட்டி வந்து எனக்கு ஜெபித்த உடனே நான் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு கண் திறந்து பார்த்தேன். அதோடைய டாக்டர்ஸ் மேல எல்லாம் ஓடி வந்து அதிசயப்பட்டு பார்த்தார்கள். அதிசயப்பட்டு பார்த்த உடனே என்ன இது, அதிசயமா இருக்குது, நாங்கள் வீட்டை கொண்டு போய் சொல்லி சைட் பண்ணி விட்டுட்டோமே என்று சொல்லி உடனே வந்து மருந்துகள் எல்லாம் ஏத்தி பார்த்தாங்க. எல்லாம் ஏறி எனக்கு அந்த நேரமே கடவுள் பரிபூர்ண சுகத்தை தந்தார். அது மாத்திரம் இல்லாமல் நான் 8 மாசம் கால் நடக்க முடியாமல் என்னுடைய அம்மா தூக்கி சரியான கஷ்டமான நிலையிலும் 8 மாசம் வரையும் நான் நடக்க இல்லாத நிலையில அம்மா தூக்கித்தானா தெரிஞ்சவ சேர்ச்சுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்ச்சில எண்ணெய் பூசி எனக்கு செபித்த அப்புறகு ஆண்டவர் படிப்படியாக எனக்கு பரிபூர்ண சுகத்தை பலத்தை தந்து இந்த நாள் வரையும் எந்த என்னோட கூட இருந்து வழி நடத்துகிறார். என்ன கத்தருக்கே மகிமை உண்டாவதாக. நான் தேவனுக்குள்ள ஒரு பாட்டை பாடி இந்த நன்றி துதி ஆராதனையை நாங்கள் செலுத்துகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.

தோறும் தருபவரே நன்மையான ஈவுகள், நாள்தோறும் தருபவரே நன்றி நான் நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி

எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நல்லவராயிருந்து எங்களுக்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருந்து எங்களை நாள்தோறும் எங்களை வழி நடத்தி எங்களை தாங்கி நாங்கள் தகுதி இல்லாத எங்களை தேவன் தாமே தம்முடைய கிருபை அனுப்பி தம்முடைய வல்லமை அனுப்பி தேவன் எங்களை நடத்தி வருகிற விதங்களை தேவன் எங்களை பாதுகாக்கிற விதங்களை நினைத்து தேவாவியானவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன், ஆவியானவரே நீங்கள் அற்புதங்கள் செய்கிற தேவன், ஆவியானவரே மக்கு கோடான கோடி கோடான கோடி நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த அதிசயங்கள் ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. அப்பா முடிய அளவிட முடியாத அன்புக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே எங்களை தினந்தோறும் எங்களை பாதுகாக்கிறீரே அப்பா, தினந்தோறும் ஆண்டவரே அப்பா கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கோ ஆகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவரே, அவர்களை பார்க்கிலும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். பரிசு தாவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுகிறவரே அப்பா மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் பரலோகத்தில் வாசம் செய்கிறது வேணே, உங்களுக்கு கோடான கோடி சோத்திரம். நாங்கள் கதறி அழுத நேரம் எல்லாம் எங்களை தூக்கி நீரே ஆண்டவரே, அற்புதமானவரே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆவியானவரே உங்களை நன்றி ஆயிரம் நாமங்களை உடைய தேவனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்தாவியானவரே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம் சோத்திரம். உங்களை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தான ஆண்டவரே நான் கிருபையாய் மகிமையாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. எனத்துக்கும் மகி

இரண்டு மூன்று விரல்கள் ஒரு மேனமாய் துதித்தால், இரண்டு மூன்று விரல்கள் ஒரு மேனமாய் துதிப்பா, நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. ஆமே.

ஜனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா, அநேக சுஸ்தி

உங்க மகிமே விளங்குத பாலேலூயா. தேவாதி தேவன் ஆண்டவரே, நினைப்பிலாவியானவரே, நீங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனே ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தினாலும் புதிய வல்லமை வரங்களினாலும் இந்த நேரத்திலும் ஆவியானவரே நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே, ஆவியானவரே உங்களுக்கு கூடான கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, பரலோக தேவனே, கூடான கோடி சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பரிசுத்த ராஜாதி ராஜனுக்கு கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஓ, உங்களை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் கிருபையாய் மகிமையாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீங்களே. துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே ஆண்டவரே, உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள் அல்லவோ. ஓ, உம்முடைய முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜாதிராஜனே.

0: நன்றி நன்றி, உங்களை ஸ்தூத்தரிக்கிறேன் தகப்பனே. உங்களுக்கு இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த சலாக்கியத்துக்காக ஆண்டவரே, இதுல ஆண்டவரே நான் பங்கு கொள்ள ஆண்டவரே, என்னை நீங்கள் தகுதிப்படுத்தினதுக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய தேவதூதர்களை அனுப்பினது போல ஆவியானவரே அப்பா ஆண்டவரே, இந்த இடத்திலும் ஆண்டவரே அப்பா, இந்த நினைப்பிலும் ஆண்டவரே, எங்களை நீங்கள் சேர்த்ததுக்காக உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாதங்களை தகுதிப்படுத்தினீரே ஆண்டவரே, நீங்கள் ஆயிரம் பேர்களிலும் சிறந்தவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேனுடைய கரங்களுக்கு உப்பு கொடுக்கிறோம். இந்த வேலைகள் முழுவதையும் தேவாமியானவர் வழி நடத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆமேன். தேவனுக்கே நன்றி உள்ள இதயத்தோடு நான் தொடர்ந்து நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த இணைப்பில சங்கமன் டிவி இணைப்புக்கு என்னை அழைத்த அரங்கன் போதகருக்கு நான் முதலாவது அவர்கள் ஊடாக எனக்கு இந்த இணைப்பில இந்த மகேந்திரன் பிரதரை கத்தர் தாமே எனக்கு இந்த இணைப்பில சேர்க்க தந்த தயவுக்காக நான் சூத்தரிக்கிறேன். இவர்களை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேணும். தொடர்ந்தும் இவர்களின் ஊழியங்கள் எல்லாம் தொடர்ந்தும் பலகி பெருகி படரக்கூடிய அளவுக்கு தேவன் ஒருவர் திப்பை ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ நிகழ்ச்சியிலே துதித்து ஆதித்த சிஸ்டர் கவி கவிதா யாழ்ப்பாணம். இவரை எனக்கு அறிமுகப்படுத்தினது சிஸ்டர் ஜெரமையா. இவர் வந்து மிதிலா குழுவிலே ஜெபக்குழுவிலே ஒரு அங்கத்தினராக கடமையாற்றுகிறார். இந்த பெரிய குடும்பத்திலே இவே ஒருவர் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறார். அதனாலே அவருக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் கத்தனை விடவில்லை. இந்த சங்கம வானொலிக்கு தனக்கு தாழ்ந்த கொடுக்க போறேன், சங்கமான நிலையத்திலே நான் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிறார். இந்த சங்கம வானொலியை உயர்த்த வேண்டும், என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும், என்னுடைய ஆராதனை நடத்த வேண்டும் சொல்லி இந்த சங்கம வானொலிக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற சகோதரி, அந்த சகோதரியை கத்த ஊழியங்களின் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து சிஸ்டர் பேசலாம். சிஸ்டர் டாலி
2: பேசலாம். ஐயா பேசலாம்.
1: அதுக்கு பிறகு பாஸ் சுவிசே வானொலி, அதுக்கு பிறகு தேவ செய்தி கடன் சொல்ல போறோம். பேசலாம் சிஸ்டர். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நேற்றிலே துதிக்காரதுக்கு வந்திருக்கிற ஒப்பு கொடுக்குற மாதிரி எடுத்துக்கலாமே.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா இந்த அபிஷேக உபவாசம் அபிஷேச கூட்டத்தை ஆண்டவர் உங்களோட கரத்துல நீங்க இவ்வளவு நேரம் நடத்தி வந்திருக்கிறீர்கள், அதுக்கு நன்றி செலுத்துறேன். சோத்ர பலியலை செலுத்த வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு அப்படி நன்றி செலுத்துறேன் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறியபடி சிஸ்டரின் வாக்குத்தத்தின்படி உங்களுடைய வாக்குத்தத்தின்படி அப்பா இந்த சிஸ்டரை நீங்கள் சுகப்படுத்தி சாட்சியாக எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்திய கிருபைகளுக்கான நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஐயா. நேற்றும் என்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் கிரிகைகளை செய்து கொண்டிருக்கிற தகப்பனே மக்கு நன்றி நன்றி அப்பா. அப்பா உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லாண்டவரே. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், கோலம் உமது தடியும் என்னை தேற்றுமாப்பே. ஆமேன் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. இன்று வரையும் தேற்றி வந்த தேப்பனே அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை உங்களுடைய பிரசன்னத்தை அப்பா நாங்கள் காணக்கூடியதாக எங்களுக்கு எங்கள் மத்தியில் வந்து கிரிக்கை செய்கிற வல்லமை இருந்த கரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்றும் என்றும் மாறாதவரே நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. உமது வசனங்கள் அப்பா எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது ஆண்டவரே. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திர பலியலை எங்கள் உள்ளத்துல கொடுத்து எங்களை அழைத்த தகப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி. கோடி கோடி கோடி நன்றி.

உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே. அம்மனப்பா, பரலோக ராஜா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தகப்பனே, எங்களுக்குள்ள அப்பா உலாகி திருவிழாகின்ற தகப்பனே, உங்களோட பரிசுத்தமான ஆவிக்காந்தி நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. எங்களை தெரிந்து கொண்ட அன்புக்காந்தி நன்றி அப்பா. ராஜாக்களாக ஆண்டவரே, ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபேலுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய அபிஷேகத்தை அதிகமாக ஊற்றுற தகப்பனே, இந்த அபிஷேகத்த கூட்டத்தை ஆண்டவரே நீங்க அப்பா பிரதர் லெஸ்லி உள்ளத்துக்குள்ள பேசி இப்ப வழி நடத்துகிற கிருபையப்பா, இந்த ஊழியக்காரர்கள் அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா கனமும் மகிமை, கனமும் அப்பா மகிமை உங்களுக்கே உரியது ஆண்டவரே.

0: அம்மாப்பா, நாங்க உங்கள் மேலத்த அன்பின் மூலமாக நீங்க எங்களுக்கு அப்பா அன்னும் கூட வெளியேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டு அந்த பெரிதான அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் மேலே நாங்கி தங்கி இருப்பதற்கு ஆண்டவரே உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்தின அப்பா. அழைத்து வந்த அப்பா ஒவ்வொரு சகோதரர்களையும் அப்பா இன்னும் அதிகமாக நீங்க உங்களோட அன்பினால் அன்னைத்தின் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி நன்றி சுமத்ருமப்பா சத்ருமப்பா. உங்களோட வாக்கு தத்தின்படி ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தேவன் நீங்கள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைகளுக்கு ஆண்டி நன்றி செலுத்துறப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. நாங்கள் நேசிக்கும் தேவன் பெரியவர் நல்லவர் போதுமானவர். அவருக்கு நாங்கள் இவ்வளவு தேவ பயத்தோடு அப்பா நாங்கள் எங்களுக்கு துதியலை உங்களுக்கு செலுத்துவதற்கு தந்த இந்த புதிதான துதி பாத்திரங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி. ஆமென்.
1: ஆமென். ஆமென்.

0: அமேன் அப்பா, உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த எங்களுக்கெல்லாம் உங்களுடைய அபிஷேகத்தினால, உங்களுடைய அன்பின் உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி கிருபையினால முடிசூட்டி கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற வந்திருக்கிற இருக்கிறவர்களை உங்களுடைய அன்பினாலையும் உங்கள் அபிஷேகத்தினாலையும் அதிகமாக நிரப்பி உங்களுக்கு மட்டுமே நாங்கள் துதி பாடல்களை இன்னும் அதிகமாக செலுத்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் துதியானதை பாடல் செய்தது சிஸ்டர் டோலி அவர்கள். இவர்கள் வெள்ளிக்கிழமையிலே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. சகோதரி கத்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் சுவிசேஷ வானொலியை அழைக்க போறோம். அதற்கு பிறகு தேவ சதிக்கு கடந்து செல்ல போறோம். சுவிசேஷ வானொலியா
2: சொல்லுங்க ஐயா.
1: நாளே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள். ஆமே
2: ஆமே. நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமே, நன்றி. ஆமே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம்.

0: வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையா இப்போ வந்தே ஆளுகை செய்யும். ஆமென். நன்றி பிதாவே, அருமையான கர்த்தாவே, இந்த நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் ஆண்டவரே, இந்த இடத்துல இணைந்து பாடல்கள் சாட்சிகள் துதிகளை கொண்டு வந்த ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய கரந்தானே. இந்த வேளையிலும் கூட இந்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷ விதமாய் தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களில் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாள் ஆண்டவரே, நிகழ்ச்சிகளை தொகுத்து நடத்துகிற மகேந்திரம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உம்முடைய கரந்தானே கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வேளையிலும் லெஸ்ஸி ஐயாவுக்கும் ஆண்டவரே கர்த்தாவுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டங்கள் அவர்களுக்குள்ளே வெளிப்படும்படியாக வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் இந்த நாட்களில் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துக்களே சகலவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் ஸ்ரீசேகர் வாண்டரையா ஜெர்மனி துதி ஆராய்ச்சார் சொன்னாங்க. தேவ செய்தி
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். Recording in progress.
1: இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொண்டு வர ஜெர்மன் நாட்டிலிருந்து ஜெரிமாயா அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் சகோதரர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் ஜெரிமாயா.
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அதோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: நன்றி
3: சொல்லுகிறோம் ஆண்டவர். இந்த வேளையிலும் இந்த தேவ செய்தியை நீங்கள் இந்த வானொலி மூலமாக கொடுக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வானொலியில ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதி சுபிக்கிறோம் பிதாவே. இதுவரை நேரங்களிலும் உண்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிற வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஆண்டவர். யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ இந்த வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் அவர்களை பெலப்படுத்தும்படியாய் நான் செபிக்கிறேன். இயேசுபின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியான தேவன் தாமே இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே உம்முடைய வார்த்தையை கொடுக்கிறேன், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முதாவியின் வழிநடத்த அபிஷேகத்தோடு தேவர் வல்லமையாய் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை அனுப்பும்படியா நான் செபிக்கிறேன். அப்பா இந்த நேரத்தை தேவனே பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய ஆலய கூடாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளில நான் தெரிஞ்சு கொண்ட வசனம் ஆண்டவர் இந்த பாடத்தை உள்ளதுல போட்டார், 6வது அதிகாரம் கலாத்தியர்ல 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அங்கே பவுல் அப்போஸ்தலர் அந்த இடத்திலே சொல்றார், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்னது குறித்து அவர் என்னன்னு சொல்றாரு சொன்னா, சிலுவையை குறித்து தான் அல்லாமல் வேர் ஒன்றை குறித்தும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று சொல்ல மேன்மை பாராட்டி இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே இன்று அநேகர் அநேக காரியங்களை குறித்து பெருமை பாராட்டு, யூதர்கள் நியாய பிரமாணத்தை குறித்து பெருமை பாராட்டுகிற, உலகத்திலே படிப்பை குறித்து மேன்மை பாராட்டலாம், நாட்டை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், மொழியை குறித்து, பல காரியங்களை குறித்து, ஜாதி மதம் என்று பல பல காரியங்கள், சாதனைகளை குறித்து, பல காரியங்களை குறித்து அநேகர் அநேக விதத்திலே பெருமை பாராட்டுகிறார்கள், அங்கே மேன்மை பாராட்டுகிறார்கள். அங்கே பவுல் அப்போ சொல்ற, நானும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று. அங்கே இயேசு கிறிஸ்து குறித்து மேன்மை பாராட்டும் போதுதான் அங்கே எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே ஆசீர்வாதம் உண்டாகிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே அவர் அங்கே மேன்மை பாராட்டுவதை காண்கிறோம். அடுத்த பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அங்கே நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டாமல் அங்கே நம் பரலோக தகப்பனாகிய தேவன் எங்களை குறித்து காக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது உலகத்தின் காரியங்களுமே வேறு எந்த காரியங்களையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாக தேவனங்களை எப்பொழுதும் காத்து நடத்த வேணும் என்று நாங்கள் அங்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம் இந்த இடத்துல. அடுத்ததாக பார்க்கும்போது இரண்டால் ரட்சிப்பு மீட்பு சகல ஆசீர்வாதங்களும் நித்திய ஜீவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சிலுவையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறபடினால் அங்கே கிறிஸ்துவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். அங்கே சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே நாங்கள் தேவனோடு இருக்கிற அந்த உறவு தேவனோடு நாங்கள் இருக்கிற உறவின் அடிப்படையில் தான் அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். நாங்கள் சிலுவை அங்கே சுமக்க வேண்டும். அந்த சிலுவையை நாங்கள் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அங்கே சிலுவையிலே நாங்கள் அறையப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் சிலுவையை அங்கே சுமக்க முடியும். அங்கே சிலுவையை குறித்து நாங்கள் பெருமை பாராட்ட முடியும். அப்படியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சிலுவையை குறித்து தேவனுடைய மேன்மையை குறித்து அங்கே நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் இன்னொரு வசனம் அதுக்கு இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் 1 Cor 2:18 பார்க்கும்போது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாய் பலனா இருக்கிறது. சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அங்கே அது பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு அது என்ன செய்கிறதுங்க தேவ பலமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஞானிகள் அங்கே என்ன செய்கிறார்களாம், ஞானிகளுக்கு அது சிலுவையின் உபதேசம் அங்கே முட்டாள்தனமாக தோன்றினாலும் அங்கே அது அங்கே பாவத்தில் அழிந்து போகிற மக்களுக்கு அது விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. விசுவாசிகளுக்கு கர்த்தரின் நித்திய வல்லமையை அங்கே அந்த ரட்சிப்பின் மூலமாக அங்க கொடுக்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கும்போது உலகுக்கு பைத்தியமா இருக்கிறது, உலகத்தின் பார்வையில இந்த சிலுவை என்பது பைத்தியமா இருக்கிறது, அது ஒரு பலவீனமாக ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால் அங்கே இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் தங்களின் சொந்த புத்தியையும் தங்களுடைய தத்துவங்களையும் தங்களை நம்பும் மக்களுக்கு கடவுள் மக்களுக்கு கடவுள் மனிதனாக வந்து சிலுவையில் மரித்தார் என்பதை அங்கே ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு முடியவில்லாமல் இருக்கிறது. அவர்களுடைய ஞானம் அவருடைய அறிவு அவருடைய படிப்பு அவருடைய தத்துவங்கள் எல்லா காரியமாக இருந்தாலும் அங்கே கிறிஸ்துவை அங்கே ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அங்கே தடையாக இருக்கு. உலகத்தின் ஞானம் அங்கே தடையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் அங்கே அடுத்து அங்க பார்க்கும்போது இரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலமா இருக்கிறது. அங்கே கிறிஸ்துவின் சிலுவை அங்கே மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக கிறிஸ்துவின் அந்த வல்லமை வெளிப்படுகிறது. அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையும் புதிய நம்பிக்கையையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சிலுவையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததான் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது இந்த அங்கே ஏசாயா 29:14 ஒரு வசனம் சொல்லுகிறது, அதனால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள் ஒரு அதிசயத்தை செய்வேன், அவர்களுடைய ஞானிகள் ஞானங்கெட்டு அவர்களுடைய விவேகிகள் விவேகம் மறைந்து போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஞானிகளுடைய ஞானங்கெட்டு போம் அவர்களுடைய விவேகம் எல்லாம் அங்கே மறந்து போம் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். மனுஷரின் இந்த மேன்மையான ஞானம் அனைத்தையும் தேவன் சிலுவையின் மூலமாக அங்கே ஒன்றுமில்லாததாக அதாவது பைத்தியமாக மாற்றுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மனிதரின் அங்கே அறிவு அங்கே தத்துவங்கள் அங்கே ஒன்றும் அங்கே வந்து இங்கே ஒன்றும் தேவனுடைய பார்வையில அங்கே முட்டாள்தனமாக தோன்றுகிறது. சிலுவையின் நற்செய்தி மூலமாகவே அங்கே விடுதலை உண்டு என்பதை எங்களுக்கு அங்கே தேவனுடைய சத்தியம் தெரிவிக்கிறது. அங்கே சுய ஞானத்தினால் அவர்கள் தேவனை அறியாமல் தங்களுடைய சொந்த அறிவு மூலம் தர்க்கம் தத்துவங்கள் மூலம் கடவுளை அறிய முடியாமல் அவரை அன்பை அங்கே கண்டறிய முடியாதவர்களாயிருக்கிறார். என்றது பார்க்கிறோம். ஆகையினால் இந்த பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம், சிலுவையில் அறையப்பட்ட மரித்த இயேசு இரட்சகர் என்ற செய்தி உலகத்தின் கண்களுக்கு முட்டாள்தனமாக தெரிகிறது. உலக ஜனங்களுக்கு, உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உலகத்தை நம்புகிறவர்களுக்கு அப்படியா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது அங்கே தேவனுடைய பலமா இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி காணக்கூடியதா இருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கும்போது, இங்கே பார்க்கும்போது தகுதியற்றவர்களாக இருந்த எங்களை தேவன் சிலுவையின் மூலமாக எங்களை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், அங்கே மனுஷனுடைய பெருமை, மனுஷனுடைய அகந்தைகள், மனுஷனுடைய எல்லா காரியங்களையும் தேவன் அந்த பெரிய அளவில் மனுஷன் அங்கே பெரிய திட்டங்களையோ கடினமான காரியங்களையோ அங்கே எதிர்பார்த்து ஒரு காரியங்களை செய்யாமல் ஒரு எளிமையான சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு குழந்தையை போல அதை விசுவாசிக்கிறதுனால இந்த ரட்சிப்பை அங்கே எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை, விடுதலையை அங்கே உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 20:7 வசனத்திலே சொல்லப்படுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அங்கே மேன்மை பாராட்டுகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே உலகத்தின் பலம் நிலையற்றதா இருக்கிறது. எதிரிகள் தங்கள் இரதங்களையும் குதிரைகளையும் மனித பலத்தை நம்பி அங்கே பெருமை கொள்கிறார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறது. ஆகையினால் நாங்கள் தேவனை நம்பி வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில அங்கே மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த சந்தோஷம், இந்த சிலுவையினால் கிடைத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நோக்கி பார்த்து அங்கே வாழ வேண்டியவர்களா இருக்கிறது என்பதை இந்த செய்தி மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்து நாங்கள் பார்க்கும் போது சிலுவை என்பது அங்கே சிலுவையினாலே எங்களுக்கு என்ன வருகிறா, சிலுவையினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. அங்கே கொலோசியர் 2:14 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஒரு எல்லா மனுஷர்களும் அங்கே பாவிகளாக இருக்கிறார்கள். அப்ப பாவத்தின் சம்பள மரணத்தில் இருந்து ஒரு மனுஷன் மீட்கப்பட வேணுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை தேவன் அங்கே மக்களுக்கு சொல்கிறார். அப்ப வேறு எந்த விதத்திலும் ஒரு மனுஷனுக்கு மீட்பில்லை. மதங்களுக்கு, மதங்கள் மார்க்கங்கள் மூலமாக எந்த வழிபாடு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதுனாலயோ, எந்த ஒரு காரியங்களாலேயோ மனிதனுடைய மனுஷனுக்கு மீட்பு இல்லை, மனிதனுக்கு விடுதலை இல்லை, மனிதனுக்கு சமாதானம் இல்லை. அங்கே இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தான் எந்த மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப ரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை தேவனோட அங்கே ஒப்புரவாக்குறதா இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், Luke 4:18 சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். தரித்திரம் பிடித்த நிலையில இருக்கிற மக்கள், தரித்திரருக்கு, தரித்திரம் பொருளாதாரத்தில் இருக்கலாம், சரீரத்தில் விடுதலை இல்லாத பிரச்சனையோடு போராட்டங்கள் இருக்கலாம், பலவிதமான உலகத்தின் பற்றாக்குறைகள், நோய், துன்பங்கள், வியாதிகளில ஏழை எளியவர்களான தரித்திரம் பிடித்த நிலையில இருக்கிற மக்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த தரித்திரம் பிடித்த நிலையில தேவனை அறியாத மக்களாக நாங்கள் இருந்தோம், தரித்திரராயிருந்தோம். தரித்திரர் என்று அந்த பொருளாதார வசதிகள் இல்லாதவர்கள் என்ற அர்த்தத்துல அல்ல, அங்கே தரித்திரம் எங்களுக்கு எங்க பிடித்தது என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது, அந்த ஆதாம் ஏவாள் தேவனை விட்டு தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்ட போது, இந்த பூமியில இருக்கிற இனத்துக்கு ஆதாம் ஏவாள் மூலம் வந்த எல்லா மனுஷரும் பாவிகளானார்கள். அங்கேயே அந்த தரித்திரம் மனுஷருக்கு பிடித்தது. அந்த பிடித்த தரித்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எங்களை விடுதலையாக்கினார். அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் இழக்கப்பட்டது, தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. அங்கே ஆத்துமா அங்கே இருள் அடைந்தது. அந்த இடத்துல அங்கே ஆத்துமா இருள் தேவன் தேவ உறவு துண்டிக்கப்பட்டு அவர்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு போனார்கள். அப்ப அங்கேதான் அங்கே தரித்திரம் பிடித்த நிலையில மனுஷர்கள் தேவன் எவ்வளவு மக்கள் வசதி உள்ளவர்களாயிருக்கலாம், பணம் பொருள் ஆசீர்வாதங்கள் என்ன காரியம் இருந்தாலும் அவர்களுடைய நிலை தரித்திரம் பிடித்த நிலை, தேவனோடு உறவில்லாத நிலை. தேவனோடு அங்க தேவனோடு உறவில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் அவர்களுக்கு எவ்வளவு வசதிகள் எவ்வளவு பொருள் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவர்களுடைய நிலை சமாதானம் இல்லாத நிலை. அங்கே தேவனோடு அவர்களுக்கு இருக்கிற பகை இருக்கிறது. அந்த பகையோடு அவர்கள் எந்த விதத்திலும் எந்த மதத்திலும் எந்த காரியங்கள் எங்கு போய் என்ன காரியங்களை செய்தாலும் என்ன புண்ணியங்களை செய்தாலும் அவர்களுக்கு விடுதலையும் சமாதானமும் கிடைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த பகை நீங்க வேண்டும். அதனாலதான் இயேசுவின் இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்படும் போது, அவர்கள் இயேசுவின் சிலுவை அண்டைக்கு வரும்போது, அங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நம்பும் போது மாத்திரம் அங்கே அவர்களுக்கு விடுதலை அங்கே உண்டாகிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்ததால் நாங்கள் பார்க்கும்போது அங்கே சமாதானத்தை தேவன்கள். அப்ப எந்த மனுஷனும் எவ்வளவு வசதி எவ்வளவு பொருள் எவ்வளவு ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் அங்களுடைய ஆத்துமாவிலே விடுதலை இல்லை, ஆத்துமாவிலே சமாதானம் இல்லை. அங்கே ஆத்துமாவிலே அவர்களுக்கு ஒரு சமாதானம் என்ன இல்லை, அங்கே இருக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. எந்த மனுஷருக்கும் இயேசு கிறிஸ்து அறியாத எந்த மனுஷருக்கும் அங்கே சமாதானமாக இருக்க முடியாது. என்னன்னு சொன்னால் அவர்களுக்கும் தேவனுக்கும் பகை இருக்கிறது, பாவத்தினால் அந்த பகை இருக்கிறது. அந்த பகையிலிருந்து மீட்கப்படும் போதுதான் அவருடைய உள்ளத்திலும் இருதயத்திலும் சமாதானமா இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2:14 சொல்லப்படுகிற வசனம் என்னன்னு சொன்னால் அவர் எங்களையும் அங்கே ஒன்று தேவன் மனுஷனை தேவனோடு சமாதானமாக்கினார். இயேசு கிறிஸ்து எங்களை அங்கே தேவனோடு சமாதானப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று மனுஷரை சமாதானப்படுத்தினார். அடுத்தது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் யூதரையும் புறஜாதி மக்களையும் சமாதானப்படுத்தினார். அங்கே யூதரும் புறஜாதிகளும் அங்கே ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அங்கே வேறு கலாச்சாரங்கள் வேறு விதமான அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் அங்கே பிரிவினையாயிருந்து அவர்கள் பகையா இருந்தார்கள். அந்த பகையை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த பகையிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2:14 எபேசியர்ல எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராக இருதரத்தரை ஒன்றாக்கி பகையா நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அங்கே சிலுவையில பகையை கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார் தேவனுக்கு. ஒன்று யூதரையும் புறஜாதியாரையும் ஒப்புரவாக்கினார்கள். கலாச்சாரங்கள்ல மத அடிப்படைகள்ல வேறுபடியா இருந்தாலும் அங்கே நடுச்சுவரை தகர்த்தார். அங்கே ஆலயத்திலே அவர்கள் ஆராதிக்கிற இடத்துல யூதர்கள் புறம்பாக ஆராதிப்பார்கள், புறஜாதியாருக்கு என்று புறம்பான ஒரு இடம் இருக்கார். அவர்களுக்கும் இடைக்கும் இடையில இருக்கிற அந்த மதில் அங்கே தகர்க்கப்பட்டது என்று அதான் பகையை சிலுவையிலே கொன்று இருதரத்தாரையும் அங்கே சமாதானம் பண்ணி அங்கே ஒரே தேவனுக்குள்ளாக ஒரே பகையை கொண்டு அங்கு இருதரத்தரை ஒப்புரவாக்கினார். அடுத்தது தேவன் என்ன செய்தார்? எங்களுக்கும் தேவனுக்கும் பாவத்தினால் வந்த பகையிலிருந்து எங்களை விடுதலாக்கினார். அங்கே எங்களை தேவனுடைய ஒப்புரவாக்கிற ஊழியத்தை அங்கே செய்தார். அப்ப சமாதானம் அங்கே வர வேண்டும் என்று சொன்னால் மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும். மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக்கப்படும் போதுதான் அங்கே சமாதானம் வருது, பகையை அங்கே பகை அங்கே இல்லாமல் போகிறது என்றதை பார்க்கிறோம். அடுத்தது ஒரு மனுஷன் தேவனோடு இருக்கிற உறவு, உறவு அவனுக்கு மிகவும் முக்கியம். தேவ உறவு தான் அங்கே அவனை அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே ஆசீர்வதிக்கிறது. அங்கே தேவனுடைய உறவுக்குள்ளே வரணும் என்றால் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அங்கே யோவான் 1:14 சொல்லுகிறது. 14:14 சொல்லுகிறது என்னன்னு சொன்னால் அந்த வார்த்தை மாமிசமாய் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது ஒரே பேரான குமாரனுக்கு குமாருடைய மகிமைக்கு ஒப்பாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் அந்த மாதிரி வாசிச்சிட்டேன். பன்னெண்டாம் வசனம், அவருடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். அடுத்ததாக ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, நான் பாவி என்று சொல்லி மனம் திரும்பி அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே அவனுக்கு அங்கே விடுதலை உண்டாகிறது காண்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது அங்கே பாவிகளா இருந்த மக்களை தேவன் இயேசு தன்னுடைய ரத்தத்தினாலே அங்கே நீதிமான்களாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்கள் நீதிமான்களா இருக்கிறோம் என்றதை அங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே எங்களுடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறோம். முதலாம் ஆதாமாவிய ஆதாம் செய்த பாவத்தினாலே வந்த பகையை நீங்கி நாங்கள் எங்களுடைய ஜென்ம சுபாவங்களிலிருந்து விடுதலாக்கி அங்கே புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறோம். புதிய மனுஷன் இரண்டாம் ஆதாமுக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கை புதிய மனுஷனாக அங்கே சிருஷ்டிக்கப்பட்டு நாங்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக எங்களுக்கு தேவன் சிலுவையின் மூலமாக அங்கே கிடைக்கிறது நித்திய ஜீவன் கிடைக்கிறது. யோவான் 3:16 வசனத்தின்படியும் யோவான் 17:3 ஒன்றான மித்துவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று. இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவனை அறிகிற அறிவதே அங்கே நித்திய ஜீவன். அங்கே அடுத்தது 3, தேவன் தம்முடைய அரிசுத்தின்படி நம்முடைய குறைவு தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அங்கே நித்திய ஜீவனை அங்கே கொடுக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய வாழ்வு இருளான வாழ்வை அங்கே இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அங்கே வெளிச்சத்தை அங்கே கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கே விசுவாசிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மீட்பையும் அங்கே விடுதலையையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது வருகிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். தேவனை அறியாதவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்கள் அங்கே விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு அங்கே பாவ மன்னிப்பையும் மீட்பையும் அங்கே கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அங்கே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கே நான் ஒரு பாவி என்று இருந்த இடத்தில் நாங்கள் இயேசுவே இரநுள்ளத்திலே வாரும் என்று நான் ஒரு பாவி ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அவர் சிலுவையில் எங்களுக்காக செய்த பாடுகள் தியாகங்களை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி பார்த்து இருந்த இடத்திலே ஆண்டவரே என்னை பாவியாக என்னை ரட்சியும் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லும் போது பாவத்தில் இருந்து அவர் அங்கே மீட்பை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவர் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக எங்களுடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. தேவனோடு உறவு பாவத்தினால் துண்டிக்கப்பட்டிருந்த அந்த உறவு மீண்டும் அங்கே ஆவியிலே மீட்பு கிடைக்கிறது. ஆத்மாவிலே மகிழ்ச்சி உண்டாகிறது. சரீரத்திலே அங்கே விடுதலை உண்டாகிறது. அப்ப ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அங்கே நாங்கள் மீட்பை பெற்று வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அங்கே சொல்லுவது. அதனால் சிலுவை என்பது அங்கே பாடுகள் நிறைந்தது, உபத்திரங்கள் நிறைந்த அந்த சிலுவை. எல்லா மனுஷனுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் முருதகள் அநியாயங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே சுமந்தார். அவர் பாவமற்ற தேவனாய் இருந்தும் அவர் தேவனாய் இருந்தும் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்து இவ்வளவு பாடுகளை எனக்காக உங்களுக்காக ஒருவருக்காயும் பெற்ற அந்த இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கும் போது மீட்பு உண்டாகிறது. இயேசுவை நம்பும் போது அங்கே விடுதலை உண்டாகிறது. சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம் உண்டாகிறது. ஆத்மாவிலே இழைப்படைந்தவர்களுக்கு அங்கே இழைப்பை கொடுக்கிறது. காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மக்களுக்கு அங்கே விடுதலையை கொடுக்கிறது இவனாயிருக்கிறார். மரண பயத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கே விடுதலை கொடுக்கிறார் என்று எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப மரண பயத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சிலுவை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அதனால் எங்களுக்கு ரட்சிப்பு மீட்டு நித்திய ஜீவன் உண்டாகிறது. அடுத்து நாங்கள் பார்க்கும்போது சிலுவை நாங்கள் சுமக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலன் கராது, செத்ததே ஆனால் பலன் கொடுக்கும். அப்ப நாங்கள் ஒன்று சிலுவை சுமக்க வேண்டும் என்றதை பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் சிலுவை சுமந்து அங்கே தேவனை மகிமைப்படுத்த அழைத்து அதுக்கு ஒன்று சிலுவையை சுமப்பது, மற்றது சிலுவையில் அறையப்படுவது. அப்ப நாங்கள் சிலுவையில் அறையப்படும் போதுதான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும். நாங்கள் சிலுவையை சுமக்கும் போதுதான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும். தேவனுடைய அன்பை கிறிஸ்தவர்களாக நாங்கள் வெளிப்படுத்த முடியும். அங்கே சிலுவை சுமப்பது, பாடுகளை அனுபவிப்பது, அங்கே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமும் வீட்டையாவது மனைவியாவது பிள்ளையாவது காணியாவது வீடுகளையாவது நிலங்களையாவது விட்டவன் இன்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவான். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அங்கே கோதுமை மணி செத்ததினால் ஒரு விதை நிலத்திலே விழுந்து செத்து அது பலன் கொடுக்கிறது போல நாங்கள் சுயத்துக்கு மறிக்கும் போதுதான் அங்கே கிறிஸ்துவை பிரதிபலிக்கும், கிறிஸ்துக்கு நல்லொரு சீசர்களாகவும் இருக்க முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை பார்த்து செய்தியை முடிக்க போறோம். அடுத்ததான் நாங்கள் பார்க்கும்போது ஒரு பவுல் சீராவும் அப்போஸ்தலர் புத்தகத்தை பார்க்கும்போது நடு ராத்திரியில அப்போஸ்தலர் புத்தகம் 16 24-25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்ப பவுலும் சீலாவும் அங்கே நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலண்டு போயிட்டு. இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கும்போது சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக பவுல் அப்போஸ்தலர் சீலாவும் அந்த ஒரு இடத்துக்கு போனார்கள். அங்கே ஓய்வு நாளில் பட்டணத்திலே ஆற்றின் அருகே ஜெபம் பண்ணி அவர்கள் சுவிசேஷத்தை அங்கே சொல்லிக் கொண்டிருந்தார். அங்கே லிதியாள் என்னும் ஒரு ஸ்திரி என் கண்களை கத்த திறந்தார், அவள் ரட்சிக்கப்பட்டார். அதற்கு பின்பாடு ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரி ஓ பவுலையும் அப்போஸ்தலரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து நாம அங்கே அவர் தேவனுடைய உன்னதமான ஊழியக்கார ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவள் என்று சத்தமிட்டாள். பவுலையும் அவள் பவுலையும் அவங்களையும் பார்த்தபடி சத்தமிடும் போது அங்கே அவளுக்கு விளங்கிவிட்டது, இவன் உன்னதமான தேவகுமாரன் என்று சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்தார்ன்றா அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது 18 இப்படி அநேக நாள் அவன் செய்து கொண்டிருக்கும் போது பவுல் அப்போஸ்தலர் என்ன, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அவர் அங்கே கட்டளை இடும்போது அந்த ஆவி அவளை விட்டு போய் அவள் விடுதலை அடைந்தாள். அவள் விடுதலை அடைந்ததனால் அவர்களுடைய எஜமான்கள் அடுத்த வசனம் 19 எஜமான்கள் தங்களுடைய ஆதாயம் அங்கே அற்று போயிட்டுன்னு சொல்லி அவர்களை பிடித்து சந்த வெளிகளிலே அங்கே எடுத்து கொண்டு போய் அவர்களை அதிகாரத்தில் ஒப்புவித்தார்கள். அங்கே ஒப்புவித்து இந்த மனுஷர்கள் பட்டணத்தில் கலகம் பண்ணுகிறார் என்று குற்றம் சாட்டினர். அவர்கள் அங்கே செய்த நன்மைகள் அங்கே விடுதலையை பெற்றுக் கொடுத்து விடுதலை பெற்றவர்களுக்கு அவர்கள் ஆன இவர்களோ தங்களுடைய சொந்த லாபம் சுய காரியங்களுக்காக அங்கே அவர்களை அடித்து அங்கே துன்புறு அவர்களை அங்கே அடுத்த ரோமவராகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத முறைமைகளை போதிக்கிறார் என்று சொன்னபோது அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அதிகாரிகள் அவர்களை வஸ்திரங்களை கிழித்து போடுபவர்களை அடிக்கவும் சொன்னார்கள். அப்ப என்ன செய்தாராம் அதிகாரிகள் அங்கே இவர்கள் அடிக்க சொல்லி அங்கே வஸ்திரங்களை கிழித்து போடவும் அடிக்கவும் சொன்னார்கள். அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டட அடித்தார்கள். அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு அங்கே உத்தரவு பத்திரமாய் பார்க்கும்படியாக அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். அப்ப இவர்கள் அங்கே தொழு மரத்திலே கால்களை மாட்டி வைத்திருக்க அடி அடித்திருக்க காயங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளோடு இருக்கிறார்கள். எதற்காக சிலுவை சுமந்து, யாருடைய சிலுவை? தங்களுடைய, கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவன் என்ன பின்பற்றினோம், தன் சிலுவையை சுமந்து எங்கட சிலுவையை நாங்கள் சுமக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த சிலுவையை அவர்கள் சுமக்கிறார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் சொந்த பிரச்சனை சொந்த வீட்டு காரியங்கள் சொந்த காரியங்களுக்கு அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பாடுகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் தேவனை முறுமுறுக்கவில்லை, தேவனை குறித்த எந்த காரியங்களும் கதைக்கவும் இல்லை, எதிராக வார்த்தைகளும் பேசவில்லை, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அங்கே அந்த வேளையிலும் பிரச்சனைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, உபத்திரங்கள் இருக்கிறது, இரத்தம் ஒழிக்கொண்டிருக்கிறது, அவர்களுடைய கால்கள்

ஆராதித்து பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் அங்கே பாடி துதித்து தேவனை ஆராதிக்கொண்டு ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம், விடுதலை, ஆவியிலே அவர்களுக்கு விடுதலை. அவர்களுடைய சரீரம் கட்டப்பட்டிருக்கலாம், ஆவி கட்டப்படவில்லை, அவர்கள் ஆத்மா கட்டப்படவில்லை. அங்கே தேவனை பாடி துதித்து ஆராதித்தார்கள் அவ்வளவு சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு. அந்த ஆராதனையின் மூலமாய் சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, கட்டுக்கள் கலண்டு போயிட்டு. பாருங்க, கதவுகள் திறவுண்டது, கட்டுக்கள் கலண்டு போயிட்டு. அங்கே இவர்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் அங்கே இவர்கள் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கும் போது அங்கே கட்டுக்கள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாகிறது. சிறைச்சாலை கதவுகள் திறக்குகிறது. பிறக்கும்போது சிறைச்சாலைக்காரன் நித்திரதிலிருந்து எழுந்து ஓடிப்போய் பட்டயத்தை உருவி தன்னைத்தானே கொலை செய்ய போகும்போது பவுல் அப்போஸ்தலன் சத்தமிட்டு, உனக்கு ஒரு கெடுதியை நீ செய்யாதே என்று சொல்ல போது அவன் அங்கே ஒரு கெடுதியும் செய்யாமல் இருந்து இங்கே வெளியே வந்து, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அங்கே பாருங்க, இந்த இடத்துல சிறைக்கு இவர்கள் போனார்கள், பாடினார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள். அங்கே கட்டுக்கள் அறுக்கப்பட்டது. கைதிகள் ஓடினால் தனக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி அவன் தற்கொலை செய்ய போறான். அந்த இடத்துல பவுல் அப்போ சொல்ற, உனக்கு அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வந்து உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று போது, அதற்கு அவர்கள், கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவர்கள் அங்கே பவுல் அப்போஸ்தலரை கூட்டிக் கொண்டு அவர்களை காயங்களை கழுவினார்கள். அதுக்கு பிற்பாது அவன் அங்கே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அங்கே அவர்கள் அந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு அங்கே அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. அங்கே பார்க்கும்போது அங்கே உபத்திரங்கள் பாடுகள் மத்தியிலும் எங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அவருக்கு நாங்கள் பிரதிபலிக்க, அவருடைய கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும், கிறிஸ்துவ பிரதிநிதியா இருக்கவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைவுகள், கிறிஸ்துவின் சிலுவையை பின்பற்றுகிற எங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது எங்களுடைய உள்ளான மனுஷன், எங்களுடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது, எங்களுடைய சுபாவங்கள் சிலுவை சுமப்பதற்கு தடியா இருக்கிறது. ஆகையினால் அங்கு நாங்கள் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, சிலுவையை சுமப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் உங்களை தேவனிடத்தில் அதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். கிறிஸ்துவின் தேவ சாயலாய் மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறார். ஆகையால் நாங்கள் தேவ சாயலாய் மாற வேண்டும். தேவனுடைய கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க வேண்டும். பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலும் அங்கே பாடி துதித்து ஆராதிக்கும் போது அங்கே தேவனங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் சோதரம். அங்கே சிலுவை சுமப்பதனால் அங்கே எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். தேவனோடு உறவுக்குள்ளாக வருகிறோம். நாங்கள் மற்றவர்கள் எங்களுடைய பாடுகள் மத்தியிலும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டு கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கட்டப்பட்ட மக்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள், மற்றவர்களும் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் இன்று நாங்கள் பார்க்கும்போது தேவ சமூகத்திலே, தேவ ஆராதனைகளில நாங்கள் கைகட்டப்பட்டவர்களோ கால் கட்டப்பட்டவர்களோ இல்லாமல் இருக்கிற சில இடங்களிலே கையும் கட்டப்படவில்லை, காலும் கட்டப்படவில்லை. ஆனால் நாங்கள் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிறதுல எப்படி நாங்கள் இருக்கிறோம்? நாங்கள் அவர்கள் பாடுகள் உபத்திரங்கள் இல்லாமல் தேவனை ஆராதிக்கிற சமூகத்திலே எப்படி நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், எப்படி நாங்கள் துதிக்கிறோம், எப்படி நாங்கள் செபிக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேணும். அவர்கள் உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே சிலுவையை சுமந்து கொண்டு தேவனை பாடி துதித்து ஆராதித்தார்கள். அதனால் ரட்சிப்பு வந்தது, மக்களுக்கு மீட்பு வந்தது, தேவனுடைய ராஜ்யத்திலே ஜனங்கள் பெருகினார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினால் சிலுவையை நானும் நீங்களும் சுமந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் சிலுவையை சுமப்பதன் மூலமாய் கிறிஸ்துவின் புண்ணியங்களை, நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த செய்தி மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிலுவை சுமக்க தேவனங்களுக்கு கிருபை தருவாராக, சிலுவையை சுமந்து செல்ல தேவனங்களை பலப்படுத்துவாராக. என்னன்னு சொன்னால், எங்களுடைய பலத்தினாலே, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் நாங்கள் சிலுவையை சுமக்க முடியாது. ஒன்று செய்ய, பரிசுத்த ஆவியினாலே தான் நாங்கள் தேவனுடைய ஊழியங்களை நாங்கள் செய்ய முடியும். தேவனன் தான் எங்களை பலப்படுத்த முடியும். ஆகையினால் ஆண்டவருடைய வருகையின் கடைசி நாட்களில் இருக்கிற நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆயத்தப்படுத்த வேண்டும், மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பல முறைகளிலும் பல வழிகளிலும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இன்று இலகுவாக இருக்கிறது. நேரடியாக மக்களை சந்தித்து

0: சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் மிகவும் அது நல்லது. வீடுகள் சந்திக்கலாம், இந்த மீடியாக்கள் மூலமாய் மக்களை சந்திக்கலாம், பல வழிகளில் சுவிசேஷம் அறிவிக்கலாம். நாங்கள் ஜெபத்தோடும் அங்கே அந்த காரியங்களை செய்யும் போது சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களுக்கு, தேசங்களுக்கு, மிஷனர்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி நாங்கள் செய்யும் போது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகையினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவனுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சிலுவை சுமந்து வாழ்வதனாலே உண்மையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த பாடுகள் உபத்திரங்களில் இந்த சிலுவை பாடுகள் இயேசுவின் சிலுவை குறித்து பார்த்தோம். அதில் நாங்கள் சுமக்க வேண்டிய சிலுவை, நாங்கள் கோதுமை மணி விழுந்து செத்ததையானால் பலன் கொடுக்கும் என்று சொல்லுவோம். அப்படி நாங்கள் சுயத்துக்கும் நாங்கள் மரிக்கும் போதுதான் அங்கே கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும், கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியாக இருக்க முடியும் என்று பார்த்தோம். ஆகையினால் இந்த செய்தி மூலமாக தேவன் நிச்சயமாய் பேசியிருப்பார். எந்த மக்கள் யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவரே பெலப்படும்படியா நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே சிலுவையை சுமக்க ஆண்டவரே கிருபை கொடுங்க, கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அம்மது ஆவியினால் அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறோம், உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமை முத அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாது. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் எந்த மதங்கள் எந்த மார்க்கத்தவர்களா இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே மீட்பர், நீர் ஒருவரே சர்வ வல்லம் உள்ளவர், நீர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் படைத்ததவன், உம்மாலே உம்மாலே இல்லாமல் ஒரு ஒருவால் ரட்சிப்பு இல்லை, நீர் ஒருவரே ரட்சகர், உம்மாலே தான் பாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், உம்மாலே தான் ஆத்மாவில விடுதலை கிடைக்கும், இவ்வளவு பணம் இவ்வளவு பொருள் இவ்வளவு வீடுகள் இவ்வளவு வசதிகள் இவ்வளவு உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இருந்தால் தேவனே அவர்கள் இயேசுவை அறியாதிருந்தால் அவர்களுடைய ஆத்மாவிலே சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, தேவனோடு பகையாயிருந்து அவர்களுடைய நித்திய வாழ்வை இழந்து விடாத வண்ணம் தேவனே அந்த பாவம் இயேசுவை விசுவாசிப்பதனால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்கள் மனந்திரும்ப தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் அன்னிப்பினர் குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியா, உம்முடைய அன்பை ஒவ்வொருவரும் ருசிக்கட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து அங்கே எங்களுடைய பாவங்களுக்காக இவ்வளவு பாடுகளை சகித்தார். மதங்களுக்கு மதங்களில் இருக்கிறவர்கள் நாங்கள் பல காரியங்கள் பல புண்ணியங்களை செய்கிறோம், நாங்கள் பல காரியங்களை பட்டு பாடுபட்டு செயல்பட வேண்டியா இருக்கிறது. ஆனால் அங்கே நாங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, அவரை நோக்கி பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது எங்களுக்கு ரட்சிப்பு மீட்பும் உண்டாகிறது. ஆகினால் எங்கள் இரட்சகரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாக நீங்க எந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனைகள் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனைகள், ஆத்மாவில விடுதலை இல்லாமல் இருக்கலாம், அது சரீரத்துல விடுதலை இல்லாமல் இருக்கலாம், அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஆவிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தேவன் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: நன்றி பிரதர் ஜெரிமையா, ஒரு அருமையான வழிபாட்டை கற்று தந்திருக்கிறீர்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கலாத்தியர் 6:14 அதிகாரத்தை முதலாவது எடுத்து, அதாவது மேன்மை பாராட்டல். இந்த மேன்மை பாராட்டல் கொண்டு வருவது யார்? அநேக சபையில் மேன்மை பாராட்டல் இருக்கு, விசுவாசிகள் மூப்பர் மேன்மை பாராட்டல் கொண்டு வருவது யார்? இந்த பவுல் கூட அவருக்கு முள் கொடுக்கப்பட்டது, தன்னை மேன்மை பாராட்டபடி ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் இந்த பவுல் அவ்வளோ சுவிசேஷத்தை உலகமெங்கும் கூறுறதுக்கு இது உதவி செய்தார். அருமை, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெய்வ பயனாக பாருங்கள். நாங்கள் ஆண்டு பிள்ளைகள் நீங்கள் சொன்ன மாதிரி பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். ஒரு பொருளாதார தடை எங்களுக்கு வந்தாலும் யாராவது மூலமாக தேவ உதவி செய்வார், பேசுவார். தகுதியற்றவராக இருந்த நாங்கள், உண்மையிலே நாங்களும் ஹிந்து ஃபேமிலியில இருந்தாங்க, இந்த குடும்பத்தில் இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டான். நான் தகுதியற்றவன், தேவனுக்கு தகுதியற்றவனாக இருந்த என்னை ஆண்டவர் தொட்டார் ஊழியத்துக்கு. நாமத்தை மற்றது சமாதானம் இவ நித்திய ஜீவன். நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கள், ஆண்டவரை சொந்த ரச்சனாயிட்டு கொண்டால் நித்திய ஜீவன், வெளிச்சம், மரண பயம் இல்லை, சிலுவையை சுமக்க வேண்டும். அருமையான ஒரு வார்த்தை, தேவ பிள்ளைகள் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும்? பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும், என்ன இருந்தாலும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும். சங்கம் வானொலி 24 மணி நேரம் செயல்படுறது காரணம் சுவிசேஷம். ஆண்டோடைய வரையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு பாரத்தோடு கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஜபந்தான் இன்று 97 ரேடியோக்கிற செய்திகள் போய்கொண்டிருக்கின்றது. 97 ரேடியோ செய்திகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? ஒருமைப்பாடு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது. அடுத்தது நல்லது கோது மாணி, உண்மையிலே நல்லது கோது மாணி சாக வேண்டும், சுயம் சாக வேண்டும். எங்களுடைய சுயம் நான் என்று பெருமிடுக்க கூடாது. நான் ஒரு செய்து கொடுக்கிற பாட்டுக்காரன் சுயம் நடிக்க வேண்டும். இந்த பவுலும் சீலாவும் நடுராத்திரியை நாங்கள் நடுராத்திரி நல்ல நித்திரோடுவோம் நடுராத்திரியிலே ஜபம். இந்த ஜபத்தினுடைய வல்லமை எங்கே காட்டுகின்றது? நாங்களும் எங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் கண்ணீர் வந்தாலும் நாங்களும் ஜபிக்கும் பொழுது கர்த்தரங்களை ஆசிரியப்பார். அமேன். அருமையான செய்தி, அருமையான செய்தி. அதாவது வார்த்தையின் அடிப்படையிலே செய்தியை கொடுத்திருக்கிறீர்கள். இரத்தம் வார்த்தையை நீங்கள் தொகுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த செய்தியிலே கொடுத்த செய்தி எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கு. அதுதான் எங்களுக்கு தேவை. உங்களுடைய மாமிச சிந்தையிலே இந்த செய்தி கொடுக்காமல் உங்களை இந்த செய்தி தேவனுடைய வார்த்தைக்குள் தொகுத்து கொடுத்திருக்கிற அதுதான் மிக மிக ஆசீர்வாதம். இந்த செய்தி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன தேவ பிள்ளைகளுக்கு உங்களோட செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களோட செய்தி மறுவழுதலை போகும் பொழுது அனைவரும் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன். ஆமேன். மேலாட கொடுக்க போறோம். இன்றைய நாளிலே தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் ஆவியானவர். எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி அருமையாக ஆவியானவர் வழி நடத்துற இந்த வழி நடத்துல உலகம் கண்டு கொள்ள போகுது. இந்த தொதியின் சத்தம் ஜெபத்தின் சத்தம் உலகம் எங்கும் தோணிக்கும் பொழுது இந்த உலகமே ஆண்டவரன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஒன்றான மெய்தேவனை கண்டுகொள்ளும். அப்படியாக இந்த சங்கம் அவானவை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கலந்து கொண்ட தெய்வ பிள்ளைகள் தாசரை ஆசீர்வதிப்பார்கள். நான் முடிவு ஜெபத்தை சிஸ்டர் மேகலாட கொடுக்க போறேன். பிரஸ்னோ சிஸ்டர் மேகலா, சிஸ்டர் மேகலா வாஸ், அவர் தொடக்கம் முதல் முடியும் வரை அந்த சகோதரி தொடர்பு கொண்ட சகோதரி. நாங்கள் முடிவு ஜெபத்தை எழுதிருப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி,
2: அன்பான தகப்பனே, இந்த வேளையை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவாய் இருக்கிறபடி நாளே சோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதியோடு கூடிய ஆண்டவரே ஜபத்தில் எனக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு காரியமாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். கேட்டுக்கொண்ட வசனங்கள், பாடல்கள், துதிகள் அனைத்தும் உமக்கு தூப வழியாய் வந்தபடினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே அநேக காரியங்களை இந்த ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நீர் கட்டளையிடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, தாளந்துகளோ எங்களுடைய ஜெபங்களோ என்ன காரியமாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் உமக்கென்று நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் இது ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தபடினாலே உமக்கு நன்றி. பலவீனமான நேரங்களிலும் ஆண்டவரே, நோயுள்ள நேரங்களிலும், மனதில் இருக்கிற கவலையான நேரங்களிலும் நீர் அவர்களோடு பேசுகிறபடினாலே உமக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே, நீர் அற்புதமான காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு கொடான கொடியையும் ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த இடத்துல நீர் ஒருமனத்தின் ஆவியானவராய் கிரியை செய்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் தாமே துதிப்பெலியையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டபடினால் உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஹல்லேலூயா.
1: ஆமென். நன்றி சிஸ்டர் மேகலாவாஸ். நாளைய தினத்திலும் இதே நேரத்திலே நேற்றிலே சந்திப்போம். இப்போது நாங்கள் எல்லோரும் இன்றைய நாளிலே கலந்து கொண்ட ஊழியர்கள், தளர்ந்து கொடுத்த பிள்ளைகள், துதித்து ஆராதித்த பிள்ளைகள், அவரவரை தொடக்கம் முதல் முடியும் வரை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவன் அவரையும் ஆசிர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவாராக. ஆமேன். நான் எல்லோரும்
3: உபகாரங்களையும் மறவாதே. அமேன், அமேன்.
4: God bless you.
2: God bless you everyone.
3: God bless you all.
2: God bless you.
1: Bless you for the praise Lord.
5: ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையான துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்திய உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசிர்வதிக்கிறார். யாழ்ப்பாணத்திலிருந்தும், கிளிநொச்சியிலிருந்தும், கொழும்பிலிருந்தும், அதாவது வழியிலே கனடாவிலிருந்தும், ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து ஜபித்து ஆசிர்வதித்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஜபங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டார், அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார். அந்த அந்த விசுவாசத்தோடு தேவசை எடுத்து வந்த தேவ ஊழியர்கள், தேவ ஊழியர் சவரன் நெகேமியா அவர்களையும் வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்கி அருமையாக வழி நடத்திய சவரன் மகிந்தனையா, எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்த சகோதரி கவி கவிந்தா யாழ்ப்பாணத்திலிருந்தும், சாவச்சியிலிருந்தும், அதே வேளையிலே கிளிநொச்சியிலிருந்து சவரி சுஜாதா அவர்கள் இணைந்தார்கள், கொழும்பிலிருந்து சவரி மகளா வாஸ் அவர்கள் இணைந்தார்கள், டொரண்டோவிலிருந்து சவரன் பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் இணைந்தார்கள், அதே வேளையிலே டென்மார்க்கிலிருந்து ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பாக சகோதரி மஞ்சுளா அம்மா அவர்களும் இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். ஆனாலும் வழி நடத்திய சகோதரன் மைந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையிலும் அதிகால வேளையிலே இணைந்து வழி நடத்திய சகோதரி டாலி அவர்களையும், மாலை வேளையிலே எங்களுடன் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து தேவசை ஏற்று வந்த ஊழியரையும், அதே வேளையிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த அபிஷேக ஆராதனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். வானொலிக்கூடாக நேரடியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும், அதே வேளையிலே சுவிசேஷர் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார் வானர் அவர்கள், வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த, மறு உழைப்பில் கேட்கப் போகின்ற, அதே வேளையிலே 92 ரேடியோக்கள் மூலமாக உலகங்களிலிருந்தும் கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எங்களுடைய வானொலியை தங்களுடைய கம்ப்யூட்டர்களிலும் தங்களுடைய ரேடியோக்களிலும் இணைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும், ரேடியோகளுக்கு கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு கூடாக கேட்டுக்கொண்டிருந்தார்களோ எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வேளையில் இதே வேளையிலே டொரண்டோ நேரம் காலை 8 மணிக்கு, இப்போது டொரண்டோ நேரம் 10:18, டொரண்டோ நேரம் காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த வகையிலே துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு கத்தரண்டை ஒப்புவித்து செய்தியும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு, நாங்கள் ஒருவரையும் மிஸ் பண்ணவில்லை நினைக்கிறேன், எல்லோருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவ செய்தியை கேட்டீர்கள், சிலுவையை குறித்த அந்த காரியம், அது இல்லாமல் நாங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆமேன். அவர் எங்களை தேடி வந்தார், உங்களையும் எல்லோரையும் தேடி வந்து அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாட்சியை சொல்லப்போனால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்த விதம் வித்தியாசம். ஆமேன். எல்லோருடைய சாட்சியும் ஒன்றாக இருக்காது. எப்படி எங்களுடைய டிஎன்ஏ வித்தியாசமாக இருக்கிறதோ, அதே போல் எங்களுடைய முகங்கள் வித்தியாசமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்டுபிடிக்கத்தக்கதாக இந்த கோடான கோடி மக்கள் 1000 கோடி மக்கள் நினைக்கிறேன், அவர்களுடைய முகங்கள் வித்தியாசம், அதே போல் டிஎன்ஏ கூட வித்தியாசம், ஃபிங்கர் பிரிண்ட் வித்தியாசம், எத்தனையோ காரியங்கள். நான் ஒரு காரியத்திலே ஒரு பொழுது உடலில் உள்ள அத்தனை பாகங்களையும் வைத்து அவர்கள் டிஎன்ஏ காண முடியும். அந்த வகையிலே தலையிலிருந்து ஒரு மயிர் கொட்டுண்டால் அதையே வைத்து டிஎன்ஏயாக எடுக்க முடியும். அப்படியாக எங்கள் உடலில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் கத்தர் எல்லாவற்றையும் வித்தியாசமாக சாட்சிகளுக்கு கூட அவர்கள் எண்ணுகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேடி வந்து அழைத்து உங்களை ஊழியத்துக்கு வழிநடத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். உன்ன உணவையும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து சந்தோஷம் சமாதானம் சுக வாழ்வுடன் வழிநடத்துகிற கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக நன்றி செலுத்தி கொண்டு காலை வழியிலே திரும்பமாக சந்திப்போம். அதே வேளையில் எங்களிடம் 3 மணித்தியால ஸ்லாட் இருக்கிறது. அந்த ஸ்லாட்டை நீங்கள் குரூப்பாக அணிய முடியும், வாட்ஸ்அப்பு கூடாக அணிய முடியும், அல்லது ஜூமு கூடாக அணிய முடியும். கத்தர் தாமை வழிநடத்துவாராக. கத்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்ய விரும்புபவர்கள் அந்த சுழட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். டொரண்டோ நேரம் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. நாங்கள் இந்த வேளையிலும் மறு ஒழிப்பை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த சுழட்டை உண்மையாக ஊழியம் செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் கேளுங்கள். அந்த நேரத்தை நாங்கள் இலவசமாகத்தான் தருகிறோம். அந்த வேளையில் கத்தர் வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் திரும்பமாக கூறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஆனாலும்
1: கற்றுக்கொண்டே. இன்னொரு வசனம் சொல்லுது, நொறுங்குண்ட நடுங்குண்ட ஆவிகளை தேவன் வாசம் பண்ணுகிறான். வேதம் சொல்கிறாரு, வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும், ஆனா வார்த்தை எங்களோட வாழ்க்கைக்குள்ள காணப்படலாம். அதைத்தான் கர்த்தர் இந்த நாள் எங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்குள்ள ஆவின பலன், உபத்திரவம் பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது நாங்கள் ஆவில பலன் கொள்ள வேணும். ஆவில பலன், இப்ப பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துவாங்களேன், ஒரு நாள் நான் ஒரு பிரச்சனை வந்தா நான் கலங்குவேன், ரெண்டா நாள் யோசிப்பேன், எங்க கத்துட்டு ஜெபிப்பேன், தேவை ஞான மண்டிய போட்டு குழப்புவேன். ஆனால் மூன்றாவது நாள் அந்த பிரச்சனைக்கு மேல ஏறி நான் நடந்து செல்லுவேன். பிரச்சனை என்ன தலையை மீற நான் ஒரு நாளும் அனுமதித்தது கிடையாது. அது எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரும் ஒரு கிருபை. எனக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏனால நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய லைஃப் அந்த ஒரு சேலஞ்ச், சவால்களை நான் அனுதினமும் சந்திக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறபடியால் நான் எப்பக்கம் நிற்கப்பட்டாலும் அசைக்கப்படுவதும் இல்லை, எப்பக்கம் நிற்கப்பட்டாலும் நான் மனம் அடிவடைந்து போவதும் இல்லை. என்னால் இந்த இடத்துல சொல்ல முடியும், இந்த கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார் எங்களை கேட்கிறேன். சோ இதால நான் உங்களுக்கு சொல்ல வரேன், ஆவில பலன் கொள்ளு. நீங்க எப்படி ஆவில பலன் கொள்ள முடியும்? ஒரு கேள், எப்படி நாங்கள் ஆவில பலன் கொள்ள முடியும்? அதுக்கு முதல் நாங்க சும்மா காரியத்தை பார்ப்போம். பாருங்க, நீதி போலீசார் 20:27 சொல்றாரு, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். பாருங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆவி நமக்கு சுவாசமாக இருக்கிறது, சுவாசமான யாவரும் கர்த்தரை துதியுங்கள்னு சங்கீதக்காரர் சொல்றார். அப்புறம் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், தீபம் என்ன? ஒரு பாதைக்கு வெளிச்சம், அது ஒரு வழிகாட்டி. பாருங்க, நாங்க நடந்து போற பாதையில வந்து இடம் இருக்கும் போது ஒரு வெளிச்சம், ஒரு வார்த்தையின் வெளிச்சம், தீபம். அந்த தீபம் வந்து எங்களுக்கு வெளிச்சத்தை தரும்போது நாங்க கால்கள் இடராமல் கலைகளுக்குள்ள விழு விடாமல் நாங்க கடந்து சென்று கொண்டிருக்க முடியும். சோ அதற்கான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆவி ஆத்மா சரீரம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொரு ஆக்களுக்கும் அந்த மூன்று பகுதிகள் இருக்குது. சோ ஆவி வந்து எப்போது கர்த்தரோட மேல் நோக்கி பார்க்கும், ஆத்மா என்ன செய்யும்? ஆவியோடு ஆத்மாவோடு அது இணைந்து செயல்படும். சரீரம் வந்து உலக பிரகாரமாக அது இருக்கும். பாருங்க, அதான் பேதருக்கு வந்து மாம்சம் உலகம் பிசாசு மூணு அடிக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாம்சத்தாலையும் போராட்டம் இருக்குது, உலகத்தோடையும் போராட்டம் இருக்குது, பிசாசோடையும் போராட்டம் இருக்குது. சோ அப்ப பாருங்க, நாங்க ஒரு மனுஷன் கத்த போறாண்டா, நாங்க கத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியான எங்களுக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியான முத்திரை மீட்பு நாளுக்கு எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியை கத்தம் வைத்திருக்கிறார். ஆனா எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியாவோடு இணைந்திருக்க வேணும், இசைந்திருக்கோம்னு கத்தர் விரும்புகிறார். வார்த்தையால என்ன, கிரியைகளாலே இணைந்திருக்க வேணும். தேவ பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோட ஆவியோடு இசைந்திருக்க வேணும். உங்கள் ஒவ்வொருவோடு இசைந்திருக்கும் பொழுதுதான் என்ன நடக்கும், எங்கள் அங்க வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகளோடு நம்மளுடைய உருவங்கள்ல ஆத்மால பதியும் பொழுது அந்த ஆவிய ஆத்மாவும் ஆவியில் இணைக்கப்படும் போது அந்த ரெண்டும் இணைக்கப்பட்டு எங்களுடைய உருவத்தின் உள்ளான

ஒரு மனுஷனோட பேசுவது போல வார்த்தை எங்களை வெற்றிக்கும் பாதுகாக்கும் என் காவல்களுக்கு தீபமாயும் பேடைக்கு வெளிச்சமாக இருக்கின்ற கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல அது எப்படி எங்களுக்கு தீபமாயிருக்கும் எப்படி பேதைக்கு வெளிச்சமாயிருக்கும் என்று சொன்னார். வேலை கட்டு போட்டுதான் எடுத்து போறவாளர் கிடையாது. அந்த ஆவி என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியோட விசம் பெருக்க வேணும். என்னுடைய ஆவி களங்கம் இல்லாத இருக்க இன்றைக்கு உங்களுக்கு உபவாசத்தினால் இருக்கிறேன். என்னுடைய ஆவி கத்தரில் களி கூறப்படும். என்னுடைய ஆவி களங்கம் இல்லாமல் இருக்கணும். என்னுடைய ஆவி தாய்மையா இருக்கணும், எழுமையாக இருக்கணும். ஆவியில் எழுத உள்ளவர்கள் பாக்கியவர்கள் சொல்லி மத்தியில் எழுதப்பட்டவங்களுக்கு தெரியும். ஆவியிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அந்த ஆவி அத்தனுடைய வார்த்தையை வந்து வாங்கி அப்படியே வெற்றியை வாங்கி அது ஆத்மாவும் ஆவியும் உங்களோடு இணைக்கப்படும் பொழுது அந்த வார்த்தையின் விழுதுகள் 30-60 பெருகும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா வரலாற்று ஆசை குற்றத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஏனோக்கு எல்லா பொருள்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் 100 அவங்களுக்கு மனப்பதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை என்ன சொன்னா வார்த்தை வந்து ஒரு மனுஷனை பலப்படுத்தும், வார்த்தை பலப்படுத்தும். துதி வந்து சத்துருடைய கிருதிகளை முடிவடிக்கும். ஜபம் வந்து தேவன் கேட்கிறவர், ஜபத்தை கேட்பவரை மூன்றுக்கும் பவர் அதிகம். ஆனா ஒரு மனுஷன் சோர்ந்து போகாமல் பலமாக பிரச்சனை கடந்து போவதற்கும் ஒரு பிரச்சனை வந்தா ஏன் வருகிறது, இதற்கு வருகிறது, இதனால் வந்தது, இதனால் இந்த குழப்பம் வருகிறது, இதை நான் எப்படி உடைப்பேன், இதை எப்படி கடந்து செய்வேன். சில பிரச்சனை கடக்கும் போது அது எங்களுக்கு எதிராக வந்தாப்ப சில பிரச்சனைகளை நாங்கள் மூடாம அதை சுற்றி கடந்து போக வேணும். நாங்கள் நேருக்கிறேன் போனோம்னு சொன்னா விழுந்துருவோம். அதை கடந்து அப்ப தேவன் ஞானம் சகலும் எங்களுக்கு வார்த்தையெல்லாம் அடக்கப்பட்டிருக்குது. தேவன் எங்களுக்கு ஞானம் உள்ள குருதேவத்தை எனக்கு உங்களுக்கும் கட்ட கட்டளிட்டு தந்திருக்கிறார். அது தேவ பிரசனம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். எங்கள் மத்தியவர் ஆளுக செய்யற தேவனாக இருக்கிறார். நான் என்ன இதை சொல்ல வாரந்து சொன்னா, அதாவது சொல்லாங்கல்ல நாடக மேடையெல்லாம் வாழ்க்கையாகாது, புரியுதா? லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ். ஒரு வாழ்க்கை வந்து நான் உங்களோட நிஜ பட்டுக்கள் லைஃபோட உங்களை பேசிக்கொண்டு போவேன். இந்த வாழ்க்கை வந்து ஒரு கடவுள் முடான பாதை. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் கடவுள் முடோட ஃபைட்டிங், நான் மனுஷனோட ஃபைட்டிங் இல்ல, கத்தரோட போராடி இந்த அளவு கத்தனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த கத்தோடைய ஆழங்கள் பரிசுத்த ஆவியாக மாத்திரம்தான் தேவனுடைய ஆழங்களை அறிய முடியும். நல்லவர்கள் தேவனுடைய மனிதர்கள் வந்து மாற்றி பார்த்தார்கள். கத்தர் மாத்திரம்தான் என்னுடைய இருதயத்தையும் உள்ளாத உணர்வுகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறது. கத்தராவியான ஒருவர் மாத்திரம்தான். அப்ப கத்தர்கிட்டதான் உங்களை உண்மை நிலைமைகள் தெரியும். அவர் உங்களை உற்று நோக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமன் கத்தர் நோக்கினான் வசனம் இருக்குது. அதே மாதிரி கத்தர் உங்களை நோக்கிற தேவனாக இருக்கிறார். சோ ஆவியில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, நாங்கள் ஆவியில பலன் கொள்கிற பாத்திரமாக நாங்கள் மனம் காணப்படுவோம். அப்ப நாங்கள் வசனத்தை கேட்கும் போது கர்த்தருடைய ஆவி மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறபடியால் தீபம் வந்து வழிகாட்டியா இருக்கிறது. நாங்கள் தங்கி இருக்கிற கூடாரம், இந்த கூடாரத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்ப ஆவியாளர் எப்படி இருப்பார், பரிசுத்த ஆவியார் எண்ணையா இருக்கிறார், திரியா இருக்கிறார். அப்ப நாங்கள் எப்போதும் ஜபத்தோடும் துதித்தலோடும் வேத வாசிப்போடும் இணைந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள்ள அண்ணனாக மாற்றுவார். பாருங்க, ஒரு பக்கத்துல ஒரு திரியும் ஒரு எண்ணையும் எப்போதும் வெளியா இருக்கிறது வாய்ங்களேன். எனக்கு பல பக்கம் வெளியும் திரிகிட்ட என்னத்துக்கு எழுதியாது. அப்ப நாங்கள் எப்போவும் தயாரா இருக்கும். நாங்கள் ஆவியில் அனலாக இருக்க வேணும். ஆவியில் அனலாக இருக்கணும். கிரோத பலங்களை அனலுக்க பாத்திரங்களாக நானும் நீங்களும் காணப்பட வேணும்னு சொல்லி என்னோட இந்த நாட்கள்ல விரும்புறேன். பாருங்க, இதுக்கு உதாரணமா நீங்க எரேமியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, எரேமியா சொல்ற தேவ வசனத்தினால் என் எலும்புகள் கட்டி எரிந்து என் இதயம் ஆயிற்றுன்னு சொல்ற. பாருங்க, தேவ வசனத்தால் என் எலும்புகள் கட்டி எரிந்தது என் இதயம் அனல் கொள்வோன்னு சொல்ற. நான் நோச்சு பார்த்தேன், நான் ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய நோச்சு பாருங்க, நோச்சு பார்த்தேன்னு சொன்னா ஹார்ட் நீங்க எடுத்துக்கணுங்கன்னு சொன்னா ஒரு இருதயத்துக்கு, அதாவது ஒரு சரீரம் இயந்திரத்துக்கு இருதயம் முக்கியமானது. இதுலயும் தாமுக்கு மூன்று சென்று சொன்னால் குருதி சுற்றோட்டம் தலைக்கு போகாது, அப்ப கோமாக்கு போயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா உங்களுக்கு எப்படியுமே நடக்கும் என்று சொல்லி. அப்போ ஒரு சரீரத்துக்கு முக்கியமான இருதயம் இருந்தா அதன் தான் அதுதான் குணத்தை வாங்கி சுற்று சரித்து குருதி சுற்றத்தோட நண்பரத்தை அதை பிரிச்செடுத்து நாங்கள் சுவலமா வாழ்றதுக்கும் லேப்டாப்ப உங்களுடைய வாழ்க்கை சீராக போறதுக்கு காரணம் வந்து இருதயம் தான். சோ அதே மாதிரிதான் உங்களோட ஆத்மா வசனம், அது உங்களுடைய ஆத்மா ஆவியோடு இணைக்கப்பட்டு ஒன்றாக
செயல்படும் போது அது என்னதாக்கலாம் இருக்கிற முழுக்க சுத்திகரிக்கப்படுகிறது. வார்த்தையின் சுத்திகரிப்பு கண்கள். அப்ப நாங்கள் எங்களை சுத்திகரிக்க என்னதாக்கலாம் அந்த வார்த்தையின் விழுதுகள், ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லா நாங்கள் ஒட்டி ஒட்டி ஒட்டி ஒட்டி இனிமையாக்கு எப்படியோ அமல் குண்டலை போல உருவம் பற்றி எரிய வேணும். கர்த்தர் விரும்புகிறார், வசனத்தினால் எழுப்பில் உண்டாக்கப்பட வந்து கர்த்தர் விரும்புகிறார், ஆவியோடு எழுப்பை

அப்ப என்ன நடக்குது? ஒவ்வொரு எலும்பும் கருத்தை எலும்போடு அது என்ன செய்யுது? போய் இணைக்கப்பட்டு எலும்புகளுக்கு மேல என்ன நடக்குது? எலும்புகளுக்கு மேல நார்கள் உருவாகி தசைகள் உண்டாகி அது தோளால ஊடப்படுகிறது. அப்ப வார்த்தையால ஊடப்படும் போது என் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசனமாக அந்த வார்த்தையை அதை ஊடும் போது சொல்லும் போது அவன் சொல்லும் போது அது கட்டளையிடும் போது அந்த ஆவியின் ஜீவனமுள்ள வார்த்தை உலர்ந்த எலும்புகளை ஒன்றாக்கி ஒரு சேவையாக மாற்றுகிறது. அதுதான் ஆவியில் பலம் கொள்ளுதல், ஆவியில் பலம் கொள்ளுதல். நாங்கள் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு எதோ வியாதி வேணுமா, நாங்கள் பெரிய பெரிய பாக்கத்துக்கு ஜபிக்கலாம், ஜபிச்சு விடுதலை ஆகலாம். ஆனால் அந்த விடுதலையை தக்க வைத்துக் கொள்ளவனும் சொன்னா அது என்னுடைய கை

கர்த்தருடைய ஆவியானவர் அவர் எங்கு உங்கு விடுதலை உண்டு. நண்பான எங்க சகோதர சகோதரிகளை நோச்சு பாருங்க, கர்த்தர் வார்த்தையாலாம் சகலத்தை உருவாக்கினார். கேட்க ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனா இருந்தது, அது தேவனோடு இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு தெரியும். கேட்கிறேன், சோ அந்த வார்த்தையின் ஜீவன், அந்த வார்த்தை தான் இயேசு. எங்களுக்காக பிறந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எங்களுக்காக மறித்தார், வல்லமையின் சதா காலத்தில் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாதம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. நாங்கள் ஆவியின் வெளம் கொண்ட பாத்திரமாக மாற்றப்பட வேணும் என்று சொன்னா, நாங்கள் வசனத்துல ரோச்சுக்காரங்க நிறைய பார்த்திருக்கேன். சர்ச்சுக்கு போனா பிரச்சனை கிடையாது, ஆனா இவ்வளவு வசனத்துல கட்டப்படுறானோ, இவ்வளவு வசனத்துல வளர்றானோ, அவனைத்தான் அவன்

எல்லாம் இழந்தாலும் அந்த மனசு தன்னுடைய படை புள்ளி எல்லாத்தையும் இழந்தாலும் அவன் தனக்குள்ள வந்து தன்னை தானே பலப்படுத்தி குதப்படுத்தி கொண்டாலா தாவிது நாளுக்கு நாள் வார்த்தையில பலப்பட்டு விருத்தி அடைந்தான். தாவிது நாளுக்கு நாள் வார்த்தையின் அன்னப்போடன் நான் ஜெபிக்க

கலக்கம் சொல்ல மாட்டேன், கலக்கம் வரும், உபத்திரம் வரும், பாடு வரும், சவால்கள் வரும், ஆனா இந்த வார்த்தை வச்சு அட்டுப்பெருத்து வைப்பேன். இதான் கட்டை எனக்கு கொடுக்க பலனே, பலனாகிய கட்டாரே, என் பலகாந்த துருகமே, என் அடைக்கலமே. விதவிதம் சொல்லுகிறது, ஒரு புஸ்தகம் படிச்சா நான் ஜொபிக்க ஜொபிக்க ஜொபிக்க என் தேவன் தலையாட்டுவார். என்ன காரியம் அனலானது ஒரு உறங்க வேணும் சொன்னா, நாங்கள் எந்த ரெடி எந்த டைம் நாங்கள் ரெடியாக இருக்க வேண்டும். என்ன இந்த அபிஷேகத்தால நானும் நீங்களும் உப்பு நிரப்பப்பட்ட பாத்திரங்களாக இருந்தா நிச்சயம் நம்ம சத்துருக்களை ஜெயம் கொள்ள முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, துதியின் தேவ பிரசன்னதாக நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேணும். தாவிது பாருங்க, சங்கீதம் 63:2 சொல்லப்படுது, பரிசுத்த தலத்தில் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆகியாக இருந்தே உமது வல்லமையும் உமது மகிமையும் காண்பேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை எங்கும் துதிக்கும் என்று அவன் தாவிது பாடுகிறான். பாருங்க, நாங்க அதாவது தேவ பிரசன்னம் நாங்க செபிக்கும் போது தேவ பிரசன்னம் கட்டாயம் தேவை, அதே மாதிரி துடுக்கும் போது தேவ பிரசன்னம் தேவை. தேவ சேவைகள் போகும்போது அது மாமிசத்துல அந்த தேவ சேவைகள் தருகிறா, அல்லது பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் அந்த தேவ செய்தி எடுக்கப்பட்டதா அந்த கண்டர் என்று சொன்ன தேவ பிரசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரியவர் சகலவற்றை மாறாய்ந்து நிதானித்து கலவன் சொல்லி பாப்பை சொல்லுகிறாரு. நாங்கள்

இல்லாதவங்க சொல்றாரு, இழந்தாத்தான் முடியும். இந்த கருத்து ஆவியானவர் நொறுங்குண்ட நறுங்குண்டவர்களை அவர் ஆட்சி தேற்றவும், கட்டுகளை கட்டுக்களை கவிழ்க்கவும், காயம் பட்டவர்களை ஆட்சி தேற்றவும் தான் அவர் உலகத்துக்கு வந்தார் கேட்டேன். ஆனா நோச்சு பாருங்க, இன்றைக்கு நடக்கிற ஊழியம் நாங்கள் அவங்க பலம் கொள்ளுவோம், ஆவில பலம் கொள்ள ஒரு பாத்திரமா இருந்தாத்தான் இந்த குடும்பத்திற்கு துறையிடத்தை நான் திருப்ப முடியும். இந்த குடும்பத்தை நான் சாட்சியாக நினைவுக்கொள்ளணும், நான் ஆவில பலம் கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்க வேணும். நான் கட்டுக்களை விட்டு தலை நினைந்து தலாலை சந்தித்து தேவையோட பாத்தியால உலகத்தை ஜெயிக்கத்தக்க ஒரு பாத்திரமா இருந்தா இந்த குடும்பத்தை சாட்சியாக நிறுத்த

நானும் நீங்களும் இந்த உபவாச நாட்கள்ல பிறகு நொந்தி ஒன்று நான் விரும்புறேன். நாங்க மேலால சார்ந்து வாழலாம் கூட சொல்ல இல்ல, அது உபராக்கம் தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் ஒரு மனுஷன் தனியாக ஒரு மனுஷனை நிறுத்தி தனிமையில ஒரு மனுஷனை வைத்து உருவாக்கினார், அதாவது தேவ சித்தமும் சித்தமும் பெரிதாக இருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவனை தனிமையில தனியாக வைத்து தேவனை உருவாக்கி கொண்டு வர ஒரு கிருபை கட்டணத்தை தந்தபடியா தேவனை உருவாக்கி கொண்டு வர, அது அவருக்கே ஒரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஒரு ஊழியக்காக இருந்த அதுக்கு லண்டன்ல அவர் என்னங்க சொன்னா, மறுச்சவர்களை அவர் உயிரோடு எழுப்புறார். 21 பேரை வந்து அவர் உயிர் தழுப்பினார். அவர் 21 பேரை வந்து அவர் உயிர் தழுப்பப்படும் போது அவர் பின்னர் ஊழியக்காரன். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு பிசாசு கொடுத்து ஒரு ஒரு பாலிவந்த வீட்டை போய் அவரை அந்த பிசாசு விதத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க, அதை போட சொல்லிக்கிறார். ஏசு கிறிஸ்து நாமத்துல இந்த வாலிபனை விட்டு போன்னு சொல்லி அவர் அந்தப்பன் போய் அவர் பிசாசுகளான விட்டு போகல. அப்படி கலச்சிட்டோம், அவன் செத்தாக்களை எல்லாம் உயிர் தழுப்புறான். பிரசங்கத்துக்கு ஆனா உதரால பிரசங்கம் செய்ய முடியவில்லை. மனதுக்குள்ள மன குழம்பி இருந்தது. சஞ்சயன் எனக்கு எவ்வளவு ஒரு கட்டத்தை கண்டுகள் இல்லை, நான் செத்தாக்களை கூட உயிர் தழுப்பினேன், ஆனா இந்த பிசாசு பிடிச்ச வாலிபரை என்னால் உயிர் தழுப்ப முடியல என்று சொல்லி அவருக்குள்ள கதறல்.

கர்த்தர்கள் என்ன சொல்றா உடனா என்ன சொல்ற அந்த ஸ்டேஜ்ல முலாம் கால் போட்டு ஜெபிக்க வலிக்கிறார். அந்நியா பாஷங்கள் ஜெபிக்கிறார், அந்நியா பாஷ அக்னியாக மாற்றப்படுகிறது. அந்த நீர் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அதுக்கு சத்தம் கேட்டு மைக்கில் அதை ஜெபிச்சு கொண்டு இருக்கிற கண்ணை மறந்து அப்ப ஜெபிக்கும் பொழுது அந்த மைக்கில் இருக்க சத்தம் அக்கம் பக்கத்துல எல்லாம் அதிர தொடங்கிக்குது. அந்த பக்கத்தை போது அந்த பகன்கள் அந்த அந்த பிசாசு பிடிச்ச வீட்டுல அந்த மகனுக்குள்ள அந்த சத்தம் கேட்கும் போது அவன் கதவை திறந்து கொண்டு ஓகான் வீட்டை விட்டு அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் ஓகான் ஓகும் போது காய் போட்டதெல்லாம் கத்த ஐயோ இந்த புள்ள கதவு உடச்சு கொண்டு ஓகுறான் என்று சொல்ல இதை உடனே பாஸ்டர் கேள்விப்பட்டு காசு என்ன சார் கழுவிடத்தை வந்து வாங்கி அந்த சினிமா பின்தொடர்ந்து ஓடுறாங்க. அவங்களோட படையெல்லாம் ஓடும் போது பாப்பா எனக்கு ஒரு மனசாத்துல வருவான் அழுக்கவும் சொல்லவும் அவங்களோட வேலை அப்படி செபிக்கு அதுக்கு விளங்கி போய் இனி நான் வந்து உதவி இருக்கல நான் வந்து என்ன இவன் அழுக்கத்தானே வந்தேன் அப்ப இவனையும் கொண்டு போவோம் உடம்பு ஓடுவான் ஓடும் பொழுது ஒரு ஏழு வரை ஏழு வரைத்த அந்த அந்த வாலிபன் என்ன செய்யறான் அந்த வாலிபன் அதுக்குள்ள பாய எத்தனைக்கும் போது கட்டளை கொடுக்கிறான் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்துல அதிகாரம் கொடுக்கிறான் பிசாச நீட்டு ஓடு நீட்டு போ கத்துற கத்தன உடனே அந்த மகன் மயந்து விழுகிறான். அந்த ஆ தண்ணீர் கிளம்பிடுது ஆவி ஏறி கிளம்பிடுது. இது உண்மையான ஒரு கதை நான் ஒரு கேட்டேன். சோ அதே மாதிரி கத்தர் எங்கள் கையில வந்து பிசாசில துறத்துக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு வந்து வியாதிகளை சுத்தமாக்குறதுக்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றா பாருங்க இதோ நான் இதோ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன் இதோ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன் தேள்களையும் சர்த்தங்களை நிற்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்தணும். யோசிங்க இந்த விடுதலை கூட்டம் இது ஒரு உபவாச கூட்டம். நாங்கள் ஒவ்வொரு நாளையும் வந்து சோகோட வந்து சோகோட திரும்ப முடியாது. விண்ணப்பத்தோட வந்து என்ன சொல்லுவாங்க கருவியோட வந்து காய்ச்சலோட திரும்ப முடியாது. நாங்கள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து சோதி கருந்தே ஆக வேணும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு பாத்திரத்திலிருந்து வெளிப்படுத்தி ஆக வேணும் என்று அப்போ ஒரு டாக்கெட் பாருங்க அந்த விக்கி அந்த உண்மை காரணத்துக்குள்ளாக்கெட் நான் இந்த பிசாசு பிடிச்ச வாலிபனை விரட்டாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஓடும் போது பத்தோடு பதினொன்றாம் இந்த ஊழியம் செய்தார். இந்த தகவல் செய்தார் நீங்க சதை வச்சிருக்கலாம் பெரிய பெரிய மினிஸ்ட்ரி வச்சிருக்கலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக ஜீவனுள்ள சாட்சியாக கிறிஸ்துவின் ஜீவன் நாங்கள் அதுவாரம் கொடுக்கும் போது பிசாசு ஓடித்தான் ஆக வேணும். அதாவது பிசாசு ஓடித்தான் ஆக வேணும். தேவன் அதாவது அப்போ 10:38 வசனம் சொல்லுது நபையாக இயேசு கிறிஸ்துவர் அவர் மீது படைச்சிட்ட அந்த அபிஷேகம் அந்த வல்லமை அவர் மீது இருந்தவர்களால் அவர் நன்மை செய்வதாக சுற்றித்திருந்த அந்த வேதம் சொல்லுவது. இன்னைக்கு பாருங்க பணிபிடத்துல நான் யாரும் தப்பா சொல்லல மனவேதையில கதைக்கிறேன். பணிபிடத்துல எனக்கு தெரியாது இன்றைக்கு எல்லா இடமும் நான் கேட்டுக்கிறேன் எல்லா இடமும் பிரிவின சடிவுக்குள்ள பிரிவின கோபங்கள் இன்னும் பார்க்க நீங்க பெருசா வரப்ப இவ்வளவு பிரச்சனை இல்லாமா ஏன் இந்த பிரச்சனை மாம்சத்தால நாங்க எங்கத்தையும் ஒரு பிரச்சனை ஜெயிக்கொள்ளவே முடியாது. ஆவியில் பலம் கொண்டாத்தான் நிச்சயமாக நாங்கள் ஜெயிக்க முடியும். நாங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டமோ தேவனங்களை கவல் நிற முடியும். மாமிசங்கள் பிரிவினைகள் எல்லாம் கொண்டு வர பத்திரவின் புரியுகள் சொல்ல நல்லா இருக்கும் ஒரு சிலர் சொல்ல நல்லா தேவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என் சதை வச்சு பார்த்தாதான் தெரியும் என்று சொல்லுவீங்க. கதை வச்சு பார்த்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சத்தியம் ஒன்று இருக்குது உங்களுக்குள்ள பவர் சொல்றான் வந்து நான் அனுப்புறவன் பாக்குறேன் அனுப்புறவன் நான் உண்மை அடிக்கிறேன் சிவரையில் அடிக்கிறேன் என்று சொல்றான்.

தேவ ஆவியின் பலம் கொண்டு எழும்புறோம் அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து நிச்சயமாக மெய்யாவை மெய்யாவை கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாம்ச கிரியைகள், வாக்குவாதங்கள், குணர்கள், மன கஷ்டங்கள், குரோதங்கள், இதெல்லாம் சுற்றுவாண்ட காரியங்கள். அது நமக்கு வேண்டாமே. அது வியாதியா நமக்குள்ள இருக்கிறார். ஏன் நம்மால் இதோட போராட்டங்கள் ஜெயிக்க முடியாது? யோசிங்க, வாழ்க்கை ஜெயிக்க வேணும், ஜெயிச்சியாக வேணும். ஜெயிக்கலாம், பார்க்கணும், அப்படியெல்லாம் கதை கிடையாது. ஐ ஹாவ் டு ஃபைட் மை லைஃப். அதுக்கு வீட்டில் சொல்ற உலகத்தில் உபத்திரம் உண்டு. அவர்கள் உலகத்துக்கு வந்தா தாழ்மையை தடுத்து கொண்டார், மதித்தார், எல்லாமே செய்யறவங்களும் மெத்தவரும் வாழ்ந்தார். ஆனா உலகத்துல உபத்திரம் உண்டு, எனக்கு உங்களுக்கும் உபத்திரம் உண்டு. ஆனா திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றதன் பாத்தியால் உலகத்தை ஜெயித்தார். நானும் நீங்களும் பாத்தியால விசுவாசத்தமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிற வழியா நாங்கள் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று தேசிய இந்த நாட்கள் எங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாருங்க ஏசப்பா, நானும் நீங்களும் இன்றைக்கு செபிக்கிற பிள்ளைகள் வர முதலே அவன் மீது கொம்பின் மீது அபிஷேகம் ஊட்டப்பட்டு ஏசப்பா அவனை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார். அந்த கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கும் பழக்கிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் தாவிர அந்த காலத்துல வந்து கருசுத்த ஆவியால் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தின் கருசுத்த ஆவியானால் ஒரு ஆளுக்குள்ள இறங்கி தன்னுடைய தேவையை செய்து போட்டு கருசுத்தாக போடுவேன். ஆனா இப்ப காலத்துல எங்களுக்குள்ள எப்பவும் இதற்கான மனசான எப்ப நாங்க அதை ஏற்றுக்கொள்றோமோ, நாங்க எப்ப ஆவியும் ஜலத்தினால நாங்க ஏற்றுவே மெய்யான தேவச்சு நானும் ஏற்றுக்கொள்ள முடிந்த கவிதை எப்பதான் இருக்க போவேன். கிடையாது பேருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியான இறங்கும் போது அவனோட பகிர்ந்தவன் சிறுதான பயந்தவன் அவனுக்குள்ள இறங்கும் போது அவன் கடல்ல தொடர்பு கத்துறான். அவங்க மன்னன் திரும்ப கூட அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டது. அதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டிய நாட்கள் ஆகட்டைக்கு நானும் நீங்கள் இருக்கிறோம். ஏனோ தாவோண்டு ஊழியம் செய்ய வேண்டாம். ஆவின் அனலா இருங்கள், ஆவின் அக்னியா இருங்கள், கிரம வரங்கள் அண்ணல் ஊட்டுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை தானுங்கோ, ஒரே ஒரு வாழ்க்கை. ஜீவனும் மரணமும் தேவந்த கரத்திலான் இருக்குது. ஊழியம் வந்து வரும்போது ஜீவனை கத்தருக்காக ரத்த சாட்சியா கொடுத்துட்டு வாங்க. கத்தரை கத்தர் பார்த்து கொள்வார். பேருக்கு ஊழியம் நமக்கு வேண்டாம், ஊழியம் வேண்டாம். இருக்கிற வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போவோம். அதான் கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது காரியம், கர்த்தர் உங்கள் மக்கள பேச ஒரு காரியம் என்று சொன்னார். மூன்றாவது காரியம், உங்களோட உள்ளான மனிதன் பயப்பட பலப்பட வேணும். தேவ ஆவியினால் உள்ளான மனிதன் பலப்படுதல் இதுதான் கடைசி காரியம். பாருங்க, பரிசுத்தாமி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் ஜூதியாவிலும் சமாதியாவிலும் பூமி எங்கிலும் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சியலா இருந்தீர்கள். நிச்சயமே மெய்யாமை மெய்யாமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அன்னைவரின் மீது இந்த வார்த்தை வந்து பதியுங்கள் சொல்ல நான் விசுவாசிக்கிறேன். நீங்க அன்னைவரும் ஆண்டவரை ஏற்றுக் கொள்ளாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பரிசுத்தாவின் தேவ அன்பு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த அன்பு உங்களை கொடும் என்று சொல்ல நான் விசுவாசிக்கிறேன். அவர் எங்களுக்காக மறித்தார், எங்களுக்காக பாடுகளை சுமந்தார், எங்களுக்காக அவர் எங்களுக்காக என்ன செய்தார். பரலோகத்தில் எங்களுக்கு நான் போகிறேன், நான் போனா ஒரு சேற்றவாளை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க வரும்போது நான் உங்களுக்கு அவைகளை நான் தயார்படுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப நிச்சயமாகவே ஒரு அவரோட வறுமையில நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற பாத்திரமாக இருக்க வேணும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பலன் அடைய வேணும். எப்படி பலன் அடைய வேணும்? உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், எங்களை நெருக்கி வருகிற எல்லா காரியங்களும், எங்களுக்கு எதிராக வர சகல சத்துவத்தின் சத்துருக்களின் வல்லமைகளை நம்ம விதித்துக் கொண்டு எழும்புகிற பரிசுத்தாவோட பலம் முதல் எந்த குடும்பத்துல ஊற்றப்படும் போது, என் மீது ஊற்றப்பட்டு உங்களோட குடும்பங்களை நீங்க ஒரு ஆள் தான் கத்தரோடு இருக்கலாம், பிள்ளைகள் கத்தரோடு இல்லாம இருக்கலாம், அல்லது மனைவி கத்தரை ஏற்றுக்கலாம், கணவன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு

குடும்பத்தை நீங்க ரட்சியம் என்று கேட்கும் போது நிச்சயமாவே கத்துடைய காரம் அந்த குடும்பத்தை சந்திக்கும். பரிசுத்தாவின் அக்கினை ஒரு மனிதன் மீது ஒரு காரணத்துக்கு இது ஊற்றப்படும் போது இருதயத்துல பரிசுத்தாவியாக சுத்தரித்து அந்த அபிஷேகம் அந்த குடும்பம் முழுமையை நிறப்பும். அந்த குடும்பம் மூலமாக அந்த பட்டணம் அந்த தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்ப்பு மூன்றால பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் தமது ரட்சகராக இயேசு கிறிஸ்துவைப் போல் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாக பொழிந்து வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தருடைய ஆவியானவர் சம்பூர்ணமாக அவர்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் நானும் நீங்களும் கர்த்தரை நாங்கள் முழு விருதியத்தோடு முழு பலவோடு நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும். ஆவியில பலம் கொண்ட பாத்திரங்களாக இருக்க வேணும். பாருங்க சங்கீதம் 91:16-13 சிங்கத்தின் மீதும் வீரியன் பாம்பின் மேல் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அதுல சிங்கத்தின் மேலும் வீரிய பாம்பின் மீனி நடந்து நோச்சு பறந்து இதுக்கு உதாரணமா தானியல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தானியலை கொண்டே சிங்கத்தினை கூண்டுல போடுறாங்க. ஆனா அதுக்கு முதலே சிங்கன் தானியல் இருந்த அந்த அமைச்சரவைய பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அரச சபையில வந்து அவனுக்கு எதிரியல்ல அவங்க எல்லாரும் கூட வேலை செய்யற பிரைம் மினிஸ்டர்கள் கூட வேலை செய்யற ஆளுநர் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குரிய குணங்கள் வந்து ஜென்ம சுபாவம் வந்து சிங்கங்கள் மனித சிங்கங்கள் மனித சிங்கங்களோட தானியல் இருந்து அவங்களோட குணாதிசயங்களை அறிந்து அவங்களை பெற்று அவன் பழக்கு வைக்கப்பட்டவையால் அவனை கொண்ட நிஜமான ஒரு சிங்கத்துல கூட்டுல போடுறதுக்கு அவன் சிங்கத்துல வாயதவன் பட்டுகிறான். அதான் தானியல் விசுவாசித்தாவி நானும் நீங்களும் ஒரு பிரச்சனையை கண்டாங்கோ கடந்து போகத்தான் வேணும் அல்லது அதை பிரச்சனையை விடுத்து போடத்தான் வேணும். நாங்கள் பிரச்சனையை கடக்க வேணும் அதுக்கு மேல நடக்க வேணும் அதுக்கு பிறகுதான் மிதிக்க வேணும். இந்த கடக்க முடியாமல் அதுக்கு மேல நடக்க முடியாமல் இருந்தால் இந்த அழகு சாசுகளை விதித்து ஜெயம் கொள்ள முடியாது. நானும் நீங்களும் வேத வசனங்களை போதிக்கிற நாங்கள் ஜெபக்குழுக்கள் ஊழியர்கள் செய்கிற நாங்கள் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் சாட்சியாக இருக்கோம்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நாங்கள் சிங்கத்தின் மீதும் வீரியன் பாம்பின் மீது நீ நடந்து பால சங்கத்தை பலு சர்ப்பத்தை நாங்கள் விதித்து போடுகிற பாத்திரமாக மனித சிங்கங்களோடு தானியல் அன்று வேலை செய்யப்படுகிறாள். அவனுக்கு விரோதமாக அவனை கொண்டு தானியம் கொண்டு போய் அவனை எப்படியாவது குற்றம் பிடிக்க வேணும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அந்த சிங்க கூட்டுக்குள்ள போட்ட போதும் அந்த சிங்கத்தின் ஆவி கட்டப்பட்டுவதை அவன் ஜெயம் கொண்டான். கட்டுரைக்கே மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆம் அன்பான சகோதர சகோதரே,

வாழ்க்கை அனலாக மாற்றுங்க. வார்த்தையால் வார்த்தையை கொண்டு விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயங்கொள்ள பாத்திரங்களாக மாற்றுங்க. உங்களுக்கு வார்த்தை பிசாசுகளை அதட்டும், நோயாளிகளை சொத்தமாக்கும், பயன் பதட்டும். நிச்சயமாக நிச்சயமாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான் ஒரு வசனத்தை கூறுந்து அமைச்சுக்கொள்கிறேன். இதோ போரடைக்கிறதுக்கு நான் உன்னை புதிதம் புகுமையுமான கற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதற்கு ஒப்பாக்கி ஜபத்தை குறிக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறவர்களா. இந்த கடைசி காலத்தில் நானும் நீங்களும் தேவனை மாற்றமே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளா இருக்கிறவர்களா. உலகத்தில் எத்தனை சவால்கள் உங்களை சந்தித்தாலும், எத்தனை உபத்திரவம் பாடுகள் இழப்புகள் வந்தாலும், நாங்கள் தேவனை மாற்றம் நோக்கி பார்த்து நாங்கள்

0: நாங்கள் பரிசுத்த ஆவியாளர் சூழ்நிலைக்காக எங்களுக்கு உங்களோடு அதை ஜெபித்து நாங்கள் எடுக்கிற காரியங்கள் காரண சித்தியோ கற்றால் வரும் அவர் வாக்கையும்படி தேவன் நாங்கள் எடுக்கிற காரியம் ஒவ்வொன்றிலும் ஜெய கொடுக்கும் தேவனி எங்களோடு கூட இருந்து அவர்கள் ஆசீர்வதித்து அதை எங்களுக்கு பக்திக்க பண்ண போவதுக்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஆமே இந்த எத்தனத்திலும் இந்த வார்த்தை பதிய இவர்கள் கலந்து கொண்டு தந்த மகேந்திரன் பிரதற்கும் பிரதருக்கும் இந்த சங்கமன் தொலைக்காட்சிக்கும் மிக்க மிக்க நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.
1: ஒரு நிமிஷம் கத்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல சொல்லுறார். பரலோகத்தில் வானத்தில் உண்டான சத்தங்கள் என்ற பேர்ல உங்களை மெசேஜ் ஆயத்தம் என்ன சொல்ற அடுத்த முறைக்கு வானத்தில் உண்டான சத்தங்கள் கடைசியாக ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யங்கள் ஆயின என்கிற கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின் என்று முடியுது வெளிப்படுத்தல. அதுக்கு முதல வேதம் உருவான நாட்கள்ல இருந்து வானத்தில் உருவான சத்தங்கள் எலியாவோட பேசினார், இயேசுவோட பேசினார். இப்படியாய் ஆண்டவர்
0: சொன்ன
1: வார்த்தையை ஆயத்தப்படுத்துங்க. தேங்க்யூ.
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. நீங்க சொன்ன மாதிரி கூட வார்த்தையின் படியாக கடவுள் ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்படியே செய்து கொள்றேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: ஆமேன் சிஸ்டர். எனக்கு இந்த இப்ப இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே வானத்தின் சத்தங்கள் இன்னைக்கு காலம்பரை கத்தர் எனக்கு கொடுத்த பாட்டு வந்து இதுதான்.

0: நன்றி சிஸ்டர், உங்களோட வார்த்தை மெய்யாவே என்னையும் தொட்டுச்சு. ஏன்னா சில நேரம் தாங்க அந்த கஷ்டங்கள் அந்த தண்ணீரை நடக்கும் பொழுது தவிக்கிறோம். ஆனா கத்தர்ட பரிசுத்தமான ஆவியங்களுக்கு கொடுத்திருக்கிற நீங்க நீங்க குறிப்பிடப்படி நாங்க அதுக்கு மேலாக நாங்க நடக்கின்றோமோ, நடந்து அதை கடந்து செல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை எங்களுக்குள்ள போய் அது உருவாகிறது. அருமையான வார்த்தையில கொடுத்தீங்க சிஸ்டர், காட் பிளெஸ். என் பேர் வந்து டாலி, நான் கனடா அல்பர்டால இருந்து பேசுறேன், கல்கரில இருந்து. உங்களோட வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் என் உள்ள அப்படியே துணித்து கொண்டே இருக்குது. அதுக்கு நன்றி செலுத்த மறுபடியும் சங்கம வானொலி ஒளியில் வந்து அதிகமாக உங்களோட வார்த்தையில் பகிர்ந்து கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கத்தர் உங்களை அழைத்த அழைப்பின்படி இன்னும் அதிகமாக அவரோட வார்த்தையை கொடுத்து அவரோட துணி அவரோட சத்தத்தை கேட்பதற்கு கத்தர் உங்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி சிஸ்டர், நன்றி, காட் பிளெஸ் யூ.
1: ரொம்ப நன்றி. முதல் தடவைதான் இருக்கேன், ஆனா பரிசுத்தாமையா நிலத்துல அவர் சொன்ன பரிசுத்தாமையா இந்த பார்த்து அவர் தண்டகாயில பொறுப்படுத்திட்டாங்க, அதான் நடந்தது. உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன உற்சாகப்படுத்துறது இன்னும் நான் ஆவிய சத்தியங்களுக்குள்ளாக ஆவையோட இதய துடிப்பை கேட்டு அந்த இதய ஒழிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வார்த்தையை உங்கள் மத்தியில் எழுப்புதலுக்கு நேராக தேவனை கொண்டு செல்ல தேவன் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடும் பத்தர் இந்த காலத்து சேவாசன் விசுவாசிக்கிறேன். மீண்டும் நன்றி பிரதர், சங்கமன் தொலைக்காட்சிக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. நன்றி.
2: இனி யாராவது இவருடைய செய்தி தொட்டால் அல்லது இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லலாம். முடிவு ஜெபத்துக்கு போகும் அழைக்கிறேன். யாராவது சொல்ல கத்தருமை ஆசிரியப்பார்கள்.
3: Praise the Lord. Thank you. எனக்கு அதிகாலையிலே என் ஆவியான எனக்கு கொடுத்தது அண்ணலாய் தன்னலாய் நீ இருக்க வேண்டும், ஆவியில பலன் கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு கொடுத்த வார்த்தை இன்றைக்கு. அப்ப நான் அந்த இருந்தேன், என்ன என்ன பாடலை பாடி துதிச்சு அப்பா அம்மா ஆராதிக்கணும். அப்பா சொல்லாம நான் எந்த பாடலுமே துதிக்க எடுக்கிறதே இல்லை. நாவில வார்த்தை வந்து அந்த வார்த்தைக்கு இணங்கவே பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துறேன். இந்த பாடம் வரும்போது அப்ப இந்த பாடலை எனக்குள்ள தந்தார் ஆவியானவர். இந்த பாடலை பாடும்பொழுது ஆவியானவர் அந்த வார்த்தையும் ஆவியானவர் உண்மையப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை ஆவியில பெலன் கொள்ள செய்வேன் சொன்னார். இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் உங்கள் ஊழிய பாதையிலும் சரி என் வாழ்க்கை பாதையிலும் சரி வந்திருக்கு. ஆனால் நான் அவரை கடக்கவும் நடக்கவும் மிதிக்கவும் அத்தனை பெலனை தந்திருக்கேன். இன்னைக்கு இன்றைக்கும் தட்டி என்னை எழுப்பி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஆவியில பேசுற வார்த்தை எங்களுக்கு ஆவியானவர் இந்த இடத்துல வாசம் பண்ணுறேன் உணர்த்தினார். அது மாத்திரமில்லை, இது ஒரு அபிஷேக ஆராதனை. இந்த ஆராதனை அநேக பார்த்து மக்களை அபிஷேகம் ஒரு எழுப்புதல் கூட இந்த அபிஷேக ஆராதனை கொண்டு செல்ல போறார். இது தேசம் அங்கும் ஒரு எழுப்புதலை காண செய்தார் கட்டர். அது எழுப்புதலுக்கு ஒரு அடித்தளமாக இது ஒரு பவுண்டேஷன் ஆயிருக்க போது அதுக்காக நான் இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். அப்படி ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார், இந்த வார்த்தையை அப்படி கொடுத்து எங்களை தட்டி எழுப்பியிருக்கிறார். அந்த கிருபைக்காக வார்த்தை கொடுத்த சோதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். கத்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக சங்கம் வாழ்க்கும் மகிந்தனையாக்கும் நிலசிபுறதற்கு நன்றி. தொடர்ந்தும் நாங்கள் இந்த வானொலியை ஆசிரியத்து கதை நடத்த ஜெபிப்போம். கத்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக நன்றி. ஆமென்.
2: இதுவரை நேரமும்
4: நிகழ்ச்சியில முதல் தடவையா என்ன பங்கு கொள்ள வைத்த தேவனுக்கு ஸ்தோத்ரம். நான் மொன்ட்ரியல் கனடாவில கிபெக் ப்ராவின்ஸ்ல இருக்கிறேன். கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பேர் எஸ்தர் அகிலா, எஸ்தர் ஞானஸ்தான பெயர், அகிலா மகாதேவா இந்த ஃபேமிலி நேம், ஃபர்ஸ்ட் நேம் அகிலா. கத்தோடைய நான் மகிமைப்பட இதுவரை சங்கம ஊழியத்துல நான் அடிக்கடி ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸ்கைப் ஊடாக ஜாயின் பண்ணி ஊழியம் செய்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன இந்த ஆராதனை துதியில தான் பங்கு கொள்ள வச்சதுக்காக இந்த காலை வேளையில கத்தரை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் ஸ்தோத்ரம். கனடாவில் எல்லா ப்ராவின்ஸும் இந்த சமர் நாட்களில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்படிக்கு, யோனாவின் நாட்களில ஒரு யோனாவுக்கூடாக பட்டணம் கவுக்கப்படாதபடி எழுப்புதல் கண்ட அந்த எழுப்புதலை போல பூமி அனைத்திலும் எழுப்புதல் உண்டாக இயக்கல்கள் செயற்கைகள் பஞ்சங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றிலும் இந்த நீங்களாகி எழுப்புதலாய் இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதி அரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை கூறி வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் நிறைவேறப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவளும் அழைக்கப்பட்டவள் உண்மை உள்ளவளாய் சகல ஜனங்களும் மாறிப்போக பிதாவின் சமூகத்திலே திறப்பில் நிற்போம் என்று அறைக்குவளை அழைத்து கர்த்தருடைய நாமத்திலே ஜெயித்து ஜெயம் கொள்ள இவன் சொன்ன நல்வார்த்தைகள் இந்த இறுதி நாட்களில் நிறைவேற்றப்பட பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக சகல ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய சித்தம் ஒருவனு கெட்டு போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால யாரும் கெட்டு போவதுடைய சித்தம் இல்ல. நானும் கெட்டு போக கூடாது, என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் மருமக்கள் யாரும் கெட்டு போக கூடாது, இணைந்திருக்கிற யாரும் கெட்டு போக கூடாது, எல்லோரும் ஜெயம் கொள்ள வேணும். மகிமை மேல் மகிமை அடைந்து மர்வமாகி மணவாளுடைய மணவாட்டியாய் அவரோடு கூட உரிமை பொழுதுல எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த தரிசனத்தோடு கூட ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் ஊழியத்தை தரிசனத்தை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் தொடர்ந்தும் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் என்னை சந்திக்க வைத்ததுக்காக நன்றி பிரதர் மகேந்திரன். எனக்கு உங்களை தெரியும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ பிரதர் வெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, காட் பிளஸ் யூ. இன்னும் 566 தேசத்திலும் எல்லைகள் விரிவாக கர்த்தருடைய நாளே நல்வார்த்தைகளை கூறி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன்.
2: அகிலாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார், அதுக்காக நான் நன்றி சொல்வேன். அருந்ததி ரெண்டு வார்த்தை பேச முடியுமா? பரவாயில்ல, ஓகே. நாங்கள் முடிவுச்சோ தேர்ந்தோம் நாளிலே இந்த துதி ஆராத நிகழ்ச்சியிலே
5: உண்மையாவே இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது, பலனா இருந்தது. எனக்காக நீங்க ஜெபித்தீங்க, சுவையினப்பட்ட நேரத்துல பிரதரும் சிஸ்டர் எல்லாரும் ஜெபித்தீங்க. தேங்க்யூ. கர்த்தர் என்ன பலப்படுத்தினார் இந்த நாள்ல வார்த்தை, அதாவது உள்ளான மனுஷன்ல பலனுடைய வேண்டும். நாங்கள் என்னதான் வேதத்தை வாசித்தான சபைக்கு போனான என்ன காரியம் இருந்தாலும் எங்களுடைய உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலன் அடையும் போதுதான் நாங்கள் ஆவிக்குரிய அந்த யுத்தத்துல பலனாய் வெற்றியாய் ஓட முடியும். அதை கர்த்தருடைய வார்த்தை கூட சிஸ்டர் பயந்து கொண்டா. அதே போல் கூறிய ஆயுதம், நாங்கள் கூறிய ஆயுதம் எங்களுடைய ஜபங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லத்தக்கதான ஜபமாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஜபங்களுக்கு தேவன் உத்தரவையும் அருள முடியும். அவிதமான ஜபமும் உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலன் அடைந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை கூட ஆசீர்வதித்திருப்பான் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட மகளுக்காகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
2: ஆமென். இன்றைய நாளில் இந்த செய்தி அனைவரை தொட்டிருக்கின்றது. சிஸ்டர் அகிலா அவர்கள் ஜெர்மனிலே முதல் முதல் தடவையாக முதல்
6: தடவையாக
2: முதல் தடவையாக அகிலியா அகிலியா ஜெர்மனி அனைய அகலியா இருக்கிறபடி எனக்கு அப்செட்டா போச்சு. அகலியா ஜெர்மனிலிருந்து முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியிலே உவாசி ஜெபத்துல செய்து கொடுத்த இந்த செய்தி அனைகரை தொட்டு, அது மட்டுமல்ல இந்த செய்தி மறு ஒழிப்பை போகும்போது அனைகரற்று ஆசிர்வாதத்தை பெற்றுக்கிறோம். அப்படியாக இன்றைய நாளிலே தேவன் இந்த சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாசி ஜெப செய்தி ஆசிர்வதித்ததற்கு நன்றி. நாளே நாளிலே பாஸ்டர் செல்வராஜ் பற்றிக்கொள்வோம், பாஸ்டர் சாமுவேல்ஸ் செல்வராஜ் நாளைய நேரத்திலே செய்து கொடுக்கிறார். இன்றைய நாளே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி. அதான் இன்றைக்கு புதிய நாகம் சிஸ்டர் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா, சிஸ்டர் அகிலா மகாதேவா, சிஸ்டர் அகிலா எல்லோரும் முதல் தடவையாக இந்த சங்கம வானொலி தேவன் கலந்துடைச்ச காரணம் இந்த சங்கம வானொலி உண்மையா உச்சமா ஊழியம் செய்யும் பொழுது தேவனுடைய சத்தம் உலகமங்கு தெளிக்கும் பொழுது ஓடோடி வருவார், ஓடோடி வந்து கலந்து கொள்வார்கள். நேரம் அருமத்தியாலம் கூட காரணம் தலைமை கூட்டம் சொல்லிவிட்டார் ஐயா அருமத்தியாலம் கூட. அப்படியாக தேவனுடைய நாளை வலியுறுத்த நான் முடிவு ஜோத்தை எடுப்போமா? ஆமா, இல்ல ஒரு முடித்தார். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, காலை மதிய மாலை இரவு வேலையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி நிகழ்ச்சியிலே நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கு சுவாமி, அந்த கிருபைக்காமுக்கு நன்றி. நீர் பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஜபித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது சுவாமி அந்த பிரசனத்தை நீ பரலோகத்தை உணர்ந்தீர் சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இன்றைய நாளே புதிதாக கலந்து கொண்ட சிஸ்டர் ஆனந்தராஜா அவர்களையும் நீ ஆசீர்வதித்து வலியுறுத்த வேண்டுமாக ஜெபிக்கு. இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக மாற்றினீரே நன்றி சிஸ்டர் ஆனந்தராஜா, சுஜாதா, சிஸ்டர் அகிலா மாதவ் கொண்டு வந்து நிறுத்தினே சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த உவாச ஜபம் நாளே தினத்திலும் இதே நேரத்தில் நடக்கும்போது சுவாமி இதே பிரசனத்தை நாளே தினத்திலும் நிரூட்டப்பட வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளிலே கலந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தையை கொடுத்த தாசர்கள், தாளந்த கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பில் கேட்கிற பிள்ளைகள், 210 நாடுகள் கேட்கிற பிள்ளைகளையும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த துதி ஆராதனை செய்திகள் மறு ஒளிவழிப்பிலே போகும்போது சுவாமி அன்னிகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. முதன் ஒன்றானமே தேவனை மையப்படுத்த வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை ஒடுக்க வேண்டுமாக செபிக்கும் சுவாமி. தொடர்ந்து நாளையத்தில் நடக்கிற துவாசிஜாலே பா செய்து கொடுக்கிற பாச சாமுவேல் ராஜையும் ஆசீர்வாதத்தின் வழி நடத்த வேண்டும் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரஸ்னல் லெசன் பிரதர்?

நேரத்தை இவங்களுக்காக தந்திருக்கிறார். அவர் ஒரு மணித்தியாலமாவது ஜபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் இரண்டு மணித்தியாலமாக இந்த நேரத்திலே ஜபித்து ஆசீர்வதித்து இருக்கிறோம். கத்தர்களை வழி நடத்துகிறார். அது மட்டுமல்லாமல் வானொலி 24 மணித்தியாலமாக நடைபெறுகிறது. 16 மணித்தியாலம் லைவ் போகிறது. அந்த வகையிலே வானொலி கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த கால

காலையிலே 7:30 மணிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே 7:30 மணிக்கு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து இதே நேரம் 2 மணித்தியாலங்கள் இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜபங்களுடன் கடந்து செல்கிறோம். அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இணைய முடியும், கேட்க முடியும், அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் 10 மணி வரை தொடரும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துகிறார், தொகுத்து வழங்கிய தவறும் வாய்ந்தனையா. அதே வேளையிலே இன்றைய நாளிலே இணைந்த ஊழியர்கள் தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கத்தருடைய ஊழியர்களுக்கு இணைந்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சவரம் வாய்ந்தனையா சௌரி டௌலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் கால வேளையிலே சௌரி அகிலா அவர்கள் மொன்றியலிருந்தும் சௌரி சுபா இளங்கோ டொரண்டோவிலிருந்தும் இணைந்து கத்திரை ஊழியர்களை செய்தார்கள். அதே போல மாலை வேளையிலே சௌரி அருந்ததி கூட கால வேளையில் இணைந்தார்கள். டொரண்டோவிலிருந்து மாலை வேளையிலே எங்களுடன் ஊழியர் சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் அதே வேளையிலே சௌரி ஜெனட் அவர்களும் அதே வேளையிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். மாலை வேளையிலே சௌரி அகல்யா அவர் அருமையான வார்த்தைக்கூடாக வழிநடத்தினார். எல்லோரையும் வார்த்தைகளுக்கூடாக பலப்படுத்தி இருக்கிறார். ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று நாங்கள் பலம் கொண்டு திடங்கொண்டு ஊழியங்களை செய்ய அதே வேளையிலே குடும்ப காரியங்களையும் வழிநடத்த கத்தர் உதவி செய்கிறார். கத்தர் தந்த அதிகாரங்கள் எங்களுக்கு தந்த அதிகாரங்கள் மூலம் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கடந்து செல்ல எந்தெந்த நாடுகள் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அதே வேளையிலே மறுவலை பேசலும் கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கிட்டத்தட்ட 1998 பேர் எங்களுடைய செய்திகளை கேட்கிறார்கள். 120 நாடுகளிலிருந்தும் கேட்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. இணைந்து இலங்கையிலிருந்து விசேடமாக இன்றைய நாளிலே இணைந்த சகோதரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்களையும் நாங்கள் முதல் முதலாக வாத்துகிறோம். இரவு நேரத்தில் இணைந்தார்கள், அவர்களுக்கு இரவு நேரமாக இருக்கிறது. அப்படியாக எல்லோரையும் கற்று காண்கிறார். சுசேஷரின் வாணர் ஒரு மாலை வழியிலே ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எல்லா காரியங்களையும் விட்டு ஊழியர் கத்தருடைய ஊழியத்துக்காக நேரத்தை செலவழிக்கிற உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார். அவர் உங்களை தேடி உங்களையும் எங்களையும் தேடி சந்தித்து ரட்சித்து ஆசீர்வதித்து சிங்கத்தின் பலன் எங்களுக்கு தந்து வழிநடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். காலை வேளையிலே நீங்கள் எந்த நேரமும் எங்களுடன் ஊழியம் செய்ய நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கான நேரத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி தருவோம். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்ற அந்த காரியத்துக்கூடாக இந்த ஊழியம் நடைபெறுகிறது. அந்த வேளையிலே கத்தர் வழிநடத்துவாராக. நாளை காலை வேளையிலும் இதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆலயத்துக்கு போகின்றவர்கள் நாங்கள் தடை செய்யவில்லை. ஆலயத்துக்கு போகாதவர்கள் அல்லது ஆலயத்துக்கு போய் வந்தவர்கள் உங்களுடைய நேரத்தின்படி இணையுங்கள். வானொலி கூடாக இணைய முடியும், ஸ்கைப் மன்னிக்க வேண்டும், ஜூம் கூட இணைய முடியும், போனு கூட இணைய முடியும், வாட்ஸ்அப் கூட இணைய முடியும், ஐஎம்ஓ கூட, டெலிகிராம் கூட, வைபர் கூட இணைய முடியும்.

0: திரும்புவாங்க. நன்றிகளை கூறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே நம்மளுடன் இணைகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுடனும் மீதியாக நாளைய நாளில் இணைகின்ற ஊழியர்களுடனும் சபை வழி நடத்துவாராக அதற்கு நன்றி செலுத்துவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you all. Amen.
1: ஆமென், ஆமென், ஆமென். நாங்க எல்லோரும் ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டுறோமா?

கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை காலை வேளையில் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம். இந்த செய்திகளை நாங்கள் அனுப்பி தருகின்ற பொழுது மற்றவர்களுக்கும் கத்தர் வழி நடத்துவாராம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் இந்த வேளையில் இணைந்தோம். குருவுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுபடியும் தெளிவுபட ஆசீர்வாதங்களை பெற கத்தர் உதவி செய்வாராக. எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், தேவ செய்திகள் அந்த வகையில் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கத்தர் தந்த இந்த ஊழியத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சடமாக தொகுத்து வழங்கி சகோதரன் மகேந்திரனுக்கு அதிகால வழியில் இணைந்தார். இணைந்த ஒவ்வொருவரையும் கத்தர் தாமையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஊழியர்கள் ஊழியர்களுக்கு தெரியும். முன்னதாக நாங்கள் இந்த காரியங்களை ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொருவருடன் பேசி யார் யார் சட்டர்டே யார் யார் சண்டே செய்வீர்கள் என்று அந்த காரியத்தோடு நாங்கள் நடத்தினோம். அந்த

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி தெரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை 7 பங்காக பகிர கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும், யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி தெரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வட பக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்தரத்தில் போய் முடியும். அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேல் ஆகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென் பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலை அருகே இறங்கும். அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் என்னப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் யயாரிம் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை. தென் எல்லை கீரியாத் யயாரிமின் முடிவில் இருக்கிறது. அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெத்தோவாவின் நீரூத்துக்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என் ரொகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என் சேமேசுக்கும் அங்கே இருந்து அதுமீம் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வட பக்கமாய் போய் அராபாவுக்கு இறங்கும். அப்புறம் அந்த எல்லை பெத் ஓக்லாவுக்கு வட பக்கமாய் போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்பு கடலின் வடமுனையிலே முடிந்து போம். இது தென் எல்லை. கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே. இது பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம். பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன எரிகோ, பெத் ஓக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு, பெத் அரபா, சமராயிம், பெத்தேல், ஆவிம், பாரா, ஓப்ரா, கேபார், அமோனாய், ஒப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. கிபியோன், ராமா, பேரோத், மிஸ்பே, கிப்பிரா, மோத்சா, ரெக்கேம், இர்பேயேல், தாராலா, சேலா, ஏலேப், எருசலேம் ஆகிய எபூசி, கிபேயாத், கீரேயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. பென்யமின் புத்திரருக்கு அவர்கள்
1: 24 அதிகாரம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படி

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ஒன்று சாமுவேல் 15 அதிகாரம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலர் ஆகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு

வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவில் இருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே, இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு கொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான்.
அதற்கு அவன்

நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகா சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தர்க்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.
1: ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும், யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும், தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், முகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், புறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்? அப்பொழுது விடியக்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய்.
2: நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகோபயாமை பெற்றான், ரெகோபயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான், ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான், உசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியலை பெற்றான், சலாத்தியல் சொரோபாபேலை பெற்றான், சொரோபாபேல் அபியூத்தை பெற்றான், அபியூத் எலியாக்கீமை பெற்றான், எலியாக்கீம் ஆசோரை பெற்றான், ஆசோர் சாதோக்கை பெற்றான், சாதோக்கு ஆகீமை பெற்றான், ஆகீம் எலியூத்தை பெற்றான், எலியூத் எலேயாசரை பெற்றான், எலேயாசர் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் 14 தலைமுறைகளுமாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து. மத்தேயு 2 அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்களுக்கு கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று

0: அன்பில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் கைவிடாது இருப்பேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் தாமதித்த காரியங்களை, அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும்படி வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து எதிர்பார்ப்போடும் தேடிக்கொண்டும் காத்திருத்தலும் அனுதினமும் நடக்கின்ற செயலாகிறது. ஆனால் இவற்றில் தாமதங்களும் தடைகளும் தடுமாற்றங்களும் கடக்க முடியாத பாதைகளும் மூடப்பட்ட கதவுகளும் காணப்படும் பொழுது விசுவாசத்தில் பின்தங்கி விடுகிறவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் முடியாது என்று சொல்லி முடிவுக்கு வருகிறவர்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கும் பாடம், எந்த தேடலும் காத்திருப்பும் கர்த்தரை சார்ந்து இருக்குமானால் அவற்றில் கர்த்தரின் கரம் இறங்கி கிரியை செய்யும். ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள விரும்பும் முன்பே அது நமக்காகவே முன்னமே கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய தேடலும் நம்பிக்கையும் கர்த்தரையே சார்ந்து இருக்கும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:8 வசனத்தில், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று உள்ளதின்படி கர்த்தரை விசுவாசியுங்கள், அவர் உங்களை கைவிடாது காத்து வழி நடத்துவார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் எப்படி பிழைத்தார்கள் என்பதை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுவித்து அழைத்து செல்லப்பட்டதை அறிந்த பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு தங்களின் ரதங்களை பூட்டி 600 பிரதானமான ரதங்களையும் எகிப்தில் உள்ள சகல ரதங்கள் அதிபதிகள் வீரர்களை கூட்டிக் கொண்டு பின்தொடர்கிறான். இந்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி மோசேயிடம் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டும்படி கூறுகின்றார். அப்பொழுது சமுத்திரம் பிளந்துவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையாக நடந்து போவார்கள் என்று கூறிட அது அப்படியே ஆயிற்று. அங்கே கர்த்தரின் கரம் பெரிய அற்புதங்களை செய்தது என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவானவன் வியாதிகளின் வறுமையில், சமாதான குறைவில், பற்றாக்குறைவில், ஆவிக்குரிய வாழ்வில் என்று பல வகைகளில் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானே என்றும், அந்த கட்டிலிருந்து மீண்டு வர முடியாமல் அனுதினமும் ஏதோ ஒரு வகையில் இவைகளுக்காக விடுதலையை, ஆசீர்வாதத்தை, வெற்றியை, சமாதானத்தை தேடி தேடி அங்கலாய்த்து கொண்டும் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகின்றார், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 43:19 வசனத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கர்த்தர் சொல்லுகின்றார், நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தான் படைத்தவைகளை, படைக்க போகிறவைகளை குறித்து பேசுகின்றார். அதே போல் மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே பெரும் காற்றும் மழையும் அலைகளின் சத்தமும் இறைந்து கொண்டிருக்கிறதை கண்டு இயேசு காற்றை அதட்டுகின்றார், இறையாதே, அமைதலாயிரு என்று. அப்பொழுது காற்று நின்று போயிற்று என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் ஒரு பக்கம் பார்வோனின் சேனையை போன்றும் பெரும் படைகளாக துரத்தி கொண்டும், மற்றொரு பக்கம் செங்கடலை போன்று அமிழத்தக்க கூடியதாய், கடக்க முடியாததாய் காணப்படுகிறதே என்றும், எந்த பக்கமும் விலகி செல்ல வழி இல்லாமல் தவித்துக் கொண்டும் விடாய்த்து போய் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்காய் கத்தத்தமுடைய கரத்தினால் துரத்துகின்ற எந்த சூழ்நிலைகளையும், அமிழ்த்து போடுகிறதான எல்லா துன்பங்களையும் இன்றைக்கு கவிழ்த்து போடுகின்றார், வெட்டாந்தரைகளாய் மாற்றி கடந்து போகும்படி செய்கின்றார். சத்துவங்களையும் ஜீவராசிகளையும் படைத்த கர்த்தர், அதனை ஆளுகை செய்யும் கர்த்தர், கீழ்படுத்துகின்ற கர்த்தர், உங்களின் எந்த சூழ்நிலைகளையும் அவரால் கீழ்படுத்த முடியும் என்பதை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. பிரியமானவர்களே, யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று. பயப்படுவதனால் பயங்கரங்களும் பாடுகளும் தான் வருகின்றது. நாம் தேவன் ஒருவருக்கே தெய்வீக பயப்படுதல் இருக்க வேண்டும். உலக மனுஷர்களுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் நாம் பயப்படுவோமா இருந்தால் அது எங்களுக்கு ஆபத்தையும் பயத்தையும் கொண்டு வந்துவிடும். நாம் எல்லா மனுஷர்களையும் மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கே முதலிடம் கொடுப்பவர்களாயும் அவருடைய வார்த்தையின்படி எங்களை தாழ்த்தி நடப்பவர்களாயும் இருப்போமே இருந்தால் எங்களை எந்த பயமும் சூழ்ந்து கொள்ள போவதில்லை. தேவ அன்பிலே என்றுமே பயமில்லை என்று வேதம் கூறுகின்றது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகத்தின் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று இந்த நாட்களை கடலெடுக்கிறேன். இந்த நாளிலும் 2 ஜூலை மாதம் 26 வியாழக்கிழமை இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாம் 21:22 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமாயிருந்தார். அன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அதை ஆசீர்வதித்து இந்த நாட்களை தருவார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்திலே பாருங்கள், ஈசாக்கை குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதவிதைத்தார், 100 அறுவடை செய்தாராம். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஈசாக்கோடு தேவன் இருந்தார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறது மட்டுமல்ல, ஆபிரகாமோடு இந்த நாட்களில் சொல்லுகிறார், உன் சந்ததி சந்தானத்தை நான் இப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், ஆபிரகாமுடைய சந்ததியை இந்த நாட்களில் தேவன் அப்படியாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களை நடந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அன்பு பிள்ளைகளே, முதலாவது தேவனை அறிகிற அறிவு இந்த நாட்களை நமக்குள்ளே வர வேண்டும். தேவனோடு நாங்கள் நடக்கிறவர்களாய், ஆண்டவரோடு நாங்கள் பேசுகிறவர்களாய், ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் வேதத்தில் உள்ள அதிசயங்களை வாசித்து இந்த நாட்களில் ஆண்டவரோடு நாங்கள் இடைப்படுகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களை இருக்கிறதை மற்றவர்கள் இந்த நாட்களை கண்டுகொள்ளக்கூடும் என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த அபிமேலேக்கு யார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த அபிமேலேக்கு பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த அபிமேலேக்கு அங்கே ஆண்டவருடைய அதாவது ஆபிரகாமுடைய அதாவது வாழ்க்கையில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆபிரகாம் சந்தித்த ஒரு மனுஷனாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் பாருங்கள், இங்கே கர்த்தர் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த அபிமேலேக்கு அங்கே அவனும் சேனாதிபதியாகி பில்காவும் ஆபிரகாமை நோக்கி இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம், நீங்கள் நீ செய்கிற எல்லா காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய நடையுடைய பாவனைகளை இந்த நாட்களில் எப்படியாக செயல்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமும் இருக்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக நாங்கள் தேவனோடு இருப்போமா இருந்தால் தேவன் நம்மூலமாய் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் காணக்கூடியதாக இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள். அதனாலே தான் இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், ஆகையால் நீ எனக்கும் எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சம் செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படி நீ எனக்கும் நீ தங்கியிருந்த இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரிலே ஆணையிட்டு கொடு என்று சொன்னான். அதற்கு ஆபிரகாம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னான். அப்படினால் இங்கே வேதம் சொல்கிறது அபிமேலேக்குடைய வேலைக்காரர் கைவசம் கொண்டிருந்த துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமேலேக்கே இந்த நாட்களிலே கடிந்து கொண்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருக்கிறது மட்டுமல்ல, ஈசாக்கோடும் கூட இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மோடு தேவன் கூட இருக்கிறாரா என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். Recording stopped.

0: ஆமீ ஆமீன் என்று 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவிலே இந்தந்த நாடுகளில் இணைந்து ஒளியங்கரிசை ஆயத்தமாறு ஒருவரையும் அதே வேளையில் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சங்கீதம் 119:81 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 14, ஏசாயா 58, பழையப்பாளந்தும் புதியப்பாளந்தும், மத்தையும் 1, 2 அதிகாரங்கள் இன்று நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரின் கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புக்கொண்டு புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனை கலக்கி இருக்கிறோம். இணைந்திருக்கிற அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன். கால வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மெய்தியான ஊழியர்கள் இணைவார்கள், ஆயத்தமாவோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் நம்ம படைப்போம். அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. துதிகள் கூடாக, ஜெபங்கள் கூடாக, பாடல்கள் கூடாக, சாட்சிகள் கூடாக, வார்த்தைகள் கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நுகர்ந்து பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாராக. இந்த வேளையிலும் உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரை நம்ம படைப்போம். பிரைஸ் லோட்டமா
1: தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தெய்வம் ஐயா ராஜா, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய கிருபையா கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாயிருக்கிறபடினால் ஆண்டவரே, உடைய புதிய கிருபையிலே ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரமே நாவியானவரே, தொடர்ந்தும் எங்களை வழி நடத்து வீராக ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. தகப்பனே உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே, உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்ட என்கேசுநாதர் சம்போடி டச் மீ, சம்போடி டச் மீ, சம்போடி டச் மை சோல். When I was praying, praying to Jesus, Jesus has touched my soul. உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே, இயேசு அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே, என் இயேசுநாதர் உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே, இயேசு அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே. ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே நீர் எங்களுடைய இருதயத்தை தொட்டிடப்பா ராஜா. அண்டவே முக்கு சோத்ரமய்யா ராஜா, ஹாலேலூயா. அப்பா பிதாவே முக்கு சோத்திரம் ஐயராஜா ஹாலேலூயா. கத்தாவே முக்கு சோத்திரம். இரக்கத்தின் பிதாவே முக்கு சோத்திரம். விடுதலை ஆண்டவரே முக்கு சோத்திரம். விண்ணப்பங்களை கேட்கிறவரே முக்கு சோத்திரம். மகிமென பட்டயமே முக்கு சோத்திரம் ஐயராஜா ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஹாலேலூயா. மே சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா.

வரே மன ஊருக்கமுடையவரே நேடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நேடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என்கே சுராஜா சோத்திர சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆர்

சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள

0: ஏசையா ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே வானத்தின் கீழ், ஆண்டவரே பூமியின் மேலே, ஆண்டவரே தேவனே உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை அப்பா. ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையதப்பா, விடுதலை உம்முடையதப்பா ராஜா, இரக்கங்கள் உம்முடையதப்பா, கிருப உம்முடையதப்பா ராஜா. என் தகப்பனே வானாதி வானங்கள் உம்முடைய மகிமையை கொள்ளாதே தகப்பனே. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி அப்பா ராஜா. என் தகப்பனையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி முதல் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போரருமாய ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிறோம். தகப்பனாய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமாய எங்களை வழி நடத்துகிற தெய்வமே ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஆண்டவரே இந்த மாதத்துல தொடக்கத்திலேயே நாங்கள் நிற்கிறோம் ராஜா. இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் கட்டவிக்கிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே, உயர்த்துகிறோம் அப்பா. பிதாவே முகு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்பா, சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் விடுதலையே, சூத்திரம் விண்ணப்பமே, சூத்திரம் ஐயா ஹாலேலூயா அப்பா, அப்பா, அப்பா, அப்பா முக்கே சூத்திரம் ஐயா ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஹாலேலூயா கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. எங்கே சுராஜா சோத்திரம் ஐயா, சோத்திரமே, சோத்திரமே, உயிர் உள்ள நாள் எல்லாமே ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், அந்த சோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அநேகருடைய சோத்திரங்களை நாளை கிருபை பெருகும்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. இந்த இடத்திலே நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். எல்லோரும் சோத்தரீங்கள் ஹாலேலூயா. சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. என் தகப்பனே சோத்திரம், என் தகப்பனே மக்கு சோத்திரம். என் தாயின் தகப்பனும் என்னை மறந்தாலும் நீரனை மறவாத தேவனப்பா. நீரனை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே சோத்திரம் ஐயா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே மக்கு சோத்திரம். ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர் போதித்து வழி நடத்துகிறீர் என்று சொன்னீரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கு சோத்திரம் ஐயா. ஓ ஹாலேலூயா மக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எங்களை அப்பத்தே தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதிகளை கூட விட்டு விளக்குவேன்னு சொன்னீரே மக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைவாயன்னு சொன்னவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. எழுத்தியருக்கு வந்த வியாதிகள் ஒன்று உனக்கு வரவிடேன்னு சொன்னீரே சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும்னு சொன்னவரே சோத்திரம் ஐயா. எங்களிடத்தில் வந்து, எங்கள் பிள்ளைகளிடத்துல வந்து, எங்கள் சபையிடத்துல வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திருப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவேன்னு சொன்ன ஆவியானவரே மக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் விளங்கும், கைடு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளவிடுவேன்னு சொன்னவரே சோத்திரம் ஐயா. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைவாய், உன் ஜாதியார்கள் இந்த பாலான இடங்களை சுதந்திரிப்பார்கள் சொன்னீரையா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. தகப்பனே மக்கு காத்திருக்கிறோள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே சோத்திரம் அப்பா. யோவின் முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆதரி ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சோத்திரம் அப்பா. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசுன் மூலம் நமக்கு வருகிறோம் சொன்னிடே சோத்திரம், சோத்திரம் ஐயா. இயேசு நமக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டீரே சோத்திரம் அப்பா. சாபம் எங்களுக்கு இல்லையப்பா. இயேசு நமக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்கள், வியாதிகள், குறைவுகள், சரித்திரங்கள், ஆண்டவரே தேவனே அத்தனை காரியங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவைகளுக்காக சுமந்து கொண்டீரே சோத்திரம். ஆண்டவரே நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும், ஆண்டவரே பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருங்கள், துக்கங்களை சுமந்து கொண்டே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் மூர்தல்கள் நிமித்த நீர் காயப்பட்டீர், நீர் எங்கள் அக்கிரமங்கள் நிமித்த நொறுக்கப்பட்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரம் மேல வந்தது ஐயா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாறும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஹாலேலூயா சோத்திரம் ஐயா ராஜா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே, உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே தேவனே, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இங்கே ரெண்டு மூன்று பேர்கள் உம்முடைய நாமத்தை நிமித்தம் ஒன்றாய் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொன்னீரே. சூத்திரம் அப்பா சூத்திரம். ஆண்டவரே, ஜபத்திலே எவைகள் எல்லாம் கேட்டுக் கொள்வீர்களோ அவற்றை எல்லாம் பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசங்களை சொன்ன தேவனே மக்கள் சூத்திரம். பிள்ளைகளுக்குரிய சுகத்தை பெற்றுக் கொண்டோம் நன்றி அப்பா. ஆண்டவரே தேவனே, களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பி இருக்கிறது நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் வருங்குளத்திலும் இடதுகுளத்திலும் ஜனங்களை நாங்கள் நிரப்பப்படுகிறோம் சூத்திரம் ஐயா. கடற்கரையின் திரளான கூட்டம் நம் வசமாய் வருகிறது, யாருகளின் பலத்த சேனை நம்மிடத்தில் வருகிறது. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் பிள்ளைகள் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை பார்க்கிற யாவரும் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை அறிந்து கொள்வார்கள். எங்கள் சந்ததியின் மேலும் உடைய ஆவியையும் எங்கள் சந்தானத்தின் மேலும் உடைய ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன். அதனாலே அவர்கள் ஆண்டவரே நிற்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல் வளருவார்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கிரிய செய்கிற தேவனாயிருக்கிறீர்கள், அதற்காக சூத்திரம் ஐயா. ஹல்லேலூயா.
1: எனது கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா, கவலைகள் பெருகும் போது உன் கரங்கள் அணைக்குதையா, கவலைகள் பெருகும் போது உன் கர

என்னை குணமாக்கினீர். உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தீர். உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தீர். உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். சாக்கு ஆடை நீக்கி என்னை

என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன், பிளத்தாளிடை கட்டினீர் மாங்கால்கள் போலாக்கினீர், பிளத்தாளிடை கட்டினீர் மாங்கால்கள் போலாக்கினீர், கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன் கைதூக்கி எடுத்தீரேன், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவேன், உன் திரு நாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன், கண்மலையே மீட்பரே என்னை கைவிடாத தெய்வமே, கண்மலையே மீட்பரே என்னை கைவிடாத தெய்வமே, கண்மலையே மீட்பரே என்னை கைவிடாத தெய்வமே, கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன் கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா, தகப்பனே மை சூத்திரிக்கிறேன் ஐயா, சூத்திரிக்கிறேன் ஐயா தகப்பனே, அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா, தகப்பனே இந்த வேளையிலும் ஐயா ராஜா உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே, தேவரீரங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தருளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஹலிலூயா. பெக்மன் ஐயாவுடைய பாடல் என்றால் எனக்கு மிகவும் பிரியம். ஹலிலூயா. அன்றைக்கு ஒரு மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எஸ்ஐகே பிரான்சிஸ் அவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னா, பெக்மன் ஐயா அந்த பாட்டு முழுக்க காப்பியை கோப்பி பண்ணிதான் அந்த பாட்டை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி போட்டுட்டு அவர் சிரிக்கிறார். என்ன கோப்பி பண்ணு சொல்லி சொன்னால், அதாவது பைபிளை அப்படியே கோப்பி பண்ணி பாடி இருக்கிறாரு. ஹலிலூயா. அதுவும் பாருங்கள், எல்லா பாடல்களும் அந்த சங்கீதத்தில இருந்து எழுதப்பட்டிருக்கும், ஏசாயால இருந்து எழுதப்பட்டிருக்கும். எங்க எங்க நல்ல வார்த்தைகள், தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை அவர் எழுதியிருப்பார். ஹலிலூயா. அதே போல இன்னும் ஒரு பாடல், அதே சங்கீதம் 30 வைத்து இந்த பாட்டும் எனக்கு விருப்பமான பாட்டு. ஹலிலூயா. ஹலிலூயா. கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன், பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில், பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாது

தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர்.

0: தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன்.
1: துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள்.
0: அல்லேலூயா. இந்த ஆண்டவர் ஆகிய இயேசுவின் நாமம் அல்லாமல் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மீட்கப்படுவதற்கு வேறொரு நாமம் தரப்படவில்லை. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நேற்றைய நாளில் மிகவும் உக்கிரமான வெப்பம். அப்போ நான் நினைச்சேன், எங்களுடைய பிசினஸ் லத்திலே ஏர் கண்டிஷனர் நின்று விட்டாது, வேர்த்து வேர்த்து ஊத்து. அப்போ நரகத்தை குறிச்சு யோசிச்சு பார்த்தேன். எங்களுக்கு அது சொல்லி சொன்னால் ஒரு நேர கணக்கு இருக்காது, நேர கணக்கில இருந்து நாங்கள் பிசினஸ் விட்டு வெளியில வந்துடுவோம். ஆனா அந்த நரகத்துக்குள்ளே போனால் அங்கே இருந்து வெளியில வரவே முடியாது. அப்பதான் நான் யோசிச்சேன், ஹலிலூயா, எத்தனையோ பேர்கள் சாவதானமாக நாளைக்கு ரட்சிப்பு, அடுத்த நாள் ரட்சிப்பு, அடுத்த நாள் நடக்கட்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக அன்புக்குரியவர்கள் பிள்ளைகளை குறித்து, சகோதரங்களை குறித்து, அது அந்தந்த நேரத்துல நடக்கும் என்று சொல்லி சாவதானமாக யோசிக்கிறார்கள். நேற்றைய நாள்ல நான் யோசிச்சு பார்த்தேன், இதுல இருந்தாவது நாங்கள் ஒரு கொஞ்ச நேரத்தால ரிலீஃப் பண்ணி வெளியில போறோம், ஆனா நரகத்துக்கு போயிட்டால் அதுக்கு இருந்து நாங்க வெளியிலே வரவே முடியாது. அதனுடைய அன்புக்குரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நேற்றைய நாள்ல ஆவியானவர் என்னோடு பேசின, இந்த உக்கிரமே, இந்த அக்கினியே உக்கிரமா இருந்தால் இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த அக்கினியிலேயே, அக்கினி நெருப்பிலே, இந்த நரகத்திலே போன்ற வழியிலே அவர்களால் வெளியிலே வரவே முடியாது. நித்திய நித்திய நித்தியமாக நரகம். ஹலேலூயா. அதனுடைய அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அன்புக்குரியவர்களே, ஹலேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆனா ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஹாலேலூயா.
1: உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர்.
0: இந்த நேரத்திலே எனக்கு ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அது உங்களுக்கும் உதவியாயிருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் வெளி தேசங்கள்ல இருக்கிறீர்கள் தெரியவில்லை. என்னுடைய சகோதரியோட மகன் ஒருவர் பிரான்ஸ் தேசத்திலே இருக்கிறார். அவரை கருணான்னு சொல்லித்தான் கூப்பிடுவார்கள். என்னுடைய மூத்த சகோதரியோட மகன். அப்போ நான் 2003 எத்தனையோ வருஷங்களுக்கு பிற்பாடு, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 17 பிற்பாடு என்னுடைய தாயை பார்க்கறதுக்கு நான் போகிறேன், 2003. அப்பொழுது நிறைய நாள் தொடர்புகள் இல்லை, ஊழிய பழு, மற்றது என்னுடைய பிள்ளைகளுடைய காரியம், மகனுடைய ஹார்ட் பிரச்சனை, அப்படி எத்தனையோ காரியங்கள் என்னுடைய எனக்கு அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லை, தொடர்பு கொள்ள முடியவில்லை. என்னுடைய பாடுகள் பெரிய பாடுகளா இருந்தது. ஆனா அப்படினால் பாருங்கள், நான் திடுதிப்பென்று அவர்களுக்கு லெட்டர் கூட போடவில்லை. கொழும்பிலே பாசுடைய சகோதரி ஒருவர் இருந்தார், அவருக்கு மட்டும் நான் வருகிறேன் சொல்லி பாச சொல்லியிருந்தார். அதுவும் பிளைட் ஏறுவதற்கு முன்பாக, பிளைட் ஏறி நான் கொழும்புக்கு போனதுக்கு பிற்பாடுதான், கொழும்பிலிருந்தான் ஊருக்கு போன் அடிச்சு சொன்னேன் இப்படி நான் வருகிறேன் என்று. அப்பொழுது பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அங்கே போன உடனே சொன்னார்கள், என்னுடைய மூத்த சகோதரி ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிருக்கிறான் சொல்லி. அப்போ என்னுடைய சகோதரியுடைய மகன் அங்கே, அவர்களுக்கு அங்கே போக முடியாத சூழ்நிலை, 2003 அவர்களுக்கு விசா பிரச்சனை அப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். அவர்களோடும் எனக்கு தொடர்பே இல்லை, அவர்கள் ஒருவருடன் தொடர்பு இல்லை. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், 2 ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுக்கு ரட்சிப்பு ஆண்டவரே, அம்மா மரிப்பதற்கு முன்பாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள உடம்பு சொல்லி அவர்கள் சவியாரா செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றுமே எனக்கு தெரியாத அன்புக்குரியவர்களே. நான் ஊருக்கு போன உடனே தங்கச்சி சொல்லுகிறா, இப்படி பெரியக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான் சொல்லி. அப்போ அடுத்த நாள் போனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உங்களுக்கு தெரியும் தானே நம்முடைய ஊர், அங்கே 4 கோயில், 25 கோயில், தேங்காய் ஊர்ல வீட்டுல தேங்காய் உடைச்சால் கூட கோயில்ல தேங்காய் உடைச்சு கூட தான் வந்து சமைப்பார். இந்த வீட்டுக்கு முன்னாலேயே கோயில் நான் அப்படினால் நான் அங்க போய் பெரிய

வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். வியாதி முத்தி விட்டதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வாரத்திலே அவர்கள் மறித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய சாட்சி சொல்லுங்கள். ஒருவரோடு ஒருவர் தொடர்பில்லை. அந்த பிரான்ஸ் தேசத்திலே செபித்த செபம் ஹலிலூயா கனடாவை தொட்டது. அது மட்டுமல்ல இலங்கையை தொட்டது. ஹலிலூயா கத்தர் நல்லவர். ஆனபடினால் உங்களை ஜெபத்தை ஒரு நாளும் கைவிடாதிருங்கள். மற்றவர்களுக்காக பிள்ளைகளுக்காக என்னென்ன பாடுகளுக்கூடாக நீங்கள் கடந்து சென்றாலும் கூட அழுது அழுது ஜெபியுங்கள். ஹலிலூயா சிரித்து சிரித்து ஜெபியுங்கள். ஹலிலூயா படுத்திருந்து ஜெபியுங்கள். எழுந்திருந்து ஜெபியுங்கள். நடந்து திருந்து ஜெபியுங்கள். நினைக்கிற நேரம் எல்லாம் ஜெபியுங்கள். ஹலிலூயா ஜெபிக்கின்ற நேரம் என்று சொல்லி சொன்னால் ஹலிலூயா துதித்து ஜெபிப்பது. ஜெபிப்பது என்றது ஒரு வினாடி. சில பேர் ஜெபிக்கிறது என்று சொல்லி சொன்னால் 1 மணித்தேலம் 2 மணித்தேலம் ஜெபிக்கிறார்களாம். அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் துதி. துதித்து பிற்பாடு ஆண்டவரிடத்துல சொல்லுவேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, அதை வசனத்தோடு சேர்த்து சொல்லுவேன். ஆண்டவரே இப்படி எல்லாம் வசனத்துல நீங்க சொல்லி இருக்கிறீங்களா, ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்யறபடியா நமக்கு நன்றி என்று. ஹலிலூயா. அப்படின்னா நம்பிக்கையிலே நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஹலிலூயா ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹலிலூயா. பரிசுத்தவான்களே துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம்

0: எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கதறிக்கொண்டிருந்தேன், கண்ணோக்கி பார்த்தீர், களிப்புடன் நடனம் ஆட செய்தீர். துயராடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையாயுடுத்தினேன். துயராடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையாய் உடுத்தினேன். உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பேசுவோம்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் அவர்கள் வழி நடத்தினார்கள். துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தடை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் உள்ள காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், சேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒன்றிலும் கத்திரதாமே கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து ஆசீர்வதித்து சந்தை சந்ததியாக வழி நடத்துவாரென்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையிலே திரும்பமாக இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனை நேரத்தில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம்.
0: ஆமீன்.
1: சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியர்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். இன்று 2ஆம் தேதி 7ஆம் மாதம், 2ஆம் தேதி ஆடி மாதம், 2ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நேற்றைய நாளில் கனடா டே விடுமுறை நாளாக இருந்தது. அதே வேளையிலே மிகுந்த வெப்பம் மிகுந்த நாளாக கூட காணப்பட்டது. நான் கூட ஒரு நிமிடத்தினும் வெளியிலே போகவில்லை. அப்படியாக வீட்டுக்குள்ளே இருந்து விட்டோம். அப்படி கத்திரதாமே வழி நடத்துகிறார். கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம்.

0: கர்த்தாமே இந்த நாட்டிலையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்காக, இந்த நாளுக்கான வசனம், உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119:82 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை அறியாத நேரத்திலே எங்களுடைய ஆத்மா யார் கடவுள் என்று ஆத்மா வாஞ்சித்தது. நிச்சயமாக வாஞ்சித்தபடியால் கர்த்தர் எங்களை கண்டுகொண்டார், தெரிந்து கொண்டார். அவர் எங்களை வந்து தானாகவே தேடி அணைத்துக் கொண்டார். இந்த வயலில் நாங்கள் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் தேடினோம், அவர் வந்து எங்களை கண்டுகொண்டார். ஆமேன், ஆமேன். 1 Samuel 14, ஏசாயா 58 இன்றைய நாளுக்கான பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 நாளில் வாஸ்து முடிக்கத்துக்கான அதிகாரங்கள் அவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 1:2 அதிகாரங்கள் இவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல அவளோடு ஒரு நீங்கள் ஒருவரும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருடைய பகுதியிலும் நேற்று மிகுந்த மழை என்று மழை வெள்ளங்கள் என்று கேள்விப்பட்டோம். மற்ற மாநிலத்திலும் அப்படியாக இருந்தது, மொன்றியல் பகுதியிலும் அப்படியாக இருந்தது. எங்களுக்கு மிகுந்த வெப்பமாக இருந்தது, மழை அல்ல. அந்த வேலையை கத்தர் வழி நடத்துகிறார். கத்தரை கரத்திலே போய்ப்போம். கால வேளையிலே எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றியோலேருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அண்டன் ராசனையும் அவர்கள் கால வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி செசிலியா அம்மா லண்டன் யூகேலேருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். சகோதரிக்கு ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. எல்லோரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். உண்ண உணவையும் முடுக்கோடையும் இருக்கப்பிடத்தையும் தந்து சுகபல ஜீவனாக வழி நடத்துகிற கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர ஜபங்களிலே வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
1: பிரைஸ் லார்ட் அண்ணா.
0: ஆமென். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமென்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கேன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக என்று உனக்காக இயேசு கிறிஸ்து, எங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 22:32 இயேசு, நானே உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு உன் சுகாதனை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எங்கள் விசுவாசம் கூட ஒழிந்து போகக்கூடாது என்று எங்கள் தேவன் எவ்வளவாய் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்ற எங்களுக்கு இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஊடாக எங்களுக்கு நாங்கள் ஒரு காயங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாம் குணப்பட வேண்டியதா இருக்கிறது. இந்த குணப்பட்ட பின்புதான் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் ஸ்திரப்படுத்தவோ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லவோ எங்களுக்கு அதுக்குரிய ஞானம் தேவன் எங்களுக்கு கொடுத்தருளுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பாவமான காரியத்தை எங்களுக்கு பரிசுத்தமாக்கின தேவன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கே ரோமியா 15:11 சொல்லப்படுகிறது, தீங்கு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு போதிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஞானத்துக்குரிய அந்த தேவனுடைய வார்த்தையை நாங்க சிந்தையில எடுக்கும் போது அங்கு எங்களுக்கு எந்த காரியத்திலும் எந்த நேரத்திலும் அந்த ஞானமாகி அந்த கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறபடியா எல்லா நேரத்திலும் அவர் எங்களுக்கு தென்படுவார். அது மட்டுமல்ல, சத்ருக்களுக்கு எதிர்பட்டு அங்கு சத்ருவை ஜெயித்த தேவன் எங்களை ஜெயிக்க வைத்து எங்களுக்கு சகாயத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றா உனக்காக இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பாக்குறோம். சங்கீதம் 91:11 உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எங்கள் வழிகள் தான் முக்கியமாய் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கை பயணத்திலே இருக்கிற அந்த வழிகள் எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது. அதை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். இதனாலே காக்கணும் என்றால் தேவனுடைய வசனத்தினால் தான் நாங்கள் காக்க வேண்டும். அவருடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தீபத்தை கண்டாதான் நாங்கள் வெளிச்சத்தை காண முடியும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற தீபம் எங்களுக்குள்ளே, எங்கள் சிந்தைகளுக்குள்ளே, எங்கள் இருதயத்துக்குள்ளே எரியும் போதுதான் அங்கு எங்களுடைய வாதைகள் அங்கு காக்கப்பட்டு அங்கு தூதர்கள் எங்களுக்காக கடந்து வருவார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவருக்கு பயந்திருக்கிறோம். யாவருக்கும் சூழப்பாளையம் இறங்கி ஒவ்வொருவரையும் காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எங்களுடைய சமாதான பலி எங்கள் தேவனுக்கு தேவையாயிருக்கிறதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அந்த ஜெயத்தை எடுத்து எங்களை ஜெயித்து வரும்படி எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றா எல்லாவற்றுக்கும் ஒரு முக்கியமான காரியம் ஆவிக்குரிய சிந்தி எங்களுக்குள்ளே வேணும். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய வீட்டை கட்டுறதுக்கு முதலாவது எங்களுக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறது இந்த ஆவிக்குரிய சிந்தியாய் இருக்கிறது. சிந்தையில தான் எல்லாம் ஆரம்பிக்கும். சிந்தையில தான் அங்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலையும் நாங்க கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் எங்களுடைய ஆவிக்குரிய நடத்தைகள் அங்கு நாங்க கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுக்குள்ளே தேவ ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை நாங்க வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே எங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் இன்றைய நாளே பார்த்தோம். நாங்க ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்களது எல்லாசத்திலே நிலைத்து நிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லாருடைய சிந்தைகளும் இருதயங்களும் தேவனுக்கு முன்பாக குணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜபத்திலே நீங்க வழி நடத்துங்கள்.
2: கிருபையும் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, இந்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜபிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். எங்களுக்காக பட்டு அந்த சிலுவை பாடுகளை நோக்கி பார்க்கிறோம். அந்த சிலுவை கூடாக நாங்கள் பட வேண்டிய ஒவ்வொரு காயங்களையும், ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீர் அந்த சிலுவையில சுமந்து கொண்டீர். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையை காத்து கொள்ளும்படியாக, எங்களுடைய இருதயங்களை காத்து கொள்ளும்படியாக, எங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தை கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். உம்முடைய உம்மை உம்மில வைக்கிற விசுவாசத்தை நாங்கள் எந்த நிலையிலும் இழந்து போகாதபடி எங்களுடைய சிந்தைகள், இருதயங்கள், ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமாக இருக்க, உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க, உம்முடைய உம்மை போல நற்கிரிகளை செய்ய நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் இந்த நிலையிலே நாங்கள் இதில் இழந்து போகாதபடி பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் வாழ்வழிக்கவும் வந்த தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடு ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். நீ பரிசுத்தராயிருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் செய்கிற இரக்கத்திற்காக, கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது விழுந்த போது நீர் அவனுக்கு மன்னித்தீரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சேர்த்து கொண்டீரே. அதே போல நாங்கள் ஏதாவது தமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் இந்த நேரங்களில உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு இன்னும் அதிகமாக தந்து பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க நீர் கிருபை செய்வீராக. எங்களுக்கு உம்முடைய ஊழியத்தை செய்கிற உற்சாக ஆவியை தந்து உண்மையில நாங்கள் இந்த கடைசி கால ஓட்டத்துல ஓடி முடிக்க எங்களுடைய இறுதியம் இறுதியம் சோல் ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமாக எப்பொழுதும் வாழ நீர் கிருபை செய்வீராக. இந்த நித்திய வழி சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உம்முடைய வசனத்தின்படி காத்து கொள்ளும்படியாக உமக்கு பிரியமாக இந்த கடைசி கால ஊழியங்கள் இந்த ரேடியோவுக்கூடாக போய் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஒவ்வொரு மக்களையும் இருதயங்களையும் ஆத்துமாக்களையும் ஆயத்தப்படுத்துவீராக. என் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். மகளோடு கூட இருந்து, கணவனோடு கூட இருந்து, மகள் மகனோடு கூட இருந்து நீ கரம் பிடித்து நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய இரத்த கொண்டையினால் மூடி குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் ஊழியக்காரரின் ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். அவர்களுடைய கால்கள் எவ்வளவு, அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர், உயர்த்தி இருக்கிறீர். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீர் இந்த காலங்களில காண்பிக்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் அந்த துன்மாக்கங்களை விட்டு தீமைகளை விட்டு உண்மையிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ நிறங்களோடு இருந்து ஒவ்வொருவரோடும் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன், ஆமீன். நாங்கள் டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் இந்த ஜனங்களை கத்தர் நடத்த வேணும், கத்தர் காக்க வேணும். ஏனென்றால் இன்றைக்கு இயற்கை அழிவுகள் அதிகமாய் இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களுடைய திருப்பாதத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. நேற்று மின்றும் மாறாதரே என்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே எல்லா விதமான தீமைக்கும் அணுகி காத்து யாவரை வாங்கி ஆண்டவரே உங்களை இருத்த கோட்டைக்கு கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல நீங்களே எங்களுக்கு மறுத்தீர்கள் அப்பா. எங்களுக்கு மீண்டும் வரப்போகிற கர்த்தராய இயேசு கிறிஸ்து நாமத்தை நிமித்தம் ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பெரிதான விடுதலையை ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தாழ்மை உள்ளவர் மேல் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் அலங்காரத்தை கொடுத்து அவர்களை உங்களுக்குரியவர்களாக உங்களுக்கேற்ற கனிகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. இந்த ஆத்மாக்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களோட திரு இரத்தத்தினால் அவர்களை கழுவி ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. நீங்க ஆண்டவரே உங்களை அறிந்தவர், அறிந்தவர்கள், அறியாதவர்கள் யாவருக்கிளை ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் இலங்கை தேசத்துல மட்டுமல்ல எல்லா தேசத்திலும் ஆண்டவரே உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு பாவிகளை ரசிக்க வந்து அந்த ரசிப்பின் அலங்காரத்தை கொடுத்து அவர்களை அலங்கரிக்கும்படியாக ஜெபிக்கிற விடுதலை கொடுக்கிறவர் நீங்க மட்டும்தான் அப்பா. அப்பா ரசிப்பு உங்களிடத்திலும் இருந்து மட்டுமே வரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கான நன்றி செலுத்துறம். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்று உங்களுக்குள்ள கிரிகை நடத்தி கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணும் ஐயா. தெரு தெருவாயின் இயேசுவின் நாமம் முழங்கணுமே என்று சொல்லி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மட்டுமே உயர்த்துகின்ற ஜனங்களாக மக்களை மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே உங்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஜெபாவியம் உங்களுடைய வெளியேற பெற்ற அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் அப்பா வழி உங்களோட அபிஷேகத்தின் மூலமாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமை நிறைந்த தகப்பனே, ஒரு மனமா சபையில் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணும் அப்பா. எங்களுக்கு ஒரு ஜெபாவிய ஊற்றுங்க, அபிஷேகத்தின் ஆவிய ஊற்றுங்க அப்பா. யாவர்களுக்கும் யாவருக்கும் நாங்கள் சாட்சியா இருப்பதற்கு எங்களுடைய இருதயங்களை இன்னும் அதிகமாக மாற்றி உங்களுக்குரியவராக இன்னும் உங்களுக்குள்ள நாங்கள் நெருங்கி ஜீவிப்பதற்கு அப்பா ஒவ்வொரு பரிசுத்தமான விசுவாசிகளுக்கு ஆவணம் ஜெபிக்கிறேன் அப்பா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவர்களின் அன்பே பெரியது என்று சொன்னீங்க ஐயா. இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து யாரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பு உங்களுக்குரியது, அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு மக்களுக்களையும் கொடுக்கும்படியாக இந்த காலை நேரம் ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. இன்று காலை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவரையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அபிஷேகத்தை உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. இன்று காலை நேரம் லெஸ்லி சிஸ்டர் அவங்களோட குடும்பத்துக்காண்டி வருகிறேன். அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. எந்த தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணமாக அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துற ஊழியக்காரர்கள் அப்பா. அப்பா உங்களுக்காக இன்னும் எழுந்து பிரகாசிப்பதற்கு பலவீனத்துல பலன் கொடுத்து வழி நடத்துற தகப்பனே, இன்னும் அதிகமாக உங்களுடைய பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்காவும் ஜபிக்கிற அருமையான மகன் மகளுக்காவும் வருகிறேன். அவர்களே வாண்டவரே, கண்ணும் மணியும் இன்று மட்டும் காத்தவரே, இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க. அவரோட தேவையிலையும் சந்திங்க, அவங்களோட கணவன தேவையிலையும் சந்திங்க. அவங்களோட நடத்துற ஊழியங்களை எல்லாற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆமேனப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர். இன்றும் எங்களுக்குள்ள கிரிகைகளை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்கானே நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக புதிதாக கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். பாஸ்டர் நியோமி லோகனுக்கானி வருகிறேன். காலை நேரம் வந்து துதி சித்தி சேலை செலுத்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்துற அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. பாஸ்டர் ஆண்டன் ரசனத்துக்காக வர்ற அவங்க மாலை காலை நேரம் இந்த நேரம் கூட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து உங்கள் நாமத்தை உயர்த்துற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் கூட கரத்துல காலை நேரம் கொடுக்கிறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தி உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்கள் யாவருக்கும் புதிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக என்னை தாழ்த்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். உங்களோட நிலையில தங்குவதற்கு உன்னதமான மறைவில் இருப்பதற்கும் அப்பா உங்களோட ஞானத்தையும் அறிவையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி.
1: ஆமென். கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்.
3: ஆமென். ஆமென். God bless you all.
1: ஆமென். ஆமென். சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். சாந்தி
4: சிஸ்டர்,
1: நீங்கள் எங்களுடைய தலைமுறைகள் தலைக்க இனங்கள் காக்கப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: நன்றி ராஜாபிகாரம். எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக இந்த நேரத்தை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காக இந்த சங்கமம் நிகழ்ச்சியில வானொலி நிகழ்ச்சியில நாங்க இவ்வளவு பேரும் இணைந்து ஒன்றுபட்டு ஜெபிக்க இந்த நேரத்தை தந்தமைக்காக உமக்கு தாழ்மையோடு என்னை தாழ்த்தி முழங்காலிட்டு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. நீ பெரியவரா இருக்கிறீர் ஐயா. எங்களை எல்லாருக்கும் பாதுகாக்கிற கேடுமா இருக்கிறவன் நீர் மட்டும்தான். உமக்கு நன்றி சொல்லி கொண்டு தாப்பன இந்த ஜெபத்தை உங்களோட பாதப்படியிலே ஆண்டவரே ஏறெடுக்கும்படியாக கண்ணோக்கி பார்க்கும்படியாக இந்த விண்ணப்பத்தை நாங்க வைக்கிறோம் தாப்பனே. அப்பா எங்களோட விண்ணப்பத்தை கேட்டு இன்றே உடனே நீங்க பதில் தாரவரா இருக்கிறீங்க அப்பா. ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த இடத்தில் வந்து வாசம் செய்யறன்னு சொன்ன தேவன் அல்லவா உமக்கு சோத்திரம் ஐயா. கோடான கோடி நன்றி சொல்லுறேன் ராஜா. உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. வேலையில உமக்கு நன்றி சொல்லுறோம். உங்களோட கூட இருக்கிறவரா இருக்கிறீரப்பா. அப்பா நீங்க விடுதலை நாயகன் ஐயா, வெற்றியை தருகிற நாயகன் ஐயா. அப்பா இந்த தலைமுறைகளை ஆண்டவரே, இனிவார தலைமுறைகளை, முப்பை இருக்கிற தலைமுறைகளை ஆண்டவரே உமால அப்பா நோக்கி பார்க்க உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோட இந்த தலைமுறைகளோட இருக்கும்படியாக அப்பா தாழ்மையோட ஆண்டவரே மண்டியிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. மண்டியிட்டு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொள்ளுறோம் ஆண்டவரே. அப்பா நீர் விடுதலை நாயகன் ஐயா. எங்களுக்கு இருக்கிற தீங்குகளை விடுதலை இருக்கிறீரப்பா. எங்களுக்கு வரப்பவும் தீங்குகளை நீர் பார்த்திருக்கிறீர் ஐயா. அதுல இருந்து எங்களை விடுதலை செய்யற வெற்றி நாயகனாய் வளம் வந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களை நடுவுல இருக்கிற எங்களுக்கு வாசம் செய்யற தேவனப்பா, நீர் எங்களோட வாசம் செய்யற இந்த தலைமுறை தலைமுறைகளோட நீர் வாசம் செய்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வைக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தலைமுறையில காத்து நடத்துறதுக்காக சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மோட பார்வைக்காக நீர் ஒரு பார்வை பார்த்தா போதும் இந்த தலைமுறை தலை தோங்கும் ஆண்டவரே. ஆபிரகாம் இடம் கொண்டு பெருகும் செய்தீர் ஐயா. அப்பா இடம் கொள்ளாதபடி பெருக செய்தவர் நீர் ஐயா. அந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே இந்த தலைமுறைகளுக்கு இருக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை இந்த தலைமுறைகளுக்கு நீங்க வைக்கும்படியாக ஆண்டவரே. உம்ம நோக்கி கூப்பிடுறோம் அப்பா, உம்ம நோக்கி கூப்பிடுறோம். உண்மையா கூப்பிடும் குரலுக்கு ஆண்டவரே உடனடியா வந்து பதில் தாரவராய் உண்மையாய் நோக்கி கூப்பிடுறோம் ஐயா. அப்பா குரலை கேட்டு ஓடி வாருகிறவராயிருக்கு, உம்ம கூப்பிடுற குரலுக்கு ஓடி வார தேவனாய் இருக்கிறீங்க ஐயா. அப்பா உண்மையாய் கூப்பிடுற குரலுக்கு குரல் தாரவராய் இருக்கிறீர் ஐயா. எங்களை கேடகம் நீங்க, இந்த தலைமுறைகளுக்கு எங்களை கேடகம் நீங்களாய் இருக்கிறீங்க ஐயா. உங்க நோக்கி பாக்குறோம் ஆண்டவரே. நீர் வானத்தை படைத்தவராய் இருக்கிறீர், பூமியை படைத்தவராய் இருக்கிறீர், வானம் உம்மோட சிங்காசனம் என்று சொல்லி ஆண்டவரே அங்கிருந்து எங்களை பாக்குறவரா இருக்கிறீர். அங்கு நீங்க சிங்காசனத்துல வீட்டிருக்கிற தேவனை உம்மை நோக்கி கூப்பிடுறோம் சுவாமி ஐயா, உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ஐயா. ஐயா ராஜா இறங்கி வருகிறதுக்காக சூத்திரம், இந்த தலைமுறையில நீங்க காக்குறதுக்காக ஆண்டவரே. அப்பா நீங்க இந்த தலைமுறைகளை இன்னுமா இன்னுமா ஆசீர்வாதமாய் ஆண்டவரே, இன்னுமா ஆசீர்வாதமாய் நீங்க பெருக பண்ணி தலைமுறையில சுகபலத்தோடு உம்மோட தள்ளும் போலால இந்த ஜனங்களுக்கு எந்த நோய் வராதபடி ஆண்டவரே, அந்த நோய்கள்ல இருந்து உம்முடைய ரத்தம் தலைமுறைகளை காக்கும்படியாக உம்முடைய ரத்தம் அவர்களின் தலையில் இருப்பதால் எந்த தீங்கும் இந்த ஜனங்களுக்கு வராது, இந்த தலைமுறைகளுக்கு வராது ஆண்டவரே. எந்த நோயும் வராது தீண்டாது என்று சொன்னீங்களே, உம்முடைய ரத்தம் எங்களோட இருக்குது, உங்க பரிசுத்த ரத்தம் எங்களை பாதுகாக்கின்றது ஐயா ராஜா. ஐயா உங்க பரிசுத்த ரத்தம் எங்களை பாதுகாக்கின்றது தப்பனே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற ஐயாவை நாங்க வாழ்த்துகிறோம் போட்டுக்கிறோம் உங்களோட நாமத்தினால ஏசப்பா. உங்க நாமத்தினால நாங்க இந்த ஐயாவை நடத்துற ஐயாவை நாங்க வாழ்த்துகிறோம் போட்டுக்கிறோம் ஐயா. தலைமுறை தலைமுறையா அவங்களோட சந்ததியை தள்ளி தோங்கி ஆண்டவரே உங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. இதுல வர்ற சகோதரிகளாக நாங்க வாழ்த்துகிறோம் உங்களோட நாமத்தினால ஏசப்பா. உங்களோட நாமத்தினால இந்த சகோதரிகளை நாங்க வாழ்த்துறோம் ராஜா. இரவும் பகலும் கண்விழித்து ஆண்டவரே ஜெபிக்கிறத நீங்க கேக்குறீங்க ஐயா, பாக்குறீங்க ஐயா. அப்பா அந்த இடத்துல நீங்க வாசம் செய்யறவராய் இருக்கிறீங்க ராஜா. நடுவுல நீங்க வாசம் செய்யறவராய் எங்க நாங்க துதிக்கிறோம் அங்க ஓடோடி வாரவராய் இருக்கிறீரப்பா. நீ ஆலயத்துல இருக்கிற தேவன் ஐயா. அப்பா ஆலயத்துல இருக்கிற தேவன் எங்களை தேடி வந்தீர் அல்லவா, உமக்கு நன்றி சொல்லுறோம். நாங்கள் அல்ல, நீங்க எங்களை தேடி அணைத்து கொண்டீங்க ஆண்டவரே, சேர்த்து கொண்டீங்க. அதுக்காக கோடான கோடான நன்றி சொல்லுறோம். வேலையில இந்த மதிய வேலை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு சோத்திரம். இந்த சகோதரிகளின் குடும்பங்களை ஆண்டவரே, பிள்ளைகளை தலைமுறையில அப்பா தலைமுறையில ஆசீர்வாதம் செய்யறதுக்காகவா அப்பா உங்களை ஜெபம் கேட்டு நிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்மையோடு கேட்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்தி உமட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
4: ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோர்ட். ஐரின் நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோர்ட் சிஸ்டர் பிரதர். விரோதங்கள் பிரிவினைகள் இப்படிப்பட்ட தீய செயல்களிலே இருந்து மக்கள் விடுவிக்கப்பட விடுதலையாக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அருமையான ஜப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறேன் அப்பாவே. கர்த்தரின் நாளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூடிந்து வழி நடத்தின தேவன் இனி கூட கர்த்தாவே எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரே கொடுத்த ஜப குறிப்புக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீ நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு காரியங்களை நடப்பிக்கிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த நாட்களிலேயே ஆண்டவரே, எந்த தேசத்திலும் ஆண்டவரே ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு விரோதமும் நாட்டுக்கு நாடு ஆண்டவரே மாறுபட்ட ஆண்டவரே நிலைகளையும் இப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையின் காரணமாக நாடுகளுக்கு இடையே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாடுகளில் எல்லாம் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரத்தினுடைய ஞானத்தினால் ஆண்டவரே இவர்கள் நிரம்பி ஆண்டவரை வழிநடத்தும்படியா ஆயிசு வைக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே இந்த நாட்டு தலைவர்கள் தான் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறார்கள். இந்த நாட்டு தலைவர்களை என் தேவனாக கர்த்தர் இந்த நாளிலே தொடுவீரானால் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அடுத்த நாட்டினுடைய காரியங்களுக்கு வீணாக தலை வைத்து ஆண்டவரே அதன் மூலமாக ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரே நான் பெரிய மனிதன் என்று காண்பிக்கும் பெரிய பொருளாக இவர்கள் எல்லாம் மாறிவிட்ட காரணத்தினால் கர்த்தர் தாமே ஆண்டவரை பிடி ஆண்டவரே ஆண்டவரே ஒரு சமாதானம் என்கிற ஒரு ஆண்டவரே அந்த காரியத்தை இவர்கள் நினைக்காமல் ஒவ்வொரு தேசத்திலும் மாறுபாடான ஆண்டவரே காரியங்களுக்காக தன்னை ஆண்டவரே அவர்கள் உள்நாட்டில் இருக்கிறதான காரியங்களையும் வீணாக போய் அதில் தலை வைத்து அங்கிருக்கிறவர்களை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை கொடுக்கும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்பொழுது கூட கர்த்தாவே உக்ரைன் ஆண்டவரே ரஷ்யா மத்தியில் நடக்கிறதான அந்த போரை கொடுக்க தேவனாகி கர்த்தர் நிறுத்தி என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த தேசத்திலே ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்படியாய் கூட எந்தெந்த தேசத்திலே உள்நாட்டு குழப்பங்கள் இருக்கிறதோ கர்த்தாவே அந்த உள்நாட்டு குழப்பங்களை எல்லாம் என் தேவன் தாமே ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா அந்த குழப்பங்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த மக்களும் ஆண்டவரே அப்பா எல்லோரோடு கூட சேர்ந்து அப்பா இந்த ஜாதி பிரிவினை இல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் அவர்களை ஆண்டவரே அப்பா அவர்கள் ஒற்றுமையோடு வாழும்படியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிப்பிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே ஒருவரை ஒருவரை நேசிக்கிறவர்களாக நீங்க மாற்றி வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். ஜாதி வேறுபாடுகள் ஆண்டவரே மத வேறுபாடுகள் ஆண்டவரே இப்படியா ஆண்டவரே பிரிவினைகள் பல விதத்திலே ஆண்டவரே நாட்களிலே ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து ஆண்டவரை வழிநடத்தி இந்த பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருந்த தாவே அதே நேரத்திலும் ஆண்டவரே அப்பா இதோ நான் வெள்ளையன் நான் கருப்பன் என்ற அந்த ஒரு சூழ்நிலையை கூட கர்த்தாவே இந்த பிரிவினைகள் ஏற்படுகிறது அதை கூட கர்த்தராஜ தேவன் சந்தித்து இந்த தேசங்களிலே ஒரு சமாதானத்தை கொண்டு அப்பா இந்த தேசங்களை எல்லாம் ஆண்டவரே ஒரு அமைதியில் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். வீம்புக்காகவும் அப்பாவே வேஷத்துக்காகவும் ஆண்டவரே இவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த தேசங்களை ஆளுகிற இரு ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துகிற தேவன் இந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த நாட்டை ஆள நல்ல தகுதியுள்ள ராஜாக்களை நீர் ஏற்படுத்தி அதே அதன் மூலமாக ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படியா சமூகத்திலே சோதிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படியா இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை துணையாக இருந்து நடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். அருமையான சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதான லெஸ்லி சகோதரரையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்கிறதான இடத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தந்து வழிநடத்தும்படி ஆயிடுச்சிருக்கிறோம். இந்த ஜப வேலை தொகுத்து வழங்குறதான சேனல் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே இவர்களுக்கு துணையாயிருந்து இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை விட்டு வழிநடத்தும்படி ஆட்சிப்பிக்கிறோம். அப்படி ஆக்க தேவன் செய்ய போவதற்காக இவங்க கொடான கொடி ஸ்தோத்தம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆமாப்பா இந்த வேலையில் ஒரு கர்த்தாவே அப்பா இந்த தமிழ் தோழங்கிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் பிள்ளைகளையும் மகளையும் மகனையும் ஆசீர்வதித்து நீங்க வழிநடத்த போவதற்கா நமக்கு கொடான கோவில் ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே மூவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறவங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவையே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
5: இருளுக்குள்ளே இருந்து கொண்டு அங்கு வெளிச்சத்தை காண முடியாமல் அங்கு சேற்றுக்குள்ளே புதைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷரையும் ஆண்டவர் தூக்கி எடுத்து அவர்களை நாற்றமர கழுவி அவர் தன்னுடைய பிள்ளையாக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தணும்.
7: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அருமையான நாளுக்காய் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த எல்லாப்பா சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லா ஐஸ்வர்ய ஆசீர்வாத சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள எங்கள் வஸ்திரங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாங்கள் கரை திரை அற்றதாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருபோதும் மாறாத தேவனாயிருக்கிறீர் ராஜா, சேனைகளின் தேவனாயிருக்கிறீர் தகப்பனே, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிறீர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை தூங்காமல் உறங்காமல் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த எல்லா தயவுக்காயும் மக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமது கிருபைக்காக இரக்கத்திற்காக அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் இப்பொழுது கூட கர்த்தாவே ஒரு மனதோடு நாங்கள் கூடி ஜெபிக்கின்ற வேலையிலே ஆண்டவர் தாமே ஜெபங்களுக்கு எல்லாம் நீங்க பதில் கொடுங்க தகப்பனே. நீதிமான் செய்கிறதான ஊக்கமான ஜெபங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, வேதத்தின் வார்த்தைப்படி அப்பா, சத்திய வார்த்தையின்படி நாங்கள் ஊக்கத்தோடு இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கின்ற காரியங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இந்த வேலையிலே ராஜா கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாவை இருளில் ஆண்டவரே இந்த நாளிலே மாண்டு கொண்டு இருக்கிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லாரும் இந்த பாவை இருளிலே அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு அவர்கள் கர்த்தாவே தங்கள் இஷ்டம்படி நடந்து கொண்டு தேவனை மறந்து மது வார்த்தைகளுக்கு கீழ்படியாத படிக்கு வேதங்கள் வாசிக்காத படிக்கு தன் இஷ்டம் போல அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் நீர் அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாய் ஜபிக்கிறாப்பா. எப்படி ஆண்டவரே இருளில் இருந்த மக்கள் எல்லோரும் வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி இவர்களும் அப்பா இருளிலே இருக்கிறதான இந்த மக்கள் யாவரும் வெளிச்சத்தை கண்டு வெளிச்சத்தின் அப்பா உமது வெளிச்சத்திலே அவர்கள் வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. மக்கு சூத்திரம் எப்படி எங்களை அப்பா நாங்க கூட இருளிலே வாழ்ந்திருந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிச்சமாயிருந்து எங்களை நீர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் மாற்றிக்கொண்டீரே. மக்கு சூத்திரம் அப்பா முத வசனங்களுக்கு எங்களை கீழ்படிய செய்தீரே. அதே போல இருள வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய தேவன் நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்கள் இருளின் பிள்ளைகளுக்கு இருளின் காரியங்களுக்கு பிள்ளைகளாய் இராதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எப்படி சேற்றில் இருந்து நீர் எங்களை தூக்கி துர்நாற்றங்கள் எல்லாம் போக முது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி நீதிமான்களாக மாற்றியிருக்கிறீரே. அப்படியாக இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சேற்றிலே அவர்கள் முழுகி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லோரையுமாய் நீ ஒரு வல்லமையான கரம் தூக்கும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. நாற்றம் எல்லாம் நீங்கி நீங்க உமது பரிசுத்த இரத்தத்தினாலே அவர்களை நீர் கழுவி நீங்க ஆசீர்வதித்து உமது பிள்ளைகளாய் நீர் மாற்றிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஒரு ஒருத்தரின் ஜெபங்களை கேட்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. இந்த வேளையிலே நாங்கள் மன உருக்கத்தோடு பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவருக்காய் ஜெபிக்கிறோம். அப்படியே அவர்களை எல்லா சேற்றிலிருந்து எடுத்து அவர்களை தூக்கி
4: நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு அப்பா நீர் ஆசிர்வதித்து பரிசுத்த ரத்தத்தினாலே ஆசிர்வதித்து மது பிள்ளைகளாய் அவர்கள் வாழ்ந்திருந்து மது வருகையிலே காணப்பட சந்ததி சந்தியாய் அவர்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, அப்படி ஆகும் பரிசுத்த ரத்தம் அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லா பாவங்களுக்காக நோய்களுக்காக நீர் சிந்தீர், அநேக ஆசீர்வாதங்கள் சிலுவையிலே நீங்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தீரே அப்பா. அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள பாத்திரவான்களாக வாழ கரைத்திரையற்றவர்களாய் வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு வருகிற நாட்களிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆசிர்வதித்து வழி நடத்துற பிள்ளை வழி நடத்துற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இந்த நேரத்திலே சங்கம ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிற இந்த ஊடகத்தை தேவன் தாமே இன்னும் ஆசிர்வதித்து பெருக செய்யுங்க தகப்பனே. உமக்கு சோத்திரம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் தெய்வம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத எல்லா மக்களும் இந்த நாளிலே அப்பா அவர்களையும் இந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவி ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. உமக்கு சூத்திரம். அதே வேளையிலே இணைந்து பணிபுரிகிறதான சகல தெய்வ ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிறதான அந்த ஊழியத்தையும் ஊழியங்களை கூட தெய்வன் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த குடும்பங்களிலும் ரட்சிக்கப்படாத யாரெல்லாம் இருக்காங்களோ அப்பா அந்த சங்கமம் ஊடகத்தின் குடும்பங்களிலே யாரெல்லாம் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்களோ அவங்களை எல்லோரையுமா என்பது பரிசுத்த ரத்தத்தினாலே நீ ரட்சித்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படி ஆக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மனைவியும் கணவன் மகனையும் மகளையும் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இந்த பிள்ளைகள் இன்னும் உமக்கா எலும்பி ஓட பிரகாசிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த இந்த குடும்பத்தை முழுமையாய் தெய்வன் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி நீங்க ஆசிர்வதித்து பிறகு செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே மக்கு சோத்திர. அதே வேளையிலே ராஜா ஜெபித்த யாவரின் குடும்பங்களை ஆசிர்வதிங்க, அவர்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்களையும் ஜெபித்த எல்லா நீ ஜெபிக்க வருகிறதான குடும்ப பிள்ளைகளையும் பா யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தப்படவில்லையோ அவர்கள் எல்லோருமா ரட்சிப்புக்குள்ளாய் வரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இறுதியாக வருகிறதான ஏமி மகளை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளையும் ஆசீர்வதிங்க. அந்த மகள் உமக்கு சேர ஊதான ஊழியத்தை கூட தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருகும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே நீர் எல்லா ஜபங்களையும் கேட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நாட்களிலே எல்லோரும் சாட்சியின் பிள்ளைகளா நிற்க செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆசீர்வதிப்பார்.
4: ஆமேன், உங்களையும் அப்படியே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
5: ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா,
8: பிரைஸ் லார்ட்,
5: பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேசத்திலே இருக்கிற இந்த போக்குவரத்து, இந்த விபத்துக்கள், எங்கள் தேசத்திலே இயற்கை அழிவுகள் வராதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்மை புகழுகிறோம், ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். காலையில உமது கிருபையும் ராவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மோடு வந்து நாங்கள் இந்த நேரம் கூடிக்கும் உண்மை புகழ வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் கேட்கிற காரியம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்பா நிறைவேற வேண்டும் என்று உண்மை கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் கேட்கிற வரம் எல்லாவற்றையும் பெற்று தரும்படியாக உமை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே என்னோடு கூட இருந்து என்ன வழி நடத்தும் தகப்பனே. தகப்பனே இந்த யுத்த அபாயங்களோ அப்பா இந்த அழிவுகளோ எந்த ஒரு பிரச்சனையிலும் இருந்து எல்லா மக்களையும் பாதுகாக்க நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே இந்த அழிவுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானபடி ஒவ்வொரு நாளும் அப்பா பீதி விபத்துகள் அப்பா மோட்டர் சைக்கிளாலே அப்பா இன்று நான் பார்த்தேனப்பா ஊத்து சைக்கிள் அப்பா ஒரு ஆணும் பெண்ணும் மோட்டர் சைக்கிளே மோதி ஒரு ஒரு சொற்ப நேரத்திலே அடிபட்டு அந்த மகன் இறந்து போனார் தகப்பனே. மகளையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு ஆவியானவரே இறந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த வாகனம் ஓடும் போது அவர்கள் அப்பா நிதானமாக போக வழி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த பஸ்களிலேயோ மோட்டர் சைக்கிளிலேயோ போகும் போது அவர்கள் நிதானமாக ஓட்டச் செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த யுத்தங்கள் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த விபத்துகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும்படியாக ஆவியானவரே அவர்கள் போகும்போது நீரே கூட நின்று அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. பரிசுத்த பிதாவே இந்த சுற்ப நேரத்திலே நான் பிள்ளை அநியாயமா இருந்து போனாரே தகப்பனே. பார்க்க முடியவில்லையே அப்பா பிதாவே அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே இந்த யுத்தங்களிலிருந்தும் இந்த ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. இந்த மக்களை அழிவுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே இந்த மக்களை ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கும் தகப்பனே. இந்த யுத்தங்கள்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவரை சதி செய்ய தீண்டுகிறார்கள் தகப்பனே. அப்பா அவரை மோசமான நிலையிலே கொண்டு போய் அழிக்க நிற்கிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த ஆபத்தும் இல்லாம அப்பா ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்க நீர் வல்லவரப்பா. ஆவியானவரே இந்த ஸ்ரீலங்கா தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் தகப்பனே. யுத்தங்கள் ஒன்றும் ஏற்படாத வண்ணம் ஆபத்துகள் ஒன்றும் ஏற்படாத வண்ணம் அப்பா எல்லோரையும் பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அவர்களுக்காக நாங்கள் நித்தமும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. காலையிலும் ஜெபிக்கிறோம் மாலையிலும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்கிறார் அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. லோரியும் ஆசிர்வதியும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீரே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே இந்த வினோத் சிஸ்டர் மகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவளுக்கு நிறைவேறும் கல்யாணத்தின் நீ சிறப்பு நடக்கிறதுக்காக உண்மை கெஞ்சி மண்டாடி கேட்கிறேன் தகப்பனே. எந்த ஒரு தங்கு தாமதமும் இல்லாம நீரி அவன்ற கல்யாணத்தை சிறப்பாக நடத்த வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவக்கு சிறப்பாக செய்து முடிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று உறுதியாயிருக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே லேசி என்ன குடும்பத்தை ஆசிர்வதியும் தகப்பனே. அவன் மகனே உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அவர் இந்த நோய் நொடியும் இல்லாம எங்களுக்கு இந்த சங்கம வானொலியை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசிர்வதியும் தகப்பனே. இரு பிள்ளைகளையும் உம்மது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களையும் அவர்கள் தேள்விகளையும் நீரே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. அன்பான தகப்பனே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
5: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வீட்டாரோடும் கூட இருந்து எல்லா ஆரோக்கிய பலன் சுகத்தை தந்து நடத்துவாராக. ஆமேன்
8: ஆமேன் ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
5: வரவேற்றுக்கொண்டு பிரியம் இல்லாத காரியங்கள்ல இருந்து மக்கள் விடுதலையாக அங்கு வேசித்தனங்கள், விக்கிராதனைகள், இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத போத வஸ்துகள், இப்படியா இருக்கிற தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிற காரியத்தில் இருந்து மக்கள் விடுதலை ஆகணும், வாலிப ஜோதிகள் விடுதலை ஆகணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
9: ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுதும் தேவனங்களை பாதுகாத்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா, உமக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே அப்பா. தேசங்களிலே இருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. விசேஷமா இந்த வாலிப பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா, அந்த பிள்ளைகள் கத்தாவே அப்பா தவறான வழியிலே செல்லாத படிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா, அந்த விக்கிர ஆராதனையிலே கத்தாவே அப்பா விழுந்து போயிருக்கிற கத்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா ஜெபி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, தேசத்திலே இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளையும் தேவன் அழித்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, மெய்யான தேவனை உணர்ந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசங்களிலே இருக்கிறதான கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, தவறான வழியிலே செல்லுகிறாங்க தகப்பனே அப்பா, அவங்களை எல்லாரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, தேசத்திலே இருக்கிறதான கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வீசி தனங்கள் கர்த்தாவே அப்பா, ஓரின சேர்க்கை கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பெண்களை ஏமாத்துறது கர்த்தாவே, சில பிள்ளைகளை துஷ்பிரயோகம் பண்றது கர்த்தாவே, இப்படியான அநேக பாவ காரியங்களிலே கர்த்தாவே ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா நன்றி ராஜாவே. போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. குடும்ப தலைவர் கர்த்தாவே அப்பா, அந்த குடிக்கு அடிமையாகி கர்த்தாவே அப்பா குடும்பத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத படிக்கு கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த குடி பழக்கத்தினாலே கர்த்தாவே அப்பா அநேக குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியான காரியங்களை செய்கிற அந்த குடி பழக்கத்திலிருந்து அந்த குடும்ப தலைவர்கள் கர்த்தாவே அப்பா விடுதலை அடைய தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆண்கள் பெண்கள் இருவருமே கர்த்தாவே இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. போதை வஸ்துகளை தயாரிக்கிறவர்கள், விற்பனை செய்கிறவர்கள் கர்த்தாவே மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அநேக பொருள்களிலே இந்த போதை வஸ்துகளை சேர்த்திருக்கிறாங்க தகப்பனே. சில பிள்ளைகள் சாப்பிடுகிற சாக்லேட் இன்னும் லிப்ஸ்டிக் இப்படியான கர்த்தாவை உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலும் இந்த போதை வஸ்துகளை சேர்த்திருக்கிறாங்க தகப்பனே அப்பா. இதிலிருந்தெல்லாம் ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதெல்லாம் தெரியாத படிக்க கத்தாவே இந்த ஜனங்கள் அதை எடுத்து அப்பா உண்ணுறாங்க தகப்பனே அப்பா. அப்படி சாப்பிடும் போது அந்த போதை கத்தாவே அவங்க உடம்புக்குள்ளால போய் அநேக வியாதிகள் கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியான காரியங்கள்ல இருந்த ஜனங்களை தேவன் நீங்க மீட்டு கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசங்களிலே உமக்கு அருவறுப்பான எந்த ஒரு காரியமும் நடவாத படிக்க தேவன் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேசங்களிலே இருக்கிற எல்லா அருவறுப்பான காரியங்களையும் எடுத்து போடுங்க தகப்பனே. தேசங்களிலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கலவரங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் மனம் திரும்பணும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கலவரங்களை கொண்டு வருகிற கர்த்தாவே அப்பா, அரசியலுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் கர்த்தாவே அப்பா, நாட்டிலே கர்த்தாவே சமாதான குளிர்ச்சலை கொண்டு வருகிற அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த தேவையில்லாத காரியங்கள்னால குடும்பங்களிலே சமாதானம்

0: ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேசத்திலே இருக்கிற கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கத்தாவே தேசத்துக்கு நல்ல சேமத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே இப்படியான பிள்ளைகளை கடத்துகிறவர்கள் கத்தாவே அப்பா, உடல் உறுப்புகளை திருடுகிறவர்கள் கத்தாவே, இப்படியா அநேக காரியங்கள் இருக்கிறது கத்தாவே. இதெல்லாவற்றையும் செய்கிற ஒவ்வொருவரும் மனம் திருமணம் ஆண்டவரை உடைய ரட்சிப்பை காணணும் ஆண்டவர் காரியங்கள் தேசத்திலே நலவாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுல அநேக பெண்கள் ஆண்கள் சிக்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே, அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க விடுதலை செய்யும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா நடத்துகிற சகோதரன் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தை மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க. இந்த இணைப்பானது அநேகருக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க தேவன் உதவி செய்யுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்ப வர தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படி அச்சுபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பாய் மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே இதுவரை செபித்த பிள்ளைகள் இனி வந்து செபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி அச்சுபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தின்
1: உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், அப்படியே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.
1: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். குணா பிரதர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் யுத்த நாடுகளுக்காக, யுத்த தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வந்து ஒரு தேசத்திலே ஒரு விடுதலை காணக்கூடியதா கேத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறவரே உங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வாச்சுக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகிறவரே உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் உலகத்தை ஆளும்படிக்கு நீங்க நியமித்த ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் செய்ய வேண்டியவர்கள் ஆண்டவரே சத்ருவனுடைய திட்டத்துக்கும் தங்கள் சுய விருப்பத்துக்கும் ஆண்டவரே தேசங்களை ஆளுக செய்து நாளுக்கு நாள் அழித்து கொண்டு ஆண்டவரே இந்த தேசங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே அந்த நோக்கத்துக்காய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு பின்பாக நின்று அன்றுபுரிய அந்த மக்களை ஏவி விட்டு நான் பெரியவன் நீ பெரியவன் என்னிடத்துல இருக்கிறது அதிகம் உன்னிடத்துல இருக்கிறது அதிகம் என்று சொல்லி அன்றுபுரிய தங்களை தாங்களை பெருமைப்படுத்தி அழித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டுபுரிய ஒவ்வொரு தலைவர்களுடைய கண்களும் திறக்கப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிறேன் ஐயா. அவர்களுடைய மன கடினங்கள் அன்றுபுரிய திறக்கப்படுவதாக நாங்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டுபுரிய இருதயத்துல ஒட்டி மதியினங்கள் உரிந்து விழுவதாக நான் செபிக்கிறேன் ஐயா. ஜனங்களை அழிக்கிறதுக்கு தங்களுக்கு பிரியமாக இருக்கிறது போல ஆண்டவரே நாளுக்கு நாள் ஜனங்களை கொன்று குவித்துக் கொண்டு தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று சொல்லி சத்ருவானவருடைய திட்டத்துக்குள்ள தங்களை ஒப்புக் கொடுத்துக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக நான் செபிக்கிறேன் ஐயா. தேசம் அழிகிறதையும் தேசம் எரிகிறதையும் தேசம் பஞ்சத்தில் வாழுகிறதையும் தேசம் பட்டினியில் போகிற இருக்கிறதையும் ஆண்டவரை உணராதபடி இருக்கிற கடின இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக நீ ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களையும் சந்திப்பீராக, மனம் ஆண்டவரே திரும்புவார்களாக, ஆண்டவரே சனங்கள் அழிகிறதை பார்க்கிற பொழுது உணர்வுள்ள இறுதியம் உண்டாகட்டும் நாங்கள் செவிக்கிறோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்கிற பொழுது கத்தாவே அதை நடத்துகிறவர்கள் நாங்கள் என்கிறது அந்த உணர்வு ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உண்டாகட்டும் என்று செவிக்கிறேன் ஐயா. தங்களுடைய சந்ததிகள் தங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே இதில் சிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுப்பீராக செவிக்கிறேன். தேசம் எரிகிறதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை கொடுப்பீராக. தேசத்துல செய்து வைக்கிறதும் தேசம் ஆண்டவரே நோக்கி போகிற பாதைகளையும் பார்த்து இது மனுஷனுக்குரிய பாதைகள் அல்ல, அழிவுக்குரிய பாதைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தலைவர்களும் மனம் திரும்பி தேசத்துல சமாதான எண்ணங்களை கொண்டு வரவும் தேசத்தின் உயிர்களை பாதுகாக்கவும் கத்தாவே தங்களை தாழ்த்தி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு ஆண்டவரே ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள் வர கத்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானம் காணப்பட கத்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ளும் மனமாற்றம் காணப்பட உதவி செய்வீராக.

0: இருக்கும் தேசங்களில் செய்யப்படுகிறதான பயிர் வகைகள், தானிய வகைகள், விலங்கின வகைகள், காய்கறி வகைகள், பல வகைகள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேசங்களில் நல்ல சூழல்களை உருவாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசங்கள் பஞ்சங்கள், பட்டினிகள், கொள்ள நோய்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறதை கர்த்தாவே புரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த தேசங்களில் செய்யப்படுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தீமையானவைகளை தேசத்தை விட்டு விலக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தரும் இந்த வேளையிலும் அநேக காரியங்களை இந்த சங்கமும் ஊடகத்தினால செய்து கொண்டிருக்கிறதற்காக சோதரிக்கிறோம். தேசங்களை ஆசீர்வதிப்பீராக, காத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக என்று ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த சங்கமும் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம், தேவ செய்திகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம், ஆராதனைகளுக்காக, துதிகளுக்காக ஒவ்வொன்றுக்குமாய் உமக்கு நன்றி சொல்கிறோம். எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பி எண்ணம் அநேகர் உமக்கு முன்பாக மனவாட்டிகளாய் நிற்கிறோம், ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்க எண்ணம் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊடகம் அநேக வீடுகளுக்குள்ளே எண்ணம் பிரவேசிப்பதாக இயேசு கிறிஸ்துவ நாம செபிக்கிறோம். பதமானவர்கள் இணைந்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன். அது மாத்திரமல்ல சிஸ்டர் கேனத்திற்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவரே பலன் கொண்டு திடமனதாய் இருந்து சொல்கிறவரே இதோ எண்ணம் தைரியமாய் அநேகரை தட்டி அனுப்பி கர்த்தாவே வேத வசனத்தினாலும் ஜெபங்களினாலும் எண்ணம் தட்டி அனுப்பி கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே அவர்களும் தங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக எலியாக்களாக நிற்கத்தக்கதாக ஆண்டவரே பரிந்து பேசுகிறவர்களாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக எண்ணம் பெல கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, காத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைந்து விழுவதாக செபிக்கிறேன் ஐயா. இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன் உன் தேசத்தில் நதியைப் போல பாய்ந்து போ உனக்கு அணையின்றி சொல்லுகிறது போல எல்லா தேசங்களுக்குள்ள ஆண்டவரே இந்த சத்தம் கேட்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக, தேவ தாச்சர்களுக்காக, தேவ குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஒவ்வொருவரும் கர்த்தாவே தகப்பனே பலப்படுவார்களாக செபிக்கிறேன் ஐயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னபடியும் ஒவ்வொருவருடைய பலவீனங்களிலும் கர்த்தருடைய பலம் பூரணமாய் காணப்படுத்தும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் எண்ணம் நடத்துவீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் தைரியமாய் உம்மோட கிட்டி சேர என்ன உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளை கத்தாவே தகப்பனை தொட்டி வீராக செவிக்கிறேன் ஐயா. தாய் தகப்பன் செபம் பண்ணுகிறதையும் வேதம் வாசிக்கிறதையும் காண்கிறது போல ஆண்டவரே தகப்பனே இந்த பிள்ளைகள் யாவரும் தங்களுடைய ஜப வாழ்க்கைகளை கூட்டிக் கொள்ளவும் தங்களுடைய ஆண்டவரே தேவனுடைய தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனோடு கூட நடப்பதற்கும் தங்களை மாற்றிக்கொள்ள தேவ கிருபைகள் காணப்படுத்தும் செவிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை தாக்கு திட்டங்களும் டிவைஸ்களும் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் பிள்ளைகளை விட்டு விலகுவதாக செபிக்கிறேன் ஐயா. பாவத்தின் மேல வெறுப்புகள் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கு பாவத்தின் மேல வெறுப்புகள் உண்டாகட்டும், அந்நிய முகங்களுக்குள்ள வெறுப்புகள் உண்டாகி தங்களை காத்துக்கொள்ள கத்த கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த காத்துக் கொள்வீராக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் மறுபடியுமாய் இன்னும் ஒரு இணைப்புல இணைந்து கொண்டு உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யற காரியங்கள் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமேன் அக்கா. ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமேன் ஆமேன். டொனால்ட் பிரதர் அவர்களை

0: வேண்டிக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: நீங்கள் ஐந்து கண்டத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர்களுக்குள்ளே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் அங்கு ரட்சிப்பும் வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: அன்பும் கிருபை என்ற பிதாவே, தாழ்ந்து வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, இந்த ஐந்து கண்டங்களை உருவாக்கின தேவனே, தேச தலைவர்கள் அதிகாரிகள் உருவாக்கின தேவனே, தேசத்து மக்களை உருவாக்கின தேவனே அப்பா, பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய சித்தம் மாத்திரம் தேவனே இந்த ஐந்து கண்டங்களிலே நிறைவேற தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. மனதனுடைய சித்தம் அல்ல அப்பா பிதாவே, உம்முடைய ஆளுகை அங்கு வருவதாக, உம்முடைய ராட்சியம் அங்கு வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே தேவனே இந்த கண்டங்களிலே நிறைவேற தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. தேவனே நீங்கள் உடைய வார்த்தையிலே தேசங்களை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்களே ராஜாவே. அப்பா பிதாவே இந்த தேசங்கள் அனைத்து தேசங்களும் அப்பா உங்களுடைய வார்த்தையை கிருபை செய்யுங்க அப்பா பிதா. உங்களுடைய வார்த்தை தேவனே இந்த தேசம் எங்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் புறப்பட்டு போய் தேசம் எங்கும் உள்ள சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னீங்கள் அப்பா பிதா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பியப்பா இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவின் தேவன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேர் என்று வாக்களித்தன் தேவனே. அப்பா பிதாவே இந்த அஞ்சு கண்டகுள்ள மக்கள் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா, உம்முடைய அக்னியை போடுங்க என் தேவனே. இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்பா, புதிய ஆவியை கொடுங்கள் ஐயா என் தேவனே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவே. இந்த ஐந்து கண்டங்களிலும் வான மண்டலங்களில் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவிகள் அப்பா பிதா, திடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் தேவனே இந்த ஐந்து கண்டங்களை மட்டும் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தையே கட்டுக்கொடுக்கிறேன் அப்பா பிதா. நன்றி என் தேவனே சோசம் ஐயா. பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா இந்த கண்டங்கள் மீது, எல்லைகள் மீது உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசு ராஜாவே. தேவனே இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, உடைய அபிஷேகத்தினால் எல்லா மாம்ச கிரிகள் பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் தேவனே இந்த தேசங்களை விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆவியானவரே உம்முடைய சிந்தையினாலே என்றப்புங்க அப்பா. ஆவியானவருடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொன்னீங்கள் அப்பா இயேசு. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை தேவனே இந்த ஐந்து கண்ட மக்களுக்கும் கொடுங்கள் அப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே இவளுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுங்க, உடைய மனக்கங்களை திறவுங்கப்பா, இருதயங்களை திறவுங்க, மனதுகளை திறவுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா, உங்களுடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த மக்களை அழிவுண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேத அறிவில்லாமல் தேவனே சங்காரம் ஆற தேவனே இந்த தேசத்து மக்களை தேவனே மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த தேசங்கள் கண்ணகுள்ள மக்கள் புறப்பட்டு போய் உங்களுடைய வார்த்தை அறிவிக்க கிருபை செய்யுங்க. அனைத்து கிறிஸ்தவர் மேல் முடிந்த கடமை என் தேவனே பிதாவே. உம்முடைய வார்த்தை தேவனே இந்த மக்கள் விசுவாசிக்க தேவனே விசுவாச ஆவியினால்களை நிரப்புங்க அப்பா என் தேவன். ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவி. இது ஆளுகிற தேச தலைவளவியா இராணுவங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே, தேவனே நீங்க சொல்ல ஆகும் அப்பா, நீங்கள் கட்டே நிற்கும் என் தேவன். அப்பா பிதாவே உம்முடைய நீதியின்படி, உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய உண்மையின்படி தேவனே இந்த தேசங்களை ஆள தேவனே பிதாவி. நீங்கள் தேச தலைவரை ஏற்படுத்துங்கள் அப்பா பிதாவே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க அப்பா பிதாவே. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொன்ன தேவனே, இந்த தேசங்கள் இந்த கண்டங்களில் சகல காரியங்களை புதிதாக்குங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. இந்த மக்கள் அழிந்து பாதாளம் செல்லாதபடி உம்முடைய ராஜ்யம் வர தேவனே கிருபை செய்யும். உம்முடைய நீதியையும் உம்முடைய ராஜ்யத்தையும் தேவனே இந்த மக்கள் முதல் தேட தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையிலே தேசங்கள் குடும்பங்கள் கட்டப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. கர்த்தர் தேசங்களை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்கள் அப்பா பிதாவே. அதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா இந்த கடைசி நாட்களிலே. உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தையை தள்ளி தவனே இந்த தேசங்கள் கட்டுப்பட்டு அழிகிறதை நீங்கள் பாக்குறீங்களா அப்பா பிதாவே. சமாதானம் இல்லாமல் தவனே அழிந்து போறதை பாக்குறீங்களா அப்பா பிதாவே. மனதனாலே சமாதானத்தை கொடுக்க முடியாது என் தேவனே. இயேசுவே நீங்கள் விட்டு போன சமாதானம் தேவனே ஒவ்வொரு தேசங்களிலேயும் வருவதாக என் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, நீங்க சொல்லாகும், நீங்கள் கட்டட நிற்கும் என் தேவனே. அப்பா ஒவ்வொரு தேசங்களிலேயும் மாற்றம் உண்டாவதாக,
2: ஓ நீங்கள் இந்த தேசங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா, வழக்காடுங்கள், நீதி செய்யுங்க தேவனே, இந்த தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே, இந்த தேசத்து மக்கள் பாதாளம் செல்லாதபடி என் தேவனே அப்பா, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதா, ஓ நன்றி என் தேவனே, சுவஸ்தமையா ஊற்றுமையா, மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா இந்த மக்கள் மீது, இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்க, உம்முடைய கல்வாரி அன்பினாலே நிரப்புங்கப்பா, கடைசி நாட்கள் நீ அன்பு தணிந்து போகும்னு சொன்ன தேவனே, தேவாவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா இந்த மக்களுக்கு, ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே, சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பை ஊற்றுங்கப்பா இந்த மக்கள் மீது என் தேவனே, தேச தலைவர் அதிகாரி மீது ஊற்றுங்கப்பா பிதாவே, ஓ நன்றி என் தேவனே, சுவஸ்தமப்பா பிதாவே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆயுதங்களால அல்ல அப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இந்த கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு தேச தலைவர்களும் அதிகாரிகளும் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள தேவனே பிதாவே, உங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, அறிவுள்ள இருதயத்தை கொடுங்க, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே, ஓ நன்றி என் தேவனே, சுவஸ்தமப்பா பிதாவே, தேவனே கிருப செய்யுங்கப்பா, தேசங்களை நீங்கள் கட்டுங்கப்பா, தேசத்து மக்களை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கப்பா, ஓ நன்றி ராஜாவே, நீங்கள் சமாதானத்தை கொடுங்கப்பா, ஓ நீங்கள் விடுதலை விடுங்கள் ஐயா இயேசு ராஜா, ஓ நன்றி என் தேவனே, பொறுப்படுங்கள் அப்பா, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே, இந்த ஜபங்களை கேட்டப்பா நீங்கள் இந்த கடைசி நாட்கள்லே பவர் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா பிதா, உம்முடைய வார்த்தை ஒன்றே விடுதலை செய்யும் அப்பா பிதா, வார்த்தையினாலே வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனே, வார்த்தையை அனுப்பியப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா, ஓ நன்றி என் தேவனே, சுவஸ்தமப்பா, நன்றி ராஜாவி, நன்றி தேவனே, அதே போல் தேவனே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, லெஸ் பிரதரை ஆசீர்வதிங்க, செய்யும் ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, இந்த ஊழியத்தை தேவனே நடத்துறதுக்கு நல்ல பலத்தில் உள்ள ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா பிதாவி, இந்த ஊழியத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா பிதாவி, எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவி, ஓ நன்றி என் தேவன், எதை போல் ஜெனசிஸ் பொறுப்படும் அப்பா, கடவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும், செய்ய மூலியங்களை பொறுப்படும் அப்பா பிதாவே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, நீங்கள் பெருகோம் ஐயா, இவள் சிறுவோம் என் தேவனே, கிருப செய்யுங்க ஆவியானவர், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தேவனே, அனைத்து குடும்பங்களும் தேவனே ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களப்பா, என்னுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த குடும்பத்திலும் நான் வந்து அவளை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே, அப்பா ஒரு குடும்பங்களையும் அப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க அப்பா, தேவையிலே சந்தியுங்க, நறுங்கின்ற இருதயங்களே காயம் கட்டுங்க அப்பா பிதாவி, நோய்கள் வியாதியோடு இருக்கிறவளை உங்களுடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் அப்பா பிதாவி, என்னென்ன தேவைக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறவள தேவனே பதிலே கொடுங்களே ராஜாவே, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி இருக்கிற ஜபத்துக்கு பதில் கொடுங்கள் அப்பா பிதாவி, நறுங்கின்ற இருதயங்களே காயம் கட்டுங்க, கட்டுண்ட மக்களை கட்ட அவழ்த்துறங்கள் ஐயா, சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவி, பயத்தின் ஆவியல், சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், நோயல் கொடுக்கிற ஆவியல் தேவனை விளை விட்டு, சரத்தை விட்டு, சிந்தைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே, எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் அனைத்தையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன், கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக, ஆமென்,
1: ஆமென், ஆமென், அனைத்து அனைத்து குடும்பங்களையும் அவன் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்,
0: ஆமென். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நீங்க திருச்சபை மக்களுக்காக திருச்சபை வளர வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, ஒரு விஜயப்பா தந்தையே, அதிகாலையிலிருந்து மட்டு நேரம் அப்பா ஏதாவது அறியாம நான் ஏதாவது பிள்ளைகள் செய்திருந்தா ஒரு விஷயப்பா என்ன மன்னித்து நீங்கள் கலை சுத்தறிங்கப்பா, என் அவயங்கள் செய்த ஒவ்வொரு அவயங்களும் செய்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் மன்னித்து கலை சுத்தறிங்க சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா, ஒவ்வொரு திருச்சபைகளையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா, திருச்சபைகள் அப்பா என்றைக்குமே அப்பா ஒற்று ஒற்றுமையோடு இருக்கணும் அப்பா. தந்தையின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக உலக காரியத்துக்கு ஓடாத படிக்க அப்பா. அப்பா ஒரு ஒவ்வொரு நாளும் அப்பா நான் ஒரு ஆத்மாவாது நான் கூட்டிக் கொண்டு வரணும், என் தந்தையை பற்றி சொல்லணும்னு சொல்லி அப்பா ஒவ்வொரு தினம் அப்பா எல்லாருமே கூடி அப்பா ஆலோசித்தப்பா ஒற்றுமையோடு ஒரு தாய் பிள்ளைகள் போலப்பா அவர்கள் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா பணம் இல்லாதவர்களை ஒரு பக்கம் பணம் இருக்கிறவர்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடுறாரப்பா. ஆண்டவரே பணம் இல்லைன்னு சொன்னாலப்பா அவர்கள் எப்படி இருக்கிறார் வேண்டி விசாரிக்க கூடிய ஆக்கள் இல்லையப்பா. ஆண்டவரே இப்படியெல்லாம் இல்லாத படிக்கப்பா ஏழைகளுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுப்பான் என்ற வார்த்தையின் படியப்பா ஏழைகளைத்தானப்பா தந்தையை நீங்கள் தேடியப்பா அவர்களை அப்பா ராஜாக்களுக்கு முன்னாக ராஜாக்களின் வந்தியிலே அமர செய்கிறேன் தந்தையப்பா நீங்களப்பா. ஆண்டவரேயப்பா அப்பாவிற்குள்ளாக இருக்கிற மனிதர்கள் அப்பா உண்மை உத்தமமாக இருக்கணும் அப்பா. பணத்தில் பணம் வந்து என்றைக்கும் அப்பா வரும் போகும் ஆண்டவரேயப்பா. உண்மையான அன்பு இருந்தால் தானப்பா இந்த உலகத்திலே வாழலாம் அப்பா. அன்பு ஒன்பது கனி நிறைந்தவர்களாக ஒவ்வொருத்தரும் வாழ ஒவ்வொருத்தரும் இதயத்திலே அப்பா நீங்கள் ஒன்பது கனியை நிறைந்தவர்களாய் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா என்னையன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு வேணாம் என்று சொன்னது அப்பா சொன்னது போலே அப்பா ஒவ்வொருத்தரும் அதை கடைபிடித்து நடக்கணும் அப்பா. முரட்டாட்ட திராவிகள் அப்பா கோல் மூட்டு யாவிகள் எல்லாம் தகப்பனை ஒவ்வொரு திருச்சபைகளை விட்டு தகப்பனை எல்லாம் எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு இஸ்திரிகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா கோல்மூட்டி யாவர்கள் கோல்மூட்டி யாவிகள் ஏவல் ஆவிகள் எல்லாம் நஸ்வரன் இயேசு நாமத்தினால ஒவ்வொருத்தரையும் விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. ஒற்றுமையே பலம் அப்பா. அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும் அன்பு சகலத்தையும் மூடும் அப்பா. ஆண்டவரேப்பா ஒருவர் தப்பு பண்ண எங்களுக்குள்ளாக அன்பிருந்தால் அது தப்பு தெரியாதப்பா ஆண்டவரேயப்பா. ஆண்டவரேயப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா மன்னித்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவற்றை இருதயங்களையும் அப்பா நீங்கள் மாற்றுங்க அப்பா. தந்தையப்பா அப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அப்பா வார்த்தை படிக்கும் போதப்பா பயமா இருக்கிறதே அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை இப்படி இருக்கிறதே நாங்கள் இதை வார்த்தையை வாசிக்கும் போதே அப்பா ஒரு பயத்துடன் நடக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா தகப்பனே அப்பா அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்க அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்திருக்கிறீங்களப்பா. அப்பா வார்த்தை அப்பா அந்த வார்த்தை அப்பா எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படி ஒவ்வொரு மனிதரும் நடந்தாலப்பா இந்த உலகத்திலே எல்லாரும் அன்பா இருப்பார்கள் அப்பா. யுத்தம் இல்லாமல் இருப்பார்கள் அப்பா. எல்லாருமே அப்பா ஜனங்கள் எல்லாரும் அப்பா எப்படி அப்பா ஒரு ஒன்றுமே இல்லாமல் சமாதானமாய் வாழ்வார்களே அப்பா. ஆண்டவரே அப்பா அப்பாவின் வார்த்தை உயிருள்ள வார்த்தை உயிரை கொடுக்கிற வார்த்தை பலப்படுத்துற வார்த்தை நோய் இருந்தா நோய் எல்லாவற்றையும் அகற்ற வார்த்தை அப்பா. அதை உணர்ந்தப்பா ஒவ்வொரு திருச்சபையிலையும் அப்பா வார்த்தையை கைப்பிடித்து நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. மரியாதை போல வாழ மாத்தாள் போல அல்லாமல் ஒரே வேலை வேலையென்று வேலையிலே அமர்ந்து கொண்டிருக்காமல் மரியாதை போல அப்பாவின் பாதத்திலே பட்டி பிடிக்கிறவர்களாக வாழ ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்பா ஆசீர்வதிங்க. உங்கள் செட்டைகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உண்மையா அப்பாவை தேடுகின்றவர்கள் அப்பா தந்தையப்பா அப்பா பரலோக ராஜ்யம் அப்பா அப்பா அழைத்து கொண்டிருக்கிற தேவாதி தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா ஒவ்வொரு வசனத்தை கொடுத்து நீங்கள் தேற்றுகின்ற தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எல்லா திருச்சபை மக்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்
0: ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா விதத்திலும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக.
3: ஆமேன்
0: ஆமேன் ஆமேனி மட்டுமாய் எங்கள் தேவனங்களோடு கூட இருந்து எங்கள் ஜபங்களை கேட்டார். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். என் அன்பான தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளும் தகப்பனே இன்றைய நேரத்திலும் கர்த்தாவை தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர். ஆண்டவரே தேசத்துக்கு மக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் துதிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. எந்த ஒப்பனே சங்கம வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்க ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் பல்கி பெருகும்படி நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கத்தாவே பிள்ளையிடம் ஆண்டவரே வந்து செவித்த ஒவ்வொருடைய தேவைகள் வாஞ்சகள் கத்தாவே என்னென்ன குறைவுகள் என்னென்ன நிறைவுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து பார்க்கிறவரப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் பொறுப்பேறு மேமிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளையோட வந்து செபிக்கக்கூடிய ஒரு கிருபைய கொடுத்து கத்தாவே நீர் நடத்துமையா. ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
4: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜனற்றவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு கத்தர் அதிகால வேளையிலே காலை வேளையிலே இணைந்து ஜபித்த போது கத்தர் ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற சகோதரன் குணா, சகோதரி சாந்தி, சகோதரி தயா அவர்களையும் தொகுத்து வழங்கி சகோதரி ஜானத்தவர்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே இதே வேளையை சந்திப்போம். அதே வேளையிலே வேதாக மக்கள் பதில் நிகழ்ச்சியிலே இணைவோம். இன்னும் ஒரு மணி காலத்திலே நாங்கள் வேதாக மக்கள் பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையிலும் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார்கள். கத்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாதவர்கள் ஜூம் கூடாக இணைய முடியாதவர்கள் வானொலி கூடாக கேட்க முடியும். www.sangamam.com சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com வெற்றிமூடாக நீங்கள் இணைந்து கேட்க முடியும். அல்லது நீங்கள் ஜூம் கூடாக இணைய முடியும். ஊழியர்கள் சௌரி ஜானத் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஊழியர் சௌர மாயந்தன்னையா அவர் சுசேஷர் வானர் அவர்கள் இணைவார்கள். வேலை கேள்விகளிலும் பதிலை நீங்கள் எடுத்து வர முடியும். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆக்கத்துடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முடிவெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே முதல்வரை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையிலும் வாக்கு தத்துவத்தை அறிந்து கூடாக நற்சிந்தனை கூடாக அதே வேளையிலே தீபம் மன்னா கூடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன்.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35 அதிகாரம் 10 வசனம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். இதனால் அவள் தன் ஆட்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியிலும் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர் சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசீர்வதித்துக் கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். 2வதாக பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிக்கிறதை வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கர்த்த தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. பிரியமானவர்களே, கடந்து போன காரியங்கள் சந்தோஷமோ துக்கமோ ஒருபோதும் மறக்கப்பட்டு போவதில்லை. ஆனால் நாம் சந்தித்த கசப்புகள் நமது வாழ்வில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அவற்றையே நினைத்து கொண்டிருந்து தங்கள் வாழ்வையே சீரழித்தவர்கள் பலர். கிறிஸ்தவ விசுவாசத்தின் நிமித்தம் என்றால் என்ன? வேறு பல காரணங்களின் நிமித்தம் என்றால் என்ன? நடந்து முடிந்தவை நடந்து முடிந்தவைதான். நம்மால் அவற்றை திரும்ப பெற முடியாது. ஆனால் நமக்கு எதிரே ஒரு நம்பிக்கை உண்டு. நமது வாழ்வுக்கு ஒரு இலக்கு உண்டு. இந்த உலக காரியங்கள் மாறி போகும். மாறாத நித்திய வாழ்வுக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்குண்டு. இந்த உலகத்துக்குரிய எந்த காரியங்களும் நமது அந்த நித்திய இலக்கிலிருந்து நம்மை விலக்கி விடாதிருக்க ஜாக்கிரதையாயிருப்போமாக. கடந்த கால நினைவுகள் நம்மை முன்னே உந்தி தள்ள வேண்டுமே தவிர நமக்கு தடைகளாக மாற இடமளிக்காதிருப்போமாக. மனாந்தரங்களில் வழிகளையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். தைரியமாய் இலக்கை நோக்கி தொடர்வோமாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: Recording stopped.
0: உங்கள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா:

0: 1 சாமுவேல் 15 அதிகாரம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தொலாயினிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 200,000
1: கோடி வருகிறேன்
0: ஆட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே, இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு சொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கில் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக. ஏசாயா 59 இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கறைபட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாய கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். கட்டு விரியனின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதேயானால் விரியன் புறப்படும். அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல, தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள், கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். நாங்கள் குருடரைப் போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாலிடங்களில் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின் வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது. நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவர் ஆனார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்கள் இடத்தில் உக்கிரத்தை சரிகட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சியோனுக்கும் யாக்கோவிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் எந்தெந்தைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை.
1: மத்தேயு 3 அதிகாரம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர். மத்தேயு 4 அதிகாரம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உபரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினான். இயேசு கலிலேயா கடல் ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே இரண்டு சகோதரராகிய செபேதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபேதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெற்கப்போலியிலும் எருசலேமிலும்

இருக்கணும் அப்பா. சரி நாய் மலையில இறங்கின பிரசன்னம் பாப்பங்கட பிரசன்னம் மோசை கண்ட பிரசன்னம் மோசை கண்ட பிரசன்னம் எங்களை சூழத்து மாண்டவரே இந்த ஜபங்களை சூழ்ந்து கொள்ளட்டு சாமி. கிருபே கிருபே எங்களை தழுதி படுத்துங்கப்பா, எங்களை தழுதி படுத்துங்கப்பா, பரிசுத்தத்து நாள் கழுவி பயப்படுத்துங்கப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். உங்களுக்கு கிருபைகளுக்கா மிருக்கங்களுக்கா நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாய்யா துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் துதிக்கு பாத்திரரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. கிருபையப்பா இந்த காலங்களுக்காக, அந்த சூழ்நிலைகளுக்காக ஐயா உங்களை துதிக்க வந்திருக்கிறோம். அப்பா எல்லாவற்றையும் காண்கிறது அவன், பூமியின் கடையாந்திரங்களெல்லாம் பார்க்கறது அவன் சுவாமி. அப்பா அந்த நாட்களில் அப்பா நடக்கிற எல்லா பலங்கான காரியங்களையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க சுவாமி. உங்களை மன்னி போல இரக்கங்களும் வேணும் சுவாமி, இரக்கங்களும் மன்னி போல ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப. இந்த நாட்களில் ஆண்டவரே சத்தியத்தை கேட்டு சவி கேட்கிற உழைக்கு படுகிறவளாய் தேவ வாழ்த்தற்கு பயந்தவர்களாய் ஒவ்வொருவரும் மாற வேணும்னு ஜெபிக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கெட்டு போது பிரசித்தமல்ல என்று சொல்லியிருக்கு. அப்படியான தேவன் சுவாமி, அவ்வளவு அன்புள்ளது அவங்களுடைய அன்பு கால அகல உயரம் இல்லை சுவாமி. அப்பா எங்களால் கிரகிக்க முடியாத அன்பு சுவாமி, அவ்வளவான அன்பு. இறக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயா உள்ளவர், அன்புள்ளவர், காரூயம் உள்ளவர். அப்பா அவ்வளவு வார்த்தைகள் ஆண்டவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே ஆண்டவரே, தேசங்களில் நடக்கிற ஒரு காரியங்களான யுத்தங்கள் ஐயா, பஞ்சங்கள் ஐயா, கொள்ளை நோய்கள் ஐயா, நோய்கள் ஐயா ஆண்டவரே, மனிதனங்களுடைய போராட்டங்கள் ஐயா, எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே பெருகிக் கொண்டே இருக்கிற சுவாமி. ஆண்டவரே கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி. எங்களுடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம், ஒரு இரக்கம் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை ஆண்டவரே. யுத்தத்தில் எழப்படுற எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பொல்லாத காரியங்களை அவர்களை விட்டு நீங்கி சாபங்கள் நீக்கி அவர்கள் ஆசீர்வாதம் அடைய வேணும் சுவாமி. எங்கெல்லாம் நின்று தவிக்கிறாளோ சுவாமி, அந்த இடங்களில் அவங்களோட கிருபையின் கண்கள் நோக்கி பார்க்குவதால் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள தங்களை தாழ்த்த சுவாமி. ஆண்டவரே தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து தங்களுடைய வாழ்வாய் ஆண்டவரை ஆசீர்வாதமாக்கி கொள்ளட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. தரப்பனி ஸ்தோய்களாப்பா, வியாதிகளாப்பா, சொல்ல முடியாத வியாதி, எங்கு பார்த்தாலும் வியாதி. ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிற சுவாமி, வியாதியின் ஆண்டவரே தாக்கங்கள் ஆண்டவரே, ஜனங்கள் அல்லப்படுகிற கண்ணீர், வேதனை, துன்பம் அதிகம் ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கங்களை நோக்கி கூப்பிட்டு வியாதியை சிலை குணமாக்குங்கப்பா. கேட்புகிற மக்களுக்கு சுவத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க அப்படியான தேவன் சுவாமி, இரக்கமுள்ள தேவன் சுவாமி, வியாதிகளை குணப்படுத்துற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரமன்று. அவர்கள் தங்களை தாழ்த்தி எங்களிடமாய் திரும்பட்டு சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள், ஆனாலும் இந்த அகப்பினுடைய ஆத்மா உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரத்தக்கதாய் இவர் ஆத்மாவை ஆண்டவரே அப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க தான் தேவன் ஆண்டவர் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தேவைகளோடு இருப்பார்கள், ஆனால் தேவைகளை சந்திக்கிற மக்களை அனுப்பி கொடுங்க, உதவியை செய்கிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். குணமாக்குங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவரே வியாதியும் கொடுமையினால் ஆண்டவரே கண்ணீரோடு உங்களோட சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. நன்றி சகப்பெண்ணே, நன்றி அப்பா. முதியோர்கள் அப்பா ஆண்டவரே, முதியோர்கள், முதியோர் வைத்தியசாலைகளெல்லாம் நிரம்பி வழிந்து சுவாமி ஆண்டவரே. உசிய நினைவற்றவர்களாய் படுக்கைகளுக்கு எத்தனையோ முதியோர்கள் சுவாமி ஆண்டவரே.

0: பொருளாதாரங்களெல்லாம் விழுந்து ஆண்டவரே, காலநிலைகள் எல்லாம் மாறி எல்லாம் வறட்சி ஆகிக்கொண்டு போகுது சுவாமி. ஆண்டவரே, இந்த வறட்சியெல்லாம் நீங்களுக்கு ஞானங்கள் உங்களை நோக்கி தங்களோட முகத்தை திருப்பி சிரமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. சிரமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஐயா, எங்களோட வாழ்க்கையின் படைவர்கள் தங்களை சாத்தி எங்களோட முகத்தை தேடி ஐயா சிரமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெயிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். ஒரு நேர உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஆண்டவர், பசியும் கொடுமையாண்டவர், பசியும் ஆனதைப்படுது நாங்கள். சாபங்கள் பாவங்கள் முறிக்கப்படுத்து சுவாமி, அக்கிரமங்கள் நீக்கப்படுத்து சுவாமி. பசியினால் தவிக்கிற மக்களுக்கு இறக்கல் செய்யுங்கப்பா. எங்களில் ஆண்டவரே கீழ்ப்படிவு, ஆண்டவர் தேவனுக்கு பயப்படும் பயம், சத்தியத்துக்கு பயப்படும் பயம், அப்பா கீழ்ப்படிவு. ஆண்டவரே, இவர்களை போஷிக்கத்தக்கதான வார்த்தைகள் இவர்களை ஆளுகை செய்யட்டு சுவாமி, ஆளுகை செய்யட்டு சுவாமி, ஆளுகை செய்யட்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. இறக்கமுள்ள தேவன் நீங்க அப்பா, இறக்கமுள்ள தேவன் அப்பா. பசியும் கொடுமையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொருவரையும் காங்கிரஸ் தேவன் சுவாமி. ஆண்டவரே, பறவைகளுக்கு தன்னம் ஆண்டவரே, எங்கள் இவன்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே இவன் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அப்படியான தேவன் எங்களுக்கு நோக்கி பார்க்குறீங்க சுவாமி. கிருபை அப்பா எல்லாம் உங்களுக்கு கிருபை, கிருபை தகுற்றங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிருபையினால் உண்டாக வேணும் சுவாமி, உண்டாக வேணும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை அப்பா, கிருபை, கிருபை, கிருபை, கிருபை தானப்பா இந்த காலத்தில் ஆண்டவரே வேணும் சுவாமி, வேணும் சுவாமி, வேணும் ஆண்டவரே. பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. தேசங்களை ஆளுகிற தலைவர்கள் கால தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிற அதிகாரத்திற்கு அவர்களுக்காக நீதி நியாயம் அவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி, ஆளுகையில் வரட்டும். பயமர்களை நிரப்பட்டும், ஞானம் நிரப்பட்டும் சுவாமி. வார்த்தை இவர்களுடைய ஆளுகை செய்யட்டும் சுவாமி. இவர்களுடைய ஆண்டவர் ஆளுகை ஆண்டவரே தேவனுக்கு பயந்து ஜனங்களை ஆளுகிற வாக்கிய ஆளுகையாக இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, தேசங்கள் எல்லாம் நீதி இல்லாமல் தவிக்கிற மக்கள் அப்பா. ஆண்டவரே, மக்கள் நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டு கண்ணீரோடு அழுகிற மக்கள் சுவாமி. இவர்களுக்குள்ள நீதிகளை செலுத்தக்கூடிய தலைவர்கள் ஆண்டவர் தேசங்களில் ஆண்டவரே ஆளுகைக்கு வைங்க சுவாமி, ஏற்படுத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறவர்கள் குடும்பங்களை ராமதராவது தேடு ராஜ்யத்தில் நீதியை தேடுவாயிருக்கட்டும், தேடுவாயிருக்கிறவர்கள் ஆளுகையிலே ஆண்டவரே அப்பா. அவங்கள வேதம் உடல் கரங்களில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிய அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவரை நன்மைக்கு எதுவா இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்க கிருபை அப்பா. அப்பா இந்த நாட்கள் கிருபையின் காலம் ஆண்டவர், கிருபையின் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சுவாமி. இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் ஜனங்களுக்கு ஒரு மனமிறக்கம் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள தேசத்தில் நிற்கிற ஆண்டவரான வீரர்களுக்காக சாங்கிக் கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, உறுதிப்படுத்துங்கப்பா. நிக்கிற நிலைகளில் தகப்பனே, இவர்களுடைய வழிகள் எல்லாம் தப்பனே உங்களுக்கு நேராக இருக்கட்டும், உங்களுக்கு நேராக இருக்கட்டும், உங்களுக்கு நேராக இருக்கட்டும். எங்களுடைய குடும்பங்கள் அங்கிருந்தாலும் தகப்பனே எங்களோட வார்த்தையின்படி நடக்கிறவளா இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டவர்களுக்கு நன்றி சொல்லுறோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி நன்றி காணப்பா எங்களால் சொல்ல முடியும். நன்றி சொல்லத்தாமல் இறங்குற தேவன் நீங்க அப்பா, நீங்க இறங்குற தேவன். உங்களால அன்றி ஒன்றும் இல்லை ஆண்டவர். அப்பா எல்லாவற்றும் உங்களே நாண்டி வேண்டி நிற்கிறோம் சுவாமி. முதலாவது மன்னிப்புகளும் இறக்கங்களும் அவர்களுக்கு வேணும் சுவாமி. கிருபைதானப்பா, கிருபைதானப்பா அவர்களுக்காக நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், ஊழியர்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஊழியங்கள் எல்லாம் கத்தாவே இந்த கடைசி நாட்கள் உங்களோட வருகையின் காலத்தில் கத்தாவே உண்மையும் நேர்மையும் உதாரத்துவமா இருக்கட்டும் சாமி. வசதியாய் செய்யாதபடி ஆண்டவரே தாகத்தோடு செய்யற ஊழியங்களா இருக்கட்டும் சாமி. ஐயா அந்த கரலை தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. போராட்டங்களில் நின்று ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக நிற்கிறாங்க அந்த இடங்களில் தேவ கிருபை தேவ தயவு ஆண்டவரே அவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்றோம். ஊழியர்கள் மத்தியில் ஆண்டவர் பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே ஜனங்கள் கேட்கட்டும் சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே நூதக்கரவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே சுகங்கள், ஆண்டவரே சமாதானங்கள் எல்லாம் நிறைவாக பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் சாட்சியுள்ள குடும்பங்களாக, ஆசீர்வாதமான குடும்பங்களாக ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆண்டவரே முன்மாதிரியான குடும்பங்களாக நடக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பனே, வேண்டிக் கொள்ளும் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. சபைகளில் இருக்கிற எல்லாவித குழப்பங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்க சபை பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. பரிசுத்தப்பட சபையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே ஒரு மனமாய் அன்புள்ளவளாய் தேவனே உங்களை உண்மையோடு ஆகியோட ஆராதிக்கிறவளாய் குடும்பம் குடும்பமாய் சபையில் நிக்கிறவளாய் இந்த நாட்களில் நிக்கட்டும் சுவாமி. சபைகளை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவர் காலங்களில் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுற மனவாட்டிகளாக பரிசுத்த சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைகளுள்ளதான் சாட்சியுள்ள சபைகளாக விளங்கட்டும் ஆண்டவரே. சபைகளில் உள்ள ஒவ்வொருவரும் ஊழியர் சேர மக்களாக விளங்கட்டும், நலங்கட்டும், விளங்கட்டும் சபைகளுக்கு ஆண்டவரே. வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி, கட்டளையிடுங்க. சபையில் நிக்கிற போதவர் மாறி வழி நடத்துங்க ஆண்டவரே. போத சபையை நடத்துற போதவர்களாக ஆண்டவரே நடத்தக்கூடிய ஆண்டவரே வழிகளில் இவர்களை நடத்துங்க சுவாமி. எல்லாவித போராட்டங்களிலும் தாங்கி ஆண்டவரே சபையை ஆண்டவரே கொண்டு செல்லத்தக்கதான வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. ஊழியர்களையும் ஐயா போதவரோடு சேர்ந்து ஊழியத்தை கட்டதோளாய் அவர்களையும் அப்படியே நடத்துங்க. அவர்கள் பிள்ளைகளை குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க, சாட்சி உள்ளவர்களாய் நிறுத்துங்க சுவாமி. இப்படியா சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். சபைகளுக்காக சபைகள் பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும், பரிசுத்தப்படட்டும். வழியில் நிற்கிற மக்களும் ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு அசைவு, ஒரு அற்புதம் இந்த கடைசி நாட்களும் உண்டு பண்ண முடியா இருக்கிறோம், உண்டு பண்ண முடியா இருக்கிறோம் ஆண்டவரே. சபைகளில் ஞானங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு மாயம் ஐயாயிரம் நடந்த நாட்கள் சேர்க்கப்பட்ட பிறகு இப்பொழுது ஆண்டவரே பெரு கமான சனங்கள் ஆண்டவரே சபைகளில் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டு சுவாமி. எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா ராஜ்யத்தில் சுவிசேஷம் சகல யாதிகளுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது வா முடிவு வரும் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்தில் சுவிசேஷம் ஆண்டவரே எல்லா மக்களாலும் ஆண்டவரை அறிவிக்கப்படுகிற காலமாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே அப்பா, விழுந்து போன விசுவாசிகள் விசுவாண்டவரே ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. அப்பா இவர்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி ஆண்டவரே நான் கக்கினது சாப்பிடுமா போல இவர்கள் அப்படியான நிலைமைக்கு போகாதபடி தகப்பனே இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. மகத்துவமான ஆண்டவரே வார்த்தைகள், மகத்துவமான ஆசீர்வாதமான உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உதாரி தள்ளி போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உணர்வுடைய செய்யுங்கப்பா, உணர்வுடைய செய்யுங்கப்பா. அப்பா அவர்களுடைய நிலைமையை சிந்திக்க வைங்கப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டி திரும்பி கொண்டு வாங்கப்பா. இவர்கள் கீழ்படியேற்று கீழ்படியேற்று எழும்பட்டு இவர்களுக்கு மன்னி போல இருக்கிறவங்க உங்களிடத்தில் உண்டு சுவாமி. நீங்க தொல்லையுடைய தேவன் இல்லை என்பதை ஆண்டவரே அவர்கள் உங்களோட பாதபடியில் வந்து இரக்கத்தை பெற்று மன்னிப்பை பெற்று ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சத்துருவானவன் கொள்ளை கொண்டு போய்விடாதபடி காத்துக் கொள்ளும் தாப்பனே. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஐயா அந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்கும் அறிவிக்கப்படுகிற காலத்துக்குள் வந்திருக்கிறோம். அதுக்குரிய காலங்களில் நாம் தந்திருக்கிற எவ்வளவு வசதிகள் அப்பா டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவர் மீடியாக்க ரேடியோக்கள் டெலிவிஷன்கள் அன்று ஆண்டவர் பெருகிக்கொண்டே ஊழியங்கள் பெருகிக்கொண்டு இந்த ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டதாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் உங்களுக்கு தகுதியாய் ஆண்டவரே நடக்கட்டு சுவாமி. ஒவ்வொருவரும் இந்த ஊழியங்களை ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் நடத்துவதாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுடைய தேவைகள் அந்த சுவாமி அவர்களுடைய சுயமல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகை உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே அவர்களை நடத்தட்டு சுவாமி. அவர்களுடைய தேவைகள் குடும்பங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்னவாய் ஆண்டவர் எத்தனையோ இருண்ட தேசங்கள் அழைக்கப்பட்ட கிராமங்கள் பட்டணங்கள் இவைகளுக்கு எல்லாம் ஊழியர்கள் தேவை சுவாமி. மிஷனரிகள் தேவை சுவாமி. எழுப்பிக்கொடும், எழுப்பிக்கொடும். உங்களோட வரைக்கு முன்பாக ஆண்டவரே ஊழியங்கள் தான் பெருகட்டும், பெருகட்டும். ஆசீர்வதிக்கும் இல்லாம ஒருவர் தான் உங்களை அறியேன் என்று சொல்லாதபடி ஆண்டவர் அந்த காலத்தை ஆண்டவர் நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி, தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்களுடைய ஆசீர்வதிங்கப்பா, மிஷனர்களை ஆசீர்வதிங்கப்பா, தாங்கப்பா, வேலைப்படுத்துங்கப்பா, கண்ணீரை தொடங்கப்பா. இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சாமி. எல்லாரத்தும் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க. இந்த உலகத்தில் ஒன்றுமில்லையான எல்லாரும் இந்து வந்து போகிற காலமாயிருக்கு சுவாமி. அப்படியான உணர்வு ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. ஊழியத்துக்கு கொடுக்கிற ஜனங்கள் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். எத்தனையோ ஊழியக்காரர்கள் தேவைகளோடு நிற்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற மக்கள் இந்த நாட்களில் எழும்பட்டு சுவாமி, எழும்பட்டு இவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்களுக்கு அனுசூய ஸ்தாபனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்தவரே இந்தடத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே வச்சிக்கப்பட்டு உங்களை வரை காய்ச்சம் உள்ளவர்களா எனக்கு தக்கதாய் எல்லா பட்டணங்களும் கிராமங்களும் திறக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். இவர்கள் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண்கிறவளாய் மாற வேண்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகப்பனே, வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகப்பனே. இந்த கடைசி நாள் நிற்கிற ஜனங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. அன்பது நின்று போன காலத்தில் நடக்கிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா பார்த்தாலும் ஆண்டவர் அன்பில்லை, அன்பில்லை, அன்பில்லை. பெற்றோர் பிள்ளைகள் அன்பில்லை, ஆண்டவரை குடும்பம் கணவன் மனைவி அன்பில்லை, பிள்ளைகள் மத்தியில் அன்பில்லை, உறவுகள் மத்தியில் அன்பில்லை, அயலவர்கள் மத்தியில் அன்பில்லை. சகப்பனே கொடுமையான காலங்களில் வாழ்கிற மக்களா இருக்கிறார்கள் சுவாமி. சகப்பனே உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய அன்பும் ஆண்டவர் ஊற்றப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. சகப்பனே இந்த ஜனங்களுக்கு உங்களுடைய வருகைக்கு முகா ஒரு ஊசை அவியானவர் பரிசுத்தாவியானவரே பின்மாறியாக உங்களை வருகைக்கு முன்பா உங்களோட அன்பினாவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. குடும்பங்களின் நிலம் இந்த நாட்களில் மோசமானவரை பிரிந்து கொண்டு போய் தாங்களை தாங்களே தயார்படுத்தி கொண்டு வாழுகிற காலமாயிருக்கிற சுவாம். தங்கட போக்குல வாழுகிற காலமாயிருக்கு, இரக்கமற்ற காலமாயிருக்கிறது. பிள்ளைகள் கண்ணீர் ஒரு பக்கம், கணவனின் கண்ணீர் ஒரு பக்கம், மனைவியின் கண்ணீர் உள்ள பெற்றோரின் கண்ணீர் உள்ள சகப்பனே இந்த கண்ணீருக்கெல்லாம் சகப்பனே நீங்கள் தானப்பா, நீங்கள் தானப்பா, நீங்கள் தானப்பளவுக்கு உங்களுக்கு அன்பினால் இருப்புங்கப்பா, அன்பினால் இருப்புங்கப்பா. அன்பில்லாத வந்தவன் அறிய மாட்டான், நம்முட அன்புதானப்பா. இவர்களுக்கு வேண்ட சாலத்தையும் தாங்கள் சாலத்தையும் சகிக்கு மண்ட பிரகாரம் இவ்வளவு வாழ்க்கைங்க அன்பு வேணும் சுவாமி. நிரப்புங்க, நிரப்ப வல்லவர் நீங்க ஆண்டவர், சிறப்பு வல்லவர் நீங்க அந்த இலக்கம் செய்ய பசுத்தாண்டி வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள நாட்கள் இந்த வாலிய பிள்ளைகளை வாழ்க்கை ஆண்டவர் சீர்கட்டு அலைஞ்சு ஆண்டவரே தத்தளிச்சு ஆண்டவரே தவிச்சு ஆண்டவரே எங்கு போவதென்று தெரியாம பள்ளி தடு மாறி ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் பிசாசின் போராட்டங்கள் ஆண்டவரே பவனுடைய வாழ்வில் சிக்கி பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயமும் போதைகளும் ஆண்டவரே விபச்சாரங்களும் களவுகளும் ஆண்டவரே வாழிய பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டிருக்கும் சத்துருவின் கையிலிருந்து என்று அப்பனே இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படி ஆய்வெட்டி கொடுக்கும் மறுக்க வல்லவர் நீங்க தான் அப்பா, மறுக்க வல்லவர் நீங்க தான். வாழ்க்கை ஆண்டவரே வாலிப வயது சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் தேவனை தேடுகிற வாழ்க்கையாக மாற வேணும் சுவாமி. ஒரு வசனத்தினால் தங்களை காத்துக்கொள்ளுகிறவளாய் ஆண்டவரே வழிகிடவே இதுவே நடவுங்கள் என்ற சத்தத்தை கேட்கிறவளாய் ஆண்டவர்களே கொண்டு வாங்க. இவருடைய கரங்களில் இருக்கிற போன்கள் ஆண்டவர்களுக்கு டெலிவிஷன்கள் உள்ள எல்லா ஆபாச சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படும் முடியாய் வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் ரத்தத்தினால் முறியடிக்கப்படும் முடியாய் வேண்டிக் கொள்ளும். அப்பனேக்காக வேண்டிக் கொள்ளுறோம். மாட்டிக்கொண்டு வாங்கப்பா, வாங்குங்கப்பா. இந்த பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்கப்பா. ஐயா நன்றி சொல்லுறோம். அவர்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் இவர்களுடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுப்பீங்க சுவாமி. பெற்றோர்கள் தங்களை உணர்ந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக இவனோட தேவனே, இறக்குமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, பிள்ளைகளை மீட்டுக் கொள்கிற தேவனே என்று உங்களை நோக்கி கூப்பிடட்டும். இவர்களுக்காக வேண்டி நன்றி சொல்லுறோம். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி சொல்லும் கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபி. அப்பனே தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசங்கள் எல்லாம் இருக்கிற இருளநாதிக்க நீங்க தேசங்கள் எல்லாம் ஒளியை பெற்றுக் கொள்ளவன் உங்களோட வார்த்தை தானப்பா, ஒளி உங்கள் வார்த்தை தானப்பா ஜீவன். தேசங்கள் எல்லாம் ஆண்டவரு இருளநாதிக்கத்தில் இருந்து ஆண்டவரை வெளிச்சத்துக்கு வர வேணும்னு ஜெபிக்கிறோம் சுவாமி. வெளிச்சத்துக்கு வர வேணும்னு ஜெபிக்கிறோம் சாப்பனே. உங்களை நீதி அப்பா என்று மாறாது சுவாமி. நீதியின்படி அப்பா நீங்க ஒவ்வொன்றையும் செய்து வருகிறது காலத்தில் ஆண்டவரே உங்களை நீதி ஆண்டவரே தேசங்களை நடத்துறபடி நான் நன்றி சுவாமி. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இந்த கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த தேசத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் எங்களை உறவு பெற்ற நன்மைகள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாய் எங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி. நீங்க தானப்பா எங்களோட மக்களை இந்த தேசத்துல கொண்டு குடியமர்த்தி வாழ்வாதாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததேவன் ஆண்டவரே. கனங்கள் உணர்வுள்ளவர்களாய் மனம் திரும்புகிறவர்களாய் நல்ல காரியங்களை செய்கிறவளாய் எங்களை வார்த்தையை கீழ்படுகிறவளாய் தகப்பனே. எங்களை உறவுகள் எல்லாம் மாற வந்த ஜீவனுள்ள தேவனே நீங்களை ஒருவரே இவர்கள் ஆராதித்து தங்களுடைய வழிகள் எல்லாம் விட்டு தகப்பன் உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. இவர்களும் ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய உறவுகளுக்காக இன்னைக்குங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் எல்லாம் இருக்கிறார்களும் இந்த தேசங்களா இருக்கிறோம் சாந்திங்க சுவாமி, தேவந்திங்க சுவாமி. அவர்களும் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே எங்களோட ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று விக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அவர்களுக்காக வண்டிக்கும். அப்பனே கடா தேசத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் எல்லா குற்றங்குறைகளும் ஆண்டவரே மன்னிக்கப்படுவதாக, ஆண்டவரே நேற்று ஆண்டவரை 159வது 2 தந்திருக்குங்க சுவாமி, இந்த 159 ஆண்டுகளுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்மையை பெற்றவர்கள் ஆண்டவரே, நன்மையை பெற்றவர்கள் ஆண்டவர் செய்யப்படும் தேசத்துக்கு நாமே அந்த நாட்களில் இருந்த ஊழியர்கள் மிஷனரிகள் ஆண்டவரே அவருடைய ஜபங்கள் எல்லாம் சமூகத்தில் இருக்கிற சுவாமி ஒரு விஷயம் ஆண்டவர தேசத்துக்கு மன்னிப்பை தந்து ஆண்டவர தேசத்தை பரிசுத்தப்படுத்தப்படுகிறதை வேண்டி ஆளுநர்களை பொறுப்படுங்க, அதிகாரங்களை பொறுப்படுங்க, எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கிற இந்த மனுஷ சித்தம் வேணா சுவாமி ஆகும் ஆண்டவர் உங்களால் ஆகும் ஆகும் ஆகும் ஆகும். தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, முதலாவது உங்களை மன்னிப்பு, உங்களை மன்னிப்பு. அப்பனே தேசத்தை பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும், தேசத்துக்காக வேண்டி கொடு, எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டி கொடு, எங்க தேசத்துக்காக வேண்டி கொடு, தேசத்துக்காக வேண்டி கொடு, இலங்கை தேசத்துக்கு தேசத்தின் கடுமைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் உங்களால் ஆண்டவர தேசத்தை நிற்க முடியும். ஆண்டவரே எங்களை பரிசுத்த ரத்தம் ஒரு விசை, ஒரு விசை தேசத்தை கழுவட்டும், கழுவட்ட எல்லா பாவங்கள் எல்லா அக்கிரமங்கள் எல்லா விக்கிரக ஆராதனை எல்லா பொய்களும் எல்லா புரட்டாட்டங்களும் எல்லா அநீதிகளும் ஆண்டவரே தேசத்தை விட்டு ரத்தத்தினால் கழுவுங்கப்பா. இந்த ரத்தம் தானப்பா சாலத்தை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். ரத்தம் ஜெயமன ஆண்டவரே தேசத்தின் மேல் சொல்லுறோம் சுவாமி, எங்களை உறவுகள் எல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டு ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஐயா அவர்களும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஜனாதிபதிக்காம் அவரோடு இருக்க மந்திரிக்காம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆட்சி ஆண்டவரே அவர்கள் தேவை பயத்தோட நீதியோடும் ஆளுநர்களாய் மாறட்டும். அந்த நீதி நீங்க தானப்பா, அந்த நீதி நீங்க தானப்பா. தேசத்துக்காக எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டி, இந்திய தேசத்துக்காக வேண்டி, இரண்டு தேசங்கள் அனைத்துக்காக வேண்டி, இந்திய தேசத்தின் மக்களுடைய ஆண்டவரே முரட்டாட்டங்களுக்கு இப்படியாமை ஆண்டவரே எல்லாம் நீங்கி, தேசத்தில் உள்ள எல்லா பிசாசின் ஆதிக்கங்களையும் நீங்கி தேவனே, அந்த தேசம் ஒரு ஆண்டவரே எல்லா வித விக்கிரக ஆராதனைகளும் பிசாசின் கிரியர்களையும் நீங்கி ஜீவனுள்ள தேவனே, ஒளியுள்ள தேவனே, நீங்க தான் அந்த தேசத்தை ஆளுகிறவளாய் மாற வேண்டும். கூடிய சீக்கிரத்தில் அந்த தேசத்தை நீங்க ஆலோசிக்கிறபடியா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஜனங்கள் எல்லாம் திருப்பி கொண்டு வாங்கப்பா, எல்லா வித குருட்டாட்டங்களும் நீக்கி, எல்லா வித முரட்டாட்டங்களும் நீக்கி, தேசத்துக்கு நன்மை வரக்கூடியதாக ஜனங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா. அங்குள்ள ஊழியர்களுடைய அவங்களை கேளுங்கப்பா, கேளுங்கப்பா, கேட்கறீங்கப்பா. எத்தனை ஊழியர்கள் அந்த தேசத்துக்காக கண்ணீரோடு வாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நீங்க நன்மை செய்யற தேவன் சுவாமி, நன்மை செய்யற தேவன் காலத்தில் நன்மை செய்யற தேவன் சுவாமி, நீதியில் மாறாதவரப்பா, நீங்க நீதியில் மாறா. ஆனா அதிகாலமா எங்களோட நீதியின்படி ஆண்டவரே நீங்க ஆலய செய்து கொண்டிருக்கிற தேவன் சுவாமி, அப்படியாக இந்த காலங்களுக்காக நன்றி சொல்லுறோம். இப்படியான காலங்கள் வருகிற அப்படின்னா நன்றி சொல்லுறோம் அப்பா. ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உங்களை முகத்தை தேடி அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் சுவாமி. அதுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம், இந்த தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதப்பன் எல்லா மக்களும் ஒரு மக்கள், ஒரு மக்கள், ஒரு மக்கள் ஆண்டவரை அன்றும் ஆண்டவரே இறக்கவும் ஒவ்வொரு மீது உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். காங்கிர மக்கள் காணாத மக்கள் கோடியப்பா, கோடியப்பா, கோடியப்பா, என் தகப்பன் ஒவ்வொரு மக்களுக்காக வேலங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லா நிறைவும் உங்களுடைய சுவாமி, உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுங்க சுவாமி. நகப்பனே நடுத்துற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இணைந்திருக்க ஊழியர்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பனே பிள்ளைகளுக்கு மகளுக்காக வேண்டி கொள்ளுறோம் ஐயா. அந்த நாட்களில் அப்பா நீங்க தானப்பா தஞ்சம், நீங்க தானப்பா அடைக்கல, நீங்க தானப்பா கோட்டி அப்பா. அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பனே எல்லா மக்களுக்கும் எல்லா தேசங்களுக்கும் எல்லா உறவுகளுக்கும் வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே ஆண்டவர், தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நேசிக்கிறவர் சகித்திருப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க சார். நேசிக்கிறோம் சுவாமி, தேசத்தின் நன்மை எல்லாம் கூட கரத்தில் உண்டு சுவாமி. தேசத்துக்காக வேண்டிய தேசத்தின் மக்களாண்டவரே, யூத மக்களாண்டவரே, தங்கள் தேசத்தை கட்டி சமாதான கத்தன் நீங்க தான் என்று சொல்ற காலம் கூடிய சீக்கிரத்தில் வருகிறபடினா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி எல்லாத்துக்கும் நன்றி தானப்பா, எங்களா சொல்ல முடியும். எல்லாம் சொன்ன எல்லாத்துக்கும் கூடான கோடி ஸ்தோத்திரங்களப்பா. எல்லா கணமும் துதியுமே நீங்க தானப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவி.
1: சந்திப்போம். அதுவரை தேவசம் அந்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமீன்.
0: ஆமீன். கத்தரங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரா.
1: ஆமீன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சௌரி பத்மாவதி அருள் மிசா கனடாவில் இணைந்து ஜீவங்களை கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையில் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஏதாக மக்கள் இவ்வளவு நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. ஒரு பாடலோடு நினைவோமா? ஆமீன்.

0: வானொலியின் காலை நேர விடுதலையின் வளர்ச்சியில் இந்த வேளையில் மங்களுடன் ஊழியர் சோரன் பாலன் நீங்கிறார். லண்டன் யுகேயிலிருந்து பாடல்களோடு யுகங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் அவரிடம் அப்படிப்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தினாலத்திலிருந்து மீண்டும் உங்களுடைய கோடான கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே சங்கமம் வானொலியர் இடத்தில் நடத்துகின்ற உங்கள் அன்பான சகோதரர்களுடைய குடும்பத்தையும் இவர்களது உடன் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் பாணியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினவும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, பிரசவங்களுக்கு காத்திருக்க சகோதரிகளுக்கு சுகமான பிரசவங்களை ஜபிக்கிறேன். தகப்பனே, தாயையும் சேயையும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு மறுபடியும் சுவதையும் சுவபலத்தோடு கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் வழிடுத்த பொறுமைக்கான் நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. பற்றின் ராஜா, அநேக ஆண்டுகளாக ராஜா திருமண மந்திரத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் கண்ணீரோடு கந்த கவலையோடு அவமானங்களோடு அணுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுடைய குழந்தை கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறேன் தகப்பனி. கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனி. கண்ணீர் நீங்க எல்லாவற்றையும் துடைத்து போடுங்க ராஜா, துடைத்து போடுங்க அவமானங்களை, துடைத்து போடுங்க ராஜா. மற்றும் தகப்பனே, உலகளா வீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொன்றவனை ஜபிக்கிறேன் தகப்பனி. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் படம் பாட்டு நீங்க அறிவிங்க ராஜா. சொல்லனா திகரங்கள் ராஜா, ஒவ்வொரு தேசங்களிலும் தகப்பனே ஒரு பரிபூர்ண நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, பேசி நிரந்தரமா சமாதானத்தை கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை ஊட்டி ஆசீர்வதிங்க, குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானத்தை ஊட்டுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

என் இயேசு உன்னை தேடுகின்றார், இடமுண்ட மகனே உன்னுள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகின்றார்,

இடம் கொடுத்தாள். மறித்த லாசரை மீண்டும் கண்டாள். கலங்கிடும் மனிதா

0: ார் இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில் என் இயேசு உன்னை தேடுகின்றார் இடமுண்டோ மகளே உன்னுள்ளத்தில் ஆமென் பிரதர்
1: கூடாக வழிநடத்தினால் பாடல்களுக்கூடாக கத்தரதாம் எங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர், காட் பிளஸ் யூ.
2: ஆமென். கத்தரதாமே உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசி பார்த்து வழிநடத்துவார்கள்.
1: ஆமீன் ஆமீன். அருமையானவளை இதுவரை நேரம் ஓடிய சோரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை கத்தரண்டை ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்தினார். கத்தருடைய வார்த்தை கூடாகவும் வழிநடத்தினார். கத்தரதாமே இந்த பாடல்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தர் நாம மகிமைக்காகவும் பத்து மாதாயத்துக்காக எடுத்து வந்த விதத்துக்கு அது ஓழியரின் குடும்பத்தினரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன் ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆயத்தமாகவும் ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கத்தர் தாமே வழி நடத்துவார்கள். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தடைய நாமமன்றே மகிமைப்படுவதாக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் ஊழியர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். திரைக்கரத்தில் ஒப்புவிப்போமா. ஆமீன்.
4: Everlasting God, I pray of you. Everlasting God, who created the ends of the earth, I insult your name. Everlasting strength, I praise you. Exalted in power, I insult you. Exalted God, I adore you. Exceeding great reward, I bless

exalted. God of gods, I praise you. God of heaven, I worship you.

0: Heavenly Father, I worship you.
1: ஆமென். நாங்கள் நிரப்பதில் சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலை நுழைச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் வேதாகம கேள்விகள் நிகழ்ச்சியிலே இருக்கிறோம். ஊழியர்கள் நினைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சௌரமோ இந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து நினைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஜானத்தி அவர்கள் நினைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து தேவ ஊழியர் சுசன் வானர் அவர்கள் அனைவரும் விசுவாசிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் வேதாக மக்கள் இவர் நிகழ்ச்சியில் இணைய கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஆமீன்.
2: எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் செபத்திலே வழி நடத்துவாராக.
3: ஆமீன், ஆமீன். ஜெபம் பண்ணும். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, காலை மதிய மாலை வேலையிலே சங்கமான நிலையத்திலே இந்த கேள்விகள் நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்து கொண்டு தேவ நீரான இந்த நிகழ்ச்சியை நீ ஆசிரியத்து தந்துள்ள வேண்டுமாக சொற்கள். அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறம்பட செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லிக்கு. இந்த நாளை கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு சிஷ்ய ஜனத்தையும் ஆசீர்வதையும் சங்கம வாழும் நிலையத்தை மாஸ்டர் வைத்து வழிநடத்த எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுறை நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமென், ஆமென். கர்த்தராமே கூட இருந்து வழி நடத்துவார். ஆக வேதத்திலே சொல்லப்படுகிற விரைவான எழுத்தாணி என்ன?
3: திருப்பி கேளுங்கோ.
2: வேதத்திலே சொல்லப்படுகிற விரைவான எழுத்தாணி என்ன?
3: எழுத்தாணி வந்து நீதிமொழிகள் இருக்கு.
2: நீதிமொழிகள்ல இல்ல, சங்கீதத்துல இருக்கு.
3: எழுத்தாணி வார்த்தையா?
2: இல்லை.

0: எழுத்தாளி கசிதாவியான
1: இல்லை
0: அவரால் எழுத்தாளி பேனைக்கும் பெறும் அழுகிற பேனைக்கும்
1: இல்லை எழுதுற வேணைக்கு எழுத்தானிங்கன்னு சொல்லல சொல்றதுதான் ஆனா வேதத்தில்

0: சக்தியா சங்கீதத்துல இருக்கு பாருங்க.
1: 45வது சங்கீதத்துல இருக்கு.
0: அப்படி சொல்லுங்கள். நாற்பத்தஞ்சாம் சங்கீதத்துல பாப்போம்.

0: நாம பிரபா எடுக்கிற எழுத்தாளியா?
1: ஆமென்.
0: என் நிதயம் நல்ல சுவிசேஷம் பொங்குது. நான் ராஜாவை குறித்து பாடின கவிதையை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாக எழுதுனுடைய எழுத்தான். நாவு எப்படி எழுதும்?
1: நாவினால சத்தம் போடும்.
0: சத்தம் போடும். நீங்கள் எழுத்தான்னு கேட்ட நீங்கள்.
1: இப்ப நீங்க சொல்ல சொல்ல கம்ப்யூட்டர் எழுதுது தானேண்டா?
0: நான் சொல்ல சொல்ல எழுதல இல்லையே இந்த கம்ப்யூட்டர்.
1: அது உங்க நீங்க அந்த ப்ரோக்ராம் செய்து வைங்க, அப்ப சொல்ல சொல்ல எழுதும்.
2: இந்த காலத்துல எல்லாம் எழுதும் ஐயா. வாயால சொல்ல சொல்ல வாயில சென்று போன கூப்பிட்டு சிஸ்டர் ஜனத்தன் கூப்பிட்டா அது டயல் பண்ணி தரும்.
0: அப்படி அந்த
2: அது வசனம் ஐயா.
0: சரி, அடுத்த கேள்வி.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று யார் யாருக்கு சொன்னது?
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உனக்கு
2: கட்டளை. பவுல் இவனுக்கு பவுல் தான் சொன்னது. நான் நினைக்கிறேன் அந்த பிச்சை கேட்ட உனக்கு என்ன பத்திமேக்கா?
1: இல்லை, அசுத்தாவிக்கு கட்டளை இட்டா இயேசுவின் நாமத்தினால. அப்போ சில 16-18 இருக்கு. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவ சட்டங்கள் யாரால் கை கொள்ளும்படி ஒப்புவிக்கப்பட்டது?
2: புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ சட்டங்கள் பவுல் அல்ல ஜோவான்?
1: இல்லை.
2: புதிய ஏற்பாட்டில் என்ன கேள்வி?
1: புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ சட்டங்கள் யாரால் கை கொள்ளும்படி ஒப்புவிக்கப்பட்டது?
0: கிறிஸ்தவ சட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டது.
1: தேவன்ற கட்டளைய நான் புதிய ஏற்பாட்டில் மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிறார்கள்.
2: சீசர்களுக்கா?
1: இல்லை. இல்லை இல்லை இல்லை. இதை கட்டளைய கை கொள்ளும்படி
2: இருக்குது.

0: சட்டங்கள் என்னண்ணா, சட்டங்கள் என்ன சொல்றது?
1: ஐயா, ரெண்டு சட்டங்கள் இருக்கு. ஒன்று சட்டம் அண்டா லோ, சட்டம் எங்க ஊர்ல சொல்லி இந்த சட்டத்தை எடுத்துடணும்.
0: மூப்பராலும் இது சட்டம் என்று நிர்ணயிக்கப்பட்டது, அது அந்த இடத்துல நடக்கும்.
2: என்ன சட்டம்மா? சட்டங்கள்
0: தெரியாதுங்க எனக்கு,
2: தெரியாம இப்படி கொண்டீங்க.
1: வேத சட்டங்கள் ஐயா, வேத சட்டம்.
2: என்ன சட்டம்? வேத சட்டம் என்ன ஐயா?
0: சபைகளிலே மிகுந்த நன்மைகள், சபையிலே காரியங்கள் சுலபமா நடக்கிறதுக்கு சபை திருச்சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது.
2: சபைன்றது இல்லையம்மா, மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை, மூப்பராலும் இப்போ அப்போஸ்தலர் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவளுக்கு ஒப்புவித்தார். என்ன சட்டம்?
0: அந்த சட்டங்கள் 15வது அதிகாரத்திலே பதியப்பட்டிருக்கிறது.
2: அப்போது 15

0: அப்போது பதினஞ்சு எத்தனை வண்டி அது வசனம்,
1: வசனம் இல்லை, வசனம் வண்டி இல்லை. அந்த ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி கொண்டு வரையினோம் முதலாவது அதிகாரத்திலிருந்து சொல்லி கொண்டு வரையினோம். ஆறாவது அதிகாரத்தில் அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி மிகுந்த தர்க்கம் உண்டானது. அந்த காரியங்கள் புறஜாதி காரியங்கள், பவுலோட சண்டை பிடிக்கிற காரியங்கள், சண்டை பிடிக்கிறதுனால அவர்கள் பவுலும் வர்ணவாவும் எருசலேமுக்கு திரும்ப போகிறார்கள். எருசலேமிலே அப்போஸ்தலரோடு கலந்து ஆலோசிக்கிறார்கள். கலந்து ஆலோசித்து அவர்கள் அந்த சட்டத்தை போட்டு இங்கே அனுப்புகிறார்கள். பவுலையும் வர்ணவாவையும் திரும்ப அங்கே அனுப்புகிறார்கள். அந்த சட்டத்தை அவர்கள் அந்த ஜனங்களை கை கொள்ளும்படி இவர்கள் உபதேசிக்கிறார்கள்.
0: சட்டத்துக்கும் ஆலோசனைக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன?
1: யா அன்றைக்கு அடுத்த அந்த சட்டம் நடக்குது என்று மட்டும் திருச்சபையில் அந்த சட்டங்கள் இருக்குதானே அண்ணா? என்ன அந்த சட்டங்கள் அதுல கிடக்குதாண்ணா? என்னண்டா என்ன சட்டம்டா? என்ன
0: அந்த சட்டத்துக்கும் ஆலோசனைக்கும் வித்தியாசம் இருக்கு.
1: சட்டத்துக்கும் ஆலோசனைக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னா அவர்கள் நான் என்னடா சொல்றேன், பவுலும் பர்னபாவும் அப்போஸ்தலர் இடத்துல வந்தவை அங்க அவைகள் ஊழியன் செய்த இடத்துல பிரச்சனை வந்துட்டது. அப்ப இந்த பிரச்சனை யூதர்களுக்கும் பிரஜாதிக்குள்ளும் பிரச்சனை வந்துட்டது. யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணணும் என்றார்கள், பிரஜாதிகளுக்கு அது தேவையில்லை என்பது. அந்த பிரச்சனை வந்த பிறகு யூதர்கள் எழும்பி அங்கு போராடுகிறார்கள். அப்பொழுதுதான் பவுலும் பர்னபாவும் திரும்பமா இந்த அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் எருசலேமில் இருந்தார்கள். அவர்களிடத்திலே வந்து அந்த இடத்திலே கலந்து ஆலோசித்து அந்த சட்டங்களை எடுக்கிறார்கள். இன்ன சட்டத்தின்படி இந்த ஜனங்கள் நடக்க வேணும், அல்லது திருச்சபை நடக்கணும், தேவ ஜனம் நடக்கணும்.
0: வெரி குட்.
1: கரைந்து போகும் அரண்மனையை குறித்து வாசிப்பது எங்கே?

0: அவங்க சொல்றான். என்ன கேள்வி?
1: கரைந்து போகும் அரண்மனையை குறித்து வாசிப்பது எங்கே?

0: நாகும் எத்தனை அதிகாரம்? நாலாம் அதிகாரமா?
1: நாகுமில மூன்று அதிகாரம் தான் கிடக்குது, நாலாவது அதிகாரம் சொல்றீங்க நீங்க.
0: நம்ம செக் பண்ணி பார்த்தனா
1: நல்ல காத விழுந்தாலும் அதிகாரம் ஆறாவது வசனத்துல இருக்கு.
2: ரெண்டு ஆறா கரைஞ்சுவோம் அரண்மனைண்டா ஆறாவது வசனத்துல அரண் அரமனை அரண்மனை என்று எழுதியில அரமனை என்று எழுதிக்கிறாங்க, அதான் கஷ்டம் கஷ்டம். அரண்மனை என்று எழுதியில அரமனை
1: அரமனை கரைந்து போ
2: இன்ன விட்டுட்டாங்க.
1: சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன் என்று தேவன் எப்பொழுது சொன்னார்?
2: சுத்தமான பாசையாக இது கவுக்கப்பட்ட போது
0: இல்ல அந்த பில்டிங்க கட்டிடம்
2: பாபேல்
0: இல்ல பாசிய தார்மராக்கி விட்டார். பாசிய
2: அதான் பாபேல் ஐயா, பாபேல் கோபுரம்.
0: பாபேல் கோபுரம்
1: இல்லை
2: என்ன கேள்வி திரும்ப?
0: சுத்தமான
1: சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன் என்று தேவன் ஒரு இடத்துல சொல்லுகிறார். ஒருமனப்படும் போதும் ஆராதனை செய்யும் போதும் தொழுது கொள்ளும் போதும் கர்த்தருடைய நாமத்தை அப்படி செய்யும் போதும் நான் அவர்கள் பாசைகளை சுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்துல?
2: சுத்தமாக்கு

0: ஆதியாகமம் 7:9
1: 3:9
2: 3:9
1: அப்பொழுது ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். சுத்தமில்லாத பாஷையும் இருக்காக்கும்.
0: சுத்தமான பாஷை என்றா அப்படியே பாஷை இருக்கோ?
1: உண்மையான
2: தேவனை ஆராதிக்கிற ஒன்று நினைவு
0: அந்த பாஷை இருக்கலாமோ?
2: அந்நிய பாஷை உங்களுக்கு விரும்பினா எடுக்கலாம். சுத்த இருதயம் வேணுமே, சுத்த வாச பேச சுத்த வாய் வேணுமே. அது அப்படித்தான் மனுஷன். ஆண்டவர் சொல்றதுதானே, நான் சில சுவாசம் உள்ள மனுஷன் அண்டு. சாவிலும் அதிக கசப்புள்ளவளாய் பிடிபடுபவள் யார்?
1: சாவிலும்
2: அதிக கசப்புள்ளவளாய்
1: என்னன்னு சொல்றது
0: சொல்றதுள்ளி
1: அதா அப்படியா
2: என்று சொல்லலாம். ஆனாலும் அது பிரசங்கி 7:26 இருக்குது.
1: கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளாகிய கைகளுமுடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவர்கள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணராயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால்
2: பிடிபடுவான்.
1: வருது
2: தேவனிடத்திலிருந்து
1: வருது. தேவனிடத்திலிருந்து எங்க இருந்து வருது?
2: கரத்திலிருந்து, தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருது.
1: இல்லை, வேதாகம் சொல்ற மாதிரி சொல்லணும்.
2: பலிங்க போல் தெளிவான சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இந்த சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருது என்றால் இருக்கு. பலிங்க போல் தெளிவான சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருதுன்னு பைபிள் சொல்லுது.
1: ரட்சிப்பு
2: தேவனுடைய சிங்காசனத்தில இருந்துதான்.
0: அது தேவன் அதிகம்
2: மனுஷனுக்குள்ள மனுஷனுடைய இருதயத்தில இருந்து வெளிப்படணும்.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது.
2: ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரையில் அவருடைய
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்க சொன்ன வந்து அது வெளிப்படுத்த 24:7 வசனம், அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை.
2: இங்க சங்கீதத்துல சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடைய, உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசு மேல் இருப்பதாக.
1: ரட்சிப்பு அங்கிருந்து வருகிறது, தேவனிட்டே தான் வருது. தேவனிட்டே எங்க?
2: எங்கள் இந்த இருதயத்துல சிந்தையில
0: இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அதுல ஒன்றும் இல்ல,
1: கண்டுபிடிக்கல.
0: அது தேவ ரகசியம்
1: ரீடிங்ல இருக்கு ஐயா. ஜான் பைபிள் ரீடிங்கில் அது சொன்னது கேட்டேன். நான் கேட்டபடியே தான் கேட்குறேன்.
0: சரி, அடுத்த கேள்வி
2: சொல்லுங்க.
1: மறுபடியும் சொல்லல.
0: என்ன கேள்வி?
1: கையில இருந்து வருதா, கால்ல இருந்து வருதா? அதான் கேள்வி.
0: பொறுங்க வாங்க. ஒரு விஷயம்

0: Tipo. சங்கீதம் இது மூன்றுல ரச்சிப்பு கச்சோடி வந்து போட்டிருக்கு.
1: மத்தே இல வர வரணும்யா.
2: என்னல
1: மத்தே இல வர வரணும்.
0: இது சங்கீதம் 80 வேளையும் இருக்கு. எங்க திருப்பும் அப்பொழுது ரச்சிக்கப்படுவோம்.
1: ரட்சிப்பு இங்க இருந்து வருதுன்னா ஆண்டவர்கிட்ட தான் வருது.
0: திருப்பேக்க வரும்
1: அந்த கரத்துல இருந்து வருதா அல்லது மத்தையும் நான்காவது அதிகாரத்தை பாருங்க அல்லது மூன்றாவது அதிகாரத்தை பாருங்க.
0: ஆண்டவர் எங்களை ரட்சியம் சொல்றாரு. மத்தை 8:25 முடிவு
2: பறிஞ்சிக்கப்படுவான்ஜி
0: அப்பொழுது
3: அவருடைய சீஷர்கள் வந்து ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் அடைந்து போகிறோம் என்றார்கள். கிறிஸ்து
0: ஆண்டவர்கள்
1: காசு வேண்டாங்க தலையால வருமா கையாலாம் வரும் கையாலாம் குடுப்பியல
0: விசுவாசிக்கப்படுவோம்
1: இல்லையா. தட்சிப்பு ஆண்டவர்கிட்ட தலையிலேருந்து தான் வருது சிரஸ்ல இருந்து வருதுன்னு
0: எழுதியிருந்தேன். வருது
1: இல்லையா
0: என்னன்னா
1: ஆண்டவருடைய சிரஸ்ல இருந்து வருதுன்னு காலையில கேட்டேன் இதுல பைபிள் ரீடிங்ல.
2: ஆனா இதுல மத்தேயு 8 சொன்னீங்க அதுல இல்லையா?
1: மத்தேயு 8 இல்ல 3:4 தான் 2 என்ற ரீடிங் அல்லது வெளிப்படுத்தல் 22
2: வெளிப்படுத்தல் 22

0: அதை விடுவோம். இல்லையா, ரட்சிப்பு ஆண்டவருடைய சிரசில் இருந்து வருது என்று காலமே பைபிள் ரீடிங்ல வாசிக்க கேட்டேன்.
1: நான்
0: இருக்கு செக் பண்ணேன், சிரசில் இருந்து வருது என்று வெளிப்படுத்தல் 22 இருக்கணும். வெளிப்படுத்தல அல்லது மத்தேயு 3:4 தானே இன்றைய நாள் வாசிச்சது.
2: மத்தேயில தான் இருக்கு சில நேரம் வித்தியாசமா இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் படிச்சிடணும்.
1: ரட்சிப்பு அவரோட கரெக்டர் இருந்த ரட்சிப்பு வசனம் வரும். ரட்சிப்பு எப்படி வருதுன்னு வசனம் இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
0: அதைத்தான் கண்டுபிடிக்க ஒன்று சொல்றோம்.
2: அவகாசம் கேட்கிறாரு இல்லையா அண்ணா அண்ணா

0: அப்படியே காணவில்லையே.
1: அதை விடுவான், படிப்போம். அவன் அவன் கிரியைக்கு தக்க வளர்ந்தவன் என்ன செய்வார்?
0: கொண்டு வருவார்.
1: என்னத்தை கொண்டு வருவார்?
0: அவன் அவனுடைய, நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, அவன் அவன் சிறியை தக்கதாக கொண்டு வருவேன்.
1: என்னத்தை கொண்டு வருவார்?

0: هنا قلبي
1: عمان عمان كده يجي تاكا داي دوان هنا سيبار
0: بلنا لبار
1: آمين انجي اركنا மத்தேயு 16:27 இருக்கு.
0: பலனளிப்பாரோ
1: இஸ்ரவேல் புத்திரர் எந்த தியதியில் பஸ்காவை ஆசரித்தார்கள்?
2: ஆபீப் மாதம் 14 ஆபீப் மாதம்
1: 14
2: என்னது
1: மகேந்திரமண்ணா நீங்க கேளுங்க
2: சரியா? ஆபீப் மாதம் 14 அதான் தை மாதம் 14 நாங்க செய்கிறோம்.
0: கத்தர் யாருக்கு இரண்டு விசை பெயரிட்டார்? கத்தர் யாருக்கு இரண்டு விசை பெயரிட்டார்?
2: யாக்கோபு
1: சாராளுக்கு பெயரிட்டார், யாக்கோபுக்கு பெயரிட்டார்.
0: ஒரு ஆளுக்கு கனவு இருக்கா
2: ஒன்னு சொன்னா
0: சொன்னீங்களே சரியான

0: எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிட்டு என்றது
1: ஏன்
2: கப்பர்நாகுமே?
0: எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிட்டு என்றது
1: ஏன்
0: தவறான விடை?
2: ஏசு கிறிஸ்து தான் சொல்லுற.
0: எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிட்டு என்றது யார்? எங்கள் குற்றம் படியா கவனிக்கவன் கேள்விய. எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிட்டு
1: சொன்னவர்கள்
0: இல்லை இல்லை.
2: எங்கள் குற்றம் வானபரி என்னவென்ன
0: வானபரி என்ன இந்த கேள்வி வழியா கேட்க கூட விடுறீங்க? எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா 9:6 இருக்கு. எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா
2: 9:6 இருக்கும்.
0: 9:6
2: கடவுளுக்கு முன்பா நான் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய அக்கிரமம் தலைக்கு மேலாக பெருகி எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று.
0: தேங்க்யூ. அடுத்த கேள்வி. என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றது யார்?
1: தாவீது.
0: இல்லை.
2: புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ?
0: ஏற்பாடு. என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொண்டு போடட்டும் என்றது யார்?
1: மோசே.
0: இல்லை. 2 Samuel இருக்கு. அப்சலோம். அப்சலோம்.
1: அப்சலோம்.
0: 2 Samuel 14:32.
1: ராஜாவின் முகத்தை இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும் என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றார். நீங்க சொன்னீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க.
0: என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும்.
1: ஓகே. நான் நினைக்க ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு. இது அரசனுக்கு
0: பொன் ஒவ்வொரு வருஷத்திலும் யாருக்கு வந்தது?
1: சொலமோனுக்கு. சாலமோனுக்கு.
0: யாருக்கு?
1: சாலமோனுக்கு.
0: கேட்கிற வடிவா
1: சாலமோன் ராஜாவுக்கு.
0: கொஞ்சம் சரக்கு
1: சாலமோன் சொன்னோனுக்குதான்
2: நானும் சிந்திச்சேன். ஏதோ ஒன்று சின்னனா பிரச்சனையா இருக்குதான்.
0: 1776 வருஷம் உலகில் உயிரோடு இருந்தவன்
2: மெச்சுலா?
1: இல்லை. அவர் 900 சொச்சம்.
0: 267 வருஷம் உலகில் உயிரோடு இருந்தவன் யார்?
1: மத்துசுலா. 900 வருஷம். எலிசாவா?
0: 176 வருஷம். இப்ப என்னை பார்த்தா
1: அங்க இவர் நோவா நோவா தாத்தா நோவா தாத்தா
0: இல்லை
1: இல்லையா
0: இன்றைக்கு நியூஸ் வந்து ஒரு சைனீஸ் லேடி 139 வரை மட்டும் இருந்துக்கலாம். ஒரு தீர்க்கதரிசிக்கு காணிக்கை கொடுக்க கட்டளையிட்ட ராஜா.
1: ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன கொடுக்க?
0: காணிக்கை கொடுக்க கட்டளையிட்ட ராஜா
1: சவுல்.
0: ஒரு தீக்க தரிசிக்கு காணிக்க கொடுக்க கட்டளையிட்ட ராஜா. காணிக்க நாங்க ஜெயிச்சுக்கு போறோம், தீக்கதரிசிக்கு போறோம், தீக்கதரிசி கொடுக்கணும். ஒரு தீக்க தரிசிக்கு காணிக்க கொடுக்க கட்டளையிட்ட ராஜா.
1: இவருக்கு சிறிய ராஜா இவருக்கு நூற்றுக்கு அதிபதி
0: தவறான
2: இவருக்கு
0: யாருக்கு
2: தானமான்
0: தவறான விடை.
1: நூற்றுக்கு அதிபதிக்கு கொண்டு போய் இவருக்கு எலிசா கொண்டு போய் கொடுக்க சொல்லி ஐயா
0: தவறான விடை. பெரிய பேர் அவருக்கு
1: அப்படியா நேபுகாஸ் நேச்சார்.
0: சரியான விடை நேபுகாத் நேச்சர் தானியல் 2:46 இருக்கு.
1: தானியல்
0: தானியல் 2:46. அடுத்த கேள்வி.
1: அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்தை நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியலை வழங்கி அவனுக்கு காணிக்க செலுத்தவும் தூபம் கட்டவும் காட்டவும் கட்டளையிட்டான்.
0: ஆமென். அடுத்த கேள்வி. கொண்டு வந்த காணிக்கை வாங்க மறுத்த
2: தீர்க்கதரிசியா
0: தன் அண்ணன்களுக்கு காணிக்கை கொடுத்த தம்பிகள் யார் யார்?
1: தாவீதுக்கு
0: காணிக்கை கொண்டு வந்த ஸ்திரீ
1: அவதான் தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டாரு
0: காவிருக்கு காணிக்க கொண்டு வந்த ஸ்திரீ
2: அந்த ஆவி ஆவி ஆவி அபிதான்
0: ஞானப்பாலை குறித்து எழுதப்பட்டிருப்பது எங்கே?
1: ஞானப்பாலோ
2: யாக்கோவில
0: இல்லை. ஞானப்பாலை குறித்து எழுதப்பட்டிருப்பது எங்கே?
1: ஞானப்பால் அதான் எங்கட ஞானப்பால் குடிச்சாரே ஞான சம்பந்தர்
0: ஞானப்பாலை குறித்து எழுதப்பட்டிருப்பது இங்கே எழுதப்பட்டிருப்பது இங்கே பேரை கீழே எழுதப்பட்டிருப்பது இங்கே தான் கேட்கிறோம்.

0: ஒன்று பேதுரு ரெண்டு மூன்று
1: வளரும்படி
2: புதிதாய் பிறந்த குழந்தைய போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள்.
0: நான் இள வயது உள்ளவன் என்றது ஏன்
1: பவுல் தான்
0: இல்லை
2: தீமேத்யு
0: இல்லை நான் இள வயதுள்ளவன் என்றது ஏன் யோபுல வருது
1: எலிப்பாசம்
0: எலிப்பாசம் இல்லை இல்லை
2: என்ன கேள்வியண்ணா
0: நான் இள வயதுள்ளவன் என்றது ஏன் யோபுல வருது நாலு பேர் வருது அதில் உண்டு
2: அதிகாரத்தில் இருக்கு
0: என்னன்னா அடுத்த கேள்வி நான் இளைஞனாயிருந்தேன் என்றதையா நான் இளைஞனாயிருந்தேன்
2: என்றதையா
0: அது நான் இளைஞனாயிருந்தேன் என்றதையா
2: முதிவயதும் ஆனேன் தாவீது
0: தாவியத்தில் இருக்கு
2: தாவீது தாவீது தாவீது
0: தவறான விட
2: என்னன்னா
0: வாலிபனே ஒரு இளமையில சந்தோஷப்படுகின்றவர் யார் சரியானவரே கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் யார்
2: இஷ்டமே இல்லை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் இஷ்டமே இல்லவர்கள் தான்
0: கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் விட்டு விட்டார்கள் விட்டார்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள்
1: பாதியை
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறது சகை சொல்லக்கூடாது சொன்னாங்களோ

0: என்ன கூட
1: கூப்பிட்டு அடி ஐயா சிஸ்டர் ஆகஸ்ட்ல வார புக் ரிலீஸுக்கு இங்க கனடா நீங்களும் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம் புக் ரிலீஸுக்கு.
0: டொரண்டோக்கு
1: வாரா ஆமாம்
0: வந்தா பெண்ணு மாலை போடுவோம்
1: நேற்று எங்கட இன்டர்நெட் ஒரு கொஞ்ச நேரம் நின்றுட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் பெல் என்னோட பெல்லும் ரோஜாசும் இருக்கு பெல் பெல் அனுப்பியிருக்கு எங்க சொல்லுங்க இன்டர்நெட் நான் அனுப்பியிருக்கும் கூட சர்வீஸ் நிப்பாட்டி பட்டு போயிட்டேன் எப்படி இருக்கும் அவங்களோட மூளையா தான் என்ன என் போன்ல வேற அது வேற ஆனா அனுப்பியிருக்கணும் இமெயில அனுப்பியிருக்கணும் இன்டர்நெட்க்கா போயிட்டது இமெயில் அனுப்பினா இன்டர்நெட் போயிட்டு இருந்தா என்ன போனும் வேலையாது இதுவும் வேலையாது அருவாள் மூளை என்ன சொல்றது
0: வேற நீங்க கல்வி இல்லையா பிரதர் உங்கள்ட்ட கேள்வி இல்லையோ
1: விட்டு விட்டார்கள் என்று நீங்க கேட்டீங்க கேள்வி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இடத்த விட்டு விட்டார்கள் என்று கணக்கு நரகம் கட்டுவதை விட்டு நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள் கணக்கு
2: அது பாபேல் கோபுரம் மாமேல் கோபுரத்தில் சேர்ந்த அந்த அழிஞ்சாம்பிரபு அவர்கள் கட்டுவதை கோபுரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள்
0: பற்பது பாஷைகள் பேசினவர்களை ஒரு பாஷை ஆக்கி விட்டால் அவ்வளவு அந்த பரிதாபம் இல்லை ஒரு பாஷையை பற்பது பாஷை ஆக்கி விட்டார் அதெல்லாம் எல்லா பாஷையும் வந்து
1: நிறைவு கொண்டு
2: ஆவியானவரே எங்களை ஸ்தோத்திருக்கிறோம் இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி தந்தி அதுக்காய் ஸ்தோத்திரம் கேட்ட கேள்விகள் ஆண்டவரே கத்தாவே திரும்பமாய் ஆண்டவரே கேட்கும் போது கத்தாவே தேவனே அவர்களுக்குள்ளே நல்ல ஞானம் வெளிப்பட கத்தாவே கிருப செய்யும் உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை கண்டறிய ஆண்டவரே அறிந்தறிய கத்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம் இந்த நாளை பொறுப்பேறும் கத்தாவே மகேந்திரமனா குடும்பத்தை ஆசீர்வதியும் கத்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதியும் பெற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி செவிக்கிறேன் அப்படியா ஆண்டவரையும் ஆண்டவரே கத்தாவே லேசியானாவே மனைவி பிள்ளைகள் சந்ததி கத்தாவே ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்க தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பிவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் எங்களோட இன்னொருவர் இணைந்திருக்கிறார்
2: வானரையா
1: வானரையா Praise the Lord. Good morning.
3: இணைந்திருந்தோம். இந்த வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வேளையிலும் வேதாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்த சகோதரன் மைந்தனையா சகோதரி ஜானட் அவர்களையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு வேதாக மக்கள் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் சுசேஷ ரெட்மின் வானரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் வழிநடத்துவார். ஆமேன், ஆமேன்.
4: நன்றி ஐயா, நன்றி ஐயா. வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். சிவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கம் இணையதளத்தின் ஊடாக இந்த வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் வேதத்தை ஆழத்திலே வேதத்திலிருந்து சில காரியங்கள் இந்த நாட்களை பார்த்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் வேதத்தை ஆழத்தில் எடுத்துக்கொண்ட பகுதி இந்த நாட்களிலே எபிரேயர்கள் நிருபம் 8:12 இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் சொல்லுகிற நம்முடைய பாவங்களை இந்த நாட்களிலே அதாவது மன்னிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் அநியாயங்களை எப்படியாக மன்னிக்கிறாராம், தம்முடைய கிருபையினால் இந்த நாட்களிலே மன்னிக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே, அதை குறித்தான் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களிலே மன்னிக்கிற தேவன் என்று எபிரேயர் ஆக்கம் இந்த நாட்களிலே இப்படியாக நமக்கு சித்தரித்து சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, 8 நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது 12 நான் மறுபடியும் வாசிக்கின்றேன் பாருங்கள். எங்களுடைய அணி இல்ல ஏனென்றால் நான் அவர்களுடைய அநியாயம் கிருபையை மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லி. அப்படியானால் தேவன் முதலாவது செய்கிற காரியம் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்களை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே நினையாதபடியும் அவர் மறுபடியும் மன்னித்திருக்கிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதை அங்கே இந்த நாட்களில் நாங்கள் காண்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்க வேண்டுமா இருந்தால் ஒன்று யோவான் 1 வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அது மட்டுமல்ல அந்த அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு இந்த நாட்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்று அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் இந்த நாட்களே எங்கள் மத்தியிலே உண்மை உள்ளவராய் இந்த நாட்களே இருக்கிறார். அதன் நிமித்தம் தான் இந்த நாட்களே நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கை விட வேண்டும். வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதாவது அங்கே மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். தன் பாவங்களை அதாவது விட்டு அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர்களை சூழ்ந்திருக்கிற பாவங்கள் அவர்களை சூழ்ந்திருக்கிற சாபங்கள் ஏன் மன்னிக்கப்படாமல் ஏன் குணப்படாமல் இந்த நாட்களில் இருக்கிறது என்றால் அவர்கள் அந்த காரியத்தை தொடர்ந்து விட்டு விடுகிற நோக்கமே இந்த நாட்களில் அவர்களுக்கு இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த பாவத்தினூடாகத்தான் இந்த நாட்களை மறுபடியும் செயல்பட்டு கொண்டு போகிறார்களே ஒழிய இந்த நாட்களே அதை விட்டுவிட்டு இந்த நாட்களை நாங்கள் அதாவது அங்கே அப்படியே மறந்து விடுவோம் என்ற நோக்கத்திலே இந்த நாட்களை இருக்கிறது அல்ல. ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், ஆண்டவரோடு வந்திருக்கிறார்கள் சில நாட்களாக சில மாதங்களாக சில வருஷங்களாக, ஆனாலும் அந்த மறுபடியும் அந்த செய்த பாவங்கள் அவர்களுக்குள்ளே சில வேலைகளை சில வழிகளாக அந்த நாட்களை தூண்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஒருவன் குடிக்க அடிமையா இருந்தால் அந்த குடிக்கு அடிமையில இருந்த அந்த அற்கோவலுக்கு அற்கோவிலிருந்து விடுவிக்கப்படுவானா இருந்தால் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நாட்களில் அவன் விடுவிக்கப்படுவானா இருந்தால் பாருங்கள், அந்த சந்தர்ப்பத்தை மறுபடியுமாய் சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்வான்னா கொண்டு வருவான். எப்படி என்று சொல்லி சொன்னால் சில இடங்களில் பாருங்கள், அந்த அவர் ரசிக்கப்பட்டிருந்தாலும் சிலருடைய பங்கனுக்கு சில காரியங்களுக்கு இந்த நாட்களில் போகும்படியாக அந்த நாட்களில் அந்த சந்தர்ப்பங்களை அவன் ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த இடத்துல அருமையான கத்தருடைய பிள்ளைகளை. ஆனால் கத்தர் அந்த இடத்திலே அந்த காரியங்களுக்கு இந்த நாட்களை தடைகளை போட மாட்டார். ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அதை அப்படியே இந்த நாட்களை பார்த்து கொண்டிருப்பார். என்ன செய்கிறான் என்பதைத்தான் பார்த்து கொண்டிருப்பார். அந்த இடத்துக்கு போகிற வேலையை பாருங்கள், முதல் முறை போகிற வேலைக்கு அந்த நாட்களை என்ன செய்வார்கள், அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் அப்படியே இருந்து சந்தோஷமா அவர்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த முறை பாட்டிக்கு இந்த நாட்களை போகிற வழியில அங்க கொஞ்சமா இந்த நாட்களை போறவில்ல என்ன நடக்கிறது, என்ன ஒரு கிளாஸ் திரும்ப இருக்கா குடிச்சு பாருங்கள்னு சொல்லுகிற வழியில அவர் சீஜை நான் குடிக்கிறதுல விட்டுட்டேன்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு அங்க வில்லாங்கப்படுத்தி இந்த நாட்களில் ஒரு ஒரு சொட்டு குடியுங்கள்னு சொல்லி சொல்லுகிற வழியில அவர்கள் இந்த நாட்களில் அந்த காரியங்கள் என்ன செய்வார்கள், அதை அனுந்துவார்கள். அப்ப என்ன காரணம் என்றால், மறுபடியுமே எந்த சேற்றிலே இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அந்த சேற்றுக்கே மறுபடியும் இந்த நாட்களை அவன் தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களே தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். படியினால் நம்முடைய பாவங்களை அறிக்கை இட்டு என்ன செய்ய வேண்டுமா, விட்டுவிட வேண்டுமா என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த பாவங்களை இந்த நாட்களை நாங்கள் அறிக்கையிட்டு இந்த நாட்களை விட்டு விடுகிற வேலையிலே தான் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே எப்படி என்று சொன்னால், அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அநியாயத்தை நீக்கி இந்த நாட்களே கத்தர் இந்த நாட்களே உண்மை சுத்திகரிக்கிறதற்கும் அவர் நீதியும் உண்மை உள்ளவருமாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதை தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளுக்கு இப்ப பாருங்கள் இங்கே எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே எபிரேயர்களின் நிருபம் 9 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 22 வசனத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கு 9:22 பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் இந்த நாட்களிலே சிந்துதலின் மூலமாய்த்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு இந்த நாட்களிலே பாவம் மன்னிப்பு இந்த நாட்களை கிடைத்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் சில பிள்ளைகள் நினைக்கிறோம் இந்த நாட்களே நாங்கள் செய்கிற புண்ணியத்தின் நிமித்தம் பாவம் அங்கே மன்னிக்கப்படும். இன்றைக்கு சொல்லுவாங்க நம்முடைய கலாச்சாரத்திலே நம்முடைய பகுதியில பார்க்கிறவங்களே அவர் சொல்லுவார் இந்த நாட்களே என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு விபத்து தப்பிச்சா உடனே சொல்லுவாங்க உங்களோட அப்பா அம்மா செய்த புண்ணியத்தினாலதான் நீ தப்பிக்கப்பட்டான்னு சொல்லி, அது தவறான காரியம். உன் அப்பா அம்மா செய்த புண்ணியத்தினால இங்க நீ விடுவிக்கப்படையில்லை. அங்க வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இந்த நாட்களே அவருடைய கிருபை, அவர் கிருபையினால் தான் உன்னுடைய பாவங்களை இந்த நாட்களே அக்கிரமங்களை நினையாதபடி இந்த நாட்களை மன்னித்திருக்கிறார் என்பதைத்தான் எபிரேயர் ஆக்கத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அப்படியானால் இந்த நாட்களே அவர்கள் செய்கிற புண்ணியமோ நாங்கள் செய்கிற புண்ணியமோ இந்த நாட்களே அப்படி அல்ல. ஆனால் வேதத்துல இன்னொரு வார்த்தை இருக்கிறது என்னவென்றால், அவனவனுக்குரிய கிருகையின்படி இந்த நாட்களே அவன் பலன் என்னோடு கூட வருதுன்னு சொன்னால், கிருகை வேற இந்த நாட்களே நாங்கள் செய்கிற காரியங்கள் வேறு என்பதை நாங்கள் தரம் பிரித்து பார்க்க வேண்டும். கிருகை என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே ஒரு காரியத்தை இந்த நாட்களே நாங்கள் செய்ய தொடங்குற வேளையிலே அந்த காரியத்தை ஒரு மனப்பூர்வமாய் செய்து முடிக்கிறதா இந்த நாட்களே அந்த கிருகையா இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கிருகை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப ஒருவருக்கு இந்த நாட்களை பாருங்கள், பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சாதாரணமா இந்த நாட்களை நடக்கிற காரியமா இருக்கிறது. அதே வேளையில பாருங்கள், நான் இன்றைக்கு பாருங்கள் நான் சரியா பாவத்தை செய்து விட்டு நான் என்ன செய்யறேன், வருஷம் முடிவில் கூப்பிட்டு 1000 பேருக்கு இந்த நாட்களை என்ன செய்யறேன், ஆகாரத்தை கொடுக்குறேன். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட போறது தவறான காரியம், அது ஒரு முட்டாளான காரியம். ஏன்னு சொல்லி சொன்னால் அப்படி 1000 பேருக்கு இந்த நாட்களை நான் சாப்பாட்டை கொடுத்தேன் சொல்லி சொன்னால் அதனால இந்த நாட்களே அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய என்னுடைய பாவம் என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா இருந்தால் முதலாவது ஆண்டவர் நம்மையிலே நினைவு வைக்க வேண்டும், ஆண்டவர் நம்மையிலே விருப்பம் வைக்க வேண்டும், கர்த்தர் இந்த நாட்களை நம்மை நேசிக்க வேண்டும், கர்த்தர் இந்த நாட்களை நம்மை விடுவிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த நாட்களே அவர் மனதுருகி இந்த நாட்களே பாருங்கள் கிருபையா இந்த நாட்களிலே மன்னிக்கிறது மட்டுமல்ல அந்த பாவங்களை அவர் மறுபடியும் நினையாதபடி முதுகுக்கு புறம்பாக இந்த நாட்களை எடுத்து எறிகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே எப்படியோ 9:22 வாசித்தபடி இரத்தம் சிந்த இல்லாமல் இந்த நாட்களே அங்கே எப்படி எறிகிறது, மன்னிப்பு உண்டாகாது, இந்த பாவ மன்னிப்பு இந்த நாட்கள் உண்டாகாது. அப்படியானால் ஒன்றியோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி இந்த நாட்களே சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யாத்ரா புஸ்தகம் 34 அதிகாரம் 7 வசனத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட யாத்ரா புஸ்தகம் 34 அதிகாரத்திலே 7 வசனத்தை இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறைக்கும் விசாரிக்கிறவர் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய அப்படியானால் தேவன் 1000 தலைமுறைக்கு ஒரு வழியிலே இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், இரக்கம் செய்கிறாராம். ஆனாலும் அக்கிரமங்கள் மீறுதலையும் இந்த நாட்களை மன்னிக்கிறாராம். ஆனால் ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதாவது எப்படி என்று சொன்னால் பிதாக்கள் செய்த அக்கிரமங்களையும் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலே மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் இந்த நாட்களை என்ன செய்யறான், விசாரிக்கிறாராம். அப்ப தேவன் 4 தலைமுறைகளுக்கு இந்த நாட்களை விசாரிக்கிறார். அருமையான கதை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள காரியங்களை பாருங்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. எல்லா அந்த 4 தலைமுறைகள் 5 தலைமுறைகள் இந்த நாட்களில் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரே நொடிப்படியிலே ஒன்றியோவான் என்று ஒரு வார்த்தை இந்த நாட்களை என்ன செய்யறது, அப்படியே சுத்திகரிக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு பாவத்திலே கற்பந்தரித்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே வாழ்ந்து இந்த நாட்களை பாவத்திலே மறிக்கிறோம். ஆனால் இன்றைய பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன என்று சொன்னால், அந்த பாவ மன்னிப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் இந்த நாட்களே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பாருங்க. அவருடைய ரத்தம் நம்மை அப்படியே கழுவி சுத்திகரித்து இந்த நாட்களே நம்முடைய ஆவி ஆத்மா சரணத்திலே ஒரு விடுதலை இந்த நாட்களை தருகிறதை பார்க்கிறோம். விட்டுவிடுகிறான் நமக்குள்ள ஒரு பரிபூர்ண பாவம் மன்னிப்பு வருகிறது மட்டுமல்ல, அதனாலே அவருடைய அதாவது இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாங்கள் அங்கே ஞானஸ்ஞானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு எழும்புகிறதை பார்க்க. அப்படியானால் அந்த அடக்கம் பண்ணப்படுகிற வேளையிலே அவர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தானே அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் சற்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான பிள்ளைகளை பாருங்க, அதைத்தான் யாத்ரா 34 அதிகாரத்திலே 7 வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் பாருங்கள், இந்த இடத்திலே தான் பார்க்கிற வேளையிலே இங்கே பக்தனாகிய மோசே இந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் அங்கே கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் உள்ள தேவன் என்று சொல்லி இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே தான் அவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுகிறவரும் அக்கிரமங்கள் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவரும் குற்றவாளியாக அங்கு குற்றமற்றவனாக குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை கண்டினியூவா இந்த நாட்களில் தொடர்ந்து இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்கிறது இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2 புஸ்தகத்திலே 6 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது 2 புஸ்தகத்திலே அங்கே 6 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 2 அதிகாரத்திலே அங்கே 21 வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். உமது அடியேன் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் இந்த நாட்களை ஜெபங்களுக்கு கேட்டலும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்டு மன்னிப்பீராக என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமை பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களில் இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நாட்களை பாருங்கள். தாவியினுடைய வாழ்க்கையில தாவி சொல்லுகிறார் பாருங்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே தேவரே தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியேனே இந்த நாட்களை நோக்கி

என்னுடைய சந்ததியில இந்த நாட்களை ராஜாக்களை எழுப்புவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீர்கள். அப்படியானால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லுகிற வேளையிலே தேவன் மெய்யாகவே மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களுக்கும் வானாதி வானங்களுக்கும் உம்மை இந்த நாட்களை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் மாத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையா, அப்படியான இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்பாக எங்கள் தேவனாய கர்த்தாவே உமது அடியேன் உம்முடைய சந்நிதியிலே செய்யப்படுகிற இந்த விண்ணப்பத்தை மன்றாட்டை கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்திலேயே கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் அந்த விண்ணப்பத்தை கேட்டு கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன இந்த ஸ்தலத்திலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறத்திருப்பதாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லிவிட்டுத்தான் இந்த 21வது வசனத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறார். இந்த நாட்களில் உமது அடியே இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிறோம், உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு தயவான ஒரு மன்னிப்பின் ஜபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே மன்னிக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நாட்களிலே மன்னிக்கிறார். அது எப்படிப்பட்ட அக்கிரமங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட சாப கட்டுக்களா இருந்தாலும், அவர் அண்டையிலே இந்த நாட்களே வருகிற வேளையிலே சாப கட்டுக்கள், சாபத்தினுடைய கயிறுகள், சாபத்தினுடைய சங்கிலிகள் இந்த நாட்களில் என்ன செய்ய மாட்டால் சுக்கு நூறாக அந்த நாட்களை அருந்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக சாட்சிகளை இந்த நாட்களை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சிலர் இந்த நாட்களை பாருங்கள், பரம்பரை சாபம் இந்த நாட்களை அவர்களை தொடர்ந்து வரும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவருடைய அதாவது முற்பிதாக்கள் செய்த சில காரியங்களின் நிமித்தம் இந்த நாட்களே அவருடைய பிதாக்கள் நிமித்தம் அந்த அவருடைய சந்ததியா அந்த பாவங்கள் சாபங்கள் இந்த நாட்களை அப்படியே கடந்து வரும். ஆனாலும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அதாவது அந்த குடும்பத்திலே இருக்கிற அந்த அதாவது ஒரு சகோதரன் அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்து அங்கே ஆண்டவுடைய நாமத்தினாலே ஆண்டவுடைய காரியத்தை செய்த நாட்களே வருகிற வேளையிலே பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு வருகிற வேளையிலே அந்த சாபம் அப்படியே அந்த இடத்தோட நிப்பாட்டப்படும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், சிலருக்கு பாருங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஒரு குடும்பத்திலே பார்க்கிற வேளையிலே பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் பிறக்கும். அமையா அந்த பிள்ளைகள் பாருங்கள், ஒரு தாயாருக்கு பாருங்க அஞ்சு பிள்ளைகளோ பத்து பிள்ளைகள், பத்து பிள்ளைகளும் இந்த நாட்கள் என்ன செய்யணும்னா குறிப்பிட்ட காலத்துல இந்த நாட்கள் வந்து அபோஷன்ல போகும். உண்மையாக நடந்த சம்பவம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அந்த பிள்ளை பாருங்கள் இந்த நாட்களே சில நேரத்தில் தாயினுடைய கற்பத்திலே எட்டு மாசத்திலே ஆறு மாதத்திலே இந்த நாட்களை என்ன செய்யும் அழிந்தே போயிடும் இந்த நாட்கள். அப்போ அவர்களுக்கு சரியான துக்கம். ஆனால் அவர்கள் ஒரு பக்தி வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஜனமாக இந்த நாட்களை இருந்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த பில்லி சூனி கட்டுக்கள் இப்படிப்பட்ட

0: Recording in progress.
1: கர்த்தருடைய நாமம் ஒன்றை பரிசுத்தப்படுவதாக. 10வது ஆண்டு விழா வாத்துக்கள். பத்தெனும் அகவையை அணிந்தது நன்றே, சங்கம வானொலியே சிறக்கட்டும் உன் பணிகள்.

0: ஆமீன் ஆமீன். இன்று 16ஆம் தேதி 12ஆம் மாதம் 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:02. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த
1: வல்லமையின்
0: நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இலங்கைக்காக விசேடமாக ஜெயிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். இணைந்து கொண்டிருக்கிற இணைந்துள்ள ஊழியர்கள் ஒருவரையும்

0: தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம் உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யார போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றது நீங்க கேட்கலாம், தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ள நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளியை மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளியை மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நேரத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுனு அவனுடைய மாமனார் வீட்டில் அவன் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணான்? நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும் நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும். உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம், என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்தனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3, தீத்தனுடைய புஸ்தகம் 1 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுற விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுற முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்திலே தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல. சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறிது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன். ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூலை? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதிருப்பேன் 8:1 ஆவியினால சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்றார். அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே, எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ்ல அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அங்கேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது. அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யறோம். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திருப்பி இருக்கிறானா? மனம் திருப்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு, நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திருமணம் தான் போக முடியும். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தையா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல், அதுதான் முக்கியம். முதல் சபையை கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமண்ல ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பைஹார்ட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்கள எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான், திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது, இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது 2 ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிலுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த 2 ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்கள நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம், இரண்டாவது 1000 வருஷ அரசாட்சி, மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி. நீங்க ரெண்டு பேரும் மனம் திருப்பி இருந்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே அங்க பார்க்கலாம், இதோ என்னுடைய இரண்டாவது அக்கா, இதோ இது என்னுடைய மூணாவது அக்கா, இதோ என்னுடைய அப்பா, இதோ எங்க அம்மா, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய புருஷன், இது என்னுடைய நாலாவது பையன். இந்த மூணு இடத்துலதான் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனா பரலோகத்துக்கு போயிட்டா யாரு யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. இயேசு சொல்றாரு, தேவ தூதர்களை போல இருப்போம். பரலோகத்துல எப்படி இருப்போம்? தேவ தூதர்களை போல. பவுலும் அதே தான் ரிப்பீட் பண்றாரு, பரலோகத்துல தேவ தூதரை போல, ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம். அங்க அக்கா யாருன்னு தெரியாது, அண்ணன் யாருன்னு தெரியாது, புருஷன் யாருன்னு தெரியாது. இந்த மூணு இடத்துலதான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, பரலோகத்துக்கு போயாச்சுன்னா அங்க யாரும் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆகவே இந்த மனுஷன் செத்து போயிட்டானாக்கா அவனை மண்ணுக்கு அனுப்பிடுறாங்க, ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போய் சேர்ந்துருது. சரி, இவ்வளவுதான் மனுஷன். இன்னும் நம்ம இதை விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி கடவுள் யார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும், கடவுள் யார். ஆரம்பத்தில் நம்முடைய தேவனை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. அவர் பயங்கர கோபக்காரர், அவர் தண்டிக்கிறவர், அவர் சிக்ஷிக்கிறவர், அவர் சபிக்கிறவர், இப்படிலாம் நிறைய அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தேவனுடைய பேரை சொல்றதுக்கே பயந்தாங்க, பார்க்கறதுக்கும் பயந்தாங்க. ஆனா தேவனுடைய இந்த ஒரு சுபாவத்தை தான் ஜனங்களுக்கு தெரியுமே தவிர மற்றொரு ஒரு பிரதான சுபாவம் ஜனங்களுக்கு தெரியாது, அன்பு. இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் உரியவர், அன்றும் இன்றும் என்றும் அவருடைய அன்பு மாறுவதில்லை. ரெண்டு விதமான சுபாவம் ஆண்டவருக்கு உண்டு. அவர் தண்டிக்கிறவர் தான், அவர் சிக்ஷிக்கிறவர் தான், ஆனா அவர் அன்புள்ளவர். நாகும் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, தேவன் எரிச்சல் உள்ள தேவன், அடுத்தது அவர் அன்பாக இருக்கிறார், அவர் நல்லவர். நல்லவர் என்ற சுபாவம், எரிச்சல் உள்ள தேவன் என்றதும் 2வது சுபாவம். இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் அவர் தான் அதிகாரி. அப்போ இந்த தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஜனங்களுக்கு அவர் சபிக்கிறவர். அப்பங்காரன் தப்பு செஞ்சிட்டானாக்கா 7 தலைமுறை வரைக்கும் சாபம், அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு 7 தலைமுறை வரைக்கும். ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, கொலைக்கு கொலை. இந்த சட்டத்தை யாரு ஈட்டினது? ஆண்டவர் தான் ஈட்டினது. ஆனா சட்டத்தை ஈட்டினவருக்கு சட்டத்தை மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த சட்டத்தை ஏன் அந்த காலத்தில் என்ன காரணம், அந்த காலத்தில் ஜனங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, உபதேசங்கள் சொல்லப்படவில்லை, ஊழியக்காரர்கள் இல்லை, பயமூர்த்தி தான் அவங்களை திருத்த வேண்டியதாக இருந்தது. நீ கொலை செஞ்சா பதிலுக்கு நீ கொலை செய்யப்படுவ, பல்லுக்கு பல், ஒரு பல்ல உடைச்சா அதே மாதிரி ஊ பல்லையும் உடைச்சு கொடுப்பாங்க, அப்படிதான் அந்த காலத்தினுடைய சட்டம். அப்பங்காரன் தப்பு செஞ்சா 7 தலைமுறை வரைக்கும் அந்த சாபம். அப்போ ஜனங்களை பயமுறுத்தி அவங்களை திருத்தறதுக்கு கர்த்தர் அந்த உபதேசம். ஆனா சட்டத்தை ஏற்றின தேவனே அந்த சட்டத்தை மாத்தினார். அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையன் போ, அவன் பெத்த பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவன் ஒருத்தன், சப்பு கொட்டுறவன் ஒருத்தன், இது என்ன நியாயம் இது? ஆகவேதான் தேவன் என்ன சொன்னாரு, அவனவனுடைய ஆத்மாவை அவன் தான் கணக்கு கொடுக்கணும். அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு நாயப்பா புள்ளைய நான் தண்டிக்கணும், நாயே 7 தலைமுறை வரைக்கும் வாதிக்கணும், இது நியாயம் இல்லாத காரியம். மெச்சூரிட்டி ஆக ஆக ஆக தேவனுடைய சட்டத்திட்டங்களிலே மாற்றங்கள் வருகிறது. பழைய ஏற்பாட்டுடைய சட்டத்துக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்த உடனே பாருங்க சட்டம் எப்படி மாறுது. ஒருத்தன் ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காண்பி, பதிலுக்கு பதில் செய்யாதே, பழிக்கு பழி, அது என்னுடையது நீ அதை செய்யாதே. இன்னொரு கடினமான ஒரு உபதேசம்,
1: உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதுல என்ன பலன்? உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள். பைபிளிலேயே மிகவும் கடினமான ஒரு உபதேசம் ஒன்னு உண்டுன்னா அது இதுதான். உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசிப்பீங்க, ஆனா உங்களை வெறுக்கிறவங்களே மனசு வராதே. பேசலாம், மூஞ்ச தூக்கிட்டு போனாக்கா ஒரு நாள் பார்க்கலாம், ரெண்டு நாள் பார்க்கலாம், அப்புறம் விட்டுடுவோம். ஆனா

0: பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும் மேய்ப்பனின் குரல் இந்த வானொலி நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா தகப்பனே, அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருப்பதை அறிந்திருக்கீங்க. ஆண்டவரே, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கீங்க நாங்கள் வியத்து பார்க்கிறோமே. அந்த வார்த்தையின்படியாக ராஜா, வார்த்தையாக வந்த தேவன், வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரலோகம் சேர்க்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மனிதன் 54 மாத்திரமல்ல, தேவனது வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு பார்க்கிறோமே. அப்போ அவருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பிழைக்கும்படியாக தேவரீர் எங்களோடு பேசுவீராக ராஜா. எங்களை தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்படுகிறோம். நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தந்தையே. ஆமேன், ஆமேன்.
1: Hallelujah. Let us worship the Lord God. Hallelujah. His name is above all names. Hallelujah. அவருக்கு மட்டும்தான் ஜெயம் உண்டு. Hallelujah. ஜெயம் கொடுக்கிற தேவன். Hallelujah. வெற்றி கொள்றவர். Hallelujah. Yes Lord, we worship you. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah. Let us lift his name on high and celebrate his victory. Hallelujah. His victory over sin, his victory over death, his victory on the cross for us. Let's praise his holy name and let's lift him up.

அவருக்கே துதி, அவருக்கே மகிமை, ஹலலூயா, அவருக்கே வெற்றி, ஆமென், ஹலலூயா, ஹலலூயா. We thank you, Father. We thank you, Master. We bless your name. Hallelujah. Yes, Father. Hallelujah. We want your presence, Master. Hallelujah. We want to see you, Master. உம்மை பார்க்கணும் சுவாமி. Hallelujah. உம்முடைய வேதத்தின் மகிமை. Hallelujah. உம்முடைய வேதத்தின் ரகசியத்தை எங்களுடைய கண் காணணும். Hallelujah. Open our eyes, Master. Open the eyes of our hearts. எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறனும். Let's cry out unto Him. Let's ask Him.

நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:8. ஏசாயா 25:8. இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹாலேலூயா! தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு, மரணத்தை ஜெயமாக விழுங்கும் தேவன். ஹாலேலூயா! தேவநாமம் மகிமைப்படுவதாக. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வவுள்ளமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹாலேலூயா! அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து மனிதர்களுக்காக பாடுகளை பட்டு அங்கே சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு அவர் எழுந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் இப்பொழுதும் கூட இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் இயேசு கிறிஸ்துடைய அந்த கல்லறை அங்கே திறந்து இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள் அவர்கள் வாழ்கிறார்கள், மறிக்கிறார்கள், மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறார்கள். தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த பெரிய அறிஞர்கள் மேதைகளாக இருந்தாலும் சரிதான், மறித்த பின் உயிரோடு எழுந்தது ஒருவரும் கிடையாது. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா! உலகத்திலே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 1, ஏனோக்கு. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் பார்க்கிறோம். மரணம் வராமல் தேவனே அவனை எடுத்துக்கொண்டார். அடுத்தபடியாக ஏலியா தீர்க்கதரிசி, அவன் சுழல் காற்றிலே அவன் பரலோகத்துக்கு கடந்து சென்றான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று நாம் பார்க்கலாம். பிரசங்கி 8:8 இவ்விதமாக கூறுகிறது, ஆவியை விடாதிருப்பதற்கு ஆவியின் மேல் அதிகாரம் இல்லையாம். அல்லேலூயா! ஒரு மனுஷனுடைய உயிரை அவன் விட்டு விடுவதற்கு, அதாவது விடாமல் பிடித்து வைப்பதற்கு அந்த ஆவியின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது என்று வேதத்தில் பார்க்கிறோம். மரண நாளிலும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா! சங்கீதம் 89:48 பார்க்கும் போது வசனம் சொல்லுகிறது, மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் என்று வேதம் நம்மை குறித்து கேள்வி கேட்கிறது. அதனால் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மரித்தே ஆக வேண்டும். அது தேவனுடைய நியமனம். அதுதான் வேதம் கூறுது, ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் பூர்வத்தாருக்கு அது அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். எனக்கருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அல்லேலூயா! தேவநாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 18:11 பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய அங்கே பேதுருவை போத்து ஆண்டவர் சொல்கிறார், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று அவர் சொல்லி பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்திலே அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கைது செய்ய வரும்போது அங்கே பிரதம ஆசாரியுடைய வேலைக்காரனாகிய மல்கியூசின் காதை பேதுரு அவன் வெட்டுகிறான். உடனே கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவர் பட்டயத்தால் மடிவார்கள். நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டிருந்தார், அவர் இப்பொழுது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை மீட்டிருப்பாரே என்று அவர் சொல்லுவதை பார்க்கலாம். ஏனென்றால் அவர் சொல்லுவது பார்க்க, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணுகிறேன் என்று. அந்த மரணத்தினுடைய அந்த வழியாக அவர் கடந்து செல்வது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அல்லேலூயா! எபிரேயர் 2:9 பார்க்கும்போது, தேவ கிருபினாலே ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா! இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவருக்காக மரணத்தை அவர் ருசி பார்த்தார். அல்லேலூயா! மரணம் ருசி பார்க்கிற ஒரு காரியமா? எதற்காக ருசி பார்த்தார்? மற்ற மனிதர்கள் இந்த பாவத்திலிருந்தும் பாவத்தின் மூலமாக வர்ற சாபங்கள், சாபங்களிலிருந்து வர்ற மரணங்கள், வியாதிகளிலிருந்து அவளை விடுதலையாக்கும்படியாக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா! எனக்கன்பான தேவ ஜனமே,

அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது ஏசாய 25 அங்கே 7 வசனத்தை நாம் பார்க்கும்போது, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அவர் அகற்றி போடுவார் என்று நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது சகல ஜாதிகளில் இருந்து பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் ஒரு முக்காடு அங்கே போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சகல ஜாதி தேசத்தில் உள்ள மக்கள் அவர்களை முக்காடை அவர் என்ன செய்கிறாராம், அகற்றி போடுவார். எந்த மலையிலே அகற்றி போடுவார் என்றார், கொல்கதா மலையிலே அவர் அகற்றி போடுவதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த முக்காடு என்று சொல்ல போடும்போது அது மரணம் என்று நாம் குறிக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த முக்காடு எதற்கு அடையாளமாக இருக்கின்றால், அதாவது பழைய உடன்படிக்கை கொடுத்த அந்த நியாய பிரமாணத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பார்க்கும்போது இந்த முக்காடோடு தான் இன்றைக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் கூட அவரிடத்திலே நெருங்காமல், தேவனிடத்தில் ஒரு ஐக்கியம் கொள்ளாமல், மறுபடியும் பிறக்காமல், தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்காமல், தங்களுடைய மனம் போன போக்கிலே மாம்சம் எதை சிந்திக்கோ அந்த வழியிலே அவர்கள் நடந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. 1 Corinthians 15:56 கூறுது, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுவதை பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மரணத்தினுடைய கூர் பாவமாக அது காணப்படுகிறது. அந்த பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது மோசே அங்கே சீனாய் மலையில போய் தேவனிடத்திலே அவன் கற்பனைகளை அவன் வாங்கி கொண்டு வருகிறான். யாத்ராகமம் 34:33-35 நாம் பார்க்கும்போது, அங்கே அவன் இரவும் பகலுமாக 40 தேவ சமூகத்திலே போய் காத்திருந்து அங்கே 10 கற்பனைகளை அவன் வாங்கி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. 14 கூறுகிறது, அவர்களது மனது அங்கே கடினப்பட்டது என்று நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஆமீன். அவர்கள் பழைய ஏற்பாடை வாசிக்கும் போது பிரதான ஆசாரியர்களாக இருந்தாலும் சரிதான், அந்த நாட்களில் உள்ள அங்கே வேத பாரர்கள் பரிசேயர்கள் சரி சேர்ந்தாலும் சரிதான், அவர்கள் முக்காடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இல்லையா. ஏனென்றால் அந்த முக்காடு அவர்களை விட்டு நீங்காத ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:9-10 பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமலாகி நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது கர்த்தர் ஏசாய சொல்கிறார், உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனுக்கு காட்சி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து விதமாக கூறுவதை பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரண்டே ஒரு பிள்ளை தேர வேண்டுமானால் அவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டுமானால், தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையை கர்த்தரத்தில் அர்ப்பணிக்காமல் மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தரத்திலே வரும்போது அவர்களுக்குள்ள ஒரு முக்காடு காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த முக்காடு என்னப்படுகிறது என்றால், அவர்கள் எவ்வளவுதான் தாங்கள் தேடினாலும் அவர்கள் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தரை அவர்கள் தேடினாலும் கண்டடைய முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்கள் ஆண்டவரை தேடுகிற காரியங்கள்லாம் வீணும் வியர்த்தமாக காணப்படுகிறது. ரோமர் 11:7-8 நாம் பார்க்கும்போது, அப்படியானால் என்ன, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு வரை அவர்கள் தேடுகிறார்கள், மேசியா வருவார் வருவார் என்று அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேசியாவை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கண்கள் அங்கே குருட்டாட்டம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் உணர்ந்து குணப்படாத ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவரை விசுவாசிக்கவில்லை, அந்த அவிசுவாசம் அவரிடத்திலே காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைய தினம் வரைக்கும் அவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்குது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா.
அங்கே இஸ்ரவேலிலே ஒரு பங்கு மனதுடையவர்கள் அவர்கள் கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவுதான் அவர்களுக்கு வார்த்தையை சத்தியத்தை சொன்னாலும் விசுவாசிக்க உடையளவுக்கு அவர்களுக்கு அந்த பக்குவப்பட்ட ஒரு இருதயம் இல்லாமல் காணப்படுகிறது. காரணம் என்ன என்று பார்க்கும்போது, கணநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். எப்படியாவது இந்த ரட்சிப்பை, எப்படியாவது இலவசமாக கொடுக்கிற இந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறார். ஆனால் ஜனங்களோ ஆண்டவருக்கு சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க மாட்டேங்கிறார்கள். அல்லையா. அதனாலதான் அவர்களுடைய கர்த்தரை அவர்கள் காணாமல் அவர்களுடைய மனம் சோர்ந்து போகிறது. அல்லையா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 4:4 அங்கே தேவ சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிய அவர்களுக்கு பிரவேசிக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவள் மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ சாயலாக இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்ன செய்கிறான், மனக்கண்களை குருடாக்கம் பண்ணி போடுகிறான். அதனாலதான் அவர்கள் தேடுகிறார்கள், தேடியும் இயேசுவை கண்டுகொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அவர்கள் கர்த்தரிடத்திலே கேட்கிறார்கள், கேட்டும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் 2 எஜமானர்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்கும் தேவனுக்குமாக, உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறார்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவன் உலகத்திலே அன்பு இருந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நாம் உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி வேறுபடித்தவர்கள் கர்த்தருக்காக வாழும்படியாக அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை கர்த்தருக்காக வாழும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:54-57 நாம் பார்க்கும்போது, அழிவில்லதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறுகிறது. அல்லேலூயா. எது அழிவுள்ளது? இந்த சரீரம், அதாவது மாம்சமும் இரத்தமும் உள்ள இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அழிவுள்ளாத இந்த அழியாமையே அவர்களும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேற்றதாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட உடைய வாழ்க்கையிலே இயேசுவை அறியாமல் இருந்தால், இந்த இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எதற்காக இயேசுவை அறிய வேண்டும்? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள ஒரு வீட்டு காரியங்களுக்காகவோ, வேலை காரியங்களுக்காகவோ, விசா காரியங்களுக்காகவோ, ஒரு நன்மையான ஒரு அற்புதங்களுக்காகவோ மாத்திரம் அவரை பின்பற்றாதவாறு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த அழிவில்லாத பேரின்ப வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளும்படியாக, மரணத்தை ஜெயமாக விழுங்கின அவரிடம் ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அல்லேலூயா, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் வேதம் கூறுபோல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஒரு வெற்றி முழக்கம் இடும்படியாக, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்தும்படியாக தான் அவர் புறப்பட்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தை அவர் அங்கே நிறைவேற்றி முடித்தார். அதெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம், அதாவது நான் நிறைவேற்றவே கர்த்தர் வந்தேன் என்று சொல்கிறார். மத்தேயு 5:17 பார்க்கும்போது, தீர்க்க தரிசனமான நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கிறதுக்கல்ல, அதை நிறைவேற்றுக்கே வந்தேன். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அவர் நிறைவேற்றுவதுதான் வந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் அங்கே சிலுவிலே அடிக்கப்படுகிற இடத்திலே நமக்கு பதிலாக பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அங்கே தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று ரோமர் 8:3 நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் கூட மரணத்தை ஜெயமாக நீங்கள் விழுங்கலாம். அல்லேலூயா. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் கூறுகிறது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த வானத்தின் கீழங்கும் மனிதர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டடப்படவில்லை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. முழங்கால்கள் யாவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முடங்கி ஆக வேண்டும்.
நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணியே ஆக வேண்டும். அதான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடையவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தது போல நீங்களும் நானும் மரணத்தை ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? குமாரனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் போதுதான் நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனுடைய விசுவாசிப்பவனை அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார் என்று வேதம் அங்கே நம்மை குறித்து கேள்வி கேட்கிறது. ரோமர் 10:4 கூறுது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டவரும் ஒருவர் தான். கட்டளையிட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே அவர் செய்து சகலத்தையும் முடித்தவரும் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. 10 கற்பனைகளை இன்றைக்கு யாராலும் கை கொள்ள முடியுமா? முடியாது. அல்லேலூயா. காரணம் என்ன? மனிதன் பாவ சாயலாக அவன் இருப்பதால் பாவத்தை போக்கும் பலியாக வந்த கிறிஸ்து இயேசுதான் அதை சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். கலாத்தியர் 3:24 கூறுபடியாக நியாயப்பிரமாணம் வந்து கிறிஸ்துவத்தை வழிநடத்துற ஒரு உபாத்தியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை வழிநடத்துவது கிறிஸ்துவாய அபிஷேகத்துக்குள் பரிசுத்த ஆவிக்குள் வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாயாக அங்கே இருக்கிறது. அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை அங்கே நாம் கிறிஸ்து மூலமாக இயேசு நமக்கு அவர் நிறைவேற்றும்படினால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாம் நிச்சயமாக நாம் அதிலே நாம் அதை நிறைவேற்றி முடிக்க காணப்படுகிறோம். 2வதாக நாம் பார்க்கும்போது அவர் தேவன் கண்ணீர் யாவையும் துடைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். மரணத்தை ஜெயித்த தேவன் அங்கே சகல ஜனங்களுக்குள்ள கர்த்தராகிய தேவன் எல்லா முகிழ்ந்த கண்ணீரை அவர் துடைக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 Kings 20:5 பார்க்கும் போது அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய்க்கு கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3வது நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லுவதை பார்க்கலாம். இங்கே பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவிடம் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அங்கே நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார் சொல்கிறார். இதை கேள்விப்பட்டவுடனே அங்கே 3வது வசனம் கூறுகிறது. 2 Kings 20:3 கூறுது, எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அங்கே கண்ணீரோடு நாம் தேவனுடைய சமூகத்திலே வரும்போது ஒருபோதும் கண்ணீரை அல்லல் தட்டாத தேவன் அவர் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்தேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கிறான், அறிக்கையிடுகிறான். தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே எந்தவித போராட்டத்தோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு நீ கடந்து செல்கிறாயா? ஒருவேளை யார்கிட்டும் சொல்ல முடியாத பாரங்கள் உனக்கு இருக்கலாம். உன்னுடைய நண்பரிடத்திலே, உன்னுடைய உறவினிடத்திலே, உனக்கு நெருக்கமானவரிடத்திலே, உனக்கு அறிமுகமானவரிடத்தை சொல்ல முடியாதுலாம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருமே உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். ஒரு தீர்க்க தரிசி போய் ராஜாவிடத்தில், நீ மறிக்க போகிறாய், அதனால் இவன் காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து சொல்லும் போது எவ்வளவு ஒரு வேதனையாயிருக்கும். அவன் மனம் கசந்து சுவர்புறமாக திரும்பி கொண்டு அவன் அழுததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உடனே அங்கே ஏசாய தீர்க்க தரிசி அவனை கடந்து செல்லும் போது அவனை கூப்பிட்டு, இதோ அவனுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டேன், ஆதலால் அங்கே நான் அவனுக்கு அவனுடைய ஆயுஷ் நாட்களுடைய 15 வருடத்தை நான் கூட்டி கொடுக்க போகிறேன், நீ போய் அவனிடம் சொல்லு என்று சொல்லியதை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38:5 பார்க்கும்போது 15 வருடங்கள் அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்தவித கண்ணீரோடு போராட்டத்தோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், அந்த கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நான் சிறுவனாய் இருந்த போது என் தாய்க்கு ஒரு நேரம் வயிற்றிலே ஆப்ரேஷன் செய்யும்படியாக ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆப்ரேஷனை குறித்து பல கருத்துகள் அங்கே நிலவினபடியால் அவர்கள் ஆப்ரேஷன் பெறும் பின்பு அவர் உயிரோடு இருப்பார்களா
இல்லாவிட்டால் மறித்து விடுவார்களா என்ற ஒரு சூழ்நிலை போராட்டத்தில் இருக்கும்போது நான் கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு ஜெபித்தேன், ஆண்டவரே சிறு வயதிலே என்னுடைய தகப்பனை எடுத்துக்கொண்டீர், ஆண்டவரே எப்படியாவது என் தாய்க்கு ஆண்டவரே நீர் உயிர்ப்பிச்சை கொடுக்க வேண்டும், ஆண்டவரே இந்த ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்து அவர்கள் குணமாகி வீட்டுக்கு வர வேண்டும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு அவர்களை விட்டால் வேற யாரும் இல்லை என்று நான் ஆண்டவரிடம் அழுது ஜெபித்தேன். அந்த நாட்களிலே கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். என்னுடைய அம்மாவுக்கு அந்த ஆபரேஷன் சக்சஸாக நல்லபடியாக முடிந்தது, அவர்கள் குணமாகி வீட்டுக்கு வந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நம் கண்ணீரோடு தேவடைய சமூகத்திலே வரும்போது நிச்சயமாக கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 126:5 கூறுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க? கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவருடைய சமூகத்திலே வந்து சொல்லுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை துடைத்த தேவன், என்னுடைய கண்ணீரை துடைத்த தேவன், உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அங்கே எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாததுக்கு, அவருடைய மனதுருக்கம் மாறாதது, அவருடைய இரக்கம் கிருபை மாறாதது. அல்லேலூயா. அந்த தேவன் நிச்சயமாக உடைய கண்ணீரை அவர் துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் போது, சங்கீதம் 42:3 பார்ப்பது, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி பார்க்கலாம். அவ்வளவாக ஒரு நெருக்கத்தின் ஒரு சூழ்நிலையிலே அங்கே தாவீது கடந்து செல்கிறான். அல்லேலூயா. அங்கே அவன் கண்ணீர், தன்னுடைய கண்ணீர் தான் அவனுக்கு உணவாக காணப்படுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 56:8 பார்க்கும்போது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவருடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. அந்த துருத்தியில, தண்ணி வைக்கிற துருத்தியில என் கண்ணீரை வையும் ஆண்டவரே, அந்த அளவுக்கு என்னுடைய கண்ணீர் இருக்குது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் கண்ணீரை காண்கிற தேவன். அந்த கண்ணீரை காண்டு விடுவது மாத்திரமல்ல, கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, அங்கே நாம் லாசருடைய கல்லறைக்கு போய் உள்ள காரியங்களை பார்க்கும்போது அங்கே வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் கண்ணீர் வடித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை போல அவரும் கூட அந்த மனதுருக்கத்தோடு மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலே அங்கே நம்மை அதிகமாக அவர் நேசித்தார். அங்கே அவர் சிநேகித்த லாசரு மரித்து போய்விட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கே கர்த்தர் அவரை எழுப்ப போவதை அவர் அறிந்திருந்தும் கூட அவர் கண்ணீர் வடித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரும் கூட துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய உறவினர்களில், உங்களுடைய அறிமுகமானவர்களில் நீங்கள் இழந்து தவிக்கலாம், நிச்சயமாக உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை யாவையும் அவர் துடைக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் கண்ணீரோடு செபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே அந்த உயிர்த்தந்த ஞாயிறிலே ஸ்ரீலங்கா தேசத்திலே அங்கே கிட்டத்தட்ட 350 உயிர்களுக்கு மேலாக அந்த குண்டுவெடிப்பிலே பலியானார்கள். உலகம் முழுவதும் ஒரு நெருக்கங்களுக்குள்ளாக, ஒரு இடுக்கங்களுக்குள்ளாக, ஒரு கஷ்டங்களுக்குள்ளாக அங்கே திருச்சபை கடந்து சென்று கொண்டிருக்கே பார்க்கலாம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக, தெய்வ பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் எவ்வளவு வேதனையோடு இருப்பார்கள், அவள் மனதில் எவ்வளவு ஒரு பெரிய பாரம் இருக்கும், தங்களுக்கு அருமையானவளை இழந்து அது வார்த்தையால் சொல்லி விவரிக்க முடியாது, யாரும் யாரையும் தேற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே தேற்றுவார். அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு தான் தேற்ற முடியும், அவர் ஒருவர் தான் ஆறுதல் படுத்த முடியும். ஏனென்றால் வேதம் கூறுது, அவர்தான் சகல ஆறுதலின் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி கூறுவது போல, எரேமியா 9:1, ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அல்லேலூயா. வேற என்ன செய்ய முடியும் பிரியமானவர்களே? அவர்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆண்டவரே, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, திருச்சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, ஆத்மாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று நாம் ஜபிக்கும் போது கண்ணீரின் ஜபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாக தீமைக்கு விளக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்கிற வல்லவராயிருக்கிறார். இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. அல்லேலூயா.
ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் காலம் கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்பு போல தேசத்திலே சுதந்திரமாக இந்த நாட்களிலே வாழ முடியாது. ஏனென்றால் அவருடைய வருகை நெருங்க நெருங்க பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டான் என்று அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் அகோரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் நாம் பார்க்கலாம். ஆனாலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன். ஆனால் இப்படிப்பட்ட அன்பான பிள்ளைகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக நம் கண்ணீரோடு திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7:17 பார்க்கும்போது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து ஜீவத்துண்ணீரில் உள்ள ஊற்றண்டை நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் தான் மேய்க்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியான் தான் ஜீவ தண்ணீருள்ளை நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர்தான் முகங்கள் உள்ள கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:4 பார்க்கும்போது, அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினர்கள் எல்லாம் ஒளிந்து போம் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு எந்த பாரத்தோடு இருந்தாலும் கூட நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த கண்ணீர் ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 3வதாக பார்க்கும்போது, தேவன் உன் நிந்தையை நீக்கி போடுவார் என்று அந்த வசனம் கூறுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 5:9 வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நிந்தை புரட்டி போட்ட இடத்திற்கு பெயர் தான் கில்கால். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடம் அடிமைகளாக இருந்தார்கள். பலவித வேலைகளிலே, கஷ்டங்களிலே அங்கே ஆளோட்டிகள் மூலமாக நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், நிந்தைக்குள்ளார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அங்கே நிந்தையை புரட்டி போடப்படுகிறது. நிந்தையை புரட்டி போடுகிறது.

ಮಗನೀರಿ ನಿನ್ನ ಮಗನೀರಿ ನಿನ್ನ ಮಗನೀರಿ.

Oh, my God.

I'm going to go to the hospital.

I'm not going to be able to do it.

சங்கம வானொலியின் மூலம் தொலைக்கும் நித்திய விழுத்த நிகழ்ச்சி நேரம். இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நேரப்படி மாலை 6:45 மணிக்கு திங்கள் புதன் வெள்ளி நாட்களிலும்

0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் துதி ஆறாமை உபவாச அபிஷேக தேவசீலிகள் திறந்த நேரப்படி காலை 8 மணிக்கு திறந்த நேரப்படி செயற்படுற என்பதை அறிய தருகிறோம். வந்து கேட்டு தாளந்தை கொடுத்து வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி சங்கமா வானொலி உங்களை அன்புடன் நினைக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்கு செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் டோலி, ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, துதி சோஸ்டர் பாடலுடன் வேத தியானத்தை கொண்டு வருவர் சிஸ்டர் கிரேஸ், துதி ஆராதனை சிஸ்டர் கவிந்தர் ஜல்பானம், கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, உள்ளிற்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்றைய நாளை 4 செய்திகள் தொடர்கின்றன. முதலாவது செய்தி பிரதர் பயந்திரன், இரண்டாவது செய்தி மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, 8:30 பாச ஞான பிரகாசம் கொழும்பு, 9 மணிக்கு பாச அண்ட் ஸ்ரீலங்கா கொழும்பு. இப்பொழுது இந்த நித்திய நிகழ்ச்சியை தொடர்ந்து வழிநடத்தவர் சிஸ்டர் ஒலி, அவருடன் ஒப்பு கொடுப்போம்.
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இன்று எங்கள் மத்தியில் ஆண்டவளே, உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தொடர்ப்பதற்கு முதலாகவே நீங்கள் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற உங்களை பிரசனத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சர்வ சிருஷ்டிக்கு நிஜமான நீர் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பொருட்படுத்து யாவருக்கு ஆண்டவரே வெளிச்சமாக உங்களோட வார்த்தைகளை பிறருக்கு அனுப்புவதற்கு தந்த அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துவதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் உழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அனுமதியா நன்றி இயேசுவே, உங்களோட வாக்குத்தத்தின்படி உங்களோட சித்தத்தின்படி உங்களோட ஜெப ஆவியை உங்களோட அபிஷேகத்தையும் ஒவ்வொரு ஊழக்காரங்களுக்கும் ஊற்றி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. எல்லா மனிதர்களும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவங்களுடைய இருதயங்களை திறந்து நடக்கப்படுற நிகழ்ச்சி மூலமாக உங்களோட வார்த்தையின் மூலமாக அப்பா ஒவ்வொருத்தருக்களையும் ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. சபையின் அஸ்திபாரம் நீங்க ஐயா, சபையின் தலைவனானவர் நீங்க தான். அதுக்கான நன்றி செலுத்துறேன். நீங்களே மூளைக்கல்லாக இருந்து சகலத்தையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மகிமே, உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வேறுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்பாக அவர்கள் ஜெபித்து பாடலை பாடுவார்கள். பிரைஸ்லா சிஸ்டர் கருணா. பாடுவதற்கு வந்திருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி நன்றி.
2: ஆமென். ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு செய்த ஆயிரம் ஆயிரம் நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் உம்முடைய வார்த்தைகளை அறிவுடைய வார்த்தைகளை நாளை கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைய ஒவ்வொரு நாளும் தங்களை ஆராய்ந்து கொள்ள உம்முடைய வார்த்தைகள் உதவட்டும் ஆண்டவரே. அப்பா, மன்னாவினாலே நீர் போஷித்தவர். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு உம்முடைய மன்னாவை கொடுத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்தவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை பொழுகிறோம், உண்மை மாட்சிமைப்படுத்துறோம். ஆண்டவரே பிதாவே என்று அழைக்க எங்களுக்கு கிருபை அளித்தவர் நீர். ஆண்டவரே புதிய இஸ்ரவேலர்களாக உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை அழைத்திருக்கிறீங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைத்திருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட எங்களை அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி. ஆண்டவரே எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். அப்பா எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறவர், எங்களை தூக்கி எடுக்கிறவர், ஒரு தகப்பனை போல எங்களை நீர் சுமக்கிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்துங்க. தாழ்ந்தை ஒரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் உடைய கிருபையினாலே தாங்கி வழி நடத்துங்க. ஆண்டவரே சாரன் லஸ்லி பிரதருக்கா அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படியா கிருபை அவர்களுக்கு எப்போதும் தேவையாண்டவரே. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக பொழுது ஜெபிக்கிறோம். அது போல மகேந்திரங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து இந்த சத்தியத்தை அப்பா இந்த உலகம் அங்கிலும் கடந்து போகும்படியாய் செய்யப்படுகிற சங்கமம் கிறிஸ்துவானலிக்கு உதவி மொத்த அசயமாயிருக்கிறது. அப்பளாரே சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் டோலிக்காக அவனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உடைய ஊழியத்திலே குழுங்கிரமாய் வந்து சௌரி செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்க அறிவிங்க. ஆண்டவரே தொடர்ந்து குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் சுகமாரோக்கியம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பேராக உடைய திருப்பாத தண்டையிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா ரட்சிக்க கூடாதபடி அப்பா உம்முடைய கரங்கள் குறுகி போகவில்லை என்றது ஜனங்கள் அப்பா உம்முடைய சத்தியத்தை சொல்ல தங்களுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. ஆண்டவரே இது கனமான ஊழியம் கர்த்தாவே. அவர்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தை நீர் போதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேகரையுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாய் நீர் அவர்களை பயன்படுத்தி அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஞானப்பிராசம் உங்களுக்கு நீங்க கொடுத்த சுகத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து அப்பா உங்களுடைய கிருபை அந்த தகப்பனார் மேல் இருக்கட்டும். அப்பா நிறை வயதிலும் முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற அந்த வார்த்தையும்படியே அப்பா நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறீங்க. அந்தவரே அப்படியே அவர் தொடர்ந்து உடைய சத்தியத்தை சொல்ல கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அவரோட கூட இருங்க, வழி நடத்துங்க. அது போல இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த மக்களை அழைத்த தேவன் நீர் கர்த்தாவே. அவர்கள் கர்த்தாவே செங்கடலை பிளந்து உம்முடைய சத்தியத்தை இதுவரை பறைசாற்றி கொண்டிருக்கிற ஒரு சிறு கூட்டம். ஆண்டவரே அழைத்த அழைப்பிலே அவர்கள் உண்மையற்றவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தர் நீர் அவர்களோட போதும் கூட இருந்து அவர்களை நீர் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தவர் நீர்தானே கர்த்தாவே. அப்பா அவர்களை தப்புவித்தவர் நீர்தானே. நீர் ஒரு தகப்பனாய் அவர்களை நீர் எப்போதும் கண்டிக்கிறவராயிருந்தாலும் அன்பு காட்டுகிறவராயிருக்கிறீர் சுவாமி. தொடர்ந்து உண்மை உள்ள அந்த யூதர்களை எப்போது நீர் பாதுகாக்கும்படியாய் சாத்தானுடைய கூட்டங்களிலிருந்து தப்புவிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து சொபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நீங்க அறிவிங்க. ஆண்டவரே எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தகப்பன் நீர். அப்பா நீர் பரலோகத்திலே இருந்து இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறவராயிருக்கிறீர். அப்பா ஒவ்வொருவர் பேசுவதை நீர் காது கொடுத்து கேட்கிறீர் என்று வேத வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே அப்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பயந்தவர்களாய் எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய உதடுகள் எல்லாவற்றையும் காத்து கொள்ளும்படியாய் இருதயத்தை காத்து கொள்ளும்படியாய் எங்களோட கூட போதும் இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல இஸ்ரவேல் மக்களோட கூட வந்து இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அயல் உள்ள நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நாடுகளும் உமக்கு எதிராக விரல்களை நீட்டாதபடி அவர்களையும் நீர் கர்த்தாவை கண்டித்துணர்த்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியம் அந்த தேசங்களுக்குள்ளே கடந்து போகட்டும். நீரே மேசியா என்று எல்லாரும் அமர்ந்திருந்து அறியட்டும். ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த ஜனங்களுக்கும் காண்பிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆபத்துக்களிலே இருந்து காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா தகப்பனே இன்னமாக சத்தியத்தை அறியாத ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய விடுதலையும் உம்முடைய கரத்திலே உண்டு ஆண்டவரே. சிறை கதவுகளுக்கு கூட உம்முடைய வார்த்தைகள் கடந்து போய் அங்கே விடுதலையை உண்டாக்கட்டும், ரட்சிப்பை உண்டாக்கட்டும். அது போல வைத்திய சாலைகளுக்குள்ளே உம்முடைய வார்த்தைகள் கடந்து போய் அங்கே இருக்கிறவர்கள் சுமாரோக்கியம் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக கொடுக்கிறோம். அது போல போதை வஸ்துல அடிமையாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தப்புவீங்க ஆண்டவரே. அப்பா தெளிந்த புத்தியை கொடுங்க, ரட்சிப்பை காணும்படியாய் கண்களிலே தெளிவை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க. இந்த உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் மங்களில் இருக்கிற இயேசுப்பா நீங்க பெரியவர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு பிசாசுகள் நடுங்கும் என்று சொல்லப்பட்டது போல உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த இயேசுவின் நாமத்துக்கு இந்த பிசாசுகள் நடுங்கி ஓடட்டும். இந்த ஜனங்களின் கட்டுக்களில் இருந்து அப்பா எல்லாரையும் விடுதலையாக்கும் வழியாய் சாத்தானுடைய திட்டங்களை அறுத்து போடுகிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்கிறோம், உங்களையும் மூடிக்கொள்கிறோம், குடும்பங்களை மூடிக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கனடா தேசத்தை ஆசீர்வதிங்க, இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படியா எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.

0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அருமையான பாட்டை பாடினீர்கள், அருமையாக ஜெபித்தீர்கள். கல்வாரி சிநேகம், ஆமென், எங்களை கருத்திடும் என்னை, கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை. ஆமென், எங்கள் பாவங்களை அவருடைய இரத்தத்தினால் மட்டுமே எங்களுக்கு அதில் விடுதலை உண்டு. அவருக்கு மட்டுமே எங்கள் பாவங்களை கழுவ முடியும். அருமையான பாட்டுகளை பாடி ஜெபித்து ஆசீர்வதித்தீர்கள். நன்றி சிஸ்டர், உங்களை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஞானம் பிரகாசுக்கு ஜெபிக்க மறந்துட்டேன். நாங்கள் அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். கத்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார். கத்தருக்கு சோத்திரம். அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இன்று அவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். கத்தர் நேற்றும் இன்றும் மாறாதவர். நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கண்மலையாக இருந்து அவரை இன்று மற்றும் பாதுகாத்து எல்லா விதமான பலவீனத்திலையும் பாஸ்டரை கத்தக்க நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமீனப்பா. நீங்க பாஸ்டரை அசைக்கப்படாமைக்கு இன்று வரை என் கண்ணு மணிமணி காத்து வந்தீர்கள். எங்களுக்கு அந்தவரே உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஜீவனுள்ள வார்த்தையில எங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவரை சுத்த கிருபையினால காத்து அவரை பெல்லப்படுத்தி எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டர். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்க யாவரும் அன்போட சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்களை வரவழைப்பமாக. அவர்கள் வந்து துதி ஆராதனை பாடல்களையும் தேவ ஞானத்தையும் எடுத்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென், பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி.
2: ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்த, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண, உண்மை துதிக்க இந்த இடத்திலுமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே

சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. அது பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக அநேகருக்கு ஆசீர்வாதமா இந்த வார்த்தைகள் சொல்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். நன்றி ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே நேர் வரும் போது குறைவுகள் மாறும்.

நிறைவான பரிசுத்தாவியானவரே, நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, பலவீனம் பலமாய் மாறும், சுகவீனம் சுகமாய் மாறும். நீர் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். பாத்திர நீரே பாத்திரம், யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறும் அவர், யூதா கோத்திர சிங்கமும்.

பாத்திர இயேசுவேம் யூதாக்கோத்திர சிங்கமும் தாவீதின் வேரும் அவர் ஜெயங்கொண்டார், அவர் வெற்றி சிறந்தார், ஜெயங்கொண்டார்.

ரத்தத்தினார் மீட்டெடுத்தேன் ராஜாக்களாய் மாத்தியவர், ரத்தத்தினால் மீட்டெடுத்தேன் ராஜா.

எவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இருப்பதில்லை. தேவனால் செய்யக்கூடாத காரியம்

வல்ல காரியம் செய்திடுவாள், வல்ல காரியம் செய்திடுவாள். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இருப்பதில்லை. தேவனால் செய்யக்கூடாத காரியம்

0: സ്വസ്തിക ഉണക്ക് ഉണ്ട്. നന്ദി തകപ്പനെ, എല്ലാ തുതികനും മഹിമയും ഉമക്കൊരുവരക്കെ. ഉമ്മയെ ഉയർത്തുറോം, നീരേ പാത്ര തുതിക്കു പാത്രരേ. ഉമ്മയെ തുതിക്കുറോം, ഉമ്മയെ പോറ്റുറോം, നന്ദി ചെലുത്തുറോം. ആമേൻ ആമേൻ. എന്ന വേളയിൽ നാൻ എടുത്തുകൊണ്ട വസനം, ധ്യാനത്തുക്ക എടുത്തുകൊണ്ട വസനം വന്ന് 34 സംഗീതത്തിലെ കത്രേ നാണ് കാലത്തിലും സോസ്തരിപ്പേൻ, അവർ തുതി എപ്പോഴും എൻ വായിലിരിക്കും. കത്തരക്കുള്ള നാത്തുമാ മേന്മൈ പാരാട്ടും, സിറുമപ്പെട്ടവർ അതെ കേട്ട് മകിഴുവാർകൾ. എന്നോട് കൂടെ കത്തരെ മഹിമപ്പെടുത്തുങ്ങൾ, നാം ഒരുമിച്ച് അവർ നാമത്തെ ഉയർത്തുവുമാക. നാം കത്തരെ തേടിനേൻ, അവർ എനക്ക് സെവി കൊടുത്തു. എന്നുടേ എല്ലാ പയത്തുക്കും എന്നെ നീങ്കലാക്കി വിട്ടാർ. അവർ അവരെ നോക്കി പാർത്ത് പ്രകാശം അടയാർ. അവർ മുഖങ്ങൾ വെക്കപ്പെട്ട് പോവതില്ല. അപ്പടിയാ ഇന്ന് നാട്ടിലെ നാങ്ങൾ ധ്യാനം പണുമ്പോൾ ദേവനുടേ വാർത്ത എപ്പോഴും അവരെ ഉയർത്തും പോതും, അവരെ മേന്മപ്പെടുത്തും പോതും, അവർക്ക് നന്ദി ചെലുത്തും പോതും, അവരുടെ വാർത്തകൾ എങ്ങടെ വായില എപ്പോഴും, അവരുടെ തുതി എപ്പോഴും ഇരിക്കുമെന്ന് ചൊല്ലിയിട്ടുള്ള തുതി എന്റെയൊക്കെ പാടൽ മാത്രമില്ല, ദേവനുടേ എപ്പോഴും നന്ദി ചെലുത്തലുകളെ. നിങ്ങളെ സുഖത്തോട്, ബലത്തോട്, ആരോഗ്യത്തോട്, സമാധാനത്തോട്, സന്തോഷത്തോട് എപ്പവും വച്ചിരിക്കുന്ന ദേവൻ അവർ ഒരുവതാണ്. അതക്കാകവേ നാങ്ങൾ നന്ദി ചെലുത്ത ചെലുത്ത അവർ മിച്ച കാര്യങ്ങളെല്ലാം അനുകൂലങ്ങളെ അവർ ഏർപ്പെടുത്തി വെച്ചിരിക്കാൻ. ഏക്കനവേ എങ്ങളെ അൻപു കൂന്തപടിയാ, മുൻപ് അൻപു കൂന്തപടിയാ. അവരെല്ലാവറ്റെയും എങ്ങൾക്ക് യാവറ്റെയും ചെയ്ത് മുടിത്തിട്ട് എങ്ങൾക്ക് നന്ദി ചെലുത്തുറത്തക്ക് ഞങ്ങൾ അതെ മുതന്മയാക അതെ ഞങ്ങൾ ഏറെടുക്കണം. നന്ദി നന്ദി നന്ദി എൻ്റെ എപ്പോഴും എല്ലാ കാര്യങ്ങൾക്കാകും ഞങ്ങൾ അത് ഞങ്ങൾ ആത്മാ വാഴ്ന്നത് പോലെ എല്ലാവറ്റിലും വാഴ്ന്ന് സുഖമായിരുങ്ങളെന്ന് ചൊല്ലാൻ ഒവ്വൊരു വാർത്തയും ഞങ്ങൾ ചൊല്ലുമ്പോൾ ആത്മാക്കുള്ളാകളുണ്ട്. ഞങ്ങൾ ആത്മാ ബലപ്പെടുകിറത്. അപ്പൊ ഞങ്ങൾ നന്ദി ചെലുത്തും പോതും അതേതാണ്. അപ്പൊ എപ്പവും വന്ന് ബലപ്പെടുകിറത് ആത്മാ വാഴ്കിറത് പോലെ എല്ലാവറ്റിലും വാഴ്ന്ന് സുഖമായിരിക്കുമ്പടി എൻ്റെക്കുള്ള അന്ന് നന്ദിയുള്ള ഹൃദയം എങ്ങൾക്ക് എപ്പോഴും അതാണ്. നിങ്ങൾ ആത്മ കത്തര കത്തരക്കാലത്തിൽ ഞങ്ങൾ സ്വസ്തരിപ്പോ. അവർ തുതി എപ്പോഴും എങ്ങൾ എപ്പോഴും എവിടെ നേരം ഉണ്ടാളും ഞങ്ങൾ അവരോട് തരിച്ചിരിക്കും പോതും എന്ത നേരത്തിലും അവരോട് ഞങ്ങൾ കൂടെ ഇരിക്കുമ്പോൾ. അപ്പൊ ഒരേ ഇടത്തിൽ വന്ന് ഞങ്ങൾ ഇരിക്കണമെണ്ടില്ല. എങ്ങടെ ഹൃദയം എങ്ങനെ ഇരിക്കുന്നതെന്താണ് മുതൽ ഞങ്ങൾ പാർക്കണം. ഹൃദയം അവരോട് ഇണയത് അതാണ് അവർ ചൊല്ലാർ. അമന്തിരുന്ന് നാനേ ദേവൻ എന്റെ അറിഞ്ഞു കൊള്ളുങ്ങളെന്ന് ചൊല്ലാർ. അപ്പൊ അമന്തിരുന്ന് ഞങ്ങൾ എന്റേക്കുള്ള വന്ന് അവരോട് ഞങ്ങൾ എപ്പോഴും വന്ന് ധ്യാനം പണുമ്പോതും ദേവനോട് ഇരിക്കുമ്പോതും എന്താ ഹൃദയം എങ്ങൾക്ക് എപ്പോഴും അവരോട് കൂടെ ഇരിക്കേക്കുള്ള അവർ ചെയ്ത ഉപകാരങ്ങളെ ഒരുപോലും മറവാദികളോട് ചൊല്ലി എന്നാത്മാവെ കത്തരെ സ്വസ്തരി. അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും മറവാതെ. അപ്പൊ ഞങ്ങൾക്ക് അത് മുടിവിലതാണ് ഞങ്ങൾ എപ്പോഴും ചൊല്ലത്. ആനാൽ അവർ ചെയ്ത ഉപകാരങ്ങളെ ഞങ്ങൾ മറവാമൽ ഇരിക്കുമ്പടിയാകെ ദേവനെ എപ്പോഴും ഞങ്ങൾ നന്ദി ചെലുത്തലോടെ അത് നന്ദി അറിതലുള്ളവർകളാ ഇരിക്ക വേണമെന്നത് വന്ന് അവർ ചെയ്ത കാര്യങ്ങൾ ഞങ്ങൾ ഇന്നും അന്ത കാര്യത്തിലാണ് ഇരിക്കണം. അതേപോലെ അതെത്താൻ ഞങ്ങൾ അനുഭവിക്കാൻ വേണം. ദേവനുടെ അൻപ ഉണർന്ന് എപ്പോഴും വന്ന് അവരുടെ അൻപ ഉണർന്ന് എന്നത് മുറ്റിലും നമ്മെ സാർന്നത് എപ്പോഴും വന്ന് ഞങ്ങൾ അവരോട് സാർന്ന് ഇരിക്കുന്നതാണ് അന്ത അൻപ്. അവരെ ഞങ്ങൾ മഹിമപ്പെടുത്ത ഒരു ഉപവാസ നാളിലെയോ അല്ലാതെ എന്നുണ്ടാലും അവരെ ദേവനുടേ നാമത്തെ ഉപവാസത്തിലെ ഞങ്ങൾ മഹിമപ്പെടുത്താതെ ചെയ്താത്താൻ എങ്ങൾക്ക് പതിൽ വരമേണ്ടതില്ല. ആനാ അന്ത അൻപ് മുൻപ് അൻപ് കൂന്താർ. അവർ അൻപാ ഇരിക്കുന്നപടിനാല് ഞങ്ങൾ അവരോട് തരിച്ചിരിക്കുന്നത് എവ്വളവ് ആനന്ദമാ ഞങ്ങൾ സന്തോഷമാ. അതാണ് അവർ ചൊല്ലുന്നത് ദേവനുടേ അൻപ ഉണർന്ന് മുറ്റിലും നമ്മ അത് അൻപോട് ഇരിക്കുന്നത് അവരോട് സാർന്നിരിക്കുന്നത് എങ്ങളെ പുറത്തത് ഞങ്ങൾ മഹിഴ്ചിയോടും സന്തോഷമാവും ഇരുപ്പത് നാം കരത്തിട്ടാണുള്ളത്. അത് ദേവനെ സാന്തതല്ല. ഏനണ്ടാൽ അവരെ ഞങ്ങൾ സാർന്നിരിക്കുമ്പോൾ അവരെങ്ങളോട് കൂടെ ഇരിക്കുന്നത്. അപ്പൊ അത് അവരോട് ഞങ്ങൾ എപ്പോഴും ഞങ്ങൾ സാർന്നിരിക്കുമ്പോൾ ദേവനെങ്ങളാണ്ട് ആണ്ടവരോട് കൂടെ ഇരിക്കുന്ന അന്ത സന്തോഷം സമാധാനം അൻപു സന്തോഷം സമാധാനം പോന്ന ജാവറ്റയും ദേവൻ നമുക്കുള്ളാകവേ വൈത്തിരിക്കാൻ. നാം എപ്പോഴെല്ലാം ദേവനുടെ അൻപെ ഉണരാമൽ പോകുമോ അതൊക്കെ കാരണം ദേവൻ കൂറിനതായി മങ്ക ചെയ്ത് അതൊക്കെ കാരണം വേറെ എതിയോ അധികമാക ഞങ്ങൾ അതെ അതെ അവരെ വിട്ടിട്ട് ഞങ്ങൾ വേറെ ഒരു പക്കമായി തിരുമ്പുറ അവരോട് ഞങ്ങൾ സാന്തിരിക്കാമൽ വേറെ പക്കം എങ്ങൾക്ക് നേരം ചെലവഴിക്കണമെണ്ടാൽ അന്ത അൻപ് അവരോട് ഞങ്ങൾ ചെലുത്തുന്ന അൻപ് അവരോട് സമാധാനമായി ഇരിക്കിറത്തെ അത് മാറ്റരുത്. എന്നാ ഞങ്ങൾ അന്ത അവരോട് സാന്തിരിക്കിറത്തെ വിട്ടിട്ട് വേറെ പക്കമാങ്ങടെ നേരത്തെ ചെലവഴിത്തമെണ്ടാൽ അന്ത അൻപ് അവരുടെ അൻപ ഞങ്ങൾ മുറ്റിലും ഉണര മുടിയാതെ. അതാണ് അവർ ചൊല്ലാർ അൻപ് സന്തോഷം സമാധാനം പോന്ന ജാവറ്റയും ദേവൻ നമുക്കുള്ളാകവേ വൈത്തിരിക്കാർ. അപ്പൊ ഏനണ്ട അവർ ചൊല്ലാർ അന്ത ഉള്ളുക്കുള്ള നിങ്ങൾ ഉള്ളുക്കുള്ള ഇരിക്കുന്നത് ഞങ്ങൾ വെളിക്ക് കൊണ്ടുവരണമെണ്ടാൽ അവരെ സാന്ത് കൂടെ ഞങ്ങൾ ഇരിക്ക വേണം. ഏനണ്ടാൽ അവർ ചൊല്ലാർ ദേവനുടെ കിരുവയെയും ജേസു മുടിത്ത കിരിയകളെയും മഹിമപ്പെടുത്താമൽ
1: நம்முடைய சொந்த முயற்சிகளினால் தேவனை பிரியப்படுத்த எண்ணும் போது நமது சந்தோஷத்தையே நாங்கள் இழந்து விடுகிறோம். ஆகவே மறுபடியும் தேவன் சந்தோஷத்தை தருமாறு ஜபிக்காமல் தேவனுக்கு கனத்தை செலுத்தி அவருடைய வார்த்தையை நம்பும்படி திரும்புங்கள். மகிமைப்படுத்துவ என்பதற்கு எப்பவும் வந்து நாங்கள் அவரோடு சார்ந்து இருக்கும் போது ஆண்டவரே உமக்கு நன்றி, நாங்கள் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி என்று அவரோடு அந்த நன்றி உள்ள இருதயத்தை நாங்கள் வைத்திருக்கும் போது தேவன் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற அந்த உணர்வை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சில நேரத்தில் உலக கவலைகள், உலகத்தால் வருகிற அந்த செய்திகள், உலகத்தில் அப்படியான இதுகளை சார்ந்திருக்கும் போது கவலை வரும். ஆனால் தேவனை சார்ந்திருக்கும் போது, அவரோடு தரிச்சிருக்கும் போது அந்த அன்பு எங்களை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ளும். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக அதை நாங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது உங்களுடைய உள்ளான மனிதன் இந்த மாறுவானை ஒழிய அவர் அல்ல, அவரை இருக்கிறவராகவே கண்டு புகழ்ந்து அவர் நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கிற நன்மைக்காகவும் அவர் நம்மிடம் பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி அவரை அங்கீகரிப்பதுதான் நாம் அவரை மகிமைப்படுத்தும் விதமாகும். அப்படியாக நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இப்ப இதுல இருந்து இந்த ரேடியோ கூடாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டவளா இந்த இடத்துல கூடியிருக்கிறதும் அவரை மகிமைப்படுத்துற நாங்கள் அந்த உபவாச நாளண்டு நாளைக்கு நியமித்த அந்த நாளைய தினத்துல அவர் கூடாக பேசி ஊழியக்காரன் கூடாக பேசின அந்த உபவாசத்திலும் கூட இருந்து இருக்கும் போது இப்பொழுதும் எங்களுக்குள்ளதான் அந்த உள்ளான மனிதன் வெள்ளமையாய் வெளப்பட. அப்படியாக இந்த வார்த்தை கூடாக நான் இதை பகிர்ந்து கொடுக்க இந்த ஆண்டு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
2: நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அது மட்டுமல்ல வேத தியானம் சங்கீதம் 34வது சங்கீதத்திலே ஒரு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். அன்பு வார்த்தை இந்த ரெண்டு மங்களுக்குள் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக விவரமாக எடுத்து கூறுகிறேன். மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ.
2: யூ ஆர் வெல்கம். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கவி கவிந்தா அழைக்க போறோம். பிரஸ்லோ சிஸ்டர் கவி கவிந்தா மைக் ஓன் பண்ணுங்க. பிரஸ்லோ சிஸ்டர் கவி கவிந்தா மைக் ஓன் பண்ணுங்கம்மா. அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறார். ஊழியம் செய்ய வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு வந்திருக்கிறார். அவர் மைக் ஓன் பண்ணவில்லை. பிரஸ்லோ சிஸ்டர் கவிதா அவர் வருவார். அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து நெத்தடியா இருக்கும் என்று தெரியவில்லை. அவர் வருவார், வரும்முறை காத்திருந்தான். முதல் தடவையாக இந்த வார்த்தைகள் வெளிச்சத்திலே தானும் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், பாடல் வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்த சகோதரி என்னோடு பேசியிருக்கிறார். நான் அவரோட பேசியிருந்தேன். அவர் வருதா கூறியிருந்தா வந்து விட்டார். பிரஸ்லோ சிஸ்டர் கவி கவிந்தா, பிரஸ்லோ ஒரு ஒரு நிமிஷம், பிரஸ்லோ சிஸ்டர் கவி கவிந்தா, பிரஸ்லோ மைக் ஆன் பண்ணுங்க. நடந்து முறை அழைப்பு பார்த்து இல்லாட்டி அவர் பிரஸ்லோ சிஸ்டர் கவி கவிந்தா பேச முடியுமா? மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே,
3: நன்றி, நன்றி. நாங்கள் மறுபடியாக அழைக்க பார்ப்போம் வருவார்கள். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் அன்போடு சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி.
3: ஆமேன். ஆமேன். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நன்றி.
4: Yes, Lord, we thank you, Lord, once again, Father, for this wonderful evening, Lord, where the Velicham is arriving, Lord, from all the way from Toronto, Canada, Lord, and also, Lord, for we pray, Lord Jesus, that we would be able to connect with Sister Kavi Kavinda all the way coming from Jaffna, Lord, that you would open up, Lord Jesus, all the hindrances, Lord, that are coming, Lord, because of any kind of issue, Lord, technical difficulties, Lord, you would open up, Lord Jesus, that she will be able to come in and join us today and glorify your name, Lord, as she has a heart to praise you and worship you and glorify you. You would open the doors, Lord Jesus, no man can shut. So we thank you, Father. Now we pray, Lord Jesus, even as we, Lord, bring Nithya Balicham, Lord, the hearers, the listeners, Lord Jesus, as they are lined up at this very moment, Lord, from different parts of the different time zones and different parts of the world, Lord, 210 nations. Lord, we do not take this light. This is your work. This is your kingdom power coming through your authority into the nations of the world, into the people, Lord, that you have brought in, Lord Jesus. Even 2,000 odd people at one sitting, Lord, and many radio channels also joining, Lord, accordingly to, Lord, make it available, Lord Jesus, to go into this nation as well, along with Lord Jesus, the Sangamam Radio Gospel that is, Lord, emanating at this time, Father. So we thank you for it, Lord, and we thank you, Father, for the way, Lord Jesus, that you have, Lord, chosen, Lord, to the end days of ministry, Lord, to go in. And Lord, we thank you, Lord, listeners, Lord, that have come in and joined in, Lord. It's no accident, Father. This is the way that you have drawn them by thy Spirit unto yourself, Lord, and what you have, Lord, already, Lord Jesus, ministered to them, Lord, through the songs, through the worship, through all that has been going on already, Lord. And even as Sister Dolly is hosting today, be with the leader and guider and helper and anointer, Lord, all the way, Lord, right from the beginning to the end, Lord. You are with her, Lord, and leading her and guiding her as well. And also Brother Mahendran, Lord, who has been working so much, Lord, to bring, Lord Jesus, all the coordination of the calls and everything to put it together, Lord, and working so hard along with it, Lord. Give him, Lord Jesus, your patience and your, Lord Jesus, the anointing power of the Holy Spirit rest upon him, Lord, and wonderful way in which you would lead him and guide him each step of the way, Lord, according to your call and the way in which you have called him out, Lord, and brought forth, Lord Jesus, the very the burden that he carries for souls, Lord, from Varthe and Velicham to Nithya and Velicham, and Lord, even Lord, the weekend meetings, Lord, we give them all to you, even as you have put that burden upon Leslie, Lord Jesus, to start these weekend meetings, Lord, which have become such a glorious thing, Lord, and a way in which to bless many nations of the people that cannot attend church, or Lord, in any other way, Lord, to go into their homes, go into the hospitals, go into many ways in these people that are listening, will also, Lord, support the ministry by passing it on, Lord Jesus, the message, Lord, how it's been emanating, Lord, to bring forth such a blessing. So we thank you for that, Lord, and we also thank you, Lord, for many that have already joined and praying, Lord, and worshipping and glorifying you, Lord. Sister Karuna, Sister Grace, who has been already also, Lord, brought forth, Lord Jesus, between those two sisters, we have been bringing forth your Lord Jesus, the worship and praise, Lord, and also Sister Lord Jesus, the Sister Mela, who is already waiting and also participating, Lord, in this ministry, Lord. So we thank you for all their worship and adoration and praise and thanksgiving to you, Lord Jesus. And we thank you, Lord, for Sister Rita, who is working, Lord, in the background, Lord, along with Brother Leslie, Lord, as Brother Leslie is doing all the recordings, Father. So we thank you, Lord, oh, every bit of this, what's going on in the teamwork, Lord. Lord Jesus, this is to honor and lift your name up, Lord, to honor and glorify your name, even as you have promised in your word, Lord. When you are being lifted up, you will draw all men unto yourself. And that is exactly what is going on at this very moment, Lord, with this channel, Lord, with this network, Lord. Thank you, thank you, thank you, Jesus. We thank you, Lord, for the glorious way, Lord, you are touching your people, Lord. Lord, they are the very way that you have said, Lord. It is not by might nor by power, but by my spirit, saith the Lord, that this mountain will crumble and fall. Whatever burdens they are carrying, whatever situation they are in, Lord Jesus, that they will put their trust in you. They will look up to you, the author and the finisher of their faith. They will not look to the right or to the left, Lord, because they are come at the help, Lord. From where does our help come from? But from the living God who comes from the glory that comes from heaven above unto those that look up to you, Lord. So we thank you, Lord. You are very present help in time of trouble, that you have said, Psalm 46, verse 1 as well, Father. And all things work together for the good of those who love God and are called according to his purposes. Romans 8, 28, you have promised them, Lord. So, Lord Jesus, increase their faith, Lord. Lord, let them not, Lord Jesus, think, I've been praying too long. I've been waiting upon the Lord too long. And that is the waiting is not denial. It is only to see how much patience that the Lord's trying time would bring forth much of the deliverance, much of the power to be revealed in his right time, in his season. And he is waiting to do that for you in the name of Jesus. So we thank you, Lord. Thank you, Lord. even as your Lord Jesus preparing the word to Lord go into these lives, Lord, that are waiting upon you, Lord. Father, Lord, we thank you, Lord. They that wait upon you, Lord, shall renew their strength. They can walk and not be weary. They can, Lord Jesus, run and not be weary. They will walk and not faint. And we thank you, Lord, because they will, Lord Jesus, like wings, Lord, with eagles, like wings, Lord, will, Lord Jesus, do that, Lord, according to your will and your promise upon their lives. We decree and declare that very promise, oh God, as you are giving them that patience, you are doing according to your will and your purposes in their lives as they look up to you emotionally, Lord, physically, mentally, every way possible. The word is waiting to bless them, Lord. All the word that you are preparing, Lord, through the saints, Lord, that are going to come forth and prepare and, Lord Jesus, bring forth the word upon these hearts and lives, Lord, will, Lord, not bring, Lord, return to us void, but Lord, bring much of what you have prepared for to bless them, so they will grow, they will not be weary, but they'll be strengthened, quickened, and revived by the word, and they will see the much of the glory of the power of God that will go bring forth them, bring much deliverance and save them, and bring them, Lord Jesus, much of the victory upon their lives, no matter what their circumstance. So we thank you for hearing our prayers, Lord, when as we lift them up to you, Lord Jesus, as you're interceding for us at the right hand of the Father, in Jesus' name we pray. Amen and amen.
3: Amen. Amen, amen. Praise the Lord. Nandri, nandri, Sister Armia. Jabithinga Kathra, Nama Matume, Magime Padivadaha, Nandri, nandri. Ipradu Maripadiyaga, Sister Kavida, Kupuduva, Onga Illa Pola Irundalam, Nangipa Jabipa Uliar Kalakandi, Adhikku Pravi Vandalam Varuvaral. Kathra Sotram, Nandri, Ipradu Sister Dolly Avargal, Uliar Kalakku Jabithu, Siriya Padali Padivarkal, Nandri, நன்றி நன்றி அப்பா நன்றி எஸ்வே இந்த ஊழியக்காரர்களை நீங்க பேர் சொல்லி அழைத்து வந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துற பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் அப்பா பாருங்கும் உங்களுடைய வாசனை வீசும் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற மக்கள் மேல ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி உங்களை தேவன்பாலையும் அபிஷேகத்தினாலும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று கூறும் பொழுது அப்பா அது எங்கள் ஜீவியத்துல அது மற்றவர்கள் காணக்கூடியதாக எங்கள் பேச்சில் எங்கள் நடக்கையில எங்களுடைய கிரியையில எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதற்கு அழைத்து வந்த ஊழியர்காரர்களை அழைத்து உங்களோட பரிமள தைலத்தை ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன் இந்த நேரம் ஆண்டவரே ஜப ஆவியின் ஆவியை அவர்களுக்குள்ள ஊற்றி ஆண்டவரே உங்களை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு அழைத்து வருகிற ஒவ்வொரு ஊழியர்காரர்களுக்கும் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா உங்களோட ஜபமே ஜெயம் ஜெபம் இல்லாவிட்டா அப்பா நாங்க இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது ஜெப பாரத்தையும் ஆத்மா பாரத்தையும் யாவருக்கும் கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா அப்பா உங்களோட நாமத்தை உயர்த்துற ஒவ்வொருதலையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே உங்களுடைய வழிகளை எங்களுக்கு தெரியும் உங்களுடைய பாதைகளை எங்களுக்கு போதிப்பதற்காண்டவரே அழைத்து வந்த இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் உங்களுடைய நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு அப்பா அவங்களுக்கு பலனின் சத்துவத்தின் தைரியத்தின் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் இது உங்களுடைய உங்களுக்குரிய ஊழியம் அப்பா யாவரையும் தாழ்மையான தேவ பயத்தோடு நடப்பதற்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் நன்றி எஸ்வே நன்றி ஆமேன் ஆமேன் ஆமேன்

தன் ஜப வேலையுமை தேடி வந்தேன் தேவா.

0: அப்பா, உங்களை நாம் நாடி வரும் பொழுது ஆண்டவரே, ஜெபமே ஜெயமாக எல்லாரையும் வெற்றியோடு நடப்பதற்கு ஜெயம் கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த கிருபையும் உங்களுடைய அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு மகேந்திரன் ஐயா அவர்களை வரவேற்பமாக அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். மகேந்திரன் ஐயா,
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
0: ஆமென், ஆமென். வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுங்கள். ஆமென்,
1: ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கவிதா, பேச முடியுமா?
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே நித்தியத்திலே முதல் முதலாக யாப்பான தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நேர்த்து தாருங்க, துதித்து ஆராய்த்து ஒரு பாடல் பாடுங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன், வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன். என்னுடைய பேர் கவுந்தினி, நான் ஜாப்பானத்தில இருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் இவ்வேளையில நாங்கள் துதி வேலைகளை நான் நடத்துகிறேன். தேவனுடைய கரங்கள்ல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். பரலோக தேவனே, பரக்ரமம்

வணங்குகிறோம். ஆமீன். தேவனுக்கு நாங்கள் இந்த அதிகாலை வேளையிலிருந்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். தேவன் எங்களை நடத்தி வந்த விதங்கள், தேவனங்களை பாதுகாத்த விதங்கள், தேவனங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான இவர்களுக்கும் பரலோக தேவனே உங்களுக்கு கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி சூஸ்திரங்கள் சூஸ்திரங்கள் சூஸ்திரங்கள் சூஸ்திரங்கள். எத்தனை துதியுங்கள். அவர் என்று நல்லவர் என்று சொன்னீங்களே, அற்புதமானவரே, உங்களுக்கு கூடான கோடி சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நீர் நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த தேவனுமாயிருக்கிறீங்களே பரலோக தேவனே. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நீங்கள் கிருபியாய் மகிமையாய் இறங்கி வருவேன் என்று சொன்னீங்களே. எங்கள் ராஜாதி ராஜாவே, உங்களுக்கு கூடான கோடி சூத்திரம். துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் பரலோக தேவனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பரலோக ராஜாவுக்கு கூடான கோடி கூடான கோடி சூத்திரம். யெகோவா சம்மாவாயிருந்து வழி நடத்துகிற தேவனே, யெகோவா ஜீராயிருந்து நடத்துகிற தேவனே, யெகோவா ராப்பாவாயிருந்து நடத்துகிற தேவனே. அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி. பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமை நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன், அக்கினியாயிருக்கிற தேவன், அபிஷேகம் நிறைந்த தேவனே, உங்களுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். சிறந்த பரலோக தேவனை உங்களுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம், உங்களுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த அதிசயங்களுக்கு நன்றியப்பா நன்றியப்பா. சேனைகளின் தேவனே சூத்திரம், யாக்கோப்பின் தேவனே உங்களுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே சூத்திரம். துதிக்கு பாத்திரராயிருக்கிறவரே உங்களுக்கு சோத்திரமாவியானவரே ஸ்தோத்திரமாண்டவரே. ஓ உங்களை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா நன்றி. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் கனத்துக்கும்

பாத்திரராயிருக்கிறவரே, மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறவரே. அப்பா உங்களுக்கு துதிப்பது எவ்வளவு இன்பமாண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறது எவ்வளவு இன்பமாண்டவரே. பரலோக தேவனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், இந்த நாமம் உயர்த்து முடத்தில் ஆண்டவரே. நீங்கள் வாசம் செய்கிற தேவாதி தேவனே சூத்திரம். ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பரலோகத்தில் வாசம் செய்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாட்சிமை நிறைந்த தேவனுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே, மட்டும் நடத்தி வந்த தேவனுக்கு சூத்திரம். இனிய நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறவரே. அப்பா, கோடான கோடி உங்களுக்கு சூத்திரங்களை செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே.

0: தேவனே, அப்பா நீங்கள் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே, எங்கள் நடுவில் வாசம் செய்கிறவரே, பரலோக தேவனே அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் முழுதும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உங்களுக்கு சூத்திரம், உங்களை மகிமைப்படுத்த தந்த தயவுக்காய் ஆண்டவரே கூடான கோடி சூத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா உங்களை அப்பா கலந்து கொண்டு உண்மை மகிமைப்படுத்த தந்த சலாக்கியதுக்காக உங்களுக்கு கூடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா. இன்றைய நாளிலே சங்கம வானொலி நிலையத்திலே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு வந்து துதித்து ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு செழிப்பு உண்டாகும், உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம், உங்கள் பொருளாதார தடையெல்லாம் நீங்கும், ஆணிபாந்த கரம் உங்கள் வீட்டிலே நீட்டிருக்கும். அப்படியாக இன்றைய நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தலைகளாக மாறப்போவது காரணம் நீங்கள் இந்த சங்க மாணவர்களை வந்து உங்களுடைய வார்த்தையை உங்களுக்கு தொடங்க கொடுக்கிற ஆண்டவர் கேட்டிருக்கிறார், அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல நாளைய நேரத்தில் சனிக்கிழமை துதி ஆறாவது நிகழ்ச்சி நடக்கின்றது. உங்களுக்கு வந்து சனிக்கிழமை மாலை 5:30 வந்து துதி ஆராதனை செய்து உங்களுடைய சாட்சியை கொடுக்கிற நேரம் தருகிறேன். காரணம் உங்களுடைய சாட்சி மிகவும் ஒரு அற்புதமான சாட்சி. ஒரு சாட்சிக்கு நேரம் தருகிறேன். சாட்சியை சொல்ல காரணம் உங்களுடைய சாட்சியை கேட்டு அநேகர் ஆண்டோட வர வேண்டும். அப்படியான சாட்சியை வைத்திருக்கிறேன் நேரம் தருகிறேன். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்ட செய்யும் சகல காரணங்களையும் ஆசிரிப்பாக. சனிக்கிழமை மாலை 5:30 உங்களை சந்திப்போம். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியையும் ஆசிரிப்பாராக. ஆமேன் ஆமேன் நன்றி சிஸ்டர் நன்றி. இதுவரை நேரமும் ஆராதித்து தூது பாடி சிஸ்டர் கவி கவிந்த யாழ்ப்பாணம் இவருடைய சாட்சியை கேட்டால் மெய்சிலிருக்கும். ஆஸ்பத்திரியிலே இவர் மறுத்து போனார்னு டாக்டர் கூட எழுதி கொடுத்து விட்டார். நீ மறுத்து போறாய், மரண சடங்கு எல்லாம் ஆயத்தமாக. அப்பொழுது இந்துவா இருந்தவர், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இந்த சகோதரியுடைய பெட்டில போய் ஜெபித்தார்கள். ஜெபித்த உடனே சகோதரர் ஒளிம்பினார். இவர் இந்து சகோதரி, ஆண்டவரை அறியாத சகோதரி. ஒரு ஊழியக்கார குடும்பம் இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெபித்த பொழுது மருத்த சரணம் உயிர் பெற்று டாக்டரே ஆச்சரியப்பட்டார்கள். அன்றிலிருந்து இதுவரை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து துதிக்கிறது ஆராதனை மட்டுமல்ல அநேக ஜெபக்குழுக்களை சேர்ந்து இவள் ஆராதிக்கு ஒரு சகோதரி. கத்தர் இந்த மகளை அபரிதமாக ஆசிரியப்பாராக. சகோதரியை நாளை சனிக்கிழமை துதியாரா நேற்று சந்திப்போம். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்வோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பா சிஸ்டர் கவி கவிந்த முடியும் வரை நிலைத்திருங்கள், ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியின் நித்திய நிகழ்ச்சியில் ஒரு செய்தியை கொடுக்க நேற்று தந்தீர்கள். அந்த கிருபைக்கானது இந்த செய்தியை நீ மறந்து பேச வேண்டுமாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிப்பேன் பரமபிதாவே. இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு இரட்சிப்பின் கம்பீர சத்தம். இரட்சிப்பின் கம்பீர சத்தம் சங்கீத 118:15 சொல்லுகிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பறக்கம் செய்யும். இங்கே பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஒரு கம்பீர சத்தம் வருகின்றது. இந்த சத்தம் அங்கிருந்து வருகின்றது, பரலோகத்திலிருந்து இல்லை, தேவனுடைய வார்த்தையிலே அந்த கம்பீர சத்தம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், அந்த கம்பீர சத்தம். அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு ஆதாமேவால் குளிர்ச்சியான வேலையிலே, அதாவது நதிகள் இருந்த இடத்துல உலாவி பேசி ஒரு கதைக்கிற மகிழ்ச்சியான ஒரு குடும்பமா இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அப்படியானால் அவர் குற்றம் செய்திருக்கிறார், ஏதோ ஆண்டவருக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் அதிக நேரத்தை பற்றி விளக்கம் இல்லை. குற்றம், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நடந்தது என்ன, சாபத்தின் சத்தம் தான் அவள் கேட்க பெற்றார். என்ன சொன்னால் தெரியுமோ, ஆதியாகமம் 3:9 நிர்வாணி என்று பயந்து மரத்தின் பின்னால் ஒளித்துக் கொண்டிருந்தாள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவரோடு உலாவி கரம் கூப்பி ஜெபித்து துதித்து அந்த மகள் ஆதாம் ஏன் நிர்வாணி என்று பயந்து மரத்தின் பின்னால் ஒளித்துக் கொண்டு பிரசன்ன போய்விட்டது, அபிஷேகம் போய்விட்டது, ஒழித்துக் கொண்டிருந்தான். நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கேட்டுக்கொண்ட சகோதரே சகோதரியே, இந்த சங்கம வானொலியிலே சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி நடைபெறும் போது ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய்? விடை வருகிறது. டிவிக்கு முன்னாலே படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். சாபம், ஆண்டவர் அழைக்கிறார் உங்களை, மகனே மகளே என்று அழைக்கிறார், கம்பீர சத்தத்தோடு அழைக்கிறார். நீங்கள் ஊழியத்துக்கு வர வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு ஊழியத்துக்கு வந்தால் உங்களை தளர்ந்து வந்தால் உங்களோட வீடு நிறையும், பொருளாதாரத்தை நிறையும். இவ்வளவு நாள கண்ணீர் விட்டு துதித்து வேதனையோடு சஞ்சலத்தோடு என்ன செய்யல என்று தருமாறிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆசை வைப்பார். பாருங்க, சிம்சோன் ஆண்டவர் சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு கம்பீர சத்தத்தோடு துணி வருது. உங்களுக்கு தெரியும் சிம்சோன் சரித்திரம், எல்லாருக்கும் தெரியும். நான் அதை பற்றி விளக்கம் கொடுக்க தேவையில்லை. ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு என்ன பதில் கொடுக்க தெரியுமோ? என்ன பதில் கொடுக்கிறார் என்றால், அது கொடுக்கிற பதில், தெரியாளின் மடியில் படுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அபிஷேகத்த மனிதன் அற்புதம் நடந்த அந்த சிம்சோன் தெரியாளின் மடியிலே படுத்துக்கொண்டாள். அவனுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிவிட்டது, அபிஷேகம் போய்விட்டது, வல்லமை போய்விட்டது. அந்த கம்பீர சத்தத்துக்கு அவன் கொடுத்த பதில் தவறான பதில், உலகத்துக்குரிய பதில். அது நான் சொல்லிக்கொண்டது, இந்த பெண்களின் மடியும் வீட்டு பால்கனியும் பொல்லாத சாமான்கள். சிம்சோனோட சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது, சவுலே சவுலே நீ எங்கே இருக்கிறாய்? 1 சாமுவேல் 10:21-22. சவுலே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கூப்பிடுறார். ஐயா என்ன சொல்றான் சொல்லுங்க. தளவாடங்கடையில் ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு விரோதமாக குற்றம் செய்தால், ஆண்டவருக்கு விரோதமாக செயற்பட்டால், ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் ஒழிக்க வேண்டிய கட்டம் வரும். கட்டம் வரும், கவனமா இருக்க வேண்டும். அடுத்த தாவீது நீ எங்கே இருக்கிறாய்? 2 சாமுவேல் 18:20. அவன் என்ன சொல்றான் பாருங்க. 2 ஒடிமுக கவுனி வாசல் நடுவே உட்கார்ந்து இருக்கான். அந்தவரே மோசே நீ எங்கே இருக்கிறார்? என்ன பதில் வந்த தெரியுமா? மலையின் மேல் கத்தரோடு இருக்கிறேன். இதுதானே பதில். கத்தர் கம்பீர சத்தத்தோடு கேட்கிறார், மோசே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன பதில் வந்தது தெரியுமா? மலையின் மேல் கத்தரோடு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தாளந்தை கொடுத்து வேத வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை நீ எங்கே இருக்கிறாய் என்று உங்களை யாரும் கேட்டால் இங்க என்ன சொல்லுவீர்கள்? சங்கமா வானொலியில் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே, வார்த்தை வளர்ச்சி நிகழ்ச்சியிலே, சனி ஞாயிறு தூதார அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் சொல்ல வேணும். ஆண்டவர் எங்கே நீ இருக்கிறான்னு விசுவாசம் கேட்டார். இல்ல கலந்துக்கிற பிள்ளைகள் கேட்டா நீங்க அப்படித்தான் விட சொல்லுவோம். எளியாவே நீ எங்கே இருக்கிறாய்? பாருங்கள், இந்த கம்பீர சத்தம். அவன் என்ன பதில் சொல்றான் சொல்லு பாபம். எளியா பற்றி உங்களுக்கு தெரியும். எளியா அடையாளம் செய்த மனுஷன் என்ன, சூறைச்சடைகள் சாருவதற்காக காத்திருக்கிறேன். எப்படி ஒரு ஊழியக்காரன் அற்புதம் செய்த மனுஷன் ஒரு சூறைச்செடியின் கீழ், அது சூறைச்செடியை பற்றி பெரிய பிரசங்கமே இருக்கு, சாருவதற்காக காத்து ஆண்டவரமே சாரத்துக்கு அழைத்தவர். ஆண்டவர் அழைத்தவர், ஏ வா துதி செய், தோத்திரம் என்ன நாமத்தை பயப்படுத்து, இந்த தளந்தை கொடு, ஆண்டவரை இதுக்கு தான் கூப்பிட்டார். சாரத்துக்கு கூப்பிடு இல்லை, சாரத்துக்கு கூப்பிடுற மற்றவர் மச்சான் தான் கூப்பிடுவார். சூறச்செடிங்கள் சார்ந்த இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சோர்ந்து போதா சோர்வு, ஒரு சோர்வு வந்து பிசாது கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் பாருங்க ஊழியம் ஜெயிக்க ஏன் இந்த வேலை வீட்டுக்கு பேசாம இருக்கிறாமே, எல்லாத்தையும் சிஸ்டர் ரீச்சார கையை கொடுத்து போட்டு கையை கொட்டி கொண்டு போகலாமே, கடற்கரைக்கு போகலாமே, மலையில் ஏறலாமே சிந்தனை வேணும். அப்பொழுது எனக்கு தெரியும் பிசாது ஐடியா போடுறான் எனக்குன்னு. கன்றா கவனிக்க வேண்டும். உங்களுக்கு சோர்வு வரும் பொழுது இந்த சோர்வு ஏன் வருதுன்னு யோசிக்க வேண்டும். பிசாசு அவன் தான் சோர்வை கொண்டாடுறான். ஆண்டவர்களுக்கு ரெண்டிப்பான சத்து பிழைத்தே ஞானத்தை தந்திருக்கிறார். என்ன இந்த சோர்வு வரையங்க மியக்கவனும். அடுத்து சகைவே நீ எங்க இருக்கிற நல்லிரு கேள்வி. அவன் என்ன சொல்றான், உண்மைக்கான காட்டாத்தி மரத்தில் ஏறியிருக்கிறேன். அவன் ஏறினது ஒரு காட்டாத்தி மரம். இந்த காட்டாத்தி மரத்தை நம்ம இஸ்ரேலை பார்த்திருக்கிறேன். காட்டாத்தி மரத்தில் ஏறியிருக்கிறேன் என்னத்துக்கு, ஆண்டவரை பார்க்க ஏறியிருக்கிறான். அவன் வார்த்தையில கேட்டிருக்கிறான், அற்புத அடையாளங்களை எல்லாம் கேட்டிருக்கிறான். நான் இயேசுவை பார்க்கவில்லை. அவனுக்கு தெரியாது இயேசு யாருன்னு சொன்னா, அங்க இஸ்ரேல் எல்லாரும் தாடி வளர்த்து கொண்டிருப்பா இயேசுவை மேல், கண்டுபிடிக்க இல்லாது இவர்தான் இயேசு கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம் எல்லாரும் ஒரே இசையை பார்த்தான் இருப்பாங்க, தாடி நிறைச்சே இருப்பாங்க. அவனுக்கு ஒரு ஆசை காண, இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ, தேவன் எப்படிப்பட்டவரோ சிந்தனை அவனுக்கு வந்துட்டு பாருங்க. சில பேர் ஏன் காட்டாத்தி மரத்துல வேறான் கேள்விக்கு சில படி சொல்ல, ஆனால் கற்குள்ளன் கட்டேன் எல்லாரும் பார்க்கிற துளி துளி பார்த்தாலும் கிடைக்காது. அப்ப அந்த காலத்தை ஏறி இருக்கியா போய் மரத்தில் ஏறிட்டான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நாத்தான் வேலி எங்கே இருக்கிற அத்தி மரத்தின் கீழே. இந்த அத்தி மரம்னு சொல்லும் பொழுது இஸ்ரேல் நாட்டில் ரெண்டு விதமான அத்தி மரம், ஒரு அத்தி மரம் பெருசா வளர்ந்து அத்திக்காக ஆயிக்கும், மற்றொரு புஷ், அதாவது ஒரு காடு மாதிரி ஒரு பத்தை, ஒரு நெருக்கமான ஒரு பத்தை, அதுக்குள்ள போந்தா ஒருவரும் காண இயலாது. அதுக்குள்ள போய் ஜோம் பண்ணினா ஒற்றுதரும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சத்தம் கூட வெளியில வராது. அதான் அத்தி மரத்தின் கீழ் சொல்லும்போது அது ஒரு புஷ், ஒரு அடர்த்தியான அத்தி மர காடு கட்டை, உயரம் இல்லை கட்டை. அப்ப அவன் அதுக்குள்ளவே ஜோம் பண்ணிக்கிறான், ஒற்றுவருக்கும் தெரியாது. ஆனா ஆளுக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சு. அதானே நாத்தன் எங்க இருக்கிறான், அத்தி மரத்தின் கீழே. ஆண்டவரும் தெரியும் உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் இங்க வழங்கி இருப்பீர்கள், அத்தி மரத்தின் கீழே இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடு நீதிமான்களுடைய வீடா, உங்களுடைய கூடாரம் தாவியின் கூடாரமா, உங்களுடைய வீட்டில் ரட்சிப்பன் கிம்பிர சத்தம் உண்டா, தேவ பிரசன்னம் உண்டா? நீதிமான்கள் கூடாரம் ரட்சிப்பன் கம்பீர சத்தம், அதாவது தேவ புள்ளிட சத்தம் இல்லாத கம்பீர சத்தமா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? நேரம் கடந்து விட்டது. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த குறுகிய நேரத்திலே கம்பீர சத்தத்தை பற்றி ஆண்டவரே வேதாமர் ரீதியில விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இல்ல கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரையும் ஆசீர்வதித்து, மறு ஒரு பிள்ளை கேட்கிற பிள்ளையை ஆசீர்வதி, தொடர்ந்து தேவ வார்த்தை கொடுக்குற ஒவ்வொரு தேவ தாசர்களை ஊழியக்காரர்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்துவோம் என்று எல்லாம் என்ன இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென்,
2: ஆமென், ஆமென். ஐயா அருமையான வார்த்தை. ஆமே, எங்களுக்கும் அவருடைய சத்தம் கேட்கிறதான்றதுதான் நாங்க நோக்கி பார்க்கணும். சாமிகளை போல, சகேவிய போல, நாங்களும் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் எங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். நன்றி ஐயா, அருமையான வார்த்தை மூலமாக ஆசீர்வதித்தீங்க. கர்த்தர் உங்களோட மென்மேலுமாக இருந்து உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி ஐயா, நன்றி. காபேசு இப்பொழுது நாங்க யாவரும் அன்போடு சிஸ்டர் மேகலா பாசியா வரவழைப்போம். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். பிரைஸ்லா சிஸ்டர் மேகலா,
3: பிரைஸ்லா சிஸ்டர்.
2: ஆமென், பிரைஸ்லா. வாருங்கள், ஆவலோடு காத்திருக்கிறோம் உங்களோட வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதற்கு. வாருங்கள் வந்து ஆசீர்வதிங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. நன்றி, கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக.
3: சங்கமம் வானொலிக்கும் வார்த்தை.